0: கெடுக்கிற பிசாசு தான், தெரியுமா? உள்ளத்துல எண்ணத்தை மாறி மாறி சிந்தனை கொண்டு உள்ள பிசாசு நம்ம மேல வரமாட்டான். பிசாசு என்னச்சுவான், உள்ளத்துல கொண்டு வந்து குழப்பறது, யோசனை கொண்டுறது, இப்படி செய்யு அப்படி செய்யு, இதெல்லாம் உன்னால செய்ய முடியுமா? கொஞ்ச நேரம் ஜெபம்னு, கொஞ்ச நேரம் வேதத்து வாசிக்கணும், கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கணும். கொண்டு யாரு பிசாசு? செபத்தினாலி பாசத்தினாலும் இந்த ஜாதி பிசாச,
1: இந்த ஜாதி பிசாசு,
0: இந்த ஜாதி பிசாசு
1: ஜெபத்தினாலும்,
0: ஜெபத்தினாலும்,
1: உபவாசத்தினாலுமே அன்றி,
0: உபவாசத்தினாலுமே அன்றி,
1: மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது.
0: வேற எதுலையும் என்ன செய்யாது, புறப்பட்டு போகாது. பிசாசு நம்ம மேல வராது. இப்ப எல்லாம் பிசாசு தந்திரம் என்ன தெரியுமா, மேல வர்றது இல்ல. அப்படியே எண்ணத்தை சிதறடிப்பா, சிந்தனை சிதறடிப்பா, குழப்பத்தை உண்டாக்குவா, யோசனை உண்டாக்குவா, நமக்கு தெரியாமையே நம்ம அதுல விழுந்துருவோம். அதுதான் கத்திரி வேதம் சொல்றது. இந்த பீஸ், இந்த சாதி பீசாசு என்ன செய்யணும், முத செப, ரெண்டாவது உபாசம், அதே மாதிரி பசுத்தன அபிஷேகம், தேவனுடைய வசனம் நிறைய வந்தாலும் வாசிக்கிறீங்களோ, அப்படிதான் கத்திரி வருகைக்கு நடிச்சிருமா தான் கத்திரி வேதம் சொல்றது. முடிவெறியும் தான் நலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படுவான். இல்ல உலகமும் வேணும், ஏசுவாமி வேணும் நினைச்சா கட்டாயம் நம்ம நடிச்சிருக்க முடியாது. கத்திரி வேதம் அப்படின்னு சொல்றது, ஒவ்வொரு இடத்திலும் வேதனையும் துன்பங்கள் நிறைஞ்ச காலங்கள், அதான் ஆண்டு சொன்னார், முடிவரை நல்ல நிலைப்பவனா ரட்சிக்கப்படுவான். லூக்கான் சுவிசேஷம் 22:28
1: மேலும்,
0: மேலும்
1: எனக்கு நேரிட்ட,
0: எனக்கு நேரிட்ட
1: சோதனைகளில்,
0: சோதனைகளில்
1: என்னோட கூட,
0: என்னோட கூட
1: நிலைத்திருந்தவர்கள் நீங்களே.
0: ஆமாங்க, பாருங்க, சோதனைகள்ல கர்த்தரோட நிலைச்சிருந்தவங்க யாரு? அவர் சீசரில் பார்த்து அன்றை சொல்றாரு, எனக்கு நேரிட்ட சோதனை நிலைத்திருந்தவங்க நீங்களே. அதுக்குன்னு சோதனை வராதுன்னு இல்லை, சீசர்களுக்கோ நம்மள மாதிரி மாதிரியா தான் அவங்களுக்கும் வந்திருக்கு. அதே போல நமக்கு சோதனை வரதான் செய்யும். அதான் ஆண்டோட வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, சோதனையில நிலைத்திருந்தவங்க நீங்க தான். நமக்கு அதுக்குன்னு சோதனை வராது, இல்லை அதெல்லாம் சோதனையில் இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த சோதனையில் நிலைச்சிருக்குன்னு சொன்னா, நம்ம அதிக நேரம் கர்த்தரோடு நிலைச்சிருக்கணும். தானே சோதனையில் என்னோடு நிலைச்சிருந்தவங்க நீங்க தான் சொல்லி யாரை பத்தி சொல்றாரு? சீசில பத்தி. எத்தனையோ பேர் அப்பத்துக்கா வந்தாங்க, எத்தனையோ பேர் அப்பத்துக்கா வந்தாங்க, எத்தனையோ பேர் ஆசீர்வாதத்துக்கா வந்தாங்க. நிலைச்சிருந்தா ஆண்டவுடைய சீசர்கள் மட்டும்தான். அதே போல நம்மளும் கர்த்தருடைய சமயமா இருக்கு, நம்மளும் கர்த்தருத்துல நிலைச்சிருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:24
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்,
0: ரட்சிக்கப்படுற ஜனங்கள்
1: அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
0: ரட்சிக்கப்படுற ஜனங்கள் தான் ஆண்டவர் வெளிச்சத்துல நடப்பாங்க. நம்ம ரட்சிப்பில்லையா, எங்க நடக்கிறோம், என்ன நடக்கிறோம் தெரியாது. ரட்சிக்கப்பட்டாதான் கர்த்தருடைய வெளிச்சத்துல நடக்க முடியும். கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறோமா, கர்த்தர் பிரியமில்லாம நடக்கிறோமா, என்ன செய்யணும்னு தெரியாது. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்றது, முடிவிறந்து நிலை நிலைப்போனோ ரட்சிக்கப்படும். இங்க வேதம் சொல்றது, ரட்சிக்கப்பட்டவன் தான் அவர் வெளிச்சத்துல நடப்பார்கள். எந்த அளவுக்கு நீங்க பைபிள் வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கர்த்தரை கெட்டிச்சர முடியும். எந்த அளவு சவம் பண்றீங்களோ, எந்த அளவு உபாசம் பண்றீங்களோ, பரிசுத்தாவில் நிலைச்சிருக்கீங்களோ, அப்பதான் கர்த்தர்கள் நிலைச்சிருக்க முடியும். வேற எந்த விதத்திலையும் கர்த்தர்கள் நிலைச்சிருக்க முடியாது. அருமையானவர்களே, நம்ம மறந்தே போகாதீங்க. அதான் கர்த்தர் ரட்சிக்கப்படுங்க தான் என்ன செய்வாங்களா, வெளிச்சத்துல நடப்பாரு. ரட்சிக்கப்பட கர்த்தருடைய வெளிச்சத்துல நடக்க முடியாது. நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. நம்ம என்ன செய்யணும், நல்லா தானே இருக்கோம், கரெக்டா தானே இருக்கோம், நம்ம சர்ச்சைக்கு போறோம், பைபிள் வாசிக்கிறோம், எல்லாமே செய்யறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் ஆண்டவர் தெரியாம ஆண்டவருக்குள்ளே நிலைச்சிருக்க முடியும். அல்லேலூயா. நிறைய நான் எப்பயோ ரட்சிக்கப்பட்ட, நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க, அது உண்மையே இல்லை. ரட்சிக்கப்பட்டிருந்தா நம்ம ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதான் கர்த்தர் வேதம்னு சொல்லுது. நம்ம தொண்ணூத்தன சங்கம் எல்லாருக்குமே தெரியும், நீடித்த நாளுக்கு அவரை திருப்தி ஆக்கின் ரட்சிப்பவனுக்கு காமிப்பேன். தொண்ணூத்தன சங்கம் கடைசி வசனம், நீடித்த நாளுக்குள்ள அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பானு காமி. நீடித்த நாளுக்குள்ள ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும்
1: நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி,
0: நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி
1: என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்.
0: என் ரட்சிப்பை அவனுக்கு காமிப்பேன். ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் நம்ம என்ன போறது பாதை சரியா ரைட்டா, நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம், என்ன செய்யறோம்னு சொல்லி நமக்கு தெரியும். இந்த ரட்சிக்கப்படாட்ட நம்ம இன்னைக்கு ஆண்டவர் கேட்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படை. வாசித்து பாருங்க, பிலிப்பியர் வாசித்து பாத்தீங்கன்னா, பிலிப்பியர் 4:7 ஏழாவசனம் வாசித்து பாருங்க, 6:7
1: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்.
0: கர்த்தர் இங்க என்ன சொல்றாரு, நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒன்றுக்கும் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாமல் சொல்லிட்டாரு.
1: எல்லாவற்றையும்
0: போதும். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, எபிரேயர் புத்தகம் 2:4
1: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து,
0: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து
1: நாம் கவலை அற்றிருப்போமானால்,
0: கவலை அற்றிருப்போமானால்
1: தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்,
0: தண்டனைக்கு எப்படி பார்த்துக்கோ. இங்க என்ன சொல்றாரு? ஒன்றுக்கோ கவலைப்படாதுன்னு சொல்ற. இங்க சொன்ன ஆண்டவராகிய இயேசுக்கு இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? ரட்சிப்பு குறித்து கவலை அற்று இருப்போமானால் வருகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுமோ. ஆமாவிமானவர்களே, ரட்சிக்கப்படாட்டா பரப்பர தண்டனை எப்படி தப்பித்துக் கொள்ளுமோ. எத்தனையோ சன்னங்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ பேரு, எத்தனையோ பேர் வாழ்ந்துருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, சர்ச்சைக்கு போறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த ரட்சிப்பை குறித்து அவங்களுக்கு என்ன இல்ல, கவலையே கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா படலையங்கிற கவலை கிடையாது. ஏதோ சர்ச்சைக்கு போற வர வந்துடுற அவ்வளவுதான். இங்க சொன்னார் ஆண்டவரை ஏசுகிறது பரிசுத்த பவுலும் ஏத்தமாக என்ன சொன்னாரு, ஒன்றுக்கோ கவலைப்பட. இங்க என்ன சொல்றாரு, ரட்சிப்பை குறித்து கவலை அற்று இருப்போமானா வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கள். என்ன தண்டனை? அரகத்து போற தண்டனை, வேற தண்டனை இல்ல. ரட்சிக்கப்படாட்டம் பரலோகத்துக்கு நிச்சயமான எங்க போக முடியாது, பரலோகத்து கட்டாயம் போகவே முடியாது. ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் கத்தடி வேத நமக்கு வாஸ்தோம். ரட்சிக்கப்பட்டால் எங்க நடப்பாங்க? வெளிச்சத்துல நடப்பாங்க. அப்ப ரட்சிக்கப்படாட்ட அதான் கத்தடி வேத. ரட்சிப்பை குறித்து கவலை அற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். என்ன தண்டனை? அதுதான் நரகம். அருமையானவர்களே, ரட்சிப்பை குறித்து கவலையற்ற இருப்பீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. நாளை நம்முடையதல்ல. சங்கீத புஸ்தகம் 24 சங்கீதம் 3 வசனம் 4 வசனம்.
1: யார் கர்த்துடைய பருவத்தில் ஏறுவான்?
0: யார் கர்த்துடைய பருவத்தில் ஏறுவான்?
1: யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்?
0: யார் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்?
1: கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து.
0: முதல் என்ன இருக்கணும்? கையில என்ன வேணும்? சுத்தம் வேணும். ரெண்டாவது இருதயத்துல மாசு இல்லாம இருந்து
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே.
0: மாய்க்கு ஆத்மா என்ன செய்யக்கூட ஒப்புக்கொடாமலும் கபடவா ஆணையிடாமல் இருப்பவனே கர்த்தருடைய பரிசுத்த பருவத்துல ஏற முடியும். முத பாக்கணும் கையில என்ன செய்யணும்? சுத்தம். நம்ம எங்கேயோ எல்லாம் வேலை செய்யறோம், இங்கேயோ போறோம், அங்க போறோம். அதனால நம்ம கையில என்ன இருக்கணும்? சுத்தம். சுத்தம் கை கழுவாம இருக்கிறதால சுத்தம் அது இல்ல. கை கழுவும் போல எப்ப பார்த்தாலும் சோப்பு போட்டு கழுவணுமா? அந்த சுத்து தாண்ட சொல்லல. ஒரு சின்ன துரும்பு கூட மற்றவங்க பொருள் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. அலையிலுயா, அதுதான். அப்படி அப்படி வாழ முடியுமா நினைக்கிறீங்களா? வாழ்ந்துருக்க பக்தர்களை பார்ப்போம். கையில மற்றவங்க பொருளை ஒரு சின்ன பொருள் கூட எடுக்கூடாது. அருமையானவர்களே, இந்த உலகத்துல நம்ம ஒன்னும் கொண்டு வந்தும் கிடையாது, ஒன்னும் கொண்டு போறது இல்லையா. எத்தனை என்ன இருந்தாலும் இந்த உலகத்துல ஒரு பைசா கூட ஒரு சின்னது கூட கொண்டு போக முடியாது. இந்த உலகத்துல ஒன்னும் கொண்டு வந்தும் இல்ல, ஒன்னும் கொண்டு போறதும் இல்ல. அதனால கையை நம்ம சுத்தமா காத்துக்கணும். ஒருத்தர் மற்றவங்க பொருள் நம்ம இருக்குமானா திருப்பி கொடுத்துருங்க. எத்தனையோ ஆண்டவங்களை சொல்ல சொன்னாரு, நிறைய பேர் கொடுத்த மாதிரி தெரியல. அததான் சொல்றாரு, கையில சுத்தம் உள்ளவனும் மற்றவங்க பொருளை ஒரு 10 பைசா கூட நம்ம போய் நம்ம எடுக்க கூடாது. 10 பைசா கூட மற்றவங்க வீட்டு நம்ம 10 பைசா பொருள் கூட நம்ம வீட்டுல இருக்கவே கூடாது. அலையிலுயா, அலையிலுயா. யார் பொருளாவது இருக்குமானால், யார் புஸ்தமாவது இருக்குமானால், யாருடைய பேனாவோ அது இருக்குமானால், யாருடைய கேசட் இருக்குமானால், இன்னும் மற்றவங்க பொருள் உங்களுக்கு எல்லாமே தெரியும். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் பொருள் மற்றவங்க வீட்டில் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்குது, அது வச்சிருக்கீங்கன்னா அதை சொல்றாரு. யார் கர்த்தருடைய பரிசுத்த பருவத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பருவத்தில் நிலைச்சிருப்பான்?
1: யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்?
0: அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யாரு நிலைச்சிருப்பான்? அதான் சொல்லி சொல்றாரு. கையில சுத்தம் உள்ளவர்கள். யார் பைசா? ஒரு பைசா நீங்க எடுக்காதீங்க. உங்க பைசா அவங்ககிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அவங்க பைசாவை எடுக்காதீங்க. ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம போக முடியாது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகும்போது நம்ம யார்ட்ட என்னென்ன பொருள் வாங்கி வச்சிருக்கோமோ அங்க வந்து அதை தடை நிற்கும். அதனால நம்ம என்னென்ன செய்யறோமோ, கேசட்டா இருக்கலாம், பாட்டு புஸ்தமா இருக்கலாம், மற்றபடியா பேனா இருக்கலாம், மற்றவங்களுக்கு அது மாதிரி எல்லா பொருளும் உங்களுக்கு தெரியும். கொடுத்துருங்க. குடுக்காட்டி நீங்க என்ன செய்ய முடியாது? கர்த்தருடைய பருவத்துல ஏற முடியாது. அவர் பரிசுத்த ஸ்தலத்துல நிலைச்சிருக்கவும் முடியாது. ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, அதுக்கடுத்து சொல்றாரு. இங்க தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 18 24 வசனம். அப்படியெல்லாம் வாழ முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம்.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: கர்த்தர் என் நீதிக்கும்,
0: கர்த்தர் என் நீதிக்கும்,
1: தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற,
0: தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற,
1: என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக,
0: என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக
1: எனக்கு பலன் அளித்தார்.
0: எனக்கு பலன் அளித்தார் பாத்தீங்களா. அவர் கண்களுக்கு முன்னிருக்க என் கையின் சுத்தத்துக்கு எனக்கு பலன் அளித்தார். அதனாலதான் ஆண்டவராக இயேசுக்கு தாவீது பார்த்து சொன்னேன், இருதயத்துக்கு ஏற்றுமென்னு சொன்னார். யோவு சொல்றார் பாருங்க, யோவின் புஸ்தகம் மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, கண்டிப்பா எல்லாரும் அவங்க பொருளை திருப்பி கொடுங்க. எத்தனையோ தரம் சொல்லியிருக்க, ஆனா கொடுத்த மாதிரி யாரும் தெரியல. மறந்துடாதீங்க. குடுக்காட்டி நீங்க ஆண்டவர் வந்து நாளைக்கு எனக்கு தெரியாது, நீங்க ஆண்டவர்கிட்ட யாருமே சொல்ல முடியாது. வாசித்து பாருங்க, யோபின் புஸ்தகம் 17:9.
1: சுத்தமான கைகள் உள்ளவன்,
0: சுத்தமான கைகள் உள்ளவன்
1: மேன்மேலும் பலத்து போவான்.
0: பாத்தீங்களா, கையில உங்க கையில சுத்தமான மேல் மேல நீங்க என்ன செஞ்சிருவீங்க, பலத்து போவீங்க. பலத்து போன என்ன ஆசீர்வாதம், வெண்மேல உங்க ஆசீர்வாதம் பலத்து வரும். மற்றவங்க பொருளை சேர்த்து வச்சு நீங்களே ஐயோ இந்த பொருளை நமக்கு வேணும் ஆசையோட வச்சிருந்தா நமக்கு அது வந்து கர்த்தருடைய பருவத்துல என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, நிலைச்சிருக்க முடியாது. அப்ப கையில சுத்தமான வர வர பலத்து போவோம். நம்ம கையை சுத்தமா இருந்தா வர வர நம்ம எப்படி போயிடுவோம், பலத்து போவோம். ரெண்டாவது சொல்ற, முத என்ன சொல்ற, கையில சுத்தம் உள்ளவனும், ரெண்டாவது இதயத்த
1: மாசில்லாதவனும்,
0: இதயத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும். நம்ம இதயத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும். அது ஆண்டவர் சொன்ன சுத்த இதயம் உள்ளவன் பாக்கியவான், நாம் தேவனை தரிசிப்பார்கள். வாசித்து பாருங்க மத்தேயு சுவிசேஷம் 5:8.
1: இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
0: இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
1: அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
0: அவர் தான் தேவனை என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். இதயத்தில் சுத்தம் இருக்கா, கர்த்தருக்குள் அன்பார்ந்தவர்களே, இதுவரைக்கும் நம்ம செய்தி கேட்டோம், இப்ப சேவம் பண்ணுவோம். எங்கள் அன்பாடி இயேசுத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பரையும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உங்களை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, கீழே மூடிக்கோங்க, வியாதியை குணமாக்குங்க சப்பா, நோய் குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா, கிட்னி பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா, கிட்னியை தொடுங்க ஆண்டவரே, மந்திரம் செய்வனை உடைத்து போடுங்க, பிசாசின் அழித்து போடுங்க ஆண்டவரே, வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் தடக்கணும் சப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சம்மா இல்லாத மக்கள் சம்மான் தரணும், கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், கஷ்டங்கள் நீங்கணும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதத்தை செய்யுங்க சப்பா, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா, கஷ்டப்படலாம் மாறணும், கண்ணீர்லாம் துடைக்கணும் சப்பா, ஆண்டவரையும் துதிக்கிற ஹார்ட் பலவீன படமாக்குங்க, தகப்பனையும் துதிக்கிறோம், ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம், பலவீன என்னென்ன பலவீன சரீரத்தில் இருக்கோ அத்தனை பலவீனத்தை நீக்கி போடுங்க, நாம் மட்டும் மங்கிப்படட்டும், தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க, தொழிற்சிறப்படுங்களை ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் சிறப்படுங்களை ஆசீர்வதிங்க, கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, உங்க மகத்துவங்கள நாம் மாத்திரம் மங்கிப்படட்டும், வியாதிகள் நோய்கள் எல்லாம் நீங்கி போட்டு ஆண்டவரே, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, பிரிந்த குடும்பம் இணைக்கப்படணும், சாபத்திலையும் பாவத்திலையும் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, தடைகளாக நீக்கப்படுங்க ஆண்டவரே, மகத்தான காரியத்தை செய்யுங்க, உங்க நாம மாத்திரம் மகிப்படட்டும் ஆண்டவரே, பெரிய காரியத்தை செய்யுங்க, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க, நானே எல்லாவற்றையும் சில கத்தனை சொன்னீங்க தானே, நீங்க செய்யணுமாப்பா செய்யணுமாப்பா செய்யணுமாப்பா, உங்க மகத்துவம்ல நாம மாத்திரம் மகிப்படட்டுங்க, தகப்பறை எல்லா பிள்ளைகளும் எக்ஸாம் எழுத போறாங்க, ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க, எல்லாரும் நல்ல மதிப்பு நாங்கள் பாஸ் பண்ணணும், உங்க நாம மாத்திரம் மகிப்படட்டும், அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க, எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம், எங்களை அன்பு ரச்சகர் யேசுபா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்து கேட்டா சந்தோஷமா இருங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், வித்தின் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049101000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தரி குருபியால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம் கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பெரிய மாணவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.com. God bless you.

0: நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சலத்தை எதை செய்யுமா? உயர்த்தும். நம்ம அப்புறம் ஏசப்பாட்டை கேட்கிறோம், ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36:7.
1: அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல்,
0: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா? நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்காமலும்
1: அவர்கள் ராஜாக்களோட கூட,
0: அவர் ராஜாக்களோட கூட
1: சிங்காசனத்தில் ஏறவும்,
0: சிங்காசனத்தில் ஏறவும்
1: உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
0: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா? என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். அல்லேலூயா. நம்ம நீதி செய்யமான கர்த்தரை கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்கவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோட எப்பவும் கர்த்தரோட நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் என்னை மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்றும், நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். நான் என் வாழ்க்கையில எதிரியோ குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமானாக்கும் சொல்லுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார், நம்மளுக்கு உயர்த்துவார். நீதி தம் சனங்களை உயர்த்தும். முதல் அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு, அவரை நோக்கி நம்ம செபிக்கும் போது நம்மளை உயர்த்து. ரெண்டாவது நீதிமான இருந்தா கர்த்தர் நம்மள கட்டாயம் உயர்த்துவார், எல்லா காரியத்திலும் உயர்த்துவார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உபாகம் புஸ்தகம் 6:25.
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்,
0: நம்முடைய தேவனாய் கர்த்தர்
1: நமக்கு கட்டளையிட்டபடியே,
0: நம்மளுக்கு கட்டளையிட்டபடியே
1: நாம் அவர் சமூகத்தில்,
0: நாம் அவர் சமூகத்தில்
1: இந்த எல்லா கட்டளைகளின் படியும்,
0: எல்லா கட்டளையின் படியும்
1: செய்ய சாவதானமாய் இருந்தால்,
0: செய்ய சாவதானமாய் இருந்தால்
1: நமக்கு நீதியாயிருக்கும்,
0: நமக்கு நீதியா இருக்கும். அவர் கட்டளை இல்லாம கை கொள்ளும் போது நமக்கு எப்படி இருக்கும்? அது நமக்கு நீதியா இருக்கும். அப்ப நீதி செய்வது கர்த்தர் தம்முடைய சனத்தை உயர்த்துகிறார். அல்லேலூயா. முதல்ல கத்திரம் உயர்த்தணும், என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடணும், இடவிடாம செபிக்கணும். ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில நீதி இருந்த கத்திரம் அவளை உயர்த்துவார். மூன்றாவதாக யார கத்திர உயர்த்துறார் பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 4:10.
1: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
0: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
0: அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக இல்ல, மனிதருக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தா பிரச்சனை இல்ல. யாருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை. ஒன்றும் இல்லாண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லாண்டவரே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மள உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது நிச்சயமா கர்த்தர் நம்மள உயர்த்துவார். லூக்காவின் சுவிசேஷம் 14:11.
1: தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்.
0: தன்னைத்தான் உயர்த்துறவனும் தாழ்த்தப்படுவான்.
1: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்.
0: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நானே வந்து உயர்த்தி உயர்த்தி பேச பிரயோஜனம் இல்லை. அதான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம ஆண்டுட்டு ஒண்ணுமே இல்லாண்டவரே, என்னை மாற்றும், எனக்கு எப்படியாவது இருவச்சிங்க, என்னை மாற்றுவா பண்ண ஒண்ணு இல்லைன்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. முதல் யார தேவன் உயர்த்துறாரு? ஜெபம் பண்றவங்களை உயர்த்துறாரு. ரெண்டாவது நீதிமான உயர்த்துறாரு. மூன்றாவது யார உயர்த்துறாரு? தாழ்வு உள்ளவங்களை உயர்த்துறாரு. அன்று சொன்னாரு, தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்படுற சொன்னார். அதே மாதிரி ஆண்டவரை இயேசுக்கு தன்னை தாழ்த்தினாராம். பிலிப்பியன் புஸ்தகம் 2:6-9 கேட்போமா.
1: அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும்,
0: அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும்
1: தேவனுக்கு சமமாய் இருப்பதை,
0: தேவனுக்கு சமமாய் இருப்பதை
1: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்,
0: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
1: தம்மை தாமே வெறுமையாக்கி,
0: தம்மை தாமே பாருங்க, வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் என்ன செய்ய, தம்மை தாமே வெறுமையாக்கி
1: அடிமையின் ரூபம் எடுத்து,
0: அடிமையின் ரூபம் எடுத்து
1: மனுஷர் சாயலானார்,
0: மனுஷர் சாயலானார்,
1: அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு,
0: மனுஷர் நம்ம சாயலாய் காணப்பட்டு
1: மரண பரியந்தமும்,
0: மரண பரியந்தமும்
1: அதாவது
0: அதாவது
1: சிலுவையின் மரண பரியந்தமும்,
0: சிலுவிலே மரண பரியந்தமும்
1: கீழ்ப்படிந்தவராகி,
0: கீழ்ப்படிந்தவராகி
1: தம்மை தாமே தாழ்த்தினார்,
0: தம்மை தாமே தாழ்த்தினார். என்ன எனக்கு எல்லாம் அவர் சொல்லியிருக்கார். அவர் அவர் வேண்டிக் கொடுத்த எத்தனையோ தூதர்கள் வந்து அவரை காப்பாற்றிருப்பாங்க. எல்லா பிரச்சனையும் மாற்ற முடியாது. ஒரு வார்த்தை சொன்னா மனிதன் ஒண்ணுமே இல்ல. ஆனால் என்ன செய்ய, சிலுவை மரண பரிந்து தன்னைத்தானே என்ன செஞ்சாரா? தாழ்த்தினார்.
1: ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி,
0: தேவன் எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஆண்டவர் இயேசுக்கு பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேல என்ன செஞ்சாரா, அவரை உயர்த்தினார். அருமையானவர்கள் உயர வேண்டுமா, நம்ம தாழ்த்தப்படவில்லை, நம்ம தாழ்த்த வேண்டும். ஒன்று இல்லைங்கிற உள்ளத்துல எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கலாம், ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான் உங்களுக்கு கருத்துல களிமண், உண்மையாவே நம்ம களிமண் தான், நம்ம தேன நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒன்றுமில்லைன்னு சொல்லி நம்ம அப்படி நினைக்கும் போது கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். முதல்ல அவர் செவம் பண்ணும் போது உயர்த்துறார், ரெண்டு நீதிமானமா இருக்கும்போது தேவன் உயர்த்துறார், மூன்றாவதாக தன்னைத்தானே தாழ்த்தும் போது உயர்த்துவார். ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம தாழ்வையோடு கெஞ்சி கேட்கும் போது தேவன் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். நான்காவதாக தேவன் யாரை உயர்த்துறாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 147 சங்கீதம் 6 வசனம்,
1: கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் 4 யாரை உயர்த்துறாரு, சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். நமக்கு சாந்த குணம் வேணும் ஆண்டவரே, எனக்கு சாந்த குணத்தை தாருமா ஆண்டவரே. மோசி பார்த்து சொல்றாரு சாந்த குணம் இருந்தாராம். எண்ணாம் புஸ்தகத்துல வாசித்து பாருங்க, எண்ணாம் புஸ்தகம் 12 அதிகாரம் 3 வசனம்,
1: மோசையானவர் பூமியில் உள்ள
0: சகல மனிதரிலும்
1: மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய்
0: இருந்தாராம். மிகுந்த சாந்த குணமுள்ளவராய் இருந்தார். அதனால்தான் தேவனாய் கர்த்தர் அவர் முகமுகமாய் பேசினார். அருமையானவரே, ஆண்டவரை கேட்க வேண்டும். நம்ம பட்டு பட்டு பேசுறது முக்கியம் இல்ல, யாருமே நம்ம பட்டுன்னு பேசக்கூடாது, யாருமே டப்புன்னு பேசக்கூடாது, யாருமே நம்ம கோபப்படக்கூடாது.

0: ஆண்டவரே, மோசே பா சார்ந்த குலமா இருந்தார், ஏசப்பா நீங்களும் சார்ந்த குலமா இருந்தீங்க, எனக்கு இந்த சார்ந்த குலத்தை தாரு அப்படின்னு நம்ம ஆண்டவரே கேட்கணும். என் சார்ந்த குலத்தை தாரு ஆண்டவரே. ஆதிபக்தர்கள் எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவர், என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. மோசே சார்ந்த குலமா இருந்தார், நீங்க சார்ந்த குலமா இருந்தீங்க, எனக்கு இந்த சார்ந்த குலத்தை தாரு, உண்மை போல என்னை மாற்ற வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாற வேண்டும். என்ன இந்த உலகம் நமக்கு சொந்த அருமையானவர்கள், உலகம் நம்மளை கைவிடும், உலகத்தில் வேசவர்னாலே கடந்து போயிருந்த உலகத்தை என்ன பொன் பொருள் எல்லாமே சேர்த்து வச்சாலும் நம்ம ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. ஒன்னும் கொண்டு வந்தது இல்ல, ஒன்னும் கொண்டு போது ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் பய ஆதி பக்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல வாழ்ந்தால் மாத்திரம்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்களை போல சார்ந்த குணம், மோசி போல சார்ந்த குணமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். ஒன்னு பேதின் புஸ்தகம் 3:4
1: அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற,
0: அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற
1: சாந்தமும்
0: சாந்தமும்
1: அமைதியிலும் உள்ள ஆவியாகிய,
0: அமைதியில் உள்ள ஆவியாகிய
1: இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே,
0: இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே
1: உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது,
0: உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது,
1: அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது.
0: அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதா, வெளியேற பெற்றது. சாந்தம் அமைதி நம்ம இருதயத்தில் மறைந்திருக்கும் போது அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது, வேறுபட்டது. நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே சாந்தம் அமைதியுள்ள ஆவியா எனக்கு தாரும் ஆண்டவரே, சாந்தம் அமைதியுள்ள ஆவியா எனக்கு தாரும் அப்பா, எனக்கு தாரும். நம்ம ஆண்டவரை கேசுகிறது, நான் சாந்தமோ மன தாழ்மையா இருக்கிற வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 11:29
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்.
0: நம்ம ஆண்டவரை இயேசுக்கு எப்படி இருந்தாரா, சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் சொன்னார்.
1: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு,
0: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
1: என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்,
0: என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை படைச்சவர், நம்மளுக்காக மரித்து 3 உயிரோடு எழுந்தவர், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன் இடத்துல கற்றுக்கொள்ளுங்க. தேவனத்திற்கு ஆண்டவரே நீர் எப்படி ஆண்டவரை சார்ந்த குலமா இருந்தீங்க, எனக்கு போதியமாப்பா அதுவும் சொல்லி என் முகத்தங்களுக்கு ஏற்றுக்கணும், இடத்துல என்ன செஞ்சிருங்க, கற்றுக்கொள்ளுங்க.
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்,
0: சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்.
1: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு,
0: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
1: என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்,
0: என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். கத்துட்டு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தாரு, நீங்க சாந்த குணமா இருக்கீங்களே, எனக்கு சாந்த குணத்தாரு. சாந்த குணம் அமைதிதான் தேவனுக்கு வெளியே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு. 147:6
1: கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் யாரை உயர்த்துகிறாரு, சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். மத யாரை உயர்த்துறாரு, அவரை நோக்கி கூப்புறங்களை உயர்த்துகிறார். 2 நீதிமானை உயர்த்துகிறார். 3 தாழ்வு உள்ளவங்களை உயர்த்துகிறார். 4 யாரை உயர்த்துகிறார், சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். ஏன்னா நம்ம ஆண்டவரை இயேசுகிறது சாந்த மனத்தாழ்மை உள்ளவராய் இருந்தார். நமக்கு சாந்த குணம் கேட்கணும், ஆண்டவரே உங்களைப் போல என்னையும் சாந்த குணத்தை எனக்கு தாருமப்பா, சாந்த குணங்களை உயர்த்துகிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவர் நம்மளால முடியாது, பலத்தினால அல்ல, பரகிருதல் தேவாவினால முடியும். ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரும், உங்களைப் போல என்னை மாற்றும் கேட்கணும். 5 கர்த்தர் யார் உயர்த்துறார் பாருங்க, தானியேல் புஸ்தகம் 3:30
1: பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
0: என்பவர்களை
1: பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார்.
0: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன கர்த்தர் உயர்த்தினார். அவங்க எப்படி இருந்தாங்க, உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவன் உயர்த்தினார். உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க, 28 தானியேல் புத்தகம் 3:28
1: அப்பொழுது
0: நெபுகாத்நேச்சார்
1: வசனித்து
0: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
1: என்பவர்களுடைய
0: தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
1: அவர்கள் தம்முடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி
0: ராஜாவின் கட்டளையை தள்ளி
1: தங்கள் சரீரங்களை ஒப்புக்கொண்டு

0: தன்னுடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால்
1: அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார்.
0: தம்முடைய தாசரை என்ன செஞ்சிட்டாரு? விடுவித்தார். ஹல்லேலூயா. நம்ம தேவனையே நம்ம வேண்டும். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நம்ம தேவனை மாத்திரம் நம்ம வேண்டும். நம்ம இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ம வேண்டும். என்ன பிரச்சனை, என்ன பத்திரம் வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ம வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக் மேசாக்கு அபேத்னெகோ என்ன செஞ்சாங்க? அக்கினியில தூக்கி போட்டாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? இயேசுக்கு மாத்திருந்தான் நம்புனாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளை என்ன செய்யல? தள்ளிட்டாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளைய தள்ளி தேவனை மாத்திரம் என்ன செஞ்சாங்க? நம்பி இருந்தாங்க. அருமையானவர்களே, நம்மள அதனால அந்த நாளுக்குள்ள வந்து விட்டோம். என்ன செய்ய போற நம்ம வாழ்க்கையில? கத்திர மாத்திரம் நம்ப வேண்டும். ராஜாவுடைய கட்டளை தள்ளிவிட்டு தேவனை மாத்திரம் நம்பினார்கள். ஹல்லேலூயா. நீங்க அப்படி இருப்பீங்களா? எந்த சூழ்நிலையும் கத்திர மாத்திரம் சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுக்கு மாத்திரம் சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கத்திர உங்களை உயர்த்துவார். கட்டாயம் நம்மளை தேவன் உயர்த்துவார். 39 சங்கீதம் 7 வசனம்.
1: இப்போதும் ஆண்டவரே,
0: இப்போதும் ஆண்டவரே,
1: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
0: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
1: நீரே என் நம்பிக்கை,
0: நீரே நம்பிக்கை. ஹல்லேலூயா. இது வரைக்கும் ஆண்டவரை வார்த்தை கேட்டேன்னா, இப்ப ஆண்டவரா இயேசுக்கு நோக்கி செவிக்க போறோம். நம்ம தேவைகளை அவற்றை சொல்லலாம். எங்களை அன்பாரி சித்து வழி நடத்துற எங்களை பரம தகப்பனை கோடான குடி ஸ்தோத்திர ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வங்க. நிகழ்ச்சி பாக்குற ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களா இருப்பதுங்களை செய்யுங்க. கத்துடி கிருவ, கத்துடி பிரசனம், கத்துடி மகி மூடிக்கொள்ள முடியாத செவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அப்பாவை ஸ்தோத்திரம். சத்தியமும் கிருவையும் அவர்களை விட்டு விலகாதிருக்க கிருவை தர முடியாது செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. நன்மையான என் தெய்வம் பூர்ணமான எந்த வரமும் கத்திலிருந்து இறங்குவதும் சொல்லிடுறப்பா. ஆண்டவர் வாழ்க்கையில் அதிசயங்களா இருக்கு எங்களை செய்யுங்க. ஆசீர்வச்சு உயர்த்துங்க ராஜா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவிலும் ஆற்றிலும் சிறந்துலகணும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, ஏசப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க எந்த மந்திரம் செவினிருந்தாலும் விடுதலை செய்யுங்கப்பா. அப்பா மீ ஸ்தோத்திரம். பார்க்கக்கூடிய பிரகாசம் மனக்கண்களை தந்துட முடியாது செவிக்கிற ஐயா. ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. தகப்பறையுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோமையா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, துடைக்க முடியாது செவிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பாவை நோக்கி கெஞ்சிரும். டைராய்டு குணமாக்குங்க சப்பா. நரம்பு பேரவீனத்தை குணமாக்குங்கப்பா. பரலோக பிதாவையும் நோக்கி கெஞ்சிரும். பெரும்பாடு மக்களை யாருந்தாலும் சுகமாக்கிருங்கப்பா. கத்துடைய கிருவை தாங்கட்டும் ஐயா. அப்பா வயிற்றுல கட்டி குணமாக்கும், நெஞ்சில் உள்ள கட்டி குணமாக்கும். அற்புதங்களை அதிசயங்க செய்யுங்க. உள்ளத்திலையும் வெளிரங்கமாக செய்யுங்க சப்பா. ஆண்டவரே சுகமாக்குங்க, சுகமாக்குங்கப்பா. குணமாக்கிவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. தகப்பனே ஒவ்வொரு மேலையும் ஒரு வல்லமை அனுப்பி குணமாக்க முடியாது செவிக்கிறோம் ஐயா. மந்திரம் செய்வனைகள் எல்லாம் அழித்து நிர்மலமாக்கி போடுங்க சப்பா. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும். சமாளம் இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சனை மாற்றணும். குடிக்கிற மக்கள் விடுதலை செய்யணும். வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஐயாமை துதிக்கிறோம். தகப்பனே பிள்ளைகள் திருமணம் ஆகலன்னு சொல்லி கலைஞருக்கிற குடும்பங்களை திருமணம் நடக்கணும் ஐயா. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்பா. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்கிற மக்களுக்கு வெற்றி கொடுங்க ஐயா. பிரிந்த குடும்பம் அணைக்கணும். அப்பா மீ ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கி இல்லாச அவளுக்கு குழந்தை பாக்கி தரணாண்டவர் அப்பா. தேவனே தேவனே உண்மை நம்பியிருக்கிற மக்களை ஒருபோது வெக்கப்பட்டு போகாது செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நீங்க அப்படி செய்யப்பருக்கா ஸ்தோத்திரம். எல்லார் பேரையும் சீஃப் பஸ்ல எழுதிக்கொள்ளும். எல்லா துதிகன மகிமுக்கு செலுத்துறோம். யஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சிருவோம் பரமபிதாவே. ஆமே. கத்திரம் சேர்த்த கேட்ட கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்களாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-449-100-0002229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1-3-3-1-0-1-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
0: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க. ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ்: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address: aslinkaram@gmail.com. Our website: aslinkaram.com. God bless you.

0: ஆதியாகம புஸ்தகம் 12 அதிகாரம் 2 வசனம்.
1: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி
0: உன்னை
1: ஆசீர்வதித்து
0: உன்
1: பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்
0: யார பார்த்து ஆண்டவராக ஏத்துக்குது சொல்லுகிறார். ஆதியாகமம் 12:1
1: கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி,
0: பாத்தீங்களா, கர்த்தர் யார பத்தி சொன்னார், ஆபிரகாமை நோக்கி உன்னை ஆசீர்வதிக்கவே பெரிய ஜாதியாக்குவேன் சொல்லியிருக்கிறார். ஆபிரகாம் ஆசீர்வதி தேவன் உங்களை ஆசீர்விக்க வல்லவரா இருக்கிறார். கலங்காதீங்க, உங்கள் வாழ்க்கையில ஐயோ என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையே, என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆபிரகாம் ஆசீர்வதி தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். உங்கள் வாழ்க்கையில் தேவனை கர்த்தர் உங்களை ஆசீர்விக்க சித்தமுள்ளவரா இருக்கிறார். கலங்காதீங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னாம் புஸ்தகம் 24:1 வசனம்.
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: இஸ்ரவேலை ஆசீர்விப்பு தான் கர்த்தருக்கு பிரியம். நம்மளே ஆண்டவராக இயேசுக்கு இஸ்ரவேலை மாத்திருக்கிறார். அவர் ரத்தத்தினாலும் ஒவ்வொரு நாளும் கழுவப்படும் போது நம்மளே இஸ்ரவேலை மாத்துகிறார். என் பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவு நீங்க கேட்டீங்கன்னா போதும், கர்த்தராகி தேவன் உங்களை ஆசீர்விப்பு தான் கர்த்தர் சித்தம். நீங்க ஒவ்வொரு ஆசீர்வாதம் இருப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். நீங்க ஒவ்வொரு ஆசீர்வாதம் தான் கர்த்தர் சித்தம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, மதமாறணும் அதெல்லாம் எந்த அவசியமே கிடையாது. ஆதியாகம புஸ்தகம் 24:1 வசனம்.
1: ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானார் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்
0: பாத்தீங்களா, சகல காரியங்களும் ஆசீர்வித்தாராம். அவருக்கு குழந்தை கொடுத்தாரு, குடும்பத்தை கொடுத்தாரு, அவருக்கு வியாதி இல்லாத வாழ்க்கை கொடுத்தார், நோய் இல்லாத வாழ்க்கை கொடுத்தார், மிருகச்சவங்களை கொடுத்தார், எல்லா காரியமும் அவர் எதெல்லாம் செஞ்சவரோ கயிற்சிற வேலையெல்லாம் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வித்து வந்தார். சகல காரியங்களும் ஆபிரகாம் ஆசீர்வித்த தேவன் தான். உங்களையும் என்னையும் ஆசீர்விக்கிற வல்லவராக இருக்கிறார். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க, நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க. ஆபிரகாம்ட்டு என்ன நல்ல குணம் தெரியுமா? நெகிமியான் புஸ்தகம் 9:8 வசனம்.
1: அவன் இருதயத்தை
0: உமக்கு முன்பாக
1: உண்மை உள்ளதாக கண்டு
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, ஆபிரகாம் ஆபிரகாம் இருதயத்தில் எப்படி இருந்துச்சா, உண்மை உள்ளார கண்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருதயத்தை பார்க்கிறார். ஆபிரகாம் இருதயம் உண்மை உள்ளவராக இருந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கூட உண்மை நம் வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். நம்ம எத்தனையோ எது எடுத்தாலும் பொய், எது எடுத்தாலும் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா பேசலாம் பொய்யா இருக்கும். ஆனா ஆபிரகாம் இருதயத்துல உண்மையுள்ளவரா இருந்தாராம். மனிதன் முகத்தை பார்க்கிற கர்த்தராகி தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். அதனால ஆபிரகாம் இருதயம் உண்மையுள்ளா இருந்தாரு. வாழ்க்கையில் உண்மையா இருக்கணும், உண்மையுள்ளா என மாற்றும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உண்மை இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்க வேண்டும். நம்ம உண்மையுள்ளாரா இருந்தோம்னா கர்த்தர் ஆசிரிப்பது உறுதி. நீதிமொழியின் புஸ்தகம் 28:20 வசனம்.
1: உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: பாத்தீங்களா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். உண்மை உங்க வாழ்க்கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம் சொல்லல, ஆசீர்வாதங்களை பெறுவான். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்மையா இருக்குமானால் நிச்சயமா என்ன செய்வோம், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். நிச்சயமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பது உறுதி. உங்கள் வாழ்க்கையில உண்மையா இருக்கா, அதை நீங்க யோசித்து பாருங்க. உண்மையிலன்னா கர்த்தராய் தேவனிடத்தில் உங்களுக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு உண்மை காணப்படும் ஆண்டவர். உண்மை இல்லாதவளா வாழ்றேன் ஆண்டவர், உண்மை இல்லாதவளா வாழ்றேன், எனக்கு உண்மை தாருன்னு சொல்லி உண்மையுள்ள வாழ எனக்கு உதவி செய்யு கேளுங்க. இரண்டாவதாக ஒரு பக்தரை பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 26:12 வசனம், 13 வசனம். ஈசாக்கு
1: அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான்.
0: அந்த வருஷத்துல 100 மடங்கு ஆசீர்வித்தார். பாத்தீங்களா,
1: அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து
0: ஈசாக்கு என்ன செஞ்சார், ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து
1: மகா பெரியவன்
0: ஆனார். அருமையானவர்களே, ஆனா ஈசாக்கு ஆசீர்வதிக்கிற காரணம் என்ன தெரியுமா, ஈசாக்கு என்ன செஞ்சார பாருங்க. ஆதியாகம புஸ்தகம் 24:63 வசனம்.
1: ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண
0: வெளியிலே போயிருந்து கர்த்தரை பத்தி தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தார். அதனால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்யற ஈசாக்கு விதை விதைத்தார். கத்திரனை செய்யற ஆசீர்வித்து 100 மடங்கு பெருக பண்ணினார். 100 மடங்கு, 1 மடங்கு பாருங்க, 1 மடங்கு விசிச்சாரு, அவர் 100 மடங்கு பெருக பண்ணிறார். நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் வெள்ளாம வேலையிலேயே என் தோட்டத்தை சரியான இல்லையேன்னு சொல்லி கலங்குறோம். ஈசா கிட்ட இருந்த குணம் என்ன குணம்? அவன் செய்வான், சாங்கியால் வழி தேவனை பத்தியே தியானிப்பாரன், கடவுளை பத்தியே தியானித்துக் கொண்டார், இயேசு கிறிஸ்து பத்தி தியானித்துக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து பத்தி தியானித்து பார்க்க வேண்டும். அப்ப தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய விருத்தி அடைய முடியும். வர வர பழத்தார், ஐஸ்வர்யமானார், 100 மடங்கு காத்திர ஆசீர்வித்தார். ஆசீர்வித்து அவர் 100 மடங்கு ஆசீர்வித்தாராம். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவனை பற்றி தியானிக்க வேண்டார். மேனவளே, இயேசுக்கு பற்றி ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலும் ஆசீர்விப்பார். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு, 119 சங்கீதம் 97 வசனம்,
1: உமது வேதத்தில்
0: நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்,
1: நாள் முழுவதும் அது என் தியானம்.
0: தியானம் பாத்தீங்களா, வேதம் நம்ம பிரியமா இருந்து அந்த வசனத்தை நம்ம நாடு முழுவதும் தியானித்துக் கொண்டே இருப்போமானால் ஈசாக்கு ஆசீர்வித்த தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னை ஆசீர்வது உறுதி. அவர் ஆசீர்வித்தார், அவர் வர வர பழத்தார், ஆசீர்வித்த தேவன் கொடுத்திருந்தார். அவர் வாழ்க்கையில் என்ன கொடுத்திருந்தாரு? ஆசீர்விச்சிருந்தார், பெரிய காரியத்தை செய்தார். உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலையும் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆபிரகாம் முதலாவது பார்த்தோம், ஆபிரகாம் வாழ்க்கையில உண்மை இருந்துச்சு. கர்த்தர் ஆபிரகாம் சகல காரியங்களை ஆசீர்வித்தார். ஈசாக்கு வாழ்க்கையில என்ன இருந்துச்சு? தேவனை தியானித்துக் கொண்டே இருந்தார். தேவன் ஈசாக்கு ஆசீர்வித்தார். மூன்றாவதாக யாக்கோபை பார்க்கிறோம். ஆதியம் புஸ்தகம் 32:29 வசனம்,
1: அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான்.
0: உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார்.
1: அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார்.
0: அங்கே அவரை ஆசீர்வித்தார். யாக்கோபுக்கு என்ன குணம் இருந்தது தெரியுமா? செவிக்கு கொடி குணம் இருந்துச்சு. அவர் செவித்துக் கொண்டிருந்தார், ஆண்டவரை போராடி செவித்தார். நம்ம ஏதோ ஏனதோ நம்ம செவிச்சிடறோம், அவர் போராடி செவித்தார். வாசித்து பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 32:26 வசனம்,
1: அவர்
0: நான் போகட்டும்
1: பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார்.
0: பாத்தீங்களா, அவருக்கு அந்த அளவு போராடி செவித்தார். அதனால்தான் கர்த்தர் அவர் ஆசீர்வித்தார். அருமையான சகோதரே, சகோதரியே, தாய்மார்களே, தகவல்மார்களே, ஆண்டவராய் இயேசுகிறத நோக்கி போராடி செவிக்க வேண்டும். கண்ணீரோடு செவிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே சொல்லி நம்ம செய்ப்போமானா நிச்சயமா நம்மளை ஆசீர்ப்பது உறுதி. அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவரை நோக்கி நம்ம போராடி செவிக்க வேண்டும். முதலாவது பார்த்த ஆபிரகாம், அவர் வாழ்க்கையில் உண்மை இருந்தது. இரண்டாவதாக ஈசாக்கு வாழ்க்கையில தியானிக்கக்கூடிய ஒரு கிருப அவர் கொடுத்திருந்தார். மூன்றாவதாக யாக்கோபு செபித்துக் கொண்டிருந்தார். ஓசியான் புஸ்தகம் 12:4 வசனம்,
1: அவர் தூதனானவரோடே
0: போராடி மேற்கொண்டார்.
1: அழுது அவரை நோக்கி கெஞ்சினார்.
0: ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி, தேவனாய் கர்த்தரை நோக்கி அழுது கெஞ்சினார். அதனாலதான் யாக்கோபை தேவன் ஆசீர்வித்தார். யாக்கோபு என்று பெயரை மாற்றி இஸ்ரேல் என்று சொல்லி தேவனை கர்த்த பெயரை மாற்றி அவர் ஆசீர்வித்தார். அருமையானவர்களே, நீங்கள் நான் கூட கர்த்திட்ட போராடி செவிக்க வேண்டும். அது மாத்திர நம்ம வாழ்க்கையில் உண்மை, அவர்கள் போல் நம் வாழ்க்கையில் உண்மை காணப்பட வேண்டும். இரண்டாவதாக ஈசாக்கை போல நம்ம தியானம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நோக்கி தியானம் பண்ணணும். வசனத்தை வாசித்து தியானம் பண்ண வேண்டும். அது மாத்திரல்ல, யாக்கோபை போல போராடி செவிக்க வேண்டும், அழுது கெஞ்சணும். நம்ம செய்ப்போமானால் நிச்சயமா நம் வாழ்க்கையும் தேவன் ஆசிரிப்பது உறுதி. சரி, இதுவரைக்கும் நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம், செவிக்க போகிறோம். என்னோட சேர்ந்து செய்ப்பீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே துதிக்கிறோமே, போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் மீன் நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவைகளை சந்திக்க முடியாது செவிக்கிறோம் ஐயா. உன் வாயிலிருந்து ஒரு செல் பிறக்க முடியாது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன எங்கள் பரம தகப்பனே, ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக ஜீவனாக இருந்து வழி நடத்துங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்துடைய பெரிய கரித்தையும் எண்ணி முடியாத விஷயங்களை செய்ய முடியாது. கெஞ்சி மண்டாடி கேட்கிற மாண்டவரே அப்பாமை ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கடன் கண்ணீர் வேதனைகளிருந்து விடுதலை செய்யுங்க. கஷ்டத்திலிருந்து விடுதலை செய்யுங்க. கவலையிலிருந்து விடுதலை செய்யுங்க. சோர்விலிருந்து விடுதலை செய்யுங்க. துக்கத்திலிருந்து விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. ஆத்மா கண்களை திறந்துடுங்க. அறிந்து கொள்ள அண்டிக்கொள்ள உதவி செய்யுங்க சப்பா. உள்ளத்திலையும் வெளியரங்கமா வாழ்க்கையில அற்புதங்க அதிசயங்களை செய்ய முடியாது செவிக்கிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. என்ன பலவிந்தாலும் குடமாக்குங்கப்பா. மந்திரம் செய்வனிகள் பெலிசனிகள் ஆற்றி உடைத்து போடுங்க. பிசாசனிகள் அழித்து போடுங்க ஆண்டவரே. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க. சாவத்திற்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீர்ல இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்கி தர முடியாது. கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. ஆன்மீக கண்களை திறக்க வேண்டுமா செபிக்கிறோம். வேலை இல்லாத மக்கள் வேலையை தர முடியாது கெஞ்சுகிறார் ராஜா. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தை தாரும். அப்பா குடும்பத்துல சாமான் இல்லாத மக்களுக்கு சாமானத்தை தாரும். அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. பரலோக பீதாவே இறங்கி அவங்களை ஆசீர்வதிங்க உயர்த்துங்க அப்பா. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. தோட்டத்துல வெள்ளம் இல்லையன்னு கலங்குற மக்களுக்கு நல்ல வெள்ளம் விளைச்சல தாரும். ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிறோம். நன்மையான என் தீபம் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியில் பிதாவத்து இறங்கி வருது. மாறுதல் வேற்றுமான எந்த நிலநிச்சம் நீரே ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. நானே இல்லாவு டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க தானப்பா. ஒரு வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது கெஞ்சுகிறோம் ஐயா கெஞ்சுகிறோம். ஐயாமை துதிக்கிறோம். பிரிந்து குடும்பம் ஒன்று சேர்க்க வேண்டியா செபிக்கிற ஐயா. பரலோக பிதாவே மை ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைகளெல்லாம் கண்ணூக்கி பாருங்க. எங்கள் வாலிபர்கள் சிறு பிள்ளைகளை கண்ணூக்கி பாருங்க. அவங்களை பாதுகாக்கணும் பராமரிக்கணும் தேவைக்கிறவ அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. படிக்கத்தக்கதாக தெய்வீக ஞானத்தை தாருமியா. ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலும் சிறந்து வழங்கணும். பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. அண்டவரையுமே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டளிட முடியாது செவிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்தாலும் உங்களை விடுவதில்லை ஆண்டவரே. நீங்க ஆசீர்வித்து தான் ஆக வேண்டி செவிக்கிறோம். பலத்த காரியத்தை செய்யுங்க. பெரிய பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்யுங்க. அண்டவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சிரோம். உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. உங்க மகத்துமலை நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதி கனமாகியுமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் இயேசு கிறிஸ்து இனி நாமத்துல மன்றாடி கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்தை கேட்டாரு கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: Harvest Palms. Harvest Palms is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: என்னோட பேர் ஷரோன். எனக்கு இடது காது பக்கம் மீங்கி இருந்தது. அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க கண்டிப்பா அதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும், அது பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையில நான் போன் பண்ணி சிஸ்டர் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலயே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்டி முழுசா கரைஞ்சு வர கர்த்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவனுக்கு கொடா கொடி நன்றி.
5: கர்த்தரே பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ரெண்டாவது குழந்தை மாசமா இருக்கிறப்ப சுகர் அதிகமா இருந்தது. அப்ப டாக்டருங்க சொன்னாங்க உங்களுக்கு நார்மல் ஆகாது, அதனால நீங்க ஊருக்கெல்லாம் போவேனா ஆபரேஷன் பண்ணிட்டா குழந்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அக்கா போன் பண்ணி ஜெபம் பண்ணதுமே சொல்றாங்க அக்கா டாக்டர் ஜெபம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அக்கா டெய்லி எனக்காக ஜெபிச்சாங்க. டெலிவரி டைம்ல நல்ல நார்மல் பிரசவத்தை தேவன் கொடுத்தாரு.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: கர்த்தர் தந்த வசனம் யோவான் சுவிசேஷம் 15:16.
1: நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
0: பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, வானாதி வானவர் ராஜாதி ராஜா சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிஞ்சு கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிஞ்சிட்டேன். யார் நம்மளை தெரிஞ்சிட்ட? வானத்தின் பூமி படைத்தவர் நம்மள அவரு பிள்ளையா தெரிஞ்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, ஆண்டவர் நமக்கு நம்மளை தெரிஞ்சிட்டாரு. யாரெல்லாம் கர்த்தர் தெரிஞ்சு கொள்றாரு பாருங்க, 4:3.
1: பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்.
0: பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிஞ்சு கொள்றாரு. யாரெல்லாம் கர்த்தர் பக்தியா இருக்கோ, நிறைய நெருங்கி செவிக்கணும், வாஞ்சியா இருக்கணும். அந்த வாஞ்சி நம்மள அறியாமே வரும். செவிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். என்ன இருந்தாலும் இல்லாம போனாலும் கர்த்தர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அறியாமே இந்த வாஞ்சி வரும். செவிக்கணும். அது பக்தி உள்ள கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம அறிஞ்சிக்கலாம். நமக்குள்ள அந்த வாஞ்சி வருதா? ஐயோ செவிக்கணுமே, நம்ம செவிக்கிறோமா? நம்ம அறியாமே வரும். ஐயோ யாராச்சும் ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்லிட்டா நம்ம அறியாமே அவங்களுக்கு விண்ணப்பம் பண்ணுவோம். ஐயோ அவங்க கஷ்டம் மாறணும், அவங்க கண்ணீர் துடைக்கணும், அவங்களுக்காக செவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மள அறியாமே இந்த பாறை நமக்குள்ள வரும். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, பக்தி உள்ள கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை கூட சாக்கிரதையா இருக்க, பிசாசு தெரிந்து கொள்ளப்பட்டவங்களையும் வஞ்சிக்கிற காலம். யோவான் சுவிசேஷம் 6:70.
1: இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ள எப்படி? இரவெல்லாம் பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி தான் கர்த்தர் நினைச்சாரு. 12 பேரையும் கர்த்தர் தெரிஞ்சிட்டாரு.
1: உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான்
0: பாத்தீங்களா. கர்த்தர் என்ன செஞ்சாரு? இரவெல்லாம் செவித்து தான் தேவன கர்த்தர் என்ன செஞ்சாரு? சீசர்களை தெரிஞ்சு கொண்டாரு. அவங்க செஞ்சிருக்கான், பிசாசா இருக்கு. ஏன் பிசாசு? அவனுக்கு என்னாச்சு? அவன் வந்து பொருளாசை, படம். அப்ப அது மாத்திர கர்த்தருடைய இருக்கிறப்ப தேவனோடு இருப்பான். தேவனை விட்டு பிரிஞ்சு போடப்ப உலகத்துல மக்கள்கிட்ட போய் இயேசு கிறிஸ்த காட்டி கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி உலகத்திலே இருந்தா கொஞ்சம் யேசுபாவுக்குள்ளயும் இருந்தான். அதனால பிசாசு என்ன செஞ்சான்? அவனை முதல்ல என்ன செஞ்சான்? காட்டி கொடுன்னு உள்ளத்துல பேசினான். 30 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டுருன்னு சொல்லி பேசி கொஞ்சம் முதல் உள்ளத்தை தூண்டினா திரும்ப என்ன செஞ்சிட்டான்? உள்ளத்துக்குள்ள பூத்துட்டான். அதான் நம்மளுக்கு பிசாசு முதல்ல நம்ம உள்ளத்துல பேசிட்டே இருப்பான். நீ ஏன் இப்படி இருக்க? நீ சும்மா நல்லா ஜாலியா இருக்கலாம். நீ ஏன் இப்படி இருக்க? நீ இப்படி இருக்க? நீ கடவுளுக்கு நல்லா நீ இருக்கிறதோட பேசாம உலகத்திலேயே இருக்கலாம்ல. என்ன கத்துக்குள்ள இருந்தோம், உனக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மள உள்ள என்ன செய்வான்? தூண்டுவான். நமக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும் போது அவனுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன நம்ம உள்ளத்துக்குள்ள பூந்துருவான். அதை நமக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதை கத்துடைய வேதம் சொல்லி அவரு பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க, கொடுக்க கூடாது. அவன் என்ன தூண்டாலும் சரி, இயேசு தவிர அந்த உலகத்துல எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள உறுதியா இருக்கணும். இயேசுதான் என்ன வந்தாலும் சரி, இயேசு தவிர அவர் விட்டு வாழ்தரமும் நம்ம சாயக்கூடாது, அவர் விட்டு இடபுறமும் சாயவே கூடாது. அப்ப கடைசி நாள் பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 24:24.
1: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும்
0: கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி கூடுமானால்
0: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக
1: பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கத்தக்க பெரிய அற்புதங்களையும் அடையாளம் செய்வாங்க. அப்ப என்ன செய்வாங்க? உனக்கு அதை தர இதை தர தீர்க்கு தர, உனக்கு இப்படி இருக்கும் அப்படி இல்லாம மறந்து பேசுவாங்க. அது மாத்திரம் ஏமாந்து போற அளவுக்கு என்ன செய்வாங்க? பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாங்க. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்கள் அற்புதங்களை செய்வான். நம்ம அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. என்ன வந்தாலும் கேசுதான் அப்படின்னு சொல்லி அவர் பாதத்தை நம்ம பற்றி பிடித்துக்கொள்ளணும். நம்ம இயேசுக்கு நம்ம உள்ளத்துல இருந்தா பெரிய சமாதானம் சந்தோஷம் இருக்கும். உள்ளத்துல நம்ம குழப்பம் வராது, சோறு வராது. சோறு வந்தாலும் அது மேற்கொள்ள தேவன் பலன் கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா. அதுக்குள்ள இயேசு கிறிஸ்துட்டு இருந்தா பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்குள்ள இருக்கும்போது பிரச்சனையும் வரும், குழப்பம் வரும், ஆனால் வெற்றி கொடுப்பார். நமக்கு ஒரு பெரிய சமாதானம் இருந்துட்டே இருக்கும், சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொரு நாளும் நினைச்சிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வான். நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அங்க இது நடக்குது, அங்க இது நடக்கு, அங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம போயிடக்கூடாது. நம்ம இயேசு விட்டு ஒரு நாள் கூட வலதுறவு இடவரை சாயாத வடிக்கு நம்ம காத்துக்கலாதான். ஆண்டர் சொல்றாரு உபாக்கம் புஸ்தகம் 5:32 பாருங்க, அவர் விட்டு வலதுறவும் சாயக்கூடாது, அவர் விட்டு இடதுறவும் சாயக்கூடாது.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே
0: செய்ய
1: இருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கற்பித்தபடியே செய்ய எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். முதலாவதாக தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் கர்த்தர் ரட்சிக்கிறார். 2 Thessalonians 2:13.
1: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும்
0: ரட்சிப்படையும்படிக்கு
1: ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே.
0: நான் ரட்சிப்படையதான் கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆதி முதலே தெரிஞ்சிட்டு ஆதிலே இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நேத்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள எப்ப தெரிஞ்சிட்டாரு? ஆதி முதல். அதனாலதான் நம்ம சத்தியத்தை விசுவாசிக்க முடியுது. நிறைய பேர் பாருங்க, சத்தியத்துல நிறைய பேர் விசுவாசிக்க முடியும். இப்ப எல்லாம் என்னன்னா கட்டு கதை, எங்க என்ன சொல்றாங்க அதை சொல்றாங்க. சத்தியத்து மேல நிறைய பேர் விசுவாசம் எல்லாமே விசுவாசம் வஞ்சிச்சுட்டு இருக்கிறான். ஆதி முதல் தெரிந்து கொள்ள நம்ம என்ன செய்யறாரு? தேவன் நம்மள ரட்சித்திருக்கிறாரு. ரட்சிக்கப்படாம இருப்போமானா? நீ ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே என்ன ரட்சிக்க பண்ணப்பா, இந்த ரட்சிப்பின் அருமை எனக்கு வேணும். ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டதான் கர்த்தத்தை உறுதியா நினைச்சிருக்க முடியும். நம்ம செவத்துக்கு வந்தனாலும் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கலாம் இல்ல. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தா நம் வாழ்க்கையில் ரட்சி பெறும். எபேசியன் புஸ்தகம் 2:5.
1: கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள்,
0: கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை தேவனுடைய கிருபையினால என்ன செஞ்சாரு? ரட்சித்தறாரு. ஆண்டவர் நீ எப்படியாவது ரட்சிமையா, கிருபையினால என்னை ரட்சித்தள்ளும், நான் ரட்சிக்கணும் ஐயா, நீ முழுமையா என்னை ரட்சித்தள்ளும் கேட்கணும். 8 2:8.
1: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
0: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
1: இது உங்களால உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு.
0: நம்ம கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம இதுவரைக்கும் செய்த பாவங்களை எல்லாம் தேவன் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நமக்குள்ள ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அதான் தேவன் தந்த அது ஒரு ஈவு. நமக்கெல்லாம் கர்த்தர் கிருபையா ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்படாம ரட்சிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தீத்தின் புஸ்தகம் 3:5. தீத்தின் புஸ்தகம் 3:5.
1: நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம்,
0: நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம்
1: அவர் நம்மை ரட்சியாமல்,
0: தமது இரக்கத்தின்படியே,
1: மறு ஜென்மம் ஒழுக்கினாலும், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும், நம்மை ரட்சித்தார்.
0: நம்ம செய்த நீதினால, நம்ம அதை செய்த இதை செய்ய அப்படி இல்ல, அவருடைய கிருபினால அவர் என்ன செஞ்சாரு? மறுச்சன் மெழுக்கினால நம்ம கர்த்தர் என்ன செஞ்சாரு? நம்மள ரட்சித்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்துடக்கூடாது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு குறித்து கவலையற்று போமால வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அந்த ரட்சிப்பை பெற்ற ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. பட்டு புடவை கட்டிருக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த புடவை எத்தனை பாதுகாக்கிறோம் இல்லையா? அழுக்கொட்டாம அப்படி பாக்குறோம். நம்ம ஆத்தும ரட்சிப்பு மிகவும் வெளியேறப்பட்டது. அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். எபிரேயன் புஸ்தகம் 2:4.
1: அடையாளங்களினாலும்
0: அற்புதங்களினாலும்
1: பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி
0: பகிர்ந்து கொடுத்த
1: பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும்
0: தேவன் தாமே
1: சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற
0: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து
1: நாம் கவலை அற்றிருப்போமானால்
0: தண்டனைக்கு
1: எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
0: ரட்சிப்பா கேட்கணும். ஆண்டவரே நீ ரட்சிக்க மாட்டவரே, எப்படியாவது ரட்சித்தனும், எனக்கு முழுமையா பாவமன்னிப்பு நிச்சயம் வேணும். முதல்ல கர்த்தர் நம்ம சந்திச்சவளை முதல்ல ரட்சிக்கிறாரு, ரெண்டாவது நமக்கு அபிஷேகம் கொடுக்கிறாரு. நம்ம ரட்சி பெற்றிருக்கிறோமா படலையான்னு நம்ம உள்ள தலைசி பார்த்தா நமக்கு தெரியும். பழைய பாவத்துல வெற்றி இருக்கா, பரிசுத்தவனை பெற்றிருக்குமா இல்லையானு எப்படி தெரியும்? பரிசுத்தவன் வந்து என்ன, பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நாய்த்திருப்பு குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்தார். பரிசுத்தவனை பெற்றிருக்கிறோமா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கா, நம்ம நம்ம என்ன செய்யணும்? உள்ளத்தை ஆராய்ஞ்சி அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்க முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தர் என்ன செய்யறாரு? ரட்சிக்கிறார். இரண்டாவதாக ஒன்னு பேதின் புஸ்தகம் 2:9.
1: நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு
0: வரவழைத்தவருடைய
1: புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக
0: ரெண்டாவது என்ன முதல் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ரெண்டாவது ஆண்டுடைய புண்ணியங்களை எல்லாருக்கும் சொல்லணும். ஆண்டு செய்த நன்மைகளை, ஆண்டு செய்த கிருபைகளை, ஆண்டின் வாழ்க்கையில் செய்த எல்லா ஆசீர்வாதத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்ம கர்த்தர் என்ன செஞ்சு நம்மள தெரிஞ்சிருக்கிறாரு. மற்றவங்களுக்கு சொல்றோமா, நம்ம வாழ்க்கையில செய்த அன்பு, நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்த பாராட்டின கிருபைகள் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். சொல்லாம நம்ம அமைக்க வைக்கவே கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை ரெண்டாவது முதல் ரட்சிக்கப்படணும், ரெண்டாவது தேவனுடைய தேவனை பற்றி தேவன் செய்த நன்மைகள் எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லணும். அதுதான் தேவன் நம்மள தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மார்க்கின் சுவிசேஷம் 3:14-15 வாசித்து பாருங்க.
1: அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்,
0: நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கர்த்தரோடு இருக்கவும்,
1: பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும்,
0: நம்மளை அனுப்பவும்,
1: வியாதிகளை குணமாக்கி,
0: வியாதி நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்யணும், மற்றவங்க வியாதிய

0: வரங்கள் வேணும், வல்லம் வேணும், குணமாக்குற வல்லம் வேணும் சொல்லி ஆண்டவர் கேட்கணும். ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை அதுதான், வியாதியை குணமாக்கவும்
1: பிசாசுகளை துரத்தும்படி,
0: பிசாசை துரத்தும்படி
1: அவர்கள் அதிகாரம் உடையவர்களா இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார்.
0: அதிகாரம் நம்மள சும்மா சாதாரண ஏற்படுத்தல, தேவன் எதுக்கு ஏற்படுத்திருக்காரு? நம்மள அதிகாரம் உடையவர்களா இருக்கிறது தான் தேவன் நம்மள ஏற்படுத்திருக்கிறாரு. இதற்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்க போறோம். எங்களை அன்பான் இயேசுத்து வழி நடத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமே, துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமே ஐயா. அன்பின் தகப்பனே, நம்முடைய ஜீவனில் வார்த்தை கேட்டிருந்த ஒரு ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, பரிசுத்தாவின் நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, ஜெபிக்க உதவி செய்ய, துதிக்க உதவி செய்ய, உம்மோடு இருக்க உதவி செய்ய, உண்மை அண்டி கொள்ள உதவி செய்ய, உண்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யப்பா. தகப்பனே, கேட்கிற மக்கள் உள்ளத்தில் விசுவாசத்தை தாரும், பரிசுத்தை தாரும். தகப்பனே, உண்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்கு, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம், செய்வினைகள், பெல்லிசுனிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். கட்டுகளை எல்லாம் உடைத்து போடுகிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலை இல்லாத குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம். வேலை கொடுங்க சப்பா. திருமணமாகாத குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம். திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்களுக்காய் செபிக்கிறோம். குழந்தை பாக்கிட்ட கொடுங்க ஆண்டவர, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. வேலையில ப்ரமோஷன் இல்லாத மக்களுக்காய் செபிக்கிறோம், வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்காக செபிக்கிற வேலை கன்ஃபார்மாகணும். கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க, கண்ணீரை துடைங்க. குடிக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை ஆக்குங்கப்பா. கடனால தவிக்கிற மக்கள் கடனடைக்கு உதவி செய்ய, கஷ்டத்தை மாத்துங்க. அன்பின் தகப்பனே, எல்லா முகத்திலும் கண்ணீரை துடைக்க முடிவாக்கி எஞ்சுகிறங்க தாவே. சாபத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்ய சப்பா, பாவத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்ய சப்பா. தகப்பனே, உண்மை தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. கேஸ்ல இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. குடும்பத்துல பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் தகப்பனே. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க வேண்டும் ஐயா. உண்மை அறிகிற அறிவில் வளரணும் சப்பா. கேஸ்ல இருக்கிற மக்கள் வெற்றி கொடுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. தெய்வீக பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிற மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. ஆசீர்வித்து உயர்த்துக பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க இப்படி செய்ப்பதற்காய் கோடான கொடி நன்றி. எங்க செபத்தை கேட்டிருக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சரையாஸ்பா நாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு மணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. செபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். ஹார்வெஸ்ட் பாம்ஸ் இஸ் அன் ISO 9001:2008 சர்டிஃபைட் கம்பெனி எங்கேஜ்ட் இன் மேனுபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் ஹை பிரஷர் ஹோமோஜனைசர்ஸ், ஹை பிரஷர் பாம்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரிப்ளெக்ஸ் பாம்ஸ். Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: இந்த பூமியில எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறவர் கடவுள். எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறார். கிறிஸ்டினா இருக்கிறவங்க, நான் கிறிஸ்டினா இருக்கிறவங்களுக்கும் ஒளி கொடுக்கிறார். எனக்கும் நான் முதல்ல நான் கிறிஸ்டினா தான் இருந்தேன், அப்பயும் ஒளி கொடுத்தாரு. ஆனா ஒரு நைட்ல நம்மளுக்கு கரண்ட் இருக்கு. ஒரு ட்ரூ கிறிஸ்டினா நம்ம இருக்கும்போது கடவுள் நைட்லயும் கரண்ட் கொடுக்கிறாரு. கரண்ட் இல்லாத நேரத்தில் இன்வெர்டரா இருந்து அந்த டைம்ல நம்மளுக்கு கரண்ட் கொடுத்து எல்லா நாள் எல்லா நேரத்திலையும் நம்ம ஒளியோடு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றாரு. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது, எங்க குடும்பத்துக்கு கிடைச்சது. எல்லா வழியிலையும் எங்களை முன்னேற்றினார் கடவுள்.

0: அதுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
1: கர்த்தரை நான் அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். என் கணவர் வந்து ஃபர்ஸ்ட் முழுமையா கல்யாணம் ஆனப்ப முழுமையா ரட்சிக்கப்படல. வருஷத்துல ஒரு வாட்டி சர்ச்சுக்கு வந்தாரு. அப்புறம் வந்து நாங்க பெரியமாட்ட சொல்லி ப்ரே பண்ணோம். மாசத்துல ஒரு நாள் வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப வார வாரம் சர்ச்சைக்கு போனாரு. அதுக்காக நான் கர்த்தரை அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். அதே மாதிரி என் பையன் பிளஸ் டூ படிக்கும் போது அவனுக்கு ரொம்ப அஸ்தாயம் கிரிக்கை வந்துருச்சு. ரொம்ப கவலையாயிருச்சு. அப்ப நான் வந்து அங்க மெட்ராஸ்ல இருந்து என்ன செய்யறதே எனக்கு தெரியல, அவன் படிக்கவே இல்லை. அப்ப ஒரு நாள் என் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, எஸ்தர் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, பெரியமா இது மாதிரி இருக்கானு சரி சொல்லிட்டு அப்பயே பெரியமா போன் மூலமா ஜெபிச்சாங்க. ஜெபிச்ச வேலையில நான் கண்ணால பார்த்தேன், என் பையன் முட்டிக்கால் போட்டு ஜெபிச்சான். பெரியமா ப்ரேயர் தண்ணி அந்த அவங்க ப்ரேயர் கொடுத்தாங்க, அதுலயும் ப்ரே பண்ணாங்க. அந்த தண்ணியை தெளிச்ச வேலை சாத்தா உடனேதான் நான் பார்த்தேன். அவன் கீழே மயங்கி விழுந்து அப்புறம் நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து இப்ப நல்ல காலேஜ்ல படிக்கிறான். அதுக்காக நான் ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து நாங்க வீடு கட்டும் போது வீடு கட்ட முடியாம பல தடைகள் வந்துச்சு. அப்ப இவங்கலாம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, ராஜா அண்ணன், எஸ்தர் பெரியமா, அவங்க கூட ஜபக்குழுவினரா வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஜெபிச்சுட்டு போனாங்க. ஆண்டவர் வீடு ஃபுல்லா கட்டி முடிச்சு எங்க குடும்பத்திலேயே நாங்க தான் ஃபுல்லா வீடு கட்டி முடிச்சு எல்லா வீட்டையும் வாடகைக்கும் விட்டு வாடகை வரவும் ஏசப்பா கிருபை செஞ்சாரு. அதுக்காக நான் ஏசப்பாவை அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து என் பிரஸ்ட்ல வந்து கட்டி வந்துச்சு. அதை போய் நான் பார்க்கும் போது இந்த கட்டி வந்து கேன்சரா கூட மாறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கத்தியோட அளவையும் சொன்னாங்க. அப்புறம் நான் ப்ரே பண்ணிட்டு போய் திருப்பியும் போய் ஜெபிச்ச வேலையில உங்க கட்டி அளவே சின்னதாயிருச்சு, உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் ஆண்டவர் அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காக ஜெபிச்ச எஸ்தர் பெருமாக்கும் வசந்தியாக்காக்கும் நன்றி. எனக்கு கிரியை செய்த இயேசுப்பாக்காக கோடான கோடி நன்றி.
2: கரங்களை செட்டிக்கு அதை நன்றி சொல்லாமா? நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரம். வேற யாரா சொல்றீங்களா?
3: இயேசுவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க வந்துட்டு எப்பவுமே சர்ச்சுக்கு வந்துட்டு எங்க அப்பாவும் அம்மாவும் தான் போவாங்க. அது கூட எங்களுக்கு ஒழுங்கான சர்ச்சு அமையல. இப்ப கர்த்தர் வந்துட்டு எங்களை நாங்க ஒரு நாள் கூடி ஜெபிச்சோம், எங்க குடும்பத்தோட ஜெபிச்சோம். கர்த்தர் இப்ப எங்களை வந்துட்டு எல்லா வாரமும் நாங்க தொடர்ந்து 2-3 மாசமா எல்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். அதை கிரியை செய்ததால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
4: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தான் நாங்க சென்னையில இருந்து வந்தோம். அப்ப என் பையன் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறேன்னு சொன்னான். இப்ப 2 மணிக்கு நாங்க இங்க வரும்போதுதான் எக்ஸாம் எழுத போறோமான்னு போன் பண்ணி சொன்னான். இப்ப போன் பண்றேன், அம்மா நான் வந்து சென்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்றான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எனக்கு வீடு வந்து வீடு வேணும்னு சொல்லி ரொம்ப ப்ரேயர் பண்ணி அழுது ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். வீடு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. அப்ப ஆண்டவர் அவனுக்கு எல்லா சுகத்தையும் அருளி அவனுக்கு நல்ல நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
5: பிரேஸ் தி லார்ட். நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் எங்க பெரியமா வீட்டுக்கு. இப்ப 8-9 வருஷத்துக்கு கழிச்சு மறுபடியும் வந்திருக்கேன். லாஸ்டா வந்தப்ப எதுக்கு நான் ப்ரே பண்ணனா, என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் எங்களை ஒரு ஊர்ல, அதெல்லாம் சென்னையிலயாவது படிக்க வைக்கணும் அந்த ஆசை மட்டும் தான் இருந்தது. அதுக்காக ப்ரே பண்ணிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களே சொந்தமா ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா இந்த வாட்டி வந்து ஸ்டேட் 3rd எங்க பசங்க வந்திருக்காங்க 10th. அப்படி வந்து அந்த அளவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்காரு ஆண்டவர். எங்க ஸ்கூல் நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம்.
6: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க கடை ஆரம்பிக்கும் போது ரொம்ப தடையா இருந்துச்சு. அப்புறம் பெரியமா வந்து ப்ரே பண்ணி தண்ணி தெளிச்சிட்டு போனாங்க. அடுத்த 10th நாள்லயே ஆண்டவர் வந்து அங்க கடையை ஓபன் பண்ண கிருபை செய்தாரு. ரொம்ப ஆசீர்வாதமா ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறாரு அந்த கடைய. அது மாதிரி என் பையனுக்கு டெங்கு ஜுரம் வந்துச்சு, 102 டிகிரி ஜுரம். அவனால ஒண்ணுமே பண்ண முடியல, டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பெரியமா ப்ரே பண்ணாங்க அவனுக்காக. அடுத்த நிமிஷத்திலேயே அவனுக்கு அந்த ஜுரம் அவனை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் டெங்கு பாசிட்டிவ்னு வந்தது. அதுக்கப்புறம் 1 நிமிஷம் கூட அவனுக்கு ஜுரம்ன்றதே வரல. ஆண்டவருடைய கிருபைக்காக கொடான கோடி நன்றி.
7: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தியதற்காக தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப பலவீனமா இருந்தேன். அப்ப இந்த இடத்துல வந்து நான் 3 மாசம் தங்கி இருந்தேன். எனக்கு ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலை கொடுத்தார். இந்த நாள் வரைக்கும் நல்ல சுகத்தோடையும் பலத்தோடு இருக்கிறதுக்கு எனக்கு தேவனுக்கு கோடாக கோடி ஸ்தோத்திரம். இங்கு ஜெபித்த பிள்ளைகளுக்கும் அப்பா இந்த ஜபக்குழுவுக்கும் இயேசுங்கிற ஊழியர்களுக்கும் நன்றி உள்ளவளா இருக்கிறேன். என் தேவனையும் அதிகமா ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவுக்காக, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் கொடுத்த தேவனுக்கு கோடாக கோடி ஸ்தோத்திரம். என் தேவனுக்கே ஸ்தோத்திரம்.
0: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கத்தத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
0: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
9: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் acvinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: இயேசு.
1: வாகம் புஸ்தகம் 5:32 உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்கள் கற்பித்தபடியே செய்ய சமாதானமாய் இருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சத்தியம், வலதுபுறமும் சாயக்கூடாது இடதுபுறமும் சாயக்கூடாது. தேவன் நம்ம எது களைத்தாரோ அதுல என்ன செய்யணும், அந்த ஆசீர்வாத சுகந்திரத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும், சுகந்திரத்துக்குள்ள அறிந்து மற்றவங்களை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அப்ப ஆபிரகாமும் சாராளும் ஒருவராக இருக்க அழைத்து என்ன செய்யற ஆசீர்வத்தை என்ன செஞ்சாரு பண்ணிடுறாரு. அப்ப நமக்கு அந்த ஆசீர்வாத தருவி சொல்லி கலாத்தீர்ல 3:9 நம்ம கலாத்தீர் 3:9 கலாத்தீர் 3:9 அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகமுடனே பார்த்தீங்களா, விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகமுடனே என்ன செஞ்சாங்களா ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாம தேவன் எப்படி ஆசீர்வதி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஆதியாகமம் 24:1 ஆபிரகாம தேவன் என்ன செஞ்சாரா, சகல ஆசீர்வாதத்தினாலையும் சகல காரியத்தையும் தேவன் என்ன செஞ்சார், அவரை ஆசீர்வாதம் நிறைய இருக்கு ஆசீர்வாதம். அப்ப தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்ம ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்விக்க வல்லவராக இருக்கார். நம்ம அழைத்த அழைப்புல மாத்திரம் என்ன செய்யணும், அது பாத்திரம் இருக்கும்படி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையோடு இருக்கணும். அப்ப கர்த்தர் நம்ம நிச்சயமா ஆசீர்விப்போம். முதல் எதுக்கு அழைச்சார் நம்மள, ரெண்டாவது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள இல்லையா. நம்ம என்னெல்லாம் ஆண்டு ஆசீர்விப்பானா அப்படின்னு நம்ம சொன்னா ஆசீர்வம் என்ன ஆயிரும், நம்மளை விட்டு என்ன ஆயிரும் வேலைக்கு போயிரும். பாருங்க நம்ம கர்த்தர் நிச்சயமே ஆசீர்விப்பா, நமக்குள்ள ஒரு எண்ணம் வரணும். சங்கீத புஸ்தகம் 109:17 பாருங்க, சாபத்தை விரும்பினா அது அவனுக்கு வரும், அது ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனா அது அவனுக்கு பாத்தீங்களா. ஆசீர்வாதம் என்ன செய்யணும், விரும்பணும், என்ன ஆசிரியக்கணும், என் குடும்பம் ஆசிரியக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்ப நம்ம ஆசிரியப்பாரு. ஆசிரியத்து விரும்பாம போனா எங்க பெருமை, அந்த ஆசீர்வாதம் தூரமா விளைகிறோம். இன்னைக்கு ஆண்டோடு கேட்பான், ஆண்டவர் ஆபரகமோடு விசுவாச மார்க்கத்தார் ஆசிரியப்படுவான்னு சொன்னீரப்பா, நானும் விசுவாச மார்க்கத்தார் தான் ஆண்டவர், என்ன ஆபரகமோடு என்னையும் ஆசீர்வதிங்க, எனக்கு இந்த ஆசீர்வாதம் உரிமை இருக்குன்னு சொல்லி நம்ம ஒருவர் கேட்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனா அது என்ன செய்யறான், தூரமா போயிருமா. நம்ம இன்னைக்கு விரும்பணும், ஆண்டவர் எனக்கு அந்த ஆசீர்வாதம் சொல்லி முதல் பார்த்து தேவன் எதுக்காக நம்ம அழைத்திருக்கிறாரு, சமாதானமா இருக்க. ரெண்டாவது ஆசீர்வாதம் யாரை விட சமாதானம் இருக்கணும், முதல்ல உள்ளத்துல சமாதானம் இருக்கணும், ரெண்டாவது மற்றவங்களை எல்லாருடைய சமாதானம் இருக்கணும், மூணாவது தேவனோடு நம்ம சமாதானம் இருக்கணும். சரி, மூன்றாவது தேவன் எதுக்கு அழைத்தார பாருங்க, வாசிங்க 1 Corinthians 1:9 தம்முடைய குமாரனும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். மூன்றாவது எதுக்காக நம்மளை அழைச்சிருக்கிறாரு, தேவனிடத்துல என்ன செய்யணும், ஐக்கியமா இருக்க வேண்டும். தேவனுக்கும் நமக்கும் எந்த இடையில எந்த பாவமும் இருக்கக்கூடாது, அப்பதான் நம்ம ஐக்கியமா இருக்க முடியும். தேவன் என்ன சொல்றாரு அதை நம்ம கேட்கணும். அப்ப தேவன் நம்ம என்னெல்லாம் கேட்கிறோம் அதை கட்டாய நமக்கு கொடுப்பாரு, அப்பதான் ஐக்கியம். பாருங்க இந்த குடும்பம் என்ன ஐக்கியமா இருக்காங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்க, நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் என்ன செய்வாங்க, பகுந்து கொள்வாங்க இல்லையா. சொல்லுவாங்க இந்த குடும்பம் என்ன ஐக்கியம், நிறைய சமாதானம். அப்ப சொல்லுவாங்க அப்ப நம்ம தேவனிடத்துல ஐக்கியம் இருக்கணும், அவர் என்ன சொல்ற அதை கேட்கணும். அப்ப நம்ம ஆண்டு நம்ம ஏசப்பாட்ட என்ன கேட்கிறோமோ அதை நம்ம கட்டாயம் ஏசப்பா நமக்கு தருவாங்க. அதான் நம்ம ஒவ்வொரு நாள் தேவனிடத்துல ஐக்கியமா இருக்கணும். எப்படி நம்ம ஆண்டு ஏசப்பா என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் நம்ம கட்டாயம் நம்ம செய்யணும். இதை விடு இதை செய்யன்னு சொல்லுவாரு, இந்த நேரத்துல இருந்து செவமுன்னு சொல்லுவாரு. பாசிங்க என்ன இருக்க, நீங்களோ எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதே உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிற. பார்த்தீங்களா, நம்ம தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பிள்ளைகளோட ஐக்கியமாக இருக்கணும். ரெண்டாவது அப்போதான் பிதாவாகி தேவனோடு தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ ஐக்கியமாக இருக்கும். அப்போ தான் சந்தோஷம் எப்படி இருக்குமா, நிறைவாக இருக்கும், நிறைவாக இருக்கும். கர்த்தர் அறியாத மக்களோட ஐக்கியம் வச்சுருந்தானா நம்ம ஐக்கியம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள், சந்தோஷம் எப்படி இருக்கும், சந்தோஷமே இருக்காது. அதுக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். தேவனோடத்தில் ஐக்கியமாக இருக்கிறோமா, தன்னுடைய பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்க இல்லைன்னு சொன்னா கத்திரி உப்பு கொடுங்க. ஆண்டவரின் ஐக்கியம் பிதாவோடு இருக்கணும்ப்பா, அவரு குமாரன் இயேசுக்கிறதோட ஐக்கியம் இருக்கணும். அதுக்கு எனக்கு உதவிச்சேன். அப்பதான் உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும். அம்மானமா இருக்கிறதுக்கா தீவிரம் அழைச்சிருக்காரு. ரெண்டாவது ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக் கொள்றதுக்காக. மூன்றாவது தேவனிடத்துல ஐக்கியமா இருக்கிறதுக்காக. நான்காவது பாருங்க, உன்னித்தேசன புஸ்தகம் 4:7 வசனம், தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். எதுக்கு அழைத்திருக்கார்? நான்காவது பரிசுத்தமா இருக்குது தேவன் நம்மள அழைச்சிருக்கிறார். அசுத்தமா ஏதோ மனம் போல வாழறதுக்காக தேவன் அழைக்கல. ஒரே ஒரு வாழ்க்கை கத்திற்காக வாழணும், அதான் சொல்றாரு. அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்துக்குன்றே அழைத்திருக்கிறார். ஏன்னா ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை தேவன் தில்லுக்கு தான் ஒப்பிட்டிருக்காரு. நல்ல பூ பூத்து மறுநாள் விழுந்து போற அந்த பூக்கு தான் தேவன் நம்மளை ஒப்பிட்டிருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு வாழ்க்கையில என்ன செய்யணும்? அசுத்தத்துக்கு எதுக்கு அழைச்சிருக்கார்? நம்மள பரிசுத்தத்துக்கு அழைச்சிருக்காரு. ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தமா இருக்கிறாராம். வாசித்து பாருங்க, 1 Peter 1:15-16 வசனம் பத்தி. நம்ம அழைத்தவர் எப்படி இருக்கிறா? பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களோ உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரால் என்று எழுதியிருக்கிறது. நம்ம உருவாக்கின தேவன், நம்ம அழைத்த தேவன் பரிசுத்தர். அப்படியானா நீங்கள் நான் கூட என்ன செய்யணும்? பரிசுத்தமா தான் இருக்கணும். அதுக்கு தான் தேவன் நம்ம அழைச்சிருக்காரு. ஒரே ஒரு வாழ்க்கை அருமையான சகோதரியே, சகோதரியே, தாய்மார்களே, நமது ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கை பேசி, ஏதோ ஒரு வாய்ப்பு பேசி எப்படியோ வாழ்ந்துடக்கூடாது. வாழ்ந்தோம்னு சொன்னா இங்க நம்ம எப்படி வேணாலும் செஞ்சிடல, இங்க என்ன பண்ணிடலாம், பரலோகத்துக்கு போக முடியாமல் போயிடும். நம்ம அதனால ஒவ்வொரு நாளும் கத்தில் பயந்து ஆண்டிட்டு உப்பு கொடுத்து ஆண்டவரை என்னை பரிசுத்தமாக்கும் முன் போல மாற்றின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கேட்க வேண்டும். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம கத்தில் கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும், உண்மை போல என்னை மாற்றுங்க, உண்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் அவற்றை கேட்கணும். அவர் தான் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும். வெளிப்படுத்தும் விசேஷம் 22:11-12 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அவங்கள பார்த்தா என்ன செய்ய வேண்டாம், கோபப்பட வேண்டாம், பொறாப்பட வேண்டாம், ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அநியாயம் செய்யற இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமா வருகிறேன். அவன் அவனுடைய கிரிகளின்படி அவன் அவனுக்கு நான் அடிக்கும் பலன் என்னோட கூட வருது. பாத்தீங்களா, அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும். அவங்கள பார்த்து போராடப்பட வேண்டாம், உண்டு போட வேண்டாம், இப்படி செய்யறாங்களே சொல்லி கோப்படும். அவங்களுக்காக நம்ம ஆண்டுகிட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம செவிக்க வேண்டும். அசுத்தமா இருக்கு, இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். அணியஞ்சறவன் இன்னும் அணியஞ்சிட்டும். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். நீதி செய்யற இன்னும் நீதி. அது எங்க வர, எங்க வருதா? அவன் அவனுக்கு அழிக்கும் போல வாசிங்க, அது 12 வாசிங்க. ஆண்டவராக இயேசுக்கு சொல்றேன், இதோ சீக்கிரமா வருகிறேன். அவன் அவனுடைய கிரிகளின்படி அவன் அவனுக்கு நான் அழிக்கும் பலன். பாத்தீங்களா, அவங்க நமக்கு நமக்கு அழிக்கிற பலன் எப்போ கருத்து வரும்போது, நமக்கு அவருடைய ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது, நம்ம செய்த நன்மைக்காச்சும் தீமைக்காலும் பரிசுத்தத்துக்காகவும் அசுத்தகன கிரியை தேவனிடத்துல வரும். நம்ம இன்றைக்கு நம்ம அசதியா இருந்தோம்னு சொன்னா கர்த்தராக இயேசுக்கு தரும்போது நம்ம எங்க போவோம் யோசித்து பாருங்க. ஆனால் ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக நம்ம பரிசுத்தமா வாழ ஆண்டு கர்த்தரை நம்ம ஒப்படைக்கணும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்ப நம்ம செவிக்க போறோம். இறக்கும் மகிமின் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்படை, கொடா குடி ஸ்தோத்திரம் ஐயா, அமை துதிக்கிறோம். ஆண்டு வரையும் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாதி ராஜாவை மே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். பலப்படுத்த முடியா செபிக்கிறோம். சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆறுதலின் தேர்வு தர முடியா செபிக்கிறோம். நீர் இறக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனை இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே இழந்தத அப்பா மே ஸ்தோத்திரம். போரில் இழந்திருக்கலாம், அவர் பிரியமானவர்கள் இழந்திருக்கலாம். அவங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களே, இப்போ ஒருவனை அவன் தாய் தேற்று போல தேற்றுன்னு சொன்னீங்களே, நீங்க தேற்றி ஆற்றி அரவணைக்க முடியாச்சு வைக்கிறோம். நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கொள்ள முடியாச்சு வைக்கிறோம். உள்ளம் உடைந்த உள்ளத்தை நீர் காய்த்த கட்டுகிற தேவனடி சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஐயா. அவங்களை காய்த்த கட்டி அரவணைத்துக் கொள்ள முடியாது செபிக்கிறோம். மகிமுள்ள தேவனை கத்தாவே மே தோத்திரிக்கிறோம் அப்பா, இறங்குமப்பா. இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு பலப்படுத்தி ஆசீர்வதித்து சமாதத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து ஆற்றி தேற்றி ஆறுதல்படுத்தி கொண்டிருக்கிற கிருவைக்காக இறக்கத்துக்காக கொடா கொடி நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. யேசப்பா இறங்குங்க, இறங்க உன்னத பலத்தில் இறக்கட்டுங்கப்பா. தேவாவில் நிரப்புங்க, தேவாக்கில் நிரப்புங்க. பரிசுத்தாவில் நிரம்புவது பலடைந்து எருசலேமிலும் யூதியம் முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடை சிறந்து சாட்சிகளாக இருப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவர. அப்படியாக இந்த நிகழ்ச்சி பார்த்து ஒவ்வொரு மணியும் தேவாவில் நிரப்ப முடியாச்சு வைக்கிறோம். அன்பின் தகப்பனே, மே நோக்கி நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. யாராவது என்னென்ன பலவீனத்துல கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொரு பலவீனத்தையும் சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க. சொல்ல முடியாத துயரத்தினால ஐயோ என்னால தாங்கவே முடியலன்னு சொல்லி எனக்கு பலனே இல்ல, என்னால கஷ்டப்பட முடியல, தலைவலி வயிறு வலி கால்வலி எனக்கு தாங்க முடியலன்னு சொல்லி கலங்குற அருமையான சகோதரியும் சகோதரியும் கண்ணுக்கி பாருங்க, உங்களை சுகமாக்குங்க. அருமையான தாய்மார்கள் வயசான போது எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா, ஐயோ என் பக்கத்துல யாருமே இல்லையே, நான் தனியா இருக்கிறேன்னு சொல்லி கலங்குறாங்களப்பா. அவங்களுக்கு நீங்க கூட இருந்து பயப்படாத உன்னோட இருக்கிற உன் தேவன் உன்னை பலப்படுத்தி உன் சகாயம் பண்ணுவேன், நீதியும் பலதுக்கத்தை தாங்கன்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைல அப்பா பேசி ஆற்றுங்க, தேற்றுங்க ஆண்டவர. உலகத்துல யார் ஆறுதல் சொன்னாலும் ஆக இருக்க முடியாது தகப்பனே, நீங்க உங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல்படுத்த உங்களை பாத்திரம் மன்றாடி செபிக்கிறோம். நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்க எசப்பா, பலத்த காரியத்தை செய்யுங்க எசப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரை. படுத்துங்க அப்பாவை துதிக்கிறோம். பண கஷ்டத்தினால கலங்கி இருக்கிற அருமையான குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க எசப்பா. ஐயோ நான் ரெண்டு நாளைக்குள்ளாக பணம் கட்டணுமே, இந்த பணத்துக்கு என்ன செய்யறது, கடங்காரன் வந்து தொந்தரப்படுத்துறாங்க. கலங்கி இருக்கிற குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க எசப்பா. சொன்னீங்க தானப்பா வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, வெள்ளியும் பொண்ணையும் பெருக பண்ணு சொன்னீரு அப்பா, வெள்ளியும் பொண்ணையும் பெருக பண்ணி உங்களை கண்ணீர் துடைக்க முடியாது கெஞ்சிரப்பா. நீராதிசயங்களை செய்கிறவர் ஐயா அப்பா, அமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துமுள்ள சாட்சியாவை இமை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் கத்தாவே அப்பா, அமை ஸ்தோத்திரம். மந்திர கட்டுகள் செய்வன கட்டிலிருந்து விடுதலை செய்யுங்க எசப்பா. குடும்பத்துல எத்தனை தடைகள் ஆண்டவர, வேலை போனால் தடை, திருமணமாக தடை, எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. மீக 2:13 படி தடையில் அகற்ற முன் சொல்லுறான்னு சொன்னீங்களே, தடையில் அகற்றி போடுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க எசப்பா. குழந்தை பாக்கியில் சகோதரி குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. வேலையில பிரமோசம் இல்லாத மக்களுக்கு வேலை பிரமோசம் கிடைக்கணும், வேலை கண்தமாக மக்களுக்கு வேலை கண்தமாக்கணும் ஐயா. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை செய்யணும் ஐயா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க ஆசீர்வித்து பெருக பண்ணுங்கிறாச்சா. வீடு கட்ட முடியலன்னு சொல்லி கலங்க வேண்டிக்கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிரு தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க. சகல ஆசீர்வத்தை சம்பூர்ணமா கொடுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா பேரும் சீப்பஸ் எழுதிக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களை அந்தரத்தில் ஏசப்பா நாமத்துல தாழ்மையா கெஞ்சுறோம் பரமபிதாவே, ஆமே. கத்து நம்ம சேர்த்து கேட்டுக்கிட்டா இவர் கலங்காதீங்க.
0: நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம்புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? 2-4 பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தெடுக்கிறதுனால். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கர்த்தருக்கிருபையில் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றோம் யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் யூஸ் பண்றாரா? 1, 2, 3 மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்டோ ஒரு பைபிள் இருக்கும், அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம், இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் நீங்கள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதில் இருக்கு. ஆதியாகமும்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகம் வரும். இப்போ நீங்கள் ஒரு ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா அந்த ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோவில் அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ஸில் போகும் பொழுது ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கறேன் எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது, அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நடிச்சீங்கன்னா அந்த உடனே பைபிளை பதிவிறக்க செய்து கொள்ளலாம். தமிழ் ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ் ஆங்கிலம் இந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி அண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம், ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தானே வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒருத்தரோடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லைங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா. தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும், மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அது உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
2: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பானவர்களே, நமது இயேசுவில் கரம் ஊழியங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் வாருங்கள். எங்களோடு இணைந்து இப்பொழுது ஜெபிப்பீர்களா?
0: ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான இயேசுங்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் ஏற்படுத்தின உமது ஊழியம் ஆண்டவரே எங்கள் மனித எத்தனம் அல்ல, மனித சக்தி யுக்தி மனிதனுடைய ஞானம் அல்ல, நீர் கிருபையா ஏற்படுத்தின இந்த ஊழியத்தை இம்மட்டும் இந்த 34 ஆண்டுகள் கரம்பிடித்து நடத்தி வந்தீரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, இதற்கு மேலும் நடத்த என் தேவன் வல்லவர இருக்கிறபடினாலே ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் கொடுத்த அருமையான அக்கா உங்களுக்காக ஸ்தோத்திரம். அவளுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல தீர்க்க ஆயுளையும் தந்து மகிமையாய் பயன்படுத்தும். அப்ப வாலிப பிரயத்தின் ஒரு பலத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக, மோசைக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, காலைப்பு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, அக்கா வல்லமை இடைக்கட்டுவீராக, நல்ல சரீர ஆரோக்கியத்தை உண்டாக்குவீராக, வரங்களால் வல்லமை இன்னும் அதிகமாய் நிரப்புவீராக, அப்ப உலகத்தின் கடைசி எல்லை வரையும் கொண்டு செல்வீராக, உலகத்தின் எல்லை அப்பா பூச்சக்கத்தின் கடைசி வரைக்கும் அவர் எடுத்து செல்வீராக, மகிமையா அக்காவை பயன்படுத்துவீராக, உங்க ஜீவன் அவர்களுக்குள்ள இறங்குவதாக ஆண்டவரே. வசந்தி அக்காவையும் பலப்படுத்தும், அவர்களுக்கும் நல்ல சுகம் கொடுங்க, கால்களை பலப்படுத்தும், அவர்களை உலகத்தின் கடைசி பறையின் எடுத்து செல்லுங்க ஆண்டவரே. நீர்தான் இந்த ஊழியத்தின் தலைவரப்பா, நீர்தான் எல்லாம் ஆண்டவரே, கடைசி பரியந்து நீர்தான் நடத்தணும், நீங்க தான் எல்லாமா இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் மூலம் நீங்க மகிமை அடையணும் அப்பா. இந்த வெள்ளிக்கிழம மாசத்துல பங்கு பெறுகிற உடைய பிள்ளைகள் எல்லாருடைய கண்ணீரை நேசு துடைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெள்ளிக்கிழம மாச கூட்டத்தை எழுப்புற என் தேவன் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திரளான மக்களை கொண்டு வரும், சண்டே வர்ஷிப்ல கூட பெரிய காரியம் செய்யுங்க, புதிய புதிய மக்களை தாரும், வந்து கொண்டிருக்க மக்கள் உறுதியாய் உண்மையிலே அப்ப வடிவு போகாமல் நினைத்து நிற்கக்கூடிய ஒரு குருபையை தாரும். முடிவுப்பது நிலைத்து நிற்கணும், அவள் கண்ணீர் துடைக்கப்படணும். இயேசுங்கரன் பத்திரிகை ஒழித்தின் மூலமாய் பெரிய அறுவடை கத்தை உண்டாக்கும், கோடிக்கணக்கான மக்கள் உன் பக்கம் ஈர்த்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, இதன் மூலம் படிக்கிறவர்கள், நெட் மூலம் படிக்கிறவர்கள், ஆப்ஸ் மூலம் படிக்கிறவர்கள், அத்தனை குடும்பங்களையும் ரட்சிப்பின் பாத்திரையை மாற்றி சீர்வதிக்கணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். டிவி மூலமாய் வருகின்ற செய்திகளை கோடிக்கணக்கான மக்கள் கேட்கணும், அக்கா மூலம் ஏழுக்குடைய ஜபங்கள் அனைவரும் விடுதலை பெறணும், அந்த வசனங்கள் அனைவரும் உள்ளத்தின் கண்கள் திறக்கணும் ஆண்டவரே. வல்லமையாக பயன்படுத்தும், இந்த டிவி ஊழியத்திற்கு எவ்வளவு தேவையப்பா, மாதந்தோறும் 2 லட்சம் ரூபாய் ஆகுறது, அதன் பணத்தை சந்திப்பீராக ஆண்டவரே. பணத்தை தரக்கூடிய ஜனங்களை, காணிக்க தரக்கூடிய மக்களை எழுப்பிக் கொடு பேராக ஆண்டவரே. எழுப்புங்கப்பா, தங்கு தடையின்றி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக ஏசப்பா குருபை கொடுங்க ஆண்டவரே. சண்டே கிளாஸ் ஊழியத்தில் சிறுவ சிறுமியர் மத்தியில் எழுப்புதலே உண்டாக்கும், டீச்சர்ஸ் வல்லமையை பயன்படுத்தும், குழந்தைகளை ஆசீர்வதிங்க, மருத்துவமனை ஊழியம் தடையெல்லாம் நடக்க அருள் தாரும், 6 மணி ஜப கூட்டங்களை ஒரு அசைவு உண்டு பண்ணும். அனுதினம் ஒரு 50 பேராவது கூடி ஜபிக்கணும், காலை மதியம் ஈவினிங் நடக்கிற ஜப கூட்டங்கள் ஊழியர்களுக்காக ஏழுக்கு ஜபங்களை ஆசீர்வதிங்க, அதில் பங்கு பெற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் திரளான மக்கள் வந்து ஜபிக்க வாஞ்சி ஏசப்பா உருவாக்கி தாங்க ஆண்டவரே. அனுதின வாக்கு தத்தங்களை அநேகர் கேட்க தோண்டுங்க, அநேகர் மூலம் அசைக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. எஃப்எம் ரேடியோ அநேகர் கேட்டு ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஆஃப்லைன் ஆன்லைன் எஃப்எம் அநேகர் கேட்க கர்த்தர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. வெப் டிவி அநேகர் பார்த்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. எல்லாம் நாம் மகிழ்ப்படணும், அவ்வளவுதான்ப்பா, வேற ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. இயேசுங்கிற ஊழியங்களை பணத்தால் ஜபத்தால் பொருளாதாரத்தால் தாங்குற அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. டிவிக்கு பார்ட்னர்ஸை ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே, மணியார் அனுப்புற குடும்பங்களை ஆசீர்வதிக்கணுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கத்தினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் கரத்தோடு தொடர்பு கொண்ட அத்தனை ஜனங்கள் மீது கர்த்தரை கரம் இறங்கி வருவதாக. தயாராக எடுத்து செல்லுங்க, எங்களை பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க, கிருபையிலே தாருமாண்டவரே, தேவையிலே சந்தித்துள்ள மாண்டவரே. உடன் ஊழியர்களே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் உண்டாக்குங்கப்பா, சுகம் கொடுங்கப்பா, அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கஷ்டங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹலோ, வாகனங்களை காத்துக்கொள்ளும், கம்ப்யூட்டர்ஸை காத்துக்கொள்ளும், ஒவ்வொரு பொருள்களை காத்துக்கொள்ளும், ரிப்பேர் ஆகக்கூடாது ஆண்டவரே, இயக்கிற பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, ஏசப்பா நஷ்டங்கள் வரக்கூடாது ஆண்டவர், ஊழியங்களை எழுப்பது உண்டாகணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியத்தின் பொறுப்பையும் கர்த்தர் எடுத்துக் கொள்ளுங்கப்பா, ஒரு ஊழியர்கள் நிற்கக்கூடாது, உம்மால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஊழியர் தடைப்படவே கூடாது ஆண்டவரே. அனுதின ஊழியங்கள் அக்காங்க போறாங்க, பெரிய காரியம் செய்யுங்க, போயிட்டு வராங்கப்பா, எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வாகன ஓட்டுநர்களையும் மறைத்து செயலாற்றுங்கப்பா, எந்த விக்னங்களும் ஆபத்துகள் வரக்கூடாது ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியத்தையும் கையில் இடுங்க, உங்க நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். நீங்க இப்படி செய்ய போதற்காய் கோடான குடி சோத்து, யாரெல்லாம் வந்து இயேசுங்க ஊழியத்துக்காக ஜெபிக்கிறாரோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா, காலை மதியம் ஈவினிங் ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியர்கள் பயிற்சி பெற்றுக் கொண்டு பிள்ளைகள் எல்லாம் ஒரு வல்லமையான ஊழியர்லாம் எழுமணும் நாங்க ஜெபிக்கிறோம், எழுப்புங்க, காத்துக்கொள்ளும். முழு ஜப கூட்டங்கள் தள்ளான மக்கள் கடந்து வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீ செய்ய போதற்காய் கோடான குடி சோத்திரம், நன்றி அப்பா. துதிகன மகிமெல்லாம் நிறைவேற்றுக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மை உண்டுகிற பிதாவே, ஹல்லேலூயா.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள், உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் asvinkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: பிலிப்பியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 20 வசனம்.
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது,
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர்,
0: இயேசு கிறிஸ்து இரட்சகர்
1: வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஆயத்தத்தோட எப்ப வந்தாலும் தேவனை சந்திக்க நம்ம என்ன செய்யணும், எதிர்பார்த்தோட இருக்கணும். நாளைக்கு வருவாரா இன்னைக்கு வருவாரான்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். கர்த்தர் என்ன செய்வாரு, திடீர்னு வந்துருவார். நம்ம எதிர்பார்க்காத இருக்கனால வந்துட்டாருன்னா நம்ம பரலோகத்து போக முடியாது. நம்ம ஒரு நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு, பரலோகத்துல இருக்கு. இந்த ஊர்ல எவ்வளவோ சொத்து சுகம் எல்லாமே இருந்தாலும், இந்த ஊர்ல நமக்கு நிறைய செல்வாக்கு இருந்தாலும், நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது, பரலோகத்துல தான். அங்குதான், அதான் நிரந்தரமான இடம். இது வந்து நமக்கு நிரந்தரமான இடமே கிடையாது. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் இரட்சகராக இயேசு கிறிஸ்து வருகை நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எப்போ வருவார், எப்போ வருவார், அவரோடு நம்ம இருக்க வேண்டும் சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் வருகை ரொம்ப சமீபம். 1 தெசலோனிக்கேயர் 4:15-17 கேட்போமா.
1: கர்த்துடைய வார்த்தையை
0: முன்னிட்டு
1: நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்துடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக்கொள்வதில்லை.
0: ஏனெனில்
1: கர்த்தர் தாமே
0: ஆரவாரத்தோடும்
1: பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்.
0: கர்த்தர் எப்படி வருவாரு, ஆரவாரத்தோடும் பிரதான தூதடி சத்தத்தோடும்
1: தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவா.
0: அப்பொழுது
1: கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்
0: முதலாவது எழுந்திருப்பார்கள்.
1: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல்
0: அவர்களோட கூட
1: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
0: கர்த்தடி வாஞ்சி பார்த்தீங்களா, நம்ம எல்லாம் எப்படியோ இருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தடி வாஞ்சி எப்படி இருக்குது, அவருடனே கூட எப்போது இருக்கணும். எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா, நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு. கர்த்தரோட கூட இருக்கணும் சொல்லி நம்ம மேல வாஞ்சியா இருக்கிறாரு. எப்போது அவரோட கூட இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் விருப்பம் தாகம், எப்போது என் கூட இருக்கணும், எப்போது என் பிள்ளைகள் என் கூட இருக்கணும் தான் தாகம். ஒரு காலத்தில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் எங்கே போனாலும் எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடுவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என் கூட ஒரு நாளாவது இருக்கிறியாடா, ஒரு நாளாச்சு என் கூட உட்காந்து என் கூட பேசி என் கூட சந்தோஷமா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கவலைப்படுவாங்க. உள்ளக்க தாய் கவலைப்படும் போது தேவனாய் கர்த்தர் எப்படி நம்ம இடத்துல விரும்புகிறாரு, எப்படி விரும்புகிறாரு, எப்போதும் அவரோடு கூட இருக்கணும் விரும்புறாரு. உலக தாயும் அப்படிதான் சொன்னாங்க, எங்க அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பலாம் எனக்கு அந்த அன்பு புரியல. அப்ப அந்த அன்பை பார்க்கும் தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது, கோடி மடங்கு. எப்போது நம்ம அவரோடு இருக்கணும் சொல்லி விரும்புறாராம். நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு, பரலோகத்துல தான் இருக்கு. இந்த உலகத்துல எத்தனை சொத்து சுகம் செல்வாக்குகள் எவ்வளவு இருந்தாலும் ஒண்ணும் கொண்டு போறதும் இல்ல, கொண்டு வந்ததும் கிடையாது. நம்ம எப்போது என்ன செய்ய, அவரோட தான் இருக்க போறோம். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 6:39
1: அவர் எனக்கு தந்தவர்களில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல்
0: கடைசி நாளில்
1: அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது.
0: அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், ஒருவன் கெட்டு போறது தன்னுடைய விருப்பமே அல்ல. கடைசியில் நம்ம எழுப்பி நம்ம என்ன செய்யணும், அவர் எங்க இருக்கிறோம், நம்மளும் அவரோடு கூட இருக்குன்னு தான் அவர் விரும்புறாரு. அவர் வாஞ்சை பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு அன்பு, எவ்வளோ நம்ம எல்லாம் பாக்கி. இங்கே அதை தான் சொல்றாரு, யோவான் சுவிசேஷம் 17:24
1: பிதாவே உலக தோற்றத்திற்கு முன்
0: நீர் என்னிடத்தில் அன்பா இருந்தபடினால்
1: நீ எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக,
0: நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக
1: நான் எங்கே இருக்கிறேனோ,
0: நான் எங்கே இருக்கிறேனோ
1: அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன்.
0: அங்கே என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். பாத்தீங்களா, முதல்ல எங்க சொல்லியிருக்காரு? முதல்ல வாசித்து பார்த்தா யோவான் சுவிசேஷம் 14:3 பாருங்க.
1: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்.
0: பாத்தீங்களா, எவ்வளவு அன்புள்ள தேவன். இயேசு கிறிஸ்து அன்புக்கு இந்த உலகத்துல எங்கேயுமே ஈடு இணை இல்ல. நான் இருக்கும் இடத்துல உங்களை மறுபடியும் வந்து என்ன செஞ்சிருவேன், சேர்த்துக்கொள்ளேன்னு சொல்றாரு. நம்ம தேவனிடத்துல எவ்வளவு அனுபவிச்சிருக்க, அவர் நம்ம அனுபவிச்சிருக்காரு. உண்மை, நம்ம ஆண்டுகிட்ட எவ்வளவு நேரம் அனுபவிச்சிருக்கிறோம், ஆண்டுகிட்ட எவ்வளவு நேரம் அவரோடு பேசுறோம், எவ்வளவு நேரம் அவருக்காக எதையாவது செய்யறோமா? அவர் நமக்காக எவ்வளவோ செய்திருக்கிறார். அவர் நம்ம அவருக்காக என்ன செய்திருக்கோம், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம், எவ்வளவு நேரம் கர்த்தருக்காக ஊழியம் செய்யறோம், எவ்வளவு நேரம் கர்த்தருக்காக எதை செய்திருக்கோம், யோசித்து பாருங்க. தேவோட அன்பெல்லாம் நம்ம ஆழம் அதில் நீளம் உயிரம் இன்னும் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல அனுபவிச்சிருக்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கிறோம், அனுபவிச்சா நிச்சயமா நம்மளால் செபிக்காமல் இருக்க முடியாது, துதிக்காமல் இருக்க முடியாது, நம்ம அவரை என்ன செய்ய மாட்டோம், ஆராதிக்காமல் இருக்க முடியாது. அது மாத்திர நம்ம அவருக்கு ஊழியம் செய்யாமல் நம்மளால இருக்கவே முடியாது. நம்ம அவரிடத்துல என்ன அனுபவிச்சிருக்கோம் யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருக்கோம் கொஞ்சம் நம்ம ஆழமாக யோசித்து பார்க்கணும். எதோ முடிச்சுட்டு நம்ம போறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இயேசுக்கிறதுக்காக நான் எதை செய்திருக்கிறேன், இயேசு எனக்காக இவ்வளவுதான் செஞ்சிருக்கார், நான் எனக்காக என்ன செஞ்சிருக்கிறேன். நிறைய பேர் இயேசுக்கிறது குறை சொல்றோம், ஒருமுறுக்கிறோம், செபிக்கிறோம், எனக்கு என்ன கொடுத்தாரு, எனக்கு என்ன செஞ்சாரு, நான் இவ்வளோதான் செபிக்கிறேன்ட்டு நம்ம செபித்ததான் நம்ம பெருசான்னு நினைச்சு கத்தரை குறை சொல்றோம். கத்த நிச்சயமா அவர் நமக்கு ஆண்டு அவருக்கு அவரோடு கூட இருக்கும்னு நினைக்கிற நம்மளுக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? மற்ற காரியத்தில் கட்டாயம் செய்வார். ஒரு நன்மை குறைபடாம அதை செய்ய சொன்னார். சிங்கக்குட்டிகள் தாழடைந்து கத்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபட, ஒரு நன்மை சின்ன நன்மை கூட குறைபடாமல் அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தரால் கூட அந்த காரியம் ஒன்றுமே இல்லை. சரி, நம்ம பரலோகத்துல குடியிருக்கணும்னு சொன்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்க வேண்டிய காரணம் என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் யோவான் சுவிசேஷம் 6:40.
1: குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ,
0: அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ
1: அவன் நித்திய ஜீவனை அடைவதும்,
0: நித்திய ஜீவன் அடைவதும்
1: நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும்,
0: கடைசி நாள் எழுப்புவதும்
1: என்னை அனுப்பினருடைய சித்தமாய் இருக்கிறது,
0: என்னை அனுப்பினருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். முதல் அங்க போன நமக்கு என்ன வேணும், அவர் நம்மளை எழுப்பின எனக்கு என்ன வேணும், விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாட்டா பிரயோஜனமே இல்லை. விசுவாசம் வேணும். நம்ம ஏசுபாட்டை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தாரும் ஐயா. விசுவாசத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் துதிக்கணும், செபிக்கணும், அவரோடு இருக்கணும். அதான் லூக்கான் சுவிசேஷம் 18:8.
1: ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார்.
0: பூமியில என்ன செய்ய என்னத்தை காண்பாரா, விசுவாசத்தை காண்பாரோ. பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது எத்தனையோ சனங்கள் பின்வாங்கிடுவாங்க. விசுவாசத்துல பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது நிறைய பேர் பின்வாங்கிடுவாங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷக்கு வர பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பார். என்ன வந்தாலும் என்ன இல்லாமல் போனாலும் என் இயேசு என்ன போகுதுன்னு சொல்லி அவர் பாதத்தை முழுமையாய் பற்றி கொள்றவங்களுக்கு கத்த நிச்சயமா கைவிடவே மாட்டார். நம்ம நினைச்சுக்கணும், என்ன இல்லாமல் போனாலும் எனக்கு இயேசு போகுதுன்னு சொல்லி முழு மனதோடு அவர் பற்றி கொள்ளுமானா நிச்சயமா நம்மளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். விசுவாசம் நமக்கு வேணும். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எபிரேயர் புஸ்தகம் 11:6.
1: விசுவாசம் இல்லாமல்,
0: விசுவாசம் இல்லாமல்
1: தேவனுக்கு பிரியமா இருப்பது,
0: தேவனுக்கு பிரியமா இருப்பது
1: கூடாத காரியம்,
0: கூடாத காரியம். விசுவாசம் இருந்தா தான் அவர் பிரியமா இருக்க முடியும். இல்ல இதை செய்யாம இருந்தா பிரியமா இருப்பது கூட, அதை செய்த அப்படி சொல்ல கர்த்தர் என்ன சொன்னாரு, விசுவாசம் இல்லாட்டா தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் நமக்கு தேவை. விசுவாசம் நமக்கு மிக மிக அவசியம். இஸ்ரேல் மக்கள் எப்படி வனாந்திரத்து வழியாக ஆண்டவரே வழி நடத்தி வந்தார். ஏதாச்சும் இருக்குமா, கடையில இருக்குமா? இல்ல. என்ன கொடுத்தார் அவங்களுக்கு? மண்ணவையும் காடையும் கத்தர் கொடுத்தார். அதே போல நம்ம வாழ்க்கையிலும் கூட என்ன இல்லாம போனாலும் நமக்கு சாப்பிடறதுக்கு வேண்டிய ஆகாரத்தை தேவன் கட்டாயம் தருவார, தரமாட்டாரா? இஸ்ரேல் மக்களுக்கு அதான் மாதிரி, நமக்கு மாதிரியா தான் கத்தர் கொடுத்திருக்கிறாரு. அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? மண்ணவையும் காடையும் போசித்த தேவன் உங்களையும் கட்டாயம் போசிப்பார். அவர் மட்டும் விசுவாசிக்காம விட்டுறாதீங்க, அவரு தான் நமக்கு எல்லாமே. ஹலேலூயா. அது சொல்ற விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும் இயேசு என போதுன்னு சொல்வோம். ஹலேலூயா. மனசுக்குமாரர் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. நம்ம ஒரு நாள் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, எந்த சூழ்நிலையும் விசுவாசத்தை உண்மை வீட்டு நான் பின்வாங்காதோடு என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்கணும். ஹலேலூயா. எபிரேயன் புஸ்தகம் 10:37-38 வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்,
1: தாமதம் பண்ணார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்,
0: பின்வாங்கி போவானானால்
1: அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார்.
0: பின்வாங்கி போன கர்த்தருடைய ஆத்மா என்ன செய்யாது? பிரியமாயிராது. யாரு இந்த உலகத்துல பிரியமல்லட்டால நம்ம உலகத்துல வாழ்ந்துடலாம். இயேசுக்கு நம்ம பிரியமல்லட்ட எங்க போவோம்? அதனால விசுவாசத்தில் ஆண்டவர் கேட்டு ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் யார் நம்மளத்தில் பிரியமா இல்லாட்டாலும் இருந்தாலும் உலகத்தில் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். இயேசுக்கு நம்மளத்தில் பிரியமா இல்லாட்டா வாழ முடியாது. வாசிக்க கேட்ட எபிரேயன் புஸ்தகம் 4:3 வாசிங்க.
1: விசுவாசித்தவர்களாகிய நாமோ, அந்த இலை பார்தலில் பிரவேசிக்கிறோம்.
0: விசுவாசித்தவர்களாகிய நாமோ எங்க பிரவேசிக்கிறோம்? இலை பார்தலில் பிரவேசிக்கிறோம். விசுவாசம் மிக மிக அவசியம். விசுவாசித்தா தான் நம்ம எங்க பிரவேசிக்க முடியும்? இளைப்பாதல் பரலோகத்துல பிரவேசிக்க முடியும். கத்துக்கள் அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டனா இப்படி தேவன் நோக்கி நம்ம செபிக்க போறோம். என்னோட சேர்ந்து செவிங்க. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம். அகத்துமுள்ள ராஜாவையுமே துதிக்கிறோம். கத்துடைய வல்லக்கரம் தாங்க வேண்டும் செபிக்கிறோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியா செபிக்கிறோம். கத்துடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்ய தருமண்டி சொல்லி இருக்கீங்க ஆண்டவரே. தகப்பனை கிருபையுடைய பிரசனம் மகிமை முடிக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்கப்பா. தொட்டு சுகமாக்குங்க, தலைவலியை குணமாக்குங்க எஸ்அப்பா, தலைவலியை குணமாக்குங்க. அன்பின் ஆண்டவரே, தலைப்பாரத்தெல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய வல்ல கருத்தினால மூடிக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா அமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வயிறுவலியை குணமாக்குங்க எஸ்அப்பா, இடுப்பலியை குணமாக்குங்க எஸ்அப்பா. அன்பின் தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன பலம் இருந்தாலும் குணமாக்க உமால முடியும். இதான் நீங்க தானப்பா சொன்னீங்க. இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனை கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணு உண்டோ என்று சொன்னீங்களப்பா. உங்களால கூடாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்ல சப்பா. நீங்க ஒவ்வொருவரையும் குணமாக்க முடியா செபிக்கிறோம் அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுக்கிறோமாப்பா. அப்பா, திருமணம் ஆகாத பிள்ளைகள் திருமணம் நடக்க உதவி செய்ய, குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தாங்க சப்பா, வேலை இல்லாத மக்கள் வேலையை தாங்க சப்பா, சமாளாத மக்கள் சமாளி தாங்க சப்பா. சுகப்பரிசுக்காக காத்திருக்கிற மக்களுக்கு சுகப்பரிசை தர முடியாது செபிக்கிறோம். உன்னத பழத்தில எடுக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேஸ்ல இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா. சிறு பிள்ளைகள் ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலையும் சிறந்தொழங்கணும். தேவண்ட அபிஷேகத்துல நிரப்புங்கப்பா, அக்கீழ் நிரப்ப முடியாது செபிக்கிறோம். வாலிபர்களையும் தொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க சப்பா. கர்த்தருடைய வல்லக்கரம் தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். எத்தனை பேர் வெளிநாட்டு போறேன்னு சொல்லி அப்பா விசா கிடைக்கலான்னு கலங்கியிருக்காங்கப்பா. விசா கிடைக்க கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் ஆண்டவர் வெளிநாட்டு போகணும்னு சொல்லி ஆத்தியத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்கு விசா கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. தேவைகளை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். பாஸ்போர்ட் கிடைக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம் ஐயா. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. வேண்டி கொடுத்திருக்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்த தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பெரியவர்களே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. அன்பின் தகப்பனை, கவலைகள் சோர்வுகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் இந்த விடுதலை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. நீங்க ஆராய்ந்தமுடைய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க தப்பா அதிசயங்களை செய்யப்படுறதுக்காய் கோடான கொடி நன்றி. இந்த செபத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வித்து நீர் உயர்த்தத்தான் வேண்டுமப்பா. நீங்க அப்படி செய்யப்படுறதுக்காய் கோடி கோடி நன்றி. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பாணத்தில் தாழ்மையாக ஜீரோம் பரமபிதாவே. ஆமே. கத்து நம்ம சேர்த்து கேட்டாரே, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் இன்று திருமண நாளை கொண்டாடும் சகோதரர் டேவிட் மோகன், சகோதரி தமிழ்செல்வி குடும்பத்தினர். சகோதரர் டேவிட் மோகன், சகோதரி தமிழ்செல்வி அவர்களே, இயேசுவின்கரம் ஊழியத்தின் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக நமது அன்பு சகோதரி எஸ்தராணி அவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார்கள்.
3: அன்பான சகோதரன் டேவிட் மோகன் அவர்களுக்கும் அன்பான சகோதரி தமிழ்செல்வி அவர்களுக்கும் திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை அன்பான இயேசுவை வழி நடத்துறவங்க பரலோக தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மௌன்களுக்காக செபிக்கிறோம், தமிழ் செல்விக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய ஆண்டவரே, இந்த நாளிலையும் கூட தேவாதி தேவன் அவங்களை உட்கொண்டு இருந்து அவங்களை ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதத்தில் நிரப்ப முடியாது செபிக்கிறோம். ஐயா தேவாதி தேவனையும் ஸ்தோத்திரம் கிருபாக்காய் செபிக்கிறோம்.

தெய்வீக பிரசனம் கொண்டிருக்கட்டும். நன்மையான காரியத்தை செய்யுங்கேசப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபாக்கூட நல்ல திருமண காரியங்களை வாக்கி பண்ணித்தாங்க. லீடி நல்லா படிச்சு முடிக்க உதவி செய்ய. பிறருக்கு நல்ல வேலை உயிர்வை தாரும். கடை நல்ல ஆசீர்வாதமா இருக்கட்டும். தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிக அதிகமாக நெருங்கி சீபிக்க சார்ந்து கொள்ள எண்ணிக்கொள்ள அதிகமாய் பலப்படுத்துங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. அன்றுவரை அவங்க செபித்துக் கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கு பண்ணித்தாங்க சப்பா. நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் அப்பா. கர்த்தடி கிருபை, கர்த்தடி பிரசனம், கர்த்தடி மகிமை அவங்களோடு இருக்கட்டும் ஐயா. ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி செல்ல முடியாது செபிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுன்னு சொன்ன வார்த்தைபடி நீர் ஆலோசனை தந்து வழி நடத்தும் ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரசிகர் யஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.

கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும்

1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் acinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andatjesus.in. God bless you.

0: ரசாயன புஸ்தகம் 61 அதிகாரம் 9 வசனம் அதுக்கு கேப்போமா.
1: அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள்.
0: ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு நிச்சயமா நம்மளே ஆசீர்வதிச்சிருப்பார். நிச்சயம் மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையிலும் தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நமக்கு எங்கிருந்து ஆசீர்வாதம் வருது? சங்கீத புஸ்தகம் 115 சங்கீதம் 15 வசனம்.
1: வானத்தையும்
0: பூமியையும்
1: படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
0: பாத்தீங்களா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பாக்குற மக்கள் எல்லாம் இவங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததின்னு சொல்லி நம்ம பார்த்து அறிந்து கொள்ளுவாங்க. அப்ப நம்ம என்னெல்லாம் செய்யணுங்க தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக அன்னை மரியாளை பார்க்கிறோம். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? லூக்கால் சுவிசேஷம் 1:42 வசனம்.
1: ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்.
0: பாத்தீங்களா, அன்னை மரியாளை பார்த்து எலிசபெத்தம்மா சொல்றாங்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி. அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் பார்த்து மற்றவங்களை பார்த்து இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லத்தக்கதாக நம் வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டுமானால் மரியாதை பண்ண என்னெல்லாம் செய்யலாம் பார்க்க போறோம். தூதர் வந்து அன்னை மரியாதை பார்த்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? லூக்கான் சுவிசேஷம் 1:28 வசனம்.
1: அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து
0: கிருபை
1: பெற்றவளே
0: வாழ்க வாழ்க,
1: கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார்
0: ஸ்திரீகளுக்குள்ளே
1: நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார்.
0: நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். பாத்தீங்களா, அன்னை மரியாதை பார்த்து தூதர் அதைத்தான் சொன்னாரு. அவங்க எலிசபெத்தம்மா அதைத்தான் சொன்னாங்க, கர்த்தர் உன்னோடனே இருக்கிறார். சூதன் சொல்றாரு அன்னை மரியாதை பார்த்து, கர்த்தர் உன்னோடனே இருக்கிறார். பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா. அந்த அளவுக்கு தேவனாய் கர்த்தரோட மரியாதை என்ன செஞ்சாங்க, சஞ்சரித்து கொண்டிருந்தாங்க. அதனாலதான் தூதன் வந்து சொல்றாரு, கர்த்தர் உன்னோடனே இருக்கிறான்னு சொல்லி. அருமையானவர்களே, நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்லணும், ஆசிரிக்கப்பட்டவங்க கர்த்தரால் ஆசிரிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி சொல்லணும். அன்னை மரியாதை பார்த்து முதல் எலிசபெத்தம்மா சொன்னாங்க. ரெண்டு ஆறு யார் சொன்னா? தூதர் சொன்னாங்க. அதை பார்த்துதான் உங்களை என்னையும் பார்த்து மற்றவங்களுக்கு கத்துக்குள்ள கத்தரால் ஆசிரிக்கப்பட்டவங்களேன்னு சொல்லணும். அப்படியா மரியாதை என்ன செஞ்சாங்க, மரியாதை வாழ்க்கையில் என்ன நன்மை இருந்து பாருங்க. லூக்கான் சுவிசேஷம் 1:48 வசனம்.
1: அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார்.
0: அன்னை மரியா சொல்றாங்க, அடிமையின் தாழ்மைய நோக்கி பார்த்தார். அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்திருக்காங்க. அதனாலதான் ஆண்டவராக இயேசுக்கிறது கூட பாருங்க, அந்த 2000 வருஷத்துக்கு முன்பாக அன்னை மரியாள் வயிற்றுல பிறந்தாரு. அவங்க என்ன அந்த அளவுக்கு அவங்க தாழ்மையா இருந்திருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க பரிசுத்தமா இருந்திருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க தாழ்மையா இருந்திருக்காங்க. நம்மளும் கூட ஆண்டவரை இயேசுக்கு நம்ம உள்ளத்துல வர வேண்டும் சொன்னா நம்மளும் தாழ்மையா இருக்க வேண்டும். அதான் அன்னை மரியாள் சொன்னாங்க, அடிமையின் தாழ்மைய நோக்கி பார்த்தார். அதனாலதான் எலிசபெத்தம்மாவும் சொன்னாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லி. தூதரும் சொன்னாரு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லி. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும். தாழ்மைதான் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் எதுவும் பெருமை வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும், நம்ம தாழ்மையா இருக்கணும். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் புஸ்தகம் 4:10 வசனம்.
1: கர்த்தருக்கு முன்பாக
0: தாழ்மைப்படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
0: உயர்வு அடைய வேண்டுமா? அதுக்கு ஒரு முதலாவது காரணம், நம்ம வாழ்க்கையில் தாழ்மையா இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில உயர வேண்டுமா? தாழ்மைப்பட வேண்டும். நிறைய பேர் கொஞ்சம் வரங்களை பெற்றா கூட கொஞ்சம் அப்படியே உயர்த்திடுவாங்க, தன்னை உயர்த்துவாங்க. சிலர் பாருங்க, பாட்டு தாழ்ந்து இருந்துச்சுன்னா தன்னை உயர்த்துவாங்க. கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன காரியங்கள் அவங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னா உடனே உயர்த்திடுவாங்க. கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உயர்த்துவார். உயர்வுக்கு வழி வேண்டுமானால் நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும். சிலர் சின்ன தாழ்ந்து இருந்தா கூட தன்னை உயர்த்தி உயர்த்தி பேசிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு உயர முடியாது. தாழ்மை உள்ளவங்களதான் கர்த்தர் உயர்த்துவார். அன்னை மரிய தாழ்மையா இருந்தாங்க. அதனாலதான் கர்த்தராகி தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அன்னை மரிய வயிற்றுல பிறந்தாரு. அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்தாங்க. நீங்கள் நானும் கூட தாழ்மையா இருக்க வேண்டும். அவங்க சொல்றாங்க, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தாருன்னு சொன்னாங்க. அதனால நம்ம தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்த வல்லவரா இருக்கிறாரு. முதலாக பார்த்தோம் அன்னை மரியா தாழ்மையா இருந்தாங்க. அதனால கர்த்தரால் உயர்த்தினர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், சர்வத்தை உருவாக்கின சர்வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் அன்னை மரியார் வயிற்றுல பிறந்தார். என்ன அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்திருக்காங்க. நீங்கள் நானும் தாழ்மையா இருப்போமானால் நிச்சயமா நம்ம உள்ளத்துல பிறப்பார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், தாவீதை பார்க்கிறோம். ஒன்னு சாமுவேல் புத்தகம் 26:25.
1: அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
0: பாத்தீங்களா, ஒரு எதிரி. அந்த சவுல் வந்து தாவீதை கொல்றதுக்காக எவ்வளவு நாட்கள் தேடிக்கொண்டே இருந்தார். ஆனா ஒரு நாள் தாவீது கையில சவுல ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து கூட அவர் என்ன செய்யல, அவர் ஒரு தீங்கும் கூட அவருக்கு செய்யல. அதெல்லாம் பார்த்ததுனால சவுல் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீது நீயே ஆசீர்வதிக்கப்பட்டவன். யார் சொல்றா? தாவீதுக்கு எதிரியா இருந்த சவுல் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அருமையானவர்களே, நீங்கள் நானும் நம்ம கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சொன்னா நமக்கு நம்ம என்ன செய்யணும்? நமக்கு எதிரியா இருந்தாலும் கூட நம்ம அவங்களுக்கு ஒரு தீங்கு அவங்களுக்கு செய்யக்கூடாது. அது ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 5:44.
1: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்
0: உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நம்ம என்ன செய்யும்? சத்துருக்களுக்கு விரோதமா நம்ம வந்து எதிர்த்து நினைக்க கூடாது. சத்துருக்களுக்கு நம்ம தீங்கு நினைக்க கூடாது. சத்துருக்களை என்ன செய்யணும்? சிநேகிக்கணும். தாவீது அப்படித்தான் செஞ்சார். தாவீது கொள்றதுக்காக சவுல் எத்தனையோ நாள் தேடிக்கொண்டிருந்தார். ஆனால் தாவீது கையில கத்தர் சவுலை ஒப்பு கொடுத்தும் கூட அவர் ஒரு ஒண்ணுமே அவர் செய்யல. அதனாலதான் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டன்னு சொல்லி நமக்கு ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி இருக்கிறார். உன் சத்துருக்களை சிநேகிங்கள்னு சொல்லி. நம்ம குரோதமா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நீ சிநேகிங்க, அன்பை காட்டுங்க, உங்களுடைய அன்பை காட்டுங்க. நீங்க அவங்களால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமா நம்மளையும் தாவீது ஆசீர்வதி தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். அது மாத்திர தாவீதுக்கு இன்னொரு குணம் என்ன குணம் இருந்தது தெரியுமா? 34:1.
1: கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் சொல்லி. நம்ம எப்பவுமே துதிக்க கத்துக்கணும், ஸ்தோத்திரம் பண்ண கத்துக்கணும். எக்காலத்திலையும் துன்பமானாலும் சரி, இன்பமானாலும் சரி, நன்மையானாலும் சரி, தீன்மையானும் சரி, எல்லா நேரத்திலையும். அதான் சொல்றாரு, கர்த்தரை எக்காலத்திலையும் ஸ்தோத்திருப்பார், துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போதும் அவரை துதிச்சுட்டே இருக்கணும். எந்த நேரத்திலும் அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். அப்ப நம்மள ஆண்டவர் நம்மளை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். தாவீது ஆசீர்வதி தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறது உறுதி. மூன்றாவது தாவீதத்தில் என்ன நன்மை இருந்தது தெரியுமா? சங்கீத புஸ்தகம் 109:4.
1: என் சிநேகத்திற்கு பதிலாக
0: என்னை விரோதிக்கிறார்கள்.
1: நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன்.
0: சிநேகத்துக்கு பதிலாக விரோதிக்கிறாங்க. நானும் எப்போதும் என்ன செய்வேன்? ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பாத்தீங்களா அருமையானவர்களே, தாவீது வாழ்க்கையில காணப்பட்ட நன்மைகள். அவர் கர்த்தரை எக்காலத்தில் சோத்திரித்தார். அவர் துதி எப்போதும் கர்த்தர் துதிச்சே இருந்தார். அது மாத்திரல, தாவீதை கொல்றதுக்காக சவுல் எத்தனையோ நாள் தேடினார். தாவீது கையில சவுல உப்பு கொடுத்தும் அவர் ஒண்ணுமே செய்யல. அதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், சத்துருக்களை சிநேகிங்கள் சொல்லி. நம்ம சிநேகிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அது மாத்திரல, செபிக்கணும், அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். கர்த்தர் நிச்சயமா தாவீது ஆசீர்வதி தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். சத்துரு தாவீதை பார்த்து சொன்னார், என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டனு சொல்லி. நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? தாவீதை போல கர்த்தர்களை சிநேகிக்கணும். இரண்டாவது ஒற்றை எழுந்த குணம், கர்த்தரை எக்காலத்தில் சோதித்திருப்பார், துதி எப்போதையும் வாயில இருக்கும் சொன்னார். சவம் பண்ணி கொண்டிருந்தார், கர்த்தர் அவரை ஆசீர்வித்தார். மூன்றாவதாக ஆதியாகமம் புஸ்தகம் 26:26.
1: அபிமேலேக்கும் அவன் சிநேகிதனாகிய
0: அகுசாத்தும்
1: அவன் சேனாதிபதியாகிய
0: பீகோலும்
1: கேராலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள்.
0: ஈசாக்கு இடத்துல வந்தாங்க பாத்தீங்களா, ஈசாக்கு இடத்துல வந்தாங்க. அவங்க பார்த்து என்ன சொல்றாங்க பாருங்க, ஆதியம் புஸ்தகம் 26:29 வசனம்.
1: நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே.
0: ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவர் அறியாத ராஜா சொல்றாரு, நீ கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டனு சொல்லி ஈசாக்க பார்த்து சொல்றாரு. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டனு சொல்லி, கர்த்தர் தெரியாத ராஜா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்மளை மற்றவங்க பார்த்து தேவனை அறியாதவங்க கூட நம்ம பார்த்து சொல்லணும், ஆசீர்வதிக்கப்பட்டவங்களின்னு சொல்லி பாத்தீங்களா. அப்ப ஈசாக பார்த்து சொல்றாங்க, ஈசா கிட்ட என்ன குணம், நல்ல குணம் இருந்துச்சு. ஆதியம் புஸ்தகம் 24:63 வசனம்.
1: ஈசாக்கு
0: சாயங்கால வேளையிலே
1: தியானம் பண்ண
0: வெளியிலே போயிருந்து பாத்தீங்களா. தேவனை பற்றி தியானம் பண்ண எங்க போயிருந்தாரு, வெளியிலே போயிருந்தார். ஈசாக்கு தேவனை தியானிக்கிற ஒரு குணம் இருந்துச்சு. அது மாத்திரல, எபிரேயன் புஸ்தகம் 11:20 வசனம்.
1: விசுவாசத்தினாலே
0: ஈசாக்கு
1: வரும் காரியங்களை குறித்து யாக்கோபை
0: விசுவாசம் அவருக்கு இருந்தது பாத்தீங்களா. அவருக்கு என்ன இருந்தது, விசுவாசம் இருந்தது. அவருக்கு முதல் தியானம் பண்ற குணம் இருந்துச்சு, ரெண்டாவது விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. அதான் மார்க்கள் சுவிசேஷம் 9:23 வசனம்.
1: இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்,
0: விசுவாசிக்கிறவனுக்கு
1: எல்லாம் கூடும் என்றார்
0: பாத்தீங்களா. ஈசாக்கு என்ன இருந்தது, தேவனை தியானம் பண்ண ஒரு குலை இருந்துச்சு, அவருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. அதனாலதான் தேவன் அறியாத சனங்கள் கூட சொல்றாங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு சொல்லி. அன்னை மரியாளை பார்த்து சொன்னாங்க, எலிசபெத்து சொன்னாங்க, தூதரி சொன்னாங்க. அதே போல அவங்க வாழ்க்கையில தாழ்மை இருந்துச்சு. தாவியதை பார்த்து எதிரியான சவுல் சொல்றாரு, என் குமாரனாகி தாவியதை நீ ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு. தாவியத்தை என்ன இருந்துச்சு, கர்த்தர் துதிக்கக்கூடிய குணம் இருந்துச்சு, ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய குணம் இருந்துச்சு, அவர் சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய குணம் இருந்துச்சு. அருமையானவர்களே, நம்மளும் கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணுமா, எங்கள் அன்பான இயேசுவை வழி நடத்த எங்கள் அன்பின் தகப்பனை கொடான குடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோமை துதிக்கிறோமை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் அணுகிறோம் ஐயா. அப்பா, டிவி நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உன்னத பலத்தில் எடுக்கட்டுங்க. கர்த்தர் தம்முடைய சனங்களை பலப்படுத்தி சமான் தேடி ஆசீர்வதிக்கிறான்னு சொன்ன வாக்குத்தம்படி இரு ஆசீர்வதிங்க, சமானத்தை தந்துடலும் சந்தோஷத்தை தந்துடலும் ஐயா. கர்த்தாவை நோக்கி பார்க்கிறோம், அற்புதங்களை அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்யுங்க, ஆசீர்வத்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. கர்த்துடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தருவி சொன்னீரு, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்துடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தருவி சொன்னீரு, ஐஸ்வர்யத்தால் நிரப்புங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, சமான சந்தோஷத்தை தாரு, மகிழ்ச்சியை தாரு, ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. கர்த்தாவே, உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்த நபர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொன்னீரே, சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. ரட்சிப்பின் பாத்திரம் மாற்றுங்க, ரட்சனையை சந்தோஷம் தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க முடியா செவிக்கிறோம், உன்னத பலத்தில் இடக்கட்ட முடியா செவிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில் உயிர்ப்பிச்சிடும் உயிர்மீச்சை தாரு, எழுப்புற தாரு. உள்ள பிதாவே, உண்மை அறிந்து கொள்ள, அண்டி கொள்ள, உண்மை சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க உதவி செய்ய முடியா செவிக்கிறோம். என்ன நோய் இருந்தால் குணமாக்குங்க எஸ்அப்பா எஸ்அப்பா எஸ்அப்பா. என்ன நோய் இருந்தால் குணமாக்குங்க, கேன்சரை குணமாக்குங்க, எலும்பலியை குணமாக்குங்க, தேஞ்சு போன எலும்பை சரிப்படுத்துங்க, குணமாக்குங்க குணமாக்குங்கப்பா. கண் பார்வை குறைவுள்ளவர்களுக்கு கண் பார்வை தாரு இயேசுவே இயேசுவே. புதிய கண்ணை வச்சு கண் பார்வை தாருமையா, கஷ்டத்தை மாத்துங்க, பிரச்சனையை நீக்கிருங்க எஸ்அப்பா ஐயா. அப்பா மிஸ் தோத்திர அப்பண்டிஸ் குணமாக்குங்க ஆண்டவர், அல்சரை குணமாக்குங்கப்பா, பலவீனத்தை மாற்றுங்க, கஷ்டங்களை மாத்திருங்க, பலத்த அற்புதங்கள் அடையாளம் செய்யுங்க சப்பா. தகப்பனே தகப்பனே, அப்பாமி நோக்கி கெஞ்சுரம், காய்ச்சல் பலவீனங்களை மாற்றி போடுங்க, கஷ்டத்தை நீக்குங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சிங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. தகப்பனே இறங்க முடியா கெஞ்சுகிறோமப்பா, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பைத்தை தாரும், சமாளம் இல்லாத குடும்பங்களை சமாளித்து தாரும், கஷ்டங்களை மாத்துங்க, கண்ணீரை துடைங்க, பிரச்சனையை மாத்துங்க ஆண்டவரே. அப்பா குடிக்கிற குடும்பங்களை விடுதியாக்குங்க சப்பா, தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவாரம் சிற குடும்பங்களை ஆசிரியங்க, கேஸ்ல இருக்க மக்கள் வெட்டி தாங்க. கத்தோடி நாம மட்டும்தான் மகிப்படணும், அதிசயங்களா இருப்பதுங்களை செய்யுங்க, தகப்பனே, பெரியவராக இருந்து மணிநடத்தையும் காத்துக்கொள்ளும் ஒரு பேரின் சீ போஸ்டர் எழுதிக் கொள்ளுங்க. தேவ கிருவை எல்லாரையும் சுழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னது ஞானத்தை கொடுங்க. தேவ கிருவை சுழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. வாலிபர்களால் செவிக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க. தேவனை தேடக்கூடிய மனதை கொடுங்க. தேவனை தேட மனம் இணங்கியிருந்தாரேப்பா. அதே போல எங்கள் ஒவ்வொருவரின் தேவனை தேட மனம் இணங்கியிருக்க கிருவை செய்யுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏஸ்பா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியின்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. நம்ம சேவத்தை தேவன் கேட்டாரு, கண்ணீர் துரைச்சிக்கோங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள்.

0: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் acmkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள்.
1: எப்படி சேவிக்கணுமா? கர்த்தர் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள்.
0: நடுக்கத்துடனே களி கூறுங்கள்.
1: நடுக்கத்துடன் என்ன செய்யணும்? களி கூறணும். பயத்தோடு கர்த்தரை சேவிக்கணும். அவர் தொழுது கொள்றவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம தொழுது கொள்ள கர்த்தர பயத்தோடு நடுக்கத்தோடும் கர்த்தருங்க இருக்கிறாரு. இந்த பயத்தோடு தொழுது கொள்ளும். நம்ம கண்ணை முழிச்சு முழிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? பார்க்கவே கூடாது. கர்த்தருங்க இருக்கிறாரு. அல்லேலூயா. என்ன சார், ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்துல எங்க குடியிருக்கிறோம் அங்க உங்க நடுவில் இருக்கிறேன்னு சொன்னார். அது மாத்திரம் இல்ல, உபாகம் புஸ்தகத்துல படிச்சு பாத்தீங்கன்னா நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் வாசித்து பாருங்க.
0: நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம்,
1: நம்ம கர்த்தரை தொழுது கொள்ள போவதெல்லாம்
0: அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல,
1: நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல,
0: தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற,
1: இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற
0: வேற பெரிய ஜாதி எது?
1: வேற பெரிய ஜாதி எது பாத்தீங்களா? கர்த்தர் தொழுது கொள்ளும் போல அவர் எங்க இருக்கிறாரு? யாருக்கு சமீபமா இருக்கிறாரு? நமக்கு சமீபமா இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம இப்ப கர்த்தர் தொழுதுல கூடியிருக்கோம். கர்த்தர் எங்க இருக்கிறாரு? நம்ம சமீபமா இருக்கிற, நம்ம பக்கத்துல இருக்காரு, நம்மோடு இருக்கிறாரு. அந்த எண்ணம் நமக்குள்ள எப்பொழுதுமே இருக்கணும். அன்று சொன்னார், ரெண்டு பேராவது மூணு பேராவது நாமத்துல எங்க கூடியிருக்கோங்க நடுவுல இருக்கிறேன்னு சொன்னாரு. இப்ப இங்க சொல்றாரு, சனங்களை தொழுது கொள்ற போதெல்லாம் எங்க இருக்கிற? உங்க பக்கத்துல, உங்க அருகில தான் இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம எப்படி தொழுது கொள்ளும்? அதான் கர்த்தர் வேதம் சொல்லுது. யோவான் சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் 24வது வசனம்.
0: தேவன் ஆவியாயிருக்கிறார்.
1: தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியாயிருக்கிறார்.
0: அவரை தொழுது கொள்கிறவர்கள்,
1: அவர் தொழுது கொள்கிறவர்கள்
0: ஆவியோடும்,
1: ஆவியோடும்
0: உண்மையோடும்,
1: உண்மையோடும்
0: அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
1: அவரை தொழுது கொள்றவங்க எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவர் சமீபமா இருக்கிறார் நம் பக்கத்துல. ஆவியோடு உண்மையோடு அவர் தொழுது கொள்ள வேண்டும். 29வது சங்கீதம் 2வது வசனம்.
0: பரிசுத்த அலங்காரத்துடனே
1: கர்த்தர் தொழுது கொள்ள எப்படி தொழுது கொள்ளணுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே
0: கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அவர் தொழுது கொள்ள எப்படி தொழுது கொள்ளணும்? பரிசுத்த அலங்காரத்தோடு அவர் தொழுது கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் நமக்கு சமீபமா, தொழுது கொள்ளும் போல எங்க இருக்கிறார்? நமக்கு சமீபமா இருக்கு. நம்ம செபத்துக்கு வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்ம சமீபமா இருக்கிறாரு. நம்ம நடுவில் தான் இருக்கிறாரு. அப்புறம் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். நம்ம தொழுது கொள்ளும் போல எங்க இருக்கிறார்? நமக்கு சமீபமா இருக்கிறாரு. பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வருக ரொம்ப சமயமாயிருச்சு. 4வதாக மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம்.
0: யுத்தங்களையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி
1: எச்சரிக்கையாருங்கள்.
0: இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும்,
1: ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும்,
0: ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும்,
1: பஞ்சங்களும்,
0: கொள்ளை நோய்களும்,
1: கொள்ளை நோய்களும்,
0: பூமி அதிர்ச்சிகளும்,
1: பூமி அதிர்ச்சிகளும்
0: பல இடங்களில் உண்டாகும்.
1: உண்டாகும் யுத்தம், கொள்ளை நோய், இதுல இப்ப வருதா இல்லையா? இப்ப எங்க பாருங்க, ஒருத்தருக்கு சனங்களுக்கு ஒரு சனத்துக்கு விரோதமா ஒரு சனம் எழும்புது. ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் பிடிக்கிறது இல்ல, ஒருத்தரை பார்த்தா முகத்தை திருப்பிக்கிறோம். அதான் சொல்லு, சனத்துக்கு விரோதமா சனமும், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யமும். எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. பஞ்சம், எத்தனையோ குடும்பங்களை படிச்சாலும் கூட வேலை இல்லை. அப்புறம் என்ன இது? கொள்ளை நோய். கொள்ளை நோய் வருதா இல்லையா? எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கு? நானே சொல்றாரு, முடிவு உடனே வராது. என்ன முடிவு? உலகத்தின் முடிவு உடனே வராது. அது கொஞ்ச நாள் ஆகும். அதுக்குள்ளாக ஆண்டவராக இயேசுக்கு ரகசியம் வரும் இருக்குது. அதுக்கு தான் நம்ம எல்லாரும் ஆயத்தமாகணும். அல்லேலூயா. கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். எப்போ ஆண்டவர் வருவாரோ நமக்கு தெரியாது. ஆயத்தமா இருக்க வேண்டும். கர்த்தர் வருகைக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தமா இருக்கணும். அன்று வரும்போது அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும்.
0: அப்பொழுது ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும்,
1: ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும்,
0: ஒரு பணத்திற்கு மூன்று படி வார்கோதுமை என்றும்,
1: ஒரு பணத்திற்கு மூன்று படி வார்கோதுமை என்றும்,
0: எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே,
1: எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே
0: என்றும்,
1: என்றும்
0: நான்கு ஜீவன்களின் மத்தியில் இருந்து,
1: நான்கு ஜீவன்கள் மத்தியில் இருந்து
0: உண்டான சத்தத்தை கேட்டேன்.
1: உண்டான சத்தத்தை பாருங்க. இப்ப நல்ல நிறைய நெல் விதைச்சாங்க. எத்தனாயிரம் வயல சேதம் ஆயிடுச்சு. இப்ப எப்படி நம்ம நாட்டில் பஞ்சம் இல்லாம இருக்கும் பாருங்க. அதுதான் சேதப்படுத்தாதீங்க, அரசாங்கம் சொல்லுதுல அரிசியெல்லாம் சேதப்படுத்தாங்க, எல்லாம் பத்திரமா குடம்ல போட்டு வைங்க. அரசாங்கம் சொல்லுதோ இல்லையா, அரிசி பருப்பெல்லாம் சேதப்படுத்தாதீங்க, எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, குடம்ல சேர்த்து வைங்க, அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. அதுதான் அந்த காலத்துல ஆண்டு சொல்லியிருக்காரு பாருங்க.
0: அவர் நாலாம் முத்திரையை உடைத்த போது,
1: நான்காம் முத்திரை உடைத்த போது,
0: நாலாம் ஜீவனானது,
1: நான்காம் ஜீவனானது,
0: நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன்,
1: நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன்,
0: நான் பார்த்த போது,
1: நான் பார்த்த போது,
0: இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன்,
1: மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன்,
0: அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு,
1: அதுக்கு மேல் ஏறியிருந்தவனுக்கு
0: மரணம் என்று பெயர்,
1: மரணம் என்று பெயர்,
0: பாதாளம் அவன் பின் சென்றது,
1: பாதாளம் பின் சென்றது,
0: பட்டயத்தினாலும்,
1: பட்டயத்தினாலும்,
0: பஞ்சத்தினாலும்,
1: பஞ்சத்தினாலும்,
0: சாவினாலும்,
1: சாவினாலும்,
0: பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும்,
1: பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும்,
0: பூமியின் காட்பங்கில் உள்ளவர்களை,
1: பூமியில காட்பங்கு உள்ளவர்களை
0: கொலை செய்யும்படியான அதிகாரம்,
1: கொலை செய்யும்படி அதிகாரம்
0: அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது.
1: அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது மிருகத்தினால மாத்திர இல்ல, மிருகத்தை போல மனிதர்களால இருக்குது. சங்கீதம் 92:6,
0: மிருக குணமுள்ள மனுஷன்,
1: மிருக குணமுள்ள மனுஷன்
0: அதை அறியான்,
1: அதை அறியான். 92:6 மிருக குணம் உள்ள மனுஷன் போட்டிருக்குல்ல, அத மிருகத்தை போல பாருங்க. எங்க பார்த்தாலும் கொண்டு போடுறாங்க பத்தியா, மற்றவங்களை கொள்றேன்னு சொல்லி பயம் இல்லாம போயிடுச்சு பாத்தீங்களா. அதுதான் மிருக குணம் உள்ள மனுஷன் அதே அறியான், மனுஷனை கொண்டு போடுறாங்க, வெட்டி போடுறாங்க. மிருகத்தினால் மாத்திரல, மிருக குணம் உள்ளவங்களும் அதனால என்ன செய்ய, தேசத்தை எவ்வளவு பேரை கொள்ளுவாங்களாம், பூமியில கால் பங்கு தேசம், கால் பங்கு மக்களை கொண்டுடுவாங்களாம். அந்தி கிறிஸ்துக்கும் மிருகம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவன் வந்தாலும் நிறைய பேரை கொள்றது வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும், ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஹலேலூயா. தேவன் எப்போதும் சபம் பண்ண வேண்டும். சாலமராஜா செபிக்கிறார் பாருங்க, 2:6, 6:28-31
0: தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும்,
1: தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும்,
0: கொள்ளை நோய் உண்டாகிற போதும்,
1: கொள்ளை நோய் உண்டாகிற போதும்,
0: வறட்சி
1: பாத்தீங்க, முதல்ல தேசத்து என்ன வருமா, பஞ்சம் உண்டாகிற போதும், ரெண்டாவது கொள்ளை நோய் உண்டாகிற போதும்,
0: வறட்சி,
1: வறட்சி மூணாவது,
0: சாவி,
1: சாவி நாலாவது,
0: வெட்டுக்கிளி,
1: வெட்டுக்கிளி அஞ்சாவது,
0: பச்சைக்கிளி,
1: பச்சைக்கிளி ஆறாவது
0: உண்டாகிற போதும்,
1: உண்டாகிற போதும்,
0: அவர்களுடைய சத்துருக்கள் அவர்கள் வாசம் செய்கிற தேசத்திலே அவர்களை முற்றுகை போடுகிற போதும்,
1: அவர் சத்துருக்கள் வாசம் பண்ற தேசத்தில் முற்றுகை போடுகிற போதும்,
0: யாதொரு வாதையாகிலும்,
1: யாதொரு வாதையாகிலும்,
0: யாதொரு வியாதியாகிலும்,
1: யாதொரு வியாதியாயிலும்
0: வந்திருக்கிற போதும்,
1: வந்திருக்க போதும்,
0: எந்த மனுஷனானாலும்,
1: எந்த மனுஷனானாலும்,
0: இஸ்ரவேல் ஆகிய உம்முடைய ஜனத்தில் எவனானாலும்,
1: இஸ்ரவேலியன் ஜனத்தில் எவனானாலும்,
0: தன் தன் வாதையையும்,
1: தன் தன் வாதையையும்,
0: வியாகுலத்தையும் உணர்ந்து,
1: உணர்ந்து
0: இந்த ஆலயத்திற்கு நேராக,
1: இந்த ஆலயத்துக்கு நேராக
0: தன் கைகளை விரித்து,
1: தன் கைகளை விரித்து
0: செய்யும் சகல விண்ணப்பத்தையும்,
1: சகல விண்ணப்பத்தையும்,
0: சகல வேண்டுதலையும்,
1: சகல வேண்டுதலையும்
0: உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்க தேவரீர் கேட்டு,
1: கேட்டு
0: மன்னித்து,
1: மன்னித்து
0: நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே,
1: அவனுடைய இருதயத்தை கர்த்தரிடத்தில் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே,
0: அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து,
1: அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து
0: பலன் அளிப்பீராக,
1: பலன் அளிப்பீராக என்று யார் செபித்தா, சாலமராஜா செபித்தா. இப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம சனங்களுக்காக நம்ம செபிக்கணும். முந்தி வந்து எல்லாம் ஆலயத்துல செபித்தாங்க, நம்ம இப்ப எங்க இருந்தாலும் சரி, நம்ம தேசத்துக்காக, நம்ம சனங்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட செபிக்கணும். அல்லேலூயா. லட்ட கத்தனை படத்தில் கேட்பாரு. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும், போராடி செபிக்கணும். இப்படிப்பட்ட நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட ஆண்டவர் பார்த்தல செபிக்கணும். நம்ம செவித்தார், நம்ம செவத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? அவர் பேரை என்ன பேர் தெரியுமா? செவத்தை கேட்கிறார். 65:1
0: தேவனே,
1: தேவனே,
0: சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது,
1: காத்திருக்கிறது,
0: பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும்,
1: பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும்,
0: ஜெபத்தை கேட்கிறவரே,
1: ஜெபத்தை கேட்கிறவர். ஹலேலூயா. நம்ம தேவன் பேர் என்ன? ஜெபத்தை கேட்கிறார். அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம தேசத்துக்காக நம்ம கட்டாயம் இங்கிருந்தால், அந்த காலத்துல தேவன் ஆலயத்திலும் ஜெபிக்கணும் சொன்னாங்க, இப்ப எங்கும் தொழுது காலம் வந்திருக்குன்னு தேவனுடைய வசனம் சொல்லுது. அதனால நம்ம எங்க இருந்தாலும் நம்ம தேசத்துக்காக, நம்ம மக்களுக்காக, நமக்கு நம்ம வாழ்ற இடங்களுக்காக நம்ம கண்ணீரோடு செவிக்க வேண்டிய நம்முடைய நம்முடைய கடமை. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கத்துட்டு ஒப்பு கொடுப்போமா? எழுந்துட்டு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே இப்படி வருது சமயமாயிச்சப்பா, நாங்களும் செபிக்கிறவங்களா எங்களை மாற்றுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்பேன். எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும், கடைசி நாள்னு சொல்லி அந்த உணர்ந்து நம்ம இடத்துல தேடணும் ஆண்டவரே சொல்லி கேட்போம். ரெண்டாவதாக, பழைய பழிக்கு நான் திரும்பாதோடைய என்னை காத்துக்கொள்ளுமப்பா, நாட்களை பார்க்கறதும் மாதத்தை பார்க்கற வசத்தை பார்க்கற இதெல்லாம் விட்டு மறந்துடுவேன், எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி கேட்போம். மூன்றாவதாக, ஆவியோடும் உண்மையோடு தொழுது, பரிசுத்த அலங்காரத்தோட அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவர் தொழுது கொள்ளும் போல நமக்கு சமயமா இருக்கிறாரு, அவர் தொழுது கொள்ளும் போல நமக்கு அருகில தான் இருக்கிறாரு, அவரை நோக்கி நம்ம செய்யப்படும். நாலாவதாக, கடைசி நாட்களில் சொன்ன வாக்குத்தத்தம், எங்க பார்த்தாலும் சண்டை பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பஞ்சங்கள் பசி எல்லாம் நிறைவேறிடுது. அதனால கத்திட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் கத்திரவு நோக்கி நம்ம செவிப்போம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க சொல்லி நம்ம கண்ணீரோடு கேட்டு, ஆண்டவரே ஒரு வருகைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்க தேவனேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கத்திர நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம்.
0: நம் யாரும் எழுந்து நின்று கத்திர நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபிப்போம்.

0: அர்ப்பணம் செய்து நம் கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். வருகையின் அடையாளங்கள் காணப்படுகிறது. இயேசு கேட்டார், மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது இன்றைக்கு மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், தென்றல் வீசும் போது உஷ்ணம் வரும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை பார்த்து பூமியின் தோற்றத்தை பார்த்து உங்களுக்கு இயற்கையை நிதானிக்க கூடுமானால் இப்பொழுது தேசத்திலே நடைபெற்று வருகிற இந்த அடையாளங்களை எல்லாம் பார்த்து என் வருகையின் காலத்தை நிதானிக்க முடியாதா என்று சொல்லி இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார். நான்கு விதமான அடையாளங்களை குறித்து ஆவியா நம்மோடு பேசினார். நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவா காலத்து ஜனங்கள் உணர்வில்லாதவர்களா இருந்தார்கள், அழிந்தே போனார்கள். இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நாம், நமக்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்திலே உணர்வை கேட்டு பெற்றுக் கொள்வோம். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் நடத்தி போதித்து அவனை உணர்த்துகிறார் என்று சொல்லி கேட்டோம். பரிசுத்த ஆவியார் நமக்குள் வரும் பொழுது நமக்கு ஒரு உணர்வை அவர் தருகிறார். இன்றைக்கு வாய் திறந்து சொல்வோமா, நோவா காலத்து ஜனங்களைப் போல நாங்கள் அழிந்து போய்விடாதபடிக்கு எங்களுக்கு உங்க உணர்வுள்ள ஆவியை தாரும் என்று கேட்டோம். இரண்டாவதாக, லோத்து காலத்து ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், நட்டார்கள், கொண்டார்கள், கட்டினார்கள். அவர் வாழ்க்கையிலே ஓரின சேர்க்கை பாவம் தலைவிரித்து ஆடினது. அந்த காலம்தான் இப்பொழுது இந்த காலமாய் இருக்கிறது. அதை தப்பித்துக் கொள்வதற்கு இயேசு என்ன சொன்னார்? திரும்பி பார்க்காமல் இருக்க கடவன், அவன் திரும்பாமல் இருக்க கடவன் என்று சொல்லி பேசினார். எதற்கு திரும்ப கூடாதாம்? அக்கிரமத்திற்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும் என்று ஆவியான பேசினார். பழைய அக்கிரமத்திற்கு போகக்கூடாது, பழைய வழிபாடுகளுக்கு, பழைய சடங்காச்சாரங்களுக்கு நாம் போகக்கூடாது என்று சொல்லி ஆவியானவர் நம்மோடு இன்றைக்கு பேசியிருக்கிறார். இன்றைக்கு சொல்வோமா, அப்பா என்னை மாற்றும் ஐயா, பழைய வழிக்கு திரும்பி போய்விடாதபடிக்கு என் இருதயத்தை பரிசோதனை பண்ணி பார்த்து உம்மிடத்தில் முழுமையாய் மனம் திரும்புவதற்கு எனக்கு பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி வாய் திறந்து ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட். வாய் திறந்து எல்லாம் கேளுங்க, என்னை அப்படி மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றம் ஒருவரால் தான் முடியும் ஆண்டவரே, என்னை முழுமையாக மாற்றும் அப்பா, மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே என்று கேட்போம். மூன்றாவதாக, சமுத்திரத்திலும் மாற்றங்கள் உண்டாகும், வானத்திலும் பூமியிலும் சூரிய சந்திர நட்சத்திரங்களிலே மாற்றங்கள் உண்டாகும், சமுத்திரத்திலே மாற்றங்கள் உண்டாகும், பூமியிலே மாற்றங்கள் உண்டாகும், கடல் கொந்தளிக்கும் என்று சொல்லி கேட்டோம். இப்படிப்பட்ட பேரழிவுகளுக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். எப்படி தொழுது கொள்ள வேண்டுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆவியுடனும் உண்மையுடனும் பயத்துடனும் பக்தியுடனும் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து அவரோடு ஐக்கியமாயிருக்க வேண்டும். அப்பொழுது நாம் அழிவுகளுக்கு தப்பு வைக்கப்படுவோம், இயேசுவின் வருகையிலே பங்கு பெறுவோம். கடைசியாக ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு காரியத்தை பேசின, யுத்தங்களையும் யுத்தங்களும் செய்தியும் கேள்விப்படுவீர்கள், கொள்ளை நோய்கள் உண்டாகும், பயங்கரங்கள் உண்டாகும், பஞ்சங்கள் உண்டாகும். இவை எல்லாவற்றுக்கும் தப்பித்துக் கொள்ள இன்னொரு வழியை அவர் காட்டினார். அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்கிறவனை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். சாலமோனுக்கு அதை கோடிட்டு காண்பித்தார். சாலமோன், தேவன் ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கிற எவனுக்கும் நீர் ஒரு நிவர்த்தி தர வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ செய்கிற உன்னுடைய ஜெபத்திற்கு என்னுடைய கண்களும் என் இருதயமும் எப்பொழுதும் திறந்த வண்ணமாய் கவனிக்கிற வண்ணமாய் இருக்கும் என்று சொன்னார். இதெல்லாம் தேசத்தில் பார்க்கிற நாம் இந்த பஞ்சத்திலும் பசியிலும் கொள்ளை நோயிலும் யுத்தத்திலும் மாண்டு விடாதபடிக்கு அதுக்கு தப்பித்துக் கொள்ள எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ஜெப ஆவியை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோமா? தேங்க்யூ லார்ட். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய ஆவியான தயவு கூர்ந்து கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியான பிரசன்னம் நடுவிலே இறங்கி வருவதாக. வருகிற அடையாளங்கள் மிக தெளிவாக துலமரமாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கடைசி காலத்திலே எங்களுக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே. உணர்வு உள்ளவர்களாம் எங்களை கர்த்தர் மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, அந்த உணர்வை எங்களுக்கு அருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா உணர்வை தாரும், நாங்கள் எங்கள் அக்கிரமத்துக்கு மீண்டும் திரும்பி விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், பழைய வழிபாடுகளுக்குள்ளே மீண்டும் போய்விடாதபடிக்கு நாட்களையும் காலங்களையும் மாதங்களையும் வருஷங்களை பார்த்து நாங்கள் பின்விட்டு போய்விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, பயபக்தியோடு பரிசுத்தோடு ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளக்கூடிய ஒரு குருபை எங்களுக்கு தயவாய் தர வேண்டும் என்று சொல்லி சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, தேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வை பார்க்கிறோம், யுத்தங்களை பார்க்கிறோம், செய்திகளை கேட்கிறோம் ஆண்டவரே, கொள்ளை நோயை பார்க்கிறோம், எத்தனையோ பிரச்சனைகள், பஞ்சங்களை பார்க்கிறோம், இயற்கை சீற்றங்களை பார்க்கிறோம். ஆம் ஆண்டவரே, இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் ஜெபித்தால் நிச்சயம் நீ எங்களை பாதுகாத்துக் கொள்வீர் என்பதை கோடிட்டு காண்பித்தீ. எப்பொழுதுமே நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்க, இவர்களால் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாருக்கு முன்பாய் நிற்க பாத்திரம் என்னப்படும்படிக்கு எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்தீர்கள் என்று சொன்னீரே. ஜெபித்துக் கொண்டே இருக்க எங்களுக்கு அது பாக்கியத்தை ஆவியானவர் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காதல் கேட்டு மறுக்காது விட்டுவிடாதபடிக்கு முழுமையாய் தங்களை சரண்டர் பண்ண அர்ப்பணிக்க பாக்கியம் தாரும். அக்காவர்களை வல்லமையாக பயன்படுத்தும் ராஜா. செய்ய போதற்காக நன்றி. ஒரு வசனத்துக்கு பிசாசு அதை பருத்தி கொண்டு போய்விடாதபடிக்கு காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் நீ செய்வதற்காக நன்றி நன்றி. கடைசியாக உங்கள் தேவைகளுக்காக அக்கா ஜெபிப்பாங்க. ஒரு நிமிஷம் அவர்களோடு கூட இணைந்து நம்ம எல்லாம் ஜெபம் செய்வோமா.
1: நடந்து வருவீராக, பிரச்சனை மூடுவதாக அப்பா. உங்க வந்திருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வரைத்தாங்க, செவிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, மியாராதிக்கு உதவிச்சிங்க. செவிச்சவங்களா செவிக்கிறது இல்லப்பா, செவிக்காதவங்களும் செவிக்கிற ஆண்டவர் அப்பா. எல்லாருமே தேடணும், அண்டிக் கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும்ப்பா, உம்மோடு இருக்கணும் அப்பா. கத்தாவே மே துதிக்கிறோம், உங்களுடைய வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்த முடியாது செவிக்கிறோம். ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க அப்பா. எந்த மந்திரம் செய்வதால் உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவிச்சிங்க ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லா சகோதரி குழந்தை பாக்கியத்தை தாங்க ஏசப்பா. கடன் பிரச்சனையோடு இருக்க மக்கள் கடன் நடக்க உதவிச்சிங்க ஏசப்பா. கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாற்றுங்க ஆண்டவர். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க ஆண்டவர். உன்னத பலத்தில இடக்கட்டுங்க அக்கில மூடிக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவர். மகன் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கோங்க. கடன் பிரச்சனை எல்லாம் மாத்திருங்க. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை முறித்து போடுங்கப்பா. பாவத்திற்கு மக்களை முறித்து போடுங்க. சாபத்திற்கு மக்களை சாபத்திலும் முறித்து ஆண்டவர் விடுதலை தந்து உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. எங்களுக்காகத்தான் ஆண்டவர் சாவமானியரே தகப்பனே. சாபத்திற்கு மக்களை விடுதலை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக்கோங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. பகிர் பிள்ளைகளும் செவிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. உங்க குமாரர் மேலையும் குமார்த்தி மேலையும் என் ஆவி ஊற்றுவேன்னு சொன்னீரப்பா. அந்த அபிஷேகம் எல்லார் மேலையும் இறங்கட்டும் ஏசப்பா, இறங்கட்டும் இறங்கட்டும். மகத்தான காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
0: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தரி குருபியால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமோ ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்ட் போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்ட் மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு

0: ஒரு நீங்க மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணின்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரியுடைய செய்திகளிடம் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதை ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொன்னாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்மை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2:11
1: இன்று கர்த்தராகிய கிறிஸ்து
0: என்னும் இரட்சகர்
1: உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்.
0: அருமையானவர்களே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த பொன்னாளிலே, இந்த நன்னாளிலே நமக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கி தேவனை கர்த்த நம்மளுக்காக வானத்தின் பூமி விட்டு வந்து பா உலகத்தில் நமக்காக அவதரித்தார். எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நம்ம உள்ளத்துல சந்திரச்சை ஏற்றுக்கொள்ளுமானா நம் வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வழியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் தான் நம்ம பார்க்க போறோம். 1 தீமோத்தேயு 1:15
1: பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்.
0: ஆமா அருமையானவர்களே, ஒருவேளைக்கு நீங்க நினைக்கலாம், வானத்தையும் பூமியும் படைத்தவர் ஏன் இந்த உலகத்தில் வரணும், எதற்காக மனிதரா அவதரிக்க வேண்டும் சொல்லி நீங்க நினைக்கலாம். பாவியாகி நம்மளை ரட்சிக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நம் பாவம் செய்யத்தான் நமக்கு தெரியும், அல்லது விடுதலை பெற நம்மளால முடியாது. எத்தனையும் நம்ம நினைக்கலாம், இதை செஞ்சா நம்ம விட்டுறலாம், நான் நல்ல பிள்ளையா வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி வாழலாம். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, சன்மார்க்கமாய் வாழ முடியும். ஆனா பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும்னு சொன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் விடுதலையா கொடுக்க முடியும். அவர் கருத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்மள பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். மத்தேயு 1:21
1: அவள் ஒரு குமாரனை பெறுவாள்,
0: அவருக்கு
1: இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது
0: ஜனங்களின் பாவங்களை
1: நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார்.
0: நம்ம பாவங்களை நீக்கி என்ன செய்யறாரு, நம்ம ரட்சிக்கிறார். அவர் ஒருவர் தான் நம்ம ரட்சிக்க முடியாது. மாணவர்களே, இவர் யாராலையும் நம்ம ரட்சிக்க முடியாது, அவர் ஒருவர் மட்டும்தான் ரட்சிக்க முடியும். நம்ம எவ்வளவு பாவங்களை செஞ்சிருக்கிறோம், நினைக்கிற நான் என்ன பாவம் செஞ்சேன், நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த 5 ஒருத்தர் கூட சின்ன பாவம் கூட செய்யலன்னு சொல்லி. இல்ல அருமையானவர்களே, எவ்வளவு பாவங்கள் நம்ம எண்ணத்தினால, சிந்தனையினால, செயலினால, நம்ம பேச்சினால எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறோம். நம்ம உள்ளத்தை அலசி பார்த்தா நமக்கு தெரியும் எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருக்கோம். அந்த பாவத்தில் விடுதலையாக்கணும்னு சொன்னா ஆண்டவரை இயேசுக்கு மாத்திரம்தான். அதனாலதான் சொல்லுது, கர்த்தருடைய வேதம் சொல்லுது, இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் சொல்லி. 1 யோவான் 1:7
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
0: சகல பாவங்களையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிக்கும்.
0: பாத்தீங்களா, ஆண்டவராக இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மளை சுத்திகரிப்பார். அவரால் மட்டும்தான் நம்ம பாவங்களை மன்னிக்க முடியும். அவர் ரத்தம் தான் நம்மளை கழுவ முடியும். அவர் ரத்தம் தான் நம்ம சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்க முடியும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு ஒவ்வொரு நாளும், இயேசுவேன் உள்ளத்துல வாங்க, பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்க பையன், என்னக்காகத்தான் ஆண்டவரே 2000 சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீங்களே, உங்க ரத்தம் என்னை கழுவுங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை பரிசுத்தமாக்குவார். தீத்தின் புஸ்தகம் 3:5
1: பரிசுத்த ஆவியினுடைய புதி தாகுதலினாலும்
0: நம்மை ரட்சித்தார். பாத்தீங்களா, பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்துட்டாருனா நம்மளை புதிதாக்குவார், அவளை நம்ம ரட்சிப்பார். நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவனை கூப்பிட வேண்டும். அவர் நம்ம உள்ளத்துல வந்துட்டாருனா அவர் நம்மளை புதிதாக்கி நம்மளை ரட்சிப்பார். அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எபிரேயன் புஸ்தகம் 7:25
1: அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால்,
0: ஆண்டவராக இயேசுக்கு எப்போது உயிரோடு இருக்கிற ஆகையால்,
1: அவர்களை
0: முற்றுமுடிய
1: ரட்சிக்க
0: வல்லவருமாயிருக்கிறார். பாத்தீங்க அருமையானவர்களே, நாம் முற்றுமுடிய ரட்சிப்பார். ஆண்டவர் ரத்தத்தை நம்ம கழுவப்பட வேண்டும். பரிசுத்தவன் உள்ளத்துல வந்துட்டாருன்னா நம்மளை கழுவி நம்மள என்ன செய்யறாரு, நம்மளை புதிதாக்கி நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி நம்ம செவம் பண்ணுமா?

0: இரண்டாவதாக ஆண்டவராக இயேசுக்கு எதிர்க்கு வந்தார் தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 10:10.
1: திருடன் திருடவும்
0: கொள்ளவும்
1: அழிக்கவும்
0: வருகிறானே அன்றி
1: வேறொன்றுக்கு வரான்.
0: நானோ
1: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
0: அது பரிபூர்ண படவும் வந்தேன் என்று சொல்கிறார். ஆமா அருமையானவர்களே, திருடன் யாரை குறிக்குது? சாத்தானை குறிக்கிறது. சாத்தான் எதுக்கு வரான் இந்த உலகத்துல? திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வரான். நம்ம எப்படி கொல்லலாம், எப்படி அழிக்கலாம்னு சொல்லி எதை திருடுவான்? நம்முடைய வெளியேறப்பட்ட நம்ம ஆத்மா திருடுறதுக்கு, பாவம் செய்து வச்சு நம் பாவத்தை செய்த பிறகு நரகத்தில் தள்ளுறதுதான் அவனுடைய வேலை. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுறார், பரிபூர்ண படம் வந்தேன்னு சொல்லுறார். ஒருத்தர் சிக்கப்படுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சிக்கப்படுத்த என்ன இருக்கும்? அப்படி சரீரத்துல உயிர் இருக்கானா? ஆனா எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, அவங்களால சாப்பிட முடியாது, அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. பக்கத்துல ஒரு பாம்பு வந்தாலும் கூட அவங்களால அடிக்க முடியாது, ஒரு பூச்சி இருந்தா கூட அடிக்க முடியாது. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், ஜீவன் உண்டாயிருக்கா பரிபூர்ண படம் இது. ஆமா அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில பரிபூர்ணமா இருக்க வேண்டும். நம்ம பரிபூர்ணமா சந்தோஷமா மகிழ்ச்சியா நிறைவான ஜீவனோடு இருக்க வேண்டும் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவருக்காகத்தான் தேவனை கத்த அவருடைய ஒரே பிறன குமாரனாக இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுத்தார். வாசிக்க கேப்போமா, யோவான் சுவிசேஷம் 3:16.
1: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை
0: விசுவாசிக்கிறவன் எவனோ
1: அவன் கெட்டு போகாமல்
0: நித்திய ஜீவனை
1: அடையும்படிக்கு
0: அவரை தந்தருளி
1: இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
0: பாத்தீங்களா, ஆண்டவராக இயேசுக்கு தம்முடைய தந்துவிட்டார். ஆனா அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்ம நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதுக்குத்தான் நம்ம இவ்வளவு ஒரு அன்பு தேவனாய் கர்த்தர் நம்மள அவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்கிறார். அன்புக்கு அளவே இல்லை ஆண்டவராக இயேசுக்கு. அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுறது, தேவனாய் கர்த்தர் அன்பாகவே இருக்கிறன்னு சொல்லி. 1 Yohan 4:8.
1: தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
0: மேலவர்களே, நமக்காக தான் சொந்த குமரன் என்று பாராம நமக்காக ஒப்பு கொடுத்தார். எங்க ஒப்பு கொடுத்தார்? சீர்வில ஒப்பு கொடுத்தார். நமக்காக கைகள் ஆணி கால்கள் ஆணி விழாவில குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுமல அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். நமக்காகத்தான் விழாவில குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விடப்பட்டார். எதற்காக? என்னை உங்களை மீட்கிறதுக்காகத்தான், உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காகத்தான். அதன் கத்துவதை சொல்லி தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்புக்கு அளவே இல்லை. அவர் எவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன் தெரியுமா? அவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன். அது நமக்காக நம்ம நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தவன். உங்களுக்காக, எனக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக அதை விசுவாசித்தால் போதும், நம்ம கெட்டு போகணும், நித்திய ஜீவன் அடைய முடியும். அவர் முழுமையா விசுவாசிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வேற ஒண்ணுமே கேட்கல, எதையுமே கேட்கல. விசுவாசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து எனக்காகத்தானே ஜீவனை கொடுத்தார், என்னை மீட்கிறதுக்காகத்தானே, நான் கெட்டு போகலான்னு தானே, எனக்காகத்தானே 1000 வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்துல வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எனக்காக ரத்தத்தையே சிந்தினாருன்னு சொல்லி விசுவாசித்தீங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் நித்திய ஜீவன் வரும். பிரியமானவர்களே, நித்திய ஜீவனாக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துருவாரு. உங்களுக்குள்ள வந்துட்டாருனா உங்கள் வாழ்க்கையில எந்த காரணத்தை கொண்டும் நீங்க கலங்க வேண்டாம், கெட்டு போக மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை நித்திய ஜீவன் இருக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது 1 Yohan 5:12.
1: குமாரனை உடையவன்
0: தேவனுடைய குமாரன் இல்லாதவன்
1: ஜீவன் இல்லாதவன்.
0: ஆமா அருமையானவர்களே, இயேசுக்கு விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஆண்டவராக இயேசுக்கு வந்துருவாரு. உங்களுக்குள்ள வந்துட்டாருனா உங்களுக்கு ஜீவன், நித்திய ஜீவன் நிச்சயமா உங்களுக்குள்ள நித்திய ஜீவனாய் கர்த்தர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா உங்கள் வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆறுதல், தேறுதல். நம்ம ஒரு நாளும் நரகத்துக்கு போக மாட்டோம், பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 10:28.
1: நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
0: அவைகள்
1: ஒரு காலம்
0: கெட்டு போவதில்லை.
1: ஒருவனும்
0: அவைகளை என் கையிலிருந்து
1: பறித்துக் கொள்வதும் இல்லை.
0: பாத்தீங்களா, கத்தராகி தேவன் நம்ம கெட்டு போக கூடாதுதான் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் கையில இருந்து நம்ம யாரும் பறிக்க முடியாது. எந்த மந்திரமோ சீவனையோ வெள்ளிய சூரியமோ எந்த அந்தகார சக்தியோ பிசாசின் கிரிகளோ நம்ம பறிக்கவே முடியாது. நம்ம ஒரு காலம் கெட்டு போக மாட்டோம். நமக்குள்ள நித்திய ஜீவன் கத்தராகி இயேசுக்கு நமக்குள்ள இருப்பார். நம்ம ஒரு நாளும் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாய் வாழ முடியும். அருமையானவர்களே, எனக்கெல்லாம் பாருங்க கண் பார்வையினாலும் இந்த உலகத்துல மகிழ்ச்சியா வாழணும்னா ஆண்டவராக இயேசுக்கு எனக்குள்ள இருப்பதனாலதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீங்களும் முழுமையா ஆண்டவர் என் உள்ளத்துக்குள்ள வரணப்பா, எனக்குள்ளே நீங்க தங்கணும், எனக்குள்ளே நீங்க வரணும் சுவாமி. இந்த கிறிஸ்துவ நாளிலே எனக்குள்ளே இங்க பிறக்கணும், என் உள்ளத்துல வந்து வாசம் பண்ணணும் ஆண்டவரே, எனக்குள்ளே இங்க தங்கணும்னு கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா இயேசு கிறிஸ்துவ உள்ளத்துல வருவார். நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நோக்கி கூப்பிடுவீங்களா?

0: மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உலகத்துக்கு எதுக்கு வந்தது தெரியுமா? 1 யோவான் 3:8
1: பிசாசினுடைய கிரியைகளை
0: அழிக்கும்படிக்கு
1: தேவனுடைய குமாரன்
0: வெளிப்பட்டார். ஆமா அருமையானவர்களே, மூன்றாவதாக பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். 26 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன தெரியுமா? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு. எத்தனை சடங்களை பிசாசு பயமுறுத்தி கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டு துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை குடும்பங்களை பிசாசு, நிறைய பேர் இப்ப பிசாசினால் கஷ்டப்பட்டு வியாதி நாளும் கஷ்டப்படுறாங்க, நோய் நாள் கஷ்டப்படுறாங்க, பலவீனத்தாலும் கஷ்டப்படுறாங்க. அந்த பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்குத்தான் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 1 யோவான் 4:4
1: பிள்ளைகளே,
0: நீங்கள்
1: தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள்.
0: ஏனெனில்
1: உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர்.
0: ஆண்டவராக இயேசுக்கு நமக்குள்ள இருக்கிற பெரியவர். ஆண்டவராக இயேசுக்கு நமக்குள்ள இருந்துட்டார்னா எந்த பிசாசும் எந்த சாத்தாலும் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவராக இயேசுக்கு நம்ம கூப்பிடுவோம், ஆண்டவரே எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்கப்பா, நீங்க எனக்குள்ள வாசம் பண்ணுங்கன்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டோம்னா எந்த பிசாசும் நம்ம மேற்கொள்ள முடியாது, எந்த பிசாசும் நம்ம தொடவே முடியாது, எந்த பிசாசும் வியாதியை பலவீனத்தை உண்டாக்கவே முடியாது. அருமையானவர்களே, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா எந்த பிசாசும் மேற்கொள்ளாது. 1 யோவான் 2:14
1: வாலிபரே, நீங்கள்
0: பலவான்களாய் இருக்கிறதினாலும்
1: தேவவசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள்
0: பொல்லாங்கானவனை
1: ஜெயித்ததினாலும்
0: உங்களுக்கு எழுதுகிறேன். பாத்தீங்களா அருமையானவரே, பலவான்னு சொன்னா நல்ல டானிக் எல்லாம் குடிச்சு நல்ல நிறைய பூஸ்ட் அது இதுன்னு குடிச்சு அது பலவான்கள் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வசனம் நமக்குள்ள இருக்குமானால் நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் நிறைந்திருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து பலவானாய் மாற்றுகிறார். எத்தனை பானங்கள் குடித்தால் என்ன, என்ன செய்தால் என்ன, நமக்கு பலன் கிடைக்காது. கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து, அவர் பாதத்துல ஒவ்வொரு நாளும் காத்திருந்து நம்ம செபித்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட வெளப்படும் போது பரிசுத்தால் நமக்குள்ள வருவாரானால் நம்மளுக்குள்ள பலன் தருவார். அப்ப நம்ம பலன் அடைவோம். நம்ம அது மாத்திர தேவனுடைய வசனம் நமக்குள்ள இருக்குமானா நம்ம பலனடை முடியும். அப்பதான் பொல்லாங்கானவையே ஜெயிக்க முடியும். பொல்லாங்கானவனை ஜெயிக்கணும் சொன்னா தேவ வசனம் நமக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். பைபிள் ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். பைபிள் வாசித்து தேவ சித்தத்தை நம்ம செய்ய ஆண்டவர் கருத்துல நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். வசனத்தை வாசிக்கணும், பரிசுத்தால் நிறைஞ்சிருக்கணும். அப்பதான் பொல்லாங்கானவை ஜெயிக்க முடியும். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை தாங்க, ஆண்டவரே உங்களோட வசனையின் உள்ளத்தில் எழுதி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு அந்த பலத்தை தருவார். நீங்களும் பொல்லாங்கானவளை ஜெயிக்க முடியும். அது மாத்திரல்ல, லூக்கான சுவிசேஷம் 10:19
1: இதோ சர்ப்பங்களையும்
0: தேள்களையும்
1: மிதிக்கவும்
0: சத்துருவனுடைய
1: சகல வல்லமையையும்
0: மேற்கொள்ளவும்
1: உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்.
0: ஒன்றும்
1: உங்களை சேதப்படுத்த மாட்டாது.
0: பாத்தீங்களா, சர்ப்பங்களையும் தேளையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நமக்கு எதிராளியாகும் பிசாசு தான், அவன் மேற்கொள்ள அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களை மிதிக்கவும் தேளை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சத்துருவாகிய பிசாசு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா, நான் கூட சின்ன குழந்தைலாம் சின்ன பிள்ளைப்பெல்லாம் 7-8 வயசு எத்தனையோதோட பாம்பு மீய்ச்சிருக்கிறேன், எத்தனையோதோட தேளெல்லாம் மீய்ச்சிருக்கிறேன். ஆனா ஆண்டவரை இயேசுக்கு எனக்கு எதுவுமே சேதப்படுத்தாதபடி தேவன் என்னை காத்துக்கொண்டார். அதுதான் சொல்லுங்க, சர்ப்பங்களையும் தேளும் விதிக்கவும் சத்துருவின் சகல வல்ல மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அது மிக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம தேவன் தந்திருக்கிறார், நம்ம ஒண்ணுமே மேற்கொள்ள முடியாது, பயப்படாதீங்க. யாக்கோபின் புஸ்தகம் 4:7
1: ஆகையால்
0: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
1: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
0: அப்பொழுது
1: அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
0: தேவன் கீழ்ப்படிந்திருங்க, தேவன் சொன்ன ஒவ்வொரு கட்டளையும் கை கொண்டு நடந்து பாருங்க.
1: தேவன் கீழ்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. போ பிசாசு, இயேசு கிறிஸ்து நாமத்துல சொல்லி பாருங்க, ஓடியே போயிடுவான், உங்களை விட்டு ஓடியே போயிடுவான். நம்ம தேவன் கீழ்ப்படிந்து இருக்கணும். தேவன் என்னென்னலாம் நமக்கு சொல்லியிருக்காரோ, ஆண்டவருடைய வசனம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கை கொண்டு அவர் கீழ்ப்படிந்து நடக்கும்போது பிசாசு போ இயேசுவின் நாமத்துல சொன்னீங்கன்னா ஓடியே போயிடுவான். எந்த பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம், பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து இல்லைங்க, நிச்சயமா பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிடுவான்.
2: Let's celebrate our Lord's birthday and spread the love. Yeah.

0: நான்காவதாக ஆண்டவராக இயேசுக்கு எதிர்கொள்ளத்துக்கு வந்தார் தெரியுமா? லூக்காலின் சுவிசேஷம் 12:49.
1: பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன்.
0: அது இப்பொழுதே
1: பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
0: அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமாரி மாணவர்களே, நம் அக்கினியை கத்தராகி தேவன் போட வந்திருக்க நம் இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும். ஆண்டவருக்காக எழுவி பிரகாசிக்க வேண்டும். இயேசுக்கிறிஸ்துக்காக நம்ம வாழ வேண்டும். அவருக்காக ஜீவிக்க வேண்டும் சொல்லி கத்தர் விரும்புகிறார். 105:39.
1: அவர் மேகத்தை
0: மறைவுக்காக விரித்து
1: இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியும் தந்தார்.
0: அமரி மாணவர்களே, நம் வாழ்க்கையில எத்தனை இருள்கள், பாவ இருள்கள், வியாதியின் இருள்கள், பிரச்சனையின் இருள்கள், பிசாசின் இருள்கள், எத்தனை இருள்கள் இருக்கிறது. அதை வெளிச்சமாக்குறது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்கினியை தந்தார். அதான் பூமி மேல அக்கினியை போட வந்தே இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் நம் ஒவ்வொருவரும் அவருக்காக பற்றியறி வேண்டும் சொல்லி தான் அக்கினி நமக்காக தந்திருக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவன் அக்கினி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, அக்கினியினால என் நிரப்பும், அக்கினி அபிஷேகத்தில் நிரப்புன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். அது மாத்திரல்ல, யாத்ரா புஸ்தகம் 13:21.
1: அவர்கள்
0: இரவும் பகலும்
1: வழி நடக்க கூடும்படிக்கு
0: கர்த்தர்
1: பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும்
0: இரவில்
1: அவர்களுக்கு
0: வெளிச்சம் காட்ட
1: அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்மளை வழி நடத்த நம்ம இந்த உலகத்துல உலக பிரகாரமான காரியத்துக்கு அல்ல, பரலோக ராஜ்யத்தை நம்ம ஒரு நாள் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால நம்மள வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கின்ஸ்தம்பமாக இருந்து, பகலில் மேகஸ்தம்பமா இருக்கிறாரு, இரவில அக்கின்ஸ்தம்பமா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க. இந்த உலகம் வந்து நமக்கு சொந்தமானதும் அல்ல. அதனால நம்ம பரலோகத்தை நோக்கி நம்ம ஒரு நாளும் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த பயணத்துல நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசுக்கு நம்ம முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்குள்ள வாரும், எனக்கு முன்னால செல்லணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அது மாத்திரல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2:3-4.
1: அல்லாமலும்
0: அக்கினி மயமான நாவுகள் போல
1: பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும்
0: வந்து அமர்ந்தது.
1: அவர்கள் எல்லாரும்
0: பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
1: ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின
0: வரத்தின்படியே
1: வெவ்வேறு பாசைகளிலே
0: பேச தொடங்கினார்கள். ஆமாறிமையானவர்களே, நம்ம மேலும் தேவனாய் கர்த்தர் அக்கினி நம்ம போட வாஞ்சிக்கிறாரு. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எனக்குள்ள அக்கினி வரணும். ஆண்டவரே, நானும் அன்னை பாசையில வேற பாசையில பேசணும், பேசி உண்மை துதிக்கணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆண்டவர் நம்ம தருவாரு, அக்கினி அபிஷேகத்தை தந்துருவாரு. நம்மளும் வேற பாசையில அன்னை பாசையில பேசி தேவனை ஆராதிப்போம், துதிப்போம். நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எசாயின் புஸ்தகம் 28:11.
1: பரியாச உதடுகளினாலும்
0: அந்நிய பாஷையினாலும்
1: இந்த ஜனத்தோட பேசுவார்.
0: இதுவே
1: நீங்கள்
0: இழைத்தவனை
1: இளைப்பாறுதல்.
0: இதுவே ஆறுதல் என்று
1: அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள்.
0: பாத்தீங்களா? அதனால அந்த தேவனை கர்த்தர் மேல் பூமி மேல் அக்கினியை போட வந்து இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொன்னார். அக்கினி அபிஷேகத்தை நம்ம தர ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அபிஷேகத்தை பெற்று நம்ம என்ன செய்யணும்? அன்னி பசையில பேசும்போது நமக்கு ஆறுதலும் இழைப்பாறுதலும் கிடைக்கும். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு அதுக்குத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். கேட்டு பெற்றுக்கொள்வோமா?

0: ஐந்தாவதாக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? லூக்கான் சுவிசேஷம் 19:10
1: இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார்.
0: என்னது இழந்து போனத? ஆதாம் யாவாளுக்கும் கர்த்தர் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துல கர்த்தராகிய தேவன் அவர்கள் கொண்டு வந்து உலகத்துல எல்லா காரியத்தையும் அவங்களுக்காக கொடுத்தார். மிருகத்தை கொடுத்தார், பிராணிகள், பறக்கும் பறவைகள் எல்லாமே கொடுத்தார். வானத்தை உண்டாக்கினார், பூமி உண்டாக்கினார், சமுத்திரத்தை உண்டாக்கினார், எல்லாம் உண்டாக்கினார். சூரியன், சந்திரன் எல்லாத்தையும் உண்டாக்கினார். உண்டாக்குறது மாத்திரமல்ல, அவர் நீங்க இந்த இதெல்லாத்தையும் ஆளுங்கள் என்று சொல்லி கொடுத்தார். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஆதாமும் ஏவாளும் பிசாசு சொன்னதை கேட்டு கீழ்படியாம போயிட்டாங்க. தேவன் கீழ்படியாம போனதுனாலதான் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவங்க துரத்தப்பட்டாங்க. அதுதான் காண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே வந்தார். இழந்து போயிட்டாங்க மனசு, எல்லாரும் இழந்து தேவனை விட்டு தூரமா போய் பாவத்தில் ஜீவித்தாங்க. ஆண்டவராக இயேசுக்கு நம்ம வைத்த அன்பினால நம்மளை தேடி வந்தார். எழுந்து போன நம்மளை தேடி வந்து நம்ம ரட்சித்தார். அருமையானவர்களை, எவ்வளவு அன்புள்ள தேவன் பார்த்தீங்களா? அவர் அன்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது! அவர் அன்புக்கு ஈடு என ஒன்றுமே இல்லை. அவ்வளவு நம்மள அன்புள்ள தேவன். எசேக்கியேல் புஸ்தகம் 34:11
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்
0: இதோ
1: நான்
0: என் ஆடுகளை விசாரித்து
1: அவைகளை தேடி பார்ப்பேன்,
0: அவள் தேடி பார்ப்பேன். ஆமா அருமையானவளே, ஒரு உதாரணம், ஒரு மேய்ப்பன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ஆடு இருக்குது. சரி, ஒரு ஆடு காணாம போயிடுச்சுன்னு வைங்க. அப்ப அந்த ஒரு ஆடு தானே போனா பரவாயில்ல அப்படின்னு மேய்ப்பன் இருப்பானா? அவனுக்கு வந்து 10,000 ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு காணாமல் போன ஆடு மேலதான் அவருடைய கண். ஐயோ, ஒரு ஆடு தொலைஞ்சிருச்சேன்னு சொல்லி தேடி பார்ப்பாங்க, தேடி விசாரிப்பாங்க. எங்க ஆடு எங்க பாத்தீங்க, இந்த ஆடு எங்க காணாம போயிருச்சு அப்படின்லாம் மெய்ப்பன் தேடி கொண்டிருப்பார். எங்க ஊர்ல நாங்க பாத்துருக்கிற தோட்டத்துல எல்லா தோட்டத்திலயும் வந்து மந்தை வந்து அங்க அமர்த்துவாங்க. அமர்த்தும் போது ஆடு, ஒரு ஆடு காணாம போயிடுச்சாலும் தேடுவாங்க. அப்ப நான் சின்ன பிள்ளை, ஆனாலும் அதை நான் கருத்தா கவனிச்சிருக்கிறேன். அதே போல அருமையானவர்களே, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அவரே உருவாக்கி நம்மளுக்காக ஜீவனையே கொடுத்தார். நம்மளை தேடி கொண்டிருக்கிறார். என் மக காணாமல் போயிட்டாலே, என் மக காணாமல் போயிட்டாலே, இன்னும் என்கிட்ட வரலையே, என் மக ஆத்மா வெளியேறப்பட்டது, என் மக ஆத்மா வெளியேறப்பட்டதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் பேதம் சொல்லுகிறது 1 Peter 5:7
1: அவர் உங்களை
0: விசாரிக்கிறவர் ஆனபடியால்
1: உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்.
0: உங்கள் கவலை எல்லாம் என்ன செஞ்சிருங்க, அவர் மேல வச்சிருங்க. உங்களை விசாரிக்கிறாரு, என் மக ஏன் சோர்ந்து போயிருக்குது, என் மக ஏன் சோர்ந்து போயிருக்கிறா, என்ன உங்களுக்கு குறை, என்ன செய்யணும், அவங்களுக்கு போய் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை விசாரிக்கிறார். என்ன செய்யலாம், என்ன செய்யணும், ஏன் சோர்ந்து இருக்காங்க, ஏன் கவலையோடு இருக்காங்க, என்ன அவங்களுக்கு போற, என்ன பிரச்சனை, என்ன கவலைகள் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அப்படியால் உங்களுக்கு கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து, எத்தனை கவலைகள் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிருங்க. அவர் நிச்சயமா உங்களை என்ன செய்வார், கவலையெல்லாம் மாற்றி உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தருவார், சந்தோஷத்தை தருவார். அவர் விட்டு இழந்து எங்கேயும் தூரமா போயிட்டோம், நம்மளை தேடி வந்த தேவன் அவர். அவர்கிட்ட உங்க கவலையெல்லாம் சொல்லுங்க, கட்டாயம் உங்க கவலை மாற்றிடுவார். கவலைப்படாதீங்க, அவங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க. லூக்கான் சுவிசேஷம் 15:4
1: காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும்
0: தேடி திரியானோ. ஆமா அருமையானவர்களே, நம்ம ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம தேடாம இருப்போமா? அதே போலதான் மெய்ப்பெண் காணாமல் போன ஆடுகளை எப்படி தேடி திரிவானோ அதே போலதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை தேடிக்கொண்டே இருக்கிறார். என் மக என்னிடத்துல வரலையே, என் மக என்னிடத்துல வரலையே, என் மக என்னை விட்டு தூரமா இருக்காங்க, என் மக கண்ணீரோடு இருக்கிறாங்க, என் மக ஏன் கண்ணீரோடு இருக்கிறேன், என் மக ஏன் கண்ணீரோடு இருக்கிறான், நான் அவங்களுக்காக ஜீவனே கொடுத்துருக்கிறேனே அப்படின்னு சொல்லி உங்களை தான் தேடி பார்க்கிறார். உங்களை தான் ஆண்டவராக இயேசுக்கு ஒவ்வொரு நாளும் தேடி பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மக ஏன் கலங்கணும், ஏன் கண்ணீர் ஒடிக்கணும், எல்லாம் இருக்குது, நிறைய பேர் சொல்றது நான் கேட்டிருக்கிறேன், எல்லாம் இருக்குது ஆனா எனக்கு சமாதானம் மாத்திரல, எல்லாம் இருக்குது எனக்கு சந்தோஷம் மாத்திரல, எல்லாம் இருக்கு ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிற எத்தனை பேர் சொல்றோம். அருமையானவர்கள், உங்களை தாண்டவராக இயேசுக்கு தேடி திரிகிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் அவரிடத்துல சொல்லுங்க, அவர் நிச்சயமா உங்க கண்ணீரை துடைப்பார். உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் மாத்த அவரால் முடியும். அவர்கிட்ட வருவீங்களா? அது ஆண்டிச்சனை வருத்தப்பட்டு பார சமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நானும் உனக்கு இளைப்பார்கள் தருவேன் சொல்லி நீங்க இடத்துல வந்து பாருங்க, உங்களுக்கு இளைப்பார்கள் தருவார். சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆறுதல், தேர்தல் எல்லாமே தர அவரால் மட்டும் முடியும். பார்த்த மட்டும் சொல்லுவீங்களா?

0: ஒத்திருக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிரச்சனை மாத்துங்க, எல்லா மக்களும் செவிக்க சொல்லித்தாரும், துதிக்க சொல்லித்தாரும், ஆராதிக்க சொல்லித்தாருமே, அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உள்ள பிதாவே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புத செய்யுங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்த தரணும், சம்மா இல்லாத மக்களுக்கு சம்மான் தரணும், கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்க, குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்கப்பா, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, தேர்தலை கொடுங்க, தொழில் சேர குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபார சேர குடும்பங்களை ஆசிரியங்க, கேசல இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசிரியத்தை உயர்த்த முடியாச்சு வைக்கிற மகிமையான காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொரு கண்ணீரையும் துடைச்சிருங்கப்பா, எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை தொடங்க அப்பா. மி ஸ்தோத்திர பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா. சமம் இல்லாத குடும்பத்தில் சமானத்தை தரணும், சந்தோஷம் இல்லாத குடும்பத்தில் சந்தோஷம் தரணும், மகிழ்ச்சி ஆறுதலையும் தேர்தலையும் தந்து காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பேரையும் நீங்க வைத்துக்க சீஃப் போஸ்ட் எழுதி கொள்ளுங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் நல்லா படிக்கணும், ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலும் சிறந்து வளரணும். உண்மை தேடக்கூடிய மனது எல்லாருக்கும் தாரும், ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கண்ணா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையே கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேத்த கேட்டாரு, கலங்காதீங்க.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்களை அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களை அனைவருக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம், எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.
2: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12 கீழ் 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-1001, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Koonur, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers: 9443078019 and 7598112435. Our email address: asminkaram@gmail.com. Our website: allahjesus.com. God bless you.

கர்த்தர் வேதம் சொல்லுது. அவர் சங்கீதக்காரர் எப்படி இருந்தாரு, அவங்க வேதத்தின் மேல எவ்வளவு பிரியமா இருக்கிற வசனத்தை வாசிக்க, பிரியத்தோட வாஞ்சியோட தாகத்தோட வாசிக்க வேண்டும், வாஞ்சியோட தாகத்தோட வாசிக்க வேண்டும். ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், நீர் என்னோடு பேசும், நீர் என்னோடு பேசணும். ஆண்டவரே நமக்கு பிரியமான லெட்டர் எழுதிட்டாங்கன்னா என்ன செய்வோம், எத்தனையோ தர வாசு வாசு வாசு பாப்போம் இல்லையா. அப்ப இதை எழுதி கொடுத்தது யாரு, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த வசனத்தை என்ன செய்யணும், வாஞ்சியோட தாகத்தோட வாசிக்கணும். ஈசாக்கு அப்படித்தான் வாஞ்சி தியானமா இருந்தாராம். சங்கீதக்காரர் சொல்றாரு, உன் வேதத்துல எவ்வளவு எவ்வளவு பிரியமா இருந்த அதுதான் என்னுடைய நாள் முழு என்னுடைய தியானம். நீங்களும் தியானிக்கிறீங்களா வசனத்தை, இல்ல ஒரே வசனம் இல்ல ரெண்டு வசனம் வாசித்து

0: பைபிளை எப்படி இங்க வாஞ்சியோடு வாசிக்கிறீங்க அருமையானவர்களே? உங்களுக்கு இதயத்தை பாருங்க எந்த அளவுக்கு வாசிக்கிறோம். இதயத்தை நம்ம கேட்டு பார்த்தா தெரியும். வேதத்தை வாசிக்கணுமே, ஐயோ வாசிக்காட்டா ஏதாவது பிரச்சனை ஆயிருமா, ஏதாவது குழப்பாயிருமா, அப்படி வாசிக்கிறோமா? இல்ல, என் தேவன் என்னோடு பேசணும், என் ஆண்டவர் என்னோடு பேசணும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது என் தேவன் என்னோட பேசணும்னு சொல்லி வாஞ்சியோடு வாசிக்கிறீங்களா? வேதத்து மேல தாகம் வாஞ்ச இருக்குதா? இல்லைன்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எப்படி ஆண்டவர் சங்கீதக்காரர் சொல்ற வேதத்து மேல எவ்வளவாய் பிரியமா இருக்கிற, அதே நாள் முழுதும் எனக்கு தியானம்னு சொல்றாரு, அப்படி ஒரு வாஞ்சி எனக்கு தாரும், அப்படி ஒரு எனக்கு தாகத்தை தாருன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். நிச்சயமா தேவன் நமக்கு அந்த வாஞ்சியை தருவார். அப்படி ஒரு வாஞ்சியோடு வாசிக்க வேண்டும். முதல் ஆபிரகாம தேவன் ஆசீர்வித்தார், ரெண்டாவது ஈசாக்கு தேவன் ஆசீர்வித்தார், மூன்றாவதாக ஆதியம் புஸ்தகம் 32:29.
1: அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும்,
0: உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும்
1: என்று கேட்டான்.
0: அதற்கு அவர்
1: நீ என் நாமத்தை கேட்பானேன்,
0: நீ என் நாமத்தை கேட்பானே
1: என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார்.
0: ஆபிரகாம் பார்த்தா அவர் கீழ்ப்படிந்தாரு, விசுவாசித்தாரு, தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டாரு. ஈசாக்கு என்ன பண்ணாரு? எப்பயும் தியானம் பண்ணி கொண்டே இருந்தார், வேதத்தை தியானம் பண்ணி கொண்டிருந்தார். மூன்றாவது யாக்கோப்பிட்ட என்ன கொண்டு இருந்து பாருங்க, ஆசீர்வித்தலோட நாம நினைச்ச மாட்டோம், போக விட மாட்டேன். 26
1: நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார்.
0: அதற்கு அவர்
1: நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய
0: உண்மை போக விடேன் என்றார். பாத்தீங்களா, நீர் ஆசீர்வதித்தலோட நான் நினைச்ச மாட்டோம், போக விடமே மாட்டேன். அப்ப போராடி இவருக்கு செபிக்கிறது ஒரு கோணம் அவருக்குள்ள இருந்தது. அதேமா 32:25
1: யாக்கோபு திந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன்
0: பொழுது விடியும் அளவும்
1: அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாதை கண்டு அவருடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சொலுக்கிற்று.
0: போராடி செபிச்சிருக்கிறாரு. எப்படி செபிச்சாரு? போராடி செபிக்கணும். நம்மளும் கூட பாருங்க, நம்ம செபத்தில் செபிச்சிட்டோம், விட்டுட்டோம்னு விட்டுறக்கூடாது, போராடி செபிக்கணும். அன்றைய பாதத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் போராடி செபிக்கணும். செபிக்க முடியாது, சில நாள் எந்திரிச்சா செபிக்க முடியாது. காலை எந்திரி செபிக்கும் போது தூக்கம் பலவீனம் அதிகமா இருக்கும், அதை விட்டுறக்கூடாது, போராடி செபிக்கணும். நம்ம போராடி செபிக்கணும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்திருந்தாரு, அவர் வந்து தேவனை விசுவாசித்தாரு, சிநேகிதனா மாறினாரு. அது மாத்திரல்ல, தேவன் அவர் என்ன செஞ்சாரு? ஆசீர்வித்தார். ஈசா கிடைச்சாரு, தேவனுடைய வசனத்து மேல என்ன எப்படி இருந்தாரா? தியானமா இருந்தார். இவர் யாக்கோபு போராடி செபிக்கிறாரு. ஓசியான் புஸ்தகம் 12:4.
1: அவன்
0: தூதனானவரோடே
1: போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான்.
0: அழுது அவரை நோக்கி என்ன செஞ்சாரா? கெஞ்சி இருக்கிறாரு. தூதனவருடைய போராடி மேற்கொண்டார். அது மாத்திர நம்ம எதுக்கு சும்மா ஏதோ ரெண்டு வாணிசர் ரெண்டு ஜபம் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது, போராடி செபிக்கணும். தூதனாரோட என்ன செஞ்சார்? போராடி மேற்கொண்டார். அழுது கெஞ்சி இருக்கிறாரு. ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணும், ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தலவர், என்ன செய்ய மாட்டோம்மா, போகவே விட மாட்டேன், அப்படி ஆசீர்வதி போராடி செபிச்சாரு. நம்மளும் நீங்கள் நான் கூட போராடி செபிக்க வேண்டிய ஏதோ ஒரு ஜபம், ஏதோ 10 நிமிஷம் 15 நிமிஷம் செபிக்கிறது இல்ல. நம்ம ஆண்டு ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளன்னு சொன்னா இந்த உலகத்தை ஆசிரியர் மாத்திரல, நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்கு. அப்ப இந்த பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா என்ன செய்யணும்? இந்த உலகத்திலே நம்ம செபிச்சா தான், அதுக்கு பிறகு நம்ம செபிச்சாலும் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகத்திலே நம்ம என்ன செய்யணும்? போராடி செபிக்கணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, நம்ம குடியிருப்பு பரலோகத்துல தான் இருக்கு இல்லையா? அதான் பிலிப்பியர் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
0: பாத்தீங்களா, நம்ம குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. இந்த உலகத்துல போராடி செபிக்கணும், போராடணும். ஆண்டவர் அவர் அழுது கெஞ்சினாரா, நம்மள அழுது கெஞ்சணும். நமக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? பரிசுத்த பவுல் என்ன எழுதி வச்சிருக்காரு பாருங்க, கொலோசியர் புத்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க.
0: ஸ்தோத்திரத்துடன்
1: ஜெபத்தில் விழித்திருங்க.
0: பாத்தீங்களா, எப்படி பண்ணணுமா? இடைவிடாம நீங்க சொல்ல, இடைவிடாம நீங்களும் வீட்டிலேயே இருக்கீங்க, ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி நாங்களே இப்படி வேலைக்கெல்லாம் போகணும், அங்க போகணும், இங்க போகணும்னு நினைக்கலாம். வேலை செஞ்சாலும் நம்ம இருதயத்துல கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும். அவங்க ஒரு நாளும் கர்த்தரோடு இணைந்து செவிக்கும் போது கர்த்தர் நிச்சயமங்களை ஆசீர்வதிப்பார். எட்டு விடாமல் செவிக்கணும், ஸ்தோத்திரத்தோட செவத்தில் விழித்திருக்கணும், நம்ம செவிக்கணும், இடவிடாமல் செவிக்கணும். ஆபிரகாமிட்டிருந்து கீழ்ப்படிந்தாரு, விசுவாசித்தாரு, தேவன் ஆசீர்வதித்தாரு. ஈசாக்கு வசனத்தை தியானித்தாரு. யாக்கோபுட்டு என்ன கொலை இருந்துச்சு? போராடி செவிக்கிற கொலை இருந்துச்சு. அதனாலதான் அவங்களே ஆசீர்வித்தார். அருமையானவர்களே, நம்மளும் தேவனிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் சொன்னா நம்மளும் போராடி செவிக்கணும், வேதத்தை வாசிக்கிறது மாத்திர தியானிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றா அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவர் சித்தத்தை செய்யும் போது நிச்சயமா நம்மளையும் ஆசீர்விக்க வல்லவராக இருக்கிறார். நான்காவதாக தாவீதை பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 21:6.
1: அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர்.
0: நித்திய ஆசீர்வாதம், ஆசீர்வாதங்களை உள்ளவர் ஆக்குகிறீர். நித்திய ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்திருக்கிறார் தாவீது ராஜாவுக்கு. அவர் ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, என்ன ஆசீர்விச்சாரா? நித்திய ஆசீர்வாதங்களால் அவரை ஆசீர்வித்திருக்கிறார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, ஆசீர்விச்சு அவர் உயர்த்தினார். உங்களையும் என்னையும் நம்மளையும் ஒவ்வொருத்தரையும் கூட ஆசீர்வதிக்கணும் சொன்னா நம்மள ஆண்டவரோடு இருக்கணும். தாவீது செய்த இது என்ன பாருங்க, சங்கீத புஸ்தகம் 21:1.
1: கர்த்தாவே,
0: கர்த்தாவே,
1: உம்முடைய வல்லமையிலே,
0: உம்முடைய வல்லமையிலே
1: ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார்.
0: உம்முடைய வல்லமையில ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார்.
1: உம்முடைய ரட்சிப்பிலே,
0: ரட்சிப்பிலே
1: எவ்வளவாய் களி கூறுகிறார்,
0: எவ்வளவாய் களி கூறுகிறார். ரட்சிப்பு நம்ம பெற்றுக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்பட்ட என்ன? நாம் பாவம் மன்னிக்கப்பட்டு ஆண்டவர் சொல்லணும். உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு ஆண்டவர் சொல்லணும். நம்ம கூட பேசணும், ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும், ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டிருக்கேனா இல்லையா எனக்கு ஆமிங்க ஆண்டவரின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தருவார், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தருவார், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நம்மள நிரப்புவார். பரிசுத்தான அபிஷேகத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும், கர்த்தர் கேட்டு பெற்றுக்கொள்ளணும், போராடி கேட்கணும். ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரை சொல்லி கேட்கணும். அப்போஸ்தலர் நடையின் புத்தகம் 1:8.
1: பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது,
0: பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது
1: நீங்கள் பலன் அடைந்து,
0: நீங்கள் பலன் அடைந்து
1: எருசலேமிலும்,
0: எருசலேமிலும்
1: யூதேயா முழுவதிலும்,
0: யூதேயா முழுவதிலும்
1: சமாரியாவிலும்,
0: சமாரியாவிலும்
1: பூமியின் கடைசி பரியந்தமும்,
0: பூமி கடைசி பரியந்தமும்
1: எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றால்,
0: எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றால் பாத்தீங்களா, பூமி கடைசி இருந்து சாட்சியா இருக்கணும். பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா நமக்கு கர்த்தருக்கு சாட்சியா வாழ முடியும். ஆண்டவர் சொன்னார், படைசி நாள் மாம்சமான யாவர் மேல் ஆவிய ஊற்றி. வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2:17-18.
1: கடைசி நாட்களில்,
0: கடைசி நாட்களில்
1: நான் மாம்சமான யாவர் மேலும்,
0: நான் மாம்சமான யாவர் மேலும்
1: என் ஆவியை ஊற்றுவேன்,
0: என் ஆவியை ஊற்றுவேன். பாத்தீங்களா அருமையானவர்களே, இதுதான் கடைசி நாட்கள். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம இந்த நாள்ல கேட்கணும், ஆண்டவரே மாம்சமான யாவரும் ஆவி ஊற்றுன்னு சொன்னீங்களப்ப, நம்முடைய அபிஷேகம் மேல இறங்கட்டும், தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள தங்கணும், எனக்குள்ள வாசம் பண்ணணும், எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி அவ யாக்கோ போய் போல நம்ம போராடி செப்பிப்போமானால் கத்த நமக்கு அபிஷேகத்தை தருவார். அப்பதான் சரி, எருசலேமிலையும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடைசி வரைந்தும் தேவனுக்கு சாட்சியான வாழ முடியும். உலகத்திலேயே நம்மளை ஆசீர்விப்பார். அவர் நம்ம தேவன் ஆசீர்வாதத்தில் நிரப்பினார். ஈசாக்கு ஆசீர்வித்து பரவர அவர் பலத்தாரு ஆசீர்விச்சாங்க. பெரிய யாக்கோப்பையும் தேவன் ஆசீர்விச்சார். நம்மள தாவீதுவும் தேவன் ஆசீர்வித்தார். என்ன ஆசீர்வாதம் பாருங்க, 1:17:7-8. இப்போதும்
1: நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி,
0: நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி
1: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
1: நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல்,
0: இஸ்ரேல் மேல்
1: அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை,
0: பாத்தீங்களா தாவீது என்ன செஞ்சார், ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை
1: ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து,
0: நீ போன இடமெல்லாம் உன்னோட கூட இருந்து
1: உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி,
0: உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி
1: பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு,
0: பெரியோர் நாமத்திற்கு
1: ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கின,
0: ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கின. பாருங்க, ஒரு நாள் தாவீது இருந்தாரு, இஸ்ரேல் பெரிய ராஜாவாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு எத்தனை சத்துரு கவுல் எத்தனையோ அவரை கொல்ல பார்த்தாரு, ஆனாலும் தேவனாய் கர்த்தர் அவர் விடவே இல்லை. எல்லா அவருக்கு விரோதமா இருக்கிற மற்ற மக்கள் கைக்கெல்லாம் விலக்கி காத்து பூமியில பெரிய ஒரு நாமத்துக்கு ஒத்த நாமத்தை அவருக்கு தரிப்பித்தார். அதே போல நம்மளும் கூட இந்த உலகத்திலேயே நம்ம ஆசீர்விக்கப்படணும், பரலோகத்திலேயே ஆசீர்விக்கப்படணும் சொல்லி நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய பாதத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கீழ்ப்படியணும். அவரை போல ஆண்டவர் கீழ்ப்பட, ஆண்டவர் என்ன சொல்றாரோ உடனே கீழ்படியும் அவர் விசுவாசிக்கணும். ஈசாக்கு போல தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும். யாக்கோபை போல போராடி செபிக்கணும். தாவீதை போல நம்ம என்ன செய்யணும், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் பரலோக ராஜ்யத்தில் நம்ம போக முடியும். இந்த உலகத்தில் நம்ம நிச்சயம் ஆசிரியப்பார். இவ்வளவு ஆசீர்வாதத்தில் மென்மேல உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் கர்த்தருடைய சித்தம். ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்லை கொடுப்பாரு. ஆனா நம்ம ஆண்டு விட்ட போராடி செவிக்க கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார்.
1: நாம் எழுந்து நின்று ஆண்டவராய் கர்த்தரை நோக்கி பார்த்து இப்பொழுது அமைச்சவங்களை எடுக்க போகிறோம். கர்த்தர் பெரியவர், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று இன்றைக்கு நமக்கு அருமையான வாக்கு தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார். மென்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, ஆசீர்வாதத்தை நாம் ஒருவேளை விரும்பாமல் போனால் இந்த ஆசீர்வாதம் நம்மை விட்டு விலகி போய்விடும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிட்ட 109 சங்கீதம் 17 வசனம் அப்படி சொல்கிறது. ஆசீர்வாதத்தை ஒருவேளை விரும்பலனா நம்ம விட்டு என்ன ஆயிருமா, விலகி. சில சொல் ரொம்ப அப்படியே தாழ்மை, ஐயோ எனக்கு வேண்டாம் இதெல்லாம் வேண்டான்னு வாங்க. கர்த்தர் சொல்கிறார், நீ ஆசீர்வாதம் விரும்பலன்னா உன்னை விட்டு தூரம் போயிடும். இன்னைக்கு சொல்லுங்க, விரும்பி கேளுங்க, ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதியும். அவர் சொன்னார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதித்தேன். கர்த்தர் ஆசீர்வித்த 4 விதமான பக்தர்களை நாம் பார்த்தோம். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வித்தார். காரணம், ஆபிரகாம் தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்து தேவனுக்கு அவர் நல்ல ஒரு சிநேகிதனாய் இருந்து கர்த்தரை விசுவாசித்தபடியினால் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இரண்டாவதாய், ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கிடம் ஒரு சிறப்பு குணம் இருந்தது, அவன் தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தாராம். ஆம், நாமும் கூட இன்றிலிருந்து சொல்லுவோம், ஆண்டவரே நானும் உன் வேதத்தை இரவு பகலாய் தியானிக்க எனக்கு அந்த கிருபையை தயவாய் தாரும் என்று சொல்லி ஈசாக்கை போல நாமும் தியான புருஷர்களாக தியானம் செய்யக்கூடியவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போமா. மூன்றாவதாய், யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாக்கோபிடம் ஒரு சிறப்பு குணம் இருந்தது, அவன் போராடி ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார். கண்ணீரோடு கெஞ்சி கர்த்தரிடம் போராடி ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். நாமும் கூட இடைவிடாமல் ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போமா. எப்பொழுதான் நடந்தாலும் நின்றாலும் அமர்ந்தாலும் படுத்தாலும் எழுந்தாலும் ஜெபிக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஜப ஆவியை தகப்பனே எங்கள் மீது ஊற்றும் என்று கேட்போம். கடைசியாய், தாவீது என்ற பக்தனை பார்த்தோம். தாவீதுக்கு ஒரு ஆசை இருந்தது, கர்த்தருடைய வல்லமையிலே ஒரு மகிழ்ச்சியா இருந்தார், ரட்சிப்பிலே கழி கூர்ந்தார். எனவே ஆண்டவராய் கர்த்தர் ஆடு மேய்த்த மனிதனை நாடு ஆளுகின்ற ஒரு மாமனிதனாய் மாற்றினார். இன்றைக்கு நாமும் சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கும் ஒரு வல்லமையை தாரும், என்னையும் உடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லி அதை திறந்து கேட்போமா.

கர்த்தரே உயர்த்தி எல்லாம் கேட்போம். இன்று முதல் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, என் தொழிலை என் வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல, பக்தன் தாவீதை ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆசீர்வதி. எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா? அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா? அப்ப ஆபிரகாமை போல ஒரு கீழ்ப்படிதல் உள்ளவனாக உமக்கு சிநேகிதர்களா எங்களை வணைந்து கொள்ளும். ஈசாக்கை போல தியானம் செய்யக்கூடியவர்களா, வேத வசனத்தை தியானம் செய்யக்கூடியவர்களா எங்களை மாற்றும். யாக்கோபை போல போராடி ஜெபிக்கின்றவர்களா எங்களை கர்த்தர் மாற்றும். ஆண்டவரே, போராடி ஜெபிக்கின்ற ஒரு இருதயத்தை எங்களுக்கு கர்த்தர் தாரும். ஆண்டவரே, ஆமென். நாம் இதே போல வல்லமையிலே வாஞ்சையா இருக்கணும். உங்க அபிஷேகத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணும். எங்களையும் கூட அபிஷேகம் பண்ணுங்க என்று சொல்லி எல்லாம் பிரார்த்தனை செய்வோமா? தேங்க்யூ லா தகப்பன. இப்பொழுது எங்களோடு கூட அர்ப்பணம் செய்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் ஹல்லேலூயா அப்படி ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கி வருவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னீரே. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே. அந்த ஆசீர்வதிக்கிற கரம் இப்பொழுது உங்க பிள்ளைகள் எல்லாரும் மீது கடந்து வருவதாக. யாரையெல்லாம் ஆபிரகாமை போல என்னை மாற்றும், ஒரு கீழ்ப்படிதலுள்ளவர்களாக எங்களை மாற்றும், எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அப்பா சிநேகத்தை உன் மீது ஒரு அன்பை எங்களுக்கு தாரும். ஈசாக்கை போல நான் தியானிக்கணும், வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்கணும். யாக்கோபை போல போராடி ஜெபிக்கணும். நாம் இதின் போல வல்லமையில வாஞ்சலோல இருக்கணும்னு சொல்லி எங்களோட இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, இப்போது அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக. உங்க வல்லமையின் கரம் எல்லாரும் மீது இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக. ஆசீர்வதிக்கிற கரம், தொடுகிற கரம், விடுவிக்கிற கரம், உயர்த்துகிற கரம் எல்லாரும் மீது இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும். உங்க அனாயிட்டி இறங்கி வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. அர்ப்பணிக்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. ஆமென். கடைசியாக நாம் கேட்டது போல, ஆம், தாவீது சொன்னார், ஆண்டவரே வல்லமையில நான் மகிழ்ச்சியா இருக்கணும், உங்க ரட்சிப்புல நான் கழிக்கணும். அவர் ஆசை முழுது உலகம் இல்ல, அவர் ஆசை முழுது இருந்தது பரலோகம். ஹல்லேலூயா. பரலோகத்துல இருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அந்த வல்லமையிலே அவர் மகிழ்ச்சியா இருந்தார். நாமும் சொல்வோமா, அப்படிப்பட்ட வல்லமை எனக்கு வேணும். ஏதோ வெறுமையா நான் வந்து போவதில்லை. பரிசுத்தம் வரும் பொழுது நீங்கள் பலன் பெறுவீர்கள் என்று சொன்னாரே, இப்ப சொல்லலாமா? என் மீது அந்த வல்லமை தாரும், இந்த வல்லமின் அபிஷேகத்தை எனக்கு தரும். வாய் திறந்து சொல்லுங்க, எனக்கு இந்த அபிஷேகம் தாரும். ஆபிரகாமை போல சிநேகிதனா என்னை மாற்றும், ஈசாக்கை போல தியானம் செய்யக்கூடியவனா என்னை மாற்றும். ஆண்டவரே, யாக்கோபை போல போராடி ஜெபிக்க உடைய குருபை தா, தாவீதை போல அபிஷேகம் பெற்ற மனிதனாய் மனுஷ என்னை மாற்றும். இறங்கட்டுங்க வல்லமை, வாய் திறந்து சொல்லுங்க, இறங்கட்டுங்க வல்லமை. இந்த பிள்ளைகள் எல்லாரும் இது வல்லமை கடந்து வரணும்னு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை கடந்து வரட்டும் ஐயா, தகப்பன் எங்க வல்லமை இறங்கி வரட்டும். எல்லாரும் கேட்போம், என நிரப்பும் போலி.

0: முடியுது.
1: அபிஷேகம் இறங்கட்டும். தாவீது அபிஷேகத்தை பெற்றிருந்தார், ரட்சிப்பை பெற்றிருந்தார். எங்களை ரட்சித்தல், எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, வல்லமைப்படுத்துங்க, அக்கின் வாழைய மாற்றுங்க ஆண்டவர். ஒவ்வொருவரையும் பார்க்கட்டும், தரிசிக்கட்டும், மனக்கண்களை திறந்துடுங்க, ஆன்மீக கண்களை திறந்துடுங்க ஐயா. தரிசனம் பார்க்கட்டும் ஆண்டவரை, ஒவ்வொரு மக்களும் தரிசனம் பார்க்கட்டும். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளட்டும், தேவனுடைய கிருபை பெற்றுக் கொள்ளட்டும், தேவன வல்லமை பெற்றுக் கொள்ளட்டும். ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. மகிமை மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும், தேவனுடைய அக்கிரி மூடட்டும், அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. வல்லமை வல்லமை வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. மகிமை மகிமை மகிமை சீச சீச தொடும், தொடும், தொடும், தொடும், தொடும், தொடுங்க ஆண்டவரு. ஒவ்வொருவரையும் என்னென்ன பலன் தாழ் இருக்காங்களோ ஒவ்வொரு தொடுங்க ஆண்டவரு. அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அக்கிரி, கர்த்தருடைய மகிமை மூடுவதாக இயேசுவே. தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை அக்கினி அக்கினி கத்தாவே மகிமை மூடுவதாக, பிரசரி இறங்குவதாக. ஹல்லேலூயா ரீகலப ரப லப ரப லப ரப லப மகிமை மகிமை மகிமை மகிமை இயேசுவே இயேசுவே இயேசுவே வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவர். யாருமே வெறுமே போகக்கூடாது ஆண்டவர். ஒவ்வொருவரையும் தொடுங்க சவரே. கெஞ்சி கேட்கிற கெஞ்சி கேட்கிற ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஒரு வீசை எல்லாரையும் தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. வல்லமை இறங்கட்டும் இப்ப இப்ப இப்ப இப்ப இப்ப இப்ப இறங்கட்டுமே, இப்ப இறங்கட்டும் ஆண்டவர். இப்ப வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை தொடும், தொடும், தொடும், தொடும் ஆண்டவரை, தொடும் ஆண்டவரை, தொடும் ஆண்டவரை, தொடும் ஆண்டவர். பரிசுத்தன அபிஷேகம் அளவலாம ஊற்றுமைய ஊற்றுமைய ஊற்றுமைய ஊற்றுமாண்டவரை, ஊற்றுமாண்டவர். அப்பா தேவனே தேவனே இறங்குவீராக, இறங்குவீராக. பலத்த காரியத்தை செய்யுங்க, உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க. தாகம் தீர்க்கு ஜீவநதியமே துதிக்கிறமை போற்றுகிறமை வாழ்த்துகிற வணங்குறம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு மக்களையும் நீ ஆசீர்வதிக்க முடியாது, செவிக்கிறோம், பலப்படுத்துமையா. ஆபிரகாம் ஆசீர்வித்தீர், ஈசாக் ஆசீர்வித்தீர், யாக்கோபை ஆசீர்வித்தீர். அப்பா தாவீதை நித்திய ஆசீர்வாதத்தில் நிரப்பினீரே. இங்க வந்திருக்க ஒவ்வொரு நித்திய ஆசீர்வாதத்தில் நிரப்புங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதத்தில் நிரப்புங்க ஆண்டவரே. அக்கினில நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க. சகல ஆசீர்வாதம் சம்பூர்ணமா கொடுத்தரலாம் ஆண்டவரே. கத்துடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரிய தரும் சொன்னீங்களா ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்க முடியாது, செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய முடியாது, செபிக்கிறோம். அன்பின் தகப்பனை ஒவ்வொருவரையும் பலப்படுத்த முடியாது, செபிக்கிறோம். என்னென்ன வியாதினால் வந்தாங்களோ ஒவ்வொருவரும் குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்க அப்பா. உள்ளத்திலேயும் வெளியிறங்கமா அற்புதங்களை செய்ய முடியாது, செபிக்கிறோம். உங்க நாமம் மட்டும் மங்கிப்படுத்தும். அற்புதம் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க. கத்துடி கரங்களை தொடட்டும், தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. உண்மை தரிசிக்கட்டும், மகிமை பார்க்கட்டும், அகத்தத்தை பார்க்கட்டும் ஆண்டவர். ஆண்டவரே நீங்க சென்னைக்கு ரெண்டு பேராது மூணு பேராது நாமத்தில் எங்க கூடியிருக்கீங்களோ உங்க நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீங்க. நடுவில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மக்களும் மகத்துவத்தை மகிமை பார்க்கக்கூடிய கிருபை தர முடியாது, செபிக்கிறோம். கத்துடி கிருபை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ள முடியாது, செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது, செபிக்கிறோம் ஆண்டவர். பலப்படுத்துங்க சப்பா, ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், பரிசுத்தமாகாத மக்கள் பரிசுத்தமாக்கணும். கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ள நீங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. உங்களை போல உங்களை போல பரிசுத்தமாக்குங்க ஆண்டவர். மகத்தான காரியத்தை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது, செபிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் பரத்தில் உண்டாகி ஜோதியின் பிதாலத்தை இறங்கி வருது. மாறுதல் மேல் வேற்றுமையான எந்த நிலையில் சொன்னீரு. அப்ப என்ன பலம் இருந்தாலும் குணமாக்க, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க ஆண்டவர். வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுக்க முடியாது, செபிக்கிறோம். திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பைத்த தாங்க, சுகப்பிரசத்தை காத்திருக்க மக்கள் சுகப்பிரசை தாங்க ஆண்டவர். அப்பா கடனால கஷ்டப்படுற மக்களுடைய கடன் அடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவர். கஷ்டப்படுற ஒவ்வொரு கண்ணீரையும் தொடங்கி சப்பா, சாபத்திலையும் பாவத்திற்கும் மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீரிலும் வேதனை இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. எல்லா முகத்திலையும் கண்ணீரை துடைப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவர. கண்ணீர் துடைக்க முடியாது, செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய முடியாது, செபிக்கிறோம். அப்பா தொழில் செய்யற குடும்பங்கள் தொழில் செழிக்கட்டும், நல்ல தொழில் ஆசீர்வாதமார்களும் செழிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வித்து உயர்த்துங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செழிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வித்து உயர்த்தும் ஆண்டவர். அப்பா மை ஸ்தோத்திர யாப்பேஸ் ஆசீர்வித தேவனை காத்த. அப்பா வியாபாரம் செய்யற மக்கள் தொழில் செய்யற மக்கள் ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் கேசில வெற்றி கொடுங்க, கேசில இருந்து விடுதலை கொடுக்க முடியாது, செபிக்கிறோம். அருமை பிதாவே மை ஸ்தோத்திரிக்க இருக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பிரிந்து குடுமை அணைக்க வேண்டும் ஐயா. அண்டவேமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. பிரிந்து குடுமை அணைக்க வேண்டும். சமாளாத குடும்பத்தில் சமாளத்தை தர வேண்டும். எத்தனை குடும்பங்கள் சண்டை குழப்பங்கள் எல்லாம் மாற்றி போடுங்கப்பா. சிறு பிள்ளைகள் ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலையும் பக்தியிலையும் தேவ கிருவையிலும் தேவ அபிஷேகத்தில் நிரம்பியிருக்கத்தக்கதா கிருவை தாரும். அண்டவரேமை துதிக்கிற வாலிபர்களை தொடுங்க, வாலிபர்களை தொடுங்க அண்டவரே. உன்னதாவில் நிரப்புங்க, தேவ பிரசனத்தால் நிரப்புங்க. பெரியவங்களை தொடுங்க, பெரியவங்களை ஆசீர்வித்து உயர்த்த முடியாச்சு வைக்கிறோம். எல்லார் உள்ளத்திலையும் அப்பா எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் உண்மை போல எங்களை பரிசுத்தமாய் மாற்றும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க, பொறுப்படுத்திக்கோங்க. எல்லார் பேரையும் சீஃப் மினிஸ்டர் எழுதிக்கோங்க ஏசப்பா. எல்லா துதி கனமாக்கி சொல்துறோம்.
0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
2: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ்: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website www.aslinkaram.com. God bless you.

0: அவள் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படி இருக்குமானே இன்னைக்கு நம்ம கத்துட்டு கேட்க போறோம், ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, எங்கப்பா என் ஆத்துவ உம்ம விட்டு விழுந்திருக்கு, உம்ம விட்டு தூரம் எங்க இருக்குப்பா, என்னை காமிங்கிற பரிசு தேவன் கேட்டீங்கன்னா அழகா சொல்லி தருவாரு. அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு சொல்லி தருவாரு. வாஞ்சியோட கேட்கணும், ஆண்டவரே என் வசனத்து மேலே எங்கூட பேசுங்க ஆண்டவரே, எங்க விலகி இருக்கிற உங்க வீட்டு, உங்க வீட்டு எனக்கு வேண்டாம், விலகிறதே வேண்டாம், நம்ம கூட இருக்கணும் ஆண்டவர், நீங்க எப்படியா சொல்லித்தாங்கன்னு கேளுங்க. பரிசு தேவன் அழகா சொல்லி தருவாரு. அல்லேலூயா. அதான் சொல்றாரு வெளிப்படுத்தும் விசேஷம் 3:3 வசனம், கேட்டு பெற்றுக்கொண்ட வகை நினை கூர்ந்து
1: அதை கை கொண்டு மனம் திரும்பு.
0: கை கொண்டு மனம் திரும்பு கேட்டுருங்க. எத்தனை வசனம் வாசிருக்கீங்க, எத்தனை வசனம் அதை கேட்டு பெற்றுக்கொண்ட வசனத்தை நினைத்து நினைச்சு அதை என்ன செய்ய, வசனத்தை கை கொண்டு மனம் திரும்பு. மனம் திரும்ப கத்துட்டு ஓடி வர நம்மளதான், இந்த உலகம் எனக்கு வேண்டாம் யேசுப்பா நீர் போதும். கை கொண்டு மனம் திரும்பு, வசனத்தை கை கொண்டு மனம் திரும்பி பாருங்க, பெரிய காரியம் வாழ்க்கையில் செய்வார். கை கொண்டு மனம் திரும்பு, மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். கிறிஸ்தவங்களை சொன்னா ஏதாவது சர்ச்சைக்கு வந்தா கிறிஸ்தவங்களா இருந்தோம், அது அது பிரயோஜனம். கிறிஸ்தவங்க பேர் கிறிஸ்தவங்க, சர்ச்சைக்கு வந்துட்டோம் எல்லாமே செஞ்சிடறோம், அது பேர் கிறிஸ்தவங்க. கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும், வசனத்தை கேட்ட வசனத்தை கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும், அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்மளுக்குரியது அல்ல. கேட்டதே நினைவு கூர்ந்து, நீ கேட்காத வசனத்தை இல்ல, நீ என்னென்ன வசனம் கேட்டிருக்கீங்களோ அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். நம்ம கேட்காத வசனத்தை கத்து சொல்லல், நீ கேட்டதை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், கையில, ரெண்டாவது அசல, மூணாவது நம்ம என்ன செய்யத்தை மாயக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஒப்பு கொடுக்கூடாது. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது நம்ம தீமை விட்டு நன்மை நடிச்ச நன்மை செய்யணும் நம்ம நடிச்சிருப்போம். எது தீமை, இயேசுக்கு நம்ம ஒரு நாளுக்கு ஒரு மறக்கும், அதுதான் நன்மை. உள்ளது உள்ளதென்றும் சொல்லுங்க, இதுக்கு மிஞ்சினதெல்லாம் தீமை. மூணாவது என்ன செய்யக்கூடாது, மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும், எதுலாம் நம்ம திருந்துருமோ நமக்கு கத்துக்கு தான் தெரியும். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷம் 3:19 வசனம்,
1: நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ,
0: நான் நேசிக்கிறவர் எவர்களோ
1: அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன்,
0: அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன்.
1: ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப,
0: ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப. நேசிக்கிறவர்கள் என்ன மட்டும் ஆண்டவர் கடிந்து கொள்றாரு, என்ன மாதிரி ரொம்ப கடிந்து கொடு அப்படிங்கிற உங்களுக்கு கத்தர் என்ன செய்யறாரா, நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தர் யாரை சிச்சிப்பாரு, யாரை சிச்சிப்பாரு, நேசிக்கிறவங்களும் அவளை நான் கடிந்து கொண்டு, சும்மா சிச்சிக்க மாட்டேன், எப்படி சிச்சிப்பாரா, கடிந்து கொண்டு சிச்சிப்பார். கத்திரி யாரை நேசிக்கிறவங்கள கடிந்து கொண்டு சிச்சிப்பார். அல்லேலூயா. சாக்கரே என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். கத்திரி எதை சொல்றாரோ, இதை வீடு அதை வீடுன்னு சொல்றாரோ, அதை விட்டு தான் ஆகணும். கத்திரி யாரை நேசிக்கிறவங்க கடிந்து கொண்டு சிச்சிக்கிறார், அது என்ன செய்யணும், சாக்கரே நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். அல்லேலூயா. நான்காவதாக பொன்னி யோவான் 2:17 வசனம்,
1: உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம்,
0: உலகமும் இச்சையும் ஒழிந்து போம்,
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம ஒரு நாள் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கணும்அருமையானவர்களே, உலகமும் இச்சையும் என்ன செஞ்சிடும், ஒரு நாள் ஒழிந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகமும் இச்சையும் ஒழிந்து போகும், கத்துடி சித்தத்தின் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யற மட்டும்தான் நினைச்சு என்றென்றைக்கும் நினைச்சிருப்போம். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே காலையில இருந்து உப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய சித்தத்தை தானே செய்யணும், ஆண்டவரே உன் பிரியமில்லாத காரிய வாழ்க்கை எதுவுமே நடக்கக்கூடாது, ஆண்டவரே நீர் தான் என்ன காமிக்கணும், நீர் தான் போதிக்கணும். கர்த்தர் சொன்னார், கர்த்தரை போல போதிப்பவர் யார், அவர் போதிக்கிற தேவன், அவர்கிட்ட கேளுங்க, கர்த்தரை போல போதிக்கிற தேவன் யார், போதிப்பாரு, எல்லாமே சொல்வார், நானோடு போதித்து நீ நடக்க வேண்டிய காட்டு உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி சொல்லி இருக்கிறார். அவர் போதிக்கிற தேவன், அவர் சித்தத்தின்படி நம்ம செய்ய வேண்டும். எபேசியர் புத்தகம் 5:17 வசனம்,
1: ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாயிராமல்,
0: நீங்கள் மதி அற்றவராயிராமல்
1: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று என்ன செஞ்சோம், உணர்ந்து கொள்ளுங்கள். மதி அற்றல் என்ன எல்லாருக்குமே தெரியும், நம்ம எப்படி இருந்திருக்கூடாது. அதங்க இதுல சொல்ற நீதிமொழி இல்ல 19:2 வசனத்துல, ஆத்தும் அறிவெல்லாம் இருப்பது நல்லதல்ல, வாசிங்க 19:2,
1: அறிவில்லாத இருப்பது நல்லதல்ல.
0: அதான் சொல்றாரு, மதியற்ற விளையாமல் நினைச்சிருங்க, கத்துடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து என்ன செய்யணுமா?
1: உணர்ந்து கொள்ளுங்கள்,
0: உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எதுதான் அப்படி சித்தமா இருக்கும், இது அப்படி குழப்பாங்க. இனிமேல் நிறைய கள்ளத்திற்கு சீல வருவாங்க, நிறைய காரியங்களை குழப்பாங்க. அவங்க தான் அங்க சொல்றாங்க இங்க சொல்றாங்க, போயிடாதீங்க. அதான் ஆண்டு மதியற்றவளை கர்த்தர் சித்தம் இன்னது என்று என்ன செஞ்சிருங்க, உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். பாருங்க, பரிசுத்த பவுல் ரட்சிக்கப்பட்டாரு, முதல்ல என்ன கேட்டாரு ஆண்டவர்ட்ட? அவர் முதல்ல கர்த்தர் விரோதமா இருந்தாரு, எத்தனையோ பேர் கர்த்தர் கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தின எல்லாம் பண்ணாரு. ஆனா பரிசுத்த பவுல் பாஸ்டர் கேட்ட வார்த்தை என்ன பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 9வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 15வது அதிகாரம் 4.
1: அவன் நடுங்கி திகைத்து,
0: நடுங்கி திகைத்து,
1: ஆண்டவரே
0: ஆண்டவரே
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்,
0: என்ன செய்ய சித்தமா இருக்கேன் கேட்ட அவசரம் பாத்தீங்களா? அவர் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஆண்டு தரிசனமானாரு, ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கல. கர்த்தர் என்ன கேட்டாரு? நடுங்கி திகைத்து, ஆண்டவரே
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன்,
0: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன். நம்மளே என்ன செய்யப்ப ஆண்டவரே, நான் இவ்வளவு ஒருத்தர் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டிருப்பான். அவர் கேட்டாரு நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். இன்னொரு வாசிக்கல, 1 Samuel 17:17.
1: உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும்,
0: உலகமும் அது இச்சையும் ஒளிந்து போகும்,
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம வேதத்தில் வாசிக்க கேட்டோம், முடிவரை நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படும். முதல் என்ன செய்யணும், நம்ம கர்த்தருடைய பரிசுத்தத்தில் நிலைச்சிருக்கணும். என்ன செய்யணும், கை சுத்தமா இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கு, நம்ம இதயத்துல மாசிலாம் இருக்கும். மூன்றாவது நம்ம இதயத்தை மாயக்கு உப்பு கொடுக்க, நாலாவது கவடா ஆணிடக்கூடாது. அப்புறம் என்ன செய்யணும், தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யும் போது என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் சொல்ற தீமை, கர்த்தருடைய பின்வாங்குறது தீமை. அல்லேலூயா. மூன்றாவது மனம் திருமணம், எந்த நிலையில் விழுந்தா என்று நினைத்து மனம் திரும்ப. எப்படி நம்ம அறிஞ்சுக்கொள்ள முடியும்னு சொன்னா, நம்ம கீழே விழுந்திருக்கோமா, தேவனுக்கு பிரிஞ்சிருக்கோம்னு சொன்னா, நம்ம செவம் பண்ணுவோம், நம்ம இருதயம் எங்கேயோ தூரமா இருக்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம், இருதயம் எங்கேயோ இருக்கும். ஆனா நம்ம உடனே ஆண்டு கேட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். நான்காவதாக கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் சித்தத்தை செய்ய என்றென்றைக்கும் நினைத்திருப்பான். நம்ம எது சித்தம் சொல்லி பரிசுத்த பவுல் முதல்ல கேட்டாரு, என்ன கேட்டாரு, ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமா. நம்ம ஆண்டுட்டு ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், ஆண்டவரே நான் எப்படி இந்த உலகத்துல வாழணும், ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்கப்பா, எனக்கு போதிங்க ஆண்டவரே. கர்த்தரை போல போதிப்பவர் கர்த்தர் போதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கேட்க வேண்டும், கர்த்தாவே சித்தத்தை செய்ய என்ன உதவி செய்யணும்னு சொல்லி கேட்கணும். நம்ம வழிகளை என்ன செய்யணும், ஆராய்ந்து சோதித்து ஆராய்ந்து நம்ம என்ன செய்ய கர்த்தரத்திலேய திரும்ப கடவோம். கர்த்தர் சித்தத்தை செய்தாதான் பல்லூர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அதங்க ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷம் 7:21.
1: பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே,
0: என் பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே,
1: பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
0: பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
1: என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்,
0: கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்
1: அதில் பிரவேசிப்பதில்லை.
0: அப்ப மிக மிக எது முக்கியம், கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யணும். ஆண்டுட்டு உப்பு கொடுப்போமா, ஆண்டவரே நம்மளுடைய சித்தத்தின்படி செய்ய உப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீங்க தான் என்ன வழி நடத்தணும், என் கரத்தை பிடிச்சிக்கோங்க ஆண்டவர், நான் கூட கரத்தை பிடிச்ச விட்டுரும் ஆண்டவரே. நான் ஒரு ஒரு நாள் உங்களுடைய கரத்தை நீர் என்னை பிடிச்சு நடத்துங்க, இதுவே வழி இதுவே பாதை இதுலயே நடத்துங்க ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியல சொல்லி கருத்துக்கு இடத்துல கண்ணீரோடு கேட்போம். கைனால என்னென்ன பாவம் செஞ்சிருக்கோம், யார் காசெல்லாம் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கோம், யார் காசு நம்ம எடுத்திருக்கோம், யார் பொருள் எடுத்து வச்சிருக்கிறோம், யார் வீட்டில் என்ன பொருள், நம்ம வீட்டில் யார் பொருள் இருக்கிறது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவது தீமை விட்டு, மூணாவது எந்த நிலையில் விழுந்தோம் என்று சொல்லி மனம் திரும்ப வேண்டும், நான்காவது கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்யணும். ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுமா.

0: பரலோகத்துக்கு வரணும். ஆண்டவரே, முடி பறிந்து நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்க கேட்டோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பருவத்திலே இந்த பரிசுத்த ராஜ்யத்திலே நம் செல்ல தகுதி, நம் முடி பறிந்து நிலைத்து நிற்க வேண்டும். அப்ப ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்படுகிறவர்கள் பரலோகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். எப்படி இருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி நான்கு விதமான காரியத்தை கேட்டோம். யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அந்த உட்பிரிவுகளாக நான்கு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார். ஒன்று, கைகளே சுத்தம், இருதயத்தில் மாசில்லாத ஒரு தன்மை, கபடை ஆணையிடாமல் ஒரு நிலைமை, தன் ஆத்மாவை உலகத்திற்கும் மாயைக்கும் ஒப்பு கொடுக்காத ஒரு நிலைமை. கர்த்தருக்கு கேட்போமா, என் கையில் சுத்தத்தை தாரும், என் இருதயத்திலே பரிசுத்தத்தை தாரும், என் கபடாய் பொய்யாய் ஆணையிடக்கூடாத ஆண்டவரே, என் ஆத்மாய் உலகத்திற்கோ பிசாசுக்கோ உலகத்திற்கோ ஒப்பு கொடுக்க கூடாத ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளும் கேட்போம். இரண்டாவது, நிலைத்திருக்க வேண்டும் என்றால் எப்படி இருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட அழகாக பேசினார். தீமை வீட்டு விலகி நன்மை செய், நீ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். எது தீமை? கர்த்தரை விட்டு விடுவது தீமை. எப்போதும் கர்த்தரோடு இருக்க அழைக்கப்பட்ட நாம் கர்த்தரை விட்டு விலகுவது, கர்த்தரை விட்டு விடுவது தீமை. உள்ளது உள்ளதென்று வில்லது இல்லதென்று சொல்வது நன்மை, அப்படி சொல்லாதிருப்பது தீமை என்று கேட்டோம். இன்றைக்கு சொல்வோம், ஆண்டவரே உம்மை ஒருபோதும் விட்டு விலகாத படிக்க, சங்கீதக்காரனை போல எப்பொழுதுமாவோடு இருக்கவும், உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் பேச எனக்கு உதவி செய்யுங்க. அர்ப்பணம் செய்வோமா? மூன்றாவது, எப்படி இருந்தால் நினைத்திருப்பான்? கடைசி வரையிலும் கர்த்தர் சொன்ன, திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய் என்று சொன்னார். எந்த நிலை விழுந்தாய் என்பதை அலசி பார்த்து மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நீ கேட்டுக்கொண்ட வகையின் நினைவு கூர்ந்தது, பெற்றுக்கொண்ட வகையின் நினைவு கூர்ந்து மனம் திரும்பு, நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி சொன்னார். எங்கு மனம் திரும்பாமல் இருக்கிறோமோ இன்றைக்கு கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, என்னை முழுமையாய் பரிசுத்தப்படுத்தும், உம்மை போல மாற்றும். ஆண்டவரே, என் மனம் திரும்பி உம்மை சமூகத்தில் அமர்ந்திருக்க எனக்கு கிருபை தாரும். வசனம் சொல்லி, மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என்னை இப்படி மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? நான்காவதாக, யார் கடைசி பரிந்து நிலைத்து நிற்பார் என்று சொல்லி நாம் கேட்டோம். கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஆம், நாம் மதியற்றவர்களாம் இராமல் கர்த்தர் சித்தம் இன்னதென்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமாம். ஆத்மா அறிவில் இருப்பது நல்லதல்ல, கர்த்தர் அறிகிற அறிவிலே நாம் பெருக வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பான். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசினார். அர்ப்பணம் செய்த ஆண்டவரே, நான் முடிவு பரிந்து நிலைத்து நிற்க எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. தகப்பனே, இந்த நாளில் கூட அரைகுறையா அல்ல ஆண்டவரே, முடிவு பரியந்தும் நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய கைகளில் சுத்தத்தை தாரும் ஆண்டவரே, எங்கள் இருதயத்திலே பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கபடாய் ஆணையிடக் கூடாது, எங்கள் ஆத்மாய் உலகத்திற்கு ஒப்பு கொடுக்க கூடாது ஆண்டவரே. தீமை விட்டு விலகி நன்மை செய்யக்கூடியவர்களை எங்களை மாற்றும். ஜீவ தண்ணீரின் ஊற்றாக விட்டுவிடாதபடிக்கு எப்பொழுதும் உம்மோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தகப்பனே, எங்கள் கிருபை தயவாய் தாரும். உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்று பேச எங்களை கற்றுத்தாரும் ஆண்டவரே. எப்பொழுதும் மனம் திரும்பி நாங்கள் அந்த மனம் திரும்புதல ரட்சிப்பில் வளரக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கு விழுந்திருக்கும் எங்களுக்கு எங்களை காண்பியும் ஆண்டவரே. அடிக்கடி கேட்டு பெற்றுள்ள ஒரு வசனத்தை நினைவு கூர்ந்து ஜாக்கிரதையாய் மனம் திரும்பி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சித்தத்தை செய்யும் பொழுது என்றென்றைக்கு நிலைத்திருப்போம் என்று சொன்னீரே ஆண்டவரே. மதியற்றவர்களாம் இராமல் அறிவோடு நடந்து கொள்ள, உன் சித்தத்தை உணர்ந்து அதை செய்ய, கர்த்தர் சித்தத்தை செய்கிறவர்கள் பரலோகத்தில் பிரவேசப்படும் சொன்னீரே. உன் சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை அதிகமாய் தாரும் என்று செபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டு யாரெல்லாம் உண்மையை தங்கள் அர்ப்பணிக்கிறார்களோ அவள் மீது கர்த்தருடைய பிரசன்னமும் வல்லமையும் மகிமையும் இறங்கி வரும்படிக்கு செபிக்கிறோம். கர்த்தருடைய புதிதாக்கிற வல்லமை இறங்கி வருவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். செய்து கொடுத்த சகோதரி இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும் ஆசீர்வதையும். இப்பொழுது கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிக்க போகிறார்கள். யூடியூப் மூலமாக, பேஸ்புக் மூலமாக, வெப்டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களும், இங்கே வந்திருக்கிற நீங்களும் கூட தீவழியா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து ஜெபமனுங்க. சகோதரி உங்களுக்காக இப்போது பிரார்த்தனை எடுப்பார்கள்.
1: இந்த வசனத்தை கேட்டிருக்கோம், ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாளித்து தாரு, சந்தோஷம் தாரு. ஆண்டவர ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களா, உலகம் கொடுக்கிற சமாளத்துல என்னுடைய சமாளத்தே உங்களுக்கு வைத்து பெருக்கிற, உங்களுள்ள கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னீரே. எல்லாருக்கும் சமான சந்தோஷத்தை தாரும், மகிழ்ச்சியை தாரும், ஆறுதலை தாரும், தேர்தலை தாரும். கத்தடி கரங்களை தாங்கி வழிநடத்தட்டும் ஐயா. நீர் ஒவ்வொரு வாழ்க்கையில அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்த முடியா செப்பிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவையினை சந்திக்க முடியா செப்பிக்கிறோம் ஆண்டவரே. கடன் கண்ணீர் வேதனையில் இருக்கிற மக்களுக்கு நீர் விடுதலை தாரும், கஷ்டங்களில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு, வியாதியோடு இருக்கிற மக்களை சுகமாக்க முடியா செப்பிக்கிறோம். கத்துடி வல்லக்கரம் தொட வேண்டும் செப்பிக்கிறோம். மாய்மந்திர சக்திகள், பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுக்கு நாமத்துல கடிந்து கொண்டு கட்டி செப்பிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுக்கு நாமத்துல அவனை கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்துல அவனை கடிந்து நீ கட்டப்படட்டும் ஐயா. இயேசுக்கு நாமத்துல கட்டப்படட்டும், பொல்லாத ஆவியில் அழிக்கப்படட்டும், இயேசுக்கு நிர்மலமாக்கப்படட்டும் ஆண்டவரே. அருமை பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை, சமாதத்தை, சந்தோஷத்தை நீர் கட்டளட முடியாது செப்பிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்க தான் உங்களை ஆசீர்வித்து உயர்த்தமே, ரட்சிக்கப்படா சரணங்கள் ரட்சிக்கப்படணும். மே அறியா சரணங்கள் அறியன்மையா தகப்பனே. மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பி குணப்பட கிருபை தர முடியாது செப்பிக்கிறோம். பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலே வெளியரங்கமா அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மையப்படுத்துங்கிறாச்சா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாருமாண்டவரே. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்த தரணேசப்பா. கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுதந்திரண்டி சொன்னீங்கல்ல. குழந்தை பாக்கியத்தை தாங்காண்டவரே, குழந்தை பைத்தை தாங்க. அன்பின் தகப்பரை இறக்க செய்யுங்க, கிருபை செய்யுங்க. உங்க நாமத்தை மையப்படுத்துங்கிறாச்சா. பலத்த காரியத்தை நீங்க செய்ய முடியாது கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை உயர்வை தாரு, வேலையில உயர்வு இல்லாத மக்களுக்கு வேலை உயர்வை தாருராச்சா. வேலையில பரமண்டாக கிருபை செய்யுங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கஷ்டத்தை மாத்துங்க, கண்ணீரை துடைங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. அன்பின் தகப்பனே, குடும்பத்துல சண்டை குழப்பங்களை எல்லாவற்றையும் மாற்றிருங்க. சஞ்சலம் வருத்தங்களை எல்லாம் நீக்கிருங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்ய முடியாது மன்றாடி செபிக்கிறோம். உள்ளத்திலையும் வெளிரங்கமா அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்கிறாச்சா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் அதிசயங்களை அற்புதங்களை செய்து உங்க மகத்துமில நாமத்தை மையப்படுத்துங்க சப்பா. ஆசீர்வதிங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். கத்தியுடைய பல்லக்கரம் தாங்கணும், குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தரணும் ஆண்டவரே. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும், கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க ஆண்டவரே. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வங்க. கேஸ்ல இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க, சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க. ஆத்ம கண்களை திறந்து விடுங்க, மறியர் அறிவில் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. தேவனே தேவனே, பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா. அறிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தாங்க, உன்னதமான சிலாக்கியத்தை தாங்க ஏசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க சப்பா. எங்க படிக்கிற பிள்ளைகளை காப்பாத்துங்க ஆண்டவரே. எங்கு சென்றாலும் பிள்ளைகளை நீங்க பாதுகாக்கணும், பராமரிக்க எந்த மந்திரமோ செய்வரையும் எங்க பிள்ளைகளை தொடக்கூடாதப்பா. கல்வார் ரத்தத்துல மூடிக்கோங்க, அக்கில மூடிக்கோங்க. தேவ கிருபை சிவந்து கொள்ளட்டும். எங்க பிள்ளைகளை செபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. செபிக்கிற பிள்ளைகளை எங்க சிறு பிள்ளைகளே செபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. சொல்லித்தாங்க ஆண்டவரே. துதிக்க ஸ்தோத்திரமணி எங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. தேவ கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்க சென்றாலும் நீர் முன்னாலே பின்னாலே காத்துக்கோங்க ஆண்டவரே. அப்பா அமை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்தான கரிச்சைங்க பிரிந்து கொடுமை அணைக்கணும் ஐயா. தகப்பரே, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளா நீங்க சந்திக்கணும் ஐயா. உன் வாயிலும் சொல்லி பிறக்கிறதுக்கு முன்னே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன தேவனாய் கத்த. நாங்கள் கொஞ்ச காரியம் கேட்டிருக்கோம், கேட்டுக்க என்ன எத்தனையோ காரியங்கள் முடித்து கேட்க மறந்து விட்ட எல்லா காரியத்தையும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சம்பூர்ணமா கொடுத்து பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் எல்லாம் மாத்துங்க. தேவைகளாம் சேர்ந்தீங்க. ஒரு நன்மையும் சிங்கக்குட்டியில் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீரு. எங்க மக்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடவே கூடாது ஏசப்பா. ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது. சகல ஆசீர்வாதம் சம்பூர்ணமா கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமுக்கு சொல்லுறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜெபம் பிதாவே. ஆமே.
0: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களுக்கு சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும், யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒழித்து மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம் மிக வேகமாக. அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், தோல்பாத் 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website and our resources.in.

0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த புனித வெள்ளிக்கிழமை என்று இயேசு கிறிஸ்து சிலுவையில கூறின ஏழு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 1:18
1: சிலுவை பற்றிய உபதேசம்.
0: சிலுவை பற்றிய உபதேசம்
1: கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, அது தேவ பலனாய் இருக்கிறது.
0: ஆமா அருமையானவர்களே, சிலுவை குறித்து உபதேசம் ரட்சிப்போற நமக்கு தேவ பலன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் தியானிக்கிறோம். அது மாத்திரம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போதும்

0: நமக்கு தேவ பலன், நம்ம ஆத்மத்துல புது பலன், நம்ம ஆவியில புது பலன் கிடைக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதை தியானிக்கிறோம். அவள் பாடுகள் மரணங்களை நம்ம தியானிக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளுமே தியானிக்க வேண்டும். இந்த நாள்லயும் கூட நம்ம தியானிக்க போறோம். நீங்க கவனமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். ஏசாயின் புஸ்தகம் 53:5
1: நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம்,
0: பாத்தீங்களா, நம்முடைய மீறுதல் நிமித்தமும்
1: அவர் காயப்பட்டு,
0: அவர் காயப்பட்டு
1: நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம்,
0: நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம்
1: அவர் நொறுக்கப்பட்டார்,
0: நொறுக்கப்பட்டார்.
1: நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை,
0: நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை
1: அவர் மேல் வந்தது,
0: அவர் மேல் வந்தது. பாத்தீங்களா அருமையானவர்கள், நம்முடைய மீறுதல் நிமித்தமா தான், நம்முடைய மீறுதல் நிமித்தமா தான் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தமா அவர் நொடுக்கப்பட்டார். நமக்கு சமானத்தை உண்டாக்குறது தான் அவர் ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். நம்ம சமானமா இருக்குன்னு நம்ம ஆண்டவராக இயேசுகிறது ஆக்கினை ஏற்றுக்கொண்ட எத்தனை வேதனையான காரியம் பாருங்க. நீங்கள் நானும் சமானமா இருக்கிறது தான் ஆண்டவராக இயேசுகிறது நமக்காக ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். எத்தனை அடிகள், எத்தனை கைகள் ஆணி, கால்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு ஓட்டப்பட்டார். எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா, எனக்காக உங்களுக்காகத்தான். நம்ம இத கவனத்தோட தேவனுடைய 7 வார்த்தையை நம்ம கேட்க வேண்டும். முதலாக நம்ம தியானிக்க போறோம் லூக்காவின் சுவிசேஷம் 23:34
1: அப்பொழுது இயேசு பிதாவே
0: இவர்களுக்கு மன்னியும்
1: தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார்.
0: பாருங்க அருமையானவர்களே, யாரை பார்த்து சொன்னார்? அவரை கைகள்லையும் கால்களையும் ஆணி அடிக்கப்பட்டாங்க, முள்ளு முடிச்சு விட்டினாங்க, முதுவெல்லாம் அடிச்சு நொறுக்கினாங்க. அத்துடி வேதம் சொல்லுது, உழவுப்பட்ட நிலத்தை போல் அவர் முதுகு தொங்கிச்சு. அது மாத்திரல, அவர் விழாவில் குத்துனாங்க, அவங்கள பார்த்து தான் சொன்னார், இவள் அறியாமை செய்கிறார்கள், பிதாவே இவளுக்கு மன்னியும், அறியாமை செய்கிறாங்களே, மன்னிங்க ஆண்டவரின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மண்டாடினார் பிதாவை நோக்கி. இவள் செய்த பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, பிதாவே இவளுக்கு மன்னியும் சொல்லி நமக்காக தான் சிலுவையில் சொல்லனா துயரம், கைகள் ஆணி காலில் ஆணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விடப்பட்டார். அந்த வேதனையிலையும் கூட அவர் அடித்தவங்களுக்காக சொன்னார், பிதாவே இவள் மன்னியும், இவள் அறியாமை செய்கிறார்களே என்று சொல்லி. அருமையானவர்களே, நீங்கள் நானும் கூட கர்த்தரை பின்பற்றுகிற நாம கூட மற்றவங்களுக்கு மன்னிக்க வேண்டும். ஏன்னா இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம யோசிக்க கூடாது. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நமக்கு மாதிரியா வைத்திருக்கிறார். உண்மை போல எனக்கு இந்த அன்பை தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். ஆண்டவரை இயேசுக்கு நமக்கு இந்த அன்பை தருவார். அதான் மார்க்கின் சுவிசேஷம் 11:25
1: நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் போது,
0: ஒருவன்
1: பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற
0: உங்கள்
1: பரமபிதா
0: உங்கள்
1: தப்பிதங்களை
0: உங்களுக்கு
1: மன்னிக்கும்படி
0: அந்த
1: குறையை அவனுக்கு மன்னியுங்க.
0: அந்த குறையை அவருக்கு மன்னிங்க. பாத்தீங்களா, யார் பேர்ல உங்களுக்கு குறை இருக்கா? ஜபம் பண்ண வர்றதுக்கு முன்னாலேயே நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பராயிட்டு வர வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்க. அவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்கன்னு சொல்லி நீங்க உள்ளத்துல நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா உங்க செபம் கேட்கப்படாது. ஐயோ, என்ன இப்படி சொன்னாங்களே, அவங்க இப்படி சொன்னாங்களே, நீங்க செபத்துல உட்கார்ந்தா அது என்னந்தான் உங்களுக்கு வரும். எத்தனையோ தப்பிதங்களை மன்னிச்சிருக்கிறாரு. நம்ம மற்றவங்களை தப்பிதங்களையே நம்ம நினைச்சு நினைச்சு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தா நம்ம எப்படி நம்ம தப்பிதங்களை மன்னிப்பார்? இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னதே நம்ம சொல்லி யோசிச்சுட்டு குழம்பிட்டு இருந்தா நம்ம தப்பிதங்களை எப்படி மன்னிப்பார்? யோசித்து பாருங்க. நம்ம சின்னதுலேருந்து எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ எண்ணி முடியாத பாவங்கள், எத்தனையோ அக்கிரமங்கள், எத்தனையோ மீறி நம்ம தேவனை மன்னிச்சார் இல்லையா? நம்மளை மன்னிக்க கற்றுக்கொள்ளும். நம்ம செபத்தில் சொல்கிறோம், எங்கள் கடனாளிகளை மன்னிக்கிற போல எங்கள் கடங்களை மன்னியும் சொல்லி பரமண்ட செபத்தில் சொல்லுகிறோம். மன்னிக்கிறோமா? அருமையானவர்களை யோசித்து பாருங்க. நம்ம சொல்கிறோம், ஆண்டவர் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிற போல எங்கள் கடங்களை மன்னியும்னு சொல்லி பரமண்ட செபத்தில் சொல்கிறோம். நம்ம மன்னிக்கிறோமா? அதை உணர்ந்து நம்ம சொல்ல வேண்டும். ஆண்டவரே, எனக்கு மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். குலோசியர் புஸ்தகம் 3:13
1: ஒருவரை ஒருவர் தாங்கி,
0: ஒருவரை ஒருவர் தாங்கி,
1: ஒருவர் பேரில்,
0: ஒருவர் பேரில்
1: ஒருவருக்கு குறைபாடு உண்டானால்,
0: ஒருவருக்கு குறைபாடு உண்டானால்,
1: கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல,
0: கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல,
1: ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்,
0: ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாத்தீங்களா அருமையானவர்களே, கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எவ்வளவு பாவங்களை மன்னிச்சிருக்காரு, எண்ணி முடியாத பாவங்களை மன்னிச்சிருக்கிறார். அது போல நம்மளின் நம்ம மேல நமக்கு யார் மேல குறைபாடு உண்டாயிருக்கிறதோ அந்த குறைகளை நம்ம மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து நமக்கு மன்னிச்சது போல நம்மளும் அவங்களுக்கு மன்னிக்க வேண்டும். நம்ம அது மன்னிக்காம மனசுக்களே வச்சிருப்போமானால் நம்ம செவிக்க முடியாது, தேவனிடத்தை நெருங்க முடியாது, தேவனிடத்தை கிட்டி சேர முடியாது. மன்னிக்கக்கூடிய சுவாசத்தை தேவனிடத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமணியின் புஸ்தகம் 19:10
1: குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை,
0: அவனுக்கு மகிமை. பாத்தீங்களா அருமையானவர்களே, மற்றவங்க குற்றத்தை நீங்க மன்னிப்பது உங்களுக்கு மகிமையாய் மாறும். மற்றவங்களுக்கு குற்றத்தை நம்ம மன்னிக்கணும், அதை மனசுல வச்சுட்டே இருக்க கூடாது. சிலர்லாம் பாத்தீங்கன்னா 10-15 வருஷத்துக்கு மேல சொன்னா அதை கூட என்ன வச்சிருப்பாங்க மனசுல, ஏன்னா அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி. மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே எனக்கு இந்த மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தாரும், எனக்கு அந்த தெய்வீக அன்பை தாரும் அப்பா, அன்பை தாரும் சொல்லி நம்ம கேட்க வேண்டும். 2 Corinthians 2:11
1: எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ,
0: எவனுக்கு நீங்க மன்னிக்கிறீர்களோ
1: அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன்,
0: அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன்.
1: மேலும் நான் எதை மன்னித்திருக்கிறேனோ
0: அதை உங்கள் நிமித்தம்
1: கிறிஸ்துவனுடைய
0: சன்னிதானத்திலே
1: மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு
0: அப்படி செய்தேன்.
1: அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே.
0: ஆமா அருமையானவர்களே, நான் மன்னிச்சாலும் பிசாசு நமக்குள்ள ஒரு எண்ணத்தை கொண்டு வரப்பா, உடனே அப்படி சொன்னாங்களே, உனக்கு இப்படி சொன்னாங்களே, உனக்கு எவ்வளவு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம மறந்தது கூட யாப்படுத்திட்டே இருப்பான். அவனுக்கு தந்திரம், ஏன்னா அப்ப நம்ம மன்னிக்காம இருந்தா கர்த்தர் நம்ம செபத்தை கேட்க முடியாது பாத்தீங்களா. அதனாலதான் அவன் என்ன செஞ்சிருப்பான், நம்ம உள்ளத்துல சொல்லிட்டே இருப்பான், உடனே வந்து இப்படிலாம் சொன்னாங்களே, அப்படிலாம் சொன்னாங்களே, இப்படி பேசியிருக்காங்க, நீ ஏன் மன்னிக்கிற, நீ அவங்க கூட பேசுற, நீ அவங்களுக்கு உதவி செய்யற அப்படி சொல்லி மனசுல பிசாசு கொண்டு வந்துட்டே இருப்பான். ஏன்னா அவனுடைய தந்திரம் தெரியாது இல்லையா. நம்ம ஏன்னா நம்ம மன்னிக்காம இருந்துட்டா தேவன் நம்ம செபத்தை கேட்க மாட்டார். மன்னிச்சுட்டா தேவனுக்கு பிரியமான பிள்ளையா மாறிடுமில்ல, அது மாறக்கூடாதுன்னு தான் அவனுடைய தந்திரம். அதனால மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தேவனத்துல கேட்போம், தேவனை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே எனக்கு மன்னிக்கக்கூடிய சுபாவத்தாரு, நீர் எப்படி மன்னிச்சிடப்ப எனக்கு அந்த மன்னிக்க சுபாவத்தை தாரும், தீபிக அன்பை என் உலகத்துல ஊற்று மாண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். தேவன் நிச்சயமா நம்ம தருவார். இரண்டாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 23:43
1: இயேசு அவனை நோக்கி,
0: இன்றைக்கு நீ என்னுடனே கூட இருப்பாய் என்று
1: மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
0: ஆமா அருமையானவர்களே, இரண்டாவதாக ஒரு 2 கல்யாண சிலுவையில அரைஞ்சிருக்காங்க. ஒரு கல்யாணம் பார்த்து ஆண்டவரே அடியே நினைத்தருள்னு சொல்லி செவிக்கிறான், இன்னொரு கல்ல பரியாசம் பண்றா. லூக்காவின் சுவிசேஷம் 23:39 ஒன்னு வாசிக்கலாம்.
1: மற்றவன் அவனை நோக்கி
0: இந்த ஆக்கினிக்கு உட்பட்டவனாய் இருந்தும்
1: தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா?
0: நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இன்னொரு கலை சொல்ற, நீ இவ்வளவு செஞ்சு கூட நீ தேவனுக்கு பயப்படுறதில்லையா, இவ்வளவு ஆக்கியனை வந்து நீ என்ன தேவனுக்கு பயப்படுறதில்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. நாம நாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு கல்லன் சொல்றா. அதுக்கு பாருங்க,
1: நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம்.
0: இவரோ
1: தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி
0: ஆண்டவரே
1: நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார்.
0: பாத்தீங்களா, ஒரு கல்ல பரியாசம் பண்ற ஆண்டவரை, ஒரு கல்லன்னு சொல்லி தன்னுடைய தப்பு உணர்ந்து ராஜ்யத்துல வரும்போது அடியனை நினைத்தருளுன்னு கேட்டான். அப்ப ஆண்டவர் நீ சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி. ஆமரிமானல் அதே போலதான் இந்த உலக மக்கள் கூட என்ன செய்யறாங்கன்னா, இந்த உலகம் வந்து பயப்படுவாங்க, கத்திரி பயந்து எந்த வார்த்தையும் பேச பயப்படுவாங்க. இந்த உலராத இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன பேசணும் என்ன சொல்லணும் சொல்லி நிறைய பரியாசம் பண்ணுவாங்க, அவமானமா பேசுவாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க. கத்திரிக்கு அவங்க பயப்படுற பயமே இருக்காது, என்ன வேணாலும் பேசுவாங்க. பின்னால் ஆண்டுகிட்ட ஒரு நாள் நம்ம கடன் கொடுக்கறோம், அந்த பயம் கூட அவங்களுக்கு இருக்காது. ஆனா ஒரு கள்ளம் பாத்தீங்கன்னா, ஆண்டு பயந்து நினைத்தரலோ அப்படின்னு சொல்லி ஒரு கள்ள ஆண்டுகிட்ட மண்டாடுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு பரதேச என்னோட கூட இருப்பா என்று சொன்னாரு. ஆமா, நம்ம தப்ப உணர்ந்து நம்ம ஆண்டுகிட்ட நம்ம ஒரு நாள் ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஒரு கள்ளன் பாத்தீங்களா, எத்தனை பரியாசம் பண்ணி ஒன்னும் தப்பில்லாத மாதிரி பேசுறா. அதே மாதிரி அந்த உலகத்திலையும் கூட எத்தனையோ ஜனங்கள் தன்னுடைய தப்பு உணர்றதில்ல, அவங்க கரெக்டா இருக்கிற மாதிரி மற்றவங்களை எவ்வளவோ வேணாலும் பேசுவாங்க. அப்படியான நம்ம அப்படி இருக்கவே கூடாது. ஒரு கள்ளன் எப்படி தன்னை உணர்ந்தானோ அதே போல நம்மளும் கூட தேவன் பயந்து உணர்வுள்ள இருத்த தேவனிடத்துல கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். யோபின் புஸ்தகம் 31:33
1: நான் ஆதாமை போல
0: என்
1: மீறுதல்களை
0: மூடி
1: என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ.
0: ஆமா அருமையானவர்களே, ஆதாம் கூட பாருங்க, ஏவல் கொடுத்தப்ப அவங்க சாப்பிடாம இருந்திருக்கலாம் இல்லையா, அந்த பழத்தை என்ன செஞ்சிருக்கலாம், சாப்பிடாம இருந்திருக்கலாம், உடனே சாப்பிட்டாரு. அப்போ அவ என்ன சொல்றா, நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தன் தப்பு கூட இல்ல, நீ இந்த கொடுத்த ஸ்திரீ தான் என்ன வந்து சாப்பிட வச்சுட்டா அப்படின்னு சொல்றான். அந்த ஸ்திரீ சொல்றாங்க, இந்த பாம்பு தான் என்னை சாப்பிட வச்சிருச்சுன்னு. இந்த ஆதாம் சொல்றேன், நீ கொடுத்த இந்த ஸ்திரீ என்ன படு சாப்பிட வச்சுட்டான்னு சொல்லி. இப்போ தன்னுடைய அவங்க தப்பை என்ன செய்யல உணரல. சிலர் சொல்லுவாங்க, அவங்களாலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிதான் சொல்லுவாங்க, இவங்களாலதான் இப்படி ஆயிடுச்சு, என் பையன் நல்லவன் தான், அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தனால்தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, தன்னுடைய தப்பு உணர மாட்டாங்க, தன்னுடைய பிள்ளைகளை தப்பு உணர மாட்டாங்க, மற்றவங்க மேலேயே குற்றத்தை சாட்டுவாங்க. அருமையானவர்களே, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஒரு கள்ள எப்படி தன்னுடைய தப்பு உணர்ந்து அன்று அடியானை நினைத்தரலும் அப்படி கெஞ்சி செவித்தாரோ, அதே போல நம்மளும் கூட ஆண்டுகிட்ட தன்னுடைய நம்முடைய தப்பை உணர்ந்து ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த ஒரு கள்ளனை பார்த்து, இன்றி பரதேசம் என்னோடு கூட இருப்பாய் என்று சொன்னார். தன்னுடைய தப்பை உணர்றது எவ்வளவு அவசியமா இருக்குது. நம்ம உணர்றோமா, ஆதாமை போல ஒழிச்சு வச்சிருக்கிறோமா, நம்ம ஒழிக்க கூடாது. இன்னைக்கே நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் ஆண்டவரை செய்து தப்புதான்னு சொல்லி அவர் தன்னுடைய தப்பை அவளுக்கு உணர தெரியல. நம்முடைய பாவத்தை நம்ம உணரத்தக்கதாக ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என் பாவத்தை உணர்த்தும் சுவாமி, நான் உணர்ந்து நம்ம இடத்துல அறிக்கிடணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். 19:12
1: தன் பிழைகளை உணர்கிறவன் யார்,
0: தன் பிழைகளை உணர்கிறவன் யார். ஆமா அருமையானவர்களே, நம்ம பிழையை உணரணும். நான் செய்தது தப்பு தானே, நம்ம யோசிக்கணும், ஐயோ நான் தானே இப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் தானே செஞ்சு ஏன் தப்பு தானே அப்படின்னு நம்ம வந்து நம்முடைய பிழையை உணரணும், நம்முடைய குறையை உணரணும், நம்முடைய குற்றங்களை உணரணும். நிறைய பேர் உணரவே மாட்டாங்க, மற்றவங்களதான் சொல்லுவாங்க, இவங்களை அவங்களால தானே இப்படி ஆயிட்டேன், அவங்க இதை சொல்லியிருக்காம இருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேன், என் மேல தப்பு இல்லை அவங்க மேல தப்பு அப்படின்வாங்க. இங்க கத்தடி வேதம் சொல்லுறது, தன் பிழை உணர்கிறவன் யார், நம்முடைய பிழையை உணரணும். அந்த உணரக்கூடிய இருதயத்தை தேவனிடத்துல கேளுங்க, கத்த நிச்சயமா தருவார். 1 யோவான் 1:7-9 வரைக்கும்,
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
0: சகல பாவங்களையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிக்கும்.
0: இயேசுக்கு ரத்தத்தினால நம்ம கழுவப்படணும். ஒரு நாள் ஆண்டவரே உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா, நான் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கேனே, என் பாவங்களை மன்னியும் சொல்லி நம் பாவங்களை உணர்ந்து நம்ம ஆண்டவர்ட்ட அறிக்கையிடணும்.
1: நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை
0: நாம் அறிக்கையிட்டால்
1: பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி
0: நம்மை சுத்திகரிப்பதற்கு
1: அவர் உண்மையும்
0: நீதியும்
1: உள்ளவராயிருக்கிறார்.
0: நான் பாவத்தை அறிக்கிடணும் அருமையானவர்களே. என் பாவத்தை எனக்கு உணரத்தாரும், பாவத்தை எனக்கு உணருனாண்டவரே. நான் பாவம் சொல்லு, நம்மை நம்ம என்ன செய்யறோம், வஞ்சிக்கிறவங்களா இருப்போம். நம்ம பாவத்தை அறிக்கையிட்ட பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மையும் உண்மையுள்ளாரா இருக்கிறாரு. நான் பாவத்தை அறிக்கிடணும், என் செய்த பாவங்களை மன்னிமாண்டவர். நான் தான் இப்படி செஞ்சிட்டாண்டவர், நான் செய்ததுதான் தப்பு. நம்மளோட தவறை உணர்ந்து மன்னிக்க வேண்டும். அதான் கர்த்தரி வேதம் சொல்லுகிறது, தன் பிழையை உணர்கிறவன் யார், தப்பை உணர்ந்து ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்க வேண்டும். என்னென்ன குறை இருக்கோ, குற்றம் இருக்கோ, மற்றவங்களையே நம்ம குற்றப்படுத்திட்டே இருந்தோமா, அவங்களால தான் நான் இப்படி ஆயிட்டேன், இவங்களால தான் இப்படி ஆயிட்டேன் சொல்றோமா, அப்படியானா இன்னைக்கு ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு கேட்டால் கர்த்தர் நம்மளை நிச்சயம் மாற்ற ஒரு வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரல்ல, ஏசாயின் புஸ்தகம் 27:11
1: அது உணர்வுள்ள ஜனமல்ல,
0: அது உணர்வுள்ள ஜனமல்ல,
1: ஆகையால்
0: ஆகையால்
1: அதை உண்டாக்கினவர்,
0: அதை உண்டாக்கினவர்
1: அதற்கு இறங்காமலும்,
0: அதற்கு இறங்காமலும்
1: அதை உருவாக்கினவர்,
0: அதை உருவாக்கினவர்
1: அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார்,
0: அதுக்கு கிருபை செய்யாமல் இருப்பார். பாத்தீங்களா அருமையானவர்ல, நம்ம உணரவ இருந்தா நம்ம உண்டாக்கி நமக்கு இறங்கவே மாட்டார். அவங்களை வந்து நல்லவங்கன்னு சொல்லி இருக்காங்க, விட்டுருல் அஞ்சுல ஆண்டு விட்டுருவாரு. நம்ம உணரணும், உணர்வுலேருந்து தேவனத்தில் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரு, எனக்கு உணர்வை தாருமப்பா, உணரணும். அவர் கிருபை செய்ய மாட்டார், இறங்க மாட்டார். நம்ம உணரணும், ஆண்டவரே எனக்கு உணர்வுலே இதை தாரும், எனக்கு உணர்வை தாரும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும் சொல்லி நம்ம கேட்கணும். நம் பாவங்களை அறிக்கிட்டோம்னா கர்த்தர் நம் பாவங்களை மன்னிப்பார். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ரட்சிக்கப்படாட்ட தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியவே முடியாது. வெளிப்படுத்தும் விசேஷம் 21:24
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்,
0: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்
1: அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்,
0: வெளிச்சத்திலே நடப்பார்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா, நம்ம தப்ப உணர்றோமா, மற்றவங்களே குற்றம் சொல்லிட்டு இருக்கிறோமா? குற்றம் சொல்ற யாருடைய காரியம் தெரியுமா, பிசாசுடைய காரியம். மற்றவங்களா குற்றப்படுத்தும் பிசாசு, நம்ம மற்றவங்களை குற்றம் சாட்டுறோமா, இல்ல நம்முடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டுட்டு அறிக்கிடுறோமா? அப்படி உங்களால உணர முடியுமா, தேவனத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும்ப்பா, நான் உணர்ந்து இருக்கணும்ப்பா, எல்லாத்திலும் உணரணும் ஐயா, எனக்கு உணர்வை தாரு, என் தப்ப உணரக்கூடிய இதயத்தை தாரும், நான் உணர்ந்த இடத்துல அறிக்கிறணும், நான் ரட்சிக்கப்படணும், பரலோ வெளிச்சத்தில் நடக்கணும் ஆண்டவரேன் சொல்லி கேட்போம். ஆண்டவர் கிருபை செய்வார். மூன்றாவதாக, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையில மொழிந்த வார்த்தை, யோவான் சுவிசேஷம் 19:26-27.
1: அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும்,
0: தம்முடைய தாயையும்
1: அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த,
0: அருகில் நின்று தமக்கு அன்பாயிருந்த
1: சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார்.
0: பின்பு
1: அந்த சீஷனை நோக்கி
0: அதோ
1: உன் தாய் என்றார்.
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையில கூட தன்னை பெற்றெடுத்த தாய்க்கு ஒரு அடைக்கலத்தை கொடுத்து சென்றார். அன்பான சீசனை பார்த்து அதோ ஒன்று தாயின்னு சொன்னார், தாயை பார்த்து அதோ ஒன்று மகைன்னு சொன்னார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்ம தாய்க்காக என்ன செய்யறோம்? 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த தாய்க்காக என்ன செய்யறோம் யோசித்து பாருங்க. ஏதோ சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஏதோ கொஞ்சம் காசை கொடுத்துட்டா நம்ம கடமை தீர்ந்துன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் அருமையானவர்களே, தாயினுடைய உள்ளம் நம்ம இடத்துல அன்பா இருக்க வேண்டும், நம்ம இடத்துல எல்லாமே அன்பா பேசணும், அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் நினைப்பாங்க. சகோதரிய சகோதரியே, என் மக அன்பா பேச வேண்டும், என் மக அன்பா பேச வேண்டும், அன்புக்குத்தான் தாய்மார்ல ஏங்கி இருக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏதோ ஒன்னுக்கு உதவி செஞ்சுட்டா போதும், அதோட நம்ம கடன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, நீங்க உங்க பெற்றெடுத்த தாய்க்கு நீங்க என்ன செய்யணும், உங்களால முடிஞ்ச உதவி நீங்க கட்டாயம் செய்ய வேண்டும். தேவனாய் கர்த்தர் விரும்புகிறது அதுதான். ஏன்னு சொன்னா, அவங்களுக்கு ஏதாவது கட்டாயம் நீங்க உதவி செய்யணும், செஞ்சீங்கன்னா உங்க பிள்ளைகள் உங்களுக்கு அதே மாதிரி செய்வாங்க. நீங்க எதை செய்யுங்களோ அதுதான். ஆண்டவரை இயேசுக்கு நமக்காக மாதிரி வைத்து போயிருக்கிறார், நமக்கு மாதிரி வைத்திருக்கிறார். நம்ம அப்படி செய்யறோமான்னு சொல்லி சிலுவையிலும் கூட சொல்லலன்னா புறப்படுற நேரத்திலையும் கூட ஒரு அடைக்கலத்தை கொடுத்து சென்றார். நீங்களும் நானும் கூட இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம ஒவ்வொருவரும் நம்ம பெற்றெடுத்த தாய்க்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்ய வேண்டும். சரி, உங்களால் உதவி செய்ய முடியாட்டாலும் தாய் தப்புறன்ட்டு அதிகமாக அன்பு கூற வேண்டும். நம்ம அன்பு கூற வேண்டும். தேவநாய் கர்த்தரை பார்த்து கொண்டே இருப்பறேன். ஒன்னு பேதின் புஸ்தகம் 2:21
1: நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி
0: உங்களுக்காக
1: மாதிரியை பின்வைத்து போனார்.
0: நீங்க அவருடைய அடிச்சுவல, நீங்கள் நானும் அவருடைய அடிச்சுவல பின்பற்றி போறோமான்னு சொல்லிதான் நமக்காக மாதிரி வைத்து போயிருக்கிறாரு. தாய்க்கு எப்படி தன்னை சீசனை பார்த்து அதோ தாயின்னு சொன்னாரே, அதே போல நீங்களும் கட்டாயம் உதவி செய்ய வேண்டும். நீங்க எதை செய்றீங்களோ அதுதான் நாளைக்கு உங்க பிள்ளைங்க உங்களுக்கு செய்வாங்க. அது மறந்தே போகாதீங்க. உங்களால முடிஞ்ச உதவி உங்க தாய் தப்பருக்கு கட்டாயம் உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரை இயேசுகிறது அதை விரும்புகிறார். அதுதான் நமக்கு மாதிரியா முன்வைத்து போயிருக்கிறார். நமக்கு ஒரு நாளும் அடிச்சவர்கள தொடர்ந்து வரும்படி நமக்கு மாதிரியா பின்வைத்து போயிருக்கிறார். மறந்து போகாதீங்க. எபேசியர் புஸ்தகம் 6:2-3
1: உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும்
0: உன்
1: தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது.
0: பாத்தீங்களா, உங்க ஆயுசு வந்து நல்ல தீர்க்க ஆயுசு இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன செய்யணும்? உங்க தாய் தப்பனையும் நீங்க கனம் பண்ணணும். உங்களுக்கு நன்மை உண்டா இருக்கணுமா? உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தீர்க்காயசா இருக்கணுமா? உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகணுமா? உங்க தாய் தப்பனையும் கனம் பண்ண வேண்டும். நம்ம கனம் பண்றோமா? எப்படி இருக்கும் அருமையானாலே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்ம ஏதோ வருஷம் தியானிக்கிறோம் அப்படியே விட்டுறோம்னு இருக்கக்கூடாது. உங்க தாய் தப்பனையும் நீங்க என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். கனம் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாயிருக்கும். அது மாத்திரல்ல, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஆயுசு தீர்க்க ஆயுசாக இருக்கும். நீங்கள் ஒரு நாளும் உங்கள் தாய் தப்பனையும் கனம் பண்ண வேண்டும். நீதிமொழி புஸ்தகம் 23:22
1: உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே.
0: பாத்தீங்களா, பாமா உனக்கு என்னமா தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. உங்க பெற்ற தகப்பனுக்கு செவி கொடுக்கணும். உங்களை படிக்க வச்சது யாரு? அதை யோசிச்சு பாருங்க. உங்களை படிக்க வச்சு இந்த நிலையை கொண்டு வந்தது யாரு? உனக்கு ஒன்றும் தெரியாதுமா, நீ சும்மா இரு. உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, போ நீ சும்மா படு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களை படிக்க வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்தது யாரு? உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் தான். அதை நீங்க மறந்து போகக்கூடாது. தாய் வந்து அசட்டை பண்ணக்கூடாது, தகப்பனுக்கு செவி கொடுக்கணும். அப்படி இருப்பீரானா? கர்த்தர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். நான்காவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில கூறின வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 27:46
1: 9:00 இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம்.
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. பிதாவாகி தேவன் அவர் கைவிட்டாரா? இல்லவே இல்லை. கர்த்தர் நிச்சயமா கைவிடவே இல்லை. யோவான் சுவிசேஷம் 10:30 வாசிக்க கேட்போம்.
1: நானும் பிதாவும்
0: ஒன்றாயிருக்கிறோம். பாத்தீங்களா, நானும் பிதாவும் ஒன்றா இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப இங்க ஏன் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில மொழிந்தார் என்று தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 53:6
1: நாம் எல்லாரும்
0: ஆடுகளைப் போல
1: வழித்தப்பித்திரிந்து
0: அவனவன்
1: தன் வழியிலே போனோம்.
0: கர்த்தரோ
1: நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும்
0: அவர் மேல் விழப்பண்ணினார். பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம எல்லாருடைய அக்கிரமும் ஆண்டவராக இயேசுக்கு மேல் விழுந்தது. அதனால பிதாவுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டிருந்துச்சு. நானும் பிதா ஒன்றா இருக்குன்னு சொன்ன அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொன்னார். நம்முடைய ஒவ்வொரு அக்கிரமும் அவர் மேல் விழுந்தது. அப்ப நம்முடைய பாவங்கள் வந்து அவர் பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. யோவான் சுவிசேஷம் 1:29
1: இதோ உலகத்தின் பாவத்தை
0: சுமந்து தீர்க்கிற
1: தேவ ஆட்டுக்குட்டி என்றார்.
0: பாத்தீங்களா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நம்முடைய பாவங்கள்லாம் அவர் பிதாவின் முகத்தை அவருக்கு மறைத்தது. அவரிடத்துல பாவமே இல்லையா? 1 பேதுரு 2:22
1: அவர் பாவம் செய்யவில்லை.
0: அவருடைய
1: வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை.
0: வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் பாவம் செய்யல. கத்தடி வேதஞ்சது தீமை பார்க்க மாட்டாதே சுத்த கண்ணன். அவர் சின்ன பாவம் கூட அவரத்துல கிடையாது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. நம்ம ஒவ்வொரு பாவத்தையும் அவர் சுமந்தார். அதனாலதான் பிதான் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. அருமையான சகோதரி சகோதரியே, நம்முடைய பாவம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பிதான் முகம் மறைக்கப்பட்டது. அவர் சின்ன பாவம் கூட இடத்துல இல்ல. அவர் பாவம் செய்யவில்லை. அவர் இடத்துல என்ன இல்லையா? வஞ்சனை காணப்படவே இல்லை. அருமையானவர்களே, நம்ம இந்த நாள்ல ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறேன்னா நிச்சயமாகவே தேவனிடத்துல சொல்லணும், ஆண்டவரே என் பாவங்களை மன்னி ஆண்டவரே, இனிமேல் நான் பாவம் செய்யாதபடி நீ காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நம்ம பாவம் செய்யும் போது நமக்கு என்ன செய்யும்? பிதான் முகம் மறைக்கப்படும். இனிமேல் நான் பாவம் செய்யாதபடிக்கு எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே, பாவத்தை ஜெயிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் மரணத்தையும் ஜெயிக்க எனக்கு பலன் கொடுங்க, இந்த பாவத்தை ஜெயிக்க எனக்கு பலன் கொடுங்கன்னு கேட்போம். ஆண்டவர் நிச்சயமா தருவார். ஏசாயின் புஸ்தகம் 59:2
1: உங்கள் அக்கிரமங்களே
0: உங்களுக்கும்
1: உங்கள் தேவனுக்கும்
0: நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது.
1: உங்கள் பாவங்களே
0: அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு
1: அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
0: பாத்தீங்களா, நம்முடைய முகத்தை என்ன? நம்ம பாவம் தான் ஆண்டவராகிய இயேசுக்கு நம்ம பிதாவாகி தேவன் நமக்கு செவி கொடுக்காதபடிக்கு நம்மளுக்கு மறைக்கிறது. அதான் சொல்றேன், எப்படிலாம் நான் செவிக்கிறேன், என் செவ்வாய் ஏன் கேட்கப்படலை, என் செவ்வாய் ஏன் கேட்கல, நான் காலையில செவிக்கிறேன், மாலையில செவிக்கிறேன், எப்ப பார்த்தாலும் செவிச்சிட்டு இருக்கேன், என் செவ்வாய் ஏன் கேட்கப்படலாம்? நம்முடைய பாவம் தான் அவர் செவி கொடுக்கப்படாதொடிக்கி நம்முடைய பாவம் அவருடைய முகத்தை மறைக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய பாவம் தான் ஆண்டவராக இயேசுகத்துக்கு பிதான் முகம் மறைக்கப்பட்டது. நம்முடைய பாவத்தை சொல்லுவில சுமந்து தீர்த்தார். அதனால இன்னைக்கு என்ன செய்யலாம்? நம்முடைய நம்ம இப்ப ஆண்டோட முகம் நம்ம மறைக்கப்படக்கூடாதுன்னு சொன்னா, நம் பாவத்தை அறிக்கிட்டு இனிமேல் பாவத்தை செய்யக்கூடிய பலன் எனக்கு கொடுங்க ஆண்டவர, நம் பாவம் செய்ய அப்படி வாழணும் ஆண்டவர், எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி கர்த்தர் நோக்கி கேட்போம். நம்மளால ஒன்னும் செய்ய முடியாது. நம்ம ஆண்டுகிட்ட தான் கேட்கணும், இயேசுவே நம்ம பாவம் செய்யக்கூடாதுப்பா, உங்களுடைய முகம் எனக்கு மறைக்கப்படக்கூடாது, நம்முடைய முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே, எனக்கு இந்த பாவத்திலிருந்து வெற்றி தாருன்னு சொல்லி நம்ம ஒரு செவம் பண்ணுமா? 5வதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறின வார்த்தை யோவான் சுவிசேஷம் 19:28
1: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன்.
0: ஆமா அருமையானவர்களே, இரவெல்லாம் அடிக்கப்பட்டு கைகள் ஆணி கால்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடி சூட்டப்பட்டார். அவர் தாகமெல்லாம் என்ன தெரியுமா? நீங்கள் நானும் மனம் திரும்ப வேண்டும், நான் எல்லாம் முடிச்சிட்டேனே, எல்லாம் செய்துட்டேனே, என் மகன் இன்னும் மனம் திரும்பலையே, என் மகன் இன்னும் மனம் திரும்பலையே, இன்னும் பழைய வழியிலே இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், நான் தாகமா இருக்கிறேன்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் கையில ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எப்படியாவது என்னை மாற்றும் ஐயா, நான் உண்மை போல மாற வாஞ்சிக்கிற, என்னை உண்மை போல மாற்றுன்னு கேளுங்க. ஆண்டவரை இயேசுகிறது உங்க மேலதான் தாகமா இருக்கிறார், நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? யோவான் சுவிசேஷம் 4:34
1: என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையே முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது.
0: அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. பாருங்க அருமையானவர்களே, நம்ம எத்தனை பேர் அப்படி நினைக்கிறோம், பிதா அந்த உலகத்துல நான் அனுப்பினத நிறைவேற்ற நான் வாஞ்சியா இருக்கிறேன்னு சொல்றமா. பிதான் சித்தத்தை செய்ய வேண்டுமே, அவர் எனக்காக கொடுத்த பொறுப்ப, அவர் எனக்காக கொடுத்த கிரியை நான் செய்து முடிக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் தாகமா இருக்கும். அருமையான சகோதரே சகோதரியே, நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், பிதான் சித்தத்தை செய்யறது என்னுடைய தாகம். அது மாத்திரல, பிதா என்னை கொடுத்த அந்த கிரியை நான் செய்து முடிக்கிறது தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. உங்களுக்கும் எனக்கு அந்த தாகம் வர வேண்டாமா? இந்த உலகத்துல உங்களையும் என்ன ஒரு நோக்கத்தோட தான் இந்த உலகத்துல உண்டாக்கி அனுப்பி வைத்திருக்கிறார். அவருடைய கிரியை நம்ம முடிக்கிறோமா? அவர் நம்ம குறித்த திட்டத்தின் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோமா? அவர் நம்மளை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்காரு நினைச்சாது பார்த்திருக்கிறோமா? இந்த உலகத்துல எதற்காக தேவன் என்ன இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார்? அவர் எனக்காக கொடுத்த கிரியை நான் செய்து முடித்திருக்கிறேனா? ஒரு ஆள் யோசித்தாது பார்த்திருக்கிறோமா? அருமையானவர்களே, தேவனாய் கர்த்தர் நம்மள ஒவ்வொருவரையும் இந்த உலகத்துக்கு அனுப்புவது ஒரு நோக்கம், ஒரு திட்டம். அதுதான் நம்மள ஆண்டவரே சொல்லணும், ஆண்டவரே நீர் எனக்காக கொடுத்த கிரியில நான் செய்து முடிக்கிறேன் என்னோட தாகனு சொல்லுவோமா? ஆண்டவரே நான் இதுவரைக்கும் எப்படி அசதியா இருந்துட்டப்பா, நிர்வசாரமா இருந்த, இனிமேல் நான் செய்வாண்டவரே, உம்முடைய நீர் எனக்காக செய்து கொடுத்த அந்த கிரியை நான் செய்வாண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் செய்வாண்டவரே, ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்க மேல என் மேலதான் தாகமா இருக்கிறார். நாளுக்கு பொல்லாதான் அப்படினால காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் சொல்லி கர்த்தராகிய தேவன் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அதுதான் சொன்னார், தாகமா இருக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 18:14
1: இவ்விதமாக
0: இந்த சிறியரில்
1: ஒருவனாகிலும்
0: கெட்டு போவது
1: பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின்
0: சித்தமல்ல. ஆம் அருமையானவர்களே, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொன்னார், தாகமா இருக்கிறேன் சொன்னார். என்ன தாகம்? நம் ஒருத்தரோட கெட்டு போக கூடாது. இந்த சிறியில ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாதுதான் பிதாவின் சித்தம். நம்ம எங்க இருக்கிறோம்? கர்த்தருக்குள்ள இருக்கிறோமா? கர்த்தர் விட்டு வெள்ளைக்கு தூரமா மாம்சமும் மனமும் விரும்பினபடி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உங்க மேல என் மேல்தான் தேவனுடைய தாகம். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறதான் தேவனுடைய தாகம். எப்படி இருக்கிறோம்? பிதான் சித்தத்தை செஞ்சிருக்கிறோமா, இல்ல நம்ம மனமும் மாம்சம் விரும்பினபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரை இயேசுக்கு சொன்ன, ஒருவராயில் கெட்டு போறது பிதான் சித்தம் அல்ல. இந்த சிறியில ஒருவராவது கெட்டு போறது உங்கள் பிதான் சித்தம் அல்ல என்று சொன்னார். நாம் எங்க இருக்கிறோம்? ஆண்டுக்குள் இருக்கமா? ஆண்டு விட்டு வழி விலகி இருக்கிறோமா? ஆண்டு விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எங்க இருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டு கேட்கிறார், மகனே உன் இதயத்தை கொடு, மகனே உன் இதயத்தை தாய் என்று சொல்லி கேட்கிறார். இன்னைக்கு நம்ம கர்த்தர் கர்த்தர் நம்ம அர்ப்பணிப்போமா? நீதிமொழியின் புஸ்தகம் 23:26
1: என் மகனே
0: உன் இருதயத்தை எனக்கு தா. ஆமா அருமையானவர்களே, கர்த்தர் கேட்கறது உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி நீ கர்த்தத்துல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே நம்ம வீட்டு வழி வெறி போயிட்டு இருக்கிற ஆண்டவரே, நான் எங்கேயோ இருக்கிற ஆண்டவரே, என் இழுத்துக்கொள்ள என் இருதயத்தை விட கர்த்தர் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீ எனக்குள்ள இந்த வாசம் பண்ணுங்க, எனக்குள்ள இங்க தங்கிருங்க, எனக்குள்ள வாங்க ஆண்டவரே, என் மேலதான் ஆண்டவர் தாகமா இருக்குன்னு சொன்னீங்க, நீங்க எனக்குள்ள வரணும், எனக்குள்ள இந்த வாசம் பண்ணுங்கப்பா, நீங்க என் மேலதான் ஆண்டு தாகமா இருக்கீங்க, என்னை முடித்தல் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் சொல்லுமா? ஆண்டு ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஒருத்தர் கூட கெட்டு போறது பிதான் சித்தம் அல்ல, கெட்டு போறத தேவன் விரும்புறதும் அல்ல. இன்னைக்கு நம்ம ஆண்டு ஒப்பு கொடுப்போமா? அதான் கர்த்தராகி தேவன் ஆண்டவரை இயேசுகிறது தாகமா இருக்கிறே சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே என்னை முடித்தல் அர்ப்பணிக்கிறப்பா, என் இதயத்துக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்க, என் இதயத்தை விட கையில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை சொல்லுவோமா? உங்களுக்குள்ள ஆண்டவர் எனக்குள்ள வந்து வாசம் பண்ண வாஞ்சியா இருக்கிறார். அவர் தாகமெல்லாம் உங்க இதயத்து மேல என்னுடைய இதயத்து மேல தான் அருமையானவர்களே, ஒப்பு கொடுப்போமா? அது மாத்திரல்ல, இயேசுகிறதுக்கு இன்னொரு தாகம், ஏசாயின் புஸ்தகம் 6:8
1: யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்.
0: ஆமா அருமையானவர்களே, என் சனங்கள் எத்தனையோ பேர் அறியலையே, என் சனங்கள் எங்கேயோ இருக்கிறாங்களே, யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமா போவா? ஏசாய் சொன்னது போல என்னை அனுப்ப மாட்டேன், நான் போகிறேன்னு சொல்லுவோமா? எத்தனையோ சனங்கள் ஆண்டது அறியலையே, எத்தனையோ சனங்கள் மனம் போல மாம்சமும் மாம்சமும் மனசு விரும்பினோடி வாழ்ந்து கொண்டிருக்காங்களே, அவங்களுக்கு போய் யார் சொல்லுவா? அன்று சொல்றாரு, யாரை அனுப்பி யார் நமது காரியமா போவா என்று சொல்லி ஏசாயை சொன்னார். என்னை அனுப்ப மாட்டேன், நான் போறேன்னு சொன்னாரு. நீங்கள் நானும் சொல்லுவோமா? ஆண்டவரே, இன்னும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களால் முடிந்தபடி விழித்து செய்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா? எத்தனை துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் கத்தடி ஊழித்து நம்ம செய்ய வேண்டிய அருமையானவர்களே. அன்று அதைத்தான் நம்ம மேல தாகம் இருக்கிற, முதல் நம்ம இருத்தினால் தாகம், ரெண்டாவது ஆண்டடி ஊழித்து செய்யணும் தாகம். ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கறேன்னு ஒப்பு கொடுப்போமா? ஆறாவதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில மொழிர்ந்த வார்த்தை, யோவான் சுவிசேஷம் 19:30 30 வசனம்.
1: இயேசு காடியை வாங்கின பின்பு,
0: இயேசு காடியை வாங்கின பின்பு
1: முடிந்ததென்று சொல்லி,
0: முடிந்ததென்று சொல்லி
1: தலையை சாய்த்து,
0: தலையை சாய்த்து
1: ஆவியை ஒப்பு கொடுத்தார்,
0: ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமா அருமையானவர்களே, முடிந்தது என்று சொன்னார். என்ன முடிந்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 33 வருஷமா இந்த உலகத்துல பிதாவாகி தேவன் அவர் அனுப்பினத செய்து முடித்துட்டாரு, அதான் முடிந்தது என்று சொன்னார். இந்த உலகத்துல வந்து செய்ய வேண்டிய காரியங்களை அவரு செய்து முடித்துட்டாரு, அதான் முடிந்தது என்று சொன்னார். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிதாவாகி தேவன் அவர் அனுப்பின காரியத்தை செய்து முடித்தார், அதான் முடிந்தது என்று சொன்னார். யோவான் சுவிசேஷம் 17:4 வசனம்.
1: நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை,
0: நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை
1: செய்து முடித்தேன்.
0: ஆமா அருமையானவர்களே, பிதாவாய் தேவன் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவர் கிரியை ஒப்பு கொடுத்தாரோ அந்த கிரியெல்லாம் அவரு செய்து முடித்தார். நீங்கள் நானும் கூட கர்த்தர் நமக்காக கொடுத்த கிரியை நம்ம செய்து முடிக்க வேண்டும். அப்பதான் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் ராஜ்யத்து பூர்ணத்தோட ஆண்டவர் ராஜ்யத்துல போய் மகிழ்ச்சியா வாழ முடியும். ஆண்டவரை இயேசு சொன்னார், நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன் என்று சொன்னார். நம்மளும் கூட செய்து முடிச்சிருக்கிறோமா? யோசித்து பாருங்க, நம்ம கர்த்தருக்காக எதையாவது செய்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம்? நிறைய பேர் நினைச்சாங்க, வீடு மேல வீடு வாங்கணும், காடு வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், பொண்ணை வாங்கணும், பொருளை வாங்கணும். அவங்க வீட்டில் இத்தனை பொருள் இருக்கு, நம்ம வீட்டில் என்ன இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்க, நம்ம என்ன வச்சிருக்கிறோம், இதைத்தான் நினைப்பாங்க. ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், பிதா எனக்கு என்ன நியமித்தாரோ அந்த கிரியை நான் செய்து முடித்தேன்னு சொன்னார். நம்ம என்ன செய்திருக்கிறோம் யோசித்து பாருங்க அருமையானவர்களே. நம்ம கிறிஸ்தவங்களை இருப்பதுனாலயோ வார வாரம் சர்ச்சைக்கு போயிட்டு அப்படின்னால நம்ம போக முடியாது. ஆண்டவரை இயேசுக்கு எனக்கு எல்லாமே நமக்கு மாதிரி வைத்து போயிருக்கிறார். பிதாவை தேவனை நியமித்ததை நான் செய்து முடித்தேன்னு சொன்னார். அவர் நியமித்த கிரிகளை செய்து முடிச்சார். நீங்கள் நான் என்ன செஞ்சிருக்கோம் கர்த்தருக்காக, உங்களுக்காக, எனக்காக எத்தனை பாடு சொல்லனா துயரத்தை அணிவித்தாரே, எவ்வளவோ பாடுகள் கஷ்டத்தை நமக்காக அணிவித்தாரே, நம்ம கர்த்தராகி தேவனுக்காக என்ன செய்திருக்கிறோம் யோசித்து பாருங்க. பரிசுத்த பவுல் சொல்றாரு, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:7 வசனம்.
1: நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன்.
0: பாத்தீங்களா, அவர் சொல்ற நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எபிரேயன் புத்தகம் 12:1 வசனம்.
1: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நமக்கு ஒரு ஓட்டத்தை நியமிச்சு வச்சிருக்கிறாரு, அந்த ஓட்டத்தை நம்ம என்ன செய்யணும், பொறுமையோடு ஓடி முடிக்க வேண்டும். அதுங்க பரிசுத்த பவுல் சொல்ற நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்தேன். அவருக்கென்று என்ன ஓட்டம் வச்சாரோ அது ஓடி முடிச்சிட்டாரு. நீங்கள் நானும் என்ன செஞ்சிருக்கிறோம் அருமையான, சிந்தித்து பாருங்க. சிந்திப்போம், செயல்படுவோம், நிச்சயமா நான் சிந்திக்க வேண்டும். ஏதோ ஒரு வாழ்க்கை வளர்ந்தோம், வீடை வாங்கினோம், பணத்தை சேர்த்தோம், அதை சேர்த்தோம், இதை சேர்த்தோம்னாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போறதும் இல்லை. தூலத்துக்கு ஏதாவது கொண்டு போக முடியுமா? நிறைய பேர் பாருங்க, ஒரு 10 பைசா கூட செலவு பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனா கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகும்போது எப்படி, அங்க எப்படி அவங்களுக்கு பொக்கிசம் இருக்கும், என்ன இருக்கும் யோசித்து பாருங்க. கர்த்தருக்காக சின்ன ஊழியத்தை கூட செய்ய மாட்டாங்க, அவங்களுக்காக அவங்க குடும்பத்துக்காக செவிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பரலோகத்துல என்ன பொக்கிசம் இருக்கும் யோசித்து பாருங்க. பஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல, நல்ல போராட்டத்தை போராடினே ஓட்டத்தை முடித்து என்ன ஓட்டம், நமக்காக நியமித்த ஓட்டம்னு சொல்லி எவ்வரே 12:1 வாசிக்கிறோம். நமக்காக நியமித்த ஓட்டத்தை செய்து முடித்தேன்னு சொல்ற நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அருமையில சிந்தித்து செயல்படுவோம். மோசே சொல்றாரு யாத்ராம் புஸ்தகம் 40:30.
1: இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான்.
0: மோசே வேலையை முடித்தார். அவர் கொடுத்த வேலை அவர் செய்து முடிச்சிட்டாரு. அவர் கொடுத்த வேலை செய்து முடிச்சிட்டாரு. நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், எல்லாம் முடிந்தது. இந்த உலகத்துல என் பிள்ளைகளுக்காக பட வேண்டிய பாடுகள் எல்லாம் பட்டு முடித்து விட்டேன்னு சொல்ல முடிந்தது என்று சொன்னார். எனக்கு பெய்தா நியமித்த கிரிகளை செய்து முடித்தேன்னு சொன்னார். மோசே சொல்ற வேலை முடிந்ததுன்னு சொன்னார். நோவா சொல்றாரு ஆதியாகமம் 7:22.
1: நோவா அப்படியே செய்தார். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான்.
0: அவன் செய்து முடித்தான். பாத்தீங்களா என்ன திட்டமா சொல்றாரு பாருங்க. நோவாக்கு தேவன் என்னெல்லாம் கட்டளையிட்டாரோ அப்படியே செய்து முடித்தான். ஆமா அருமையானவர்களே, நம்ம உள்ளத்தை அரசி பார்ப்போம். ஆண்டவரே நான் ஒண்ணுமே மக்கா செய்யல ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நமக்காக நான் செய்து முடிக்க எனக்கு என்ன வைத்திருக்கீங்க ஆண்டவரே, நான் செய்து முடிக்க நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா. கர்த்தர் 7வதாக சிலுவையில கூறின வார்த்தை லூக்காவின் சுவிசேஷம் 23:46.
2: இயேசு பிதாவே உம்முடைய கைகளில்
0: என்
2: ஆவியை ஒப்புவிக்கிறேன்
0: என்று
2: மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார்.
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டார். பிதாவின் கையில அவர் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 31:5.
2: உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே சங்கீதக்கார நிமித்தமா இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லி வைத்திருந்தார். அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறிடுச்சு. அவர் பிதான் கையில தம்முடைய சீவனை ஒப்பு கொடுத்தனால இப்ப நமக்குள்ள பரிசுத்தாவியர் நமக்குள்ள வந்திருக்கிறார். கலாத்தியர் புஸ்தகம் 4:6-7.
2: மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால்
0: அப்பா பிதாவே என்று
2: கூப்பிடத்தக்கதாக
0: தேவன்
2: தமது குமாரனுடைய ஆவியை
0: உங்கள்
2: இருதயங்களில் அனுப்பினார்.
0: ஆகையால்
2: இனி நீ அடிமையாயிராமல்
0: புத்திரனாயிருக்கிறாய்.
2: நீ
0: புத்திரனேயானால்
2: கிறிஸ்து மூலமாய்
0: தேவனுடைய
2: சுதந்திரனுமாயிருக்கிறார்.
0: அதுக்கான் பிதாவுடைய கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவி ஒப்பு கொடுத்தார். குமாரனுடைய ஆவி நமக்குள்ள வந்துட்டார்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம என்ன செய்வோம்? தேவனுக்கு சுதந்திரராய் மாற போறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? அதுக்குதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய ஆவிய பிதாவின் கையில ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு குமாரனாகிய தேவனுடைய ஆவி நமக்குள்ள வந்ததுனால தேவனுடைய சுதந்திராய் மாறுறோம். நம்ம அடிமை வாழ்ந்தோம், இப்போ கர்த்தருடைய பிள்ளையாய் மாறுறோம். அப்பா பிதாவை நம்ம கூப்பிடக்கூடிய பெரிய சிலாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மாத்திரல ரோமர்கள் நிறுவோம் 8:17.
2: நாம் பிள்ளைகளானால்
0: சுதந்திரமாமே
2: தேவனுடைய
0: சுதந்திரரும்
2: கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே
0: பாத்தீங்களா, நம்ம சுதந்திரமாய் மாறிட்டோம். ஏன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியா நமக்குள்ள குமாரோடைய ஆவி நமக்குள்ள வந்ததுனால கர்த்தருடைய சுதந்திரராய் மாறிட்டோம். அவருடைய பிள்ளையா மாறிட்டோம். அவரு பிள்ளையா மாறும்போது கர்த்தருக்கு என்ன கொடுக்கிறாரு? பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு. ஏசாயின் புஸ்தகம் 19:25.
2: இஸ்ரவேலராகிய
0: என் சுதந்திரமும்
2: ஆசீர்வதிக்கப்பட்டது
0: என்று சொல்லி
2: அவர்களை ஆசீர்வதிப்பார்.
0: நம்ம இஸ்ரவேலா மாறிட்டோம், அவருடைய சுதந்திரமா மாறிட்டோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? நம்ம கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம நிச்சயமா நம்மள ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் தேவனுடைய குமாரனுடைய ஆவி பெற்றிருக்கீங்களோ கர்த்தர் சுதந்திரமா மாறுறீங்க, உங்களை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரல அவர் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கேட்டு அன்றுடைய முடிய ஆவி எனக்குள்ள அனுப்புங்க ஆண்டவரே, என் இருத்த முடிய ஆவி தாரும், எனக்குள்ள வேணும் ஆண்டவர் முடிய ஆவியானவர் எனக்குள்ள வரணும்னு சொல்லி நம்ம கண்ணீரோட கேட்க வேண்டும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவருடைய மாறவே முடியாது. ரோமர்கள் நிறுவம் 8:9
2: தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால்,
0: நீங்கள்
2: மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள்
0: கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்
2: அவருடைய அல்ல.
0: பாத்தீங்களா, கிறிஸ்தன் ஆவி யாராருக்குள்ள இல்லையோ அப்ப நம்ம கிறிஸ்தவங்களுக்கு இருக்க முடியாது. உலக பிரகாரமா கிறிஸ்தவங்க சொல்லிக்கலாம், சபையில கிறிஸ்தவங்க சொல்லலாம், அவருடைய மாற முடியாது. அருமையானவர்களே, பசுத்தவன் அபிஷேகத்தை கேளுங்க, ஆண்டவரே முடிய ஆவி எனக்குள்ள வரணும், குமாரனுடைய ஆவி எனக்கு தாங்க ஆண்டவர் எனக்குள்ள வரணும்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் கேட்க வேண்டும். அதனாலதான் பிதாவாகிய தேவனிடத்துல அவருடைய ஆவிய ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த பசுத்தவினத்தை நமக்குள்ள வாசம் பண்ணுற எவ்வளவு சிலாக்கியம் பெற்றவங்க பாத்தீங்களா, நம்ம ஆண்டுகிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 7:10
2: நான் என் நேசருடையவள்,
0: அவர்
2: பிரியம் என் மேல் இருக்கிறது.
0: ஆமா அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருந்தால்தான், கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்கும்போது நம்ம அவருடைய மாற முடியும். அப்ப அது மாத்திரம் இல்ல, அவருடைய பிரியம் நம்ம மேல இருக்கும். இந்த உலகத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க வேலை அவங்க பிரியமா இருக்காங்க, அந்த பிரியம் இந்த உலகத்தோட முடிந்து விடும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார்னா நம்ம மேல கர்த்தர் பிரியமா இருப்பா. எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பார்த்தீங்களா, வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், நீர் ஊற்ற உண்டாக்கினவர், சகலத்தின் அண்டாசுரத்தை உருவாக்கினவர் நம்ம மேல பிரியமா இருந்தா எவ்வளவு பெரிய சந்தோஷம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுமா, ஆண்டவரே பரிசுத்தாவினர் எனக்குள்ள வரணும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தாவில் நிரப்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்போமா. எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகங்கள் மேல இறங்கட்டும் அப்பா. நீ பிதாவின் கையில உங்களுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தீங்களே, அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம், குமாரனுடைய ஆவியின் அபிஷேகம் எங்களுக்கு மேலே இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் தகப்பனே, இறங்கட்டும் ஐயா. அக்கினி எல்லாரும் மேலே போடுங்க ஆண்டவரே, பூமி மேல அக்கினை போட வந்து இப்பொழுதே பற்றியேறி விரும்புறேன்னு சொன்னீரே. தேவ அக்கினை போடுங்க, தேவ வல்லமே நிரப்புங்க, தேவ பிரசனத்தில் நிரப்புங்க, தேவோட மகிமையில நிரப்புங்க ஆண்டவரே. கத்தாவே நீ இறங்கி வாங்கப்பா, அப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் தேவோட பிரசனம் அள்ளவில்லாம ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஆசீர்வத்தில் அக்கினியால் நிரப்புங்க, உன்னத பழத்தில் இடக்கட்டுங்க. தேவ பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது, செபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிக்கிற தேவன் ஆசீர்வத்திலும் அவங்க கண்ணீரை துடைங்க, கவலை மாத்துங்க, பிரச்சனை நீக்கிருங்கப்பா, அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்க சப்பா. எல்லாரும் ஒரு புதிய தீர்மானத்தோடு வாழ கிருபை தர வேண்டும் என்று செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு அதிகமாய் கிரியிச்சிரு தேவன் ஆசீர்வித்து அவங்க உயர்த்துங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் வாழ்க்கையில செய்யுங்க சப்பா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பாமை துதிக்கிறோம். வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க, குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை தாங்க. கற்பத்தின் கனியோ கத்ரால கிடைக்கும் சுகந்திரடி சொன்னீரே, நீங்க குழந்தை பாக்கியத்தை தாங்க சப்பா. அப்பா சமா இல்லாத மக்கள் சமானத்தை தாங்க, கடன் பிரச்சனையோடு இருக்க மக்கள் கடனடைக்கு உதவி செய்யுங்க, குடிக்கிற குடும்பத்துல விடுதலையாக்குங்க எசப்பா. உள்ளத்தை தொடுங்க ஆண்டவரே, ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தொழில் சிறக்கணும் தலைக்கணும் ஆசீர்வதித்து உயர்த்தணும். வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரத்தின் எல்லை பெரிதாக்குங்க, வியாபாரத்தில் நம்முடைய கிருபை தாங்கட்டும், அதிசயங்களா இருக்கிறீங்களா செய்யுங்க எசப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க, பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. கேசில இருக்க மக்களுக்கு வெற்றி கொடுங்க, கர்த்துடி கிருபை, கர்த்துடி பிரசனம், கர்த்துடி மகிமை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. நீங்கள் அற்புதத்தை செய்யப்படுற அன்புக்காக இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நம்முடைய பிள்ளைல ஒவ்வொருவரையும் தொடப்படுற அன்புக்காக இரக்கத்துக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆசீர்வித்து உயர்த்துங்க, ஒவ்வொரு தேவையும் நீங்க சந்திங்கப்பா. நிறைவான வரும்போது குறைவிலா ஒளிந்து போடும் செய்யுங்க. ஒவ்வொரு விளத்திலையும் ராளிகை செய்யுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிகன மகிமுக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்துல மிகுந்த வளத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சி மண்டாடுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம செய்வத்தை கேட்டுட்டா
3: பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் உழைத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒருவன் நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணின்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகனா ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்துல வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டான ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நெட் இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளை நம்ம ஈஸ்டர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு உயிர் தந்தனால நம்ம பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறோம். அவர் உயிர் தந்தனால தான் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. வாசிக்க கேட்போமா? 1 கொரிந்தியர் புத்தகம் 15 அதிகாரம் 4 வசனம்.
1: கிறிஸ்துவானவர்
0: வேத வாக்கியங்களின்படி
1: நம்முடைய பாவங்களுக்காக மரித்து
0: அடக்கம் பண்ணப்பட்டு
1: வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து
0: நம்ம ஆண்டவரை இயேசுக்கு உயிர்த்தெழுந்தனால தான் இந்த நாள்ல மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருக்கிறோம். ஆண்டவரை இயேசுக்கு உயிர்த்தெழுந்தனால தான் பெரிய மகிழ்ச்சி நமக்கு. தேவனாய் கர்த்தர் உயிர்த்தெழுந்தனால நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் நம்ம பார்க்க போகிறோம். முதலா பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 3:26.
1: அவர் உங்கள் எல்லாரையும்
0: உங்கள்
1: பொல்லாங்குகளிலிருந்து
0: விலக்கி
1: உங்களை ஆசீர்வதிக்கும்படி
0: தேவன்
1: தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை
0: எழுப்பி
1: முதலாவது
0: உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். எதற்காகனா, பொல்லாங்கிலிருந்து விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்கும் தான் பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளையாகிய இயேசு நம்ம இடத்துல அனுப்பியிருக்கிறார். பொல்லாங்குக்குள்ள கடந்தோம், பாவத்தில் வளர்ந்து இருந்தோம், அதில் விலைக்கு நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி. கர்த்தருக்கு என்னன்னா, நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கு தான் கர்த்தர் பிரியும். ஏன்னா அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒருவரும் கடியில் வெடிக்கிறதோ வேதனைப்படுறதோ கர்த்தருடைய பிரியம் இல்லை. நம்மளை ஒருவரும் ஆசீர்வதிக்கு தான் கர்த்தர் பிரியும். என்ன புஸ்தகம் 24:1 வாசிக்க கேட்போமா?
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: ஆமா அறிவியானவர்களே, உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கு தான் கர்த்தர் பிரியம். நம்ம யாரெல்லாம் இஸ்ரவேல் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ ஒவ்வொருவரையும் தேவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமா ஆசீர்வதிக்கு தான் அவர் பிரியம். யாரெல்லாம் ஆசீர்வதிப்பார்? நீதிமொழியின் புஸ்தகம் 28:20.
1: உண்மையுள்ள மனுஷன்
0: பரிபூர்ண

0: ஆசீர்வாதங்களை பெறுவான்,
1: பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். வாழ்க்கையில் உண்மையேற்பமானால் நிச்சயம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வார்த்தையில பேச்சில எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க வேண்டும். நம்ம வேலை ஸ்தலத்துல நம்ம குடுக்கல் வாங்கல எல்லாவற்றிலுமே நம்ம உண்மையா இருக்க வேண்டும். உண்மையா இருக்குமானால் கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரா, பரிபூர்ண ஆசீர்வாதத்தாராரு, ஆசீர்வதிப்பார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார். எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்க வேண்டும். அது மாத்திரல்ல, நீதிமொழியின் புஸ்தகம் 10:22
0: கர்த்தரின் ஆசீர்வாதமே,
1: கர்த்தருடைய ஆசீர்வாதமே
0: ஐஸ்வர்யத்தை தரும்,
1: ஐஸ்வர்யத்தை தரும்,
0: அதனோட அவர் வேதனையை கூட்டார்,
1: அதனோட அது வேதனை கூட்டார். பாத்தீங்களா அருமையானவர்களே, உண்மையுள்ள பரிபூர்ண ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். நம்ம இப்படி சம்பாரிச்சாலும் அப்படி சம்பாரிச்சோம்னா கட்டாயம் ஒரு நாள் வேதனை. கர்த்தரையே நம்ம ஆசீர்வச்சிட்டாருன்னா அவர் என்ன செய்ய மாட்டாரு, வேதனை கூட்டவே மாட்டார். உங்க வாழ்க்கையில் நிச்சயமா ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்படித்தான் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. உபாக்கம் புஸ்தகம் 15:5
0: உன் தேவனாகிய கர்த்தர்,
1: உன் தேவனாய் கர்த்தர்
0: உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில்,
1: உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில்
0: உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்,
1: மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
0: உன் தேவனாகிய கர்த்தர்,
1: உன் தேவனாய் கர்த்தர்
0: உனக்கு சொன்னபடி,
1: உனக்கு சொன்னபடி
0: உன்னை ஆசீர்வதிப்பதினால்,
1: உன்னை ஆசீர்வதிப்பதினால்
0: நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்,
1: அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்,
0: நீயோ கடன் வாங்குவதில்லை,
1: நீயோ கடன் வாங்குவதில்லை.
0: நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய்,
1: நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய்,
0: உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை,
1: உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சா மெம்மேல ஆசீர்வதிப்பார். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க, நீங்க கடன் வாங்கறது இல்ல, அவங்க உங்களை ஆள மாட்டாங்க. அதனாலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா. அதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசுக்கு உயிர் தெழுந்த உடனே என்ன செஞ்சிருக்காரு, நம்மளை கொள்ளாங்கிற விலைக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக பிதாவாகி தேவன் அவருடைய குமாரனாக இயேசுக்கு நம்மளிடத்துல அனுப்பியிருக்கிறார். நிச்சயமா ஆசீர்விக்கப்படுறார், கலங்காதீங்க.

0: இரண்டாவதாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நோக்கம் நம்மள நீதிமானை மாற்றுகிறதுக்காக. ரோமர்கள் நிறுவம் 4:25
1: அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம்
0: நீதிமான்களாக்கப்படுவதற்காக
1: எழுப்பப்பட்டும் இருக்கிறார்
0: ஆமா அருமையானவர்களே, நம்மளை நீதிமான்களாக்கப்படுகிறதுக்காக கர்த்தராகிய தேவன் நமக்காக 3 உயிரோடு எழுந்திருக்கிறார். கர்த்தராகிய தேவன் முதலாவது நம்ம ஆசீர்வித்தார், இரண்டாவதாக நம்மளை நீதிமானா மாற்றுகிறார். நீதிமான மாறினால் என்னென்ன ஆசீர்வாதம் பார்க்கலாமா? ஏசாயின் புத்தகம் 3:10
1: உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள்.
0: நம்ம நீதிமான் ஆளுனா நமக்கு என்ன உண்டாகுமா? நன்மை உண்டாகும். நம்ம ஒருவர் நன்மை அனுபவிக்கணும்தான் கர்த்தராய் தேவன் நம்மளை நீதிமானாய் மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசுக்கு உயிர் தந்தார். நாம் பாவத்திலும் சாபத்திலும் அழிந்து போன நம்மள கர்த்தராகி தேவன் நீதிமானாய் மாற்றினார். நீதிமான மாற்று மட்டும் நமக்கு என்ன கொடுக்கறா? நன்மை உண்டாகும். 1:12
1: கர்த்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது.
0: அவருடைய
1: செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு
0: கவனமாயிருக்கிறது. பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம நீதிமன்ற இருப்போமான நம்ம செவத்துக்கு தேவனுடைய செவி கவனமா இருந்து கேட்கிறார். நம்ம செவிக்கும் போது நம்ம என்ன செவித்தாலும் தேவனை கேட்டா நம்ம செவத்தை கேட்டு உடனே பதில் கொடுப்பார். நீதிமன்ற நன்மை கொடுக்கிறார். ரெண்டாவது நம்ம செவத்தை கேட்கிற தேவன். அது மாத்திரல்ல, மத்தேயு விசேஷம் 13:43
1: அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள்.
0: நம்ம பிதாவின் ராஜ்யத்தில் என்ன செய்வாங்க? சூரியனை போல பிரகாசிப்போம். இதுக்குத்தான் கர்த்தராகிய தேவன் நம்மளை நீதிமான மாத்திற்காக தான் கர்த்தராகிய ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல இருக்க போறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? ஆண்டவர்கிட்ட வருவீங்களா? கர்த்தர் எனக்காக உயிர் தந்தார்னு சொல்லி நம்புங்க, விசுவாசிங்க, உங்களின் தேவன் ஆசீர்வதிப்பார். அது மாத்திர அருமையானவர்களே, நீதிமணி புஸ்தகம் 10:30
1: நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை
0: நம்ம நீதிமான இருப்போமானால் எந்த நாளிலும் அசைக்கப்பட மாட்டோம். நம்ம கர்த்தர் என்ன செய்யறாரு? முதல் நன்மை கொடுக்கிறார் நீதிமானுக்கு. ரெண்டாவது என்ன செய்யறாரு? நீதிமானுக்கு நம்ம செவத்தை கேட்கிறார். மூன்றாவதாக பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிப்போம். நீதிமானா இருந்தா அசைக்கப்பட மாட்டோம். அதுக்காக தேவனை கர்த்தர் நமக்காக மரித்து 3 உயிர் வழிந்தார். முதல் நம்ம ஆசீர்வதிக்கிறார், ரெண்டாவது நம்மள நீதிமானை மாற்றுகிறார். கர்த்தர் ஒப்பு கொடுத்து சாம்போடுமா?

0: மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால நம்ம கிடைக்கும் பாக்கியம், கர்த்தரில் சேரும் சிலாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். ஒன்னு பேதுரு புஸ்தகம் 3:18
1: ஏனெனில்
0: கிறிஸ்துவும் நம்மை
1: தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக
0: நீதி உள்ளவராய்
1: பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு
0: ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆமா அருமையானவளே, நம்மளுக்காக நம்ம அணிந்து உள்ளவர் நமக்காக என்ன செஞ்சாரு? நம்மளை பிதாவிடத்தில் சேர்க்கறதுக்காக தேவநாயகத்தை நமக்காக மாம்சத்தில் கொலை உள்ளப்பட்டு மூன்றாறு உயிரோடு எழுந்திருக்கிறார். அணிதிகள் நமக்காக அவரே நீதிபராக இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். காரணம் என்ன தெரியுமா? உங்களை என்னையும் பிதாவாகி தேவனிடத்தில் சேர்க்கறதுக்காகத்தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். அது மாத்திரல்ல, எபிரேயன் புஸ்தகம் 7:25
1: மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக
0: வேண்டுதல் செய்யும்படிக்கு
1: அவர் எப்பொழுதும்
0: உயிரோடு இருக்கிறவராகையால்
1: அவர்களை முற்றுமுடிய
0: ரட்சிக்க
1: வல்லவராயும் இருக்கிறார்.
0: ஆமா அருமையானவர்களே, நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் சுவிசேஷம் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் சொல்லி அவர் வழியா தான் நம்ம என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு போக முடியும். அவர் அதனாலதான் அவர் நம்மளை ரட்சிக்கிறதுக்காக தான் நம்மளை எப்படி ரட்சிக்கிறாரா? முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எப்போது உயிர் உள்ளவராக இருக்கிறார். கலங்காதீங்க அருமையானவர்களே, கத்த நம்மளை முற்றுமுடிய ரட்சிப்பார், கலங்கே வேண்டாம். அது ஆண்டவரை ஏத்துக்கிட்டு சொன்னார், மரித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்குன்னு சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். கலங்காதீங்க, அவர் உயிரோடு இருப்பதனால்தான் நம்மளும் இந்த உலகத்தில் இதனால மகிழ்ச்சியோடு சந்தோஷமோடு இருக்கிறோம். அது மாத்திரல்ல, எபிரேயன் புஸ்தகம் 4:16
1: ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும்
0: ஏற்ற சமயத்தில்
1: சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம்.
0: ஆமா அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு சகாயம் செய்யவும் நம்ம கிருபை நமக்கு தந்திருக்கிறாரு. அதனாலதான் பழமொழி 3:22 வாசிக்கிறோம், நம் நிர்மலமாக இருப்பதும் தேவனுடைய கிருபை. நம்ம நிர்மலமாக இருக்குதான் தேவனை கத்த நமக்காக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்காக கிருபாசன தண்டை சேர்றதுக்காகத்தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். கலங்காதீங்க,

0: நான்காவதாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனால நமக்கு கிடைக்கிற சில ஆக்கியம் குலோசியர் புஸ்தகம் 2:15.
1: துரைத்தனங்களையும்
0: அதிகாரங்களையும்
1: உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி
0: அவைகளின் மேல்
1: சிலுவையிலே வெற்றி சிறந்தார்.
0: அதிகாரங்கள் எல்லாம் உரிந்து கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்தார். பிசாசு அதிகாரத்தை எல்லாவற்றையும் தேவனை கேட்டு வெற்றி சிறந்துட்டாரு. ஆனால் பிசாசு நம்மளை ஒண்ணுமே மேற்கொள்ளவே முடியாது. எவரின் புஸ்தகம் 2:14.
1: ஆதலால்
0: பிள்ளைகள்
1: மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க
0: அவரும்
1: அவர்களைப் போல
0: மாம்சத்தையும்
1: ரத்தத்தையும்
0: உடையவரானார்
1: மரணத்திற்கு அதிகாரியாகிய
0: பிசாசானவனை
1: தம்முடைய மரணத்தினாலே
0: அழிக்கும்படிக்கும். அவர் மரணத்தால் பிசாசு அழிச்சிட்டாரு பிசாசின் கிரியை அழிச்சிட்டாரு. கவலைப்படாதீங்க. அதனால்தான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டு சொன்னார். லூக்கான் சுவிசேஷம் 10:19. சர்ப்பங்களின் தேலும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்க ஒன்றவங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லி நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. சாஸ்கி கேப்பமா?
1: இதோ சர்ப்பங்களின் தேள்களையும்
0: மிதிக்கவும்
1: சத்துருவினுடைய சகல வல்லமையையும்
0: மேற்கொள்ளவும்
1: உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்.
0: ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அந்த அதிகாரத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களின் தேள் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்காரு. ஒன்று நம்மளை சேதப்படுத்தவே முடியாது. அருமையானவர்களே, நீங்க கலங்க வேண்டாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 12:11.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும்
0: அதற்கு தப்பும்படி
1: தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும்
0: அவனை ஜெயித்தார்கள். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனால தான் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார்.

0: ஐந்தாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர் தந்ததுனால நமக்கு என்ன சிலாக்கியம் தெரியுமா? ஒன்னு பேதுரு புஸ்தகம் 1:4
1: அவர்
0: அவர்
1: இயேசு கிறிஸ்து
0: மரித்தோரிலிருந்து
1: எழுந்ததினாலே
0: அழியாததும்
1: மாசற்றதும்
0: வாடாததுமாகிய
1: சுதந்திரத்திற்கு ஏதுவாக
0: ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி
1: தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார்.
0: ஆமா, அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால நம்ம நினைச்சார், மறுபடியும் ஜெனிப்பிக்கிறார், ஒரு புதிய மனுஷனாக மாத்துகிறார். நம்ம பழைய சுபாவம்லாம் நம்ம வீட்டை அப்புறப்படுத்தி ஒரு புதிய சுபாவமா தந்துடுறாரு. நம்மள மறுபடியும் நம்ம ஜெனிப்பிக்கிறார், ஒரு புதிய சிருஷ்டியா மாத்துகிறார். எப்படி மாத்துறாரா? யாக்கோபின் புஸ்தகம் 1:18
1: அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார்.
0: சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்திருக்கிறார். தேவனுடைய வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாள் வாசித்து நம்ம உள்ள தலைசி பார்க்கும் போது நம்ம சத்திய வசனத்தால நம்ம நினைச்சாரு, மறுபடியும் நம்மளை ஜெனிப்பித்திருக்காரு, புது சிருஷ்டியா மாத்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாத்தீங்களா? நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை வாசித்து நம்ம உள்ள தலைசி பார்க்கணும். நம்ம மறுபடியுமா ஜெனிப்பிக்கிறார், ஒரு புது சிருஷ்டியார் மாத்துறாரு. அது மாத்திரல, 1:23
1: அழிவுள்ள வித்தினாலே அல்ல
0: என்றென்றைக்கும் நிற்கிறதும்
1: ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய
0: அழிவில்லாத
1: வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே.
0: பாத்தீங்களா, தேவனுடைய வசனத்தினால நம்மளை கர்த்தர் திரும்பவும் நம்மளை புது சிருஷ்டியா மாத்திருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தராகி தேவன் உயிர் தெழுந்தனால்தான் அவர் வசனத்தினால நம்மளை முழுமையா புது சிருஷ்டியா மாத்திருக்கிறார். கலங்காதீங்க, பெரிய பாக்கியத்தை நம்ம தந்திருக்கிறார். யாக்கோபின் புஸ்தகம் 1:21
1: ஆகையால்
0: நீங்கள்
1: எல்லாவித அழுக்கையும்
0: கூடிய துர்க்குணத்தையும்
1: ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும்
0: உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க
1: வல்லமை உள்ளதாயும் இருக்கிற
0: வசனத்தை
1: சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
0: வசனத்தை வேணுச்சின் உள்ளத்துல சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நிச்சயமா புது சிருஷ்டிய தேவன் மாத்திருக்காரு, மறுபடியும் செழிப்பித்திருக்கிறாரு. நம் பழைய சுவா நம்மளை விட்டு ஒளிஞ்சிச்சு, புது சிருஷ்டிய கர்த்தர் மாத்திருக்கிறாரு, கர்த்தர் உயிர்த்திருந்தனால. நம்ம இதுவரைக்கும் தேவனுடைய வசனத்தை கேட்டோம், இப்ப செய்ப்போமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமி துதிக்கிறமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காக நமக்கு ஸ்தோத்திர ஆண்டவர, எங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாய் கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம், பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம், சமாதான சந்தோஷத்தை நிரப்ப முடியா செபிக்கிறோம், ஆசீர்வாதத்தினால் அளவுலாம் நிரப்ப முடியா செபிக்கிறோம், மகத்தான காரியத்தை வாழ்க்கையில செய்து உங்க நாமத்தை மையப்படுத்த முடியா செபிக்கிறோம், அதிசயங்களை செய்யுங்க, சப்பா அற்புதங்களை செய்யுங்க, என்ன வியாதியோடு இருக்கிறாங்களோ ஒவ்வொரு மக்களையும் குணமாக்குங்க சப்பா, என்ன நோயோடு இருக்கிறாங்களோ அவங்களை குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்துங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எந்த வியாதி இருந்தாலும் சுகமாக்க உம்மால முடியுமா ஆண்டவரே. இதோ மாம்சமணி யாருக்கும் நான் தேவனை கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரப்பா, ஒவ்வொருவரையும் குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது செய்விக்கிறோம், நன்மையான காரியத்தை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க ஆண்டவரே, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சர் தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்க, உங்க நாமத்தை மட்டும் மையப்படுத்துங்க சப்பா. பரலோக பிதாவே, மை நோக்கி பாக்குறோம் ஆண்டவரே, மந்திரம் செய்வினைகள் வெள்ளிசுனிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்துல அழித்து நிர்மலமாக்கி செவிக்கிறேன் சப்பா, உங்க நாமத்தை மட்டும் மையப்படுத்துங்க சப்பா, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணமாக்காத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க, குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்து தாங்க, சமா இல்லாத மக்கள் சமான் தாங்க, கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க, கண்ணீரோடு இருக்கிற மக்கள் கண்ணீரை தொடங்க சப்பா, அப்பா அமை ஸ்தோத்திரம், சமான் இல்லாத குடும்பத்தில் சமாளித்து தாரும், வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாரும், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா, பாவத்திலையும் சாபத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா, பிரிந்த குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா, தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, கேசில் இருக்கிற மக்கள் வெற்றி கொடுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும், உங்க நாம மகிழ்படட்டும் ஐயா. படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாஸ் பண்ணணும், உங்க நாம மகிழ்படட்டும் ஐயா. பரலோக பிதாவே, சிறு பிள்ளைகளையும் வாழி பிள்ளைகளையும் கல்வார் ரத்தத்தினால் மூடி மறைச்சுக்கோங்க, அக்கினால் மூடிக்கோங்க. தேவை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. உலகம் தொடாதபடி காத்துக்கோங்க, பிசாஸ் தொடாதபடி காத்துக்கோங்க அப்பா. ஒன்னியாவா ரெண்டாவதுல வாசிக்கிறமே கத்தாவே அப்பா. உலகத்தை ஜெயிக்க உதவி செய்யுங்க, பொல்லாமலை ஜெயிக்க கிருபை தாரும். உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கனமாக்கி முக்கி செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் ஏசுவா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோ பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டார், கலங்காதீங்க.

0: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எங்கள் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். உங்கள் யாவருக்காகவும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்களை எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து வருகின்றோம். உங்கள் பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: உபவாச ஜப கூட்டங்கள் வெள்ளிக்கிழமைகள் தோறும் குன்னூர் பெட்ஃபோர்ட் அருகில் அமைந்துள்ள ஆல் செயின்ட்ஸ் பாரிஷில் நண்பர்கள் 12 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும் நடைபெற்று வருகிறது. இக்கூட்டங்களில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டவர்கள் பலர். இக்கூட்டங்களில் நமது அன்பு சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் தேவ செய்தி கொடுத்து ஒவ்வொருவருக்காகவும் பிரார்த்தனை எடுத்து வருகிறார்கள். மீண்டும் குடும்பமாக பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019. மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000224 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள பாருங்க, நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எங்கள் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். உங்கள் யாவருக்காகவும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்களை எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்கள்.
1: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.com. God bless you.

0: கர்த்தர் தந்த வசனம் யோவான் சுவிசேஷம் 15:16.
1: நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
0: பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, வானாதி வானவர் ராஜாதி ராஜா சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிஞ்சு கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிஞ்சிட்டேன். யார் நம்மளை தெரிஞ்சிட்ட? வானத்தின் பூமி படைத்தவர் நம்மள அவரு பிள்ளையா தெரிஞ்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, ஆண்டவர் நமக்கு நம்மளை தெரிஞ்சிட்டாரு. யாரெல்லாம் கர்த்தர் தெரிஞ்சு கொள்றாரு பாருங்க, 4:3.
1: பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்.
0: பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிஞ்சு கொள்றாரு. யாரெல்லாம் கர்த்தர் பக்தியா இருக்கோம், நிறைய நெருங்கி செவிக்கணும், வாஞ்சியா இருக்கணும், அந்த வாஞ்சி நம்மள அறியாமே வரும். செவிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். என்ன இருந்தாலும் இல்லாம போனாலும் கர்த்தர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அறியாமே இந்த வாஞ்சி வரும். செவிக்கணும். பக்தி உள்ள கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம அறிஞ்சிக்கலாம். நமக்குள்ள அந்த வாஞ்சி வருதா? ஐயோ செவிக்கணுமே, நம்ம செவிக்கிறோமா? நம்ம அறியாமே வரும். ஐயோ யாராச்சும் ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்லிட்டா நம்ம அறியாமே அவங்களுக்கு விண்ணப்பம் பண்ணுவோம். ஐயோ அவங்க கஷ்டம் மாறணும், அவங்க கண்ணீர் துடைக்கணும், அவங்களுக்காக செவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மள அறியாம இந்த பாறை நமக்குள்ள வரும். அதுதான் கர்த்தர் சொல்றாரு. பக்தி உள்ள கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை கூட சாக்கிரதை இருக்கணும். பிசாசு தெரிந்து கொள்ளப்பட்டவங்களையும் வஞ்சிக்கிற காலம். யோவான் சுவிசேஷம் 6:70.
1: இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ள எப்படி? இரவெல்லாம் பாச்சிங்க இருந்து ஜெபம் பண்ணி தான் கர்த்தர் நினைச்சாரு. 12 பேரையும் கர்த்தர் தெரிஞ்சிட்டாரு.
1: உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான்
0: பாத்தீங்களா. கர்த்தர் நினைச்சாரு, இரவெல்லாம் செவித்து தான் தேவனா கர்த்தர் என்ன செஞ்சாரு? சீசர்களை தெரிஞ்சு கொண்டாரு. அவங்க செஞ்சிருக்கா? பிசாசா இருக்கு. ஏன் பிசாசா? அவனுக்கு என்னாச்சு? அவன் வந்து பொருளாசை, படம். அப்ப அது மாத்திர இவன் கர்த்தருடைய இருக்கிறப்ப தேவனோடு இருப்பான். தேவனை விட்டு பிரிஞ்சு போடப்ப உலகத்துல மக்கள்கிட்ட போய் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி உலகத்திலே இருந்தா கொஞ்சம் யேசுபாவுக்குள்ளயும் இருந்தான். அதனால பிசாசை என்ன செஞ்சான்? அவனை முதல்ல என்ன செஞ்சான்? காட்டி கொடுன்னு உள்ளத்துல பேசினான். 30 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டுருன்னு சொல்லி பேசி கொஞ்சம் முதல் உள்ளத்தை தூண்டினா திரும்ப என்ன செஞ்சிட்டான்? உள்ளத்துக்குள்ள பூத்துட்டான். அதான் நம்மளுக்கு பிசாசு முதல்ல நம்ம உள்ளத்துல பேசிட்டே இருப்பான். நீ ஏன் இப்படி இருக்க? நீ சும்மா நல்ல ஜாலியா இருக்கலாம். நீ ஏன் இப்படி இருக்க? நீ இப்படி இருக்க? நீ கடவுளுக்கு நல்லா நீ இருக்கிறதோட பேசாம உலகத்திலே இருக்கலாம்ல. என்ன கருத்துக்குள்ள இருந்தோ உனக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மள உள்ளத்த என்ன செய்வான்? தூண்டுவான். நமக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும் போது அவனுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன செய்ய? நம்ம உள்ளத்துக்குள்ள பூந்துருவான். அதான் நமக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதை கத்தோட வேதம் சொல்லி அவரு பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க, கொடுக்க கூடாது. அவன் என்ன தூண்டாலும் சரி, இயேசு தவிர அந்த உலகத்துல போதுவே வேண்டாம் அப்படின்னு நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள உறுதியா இருக்கணும். இயேசுதான் என்ன வந்தாலும் சரி, இயேசு தவிர அவர் விட்டு வாழ்தரமும் நம்ம செய்யக்கூடாது, அவர் விட்டு இடபுறமும் சாயவே கூடாது. அப்ப கடைசி நாள் பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 24:24.
1: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும்
0: கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களையும் அடையாளம் செய்வாங்க.

0: அப்ப என்ன செய்வாங்க, உனக்கு அதை தர இதை தர தீர்க்க தர, உனக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இல்லாத மறந்து பேசுவாங்க. அது மாத்திரம் ஏமாந்து போற அளவுக்கு என்ன செய்வாங்க, பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாங்க. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்கள் அடையாளங்கள் அற்புதங்களை செய்வான். நம்ம அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. என்ன வந்தாலும் கேசு தான் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து பற்றி பிடித்துக்கொள்ளணும். நம்ம இயேசுக்கு நம்ம உள்ளத்துல இருந்தாலே பெரிய சமாதானம் சந்தோஷம் இருக்கும். உள்ளத்துல நம்ம குழப்ப வராது, சோறு வராது. சோறு வந்தாலும் அது மேற்கொள்ள தேவன் பலன் கொடுத்துருவார். ஹல்லேலூயா. அதுக்குள்ள இயேசுக்கு இருந்த பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்குள்ள இருக்கும்போது பிரச்சனை வரும், குழப்பம் வரும், ஆனால் வெற்றி கொடுப்பார். நமக்கு ஒரு பெரிய சமாதானம் இருந்துட்டே இருக்கும், சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொரு நாளும் நினைச்சிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வான். நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அங்கு இது நடக்குது, அங்கு இது நடக்கு, அங்கு இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம போயிடக்கூடாது. நம்ம இயேசு விட்டு ஒரு நாள் கூட வலதுறவு இடவரை சாயாத வடிக்கு நம்ம காத்துக்கலாத. ஆண்டர் சொல்றாரு உபாகம் புஸ்தகம் 5:32 பாருங்க, அவர் விட்டு வலதுறவும் சாயக்கூடாது, அவர் விட்டு இடதுறவும் சாயக்கூடாது.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர்
0: உங்களுக்கு
1: கற்பித்தபடியே
0: செய்ய இருங்கள்.
1: வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கற்பித்தபடியே செய்ய எப்படி இருக்கணும், சமாதானமா இருக்கணும். முதலாவதாக தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் கர்த்தர் ரட்சிக்கிறார். 2 Thessalonians 2:13.
1: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும்
0: ரட்சிப்படையும்படிக்கு
1: ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே.
0: நான் ரட்சிப்படையதான் கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஆதி முதலே தெரிஞ்சிட்டு. ஆதியில இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நேத்து நம்ம தெரிஞ்சு கொள்ள எப்ப தெரிஞ்சிட்டாரு, ஆதி முதல். அதனாலதான் நம்ம சத்தியத்தை விசுவாசிக்க முடியுது. நிறைய பேர் பாருங்க, சத்தியத்துல நிறைய பேர் விசுவாசிக்க முடியும். இப்ப எல்லாம் என்னன்னா கட்டுக்கதை, எங்க என்ன சொல்றாங்க அதை சொல்றாங்க. சத்தியத்து மேல நிறைய பேர் விசுவாசம் எல்லாமே விசுவாசம் வஞ்சிச்சுட்டு இருக்கிறான். ஆதி முதல் தெரிந்து கொள்ள நம்ம என்ன செய்யறா, தேவன் நம்மள ரட்சித்து இருக்கிறாரு. ரட்சிக்கப்படாம இருப்போமா, இன்னைக்கு ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்ன ரட்சிக்க பண்ணப்பா, இந்த ரட்சிப்பின் அருமை எனக்கு வேணும். ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டதான் கர்த்தத்தை உறுதியா நினைச்சிருக்க முடியும். நம்ம செவத்துக்கு வந்தனாலும் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறாலும் இல்ல, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தா நம் வாழ்க்கையில் ரட்சிப்பு வரும். எபேசியன் புஸ்தகம் 2:5.
1: கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள்,
0: கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை தேவனுடைய கிருபையினால என்ன செஞ்சாரு, ரட்சித்தறாரு. ஆண்டவரே எப்படியாவது ரட்சிமையா, கிருபையினால என்னை ரட்சித்தள்ளும், நான் ரட்சிக்கணும் ஐயா, நீ முழுமையா என்னை ரட்சித்தள்ளும் கேட்கணும். 8 2:8.
1: கிருபையினாலே,
0: கிருபையினாலே
1: விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
0: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
1: இது உங்களால உண்டானதல்ல,
0: உங்களால உண்டானதல்ல,
1: இது தேவனுடைய ஈவு,
0: தேவனுடைய ஈவு. நம்ம கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம இதுவரைக்கும் செய்த பாவங்களை எல்லாம் தேவன் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நமக்குள்ள ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அதான் தேவன் தந்த அது ஒரு ஈவு. நமக்கெல்லாம் கர்த்தர் கிருபையா ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாம ரட்சிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தீத்தின் புஸ்தகம் 3:5. தீத்தின் புஸ்தகம் 3:5.
1: நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம்,
0: நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம்
1: அவர் நம்மை ரட்சியாமல்,
0: தமது இரக்கத்தின்படியே,
1: மறு ஜென்மம் ஒழுக்கினாலும், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும், நம்மை ரட்சித்தார்.
0: நம்ம செய்த நீதினால, நம்ம அதை செய்த இதை செய்ய அப்படி இல்ல, அவருடைய கிருபினால அவர் என்ன செஞ்சாரு, மறுச்சன் மெழுக்கினால நம்ம கர்த்தர் என்ன செஞ்சாரு, நம்மள ரட்சித்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்துடக்கூடாது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு குறித்து கவலையற்றிருப்போமான, வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். அந்த ரட்சிப்பை பெற்ற ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. பட்டு புடவை கட்டிருக்கணும் வச்சுக்கோங்க, அந்த புடவை எத்தனை பாதுகாக்கிறோம் இல்லையா, அழுக்கொட்டாம அப்படி பாக்குறோம். நம்ம ஆத்தம ரட்சிப்பும் மிகவும் வெளியேறப்பட்டது. அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். எபிரேயன் புஸ்தகம் 2:4.
1: அடையாளங்களினாலும்
0: அற்புதங்களினாலும்
1: பலவிதமான
0: பலத்த செய்கைகளினாலும்
1: தம்முடைய சித்தத்தின்படி
0: பகிர்ந்து கொடுத்த
1: பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
0: ஆண்டவரே, நீ ரட்சிக்க மாட்டவரே, எப்படியாவது ரட்சித்தனும், எனக்கு முழுமையா பாவமன்னிப்பு நிச்சயம் வேணும். முதல்ல கர்த்தர் நம்ம சந்திச்சவள முதல்ல ரட்சிக்கிறாரு, ரெண்டாவது நமக்கு அபிஷேகம் கொடுக்கிறாரு. நம்ம ரட்சிப்பு பட்டிருக்கிறோமா படலையான்னு நம்ம உள்ள தலசி பார்த்தா நமக்கு தெரியும். பழைய பாவத்துல வெற்றி இருக்கா, பரிசுத்தவனை பெற்றிருக்குமா இல்லைன்னு எப்படி தெரியும்? பரிசுத்தவன் வந்து நினைச்சிரு, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நாய்த்திருப்பு குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்தார். பரிசுத்தவனை பெற்றிருக்கிறோமா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம நம்ம என்ன செய்யணும், உள்ளத்தை ஆராய்ஞ்சி அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கோம் முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தர் என்ன செய்யறாரு, ரட்சிக்கிறாரு. ரெண்டாவதாக ஒன்னு பேதின் புஸ்தகம் 2:9
1: நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு
0: வரவழைத்தவருடைய
1: புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக
0: ரெண்டாவது என்ன செய்ய, முதல் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ரெண்டாவது ஆண்டுடைய புண்ணியங்களை எல்லாருக்கும் சொல்லணும். ஆண்டு செய்த நன்மைகளை, ஆண்டு செய்த கிருபைகளை, ஆண்டு வாழ்க்கையில் செய்த எல்லா ஆசீர்வாதத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிரு, நம்மள தெரிஞ்சிருக்கிறாரு. மற்றவங்களுக்கு சொல்றோமா, நம்ம வாழ்க்கையில செய்த அன்பு, நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்த பாராட்டின கிருபைகள் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். சொல்லாம நம்ம அமைக்க வைக்கவே கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை ரெண்டாவது முதல் ரட்சிக்கப்படணும், ரெண்டாவது தேவனுடைய தேவனை பற்றி தேவன் செய்த நன்மைகளை எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லணும். அதுதான் தேவன் நம்மள தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 3:14-15 வாசித்து பாருங்க.
1: அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்,
0: நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கர்த்தரோடு இருக்கவும்,
1: பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும்,
0: நம்மளை அனுப்பவும்,
1: வியாதிகளை குணமாக்கி,
0: வியாதி நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்யணும், மற்றவங்க வியாதிய குணமாக்க செபத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு வரங்கள் வேணும், வல்லம் வேணும், குணமாக்குற வல்லம் வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை அதுதான், அவ்வியாதியை குணமாக்கவும்,
1: பிசாசை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவளா இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார்.
0: அதிகாரம் நம்மள சும்மா சாதாரண ஏற்படுத்தல, தேவன் எதுக்கு ஏற்படுத்திருக்காரு, நம்மள அதிகாரம் உடையவளா இருக்கிறதுக்கு தான் தேவன் நம்மள ஏற்படுத்திருக்கிறாரு. இதற்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்க போறோம். எங்களை அன்பான் இயேசித்து வழி நடத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமே. ஐயா அன்பின் தகப்பனே, நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை கேட்டிருந்த ஒரு ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, பரிசுத்தாவின் நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, ஜெபிக்க உதவி செய்யுங்க, துதிக்க உதவி செய்யுங்க, உம்மோடு இருக்க உதவி செய்யுங்க, உண்மை அண்டி கொள்ள உதவி செய்யுங்க, உண்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, கேட்கிற மக்கள் உள்ளத்துல விசுவாசி தாரும், பரிசுத்தை தாரும். தகப்பனே, உண்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்கு, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம், செய்வனைகள், பெல்லிசனிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். கட்டுகளை எல்லாம் உடைத்து போடுகிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலை இல்லாத குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம். வேலை கொடுங்க சப்பா. திருமணமாகாத குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம். திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்களுக்காய் செபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. வேலையில பிரமோசம் இல்லாத மக்களுக்காய் செபிக்கிற, வேலையில பிரமோசனம் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்காக செபிக்கிற, வேலை கன்ஃபார்மாகணும். கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க, கண்ணீரை துடைங்க. குடிக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை ஆக்குங்கப்பா. கடனால தவிக்கிற மக்கள் கடனடைக்கு உதவி செய்யுங்க, கஷ்டத்தை மாத்துங்க. அன்பின் தகப்பனே, எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைக்க முடிவாக்கி எஞ்சுகிறங்க தாவே. சாபத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா, பாவத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா. தகப்பனே, உண்மை தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க. குடும்பத்தில் பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் தகப்பனே. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க வேண்டும் ஐயா. உண்மை அறியிற அறிவில் வளரணும் ஏசப்பா. கேசில் இருக்க மக்கள் வெற்றி கொடுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. தெய்வீக பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிற மகத்தான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துக பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க இப்படி செய்வதற்காய் கோடான கொடி நன்றி. எங்க செவத்தை கேட்டிருக்காசி தோத்துறோம். எல்லா துதி கனா மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்க அன்பு ரச்சர் யாஸ்வா நாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு மணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: இந்த பூமியில எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறவர் கடவுள். எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறார். கிறிஸ்டியனா இருக்கிறவங்க, நான் கிறிஸ்டியனா இருக்கிறவங்களுக்கும் ஒளி கொடுக்கிறார். எனக்கும் நான் முதல்ல நான் கிறிஸ்டியனா தான் இருந்தேன், அப்பயும் ஒளி கொடுத்தாரு. ஆனா ஒரு நைட்ல நம்மளுக்கு கரண்ட் இருக்கு. ஒரு ட்ரூ கிறிஸ்டியனா நம்ம இருக்கும்போது கடவுள் நைட்லயும் கரண்ட் கொடுக்கிறாரு. கரண்ட் இல்லாத நேரத்தில் இன்வெர்டராக இருந்து அந்த டைம்லயும் நம்மளுக்கு கரண்ட் கொடுத்து எல்லா நேரத்திலையும் நம்ம ஒளியோடு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றாரு. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது, எங்க குடும்பத்துக்கு கிடைச்சது. எல்லா வழியிலையும் எங்களை முன்னேற்றினார் கடவுள். அதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
4: கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். என் கணவர் வந்து ஃபர்ஸ்ட் முழுமையை கல்யாணம் ஆனப்ப முழுமையாக ரசிக்கப்படல. வருஷத்தில் ஒரு வாட்டி சர்ச்சுக்கு வந்தாரு. அப்புறம் வந்து நாங்கள் பெரியமாட்ட சொல்லி ப்ரே பண்ணோம். மாசத்துல ஒரு நாள் வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப வார வாரம் சர்ச்சைக்கு போறாரு. அதுக்காக நான் கர்த்தர் அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். அதே மாதிரி என் பையன் பிளஸ் டூ படிக்கும் போது அவனுக்கு ரொம்ப அஸ்தாயம் கிரிக்கை வந்துருச்சு, ரொம்ப கவலையாயிருச்சு. அப்ப நான் வந்து அங்க மெட்ராஸ்ல இருந்து என்ன செய்யறதே எனக்கு தெரியல, அவன் படிக்கவே இல்லை. அப்ப ஒரு நாள் என் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, எஸ்தே பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, பெரியமா இது மாதிரி இருக்கான சரி சொல்லிட்டு அப்பயே பெரியமா போன் மூலமா ஜெபிச்சாங்க. ஜெபிச்ச வேலையில நான் கண்ணால பார்த்தேன், என் பையன் முட்டிக்கால் போட்டு ஜெபிச்சான். பெரியமா ப்ரேயர் தண்ணி அந்த அவங்க ப்ரேயர் கொடுத்தாங்க, அதுலயும் ப்ரே பண்ணாங்க. அந்த தண்ணியை தெளிச்ச வேலை சாத்தா உடனேதான் நான் பார்த்தேன். அவன் கீழே இறங்கி விழுந்து அப்புறம் நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து இப்ப நல்ல காலேஜ்ல படிக்கிறான். அதுக்காக நான் ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து நாங்க வீடு கட்டும் போது வீடு கட்ட முடியாம பல தடைகள் வந்துச்சு. அப்ப இவங்கலாம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, ராஜா அண்ணன், எஸ்தர் பெரியமா, அவங்க கூட ஜபக்குழுவினரா வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஜெபிச்சுட்டு போனாங்க. ஆண்டவர் வீடு ஃபுல்லா கட்டி முடிச்சு, எங்க குடும்பத்திலேயே நாங்க தான் ஃபுல்லா வீடு கட்டி முடிச்சு எல்லா வீட்டையும் வாடகைக்கும் விட்டு வாடகை வரவும் ஏசப்பா கிருபை செஞ்சாரு. அதுக்காக நான் ஏசப்பாவை அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து என் பிரஸ்ட்ல வந்து கட்டி வந்துச்சு. அதை போய் நான் பார்க்கும் போது இந்த கட்டி வந்து கேன்சரா கூட மாறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கட்டியோட அளவையும் சொன்னாங்க. அப்புறம் நான் ப்ரே பண்ணிட்டு போய் திருப்பியும் போய் ஜெபிச்ச வேலையில உங்க கட்டி அளவே சின்னதாயிருச்சு, உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் ஆண்டவர் அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காக ஜெபிச்ச எஸ்தர் பெருமாக்கோ வசந்தியாக்காக்கோ நன்றி. எனக்கு கிரியை செய்த இயேசுப்பாக்காக கோடான கோடி நன்றி.
5: கரலை தட்டிக்கு நன்றி சொல்லாமா? நன்றி ஆவியன் அவரே ஸ்தோத்திரம். யாராவது சொல்றீங்களா? இயேசுவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க வந்துட்டு எப்பவுமே சர்ச்சுக்கு வந்துட்டு எங்க அப்பாவும் அம்மாவும் தான் போவாங்க. அது கூட எங்களுக்கு ஒழுங்கான சர்ச்சை அமையல. இப்ப கர்த்தர் வந்துட்டு எங்களை நாங்க ஒரு நாள் கூடி ஜபிச்சோம், எங்க குடும்பத்தோட ஜபிச்சோம். கர்த்தர் இப்ப எங்களை வந்துட்டு எல்லா வாரமும் நாங்க தொடர்ந்து 2-3 மாசமா எல்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். அதை கிரியை செய்ததால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
6: கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தான் நாங்க சென்னையில இருந்து வந்தோம். அப்ப என் பையன் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறேன்னு சொன்னா, இப்ப 2 மணிக்கு நாங்க இங்க வரும்போதுதான் எக்ஸாம் எழுத போறோமான்னு போன் பண்ணி சொன்னா, இப்ப போன் பண்றா, அம்மா நான் வந்து சென்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்றோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எனக்கு வீடு வேணும்னு சொல்லி ரொம்ப ப்ரேயர் பண்ணி அழுது ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். வீடு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. அப்ப ஆண்டவர் அவனுக்கு எல்லா சுகத்தையும் அருளி அவனுக்கு நல்ல நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
7: பிரேஸ் தி லார்ட். நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் இங்க பெரியமா வீட்டுக்கு. இப்ப 8-9 வருஷத்துக்கு கழிச்சு மறுபடியும் வந்திருக்கேன். லாஸ்டா வந்தப்ப எதுக்கு நான் ப்ரே பண்ணனா, என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் எங்கள ஒரு ஊர்ல, அதெல்லாம் சென்னையிலயாவது படிக்க வைக்கணும் அந்த ஆசை மட்டும் தான் இருந்தது. அதுக்காக ப்ரே பண்ணிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களே சொந்தமா ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா இந்த வாட்டி வந்து ஸ்டேட் 3rd எங்க பசங்க வந்திருக்காங்க 10th. அப்படி வந்து அந்த அளவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்காரு ஆண்டவர். எங்க ஸ்கூல் நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம்.
8: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க கடை ஆரம்பிக்கும் போது ரொம்ப தடையா இருந்துச்சு. அப்புறம் பெரியமா வந்து ப்ரே பண்ணி தண்ணி தெளிச்சிட்டு போனாங்க. அடுத்த 10th நாள்லயே ஆண்டவர் வந்து அங்க கடையை ஓபன் பண்ண கிருபை செய்தாரு. ரொம்ப ஆசீர்வாதமா ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறாரு அந்த கடையை. அது மாதிரி என் பையனுக்கு டெங்கு ஜுரம் வந்துச்சு, 102 டிகிரி ஜுரம். அவனால ஒண்ணுமே பண்ண முடியல, டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பெரியமா ப்ரே பண்ணாங்க அவனுக்காக. அடுத்த நிமிஷத்திலேயே அவனுக்கு அந்த ஜுரம் அவனை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் டெங்கு பாசிட்டிவ்னு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவனுக்கு ஜுரம்ன்றதே வரல. ஆண்டோட கிருபிக்காக கொடான கோடி நன்றி.
0: கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு ஸ்தோத்திரம். என்னை ஒரு சாட்சியாக நிறுத்துறதுக்காக தேவனை அதி அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப பலவீனமா இருந்தேன். அப்ப இந்த இடத்துல வந்து நான் 3 மாசம் தங்கி இருந்தேன். எனக்கு ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலை கொடுத்தார். இந்த நாள் வரைக்கும் நல்ல சுகத்தோடையும் பலத்தோடு இருக்கிறதுக்கு எனக்கு தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இங்கு ஜெபித்த பிள்ளைகளுக்கும் அப்பா இந்த ஜபக்குழுவுக்கும் இயேசுங்கிற ஊழியர்களுக்கும் நன்றி உள்ளவளா இருக்கிறேன். என் தேவனையும் அதிகமா ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவுக்காக, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் கொடுத்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். என் தேவனுக்கே ஸ்தோத்திரம்.
9: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
10: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
9: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
11: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.com. God bless you.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 13 வசனம்.
1: முடிவு பரியந்தம்
0: நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைச்சிருக்கிறவங்க தான் ரட்சிக்கப்படுவோம். இப்ப நம்ம நல்ல ஆண்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற உண்மைதான். சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன குழப்பங்கள் வரும்போது ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே நம்மள வந்து என்ன சும்மா நீ பைப்பில் வச்சுட்டே இருக்கிற, சும்மா செவத்திட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம குழப்பும் போது நம்ம எத்தனை பேர் சோர்ந்துடுறோம் இல்லையா? உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம், உலகத்துல தான் இருக்கிறோம், அது மேல உலக காரியத்தை நம்ம இருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லி குழப்பறவங்க நிறைய பேர் இல்லையா? அவங்க வார்த்தை கேட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? பின் வாங்கி போயிடக்கூடாது, செவத்தை விட்டுறக்கூடாது, வேத வாசிப்பை விட்டுவே கூடாது. சொல்லுவாங்க இன்னும் நீ அங்கே செவத்து போடல இருந்துதான் என்ன உனக்கு பார்க்க கூட முடியறதில்ல, ஜபமும் பண்ணணும், நம்ம எல்லாருடைய ஐக்கியமா இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. கர்த்தர் வேதம் சொல்லுது முடிபெருந்த நிலை நிலைப்பவனா ரசிக்கப்படும். முடிபெருந்த நிலை நிக்கல என்ன செய்யணும்? முதல்ல என்ன தேவை? முதல்ல வேத வசிப்பு அதிகமா தேவை. அதுதான் கர்த்தர் வேதம் கால்களுக்கு தீபம், பாதிக்கு வெளிச்சம். ரெண்டாவது நமக்கு என்ன வேணும்? ஜபம், பரிசுத்தவன் அபிஷேகம், ஐக்கியம், எல்லாமே நமக்கு தேவை. இருந்தா தான் முடிபெருந்தமும் நடிச்சிருக்க முடியும். ஒரு காரியம் இருந்துட்டு அது மாத்திர உபாசமா நம்ம இருக்க வேண்டும். உபாசத்தை கட்டாயம் நம்ம இருக்கணும். வாரத்துல ரெண்டு நாளாவது இருக்கணும். மத்தியான நிறைய பேர் உபாசமே இருக்கிறது இல்ல. மத்தியான சுவிசேஷம் 17 அதிகாரம் 21 வசனம்.
1: இந்த ஜாதி பிசாசு,
0: இந்த ஜாதி பிசாசு
1: ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி,
0: ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி
1: எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது.
0: எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. உள்ளத்தை கெடுக்கிற பிசாசு தான் தெரியுமா? உள்ளத்துல எண்ணத்தை மாறி மாறி சிந்தனை கொண்டு உள்ளத்து பிசாசு நம்ம மேல வரமாட்டான். பிசாசு என்னச்சுவான்? உள்ளத்துல கொண்டு குழப்பறது, யோசனை கொண்டுறது, இப்படி செய்யு அப்படி செய்யு, இதெல்லாம் உன்னால செய்ய முடியுமா? கொஞ்ச நேரம் செய்ய முன்னு, கொஞ்ச நேரம் வேலை வாசிக்கணும், கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கணும். கொண்டு யாரு? பிசாசு. செபத்தினாலும் பாசத்தினாலும் இந்த ஜாதி பிசாச,
1: இந்த ஜாதி பிசாசு,
0: இந்த ஜாதி பிசாசு
1: செபத்தினாலும்
0: செபத்தினாலும்
1: உபவாசத்தினாலுமே அன்றி,
0: உபவாசத்தினாலுமே அன்றி
1: மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது.
0: வேற எதிரிந்த என்ன செய்யாது? புறப்பட்டு போகாது. பிசாசு நம்ம மேல வராது. இப்ப எல்லாம் பிசாசு தந்திர என்ன தெரியுமா? மேல வர்றது இல்ல. அப்படியே எண்ணத்தை சிதறடிப்பா, சிந்தனை சிதறடிப்பா, குழப்பத்தை உண்டாக்கும், யோசனை உண்டாக்கும், நமக்கு தெரியாமையே நம்ம அதுல விழுந்துருவோம். அதுதான் கத்திரி வேதம் சொல்றது. இந்த பீஸ், இந்த சாதி பீசாசு என்ன செய்யணும்? முத செவ்வாய், ரெண்டாவது உபாசம், அதே மாதிரி பரிசுத்தவான் அபிஷேகம், தேவனுடைய வசனம் நிறைய வந்தாலும் வாசிக்கிறீங்களோ அப்படிதான் கத்திரி வருகைக்கு நடிச்சிருமா தான் கத்திரி வேதம் சொல்றது. முடிவெறியும் தான் நலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படுவான். இல்ல உலகமும் வேணும், ஏசுசாமி வேணும் நினைச்சா கட்டாயம் நம்ம நடிச்சிருக்க முடியாது. கத்திரி வேதம் அப்படிதான் சொல்றது. ஒவ்வொரு இடத்திலும் வேதனையின் துன்பம் நிறைஞ்ச காலங்கள், அதான் ஆண்டவர் சொன்னார் முடிவரை நல்ல நிலைப்பவனா ரட்சிக்கப்படுவான். லூக்கான சுவிசேஷம் 22 அதிகாரம் 28 வசனம்.
1: மேலும்
0: மேலும்
1: எனக்கு நேரிட்ட,
0: எனக்கு நேரிட்ட
1: சோதனைகளில்,
0: சோதனைகளில்
1: என்னோட கூட,
0: என்னோட கூட
1: நிலைத்திருந்தவர்கள் நீங்களே.
0: ஆமாங்க, பாருங்க சோதனைகள்ல கர்த்தரோட நிலைச்சிருந்தவங்க யாரு? அவர் சீசரில் பார்த்து அன்றை சொல்றார், எனக்கு நேரிட்ட சோதனை நிலைத்திருந்தவங்க நீங்களே. அதுக்குன்னு சோதனை வராதுன்னு இல்லை. சீசர்களுக்கும் நம்மள மாதிரி மாதிரியாக தான் அவங்களுக்கும் வந்திருக்கு. அதே போல நமக்கு சோதனை வரதான் செய்யும். அதான் ஆண்டோட வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, சோதனையில் நிலைத்திருந்தவங்க நீங்க தான். நமக்கு அதுக்குன்னு சோதனை வராது, இல்லை அதெல்லாம் சோதனையில் இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு எந்த சோதனையில் நிலைச்சிருக்குன்னு சொன்னால் நம்ம அதிக நேரம் கர்த்தரோடு நிலைச்சிருக்கணும். தான சோதனையில் என்னோடு நிலைச்சிருந்தவங்க நீங்க தான் சொல்லி யாரை பத்தி சொல்றாரு? சீசில பத்தி. எத்தனையோ பேர் அப்பத்துக்கா வந்தாங்க, எத்தனையோ பேர் அப்பத்துக்கா வந்தாங்க, எத்தனையோ பேர் ஆசீர்வாதத்துக்கா வந்தாங்க. நிலைச்சிருந்த ஆண்டுடைய சீசர்கள் மட்டும்தான். அதே போல நம்மளும் கர்த்தருடைய சமயமா இருக்கு, நம்மளும் கர்த்தருத்துல நிலைச்சிருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 21 அதிகாரம் 24 வசனம்.
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்,
0: ரட்சிக்கப்படுற ஜனங்கள்
1: அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
0: ரட்சிக்கப்படுற ஜனங்க தான் ஆண்டு வெளிச்சத்துல நடப்பாங்க. நம்ம ரட்சிப்பில்லையா எங்க நடக்கிறோம், என்ன நடக்கிறோம் தெரியாது. ரட்சிக்கப்பட்டாதான் கர்த்தருடைய வெளிச்சத்துல நடக்க முடியும். கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறோமா, கர்த்தர் பிரியமில்லாம நடக்கிறோமா, என்ன செய்யணும்னு தெரியாது. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்றது. முடிபெறந்து நிலை நிலைப்போனோ ரட்சிக்கப்படும். இங்க வேதம் சொல்றது ரட்சிக்கப்பட்டவன் தான் அவர் வெளிச்சத்துல நடப்பார்கள். எந்த அளவுக்கு நீங்க பைபிள் வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கர்த்தரை கிட்டி சேர முடியும். எந்த அளவுக்கு சவம் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு உபாசம் பண்றீங்களோ, பரிசுத்தாவில் நிலைச்சிருக்கீங்களோ அப்பதான் கர்த்தருக்குள் நிலைச்சிருக்க முடியும். வேற எந்த விதத்திலையும் கர்த்தருக்குள் நிலைச்சிருக்க முடியாது. அருமையானவர்களே, நம்ம மறந்தே போகாதீங்க. அதான் கர்த்தருக்கு ரட்சிக்கப்படுங்க தான் என்ன செய்வாங்களா, வெளிச்சத்துல நடப்பார். ரட்சிக்கப்பட கர்த்தருடைய வெளிச்சத்துல நடக்க முடியாது. நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. நம்ம என்ன செய்யறோம், நல்லா தானே இருக்கோம், கரெக்டா தானே இருக்கோம், நம்ம சர்ச்சி போறோம், பைபிள் வாசிக்கிறோம், எல்லாமே செய்யறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் ஆண்டவர் பிரியாம ஆண்டவருக்குள்ளே நிலைச்சிருக்க முடியும். அல்லேலூயா. நிறைப்பிச்சல நான் எப்பயோ ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. அது உண்மையே இல்லை. ரட்சிக்கப்பட்டிருந்தா நம்ம ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதான் கர்த்தர் வேதம் சொல்லுது. நம்ம தொண்ணூத்தன சங்கம் எல்லாருக்குமே தெரியும், நீடித்த நாளுக்கு அவளை திருப்தி ஆக்கின் ரட்சிப்பவனுக்கு காமிப்பேன். தொண்ணூத்தன சங்கம் கடைசி வசனம், நீடித்த நாளுக்குள்ள அவனை திருப்தி ஆக்கின் ரட்சிப்பவனுக்கு. நீடித்த நாளுக்குள்ள ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும்
1: நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்கி,
0: நீடித்த நாட்கள் அவனை திருப்தி ஆக்கி
1: என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்.
0: என் ரட்சிப்பை அவனுக்கு காமிப்பேன். ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் நம்ம என்ன போறது பார்த்தா சரியா ரைட்டா நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம் என்ன செய்யறோம்னு சொல்லி நமக்கு தெரியும். இந்த ரட்சிக்கப்படாட்ட நம்ம இன்னைக்கு ஆண்டவர் கேட்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படை. வாழ்த்து பாருங்க, பிலிப்பேர் வாழ்த்து பாத்தீங்கன்னா, பிலிப்பேர் நாலாம் அதிகாரத்துல ஏழாவசனம் வாழ்த்து பாருங்க, 6:7.
1: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்.
0: கர்த்தர் இங்க என்ன சொல்றாரு, நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒன்றுக்கும் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாமல் சொல்லிட்டாரு.
1: எல்லாவற்றையும் குறித்து
0: போதும். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, எபிரேயர் புத்தகம் 2:4.
1: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து,
0: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து
1: நாம் கவலை அற்றிருப்போமானால்,
0: கவலை அற்றிருப்போமானால்
1: தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்,
0: தண்டனைக்கு எப்படி எப்படி பார்த்துக்கோ. இங்க என்ன சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாது சொல்லி இங்க சொன்ன ஆண்டவராக இயேசுக்கு திங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு, ரட்சிப்பு குறித்து கவலை அற்று இருப்போமானால் வருகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுமோ. ஆமாறிமானவர்களே, ரட்சிக்கப்படாட்டா வரப்போற தண்டனை எப்படி தப்பித்துக் கொள்ளுமோ. எத்தனையோ சன்னங்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு பேரு எத்தனையோ பேர் வாழ்ந்துருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, சர்ச்சைக்கு போறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த ரட்சிப்பை குறித்து அவங்களுக்கு என்ன இல்ல, கவலையே கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா படலையங்கிற கவலை கிடையாது. ஏதோ சர்ச்சைக்கு போற வர வந்துடுற அவ்வளவுதான். இங்க சொன்னார் ஆண்டவரை இயேசுகிறது பரிசுத்த பவுலையும் ஏத்தமாக என்ன சொன்னாரு, ஒன்றுக்கும் கவலைப்படும். இங்க என்ன சொல்றாரு, ரட்சிப்பை குறித்து கவலை அற்று இருப்போமானா வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கலாம். என்ன தண்டனை, அரகுத்து போற தண்டனை, வேற தண்டனை இல்ல. ரட்சிக்கப்படாட்டேன் பர்வத்துக்கு நிச்சயமா நம்ம எங்க போக முடியாது, பர்வத்து கட்டாயம் போகவே முடியாது. ரட்சிக்கப்பட்டால் மாத்திர அதான் கத்தடி வேதம் நமக்கு வாசித்தோம். ரட்சிக்கப்பட்டால் எங்க நடப்பாங்க, வெளிச்சத்துல நடப்பாங்க. அம்மா நான் ரட்சிக்கப்படட்டா, அதான் கத்தடி வேதம். ரட்சிப்பை குறித்து கவலை அற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். என்ன தண்டனை, அதுதான் நரகம். அருமையானவர்களே, ரட்சிப்பை குறித்து கவலை அற்ற இருப்பீங்கன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நாளை நம்முடையதல்ல. சங்கீத புஸ்தகம் 24:3.
1: யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான்,
0: யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான்,
1: யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
0: யார் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
1: கைகளில் சுத்தம் உள்ளவனும்,
0: கைகளில் சுத்தம் உள்ளவனும்,
1: இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து.
0: முதல்ல என்ன இருக்கணும், கையில என்ன வேணும், சுத்தம் வேணும். ரெண்டாவது, இருதயத்துல மாசு இல்லாம இருந்து
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே.
0: நாய்க்கு ஆத்தும என்சி கூட ஒப்புக்கொடாமலும் கபடவா ஆணையிடாமல் இருப்பவனே கத்தடி பரிசுத்த பருவத்துல ஏற முடியும். முத பாக்கணும், கையில என்ன செய்யணும், சுத்தம். நம்ம எங்கேயோ எல்லாம் வேலை செய்யறோம், இங்கேயோ போறோம், அங்க போறோம். அதனால கையில என்ன இருக்கணும், சுத்தம். சுத்தம் கை கழுவாம இருக்கிறதால சுத்தம் அது இல்ல. கை கழியும் போல எப்ப பார்த்தாலும் சோப்பு போட்டு கழுவணுமா, அந்த சுத்தத்தான் சொல்லல. ஒரு சின்ன துரும்பு கூட மற்றவங்க பொருள் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அதான் அப்படி அப்படி வாழ முடியுமா நினைக்கிறீங்களா, வாழ்ந்துருக்கிற பக்தர்களை பார்ப்போம். கையில மற்றவங்க பொருளை ஒரு சின்ன பொருள் கூட எடுக்கூடாது. அருமையானவர்களே, இந்த உலகத்துல ஒன்னும் கொண்டு வந்தும் கிடையாது, ஒன்னும் கொண்டு போறது இல்லையா. எத்தனை என்ன இருந்தாலும் இந்த உலகத்துல ஒரு பைசா கூட ஒரு சின்னது கூட கொண்டு போக முடியாது. இந்த உலகத்துல ஒன்னும் கொண்டு வந்தும் இல்லை, ஒன்னும் கொண்டு போறதும் இல்லை. அதனால கையை நம்ம சுத்தமா காத்துக்கணும். ஒருத்தர் மற்றவங்க பொருள் நம்ம இருக்குமானா திருப்பி கொடுத்துருங்க. எத்தனையோ ஆண்டவங்களுக்கு சொல்ல சொன்னாரு, நிறைய பேர் கொடுத்த மாதிரி தெரியல. அததான் சொல்றாரு, கையில சுத்தம் உள்ளவனும் மற்றவங்க பொருளை ஒரு 10 பைசா கூட நம்ம போய் நம்ம எடுக்க கூடாது. 10 பைசா கூட மற்றவங்க வீட்டு நம்ம மற்றவங்க 10 பைசா பொருள் கூட நம்ம வீட்டுல இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஹலேலூயா. யார் பொருளாவது இருக்குமானால், யார் புஸ்தமாவது இருக்குமானால், யாருடைய பேனாவது இருக்குமானால், யாருடைய கேசட் இருக்குமானால், இன்னும் மற்ற பொருள் உங்களுக்கு எல்லாமே தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் பொருள் மற்றவங்க வீட்டில் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்குது, அது வச்சிருக்கீங்கன்னா அதை சொல்றாரு. யார் கர்த்தருடைய பரிசுத்த பருவத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய பருவத்தில் நிலைச்சிருப்பான்,
1: யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
0: அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யாரு நினைச்சிருப்பான், அதை சொல்லி சொல்றாரு. கையில சுத்தம் உள்ளவர்கள், யார் பைசா ஒரு பைசா நீங்க எடுக்காதீங்க, உங்க பைசா அவங்ககிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அவங்க பைசாவை எடுக்காதீங்க. ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம போக முடியாது. கர்த்தருடைய ராஜ்யத்து போகும்போது நம்ம யாராட்ட என்னென்ன பொருள் வாங்கி வச்சிருக்கோமோ அங்க வந்து அதை தடை நிற்கும். அதனால நம்ம என்னென்ன செய்யறோமோ, கேசட்டா இருக்கலாம், பாட்டு புஸ்தமா இருக்கலாம், மற்றபடிய பேனா இருக்கலாம், மற்றவங்களுக்கு அது மாதிரி எல்லா பொருளும் உங்களுக்கு தெரியும், கொடுத்துருங்க. கொடுக்காட்டி நீங்க என்ன செய்ய முடியாது, கர்த்தருடைய பருவத்துல ஏற முடியாது, அவர் பரிசுத்த ஸ்தலத்துல நிலைச்சிருக்கவும் முடியாது. ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, அதுக்கடுத்து சொல்றாரு, இங்க தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 18 சங்கீதம் 24 வசனம். அப்படியெல்லாம் வாழ முடியுமா அப்படின்னு நீங்க
1: நினைக்கலாம்.
0: ஆகையால்
1: கர்த்தர் என் நீதிக்கும்,
0: கர்த்தர் என் நீதிக்கும்,
1: தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற,
0: தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற,
1: என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக,
0: என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக
1: எனக்கு பலன் அளித்தார்,
0: எனக்கு பலன் அளித்தார். பாத்தீங்களா, அவர் கண்களுக்கு முன்னிருக்க என் கையின் சுத்தத்துக்கு எனக்கு பலன் அளித்தார். அதனாலதான் ஆண்டவராக இயேசுக்கு தாவீது பார்த்து சொன்னார், இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். யோவு சொல்றார் பாருங்க, யோவின் புஸ்தகம் மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, கண்டிப்பா அது எல்லாரும் அவங்கவுங்க பொருளை திருப்பி கொடுங்க. எத்தனையோ தரம் சொல்லியிருக்க, ஆனா கொடுத்த மாதிரி யாரும் தெரியல. மறந்துடாதீங்க, கொடுக்காட்டி நீங்க ஆண்டவர் வந்து நாளைக்கு எனக்கு தெரியாது, நீங்க ஆண்டவர்கிட்ட யாருமே சொல்ல முடியாது. வாசித்து பாருங்க, யோவின் புஸ்தகம் 17:9 வசனம்.
1: சுத்தமான கைகள் உள்ளவன்,
0: சுத்தமான கைகள் உள்ளவன்
1: மேன்மேலும் பலத்து போவான்.
0: பாத்தீங்களா, கையில உங்க கையில சுத்தமான மேன்மேல நீங்க என்ன செஞ்சிருவீங்க, பழத்து போவீங்க. பழத்து போன என்ன ஆசீர்வாதம், வெண்மையில உங்க ஆசீர்வாதம் பழத்து வரும். மற்றவங்க பொருளை சேர்த்து வச்சு நீங்களே ஐயோ இந்த பொருளை நமக்கு வேணும் ஆசையோட வச்சிருந்தா நமக்கு அது வந்து கர்த்தருடைய பருவத்துல என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, நிலைச்சிருக்க முடியாது. அப்ப கையில சுத்தமெல்லாம் வர வர பழத்து போவோம். நம்ம கையை சுத்தமா இருந்தா வர வர நம்ம எப்படி போயிடும், பழத்து போவோம். ரெண்டாவது சொல்ற, முத என்ன சொல்ற, கையில சுத்தம் உள்ளவனும், ரெண்டாவது இதயத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும், நம்ம இதயத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும். அது ஆண்டவர் சொன்ன, சுத்த இதயம் உள்ளவன் பாக்கியவான் நாம் தேவனை தரிசிப்பார்கள். வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 5:8 வசனம்.
1: இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
0: இதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
1: அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
0: அவர் தான் தேவனை என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். இதயத்தில் சுத்தம் இருக்கா, கர்த்தருக்குள் அன்பார்ந்தவர்கள், இதுவரைக்கும் நம்ம செய்தி கேட்டோம், இப்ப சேவம் பண்ணுவோம். எங்கள் அன்பாடி இயேசுத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, கீழ மூடிக்கோங்க, வியாதியை குணமாக்குங்க சப்பா, நோய் குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா, கிட்னி பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா, கிட்னியை தொடுங்க ஆண்டவரே, மந்திரம் செய்வனை உடைத்து போடுங்க, பிசாசின் அழித்து போடுங்க ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் தடக்கணும் சப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சம்மா இல்லாத மக்களுக்கு சம்மான் தரணும், கடன் பரிசையில் மாறணும், கண்ணீர் துடைக்கணும், கஷ்டங்கள் நீங்கணும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்க மாறுப்பதை செய்யுங்க சப்பா, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா, கஷ்டப்படலாம் மாறணும், கண்ணீர்லாம் துடைக்கணும் சப்பா. ஆண்டவரையும் துதிக்கிற ஹார்ட் பலவீன படமாக்குங்க, தகப்பனையும் துதிக்கிறோம், ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீன என்னென்ன பலவீனம் சரீரத்தில் இருக்கோ அத்தனை பலவீனத்தை நீக்கி போடுங்க, நாம் மட்டும் மங்கிப்படட்டும். தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க. தொழிற்சிற குடும்பங்கள் ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, உங்க மகத்துவம்ல நாம் மாத்திரம் மங்கிப்படட்டும். வியாதிகள் நோய்கள் எல்லாம் நீங்கி போட்டு ஆண்டவரே, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்கப்படணும், சாபத்திலையும் பாவத்திலையும் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, தடைகளாக நீக்கி போடுங்க ஆண்டவரே, மகத்தான காரியத்தை செய்யுங்க, உங்க நாம மாத்திரம் மகிப்படட்டும் ஆண்டவரே, பெரிய காரியத்தை செய்யுங்க, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க, நானே எல்லாவற்றையும் கத்தனு சொன்னீங்கதானே, நீங்க செய்யணுமாப்பா செய்யணுமாப்பா செய்யணுமாப்பா, உங்க மகத்துவம்ல நாம மாத்திரம் மகிழப்படட்டுங்க. தகப்பிலே எல்லா பிள்ளைகளும் எக்ஸாம் எழுத போறாங்க, ஞானத்தை கொடுங்க ஞாபகத்தை கொடுங்க, எல்லாரும் நல்ல மதிப்பு நாங்கள் பாஸ் பண்ணணும். உங்க நாம மாத்திரம் மகிழப்படட்டும், அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சகர் இயேசுப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தரை விசாரித்து கேட்டா சந்தோஷமா இருங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒழித்தல் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர் கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address asinkaram@gmail.com. Our website, andlovejesus.com. God bless you.

0: கர்த்தர்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை ஏசுகிறது இன்னைக்கு நம்ம தந்த வாக்கு தத்தம் ஏசாயின் புஸ்தகம் 26:15.
1: இந்த ஜாதி
0: பெருக பண்ணினீர் ஆண்டவரை ஏசுகிறது சொல்ற, உங்களை பெருக பண்ணேன்னு சொல்லி, இந்த ஜாதியை பெருக பண்ணினேன்னு சொல்லி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில பெருகும், ஒரு காரியங்களும் குறை வராது, பெருகும். நீங்க நினைக்கிறீங்க கொஞ்சம்தான் இருக்குது, இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலாம், இதை வச்சு எப்படி திருமணம் நடக்கணும், இந்த குடும்ப இந்த பணத்தை வச்சு எப்படி கடை நடத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரை இயேசுக்கு சொல்லி இருக்கிறார், இந்த சாதியை பெருக பண்ணினேன்னு சொல்லி. கர்த்தர் நிச்சயமா உங்களை பெருக பண்ணுவார், கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தை பெருக பண்ணுவார், உங்க கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்குவார், உங்க கண்ணிலிருந்து விடுதலையாக்குவார், உங்க குடும்பத்தின் எல்லையை பெருக பண்ணுவார், உங்களை ஆசீர்வாதத்தினால பெருக பண்ணுவார், சமாதானத்தினால பெருக பண்ணுவார், சந்தோஷத்தினால பெருக பண்ணுவார், உங்கள் வாழ்க்கையில பெருக பண்ணுவார். ஏசாயின் புஸ்தகம் 54:3.
1: நீ வலதுபுறத்திலும்
0: இடதுபுறத்திலும்
1: இடங்கொண்டு பெருகுவாய்.
0: இடங்கொண்டு பெருகுவீங்க, உங்க வாழ்க்கையில சமாதானம் பெருகும், சந்தோஷம் பெருகும், குடும்பத்துல ஆசீர்வாதம் பெருகும், எல்லாமே உங்க வாழ்க்கையில பெருகும். கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார் வாழ்க்கையில. ஏசாயின் புஸ்தகம் 9:2-3.
1: இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது
0: அந்த
1: ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர்
0: ஆண்டவராய் இயேசுக்கு வெளிச்சம் உங்கள் மேல என் மேலே பிரகாசிக்கும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி பெருக பண்ணுவார். இந்த உலகத்துல என்ன பழம் இருந்தாலும் நமக்கு மகிழ்ச்சி வர்றது. கர்த்தராகி தேவனுடைய வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிக்கும் போது நம் மகிழ்ச்சி பெருக பண்ணுகிற தேவன். அப்படியானா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசிக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 60:1.
1: எழும்பி பிரகாசி
0: உன் ஒளி வந்தது
1: கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது.
0: எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. நீங்க எழும்ப வேண்டும். நம்ம எதில் வீட்டுல எழும்பணும் சொல்லி நம்ம உள்ள தலசி பார்த்தா நமக்கே தெரியும் எது எதுல இருந்து எழும்ப வேண்டும், எதுல இருந்தா நம்ம எழும்ப வேண்டும் சொல்லி நமக்கே தெரியும். எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. எதை இருந்து முதலாவது எழும்ப வேண்டுமா? முதலாவது பார்க்கிறோம் எபேசியர் புஸ்தகம் 5:14.
1: ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழும்பு.
0: ஆமா அருமையானவர்களே, மரித்தோரை விட்டு எழும்பண்டும். மரித்தோன்னு யாரு தெரியுமா? நீங்க நினைக்கலாம் மரித்தோர் மத்தியில் நான் இருக்கிறானா, ஏன் இந்த வேதம் அப்படி சொல்லுகிறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மரித்தோர் யாரு தெரியுமா? 16:17.
1: மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும்
0: கர்த்தரை துதியார்கள். பாத்தீங்களா, மரித்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? கர்த்தர் துதிக்க மாட்டாங்க. தேவையில்லாம எவ்வளவு வேணாலும் பேசுவாங்க, எவ்வளவு நேரம்னாலும் வீணா பேசுவாங்க. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. அதான் மரித்தவர் என்ன செய்ய, மரித்தவரும் மௌனத்தில் இறங்கும் கர்த்தர் துதிக்க மாட்டாங்க. அதான் கர்த்தர் வேதம் சொல்லுது, மரித்தவரை விட்டு எழும்பு. எபேசியர் புஸ்தகம் 5:14 வாசிக்கலாமா?
1: ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழும்ப வேண்டும்.
0: மரித்தவங்க யாருன்னு பார்த்தோம், மரித்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. அதனாலதான் நம்ம மரித்தவரை விட்டு நம்ம எழும்பிடணும். அவங்களோட நம்மளும் இருந்தா நம்மளும் துதிக்க மாட்டோம், அவங்க வரையும் நம்மளும் இருப்போம். அதுக்குத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, மரித்தோரை விட்டு எழும்பிரு. அவங்க மத்தியில் இருக்காத, துதிக்காதவங்க மத்தியில் இருக்காத, துதிக்க மாட்டாங்க, செவிக்க மாட்டாங்க, தேவரை தேட மாட்டாங்க. அவங்க மத்தியில் இருந்தீங்கன்னா நீங்களும் துதிக்க மாட்டீங்க, செவிக்க மாட்டீங்க. அதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுறது, மரித்தவரை விட்டு எழுந்துரு. மரித்தோட்டி எழும்போது கர்த்தர் நம்மள என்ன செய்ய, பிரகாசிப்பார். மரித்தோரை விட்டு எழும்ப வேண்டும். ஏசாயின் புஸ்தகம் 52:2.
1: தூசியை உதறிவிட்டு எழுந்துரு.
0: ஆமா பாருங்க, நீங்க ஒரு வெள்ளை சட்டை போட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூசியோட வெளியே போவீங்களா? உங்க வெள்ளை சட்டை எதிரையோ சாஞ்சிட்டீங்க, உங்க மேல நல்லா தூசியெல்லாம் நல்லா ஒட்டி இருக்குது. போட கேட்க மாட்டாங்க, என்னங்க சட்டையெல்லாம் என்னமோ ஒட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள் நம்ம பாவம்னு தூசி, நம்ம தேவையில்லாத தூசிகளை உதறிவிட்டு எழும்ப வேண்டும். பாவம் வேண்டான்னு சொல்லி நம்ம வெறுத்து தள்ள வேண்டும். பாவம் எனக்கு வேண்டாம், பாவமான எண்ணங்கள் வேண்டாம், பாவமான சிந்தனைகள் வேண்டான்னு சொல்லி அதை விட்டு மெனசினும் உதறிவிட்டு என் பாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அதை உதறிவிட்டு எழும்ப வேண்டும். அதன் தூசி விட்டு எழும்பி அதை எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. வாசிக்கலாமா ஏசாயா 60:1.
2: எழும்பி பிரகாசி,
0: எழும்பி பிரகாசி
2: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது.
2: கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது,
0: கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நம்ம முதலாவது எதுக்கு தூக்கத்திட்டு எழுந்திருக்கணும், இரண்டாவது தூசி விட்டு எழுந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்ம பெருக போன என்ன செய்ய வேண்டுமா, எசேக்கியேல் புஸ்தகம் 36:37.
2: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்,
2: இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும்.
0: மந்த

0: பெறுகிறது போல
1: மந்தை பெறுகிறது போல
0: அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன்.
1: அவர்கள் மனிதரை பெருக பண்ணுவேன். ஆமா அருமையானவர்களே, கர்த்தர்கிட்ட நம்ம விண்ணப்பம் பண்ணும் போது மந்தை பெருக பண்ணுறதால மனிதரை பெருக பண்ணுன்னு சொல்லி, எங்களை சந்ததியில மக்களே இல்லையே, என் சந்ததி பெருகாம இருக்குதே, எங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லையே, கண்ணீர் அப்படின்னு சொல்லி கண்ணீரோட இருக்கீங்களா? கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ண பாருங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. நீங்க விண்ணப்பம் பண்ணி பாருங்க, உங்க குடும்பம் பெருகும். உங்க வாழ்க்கையில ஒரு குறையுமே இருக்காது. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உங்க குடும்பம் பெருகி நல்ல ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க பிள்ளைகள் பெருகுவாங்க, உங்க பிள்ளைகள் உங்க பேரமைத்து எல்லாம் பெருக பண்ணுவார் தேவன். அதான் மந்தை பெருக பண்ணுவது போல மனிதரை பெருக பண்ணின்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நம்ம நிறைய பேர் விண்ணப்பம் பண்றது இல்ல. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது ஏசாயின் புஸ்தகம் 59:16
0: ஒருவரும் இல்லை என்று கண்டு,
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு
0: விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்.
1: விண்ணப்பம் பண்ணுகிற இல்லை என்று ஆச்சரியப்பட்ட நிறைய பேர் விண்ணப்பம் பண்ண கஷ்டம். ஐயோ என் குடும்பத்துல எப்படி இருக்குதே, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் பெருக்க இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்குறோம். கர்த்தராகி தேவன் சொல்றாரு, விண்ணப்பம் பண்ணுங்க. விண்ணப்பம் பண்ணும் போது மந்தையை பெருக பண்ணுகிற மனிதரை பெருக பண்ணுன்னு சொல்லி இருக்கிறார். உங்க குடும்பம் பெருகும், உங்க பிள்ளைகள் விருத்தி அடைவாங்க, உங்க பேரம்பேத்தி வர்த்திக்க பண்ணுவார் கர்த்தர். ஒரு நன்மையும் குறைபடாது, உங்க வாழ்க்கை நாள்காலம் பெருகும். நீங்க கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. எரேமியன் புஸ்தகம் 29:12
0: அப்பொழுது நீங்கள் கூடி வந்து,
1: நீங்க கூடி வந்து
0: என்னை தொழுது கொண்டு,
1: என்னை தொழுது கொண்டு
0: என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள்,
1: என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள்,
0: நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன்,
1: நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். பாத்தீங்களா, நம்ம கூடி வந்து விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் நம்ம செவி கொடுத்து நிச்சயமா பெருக பண்ணுவார். உங்க வாழ்க்கையில மந்தை பெருக பண்ணுவது போல மனிதர் பெருக பண்ணுவார். நீங்க கலங்காதீங்க அருமையான சகோதரி சகோதரி. ஊழியத்துல ஒரு விருத்தி இல்லையே, ஊழியத்துல ஒரு அற்புதம் நடக்கலன்னு சொல்லி கலங்குறீங்களா? நீங்க கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. உங்க ஊழியத்துல சவ பெருகும், ஊழிய ஆசீர்வாதமா இருக்கும், பெருக பண்ணுவார். நிச்சயம் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். ஊழியம் பெருகும், உங்க சவ பெருகும், பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில ஆண்டு செய்வார். நிச்சயமா உங்களுக்கு பெருக பண்ணுவார், கலங்காதீங்க. மூன்றாவதாக நம்ம என்ன செய்யணுமா பாருங்க. முதல் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரத்துல நம்ம எழும்பி வரணும். மகிழ்ச்சியை நம்ம பெருக பண்ணுகிறார். ரெண்டாவதாக என்ன செய்யறாரு, மந்தை பெருக பண்ணுவார், மனிதரை பெருக பண்ணுவேன் ஆண்டு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டு வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். எபிரேயன் புஸ்தகம் 16:15
0: நிச்சயமாக,
1: நிச்சயமாக
0: நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து,
1: ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதித்து
0: உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார்.
1: பெருகவே பெருகப்படுவேன் என்றார்.
0: அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார்.
1: அபிரகாம் 25 காத்திருந்தார். கர்த்தர் சொன்னார் பெருகவே பெருக பண்ணுவேன் சொல்லி. அவர் 25 பொறுமையோடு காத்திருந்தார். ஆபிரகாம் நிமித்தம் அந்த சந்தை தான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் பெரிய காரியத்தை வாழ்க்கையில செய்தார், பெருக பண்ணினார். அருமையானவர்களே, கர்த்தராகிய தேவன் உங்க வாழ்க்கையிலும் பெருக பண்ணுவார், ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார், மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார், உங்களுடைய குடும்பத்துல சமானத்தை பெருக பண்ணுவார், சந்தோஷத்தை பெருக பண்ணுவார், ஆசீர்வாத அளவில்லாம உங்க வாழ்க்கையில கொடுப்பார், உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவார். கலங்கவே வேண்டாம், நிச்சயம் உங்களை பெருக பண்ணுவார், கலங்காதீங்க. வாக்குத்தத்தை இதை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நம்ம பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் எவ்வளவு நாளும் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறாரு, என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலையே, ஒரு அற்புதம் கூட நடக்கலையே நீங்க கலங்கலாம். ஆபிரகாம் எப்படி பொறுமையோடு காத்திருந்தார், வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டார், அதே போல் நீங்களும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 10:36
0: நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை, பெறும்படிக்கு, பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது.
1: வாக்குத்தத்தம் பண்ணிருக்கேன்னு பெற்றுக்கொண்டு கிடைச்சு நமக்கு பொறுமை தேவை. நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவார், உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார், கட்டாயம் உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவார். நீங்க அதை என்ன செய்யணும், பொறுமையோடு காத்திருக்கணும். ஆண்டவர் நிறைவேற்ற வரைக்கும் அவர் கரத்தையே நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். பொறுமையோடு காத்திருந்தீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தம் பண்ணியிருக்கிறாரோ அத்தனை வாக்குத்தையும் பெருக பண்ணுவார். யோசுவான் புஸ்தகம் 21:45 கர்த்தர்
0: இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு,
1: இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு
0: சொல்லியிருந்த
1: நல்வார்த்தைகள் எல்லாம்
0: ஒரு வார்த்தையும்
1: தவறி போகவில்லை.

0: எல்லாம் நிறைவேறிச்சு,
1: எல்லாம் நிறைவேறிச்சு பாத்தீங்களா. அதே போல ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினான். அந்த தேவன் நேற்றும் என்றும் என்று மாறாதவர். உங்கள் வாழ்க்கையில் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அதனை நிறைவேற்றி உங்களை பெருக பண்ணுவார். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க, பெரிய காரியத்தை செய்வார். நான்காவதாக 71 சங்கீதம் 21 வசனம்.
0: என் மேன்மையை பெருக பண்ணி,
1: என் மேன்மை பெருக பண்ணி
0: என்னை மறுபடியும் தேற்றுவீர்,
1: மறுபடியும் தேற்றுவீர். தாவிதராஜா சொல்றாரு, என் மேன்மை பெருக பண்ணினீர்னு சொல்லி. உங்க வாழ்க்கையில் மேன்மை பெருக பண்ணுவார். இதுவரைக்கும் தாழ்மையா இருந்தீங்களா, கண்ணீரோடு இருந்தீங்களா, எல்லார் மத்தியிலும் கண்ணீர் வடிச்சிருந்தீங்களா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மேன்மை பெருக பண்ணுகிற தேவன். நிச்சயமா உங்களை கைவிடவே மாட்டார், மேன்மை பெருக பண்ணுவார். அவர் என்ன செஞ்சாரன் தாவிது பாருங்க, 71 சங்கீதம் 14 வசனம்.
0: நானும்
1: எப்பொழுதும்
0: நம்பிக்கை கொண்டிருந்து,
1: நம்பிக்கை கொண்டிருந்தேன். பாத்தீங்களா, தாவிது எப்பொழுதும் கர்த்தரே நம்பியிருந்தாரு. அதனால அவர் மேன்மை பெருக பண்ணினார். உங்க வாழ்க்கையில மேன்மை பெருக பண்ணுவார். முதலாவது பார்த்தோம், என்ன செய்யறாரா, மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார். அப்படியானா என்ன செய்யணும், தூசி விட்டு எழுந்திருக்க வேண்டும், மரித்தவரை விட்டு எழுந்திருக்க வேண்டும். ரெண்டாவதாக என்ன பெருக பண்ணுவார் நம் வாழ்க்கையில, நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன செய்வோம், மந்தை பெருக பண்ணுறது போல மனிதரை பெருக பண்ணின்னு சொன்னார். உங்கள் வாழ்க்கையிலையும் மனிதரை பெருக பண்ண வல்லவரா இருக்காரு. குழந்தை இல்லையே, எங்க குடும்பம் எப்படி பெருகும், என் குடும்பத்துல பெருக்கம் இல்லாம இருக்குதுன்னு கலங்குறீங்களா, உங்களுக்கு மனிதரை பெருக பண்ணி வாக்கு பண்ணியிருக்கார். குழந்தை பாக்கியத்தை தருவார், உங்க கண்ணீர் துடைப்பார். மூன்றாவதாக ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற பொறுமையோடு காத்திருந்தார். நீங்களும் பொறுமையோடு காத்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில ஆண்டவராக இயேசுக்கு எத்தனை வாக்குத்தத்தை கொடுத்திருந்தாரோ அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு பொறுமை தேவை. பொறுமையோடு காத்திருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில நிச்சயமா உங்களை ஆசீர்வதிச்சு ஆசீர்வித்து பெருகவே பெருக பண்ணுவார். கலங்கே வேண்டாம். நான்காவதாக உங்க மேன்மைப்படுத்துன்னு சொன்னா நீங்க கர்த்தர் நம்ப வேண்டும். நம்பினீங்கன்னா உங்க வாழ்க்கையில மேன்மை பெருக பண்ணுவார். என்னோட சேர்ந்து கண்களை மூடி செய்விப்பீங்களா? எங்களை அன்பார் இயேசித்து வழி நடத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக மே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மக்களை ஆசீர்வத்திலும் தகப்பனே உங்க வாழ்க்கையிலும் ஆசீர்வத்தை பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. சமானத்தை பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம். சந்தோஷத்தை பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம். ஆத்ம நேசரையுமே அண்டிக்குள்ளட்டும், மே சார்ந்து குள்ளட்டும், உம்மோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய கருத்தையும் எண்ணி முடிய ஆட்சியங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய கிருபை என்னாலும் தாங்கட்டும் தகப்பனே. ஐயாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்துங்க அப்பா. ஆமை ஸ்தோத்திரம், நீங்க சொன்னீங்களே சப்பா, எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்களே, எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைச்சிருங்க, கவலையை மாத்திருங்க, பிரச்சனையை நீக்கிருங்க. அவங்க மகிழ்ச்சியவாளை இறக்கம் பாராட்ட வேண்டும்னு செபிக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்பா. அன்பின் தகப்பனே, எத்தனை பேர் ஆண்டவர் சுகர் வேதியினால கஷ்டப்படுறாங்களே, அவங்கள குணமாக்குங்க ஆண்டவரே. குணமாக்குங்க, குணமாக்குங்கே சப்பா, குணமாக்குங்க சப்பா. ஆண்டவரே தகப்பனே, தகப்பனே உங்களை குணமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. மந்திரம் சேவையில் கஷ்டப்படுற மக்களுக்கு விடுதலை செய்யுங்க. கை கால் வராதிருக்க மக்களுக்கு கை கால் சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க சப்பா, அற்புதங்களை செய்யுங்க சப்பா. தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கீழே விழுந்து கை கால் முறிஞ்சு போயிருச்சேன்னு சொல்லி கலங்குறாங்களே, அவங்களுக்கு அப்பாமை ஸ்தோத்திரம். உலர்ந்த எலும்புகளை உயிரடி செய்கிற தேவனாய் கர்த்தர், இப்படி அவங்களால வல்லம் இறங்கட்டும், அவங்க எலும்புகளா உயிரடிட்டும் தகப்பனே. உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது செபிக்கிறோம். அண்டு ஒரே ஊழிக்கிற வார்த்தை நிலவேற்படுத்தேன்னு சொன்னீங்க தானே சப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய கருத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. அன்பின் ஆண்டவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் அப்பா. கேன்சர் வியாதியை சுகமாக்குங்க அப்பா, கேன்சரை குணமாக்குங்க அப்பா. அமை ஸ்தோத்திரம், கற்பப்பையில கட்டியை குணமாக்குங்க, குணமாக்குங்க சப்பா. அன்பின் தகப்பனே அற்புதை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சிரு தேவன், ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும்னு ஜெபிக்கிறோம் அப்பா. அமை ஸ்தோத்திரம், வயிறு வலியினாலும் குணமாக்குங்க அப்பா, வயிறு வலி இருந்தாலும் குணமாக்குங்க. சிவுள்ள பிதாவே, மந்திரத்தினால் சிக்கி தவிக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்கப்பா. இயேசுக்கு திராமத்துல மந்திர கட்ட உடை தெரிகிறேன் தகப்பரே. உங்களுடைய அக்கிரி இறங்கட்டவங்க மேல ஆண்டவரு, இப்ப கட்டு உடையதாங்க பார்க்கட்டும் ஆண்டவரு. கட்டுகளை இயேசுக்கு திறந்து உடைத்து போடுகிற, உடைத்து போடுகிற இயேசுக்கு திறந்து உடைத்து போடுகிறோம் ஐயா. கட்டுகள்லாம் முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரு. அப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணமாக அந்த குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தாரணும். சாபத்திரி பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யணும். கடன் கண்ணீர் வேதனையிலிருந்து விடுதலை செய்யணும் ஆண்டவரே. கடனால தவிக்கிற மக்கள் நீ சொன்னீங்களப்பா, கடன் நீயோ கடன் வாங்காமல் அநேக சாதியில் கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே. கடன் கொடுக்கத்தக்கதாக நீர் ஆசீர்வித்து உயர்த்துங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்க ஏசப்பா. அப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஆண்டவரே. படிக்கிற சிறு பிள்ளைகளுக்கு முன்னத ஞானத்தை தரணும் ஆண்டவரே. அப்பா ஞானத்திலையும் ஞாபகத்திலையும் உன் பிள்ளைகள் சிறந்து வழங்க கிருவை செய்ய முடியாது செபிக்கிறோம். அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ ஞானத்தால் நிரப்ப வேண்டும் செபிக்கிறோம். உளிஞ்சிற மக்களை ஆசீர்வச்சு வரங்களால வல்லமையால் நிரப்புங்க, பக்கில் நிரப்புங்க. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உளிக்கார ஒவ்வொரு வல்லமையாய் பயன்படுத்துங்க. அக்கின் சுவாலையா மாத்துங்க. அவங்க சபை பெரிய சபையா மாற்றுங்க. ஆசீர்வத்தை உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. நீங்க ஆராய்ந்த முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடி ஆட்சியங்களை செய்கிற தேவனையுமே துதிக்கிறோம். பழத்த காரியத்தை செய்யுங்க. கடை வச்சிருக்கோம், கடை நல்லா செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. வியாபாரம் செழிக்கணும் ஐயா. தொழில் செய்யற மக்களை தொழில் நாளுக்கு நாள் சிறந்து வழங்க உதவி செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. உங்க நாம் மகிப்பிடட்டும். உள்ள பிதாவாகிய தேவன் பழத்த காரியத்தை செய்யுங்க. உள்ளத்திலே வெளிரங்கமா இருப்பீங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனா மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: ரெண்டு பேதின் புஸ்தகம் 1:19
1: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
0: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
1: பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும், இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
0: வேத வசனத்தை என்ன செய்யணுமா? வசனத்தை கவனிக்கணும். ஒரு வசனம் கூட நம்ம கவனிக்காம விடவே கூடாது. வசனத்தை வாஞ்ச தாகம் உள்ளத்துல பெருக்கெடுத்து ஓடணும். முதலாவது பார்த்த ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்தில் விடுதலை பெற வேண்டும். நம்ம அந்த தேவனுடைய கோபாக்கியனுக்கு நம்ம தப்பி வைக்க முடியும். ரெண்டாவது வேதத்தை கவனிக்கணும். வேதங்கள் பிரிய வரணும். வேதத்தை பார்த்து ஏதோ வாஸ்தவம் விட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது. வேதத்து மேல பிரிய வரணும். வேதத்தை கவனிக்கணும். அது அன்னிக்காரவே எண்ணி விட்டுறக்கூடாது. அப்ப கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. கர்த்தர் மேல வசனத்து மேல ஒவ்வொரு நாளும் பிரியமா இருந்து பாருங்க. அது மாத்திர 1 Peter 2:3 சொல்லுது. திருவசனமாகிய ஞானப்பேர் மேல நினைச்சீங்க, வாஞ்சியா இருங்க, வாசிங்க.
1: நீங்கள் வளரும்படி,
0: நீங்க வளரணும், உங்க ஆத்தம் வளரணும்னா, நீங்க வளரணும்னா என்ன செய்யுங்க? வளரும்படி.
1: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல,
0: புதிதாய் பிறந்த குழந்தை என்ன செய்யும்? பாலுக்கு எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கும் இல்லையா? அந்த புதிதாய் பிறந்த குழந்தை போல
1: திருவசனமாகிய
0: கலங்கம் இல்லாத
1: ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள்.
0: கலங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய தேவ வசனத்து மேல என்ன எப்படி இருக்கணும்? வாஞ்சியா இருக்கணும். தேவ கோபம் நம்ம வராது. அத கொஞ்ச காலத்துல அப்படி கோபம் பற்றி ஏறி அவர் அண்டி கொடுற மனுஷன் யாவரும் பாய்க்குவன். நம்ம மேல கோபம் வரக்கூடாது நினைச்சு முதலாவது நம்ம பாவத்துல அறிக்கிட்டு கத்துட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது என்ன செய்யணும்? ரெண்டாவது வேதத்தை கவனிக்கணும். அல்லேலூயா. கவனிக்கிற மாத்திரல வேதத்துல பிரிய வேணும். தேவனுடைய வேதத்து மேல நமக்கு வாஞ்ச வேணும். நீங்க வளரும்படி என்ன செய்யணுமா? தேவ வசனத்து மேல வாஞ்சியா. சிறு குழந்தை எப்படி குழந்தை பால் மேல எவ்வளவு வாஞ்சி இருக்கு, அதே போல வாஞ்சி உள்ளவர்களா இருக்கணும். அந்த வசனத்தை என்ன செய்யணுமா? கலங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பேல் மேல எப்படி இருக்கணும்? வாஞ்ச இருக்கணும். வாஞ்ச இருக்கா? பிரிய இருக்கா? தேவனுடைய வசனத்து மேல பிரிய இருக்கா? இல்லைன்னு கேளுங்க. ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நான் பிரியமில்லாம வாழ்ந்துட்டப்பா, வேதத்து மேல வாஞ்சி இல்லாம வாழ்ந்துட்டப்பா, என்ன மன்னியும். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க நீர்க்காலர் போல நடப்பட்ட தன் காலத்தில் தன்கடி வந்து இலையுதராறு மரத்தை போல செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. அல்லேலூயா. மொத்தம் என்ன செய்யணும்? பாவத்திலிருந்து விடுதலை பெற. ரெண்டாவது தேவனுடைய வசனத்தோட நமக்கு வாஞ்சி வரணும். வசனத்தை என்ன செய்யணும்? கவனிக்கணும். இருளுள்ள ஸ்தலத்துல பிரகாசிக்கிற விளக்கு போன்ற இந்த வசனத்தை கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் கவனிக்கணும், தாகத்தோடு கவனிக்கணும். அன்றைய எங்கூட பேசுங்க அப்ப, நான் இங்க இருக்கேன், காமிங்க சொல்லி நம்ம கேட்கணும். மூன்றாவதாக பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 22:29-31.
1: தேசத்தின் ஜனங்கள் இடுக்கம் செய்து கொள்ளை அடித்து சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஒடுக்கி.
0: சிறுமியும் எளிமையும் பாருங்க, தேசத்துல என்ன செய்யறாங்க? இடுக்கம் செய்யறாங்க. ரெண்டாவது என்ன செய்யறாங்களா?
1: கொள்ளை அடித்து
0: மட்டும் மனிதனை கொண்டு போடுறாங்க. கொள்ளை அடிக்கிற மாத்திர என்ன செஞ்சாங்க? மனிதரை கொண்டு போடுறாங்க. கொள்ளையடித்து
1: சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஒடுக்கி.
0: சிறுமை எளிமான யாரு நியாயம் தீர்க்க யாரு இல்லைன்னு சொல்லி ஒடுக்கி அவங்க பெரியவங்க மாதிரி காமிச்சிடறாங்க இல்லையா? சிறுமை எளிமான ஒடுக்கி
1: அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள்.
0: அந்நியன் என்ன செஞ்சாங்க? அநியாயமாய் துன்பப்படுத்துறாங்க.
1: நான் தேசத்தை அழிக்காதபடி.
0: இப்படி காரியங்களை தேவனுக்கு என்ன செய்த பிரிமலாத காரியம் பாத்தீங்களா? அதான் சொல்றாரு, இப்படி காரியங்களா இருக்கு. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு
1: திறப்பிலே நிற்கவும்.
0: திறப்பில் நிற்கிறோமா? ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம் யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம்? நாள்தோறும் எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம்? நம்ம குடும்பத்துக்காக செவிக்கிறோம், அது இல்ல தேசத்துக்காக. தேசத்துல நடக்கிற காரியங்களா நியூஸ்ல டிவில நியூஸ் பார்த்து எத்தனையோ காரியங்கள் பேப்பர் படிப்பீங்களா பாத்துட்டு தேசத்துல எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம் பாத்தீங்களா? நான் தேசத்தை அழிக்காத விடுக்கி
1: திறப்பிலே நிற்கவும்
0: திறப்பிலே நிற்கவும்
1: சுவரை அடைக்கவும் தக்கதாக
0: சுவரம் அடைக்கவும் தக்கதாக
1: ஒரு மனுஷனை தேடினேன்
0: ஒரு மனுஷனை தேடினேன்
1: ஒருவனையும் காணேன்
0: ஒருவனையும் காணேன்
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நான் அவர்கள் மேல்
0: நான் அவர்கள் மேல்
1: என் கோபத்தை ஊற்றி
0: என் கோபத்தை அவர்கள் ஊற்றி
1: என் மூர்க்கத்தின் அக்கினியால்
0: என் மூர்க்கத்தின் அக்கினியால்
1: அவர்களை நிருமூலமாக்கி
0: அவர்கள் நிருமூலமாக்கி இன்னைக்கு ஆண்டவர் சொல்லு இல்ல ஆண்டவரே நான் ஜெபிப்பாண்டவரே என் தேசத்துக்காக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மாதிரி ஜெபிக்கிறேன் என் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் சபைக்காக ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும் தேசத்துக்காக ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும் எல்லாம் நம்ம ஒன்ன கலந்துடக்கூடாது தேசத்துக்காக தனியா ஜெபிக்கணும் சபைக்காக ஜெபிக்கணும் நம்ம பக்கம் அக்கம் பக்கம் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் ஜெபிக்கணும் நம்ம ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கணும் நம்ம குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கணும் தேசத்துக்காக ஜெபிக்கணும் இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுப்போமா ஆண்டு வரையே நான் ஜெபிக்கிறேன் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் சபைக்காக ஜெபிக்கிறோம் ஊழியர்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் முதல்ல என்ன நம்ம ரட்சிக்கப்படணும் ரெண்டாவது வேதத்தை கவனிக்கணும் வேதத்து மேல பிரிய வரணும் மூணாவது என்ன செய்யணும் தேசத்துக்காக செபிக்கணும் வசனம் 31
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி
0: அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி
1: என் மூர்க்கத்தின் அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி
0: மூர்க்கத்தின் அக்னியால் அவர் நிர்மூலமாக்கி
1: அவர்களுடைய வழியின் பலனை
0: அவர்கள் வழியின் பலனை
1: அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார்
0: அவர்கள் வழியின் பலன் தலைமையில சுமர பண்ண கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே நானும் ரட்சிக்கப்படுவேன் ஆண்டவரே வேதத்தை கவனமா வாசிப்பப்பா வேதத்து மேல பிரியமா இருந்து ஒவ்வொரு நாளும் இரவும் போலும் தியானத்தை கொண்டே இருப்பேன் ஆண்டவரே வசந்த கவனிப்பாண்டவர் சொல்லி ஒப்பு கொடுப்போம் மூன்றாவதாக என் தேசத்துக்காக நான் செவிப்பேன் என் சபைக்காவே செவிப்பேன் என் நீலரி பகுதிக்காக நான் செவிப்பேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஹல்லேலூயா லூக்கான் சுவிசேஷம் 21:23
1: அந்நாட்களில்
0: கர்ப்பவதிகளுக்கும்
1: பால் கொடுக்கிறவர்களுக்கும்
0: ஐயோ ஐயோ
1: பூமியின் மேல்
0: பூமி மேல்
1: மிகுந்த இடுக்கணும்
0: பூமி மேல் மிகுந்த இடுக்கணும்
1: இந்த ஜனத்தின் மேல்
0: இந்த ஜனத்தின் மேல்
1: கோபாக்கினையும் உண்டாகும்
0: கோபாக்கினை உண்டாகும் அப்புறம் என்ன செய்யணும் ஆண்டவரே இப்படிப்பட்ட கோபாக்கினை உண்டாகாது பூமி மேல் இடுக்க உண்டாக கூடாது ஆண்டவரே நான் செவிக்கிறேன் ஆண்டவரே சொல்லி ஒவ்வொரு நாளும் செவிக்க வேண்டும் அதான் என்ன செவிக்கணும் 21:36
1: ஆகையால்
0: ஆகையால்
1: இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம்
0: இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம்
1: நீங்கள் தப்பி
0: நீங்கள் தப்பி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக
1: நிற்க
0: நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்
0: எப்பொழுது என்ன செய்யணுமா ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் செவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் பரிசுத்த பேதுரு எழுதுறார் எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று 1 பேதுரு 4:7
1: எல்லாவற்றிற்கும்
0: எல்லாவற்றுக்கும்
1: முடிவு சமீபமாயிற்று
0: இது எந்த எல்லாச்சும் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று
1: ஆகையால்
0: ஆகையால்
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து
0: குழம்பிட்டுறாதீங்க எப்ப என்ன செய்யணும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து
1: ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள்
0: ஜபம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும் சாக்கிறது உள்ளவர்களா இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் சமயமாயிற்று இந்த காலத்துல செவிக்காம இருந்த கர்த்தர் என்ன சொல்றாரு விண்ணப்பம் பண்ண ஒருவனும் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாராம் ஆச்சரியப்பட்டார் ஏசாயின் புத்தகம் 59:16
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு
0: ஒருவரும் இல்லை என்று கண்டு
1: விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்
0: விண்ணப்பம் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரா ஆச்சரியப்பட்டார் நம்ம செவிக்க வேண்டும் நம்ம எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் நமக்கு நேரம் போதாது தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும் சபைக்காக ஜெபிக்க வேண்டும் நம்ம அக்கம் பக்கம் குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும் நீங்க பாக்குறீங்க எத்தனையோ பேர் பார்ப்பீங்க நீங்க போறப்ப வர்றப்ப எத்தனை குடும்பங்கள் குடிச்சிட்டு கஷ்டப்படுறாங்க எத்தனை குடும்பங்கள் பாவத்துல ஓடிக்கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா முதலாவது என்ன செய்யணும் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும் இரண்டாவதாக வேதத்து மேல பிரிய வரணும் வேதத்தை கவனிக்கணும் மூன்றாவதாக திறப்பில் நின்று தேசத்துக்காக கதிரி செவிக்கணும் தேசத்துக்காக நம்ம மாநிலத்துக்காக மாவட்டத்துக்காக நம்ம எல்லா சபைகளுக்காக நம்ம செவிக்கணும் ஊழியக்காரங்களுக்காக செவிக்கணும் எல்லா ஊழியர்க்காகவும் செவிக்கணும் அல்லேலூயா நான்காவதாக பாருங்க ரோமர்கள் நிருபம் 1:18
1: சத்தியத்தை
0: சத்தியத்தை
1: அநியாயத்தினாலே
0: அநியாயத்தினாலே
1: அடக்கி வைக்கிற
0: அடக்கி வைக்கிற
1: மனுஷருடைய
0: மனுஷருடைய
1: எல்லாவித அவபக்திக்கும்
0: எல்லாவித அவபக்திக்கும்
1: அநியாயத்திற்கும்
0: அநியாயத்துக்கும்
1: விரோதமாய்
0: விரோதமாய்
1: தேவ கோபம்
0: தேவ கோபம்
1: வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: எங்கிருந்து வருமா தேவ கோபம் எங்க இருக்கும்? வானத்திலிருந்து வெளிப்படும். சத்தியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? அடக்கி வைக்கக்கூடாது. நம்ம போறப்ப ஒருத்தருக்காவது சொல்லணும், நடந்து போறீங்க வாரீங்க, வீட்டில் இருக்கீங்க, யாராவது காய் கரங்க வருவாங்க, நம்ம வீட்டுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், உங்க சாட்சியை சொல்லணும். இன்னொரு அந்த வசனவாசி,
1: சத்தியத்தை
0: சத்தியத்தை
1: அநியாயத்தினாலே
0: அநியாயத்தினாலே
1: அடக்கி வைக்கிற
0: பாத்தீங்களா. சத்தியத்தை என்ன எப்படி வச்சிடறோம்? அநியாயத்தால மற்றவங்க சொல்லட்டும், நான் எனக்கு அந்த வேலை இல்லைன்னு சொல்லி அடக்கி வைக்கிற
1: மனுஷருடைய
0: மனுஷருடைய
1: எல்லாவித அவபக்திக்கும்
0: எல்லாவித அவபக்திக்கும்
1: அநியாயத்திற்கும்
0: அநியாயத்துக்கும்
1: விரோதமாய்
0: விரோதமாய்
1: தேவ கோபம்
0: தேவ கோபம்
1: வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: வானத்திலிருந்து வெளிப்படப்பட்டிருக்கிறது பாத்தீங்களா. சத்தியத்தை சொல்லாம நம்மளே வச்சுக்கிட்டு நம்ம பெற்ற இன்பத்தை இழந்து வையவுமா பெறணும். நமக்கு கர்த்தர் செய்த அற்புதத்தை எல்லாருக்கும் சொல்லணும் சொல்லணும். ஐயோ சொல்லணுமே சொல்லக்கூடாது, வாஞ்சோட தாகத்தோட சொல்ல வேண்டும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும், சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். நம்ம பாக்குறவங்களுக்கு கர்த்தரை பத்தி சொல்லணும். அவங்க கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி நம்ம சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. சத்தியத்தை அநியாயம் அடைக்க வச்ச மேல என்ன செய்வோம்? கோபம் வைக்கிறேன் வரும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் புத்தகம் 9 அதிகாரம் 16-17.
1: சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும்
0: நான் பிரசங்கித்து வந்தும்
1: மேன்மை பாராட்ட
0: மேன்மை பாராட்ட
1: எனக்கு இடமில்லை
0: எனக்கு இடமில்லை.
1: அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது.
0: அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கு. சுவிசேஷத்தை அறிவிக்கிறது என்னது? எப்படிப்பட்டது? நம்ம மேல விழுந்த கடமை. கட்டாயம் எல்லாருக்கும் சொல்லணும் சுவிசேஷத்தை.
1: நான் பிரசங்கியாது இருந்தால்
0: பிரசங்கியாது இருந்தால்
1: எனக்கு ஐயோ
0: எனக்கு ஐயோ.
1: நான் உற்சாகமாய் அப்படி செய்தால்
0: உற்சாகமா எப்படி சொல்லணுமா பாருங்க. உற்சாகமா அப்படி செய்தால்
1: எனக்கு பலன் உண்டு
0: எனக்கு பலன் உண்டு.
1: உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும்
0: உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும்
1: உக்ரான உத்தியோகம்
0: உத்தியோகம்
1: எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது
0: எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது பாத்தீங்களா. சத்தியத்தை சொல்ற நம்ம மேல விழுந்த ஒரு கடமை. அதை எப்படி சொல்லணுமா? உற்சாகம் வச்சா அதுக்கே பலன் நமக்கு உண்டு. உற்சாகம் செய்ய நமக்கு பலன் உண்டு. இல்லாட்டி சொல்லாட்டாலும் உக்கிறார் உத்தியோகம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மையும் என்ன என் வாழ்க்கையில் செய்த மற்றவங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். அதை அடக்கி வைக்கவே கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லி ஆக வேண்டும். கர்த்தர் நம்ம செய்த நன்மையை சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும். நம்ம தெரிஞ்ச சத்தியத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். எத்தனையோ பேர் பாருங்க சமாதி இல்லாம கண்ணீரோடு வேதனையோடு இருக்காங்க. அவங்களுக்கு ஏச பத்தி சொல்லுங்க. உங்களை பத்தி எவ்வளவு பேசுறீங்க? கர்த்தரை பத்தி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரக்கூடாதுன்னு நினைச்சா என்ன செய்யும்? தேவனுடைய வசனத்தை மற்றவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். நம் வாழ்க்கையில் தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, எத்தனையோ கிருபைகளை செய்திருக்கிறாரு. நம்ம செய்யாம நமக்கு ஐயோ. அதான் பரிசுத்த பவுல் எழுதுறாரு, சபை வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் சுவிசேஷத்தை சாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு. வாசித்து பாருங்க, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:2
1: சமயம் வாய்த்தாலும்
0: சமயம் வாய்த்தாலும்
1: வாய்க்காவிட்டாலும்
0: வாய்க்காவிட்டாலும்
1: ஜாக்கிரதையாய்
0: ஜாக்கிரதையாய்
1: திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.
0: திருவசனத்தை என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணு. ஒரு வசனமாவது சொல்லணும். உங்களுக்கு வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய்யணும்? ஒரு வசனமாவது சொல்லணும். அப்ப கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றியர் அண்டி கொடுற யாவரும் பாக்கியவன்கள். முதல் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். நம்ம பாவத்திலேயே சீபிச்சுட்டு இருந்தோம்னா கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். பாவிகள் மேல் தேவன் சரணம் கொள்கிற தேவன். பாவி ரட்சிக்குதான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இரண்டாவதாக தேவனுடைய வசனத்து மேல நமக்கு என்ன இருக்கணும்? கவனம் இருக்கணும், வாஞ்சம் இருக்கணும், பிரியம் இருக்கணும். அது கவனிக்காம இருக்குமானால் கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். கட்டாயம் வசனத்தை கவனிக்கணும். மூன்றாவதாக தரப்பில் நின்று நம்ம தேசத்துக்காக செபிக்கணும், நாட்டை ஆளுகிற மக்களுக்காக செபிக்கணும். அது மாத்திரம் நம்ம சபைக்காக செபிக்கணும், நம்ம அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற மக்களுக்காக செபிக்கணும். நான்காவதாக தேவனுடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டான் திருவசனத்தை சாக்கரையோடு பிரசங்கம் பண்ணணும். சத்தியத்தை அநியாயமா அடக்கி வைக்க கூடாது. கத்துக்கலான் பார்ந்தவர்களே, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சார் வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுக்க முடியாது செபிக்கிறோம். பாதுகாத்துக்கோங்க, பராமரித்துக்கோங்க. தேவ கிருவ அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீங்க தானப்பா சொன்னீங்க கர்த்த நம்பர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும்னு சொன்னீங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்ப அந்த டிவி பாக்குற ஒவ்வொரு மக்களையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அக்கினுமெல்லாம் அது காத்துக்கோங்க. தேவ பிரசனத்தெல்லாம் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலே வெளியிறங்கமா அற்புதம் செய்ய முடியாது செபிக்கிறோம். சாபத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை விடுதலை தாங்கப்பா. பாவத்திற்கிற மக்களை விடுதலை செய்யுங்க, கண்ணீர்ல இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க, கடன்ல இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க அப்பா. அதிசயங்களை அற்புதம் வாழ்க்கையில செய்ய முடியாது செபிக்கிறோம். நீங்க தானே பச்சை, நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கலாம் நீர் ஊற்றால் நிரப்படும்னு சொன்னீங்களாண்டவரே. அப்படியாக உடைய பிள்ளைகளுடைய வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாவற்றையும் விடுதலை செய்யுங்க. ஆத்தம கண்களை திறந்து விடுங்க. அவை பார்க்கக்கூடிய கிருபங்களை தர வேண்டும் செபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்யுங்க. ஆசீர்வச்சு உயர்த்துங்க எசப்பா. என்ன வியாதி இருந்தாலும் மக்களை சுகமாக்குங்க எசப்பா. எசப்பா நீ கலபா ஷபாலபா ஆண்டவரையும் பிள்ளைகளை குணமாக்குங்க. குணமாக்க என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. என்ன பலம் இருந்தாலும் குணமாக்க. எந்த மந்திரம் செய்வனைகள் பெல்லிசுரியங்கள் இருந்தாலும் என் தேவனாய் கருத்தரை உடைத்து நிர்மணமாக்க முடியாது செபிக்கிறோம். அப்பாமை ஸ்தோத்திரம். எந்த பலம் இருந்தாலும் குணமாக்க முடியாது செபிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பெல்லிசுரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகள் விடுவித்து காத்துக்கோங்க ராஜா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை தாங்க. திருமணமாக அது மக்கள் திரும்ப நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும். சாமான் இல்லாத மக்கள் சாமான் தரணும். கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க அப்பா. தகப்பனே தகப்பனே உதவி செய்யுங்க. அப்ப எத்தனையோ குடும்பங்கள் பண கஷ்டத்திலாம் இருக்காங்களப்பா. பண கஷ்டத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க. மன கஷ்டத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. மனநோயோடு இருக்க மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க எசப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. படிக்கிற தம்பி தங்கைகளுக்கு வேண்டிய உன்னத ஞானத்தை தாங்கப்பா. ஐயாமை ஸ்தோத்திருந்த டீ பாத்துக்கணும். ஒரு குடும்பத்துல கூட பிள்ளைகள் ஃபெயில் ஆகக்கூடாதுப்பா. எல்லா பிள்ளைகளும் பாஸ் பண்ண கிருப தர முடியாது செபிக்கிற. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. உன்னத ஞானத்தால் நிரப்ப முடியாது செபிக்கிறோம் ஐயா. பரத்தில் உண்டான ஞானத்தால் நிரப்ப வேண்டும் செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நீர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரையுமே துதிக்கிறோம். உண்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம்ப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நம்மைக்கு பிடிட்டோம். எல்லா துதிகா நம்ம மகிமுக்கு செலுத்துறோம். யஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோம் பரமபிதாவே. ஆமே.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங் டென்பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1409010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331010000 26224 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம்.
3: இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
4: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
5: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website www.godbless.com. God bless you.

0: நம்ம இதயத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும். அது ஆண்டவர் சொன்ன சுத்த இதயமுள்ளவன் பாக்கியவன் நாம் தேவனை தரிசிப்பார்கள். வாசித்து பாருங்க மத்தேயு சுவிசேஷம் 5:8.
1: இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
0: இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
1: அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
0: அவர் தான் தேவனை என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். இதயத்தில் சுத்தம் இருக்கா? ஏதோ வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாரம் போயிட இருக்காதீங்க அருமையானவர்களே. இனிமேல் நாட்கள் பொல்லாத அனுப்பினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். இதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவங்க தான் என்ன செய்ய முடியும், தேவனை தரிசிக்க முடியும். நம்ம இதயத்தில் சுத்தமா இருக்கமா? இதில் குழப்பம் யோசனை இருக்குதா? இருக்குமானா நீ காண்டிட்டு கேப்ப. ஆண்டவரே சுத்தி இது தென்னையில சங்கீதக்காரசி அதுவும் தாவீதம் கேட்டார், என் தேவனை சுத்த இது தென்னையில சிருஷ்டிமையா, நிலவரமான ஆவியின் உள்ளத்துல புதிப்பியும். என் தேவனே சுத்த இது தென்னையில சிருஷ்டிமையா, நிலவரமான ஆவியின் உள்ளத்துல புதிப்பியும்னு சொல்லி கேட்போம். அல்லேலூயா. மூன்றாவது மத என்ன கையில சுத்த, ரெண்டாவது இதயத்துல மாசில, மூணாவது
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும்.
0: நம்ம ஆத்மா என்ன செஞ்சிடக்கூடாது, மாயைக்கு ஒப்புக்கூடாது. யோனா 2:8.
1: பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள்,
0: பொய்யாய் மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள்
1: தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள்.
0: பாத்தீங்களா, பொய்யான மாயை. பொய்யான மாயை எது? உலகம். அதான் உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போயிரும். பொய்யான மாயை, உலகத்தை மாயை பற்றி கொள்ளுகிற என்ன செய்வாங்களா, தங்களுக்கு வருகிற கிருவிய
1: போக்கடிக்கிறார்கள்.
0: நாம கிடைக்கிற கிருவிய நம்மளே போக்கடிச்சிடறோம். அருமையானவர்களே, நம்ம உள்ள தலைசி பாப்போமா, நான் எங்க இருக்கிறாண்டவரே, எனக்கு காமிங்கப்பா, எனக்கு சரிப்படுத்துங்கன்னு கேளுங்க. மத பாத்திரம் கையில சுத்தம் உள்ளவர்கள், ரெண்டாவது
1: இருதயத்தில் மாசு இல்லாமல்,
0: இருதயத்தில் மாசு, மூணாவது
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும்.
0: நம்ம இருதயத்தை என்ன செய்யக்கூடாது, மாய உலகத்துக்கு ஒப்பு கூடாமலோ
1: கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே.
0: சும்மாவே கபடா சத்தியம், சத்தியமா சொல்றேன், நிச்சயமா சத்தியமா சொல்றேன், கபடாய் ஆணையிடாமலும். நம்ம சும்மா உள்ளத்துல ஒண்ணு, உள்ளத்துல ஒண்ணு வச்சு சும்மா சத்தியமா சத்தியமா சொல்றோம். அதை நம்ம என்ன செய்யணும், ஆண்டு கேட்டு மன்னிப்பு கேட்டு என்னை மாற்ற மாட்டேன் சொல்லி கேட்கணும். சங்கீத புஸ்தகம் 120 2:3. மூன்றாவசனம்
1: கர்த்தாவே,
0: கர்த்தாவே,
1: பொய் உதடுகளுக்கும்,
0: பொய் உதடுகளுக்கும்,
1: கபடனாவுக்கும்,
0: கபடனாவுக்கும்
1: என் ஆத்மாவை தப்பியும்,
0: என் ஆத்மாவை தப்பியும்,
1: கபடனாவே,
0: கபடனாவே,
1: உனக்கு என்ன கிடைக்கும்,
0: உனக்கு என்ன கிடைக்கும்,
1: உனக்கு என்ன செய்யப்படும்,
0: உனக்கு என்ன செய்யப்படும்,
1: பலவானுடைய கூர்மையான அம்புகளும்,
0: பலவான கூர்மையான அம்புகளும்,
1: சூரிய செடிகளை எரிக்கும் தளலுமே கிடைக்கும்.
0: சூரிய செடி எழுக்கும் தளல், அக்கினி, அக்கினி தான் கிடைக்கும், அதான் சொல்றாரு. அதனால அருமையானவர்களே, நம் வாழ்க்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம நாளுக்கு நாள் பரிசுத்தமாக தேவனிடத்துல கெஞ்சி கேட்போம். அல்லேலூயா. நம்ம யார் பொருள் வாங்கியிருந்தாலும் திருப்பி கொடுங்க. அவங்களுக்கு தெரியல, மறந்துட்டாங்க, நம்மளுக்கு கேட்கல பாரு, கொடுக்காட்ட பரவாயில்ல, அவங்க மறந்துட்டாங்க, நம்ம கொடுக்காம இருக்கணும் நினைக்காதீங்க, கொடுத்துருங்க. அதுதான் நம்ம வந்து பரலோகத்து போறதுக்கு தடையா இருக்கும். நம்ம என்ன செய்யணும், கையில சுத்தம் இருக்கணும், ரெண்டாவது இதுல இருக்கணும், இதயத்துல மாசு இருக்கு. ஆண்டவர் கேட்கணும், என் தேவனை சுத்த இதய தண்ணில சிருஷ்டிமையா, நீலபரமான ஆவியின் உள்ளத்துல புதுப்பு. அதான் யோகு சொன்னாரு, சுத்த கை, சுத்த கையுள்ள வர வர என்ன செய்யறாங்களா, பழத்து பரணும். மூணாவது இதயத்தை என்ன செய்யாதீங்க, உலகத்துக்கு ஒப்பு கொடுக்காங்க, உலக ஆசை பாசங்களுக்கு ஒப்பு கொடுக்காங்க, மறைஞ்சிரும். ஒரு நாள் தான், நம்ம ரெண்டு நாள் நல்லா இருக்கும், நம்ம வாழ வரைக்கும் நல்லா இருக்கும், எப்ப நம்ம ஆத்துப என்ன எடுத்துக்கலாம் நமக்கு தெரியாது. நாலாவது என்னது, கவடா ஆணையிடாத, உள்ளத்துல வந்து ஏதோ ஒண்ணு வச்சுட்டு சும்மா நான் சத்தியமா சத்தியமான்னு சொல்லாத, கவலை ஆணையிடாத. அதான் சொல்ற முடிவர் நிலையில நிப்போனா ரட்சிக்கப்படும். ரட்சிக்கப்பட்டா எங்க போக முடியும், பரலோகத்து வெளிச்சத்தில் நடக்க முடியும். இரண்டாவதாக பாருங்க, சங்கீத புஸ்தகம் 37:27.
1: தீமை விட்டு விலகி,
0: தீமை விட்டு விலகி
1: நன்மை செய்,
0: நன்மை செய்,
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். நீ கர்த்தரை நிலைத்திருக்கணும்னா தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும். அப்ப நம்ம என்றென்றைக்கும் கர்த்தரில் நிலைச்சிருக்க முடியும். தீமையான காரியத்தை விட்டு நாம் விலகணும். நாம் நிலைச்சிருக்கணும்னு சொன்னா தீமை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். கர்த்தரில் நிலைச்சிருக்கணும்னு சொன்னா தீமையான காரியம் என்னன்னு நமக்கு தெரியும், தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும். அப்ப நம்ம கர்த்தரில் என்னென்றைக்கும் நிலைச்சிருப்போம். இங்க சொல்றாரு எரேமியன் புஸ்தகம் 2:13.
1: என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய
0: என்னை விட்டு விட்டார்கள்.
1: தண்ணீர் நிற்காத தொட்டியாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள்.
0: எது தீமை? கத்திரிட்டு விலகிறதே நம்ம தீமை. பாருங்க, சிலர்லாம் பேசுறாங்க, மணிக்கணக்கு நேரம் பேசுவாங்க, கத்திரையே மறந்துடுவாங்க. அதங்க எடுத்து சொல்றாரு, ரெண்டு தீமையில் செய்ய. ஒன்னு என்ன செஞ்சாங்க? கத்திரிட்டு விலகுனாங்க. ஒரு மணிக்கணக்கு பேசுவாங்க அவங்க, இது அது இது அது எங்க தொடங்கினாங்கோ, எங்க தொடங்கி எங்கேயோ முடிப்பாங்க, அது வரைக்கும் கத்திரையே மறந்துடுவாங்க. அதைதான் சொல்றாரு, ரெண்டு தீமையில செய்தார்கள். ஒரு தீமை என்ன தீமை? சீவத்தண்ணீராகிய என்ன விட்டு விட்டார்கள். என்ன சீவத்தண்ணீர்? யாரு? கத்திரை விட்டுறோம். பேசி பேசி பேசி பேசி அந்த நிலையெல்லாம் அப்படியே ஏசாமே மறந்துடுவோம். அதான் சொல்ற, சீவத்தண்ணீராகிய என்ன விட்டு விட்டார்கள். நம்ம முதல்ல பார்க்கணும்னா, நம்ம கத்திரை ஒரு நாள் நம்ம விடவே கூடாது. ஒவ்வொரு வினாடி அவரோடு இருந்தோம்னா நம்மளை அவர் ஒரு வினாடி கூட நம்மள விடவே மாட்டார். ஹலேலூயா, ஹலேலூயா. அதே சொல்லு, தீமை விட்டு நன்மை செய்யறவன என்ன சொல்றான்? என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்தா போதும். நன்மை இயேசுக்கு அவரை பற்றி பிடிச்சுக்கிட்டோம்னா போதும், நம்ம என்றென்றைக்கு நிலைத்திருப்போம். ஹலேலூயா, ஹலேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம கூட இருப்பார். சங்கீத புஸ்தகம் 73:23
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
0: கர்த்தர் நிலைச்சிருப்போம்னா கர்த்தரோடு எப்போதும் நம்ம கர்த்தரோடு இருப்போம். அவர் வளர்த்துக்கிற நம்ம தாங்கும். ஹலேலூயா. கர்த்தரோடு எப்போது இருக்கணும், அந்த வாஞ்சை நமக்கு வேணும். பேசி பேசி பேசுறாங்கன்னா நேரம் கர்த்தரே மறந்துடுவாங்க, எங்க இருக்கிறவனோட மறந்துடுவாங்க, பேசிட்டே இருப்பாங்க. முதல் சின்ன பேச்சு பேச மற்றவங்களை குறை சொல்லுவாங்க, அப்படியே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அப்படியே நம்ம கர்த்தரே மறந்துடுவோம். அப்புறம் வந்து செபிக்க முடியாது, அப்படியே படுத்துருவோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆசாப் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எப்போது நானே உம்மோடு இருக்கேன். இன்னொரு தீம் என்ன பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 5:37
1: உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள்.
0: இல்லது இல்லதென்று சொல்லுங்கள்.
1: இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும்.
0: இதுக்கு மிஞ்சினால் என்ன இருக்குது? தீமையினால் உண்டாயிருக்கும். உள்ளது உள்ளதென்று இல்லது என்று சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றோம், இந்த நாள் நம்ம எத்தனையோ பாவம் செஞ்சிருக்கோம், ஆண்டு மன்னிப்பேட்டு ஆண்டவரே உள்ளதான் பேச உதவி செய்யும். ஆண்டவரே, நான் வந்து உள்ளதை மட்டும்தான் பேசணும், பொய் சொல்லவே கூடாது. ஆண்டவரே, தீமையான கரை எனக்குள்ள வரக்கூடாதுப்பா, நீங்க தான் எனக்கு உதவி செய்யும் சொல்லி நம்ம பலத்தில பறக்கத்த முடியாது. தேவனிடத்துல நம்ம கேட்டா அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? அதை பலத்தினால் அல்ல, ஆவினால. வாசிங்க சகரியா 4:6 நம்மளால முற்றிலும் முடியவே முடியாது, கர்த்தரால் முடியும்.
1: அப்பொழுது
0: அவர்
1: செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல,
0: பரத்தினாலும் அல்ல,
1: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
0: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
1: என்னுடைய ஆவினாலேயே ஆகும்,
0: என்னுடைய ஆவினாலே ஆகும். ஆமா அருமையானவர்களே, ஒவ்வொரு நாள் கர்த்தர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் தீமையான காரியம் எனக்குள்ள வரக்கூடாது, உண்மை ஒரு வினாடி கூட நான் விடக்கூடாது. ஆண்டவரே, பொய் சொல்லக்கூடாது, உள்ளது உள்ளது என்று இல்லது இல்லைன்னு சொல்லுற ஆண்டவரே, புதுப்பிச்சிங்க. நான் மற்றவங்க பொருள் யார் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. ஆண்டவர், யார் பொருளுக்கு நான் எடுக்கவே கூடாதுப்பா. சின்ன பொருள் யாருக்கா கொடுக்கணும் காமிங்க, நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்றேன்னு சொல்லி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிதான் அவர் பருவத்தில் நம்ம நிலைச்சிருக்க முடியும். கையில சுத்தா, ரெண்டாவது இதயத்துல மாசிருக்கூடாது, மூன்றாவது ஆத்து மாயைக்கு ஒப்பு கொடுக்கூடாது, நாலாவது கவட ஆணையிடக்கூடாது. அப்புறம் என்ன செய்யக்கூடாது, தீமையான காரியத்தை நம்ம

0: உள்ளது உள்ளதென்றோ இல்லது இல்லதென்றோ நம்ம சொல்லணும். ஜீவ தண்ணீராக இயேசு கிறிஸ்து விற்றாத படிக்க நம்ம ஒவ்வொரு நாள் பாதத்தை அவரை பற்றி பிடித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, எரேமியன் புஸ்தகம் 15:19.
1: இது நிமித்தம்,
0: இது நிமித்தம்
1: நீ திரும்பினால்,
0: நீ திரும்பினால்
1: நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன்,
0: திரும்ப சீர்படுத்துவேன்,
1: என் முகத்திற்கு முன்பாக,
0: என் முகத்துக்கு முன்பாக
1: நிலைத்தும் இருப்பாய்,
0: நிலைத்தும் இருப்பாய். என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா. நம்ம திருந்த வேண்டும். ஆண்டு பிரியமில்லாத காரியத்தை விட்டு திருந்த வேண்டும். ஆண்டு பிரியமில்லாத காரியம் என்னென்ன மக்களை இருக்குன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப எனக்கு பார்த்தா எனக்கு என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அதான் திருந்தினா
1: நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன்.
0: திரும்ப சீர்படுத்த முதல் நீ திருந்தி நல்லா தானே வாழ்ந்த, பின்வாங்கி போயிட்ட. இன்னைக்கு நீ திருந்தினா திரும்ப
1: சீர்படுத்த
0: நிலைத்து
1: என் முகத்துக்கு முன்பாக,
0: என் முகத்துக்கு முன்பாக
1: நிலைத்தும் இருப்பா,
0: நிலைத்தும் இருப்பா. அல்லேலூயா. ஆண்டு சொன்னார் முடிவரை இந்த நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படுறான். நம்ம ரட்சிக்கப்படணும் சொன்னா நம்ம ஆண்டு திருந்த வேண்டும். எந்தெந்த காரியத்துல நம்ம யோசிப்ப ஆண்டு கேட்கணும். பரிசுத்தை அவன்கிட்ட கேட்ட பரிசு அழகா சொல்லி தருவாரு. அதான் பழத்தினால் அல்ல, பறகுதான் தேவ ஆவியால் எல்லாம் ஆகும். எதுல திருந்து நான் எதுல எல்லாம் நான் திருந்து நான் நான் நினைச்சிருக்கணும். எனக்கு இந்த உலகத்தில் ஒண்ணு வேண்டாம் நினைச்சிருக்கணும் சொல்லி கேப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் நம்ம காமிப்பாரு. நினைச்சிருக்கணும் சொன்னா நம்ம ஆண்டு நம்ம எந்தெந்த காரியத்தை விட்டு திருந்து வேண்டாம். அதான் பரிசுத்தை யோவான் எழுதியிருக்கிறாரு வெளிப்படுத்தும் விசேஷம் 2:5.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நீ இன்ன நிலமிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து,
0: இன்ன நிலமிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து
1: மனம் திரும்பி,
0: மனம் திரும்பி
1: ஆதிலே செய்த கிரிகளை செய்வாயாக.
0: ஆதிலே செய்த கிரிய செய்வாங்க. இன்ன நிலை எப்படினா உங்களை நான் சொல்லித்தரேன். என்னுடைய அனுபவத்தில் வச்சு நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து செவிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க செவை எங்கேயோ இருக்கும், வாய் துதிக்கும், நம்ம நம்ம இருதயமெல்லாம் எங்கேயோ இருக்கும், துதிப்பா எங்கேயோ இருப்போம். ஏன் இப்படி இருக்கு நம்ம ஆண்டோட கேட்டா நீ இந்த பாவம் உனக்குள்ள இருக்குன்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு எந்த நம்ம விட கீழே விழுறது இல்ல, ஆத்மா ஆண்டவரை விட்டு விழுந்திருக்குது. அதுதான் இந்த நிலையில் விழுந்தா என்று நினைத்து நீ மனம் திரும்பு அப்படி சொல்றாரு. நம்ம செவிச்சிட்டாதான் இருப்போம், இறுதி எங்கேயோ இருக்கும். நம்ம இறுதியும் கத்திர ஒண்ணு சேர முடியாது. கத்தடி இறுதியத்தோட நம்ம இறுதி இணைக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மத்தியல் சுவிசேஷம் 15:7.
1: மாயக்காரரே,
0: மாயக்காரரே,
1: உங்களை குறித்து,
0: உங்களை குறித்து
1: இந்த ஜனங்கள்,
0: இந்த ஜனங்கள்
1: தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
0: இந்த பாத்தீங்களா வாயினால ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும், ஆண்டவரே அந்த மக்கள் ரச்சி இந்த மக்கள் வாயினால, வாயினால சேர்ந்து
1: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
0: தங்கள் உதடுகளினால் என்னை களம் பண்ணுகிறார்கள்,
1: அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: நான் உங்களுக்கு சொன்னேன்ல ஃபர்ஸ்ட், நம்ம இருதயம் கர்த்தரோட இணைஞ்சிருக்குன்னு சொன்னா நம்ம உள்ள தலை நம்ம கர்த்தர் விட்டு நம்ம ஆத்தவை எங்க விழுந்திருக்கிறது, எங்க கத்திருக்கோம், நமக்கு தடை இருக்குது, என்ன செஞ்சிருக்கிறோம், ஏன் நமக்கு தடை இருக்குன்னு சொல்லி உள்ளத்தை ஆண்டு கேட்கணும். பரிசுத்தாவினர் கேட்கணும். பரிசுத்தாவினரே யாஸ்பாட்டை என் இது அணையிலேயே எங்கேயோ இருக்குதே, வாய்ப்பினால் தானே ஸ்தோத்திரம் பண்றோம் துதிக்கிறோம், வாய்ப்பினால் தான் துதிக்கிறோம் ஆண்டு ஸ்தோத்திரம் பண்றோம், நல்லா முகட கிட்ட முடி கிழிச்சார் முடியலையே எனக்கு என்ன நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டு உங்களுக்கு சொல்லி தருவார். அல்லேலூயா. அதான் பரிசுத்தாவின வந்து பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நியாயத்தீர்ப்பு குறிச்சு உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் நமக்கு சொல்லி தருவார். ஏன் எனக்கு ஆண்டவரே நான் ஸ்தோத்திரம் பண்றேன், இறுதி எங்கேயோல இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்லுங்க, சனங்கள் வாயினால என்ன கண்ணம் பண்றாங்க, இறுதியுமா என்னை விட்டு விலகி, என்ன சொல்ற சும்மா சொல்ல என்ன சொல்றாரு, விலகி தூரமா இருக்குதுன்னு சொல்ற அப்பதான் சொல்றாரு. வாசிமன்னா இருக்க நல்லா எடுத்து வாசிங்க.
1: இந்த ஜனங்கள்,
0: இந்த ஜனங்கள்
1: தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
0: தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து
1: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
0: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
1: அவர்கள் இருதயமோ,
0: அவர்கள் இருதயமோ
1: எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: தூரமா இருக்கு மட்டும் சொல்ல என்ன சொல்றாரு, தூரமா விலகி இருக்குது, கத்துவிட்டு விலகி இருக்கிறோம். அதனால தான் நம்ம என்ன செய்ய முடியல, நம்ம முழுமையானதோட துதிக்க முடியல, முழுமையானதோட செவிக்க முடியல, அவர்கள் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படி இருக்குமானே இன்னைக்கு நம்ம கத்திட்டு கேட்க போறோம், ஆண்டவரே என்னை மன்னி
2: ஆண்டவரே. மாணவர்களே கத்தோடைய வசனத்தை கேட்டேன்னா இப்பொழுது செபிக்க போறோம். கத்தாவே நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அன்பா நேசித்து வழி நடத்துறங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம். பெரிய காரியத்தைங்க அவங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, அச்சியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்த தேவன் ஒவ்வொருவரையும் கண்ணீரை பாருங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்க, அச்சியங்களை செய்யுங்க, எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைச்சி உங்க மகத்துல நாம மகிப்படுத்துங்க. வேண்டிக் கொள்வதற்கு மேலான ஆசீர்வாதத்தை சம்பூர்ண

0: அப்பா ஆண்டவரே, மே துதிக்கிறோம் தேவனாய் கர்த்தர், பெரிய காரியத்தை செய்யுங்க பாரா. நம்முடைய பெரிய காரியத்தையும் என்ன முடியாத அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அதிசயங்களை செய்யுங்க, கர்த்தருடைய கரம் உங்களை தொடட்டும். தொடுங்காண்டவரை தொடுங்கப்பா, ஒவ்வொரு கண்ணீரையும் தொலைச்சிருங்க. வியாதி குணமாக்கு, நோய் குணமாக்கு, குடும்பத்துல சமாளம் இல்ல, கடற்பனைக்குள்ள சமாளம் இல்ல, பிரச்சனை இல்ல, குழப்பங்களா இருக்காங்கப்பா. அப்பா ஒருத்தர் பார்த்த ஒரு பிடிக்கா சூழ்நிலை ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. கடற்பனைக்குள்ள ஐக்கியம், சமாளம், சந்தோஷம் கட்டளட முடியாது ஜெபிக்கிறோம். வியாதி குணமாக்கு, மந்திர கட்டு உடங்க, செவிலை கட்டு உடங்க, பிசாசுக்கு அழித்து போடுங்கப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்தாங்க, சமாளம் இல்லாத மக்கள் சமாளித்தாங்க, கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்க ஆண்டவரே. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்க ஆண்டவரே. தொழில ஆசீர்வீங்க சப்பா, வியாபாரிஞ்சிற மக்கள் வியாபாரத்தை ஆசீர்வீங்க, கேசவருக்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. இந்த நிகழ்ச்சி பாத்துக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கப்படணும், பெரிய காரியத்தை செய்யணும் ஆண்டவரே. லாரி சாட்சி சொல்லணும், சீவுள்ள சாட்சியாகி எழுப்பும் ஆண்டவரே. ஆசீர்வித்து உயர்த்த முடியா கூட கெஞ்சுகிறோம். மகிமையான கரிச்சிங்க, மகத்தான கரிச்சிங்க, நன்மைகளான கரிச்சிங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தாவே தோத்திருக்கிறோம். கண்ணு பலவீனப்பட்ட மக்களை கண்ணை தொடுங்க, ஆசீர்வீங்க. மந்திரம் சேவனை எல்லாம் உடைச்சு போடுங்க, பிசாசுங்களை அழிச்சு போடுங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். யாசுபாநாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தரை சேர்த்து கேட்டார் கலங்காதீங்க.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1-49-101-0000-2229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1-33-101-0000-2624 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர்கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர்கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்திராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பெரிய மாணவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website and the places. God bless you.

0: ஆதியாம புஸ்தகம் 12 அதிகாரம் 2 வசனம்.
1: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி
0: உன்னை
1: ஆசீர்வதித்து
0: உன்
1: பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்
0: யாரப்ப ஆண்டவராக ஏத்துக்குது சொல்லுகிறார். ஆதியாகமம் 12:1
1: கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி,
0: பாத்தீங்களா, கர்த்தர் யார பத்தி சொன்னார், ஆபிரகாமை நோக்கி, உன்னை ஆசீர்வதிக்கவே பெரிய ஜாதியாக்குவேன் சொல்லியிருக்கிறார். ஆபிரகாம் ஆசீர்வதி தேவன் உங்களை ஆசீர்விக்க வல்லவரா இருக்கிறார். கலங்காதீங்க, உங்கள் வாழ்க்கையில ஐயோ என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையே, என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆபிரகாம் ஆசீர்வதி தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். உங்கள் வாழ்க்கையில் தேவனை கர்த்தர் உங்களை ஆசீர்விக்க சித்தம் உள்ளவரா இருக்கிறார். கலங்காதீங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னாம் புஸ்தகம் 24:1 வசனம்.
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: இஸ்ரவேலை ஆசீர்விப்பு தான் கர்த்தருக்கு பிரியம். நம்மளே ஆண்டவராக இயேசுக்கு இஸ்ரவேலை மாத்திருக்கிறார். அவர் ரத்தத்தினாலும் ஒவ்வொரு நாளும் கழுவப்படும் போது நம்மளே இஸ்ரவேலை மாத்துகிறார். என் பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவு நீங்க கேட்டீங்கன்னா போதும், கர்த்தராகி தேவனுங்களை ஆசீர்விப்பு தான் கர்த்தர் சித்தம். நீங்கள் ஒவ்வொரு ஆசீர்வாதம் இருப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் ஒவ்வொரு ஆசீர்வாதம் தான் கர்த்தர் சித்தம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, மதமா இருந்தா அதெல்லாம் எந்த அவசியமே கிடையாது. ஆதியாகமம் புஸ்தகம் 24:1 வசனம்.
1: ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானார் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்
0: பாத்தீங்களா, சகல காரியங்களும் ஆசீர்வித்தாராம். அவருக்கு குழந்தை கொடுத்தாரு, குடும்பத்தை கொடுத்தாரு, அவருக்கு வியாதி இல்லாத வாழ்க்கை கொடுத்தார், நோய் இல்லாத வாழ்க்கை கொடுத்தார், மிருகச்சவங்களை கொடுத்தார், எல்லா காரியமும் அவர் எதெல்லாம் செஞ்சவரோ கழிச்சிற வேலையெல்லாம் தேவநாயகத்தில் ஆசீர்வித்து வந்தார். சகல காரியங்களை ஆபிரகாம் ஆசீர்வித்த தேவன் தான். உங்களையும் என்னை ஆசீர்விக்கிற வல்லவராக இருக்கிறார். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க, நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க. ஆபிரகாம் என்ன நல்ல குணம் தெரியுமா? நெகிமியான் புஸ்தகம் 9:8 வசனம்.
1: அவன்
0: இருதயத்தை
1: உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, ஆபிரகாம் உள்ள ஆபிரகாம் இருதயத்தில் எப்படி இருந்துச்சா, உண்மை உள்ளார கண்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருதயத்தை பார்க்கிறார். ஆபிரகாம் இருதயம் உண்மை உள்ளவரா இருந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கூட உண்மை நம் வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். நம்ம எத்தனையோ எது எடுத்தாலும் பொய், எது எடுத்தாலும் எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா பேசலாம் பொய்யா இருக்கும். ஆனா ஆபிரகாம் இருதயத்தில் உண்மையுள்ளவரா இருந்தாராம். மனிதன் முகத்தை பார்க்க கர்த்தராகி தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். அதனால ஆபிரகாம் இருதயம் உண்மையுள்ளா இருந்தாரு. வாழ்க்கையில் உண்மையா இருக்கணும், உண்மையுள்ளவர்களா என்னை மாற்றும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உண்மை இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்க வேண்டும். நம்ம உண்மையுள்ளவரா இருந்தோம்னா கர்த்தர் ஆசிரிப்பது உறுதி. நீதிமொழியின் புஸ்தகம் 28:20 வசனம்.
1: உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: பாத்தீங்களா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை உங்க வாழ்க்கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம் சொல்லல, ஆசீர்வாதங்களை பெறுவான். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நம் ஒவ்வொரு வாழ்க்கையில் உண்மையா இருக்குமானால் நிச்சயமா என்ன செய்வோம், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். நிச்சயமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பது உறுதி. உங்கள் வாழ்க்கையில உண்மை இருக்கா, அதை நீங்க யோசித்து பாருங்க. உண்மை இல்லைன்னா கர்த்தராகி தேவனிடத்தில் உங்களை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு உண்மை காணப்படும் ஆண்டவர், உண்மை இல்லாதவளா வாழ்றேன் ஆண்டவர், உண்மை இல்லாதவளா வாழ்றேன், எனக்கு உண்மையை தாருன்னு சொல்லி உண்மையுள்ள வாழ எனக்கு உதவி செய்யு கேளுங்க. இரண்டாவதாக ஒரு பக்தரை பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 26:12-13. ஈசாக்கு
1: அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான்.
0: அந்த வருஷத்துல 100 மடங்கு ஆசீர்வதித்தார். பாத்தீங்களா,
1: அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து.
0: ஈசாக்கு என்ன செஞ்சார், ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து
1: மகா பெரியவன்
0: ஆனார். அருமையானவர்களே, ஆனா ஈசாக்கு ஆசீர்விக்கிற காரணம் என்ன தெரியுமா? ஈசாக்கு என்ன செஞ்சார பாருங்க. ஆதியாம புஸ்தகம் 24:63 வசனம்.
1: ஈசாக்கு சாயங்கால வேளையிலே
0: தியானம் பண்ண
1: வெளியிலே போயிருந்து
0: கர்த்தரை பத்தி தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தார். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யற ஈசாக்கு விதை விதைத்தார். கர்த்தர் செய்யற ஆசீர்வித்து 100 மடங்கு பெருக பண்ணினார். 100 மடங்கு, 1 மடங்கு பாருங்க, 1 மடங்கு வச்சுச்சாரு, அவர் 100 மடங்கு பெருக பண்ணிறார். நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் வெள்ளாம வேலையிலேயே என் தோட்டத்தை சரியான இல்லையேன்னு சொல்லி கலங்குறோம். ஈசா கிட்ட இருந்த குணம் என்ன குணம்? அவன் செய்வான், சாயங்கால வேலை தேவனை பத்தியே தியானிப்பாரன், கடவுளை பத்தியே தியானித்து கொண்டார், இயேசு கிறிஸ்து பத்தி தியானித்து கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து பத்தி தியானித்து பார்க்க வேண்டும். அப்ப தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய விருத்தி அடைய முடியும். வர வர பழத்தார் ஐஸ்வர்யமானார், 100 மடங்கு காத்திர ஆசீர்வித்தார், ஆசீர்வித்தார், 100 மடங்கு ஆசீர்வித்தாராம். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவனை பற்றியும் தியானிக்க வேண்டும். அருமையானவளே, இயேசு கிறிஸ்து பத்தி ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலும் ஆசீர்வதிப்பார். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு, 119வது சங்கீதம் 97வது வசனம்,
1: உமது வேதத்தில்
0: நான்
1: எவ்வளவு
0: நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன்,
1: நாள் முழுவதும் அது என் தியானம்.
0: தியானம் பாத்தீங்களா, வேதம் நம்ம பிரியமா இருந்து அந்த வசனத்தை நம்ம நாடு முழுவதும் தியானித்துக் கொண்டே இருப்போமானால் ஈசாக்கு ஆசீர்வித்த தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னை ஆசீர்வது உறுதி. அவர் ஆசீர்வித்தார், அவர் வர வர பழத்தார், ஆசீர்வித தேவன் கொடுத்திருந்தார். அவர் வாழ்க்கையில் என்ன கொடுத்திருந்தாரு? ஆசீர்வதிச்சிருந்தார், பெரிய காரியத்தை செய்தார். உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலையும் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆபிரகாம் முதலாவது பார்த்தோம், ஆபிரகாம் வாழ்க்கையில உண்மை இருந்துச்சு. கர்த்தர் ஆபிரகாம் சகல காரியங்களை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு வாழ்க்கையில என்ன இருந்துச்சு? தேவனை தியானித்துக் கொண்டே இருந்தார். தேவன் ஈசாக்கு ஆசீர்வித்தார். மூன்றாவதாக யாக்கோபை பார்க்கிறோம். ஆதியம் புஸ்தகம் 32:29 வசனம்,
1: அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான்.
0: உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார்.
1: அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார்.
0: யாக்கோபுக்கு என்ன குணம் இருந்தது தெரியுமா? செபிக்க கூடி குணம் இருந்துச்சு. அவர் செபித்துக் கொண்டிருந்தார், ஆண்டவர் போராடி செபித்தார். நம்ம ஏதோ என்னதோ நம்ம செபிச்சிடறோம், அவர் போராடி செபித்தார். வாசித்து பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 32:26 வசனம்,
1: அவர்
0: நான் போகட்டும்
1: பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றார்.
0: பாத்தீங்களா, அவருக்கு அந்த அளவு போராடி செபித்தார். அதனால்தான் கர்த்தர் அவர் ஆசீர்வித்தார். அருமையான சகோதரே, சகோதரியே, தாய்மார்களே, தகவல்மார்களே, ஆண்டவராக இயேசுகிட்ட நோக்கி போராடி செபிக்க வேண்டும். கண்ணீரோடு செபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே சொல்லி நம்ம செய்ப்போமானா நிச்சயமா நம்மளை ஆசீர்ப்பது உறுதி. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை நோக்கி நம்ம போராடி செபிக்க வேண்டும். முதலாவது பார்த்த ஆபிரகாம், அவர் வாழ்க்கையில் உண்மை இருந்தது. இரண்டாவதாக ஈசாக்கு வாழ்க்கையில தியானிக்கக்கூடிய ஒரு கிருபை அவர் கொடுத்திருந்தார். மூன்றாவதாக யாக்கோபு செபித்துக் கொண்டிருந்தார். ஓசியான் புஸ்தகம் 12:4 வசனம்,
1: அவர் தூதனானவரோடே
0: போராடி மேற்கொண்டார்.
1: அழுது அவரை நோக்கி கெஞ்சினார்.
0: ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி, தேவனாய் கர்த்தர் நோக்கி அழுது கெஞ்சினார். அதனாலதான் யாக்கோபை தேவன் ஆசீர்வித்தார். யாக்கோபு என்று பெயரை மாற்றி இஸ்ரேல் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் பெயரை மாற்றி அவர் ஆசீர்வித்தார். அருமையானவர்களே, நீங்கள் நான் கூட கர்த்தர்கிட்ட போராடி செபிக்க வேண்டும். அது மாத்திர வாழ்க்கையில் உண்மை, அப்புறம் போல் நம் வாழ்க்கையில் உண்மை காணப்பட வேண்டும். ரெண்டாவதாக ஈசாக்கை போல நம்ம தியானம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நோக்கி தியானம் பண்ணணும். வசனத்தை வாசித்து தியானம் பண்ண வேண்டும். அது மாத்திரல யாக்கோபை போல போராடி செபிக்க வேண்டும். அழுது கெஞ்சணும். நம்ம செய்ப்போமானால் நிச்சயமா நம் வாழ்க்கையும் தேவன் ஆசிரிப்பது உறுதி. சரி, இதுவரைக்கும் நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம், செபிக்க போகிறோம். என்னோட சேர்ந்து செய்ப்பீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம், மை வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் மீன் நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. அவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவைகளை சந்திக்க முடியா செபிக்கிறோம் ஐயா. உன் வாயிலிருந்து ஒரு செல் பறக்க முடியாது, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன எங்கள் பரம தகப்பனே, ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக ஜீவனாக இருந்து வழி நடத்துங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத விஷயங்களை செய்ய முடியாது கெஞ்சி மண்டாடி கேட்கிற மாண்டவர அப்பாமை ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கடன் கண்ணீர் வேதனைகளிலிருந்து விடுதலை செய்யுங்க. கஷ்டத்திலிருந்து விடுதலை செய்யுங்க. கவலையிலிருந்து விடுதலை செய்யுங்க. சோர்விலிருந்து விடுதலை செய்யுங்க. துக்கத்திலிருந்து விடுதலை செய்யுங்க ஆண்டவர. ஆத்மா கண்களை திறந்துவிடுங்க. அறிந்து கொள்ளும் அண்டிக் கொள்ள உதவி செய்யுங்க சப்பா. உள்ளத்திலையும் வெளியரங்கமா வாழ்க்கையில அற்புதம் அதிசயங்களை செய்ய முடியாது செவிக்கிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. என்ன பலவிந்தாலும் குணமாக்குங்கப்பா. மந்திரம் செய்வனிகள் பெல்லிசனைகள் ஆற்றி உடைத்து போடுங்க. பிசாசனிகள் அழித்து போடுங்க ஆண்டவர. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க. சாவத்திருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீர்ல இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவர. குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்கி தர முடியா கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்மை கண்களை திறக்க வேண்டுமா செபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தர முடியா கெஞ்சுகிறார் ராஜா. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தை தாரும். அப்பா குடும்பத்துல சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளத்தை தாரும். அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. பரலோக பிதாவே இறங்கி அவங்களை ஆசீர்வதிங்க உயர்த்துங்க அப்பா. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க. தோட்டத்துல வெள்ளம் இல்லையன்னு கலங்குற மக்களுக்கு நல்ல வெள்ளம் விளைச்சல தாரும். ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். நன்மையான என் தீபம் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாவத்தில் இறங்கி வருது. மாறுதல்களை வேற்றுமான எந்த நிலநிச்சயம் நீரே ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. நானே இல்லா ஒரு டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க தானப்பா. ஒரு வாழ்க்கையிலேயே அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது கெஞ்சுகிறோம் ஐயா கெஞ்சுகிறோம். ஐயாமை துதிக்கிறோம். பிரிந்து குடும்பம் ஒன்னிச்சேக்க வேண்டியா செபிக்கிற ஐயா. பரலோக பிதாவே மை ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைகள்லாம் கண்ணூக்கி பாருங்க. எங்கள் வாலிபர்கள் சிறு பிள்ளைகளை கண்ணூக்கி பாருங்க. அவங்களை பாதுகாக்கணும் பராமரிக்கணும் தேவைக்குருவா. அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. படிக்கத்தக்கதாக தெய்வீக ஞானத்தை தாருமியா. ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலேயே அறிவியிலேயே ஆற்றலும் சிறந்து வழங்கணும். பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. அண்டவரையுமே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளிட முடியாது செபிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்தாலும் உங்களை விடுவதில்லை ஆண்டவரை. நீங்க ஆசீர்வித்து தான் ஆக வேண்டி செபிக்கிறோம். பலத்த காரியத்தை செய்யுங்க. பெரிய பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்யுங்க. அண்டவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சிரோம். உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. உங்க மகத்துமலை நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிகனமாகியுமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் மன்றாடி கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்தை கேட்டாரு கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குன்னூர் 6431 நீலகிரி மாவட்டம் தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி பேங்க் ஆப் பரோடா குன்னூர் 1-0-4-9-0-1-0-0-0-0-2-2-2-9 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் யூகோ பேங்க் குன்னூர் 1-3-3-1-0-1-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: Harvest Palms. Harvest Palms is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: என்னோட பேர் ஷரோன். எனக்கு இடது காது பக்கம் மீங்கி இருந்தது. அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க கண்டிப்பா அதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும், அது பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையில நான் போன் பண்ணி சிஸ்டர் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலயே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்டி முழுசா கரைஞ்சு வர கர்த்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவனுக்கு கூட கொடி நன்றி.
5: கர்த்தரே பரிசுத்தாமல் ஸ்தோத்திரம். நான் ரெண்டாவது குழந்தை மாசமா இருக்கிறப்ப சுகர் அதிகமா இருந்தது. அப்ப டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு நார்மல் ஆகாது, அதனால நீங்க ஊருக்கெல்லாம் போவேன்னா ஆபரேஷன் பண்ணிட்டா குழந்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அக்கா போன் பண்ணி ஜெபம் பண்ணதுமே சொல்றாங்க, அக்கா டாக்டர் ஜெபம் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அக்கா டெய்லி எனக்காக ஜெபிச்சாங்க. டெலிவரி டைம்ல நல்ல நார்மல் பிரசவத்தை தேவன் கொடுத்தாரு.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் நமக்கு கொடுத்த வசனம் லூக்கான் சுவிசேஷம் 12:54-55.
1: பின்பு அவர் ஜனங்களை நோக்கி மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும் போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள்
0: அந்தபடியும் ஆகும்.
1: தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும் போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள்
0: அந்தபடியும் ஆகும்.
1: மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறது என்ன?
0: ஆமாறிமான நம்ம வானத்தை பார்த்து இன்னைக்கு மழை வரும்னு சொல்றோம், இன்னைக்கு உஷ்ணம் தோன்றும்னு சொல்றோம், அதெல்லாம் கரெக்ட் தான். அன்று சொல்றாரு இந்த வருகின் காலத்தை என் சன்னங்கள் என்ன செய்யறாங்க, அறியாம போறது என்ன? ஏன்னா மத்தேயு சுவிசேஷம் 24 லூக்கா 17:25 இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு. 2 தீமோத்தேயு 3:1-7 இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் நிறைவேறி கொண்டு வருது. அதை இந்த காலத்தையும் சனங்கள் அறியாமல் போறது என்ன அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறி கொண்டு வருது. ஆண்டு வருக ரொம்ப சமீமா இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சந்திக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சந்திக்க ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் வருக ரொம்ப சமீபம், ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருது. ஆமா, காற்று அடிக்கும் போது உஷ்ணம் வருன்னு சொல்றோம், அதுபடி நடக்குது. ஆனா இந்த காலத்தையும் அறியாம போயிருக்காங்க. எந்த காலம்? கர்த்தர் வருகின் காலத்தை என்ன செய்யல, சனங்கள் அறியாம இருக்கிறாங்க, இன்னும் தேடாம இருக்கிறாங்க. எத்தனை சனங்கள் தேடாம இருக்கிறாங்க கர்த்தரை, இன்னும் எத்தனை சனங்கள் ஆண்டர் தேடாம மனம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஆண்டர் சொல்லுகிறார், நம்ம ஒரு நாள் ஆயத்தமா இருக்க வேண்டும். நம்ம ஒரு நாள் சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளவுதான் பொண்ணு பொருளை சேர்த்து வச்சாலும் இந்த உலகத்துல ஒண்ணு என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. ஒண்ணும் கொண்டு வந்தது இல்ல, ஒன்னும் கொண்டு போறது இல்ல. கர்த்தர் வருக சமீபம், நம்ம வருகைக்கு எல்லாரும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அதுதான் நம்ம கூட வரும். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 24:37-39.
1: நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
0: சித்தமா சொல்லியிருக்காரு, நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படி மனுஷகுமாரர் வருங்காலத்திலயும் நடக்கும்.
1: எப்படி எனில் ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து
0: அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும்
1: உணராதிருந்தார்கள்.
0: அப்படியே
1: மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
0: அப்படியே மனுஷகுமாரர் பாருங்க, பெண் கொடுத்து பெண் கொள்றாங்க, திடீர்னு பெருங்க. இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் நிறைய டைவர்ஸ் நடக்குது. பெண் கொள்றாங்க அப்புறம் கொடுத்துறாங்க. இந்த மாதிரி காரியங்கள் வந்து இந்த உலகத்துல அதிகமா நடந்து கொண்டிருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் வருக ரொம்ப சமீபம் என்று சொன்னாரு. நோவா காலத்துக்கு எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்திலயும் நடக்கும். என்ன செய்ய, புசித்து குடித்து பெண் கொடுத்து எங்க பார்த்தாலும் டைவர்ஸ் பலவீனம் பிரச்சனை இப்படி நடந்து கொண்டிருக்கு. அதுதான் ஆண்டவர் சொன்னார், பெண் கொடுத்தும் இப்படிப்பட்ட காலங்கள் மனுஷகுமார் வரும்போது நடக்கிறாரு. இப்ப அதனால என்ன செய்யணும், அது செல்லப்பிரளயம் வந்து வாரி கொண்டு போற வரைக்கும் அவங்க என்ன செய்யல, உணராத இருந்தாங்க. அது போல இந்த உலகத்திலயும் பாருங்க, ஆண்டவர் வருகை பற்றி எல்லாமே தெரியும், ஆனால் சனங்களை இந்த உணர்ந்து கர்த்தரத்துல வரல. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உணராத இருந்தாங்க. இப்படிலாம் நடந்தா கூட கர்த்தர் தேடணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாஞ்சல் இல்லாம இருந்தாங்க. இந்த காலத்தின் சனங்க நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆதியாகம புஸ்தகம் 6:10-12.
1: நோவா
0: சேம்
1: காம்
0: யாபேத்
1: என்னும் மூன்று குமாரரை பெற்றார்.
0: பூமியானது
1: தேவனுக்கு முன்பாக
0: சீர்கெட்டதாய்
1: இருந்தது.
0: பூமி எப்படி இருந்தது? தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது.
1: பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதா இருந்தது.
0: மாம்சமான யாவரும்
1: பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள்.
0: பூமியில தங்கள் வழியை என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, கெடுத்துக்கிறேன். அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கு. பாருங்க, எங்க பார்த்தாலும் ஆடு மாடு வெட்டுற மாதிரி சன்னங்களை என்ன செஞ்சு வெட்டிடுறாங்க. கணவன் மனைவி கொண்டு விடுற, மனைவி கணவனை கொண்டு விடுற, இப்படிதான் காலங்கள் நடக்குது. சீர்கெட்டு போய் கிடக்குது. கொடுமையினால் நிறைந்திருக்கிறாங்க சனங்கள். கத்தர் எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. நிறைய காரியங்கள் வேதனையான காரியம் தான் நடக்குது. வாலி பிள்ளைகளுக்குன்னா ஸ்கூலு போனாலும் அங்க ஸ்கூல்லயும் பாதுகாவல் இல்லை. இல்ல படிக்கிறக்கா போறாங்க, அங்கேயும் டீச்சர்னால எத்தனையோ பாடுகள் படுறாங்க, எத்தனை கண்ணீர் வேதனை கஷ்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள். அதுதான் சொல்றாரு. பூமி எப்படி இருந்ததா, கொடுமினால எங்க பார்த்தாலும் பயங்கரமான காரியங்கள், பயங்கரமான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கு. ஆண்டு பார்த்தாரு இப்படி இருக்குதேன்னு சொல்லிட்டு. அது மாதிரி இந்த நாட்கள்லயும் அப்படிதான் நடக்குது பாருங்க. எங்க பார்த்தாலும் தப்பான வழியில போயிடுறாங்க பெண்கள் ஆண்களும். கடைசியில பார்த்தா கணவன் அவ மனைவி கொண்டு விடுறாங்க, மனைவி கணவனை கொண்டு விடுறாங்க. இதெல்லாம் இப்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு போனாலும் ஆபத்து, கூறு போற இடத்துலயும் வேலைக்கு போற இடத்துலயும் வீட்டுல இருந்தாலுமே பிரச்சனை தான். எத்தனை பேர் வீட்டுல இருக்கிறாங்க, வீட்டுல இருக்கும்போதே அவங்களுக்கு பெரிய ஆபத்துக்கள். இப்படி காரியங்களா நடக்கும்போது நம்ம பூமி எப்படி இருக்கு, சீர்கிட்டு போயிடுச்சு, கொடுமையில நிறைந்திருக்கு. தேவன் பார்த்தாரு, ஐயோ இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி தேவன் வேதனையோடு இருந்தாரு. மாம்சமான யாரும் என்ன செய்ய, தங்கள் வழிய கெடுத்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு மனம் திரும்பணும்னு சொல்லி எண்ணமே இல்லை. அதே போலதான் இந்த நாட்களையும் அப்படிதான் நடக்குது. தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஐயோ கத்தர் பயப்படுற பயமே இல்லாம போயிடுச்சு. கத்தர் வேதனையோட பார்த்தார். அதனால நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே, அந்த நோவா காலத்துல எப்படி சொன்ன உணர்வுலாம் போயிட்டாங்க. ஆண்டவரே புசித்தாங்க, குடித்தாங்க, பெண் கொண்டாங்க, பெண் கொடுத்தாங்க, சலப்பிரையில வந்து வாரி கொண்டு போறது வரைக்கும் என்ன செய்யல, அவங்களுக்கு உணர்வே இல்லாம இருந்தது. நம்ம அப்படி இருக்க கூடாது. ஆண்டவரை கேட்கணும். சங்கீத புஸ்தகம் 119:34
1: எனக்கு உணர்வை தாரும்.
0: நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரு சுவாமி, உணர்த்துமாப்பான. எங்க ஆண்டவர் உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் செய்கிறேன், நான் எங்க ஆண்டவர் உங்க வீட்டு தூரமா இருக்கிறேன், எனக்கு ஆமிங்க ஆண்டவரே சொல்லி நம்ம உணர்வை தாருன்னு சொல்லி நம்ம ஒருவரும் கேட்கணும். அதான் வேதத்துல வாசிக்கிறோம், யோவான் சுவிசேஷம் 16:8
1: அவர் வந்து பாவத்தை குறித்தும்
0: நீதியை குறித்தும்
1: நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
0: பாத்தீங்களா, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பு இப்படி எல்லாம் இருக்குது. உலக பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துற, நீதி குறித்து உணர்த்துறாரு. அது மாத்திர இப்படிலாம் செஞ்சா நியாய தீர்ப்பு இருக்குன்னு சொல்லி பரிசுத்தை நமக்குள்ள பரிசுத்தை அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நியாய தீர்ப்பு குறிச்சு உலகத்தை கண்டித்து உணர்த்துறாரு. பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றவங்க நம்ம என்ன செய்யணும், உலக பிரகாரமான பாவங்களுக்கு விலகி நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம வழி கர்த்தரை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே நான் எப்படி நடக்கணும் எனக்கு சொல்லித்தரும். ஆண்டவர் சொன்னேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிய உனக்கு காமிப்ப, உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுன்னு சொல்லியிருக்கிறார். அவர் ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர். நம்ம வழியை கத்துட்டு ஒவ்வொரு நாள் ஒப்பு வைத்து நம்ம கத்துட்டு கேட்டா நம்ம எப்படிலாம் நடக்கூடிய என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவர் ஆலோசனை சொல்லுவார். அல்லேலூயா. யாத்திரம் புஸ்தகம் 4:15
1: நீ அவனோடு பேசி அவன் வாயில வார்த்தைகளை போடு
0: நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து
1: நீங்கள்

ஆரோனுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி நம்மளுக்கும் தேவன் நம்ம வாயிலிருந்து நமக்கு என்ன செய்ய வேண்டியது, நமக்கு என்ன செய்வாரு, உணர்த்துவார். எப்படி போகணும், என்ன செய்யணும், இந்த உலகம் இப்படி இருக்குதே, எப்படி வாழணும், கத்திற்கு எப்படி பயந்துருக்கணும், கத்திற்காக எப்படி பாய்ந்து ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யணும், உணர்த்துவார். செவ்வாய் செய்வோமா. எங்களை அன்பாரியை சித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய சீவனுள்ள வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா, வல்லமைப்படுத்துங்க, அக்கின் சோலையை மாத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பீங்கப்பா. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், உண்மை தேடாத மக்களை தேடணும், அம்மை அறியாத மக்களை அறிந்து கொள்ளணும் அப்பா. அப்பா ஒவ்வொரு வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய முடியாது, செபிக்கிற மகத்தான காரியத்தை செய்யுங்க ஐசப்பா. தகப்பனே பரிசுத்தன் அபிஷேக அளவுலாம் ஊற்றுங்கப்பா, அக்கிரே போடுங்க ஆண்டவரே. தகப்பனே நன்மையான காரியத்தை செய்யுங்க, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்யுங்க. ஐயாமை நோக்கி கெஞ்சிரோம், வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும்ப்பா, குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை போய் தரணும் எஸ்ப்பா. ஆண்டவரையும் துதிக்கிறோம், நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, எஸ்ப்பா எஸ்ப்பா எஸ்ப்பா, குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை போய் தாங்க எஸ்ப்பா. கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க, கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு கண்ணீரை தொடங்க எஸ்ப்பா. ஆண்டவரே என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க எஸ்ப்பா, சுகரை குணமாக்குங்க எஸ்ப்பா, கொலஸ்ட்ரால் குணமாக்குங்க எஸ்ப்பா, சுகர் வியாதி குணமாக்குங்க எஸ்ப்பா, குணமாக்குங்க அப்பா, பிபி குணமாக்குங்க எஸ்ப்பா, பிபி குணமாக்குங்க. நன்மைகள் அவர் வாழ்க்கையில செய்யுங்க எஸ்ப்பாக்கு, நன்மைகள் அவர் வாழ்க்கையில செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க எஸ்ப்பா, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க எஸ்ப்பா. தகப்பனே இறக்க செய்யுங்க, இறக்க செய்யுங்க எஸ்ப்பா. அப்பா வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்கப்பா, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க, வீடு கட்ட முடியலேன்னு சொல்லி கலங்குற மக்கள் வீடு கட்ட உதவிச்சிங்க எஸ்ப்பா. பிரச்சனைலாம் நிக்கிருங்க ஆண்டவரே. அப்பா மகத்தான காரியத்தை செய்யுங்க அப்பா. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுத்துருங்கப்பா. அப்பா மே ஸ்தோத்திரம். தகப்பனையும் துதிக்கிறோம், துதிக்கிறோம். கான்ட்ராக்டுக்காக காத்திருக்கிற மக்கள் நல்ல கான்ட்ராக்ட் கிடைச்சி அவங்களுக்கு நல்லா ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, சமான சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சி ஆறுதலை தந்துடலும். மகத்தான காரியத்தை செய்யுங்க. கத்துடி கிருபை, கத்துடி பிரசனம் முடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. ஒருத்தர் கூட கஷ்டப்படக்கூடாதப்பா, எல்லாரும் கஷ்டத்தையும் மாத்திருங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க அப்பா. ஆசீர்விக்கப்பட்ட குடும்பமாய் மாற்றுங்க. டிவி பார்க்குற ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்விக்கப்படணும், நன்மையினால் முடிச்சுட்டி காத்துக்கொள்ளணும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க சப்பா. அன்பின் தேவனையும் நோக்கி கெஞ்சுரே சப்பா, கெஞ்சுரோ. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க சப்பா. என்ன பலம் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. மந்திரம் செய்வினைகள் பெல்யூசனிகள் எல்லாவற்றையும் உடைத்து போடுங்க சப்பா, உடைத்து போடுங்க சப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு மனக்கண்களை திறந்துடுங்கப்பா. எந்த மனிதரும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நீங்கள் தானே சப்பா. ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனே தகப்பனே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறகமாக இருப்பிச்சு இங்கே ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. தேவை கிருவ அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ளாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்கள் நாம் மகிழ்ப்படட்டும் ஐயா. கர்த்தாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ தானே ஆண்டவரே, அற்புதங்கள் அடையாளம் செய்ய முடியும், உங்களால் முடியுமாப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஒவ்வொருவரையும் தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க ஆண்டவரே. மகத்தான காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். இந்த நிகழ்ச்சி நிமித்தமாக நீர் மகிழ்ப்படனே சப்பா. எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரட்சகர் எஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தாவே எங்கள் செவத்தை கேட்டிருக்கிறதுக்காக நன்றி நன்றி. செவத்தை கேட்டிருக்கிற பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாருங்க.

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர்கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர்கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானோ ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காக அந்த பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12R80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: அன்பானவர்களே, நமது இயேசுவின் கரம் ஊழியங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் வாருங்கள். எங்களோடு இணைந்து இப்பொழுது ஜெபிப்பீர்களா?
1: ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான இயேசுங்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் ஏற்படுத்தின உமது ஊழியம் ஆண்டவரே, எங்கள் மனித எத்தனம் அல்ல, மனித சக்தி யுக்தி மனிதனுடைய ஞானம் அல்ல, நீர் கிருபையா ஏற்படுத்தின அந்த ஊழியத்தை இம்மட்டும் இந்த 34 ஆண்டுகள் கரம் பிடித்து நடத்தி வந்தீரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, இதற்கு மேலும் நடத்த என் தேவன் வல்லவர இருக்கிறபடினாலே ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் கொடுத்த அருமையான அக்கா உங்களுக்காக ஸ்தோத்திரம். அவளுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல தீர்க்க ஆயுளையும் தந்து மகிமையாய் பயன்படுத்தும். அப்ப வாலிபு பிரயத்தின் ஒரு பலத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக, மோசைக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, காலைக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, அக்கா வல்லமை இடைக்கட்டுவீராக, நல்ல சரீர ஆரோக்கியத்தை உண்டாக்குவீராக, வரங்களால் வல்லமை இன்னும் அதிகமாய் நிரப்புவீராக, அப்ப உலகத்தின் கடைசி எல்லை வரையும் கொண்டு செல்வீராக, உலகத்தின் எல்லை அப்பா பூச்சக்கத்தின் கடைசி வரைக்கும் எடுத்து செல்வீராக, மகிமையா அக்காவை பயன்படுத்துவீராக, உங்க ஜீவன் அவர்களுக்குள்ள இறங்குவதாக ஆண்டவரே. வசந்தி அக்காவையும் பலப்படுத்தும், அவர்களுக்கும் நல்ல சுகம் கொடுங்க, கால்களை பலப்படுத்தும், அவர்களை உலகத்தின் கடைசி பறிந்து எடுத்து செல்லுங்க ஆண்டவரே. நீர்தான் இந்த ஊழியத்தின் தலைவரப்பா, நீர்தான் எல்லாம் ஆண்டவரே. கடைசி பறிந்து நீர்தான் நடத்தணும், நீங்க தான் எல்லாமா இருக்கணும் ஆண்டவரே. நீங்க மூலம் நீங்க மகிமை அடையணும்ப்பா. இந்த வெள்ளிக்கிழம மாசத்தில் பங்கு பெறுகிற உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருடைய கண்ணீரை நேசு துடைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெள்ளிக்கிழம மாச கூட்டத்தை எழுப்பலை என் தேவன் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திரளான மக்களை கொண்டு வரும். சண்டே வர்ஷிப்ல கூட பெரிய காரியம் செய்யுங்க. புதிய புதிய மக்களை தாரும். வந்து கொண்டிருக்க மக்கள் உறுதியாய் உண்மையிலே அப்ப வடிவு போகாமல் நினைத்து நிற்கக்கூடிய ஒரு குருபையை தாரும். முடிவு நினைத்து நிற்கணும், அவள் கண்ணீர் துடைக்கப்படணும். இயேசுங்கிற பத்திரிகை ஒழித்தின் மூலமாய் பெரிய அறுவடை கத்தை உண்டாக்கும். கோடிக்கணக்கான மக்கள் உன் பக்கம் ஈர்த்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, இதழ் மூலம் படிக்கிறவர்கள், நெட் மூலம் படிக்கிறவர்கள், ஆப்ஸ் மூலம் படிக்கிறவர்கள், அத்தனை குடும்பங்களையும் ரட்சிப்பின் பாத்திரை மாற்றி சீர்வதிக்கணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். டிவி மூலமாய் வருகின்ற செய்திகளை கோடிக்கணக்கான மக்கள் கேட்கணும். அக்கா மூலம் ஏழுக்குப்புற ஜெபங்கள் அனைவரும் விடுதலை பெறணும். அந்த வசனங்கள் அனைவரும் உள்ளத்தின் கண்கள் திறக்கணும். ஆண்டவரே, வல்லமையாக பயன்படுத்தும். இந்த டிவி ஊழியத்திற்கு எவ்வளவு தேவையப்பா. மாதந்தோறும் 2 லட்சம் ஆகிறது. அதன் பணத்தேவை சந்திப்பீனாக ஆண்டவரே. பணத்தை தரக்கூடிய ஜனங்களை, காணிக்க தரக்கூடிய மக்களை எழுப்பி கொடு பேராக ஆண்டவரே. எழுப்புங்கப்பா, தங்கு தடையின்றி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இயேசப்பா குருபை கொடுங்க ஆண்டவரே. சண்டே கிளாஸ் ஊழியத்தில் சிறுவ சிறுமியர் மத்தியில் எழுப்புதலை உண்டாக்கும். டீச்சர்ஸ் வல்லமையை பயன்படுத்தும். குழந்தைகளை ஆசீர்வதிங்க. மருத்துவமனை ஊழியம் தடையெல்லாம் நடக்க அருள் தாரும். 6 மணி ஜப கூட்டங்களில் ஒரு அசைவு உண்டு பண்ணும். அனுதினம் 50 பேராவது கூடி ஜபிக்கணும். காலை மதியம் ஈவினிங் நடக்கிற ஜப கூட்டங்கள் ஊழியர்களுக்காக ஏழுக்குபடி ஜபங்களை ஆசீர்வதிங்க. அதில் பங்கு பெற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் திரளான மக்கள் வந்து ஜபிக்க வாஞ்சி இயேசப்பா உருவாக்கி தாங்க ஆண்டவரே. அனுதின வாக்கு தத்தங்களை அநேகர் கேட்க தோண்டுங்க. அநேகர் மூலம் அசைக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. எஃப்எம் ரேடியோ அநேகர் கேட்டு ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. ஆஃப்லைன் ஆன்லைன் எஃப்எம் அநேகர் கேட்க கர்த்தர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. வெப் டிவி அநேகர் பார்த்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. எல்லாம் நாம் மகிழ்ப்பண்ணும், அவ்வளவுதான்பா, வேற ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இயேசுங்கிற ஊழியங்களை பணத்தால் ஜபத்தால் பொருளாதாரத்தால் தாங்குற அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. டிவிக்குள்ள பார்ட்னர்ஸை ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே. மணியார் அனுப்புற குடும்பங்களை ஆசீர்வதிக்கணுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கத்தினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் கரத்தோடு தொடர்பு கொண்டு அத்தனை ஜனங்கள் மீது கர்த்தரை கரம் இறங்கி வருவதாக. வாக்கு எடுத்து செல்லுங்க, எங்களை பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க, கிருபையிலே தாருமாண்டவரே, தேவையிலே சந்தித்தருளும் ஆண்டவரே. உடன் ஊழியர்களே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் உண்டாக்குங்கப்பா, சுகம் கொடுங்கப்பா. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கஷ்டங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாகனங்களை காத்துக்கொள்ளும், கம்ப்யூட்டர்ஸ் காத்துக்கொள்ளும், ஒவ்வொரு பொருள்களை காத்துக்கொள்ளும், ரிப்பேர் ஆகக்கூடாது ஆண்டவரே. இயக்கிற பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசப்பா, நஷ்டங்கள் வரக்கூடாது ஆண்டவர். ஊழியங்களை எழுப்பது உண்டாகணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியத்தின் பொறுப்பையும் கர்த்தர் எடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு ஊழியர்கள் நிற்கக்கூடாது. உம்மால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஊழியும் தடைப்படவே கூடாது ஆண்டவரே. அனுதின ஊழியங்கள் அக்காங்க போறாங்க, பெரிய காரியம் செய்யுங்க. போயிட்டு வராங்கப்பா, அவர் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகன ஓட்டுநர்களை மறைத்து செயலாற்றுங்கப்பா. எந்த விக்னங்களும் ஆபத்துகள் வரக்கூடாது ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியத்தினையும் கையில் இடுங்க. உங்க நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். நீங்க இப்படி செய்ய போதற்காய் கோடான குடி சோத்து. யாரெல்லாம் வந்து இயேசுங்க ஊழியத்துக்கா ஜெபிக்கிறாரோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. காலை மதியம் ஈவினிங் ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியர்கள் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்க பிள்ளைகள் எல்லாம் ஒரு வல்லமையான ஊழியர்லாம் எழுமணும்னு நாங்க ஜெபிக்கிறோம். எழுப்புங்க, காத்துக்கொள்ளும். முழு ஜப கூட்டங்கள் தெல்லான மக்கள் கடந்து வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க செய்ய போதற்காய் கோடான குடி சோத்துறோம். நன்றி அப்பா. துதிகன மகிமெல்லாம் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் தாழ்மை உண்டுகிறோம் பிதாவே. ஹல்லேலூயா.

0: எபிரேயர் புஸ்தகம் 9:28
1: கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை
0: சுமந்து தீர்க்கும்படிக்கு
1: ஒரே தரம் பலியிடப்பட்டு
0: தமக்காக காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு
1: ரட்சிப்பை அருளும்படி
0: இரண்டாம் தரம்
1: பாவம் இல்லாமல் தரிசனமாவார்.
0: முதல் ஆண்டவராக இயேசுக்கு நம்ம செய்த பாவங்களுக்காக அவர் என்ன செய்யறாரு, இந்த 2000 வருஷத்துக்கு முன்பாக 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்மளுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக என்ன செய்யினாரு, பலியானாரு. அல்லேலூயா. என்னன்னு சொன்னா, நம்ம ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னு சொல்லித்தான் நமக்காக தான் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக கைகள் ஆணி கால்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டு முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார். முதுமெல்லாம் அப்படியே உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். எனக்காக, உங்களுக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக. அவர் வந்து அந்த 33 வருஷம் உலகத்தில் வாழ்ந்தாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்படும் போது, ஆண்டவரே என் பாவங்களா மன்னிங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்க, நான் செய்த பாவங்களா மன்னிங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் என்ன செய்யணும், பாவத்தின் கட்டாயம் மன்னிப்பார். அல்லேலூயா. சின்ன வயசுல செய்த பாவங்கள், வாலி வயசுல செய்த பாவங்கள், இப்ப நம்ம ஒவ்வொரு வயசுலயும் செய்யற ஒவ்வொரு பாவங்களையும் மன்னிப்பார். அவர் ரத்தத்தினால கழுவப்படும், மனசத்தோடு கண்ணீரோடு செபிக்கும் போது நம்ம பாவத்தை கட்டாயம் மன்னிப்பார். ஆமா, முதலாவது என்ன செஞ்சாரு, பாவத்தை மன்னிக்கிறதுக்காக, பாவத்திலிருந்து விடுதலை பெறதுக்காக என்ன செய்ய, நமக்காக என்ன செஞ்சாரு, பலியிடப்பட்டார். ரெண்டாம் தரம் எப்படி வரப்படுறாரா, பாவம் இல்லாம தரிசனமாவார். பாவம் இல்லாத இப்ப நமக்கு பாவம் இல்லாம வரப்படுறாரு. ராஜாதி ராஜாவா, கத்தாதி கத்தாவா, நியாயாதிபதியா வரப்படுறாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும், அவர் வருகைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோட தாகத்தோட காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ரத்தத்தினால கழுவப்படணும். நம்ம இரவில் வருவாரோ, காலையிலயோ மாலையிலயோ நல்ல இரவிலையோ சேவலுக்கு ஒரு நேரத்திலே வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது, தெரியுமா யாருக்காச்சும், தெரியாது, குமார்னு கூட அறியாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப யார் எப்போ வருவான்னு தெரியாது, நம்ம ஏக்கத்தோடு காத்திருக்க வேண்டும். நம்ம வீட்டில் யாராவது ஊருக்கு போயிட்டா என்ன செய்வோம், எப்போ வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்போட காத்திருப்போம். அதே போல நம்மளை அழைத்து செல்ல வரப்போறாரு. ஹலேலூயா. இந்த உலகத்துல அழைத்து கர்த்தராகிய தேவன் நம்மளை அழைத்து செல்லும் போது, இந்த உலகத்துல பாடுகள் நிந்தனைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் நீக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் அவர் மடியில் போய் நம்ம உட்கார போறோம். அதற்கு நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். இந்த உலகம் நமக்கு எதுவுமே சொந்த இல்லை. உலகத்துல ஒண்ணுமே கொண்டு வந்ததும் இல்ல, ஒன்னா கொண்டு போற ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. பிறக்கும் போது ஒன்றும் கொண்டு வரல, அதே மாதிரி இறக்கும் போது ஒன்றும் கொண்டு போக முடியாது. அதனால ஆண்டவராக இயேசுக்கு வரப்போறாரு. அவர் வருகைக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும். சரி, அவர் எப்போ வர்றாரோ அப்போ பார்த்துக்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. எப்போ வர்றாரு நம்ம யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். அந்த ஆண்டவராக இயேசுக்கு சொல்ற முதலாவது நினைச்சிருப்பா, ஒரு தடவை பழியிட்டேன். எதுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக, நம்ம ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக ஒரு தடவை பழியிடப்பட்டார். ரெண்டாவது எப்படி வரப்போறாரு, பாவம் இல்லாம தரிசனமாக போறாரு. அப்ப அவரை சந்திக்கணும் ஒவ்வொருவரும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டிய, எப்போ வர்றாரோ தெரியாது. ஒவ்வொரு நாள் நம்ம ஆயத்தத்தோடு இருக்கணும். இன்னைக்கு வந்தாலும் வரலாம், நாளைக்கு வந்தாலும் வரலாம், எப்போ வந்தாலும் வரலாம். நம்ம ஆயத்தத்தோட தகுதியோட கர்த்தரை சந்திக்க தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாடுகள் நிந்தனைகள் அவமானம் வரத்தான் செய்யறது. ஆனால் அதை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. பாவத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போய் நம்ம அப்படியே குழம்பிட்டோம்னா நம்ம என்ன செய்ய, ஆண்டு வருகைக்கு எதிர்பார்க்க முடியாது. இந்த சோர்வும் கவலையும் சோர்வும் துக்கமும் நம்மள மேற்கொண்டோம். அதாவது அன்றவர் சொன்னார், சோர்ந்து போக எப்போதும் சோமனுக்கு சோர்ந்து போகக்கூடாது. எப்பவுமே சோர்ந்து போகக்கூடாது. என்ன வந்தாலும் சரி சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாம எப்பவும் ஜெபிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. அவர் வரும்போது நம்ம எப்படி இருப்போமா பாருங்க. 1 யோவான் 3:2
1: பிரியமானவர்களே,
0: பிரியமானவர்களே,
1: இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம்,
0: இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம்,
1: இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை.
0: ஆகிலும்
1: அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால்,
0: அவரை நம்ம என்ன செய்வது,
1: தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
0: எப்படி இருப்பான் நம்ப, அவருக்கு ஒப்பா இருப்போம், அவரை போல இருப்போம். அல்லேலூயா. அப்பெல்லாம் எனக்கு நல்ல கண் பார்வை தெரியும், அவரை நான் பார்ப்பேன். அப்படியே உங்களுக்கு ஒரு காரியங்களை நீங்க நினைச்சு பார்க்கணும். அவருக்கு ஒப்பா இருப்போம். அதுக்குத்தான் நம்ம ஒரு நாளும் காத்திருக்க வேண்டும். இயேசுக்கு எப்போ வருவாரு என்னன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோட இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோட எதிர்பார்ப்போட இருக்க வேண்டும். எப்போ வருவார்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்திருக்க வேண்டும். நம்ம எதிர்பார்த்திருக்கணும் என்ன எப்படி இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் வேதமே சொல்லுது பாருங்க. யாக்கோபின் புஸ்தகம் 5:7-8.
1: இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள்.
0: எப்படி இருக்கணுமா கர்த்தர் வருமளவும் எப்படி இருக்கணுமா? நீடிய பொறுமையா இருங்கள்.
1: இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான்.
0: எப்படி இருக்கணுமா நம்ம? நீடிய பொறுமையோடு எப்போ
1: நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள்.
0: நீடிய பொறுமையோடு நினைச்சேன் இருதயங்களை சிறப்படுத்துங்க.
1: கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது.
0: நீடிய பொறுமை. ஒவ்வொரு நாளும் சுத்திகரிச்சு கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கணும் நம் உள்ளத்தை. ஒவ்வொரு நாள் நாளுக்கு நாள் உள்ளங்கள் என்ன புதிதாக்கப்படணும். எப்பயோ நம்ம கழுவு போட்டோம், எப்பயோ நம்ம உள்ளத்தை அலசி போட்டோம், அப்படியே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம் உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். பாருங்க, ஒரு நாள் நல்ல புடவை கட்டுறோம், அப்புறம் அந்த புடவை விட்டுட்டு அப்படியே சரி அழுக்காலையில் இதே இன்னைக்கு கட்டிக்கலாம், கட்ட மாட்டோம் தானே. அப்புறம் வேற புடவை கட்டுறோம், வேற ட்ரெஸ் மாத்துறோம். அதே போல நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வருகைக்காக நினைச்சேன் ஒவ்வொரு நாளும் நீடி பொறுமையோடு என்ன செய்யணும், ஆண்டு வருகைக்கு காத்திருக்கணும். நீடி பொறுமையோடு காத்திருக்கணும். அது மாத்திரம் உள்ளத்தையும் சரிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எங்க குறை இருக்கு, எங்க குற்றம் இருக்குன்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்டு நம்மளுக்கு தெரியாது. நம்ம பார்த்தா பரிசுத்தமா இருக்க மாதிரி இருக்கும். ஏசப்பாட்ட கேட்கணும், ஏசப்பா எங்க எனக்கு குறை இருக்கு, எங்க குற்றம் இருக்குது, எந்த இடத்துல விழுந்திருக்கிறாண்டவரை என்னை சரிப்படுத்துன்னு சொல்லி அவற்றை கேட்டு சரிப்படுத்தி நீடிய பொறுமையோடு இருக்கணும். கர்த்தராகிய தேவன் கட்டாயம் வருவார். அதை ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார். லூக்கால் சுவிசேஷம் 21:19.
1: உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள்.
0: நம்ம பொறுமையில என்ன செய்யணும்? ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளணும். ஆத்மா தான் பரலோகத்துக்கு போக போகுது. பொறுமையோடு நம்ம ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளணும். நமக்குள்ள பாம் வராம காத்துக்கணும். எந்த குறையில்லாம காத்துக்கணும். மாசி மறுவு இல்லாம காத்துக்கணும். ஆத்து அன்றை கேட்டு ஒவ்வொரு நாளும் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகணும். அதான் அன்றை சொல்ற உங்க ஆத்மாக்களை என்ன செய்யுங்க? பொறுமையோடு காத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிசாசு என்ன செய்வான்னு சொன்னா, நமக்கு பொறுமையா இருக்க முடியாத வழிக்கு குழப்பத்தை கொண்டு வருவான், சோதனையை கொண்டு வருவான், எத்தனையோ பிரச்சனைகள். அதை நம்ம பார்த்து யோசித்து சோர்ந்து போக கூடாது. நம்ம ஆத்மாக்களை எப்படி காத்துக்கொள்ளணும்? பொறுமையோடு காத்துக்கொள்ளணும். அன்றோட வார்த்தை கேட்ட நாம் இப்ப தேவன் நோக்கி நம்ம செவிக்க போறோம். செவ பண்ணுமா? கட்டாயம் உங்க கண்ணீர் தொடச்சுதான் போவாரு. தொலைப்படாதீங்க. எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு வந்திருக்கோங்களோ நீர் அறந்திருக்கிறீர் அப்பா. ஒவ்வொரு தேவையும் நீர் அப்ப நிறைவேற்றி தந்து உங்க மகத்துமில் நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. நீங்க தானே சொன்னீங்க யேசப்பா, உன் நாவிலிருந்து பிறக்குமென்றே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்னி ஒவ்வொருவர் தேவையும் சந்தித்து ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிழ்படட்டும். ஆண்டவரையும் என்னை ஓகே கெஞ்சுக்கிறோம் அப்பா. அப்பா எத்தனை குடும்பங்களில் திருமணம் வேலையேன்னு சொல்லி கலங்கியிருக்காங்கப்பா. திருமணம் நடக்க உதவிச்சிங்க. எத்தனையோ பிள்ளைகள் படிச்சுட்டு வேலையிலேயும் சொல்லி கலங்குறாங்க. வேலையை ஆயத்தப்படி தர முடியாது செவிக்கிறோம். வேலை போனாலும் ப்ரமோஷன் கிடைக்கலன்னு சொல்லி கலங்குறாங்க யேசப்பா. அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க உதவிச்சிங்க. அன்பின் தகப்பனே அப்பா அமை ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கில்லா சகோதரில் குழந்தை பாக்கிறது தாருமையா. கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுதந்திரன்னு சொன்னீரே. நீங்க தான் குழந்தை தந்து உங்க நாமத்தை மகிழ்படுத்தணும் ஆண்டவரே. குழந்தை செல்வத்தை தாரும் ஆண்டவரே, தாரும் கற்பத்தை ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனியை நீங்க தந்து உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது செவிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப எத்தனையோ குடும்பங்களை பிடிக்கிறாங்களப்பா, குடியை விட்டு விலகலையேன்னு சொல்லி சாப்பாடு செஞ்சா கூட சமானமா சாப்பிட முடியாதபடிக்கு உள்ள உடைஞ்சிருக்காங்களே சப்பா. அவங்களுக்கு நீங்க உதவி செய்ய முடியாது செவிக்கிறோம். குடிக்கிற மக்களுக்கு குடியிலிருந்து விடுதலை தர வேண்டும் செவிக்கிறோம். என் தகப்பனே உண்மை தவிர எங்களுக்கு முந்த உலகத்தில் யார் இருக்கா ஆண்டவர? நீங்க தான் உதவி செய்யணும் யேசப்பா, நீங்க தான் உதவி செய்யணும். ஆண்டவரே நீர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். ஆண்டவரே நீர் சொல்லாக நீர் கட்டளை நிற்கும் ஆண்டவர. ஒரு அற்புதம் செய்யுங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படும் மாற்றில் ரட்சிக்கப்பட்டு மனம் திருமணம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரப்பணும். புதிய புது பலன் புது கிருபை தர முடியாது செவிக்கிறோம். உள்ள சாட்சியாய் எழுப்ப முடியாய் செவிக்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனையுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அபரஞ்சர் குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில் இருக்க மக்களும் வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா. ஆண்டவரே, எத்தனை குடும்பங்கள் டைம்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த குடும்பம் எல்லாம் ஒன்று சேரணும் கர்த்தாவே. நன்மையான காரியத்தை செய்ய முடியா செவிக்கிறோம். அது மாத்திரலப்பா, கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க அன்பின் தகப்பனே. எத்தனை குடும்பங்கள சாப்பாடு செஞ்ச கூட சாப்பிட முடியாத சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகளை பிசாசு உண்டாக்குறேன்னு பொல்லாத ஆவியின் நசரேனாகி இயேசுக்கு நாமத்துல கடிந்து கொண்டு கட்டுகிறையா. உங்க மகத்துல நாமத்தை மகிப்படுத்துங்க சப்பா. வாகனம் வச்சிருக்க மக்கள் ஆசீர்வதிங்க. நல்ல வாகனத்துல நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும், நன்மையான காரியத்தை செய்யணாண்டு வர தேவ ஆதி தேவனையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் என்ன காரணத்தோடு உள்ள உடைஞ்சிருக்கவங்களோ அவங்க ஆற்றுங்க, தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்கப்பா. நீங்க தான் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவை. நீங்க ஒருத்தர் தான் ஆண்டவரை ஆறுதல் படுத்த முடியும். ஒருவன் அவன் தாய் தேற்று போல நான் தேற்றுன்னு சொன்னீரே. எத்தனை குடும்பங்கள் அப்பா அப்பாமை ஸ்தோத்திரம். தகப்பனையும் நோக்கி கெஞ்சுறோம். குடும்பத்துல அப்பா உற்றார் உறவினர் இழந்து போய் எத்தனையோ பேர் கண்ணீரோடு இருக்காங்களப்பா. நீங்க தானே சொன்னீங்க சப்பா, ஒருவனை அவன் தாய் தேற்று போல தேற்றுவேன் அப்பா. அமை ஸ்தோத்திரம். இந்த தேற்றுகிற தெய்வமே துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம் ஐயா. நீங்கள் சொன்னீங்களப்பா, மரண பள்ளத்தைகள் நடந்தாலும் பொல்லாப்பு பைப்பிளின் தேவரீர் என்னோடு கூடியிருக்கிறீர். உமது போலும் தடியனை தேற்றுன்னு சொல்லி தாவிரச்ச சொன்னது போல அப்பா. எத்தனை பேர் அப்பா வியாதியிலும் பலவீனத்திலும் இரும்பல்லையும் அப்பா சளியிலையும் சுகர்னாலும் பலவீனத்தினாலும் கஷ்டப்படுறாங்களாண்டவரே. கை கால் முடியாத ஒடிக்கிருக்காங்களப்பா. அவங்களெல்லாம் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க. இப்ப தேவனுடைய வல்லமை முழுமையா மூடட்டும், அக்கினி மூடட்டும் அப்பா. அவங்க பலவீனத்துல மாற்றுங்க ஏசப்பா, மாற்றுங்க. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரம பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்ம சேர்த்த கேட்டார், கலங்காதீங்க.
2: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்து தான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கர்த்தருக்கிருபையினால். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கர்த்தருக்கிருபையில் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றோம் யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? ஒன்னு, ரெண்டு, மூணு, எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுங்கர் ஊழியத்தின் மூலமா வெளியிடப்பட்டிருக்கு. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள் சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்டோ ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறோம், நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும் ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா அந்த ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கிற எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ் ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ் ஆங்கிலம் இந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன்ல டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம், ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தருடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம் ரேடியோ, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசிய கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் asvinkaram@gmail.com. அவர் வெப்சைட் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ்

0: கற்றுக்கலாம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். யேசாயின் புத்தகம் 66:13.
1: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன்,
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்று போல் நான் உங்களை தேற்றுவேன். தாய்க்குத்தான் தெரியும் பிள்ளைகள் எப்படி தேற்றினா எப்படி சமாதானம் இருப்பாங்கன்னு சொல்லி. எத்தனை தான் மற்றவங்களை ஆறுதல் படுத்தினாலும் நமக்கு சமாதானம் கிடைக்காது, ஆறுதல் கிடைக்காது. இயேசுக்கு நம்மளை ஆறுதல் படுத்தினாருன்னா சமாதானம். என் வாழ்க்கையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போதெல்லாம் என் ஆண்டவராக இயேசுக்கு என்னை தேற்றுவார். அப்ப எப்படி தேற்றுறோம், அவன் தாய் தேற்று போல, நம்ம தாய் எப்படி தேற்றுவங்களோ அதே போல நம்ம தேற்றி ஆறுதல் படுத்துறாரு. காரணம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 1:3.
1: நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம்.
0: அவர்தான் நமக்கு சகலவிதமான ஆறுதல். ஒவ்வொரு நாள் வேற வேற பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள். இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிற நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கண்ணீர்கள், வேதனைகள் வரும். ஆனாலும் தேவனை கர்த்தர் அந்த நாளைக்கு எப்படிலாம் நம்மளை ஆறுதல் படுத்தணுமோ அப்படிலாம் ஆறுதல் படுத்துவார். நம்ம எந்த நிலைமையில உடைஞ்சிருக்கோமோ, உள்ள உடைஞ்சிருக்கிறோமோ, எப்படி சோர்ந்து போயிருக்கிறோமோ, அந்த சூழ்நிலை அவர் நமக்கு ஆறுதல் படுத்துகிற தேவன். ஏசாயின் புஸ்தகம் 57:18.
1: துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன்,
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம துக்கப்படும் போது நம்மளை ஆறுதல் அளிப்பார். எப்படி அளிப்பாரா? ஒருவன் அவன் தாய் தேற்று போல் நம்ம தேற்றுகிற தெய்வம், நம்மளை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், அரவணைக்கிற தெய்வம், தாய் மார்புடையவர், நம்மளை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி நமக்கு சமாதானப்படுத்துவார். நம்ம துக்கப்படும் போது நமக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன். கலங்காதீங்க, ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி பாருங்க, அவற்றை வந்து பாருங்க. ஆண்டவரை இயேசுக்கு உங்களை நிச்சயமா துக்கப்படும் போது உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். எத்தனை பேர் துக்கத்தோட இருக்கீங்க, உள்ள உடைஞ்சிருக்கீங்க, எப்படி வாழ்றது, எப்படி இந்த பாதையை கடந்து போறது, எப்படி இந்த இக்கட்டில் நடந்து போக முடியும்னு சொல்லி கலங்குறீங்களா? இயேசுக்கு சொல்லுகிறார், ஒருவன் அவன் தாய் தேற்றி போல தேற்றுகிறவர். உங்கள் துக்கத்தை அவர் நினைச்சு துக்கத்தில் ஆறுதல் அளிக்கிற தேவன். நம்ம அவர் இடத்துல எப்படி ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? முதலாவதாக நம்ம பார்க்கிறோம் ரோமர்கள் நிருபம் 15:4.
1: தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும்.
0: தேவ வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல். நான் கூட எத்தனையோ நாட்கள் அம்மா இல்ல, அப்பா இல்ல, கூட பிறந்தவங்க இல்ல, கண் பார்வை இல்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போது நான் யாரையாவது பைபிள் வாசிக்க சொல்லி கேட்ப, ஆண்டவர் வசனம் அப்படியே ஆறுதல் படுத்தும். நீங்க தேவனோட வசனத்தை வாசித்து பாருங்க, ஆறுதல் நிச்சயமா ஆறுதல் அளிப்பார் கர்த்தர். அவர் ஒருவர்தான் ஆறுதல் அளிக்க முடியும். நிறைய பேர் ஆறுதலுக்காக சினிமா பார்ப்பாங்க, டிவி ஆன் பண்ணி பார்ப்பாங்க. எத்தனையோ பேர் இதை போனா நல்லா இருக்குமா, இங்க போய் பார்க்கலாமா, அவங்ககிட்ட போய் பேசினா சமாதானம் கிடைக்குமா, இவங்ககிட்ட பேசினா சமாதானம் கிடைக்குமான்னு சொல்லி எத்தனையோ பேர் நம்ம எங்கெங்கயோ ஓடுறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, என் தாய்மாரே, தகப்பன்மாரே, ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் உங்களோடு பேசி உங்களுக்கு ஆறுதல் தருவார். அவருடைய ஆறுதல் மாறாத ஆறுதல், நித்திய ஆறுதல். அவர் தான் நமக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். அவர் ஆறுதல் படுத்தவும் செய்வார். நமக்கு ஆறுதல் இருந்து எந்த கஷ்டத்தில் இருக்கும் அந்த கஷ்டத்தை விடுதலையாக்க முடியும். மற்ற நம்ம என்னதான் கதை புஸ்தமோ எது படித்தாலும் ஆறுதல் கிடைச்சாலும் அது நிரந்தரமான ஆறுதல் இல்ல அருமையானவர்களே. அந்த கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், திரும்ப அந்த வேதம் நமக்கு வரும். ஆனா ஆண்டவராக இயேசுக்கு வேதத்தை வாசிக்கும் போது தேவன் உங்களோடு பேசுவார், ஆறுதல் படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ செய்யவும் செய்வார். அதுதான் அவர்தான் ஆறுதல். தேவனுடைய வாசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல். ஆண்டவருடைய வாசனத்தில் என்ன இருக்க பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6:63.
1: நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
0: ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. பாத்தீங்களா, கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. அதனாலதான் அவர் நம்மளை ஆறுதல் படுத்த முடியும். ஆண்டவர் வசனத்தை வாசித்து பாருங்க, தேவனுடைய ஆவியார் நமக்குள்ள இருந்து நம்மளை ஆறுதல் படுத்துவார். நம்ம என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்திலிருந்து அவர் நீக்க முடியும், கண்ணீர்லிருந்து துடைக்க முடியும். ஆறுதல் படுத்துற மாத்திரல உங்க கண்ணீர்லிருந்து விடுதலையாக்குவார், உங்க கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கு. என்ன பிரச்சனையோ உங்களை பிரச்சனையில விடுதலையாக்க முடியும். ஏன்னா கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு ஆறுதல் படுத்துவார். 119:49. நீர் என்னை
1: நம்ப பண்ணின வசனத்தை உம்முடைய அடியனுக்காக
0: நினைத்தருளும்.
1: அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல்.
0: அதுதான் நம்ம சிறுமையில ஆறுதல்.
1: உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது.
0: அதான் பாத்தீங்களா, சிறுமையில எதுதான் ஆறுதல்? தேவனுடைய வாசனம் தான். நான்லாம் உள்ள உடஞ்சி இருக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வசனத்து மூலமே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு பேசி என்னை ஆறுதல் படுத்துவார். என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்தை நீக்கி என்னை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துவார். அவர் ஆறுதலின் தேவன். அவரை நோக்கி பாருங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க, உங்களுக்கு கஷ்டத்தை மறந்து ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசித்து பாருங்க, நிம்மதியை கொடுப்பார், ஆறுதலை தருவார். முதலாவது கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு ஆறுதல். இரண்டாவதாக நமக்கு எப்படி ஆறுதல் கிடைக்கும் தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 28:11-12.
1: பரியாச உதடுகளினாலும்
0: அந்நிய பாஷையினாலும்
1: இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள்.
0: ஆமா அருமையானவர்களே, அன்னி பாசல் நிறைஞ்சி செவிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆறுதலா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அன்னி பாசல் நிறைஞ்சி செவிக்கும் போது நம்ம உலகத்தை மறக்கலாம். நமக்கு நல்ல பரிசுத்த நிறைஞ்சி செவிக்கும் போது நமக்கு சமாதானம், சந்தோஷம் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும். நம்ம கவலையெல்லாம் மறந்து போயிடுவோம். அதுதான் நமக்கு ஆறுதல். அன்னி பாசல் செவிப்பீங்களா? பரிசுத்தவினர் கூப்பிடுங்க, ஆண்டவரே என்னை உள்ளத்தை நிரப்புங்கப்பா, எனக்குள்ள வாங்க, எனக்கு நானும் அன்னி பசுல பேசணும், தேவாவை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே இயேசுக்கு பரிசுத்தவை கொடுப்பது அத்திக்க நிச்சயம், நிச்சயமா பரிசுத்தவை தருவார். ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் ஆண்டவர் சொன்னா, இதோ மாம்சமனை யாவருக்கும் நான் தேவனை கேட்டார், நிச்சயமா உங்களுக்கு என்ன மாம்சமனை யாவையாலும் என் ஆவியே ஊற்றுவேன், குமாரரும் குமார்த்தியும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, வாலிபர் தரிசனம் காண்பாங்க. வாழ்க்கை கேட்குமா? அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 2:17.
1: கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும்
0: என் ஆவியை ஊற்றுவேன்.
1: அப்பொழுது உங்கள் குமாரரும்
0: உங்கள் குமார்த்திகளும்
1: தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
0: உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள்.
1: உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாம்சமனை யாவரையும் ஆவி ஊற்றுன்னு சொல்லியிருக்கிறார். நிச்சயமா அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, அவரை நோக்கி கேளுங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவரே உங்களுடைய ஆவி அபிஷேகத்தை ஊற்றுமான்னு சொன்னார். உங்க மேலதான் ஊற்றுவேன், அவங்க மேலதான் ஊற்றுவேன்னு சொல்லவே இல்லை, மாம்சமனை யாவரையும் ஆவி ஊற்றுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 2:1-4 வரைக்கும் கேட்போமா?
1: பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும்
0: ஒருமனப்பட்டு
1: ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற
0: முழக்கம் போல
1: வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று.
0: அல்லாமலும்
1: அக்கினி மயமான
0: நாவுகள் போல
1: பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது.
0: அவர்கள் எல்லாரும்
1: பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
0: ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின
1: வரத்தின்படியே
0: வெவ்வேறு பாஷைகளிலே
1: பேச தொடங்கினார்கள்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, உங்க மேலே தேவன் ஆவியை ஊற்றுவார். அவங்க இவங்களுக்கு தான் ஊற்று சொல்லிட்டாரு. மாம்சமான யாவர் மேலும், இந்த உலகத்துல மாம்சம் யாராருக்குள்ள இருக்கோ அவங்க மேலே என் ஆவி ஊற்றுவேன்னு சொன்னார். காரணம், நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எந்த மாதமாறும் அவசியம் இல்லை, எதை செய்யணும் அவசியம் இல்லை. நம்ம மாம்சமா இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய ஆவி ஊற்றுவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு நீங்க கேட்டு பாருங்க, முதல் யாருக்கு ஆறுதல் தராரு? வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு ஆறுதல் தராரு. ரெண்டாவது, பரிசுத்தாவில் நிறைந்திருக்கிறவங்க தேவன் ஆறுதல் தராரு. மூன்றாவதாக ரெண்டு கருந்தின் புஸ்தகம் 7:6
1: சிறுமைப்பட்டவர்களுக்கு
0: ஆறுதல்
1: செய்கிற தேவன்.
0: சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் பாத்தீங்களா. சிறுமைப்படும் போது கர்த்தர் நமக்கு ஆறுதல் தராரு. நம்ம நொறுங்குண்டு கண்ணீரோடு ஆண்டவரே எனக்கு நீங்க எனக்கு நீங்க ஆறுதல் தரணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேவனை கர்த்தர் நமக்கு ஆறுதல் தராரு. ஏசாயின் புஸ்தகம் 66:2
1: சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு
0: நடுங்குகிறவனையே
1: நோக்கி பார்ப்பேன்
0: பாத்தீங்களா. எத்தனை பேரு வசனத்தை கேட்டு அப்படியே விட்டுறாங்க, வசனத்துக்கு மனஸ்தாபப்படுறது இல்ல. அவங்கள ஆண்டு நோக்கி பார்க்க மாட்டாரு. சிறுமைப்பட்டியோ நான் இவ்வளவுலாம் ஆண்டு பிரியமான காரியம் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அவரையே நோக்கி பாக்குறவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா ஆறுதல் அடிப்பார். ஆண்டு வசனத்துக்கு நடுங்குறவங்கள ஆண்டு நோக்கி பார்ப்பார், நிச்சயமா உங்க கண்ணீரை துடைப்பார், கவலையெல்லாம் மாத்துவார். வசனம் வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிது. ரெண்டாவது பாசத்தில் நிறைஞ்சிருக்கும் போது அன்னி பாசல பேசும்போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிது. மூன்றாவதாக என்ன செய்யணும், வசனத்துக்கு நம்ம சிறுமைப்பட்டு வசனத்துக்கு நடுங்குறவங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நிச்சயமா நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். நம்ம கண்களை முடிச்சவும் பண்ணுமா. எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் அன்பு நிறைந்தவரை அப்பாவை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரத்தில் என்னோடு செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாளத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. கத்துடைய கிருபங்கள் ஆளிகை செய்யட்டும். ஹக்கினால முடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். பரிசுத்தான அபிஷேகம் அவங்க மேல இறங்கட்டும். அக்கில நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, பிரசவத்தால் நிரப்புங்கப்பா. உள்ளத்திலும் வெளியிறங்குமா அற்புதங்கள் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேண்டி கொடுத்திருக்கும் நினைப்பதற்கு மேலான ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கையில தர வேண்டும்படி செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தேவனே தேவனே, கண்ணீரோடு செபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரை துடைங்க. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. எல்லா முகத்திலும் கண்ணீர் துடைச்சுங்க, ஆற்றுங்க, தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்கப்பா. கத்துடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கத்துடைய பிரசனங்களை மூடட்டும் ஆண்டவரே. உங்களுடைய தாய் உள்ள கரங்களை வைப்பீராக ஆண்டவரே. ஆசீர்வித்து உயர்த்துவீராக அப்பா. நீங்க தொடுத மக்கள் உணரட்டுமையா. தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் குடமாக்குங்க ஆண்டவரே. மந்திரம் செய்வனிகள் பெல்லிசனிகள் இருந்து விடுதலை செய்ய முடியாது. கெஞ்சுகிறங்கத்தாவே கெஞ்சுகிறோம். கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா. சாபத்திலையும் பாவத்திலும் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. தேவ கிருபா அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்ய முடியாது. கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பா நீங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க சப்பா. என் பிள்ளைகள் படிப்பறலன்னு சொல்லி கலங்கிருக்கிற குடும்பங்கள் கண்ணூக்கி பாருங்க. அவங்க பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை தாங்க தகப்பனே தகப்பனே. எவ்வளவோ செலவு பண்ணி படிக்க வச்சு என் பிள்ளைகள் படிக்கலன்னு சொல்லி கலங்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணூக்கி பாருங்க. பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்க குடும்பத்தை ஒரு விஷயம் நினைத்தருளோ ஆண்டவரே. சண்டை குழப்பத்தில் விடுதலை தாங்க, சமாளத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா. தகப்பனே இறங்க முடியா கெஞ்சுகிறமே. எங்களுக்கு மேல மனம் இறங்குங்கப்பா, மனைவி இறங்குங்கப்பா. கத்துடி கிருவே நானும் அவங்கள தாங்க வேண்டுமப்பா. ஐயா படிச்சு வேலை இல்லையுன்னு கலங்குற மக்களுக்கு வேலையை தர முடியா செபிக்கிறோம். வேலையில எத்தனை பேர் ப்ரமோஷன் இல்லையான்னு சொல்லி கலங்குற மக்கள் வேலையை ப்ரமோஷன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்ம் ஆகணுமையா. கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்குமா இருப்பீங்க. ஆசீர்வதிங்க, தகப்பறையை பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. ஐயாமை துதிக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபை அவங்களை சூழ்ந்து பாதுகாக்கணும் ஐயா. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவிச்சிங்க எஸ்அப்பா, எஸ்அப்பா திருமணம் நடக்க உதவிச்சிங்க அப்பா. குழந்தை பாக்கிலா சகோதரி குழந்தை பாக்கிட்டு தாரும் ஐயா. கர்ப்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்தரடி சென்னீரே. கர்ப்பத்தோட கனி உருவாக்கி குழந்தை கொடுத்தவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. அதிசயங்களை செய்யுங்க எஸ்அப்பா. கெஞ்சிரோம் கெஞ்சிரோம் அப்பா. அப்பா அம்மையை நோக்கி நாங்கள் வண்டாடி கெஞ்சிரோம். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்க. வேலையில அப்பாவை ஸ்தோத்திர உயர்வை தாரும். தேவ கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வேலையில கன்ஃபார்ம் ஆகாத மக்கள் வேலையில கன்ஃபார்ம் ஆகும் ஐயா. அதிசயங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவரஞ்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில இருக்கும் மக்களை வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்கணும். சம்மல்லாத குடும்பத்துல சமாளித்து தரணும் ஐயா. அப்பாவை நோக்கி கெஞ்சிற பிரகாச மனக்கண்களை திறந்துடுங்க. இப்ப பார்க்கக்கூடிய ஆவிக்குறி கண்களை திறந்து விடுங்கப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில் இருக்க மக்களை வெற்றி தாங்க. உன் அறியக்கூடிய கிருபை தர முடியாது செவிக்கிறோம். பலப்படுத்த முடியாது செவிக்கிறோம். உன்னதாவில் சம்பூர்ண நிரப்புங்க. தேவாவில் நிரப்புங்க. தேவக்கில் நிரப்புங்க. தேவபலத்தில் இடக்கட்டுங்க ஆண்டவரே. ஐயா படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க முடியாது செவிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக கரம் தாங்கட்டும். அன்மையான காரியத்தை செய்யப்பா, தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை தொடுங்கப்பா தொடுங்க அப்பா, அவை நோக்கி கெஞ்சிரம் உள்ளத்திலையும் வெளிரங்கமா அற்புதம் செய்யுங்க. செவுள சாட்சியாய் மாற்றும் ஆசிர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கனமாகியுமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்புரட்சர் இயேசுபா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பரியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.

0: Near to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: கர்த்தர் என் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு அற்புதத்தை இந்த வேலையில உங்களுக்கு நான் ஒரு சாட்சியா சொல்ல ஆசைப்படுறேன். நான் கன்சீவ் ஆன 3வது மாசத்துல இருந்து எனக்கு யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருந்தது. அந்த இன்ஃபெக்ஷன்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என்னால நடக்க முடியாது, யூரின் போகும்போது ரொம்ப பெயின் ஆகும், ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். டாக்டர்கிட்ட போய் நான் கன்சீவ் ஆகும் டெஸ்ட் பண்ற டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு யூரின்ல பாக்டீரியாவோட அளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவு பார்த்தா மில்லியன்ல அளவுல இருந்தது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா அது டெலிவரி டைம்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகும், அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக கூடாது, கம்மி ஆகணும், பாக்டீரியாவோட அளவு கம்மி ஆகணும், இல்லனா அது வந்து ஜாஸ்தி இருந்ததுன்னா கிட்னிக்கு இல்லைன்னா யூட்ரஸ்க்கு ப்ராப்ளம் ஆகும்னு சொன்னாங்க. ரொம்ப வலியில கஷ்டப்பட்ட அந்த இன்ஃபெக்ஷன் மாறுறதுக்காக டாக்டர் எனக்கு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. டேப்லெட் சாப்பிட்டும் எனக்கு அந்த வலி நிக்கல, என்னால நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்போ அக்காங்கிட்ட வந்து நான் ஜெபிக்க வந்திருந்தேன். அக்காங்கிட்ட சொன்னேன், அக்காங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க, ஜெப எண்ணெயும் ஜெப தண்ணியும் ஜெபிச்சு கொடுத்தாங்க. இதை நீ வந்து டெய்லி யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. அக்காங்க சொன்ன மாதிரி நான் அதை யூஸ் பண்ணிட்டு வந்தேன். ஜெபிச்ச எண்ணெயும் அந்த தண்ணியும் நான் யூஸ் பண்ணது வந்து எனக்கு அந்த வலியும் அந்த எரிச்சலும் இல்ல, நல்லா இருந்தது. ஆனா எனக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டினியூவா இருந்தது. டாக்டர் வந்து யூரின் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அந்த டெஸ்ட்ல பார்த்தா எனக்கு அந்த பாக்டீரியா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இன்ஃபெக்ஷனுக்கு. அதனால ரொம்ப வலியில கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். டாக்டர் அப்ப வந்துட்டு ஒரு டைம் ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க, ஒரு 10 days சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டு மறுபடியும் நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மறுபடியும் அந்த 10 days நான் அந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு போகும்போது கூட அதுல அதே அளவு தான் பாக்டீரியா இருந்தது, கம்மியாகவே இல்லை. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் நான் வந்து எனக்கு இப்ப அந்த மாதிரி வலியெல்லாம் இல்ல, எனக்கு பெயின் எதுவுமே இல்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா டாக்டர் சொன்னாங்க, இல்ல இல்ல உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பா கிளியர் ஆகணும், இல்லனா உங்களுக்கு அது பின்னாடி ப்ராப்ளம் ஆகும், டெலிவரி கூட கண்டிப்பா சிசரியன் தான் பண்ற நிலைமை ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் டாக்டர் வந்துட்டு வேற ஒரு டேப்லெட் எழுதி கொடுக்கல, அதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு 5-6 times டாக்டர் வந்து டேப்லெட் மாத்தி மாத்தி எனக்கு எழுதி கொடுத்தாங்க. ஒவ்வொரு வாரம் சாப்பிட சொல்லுவாங்க, மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்ல பார்க்கும் போது அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியாகவே கிடையாது, அதிகமாயிட்டு தான் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். 8 months வரைக்கும் நான் இப்படிதான் மாத்திரைங்களை மாத்தி மாத்தி சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னோட குழந்தையோட வளர்ச்சிக்கு நான் மாத்திரை சாப்பிட்டதை விட இந்த இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும்னு அதிகமா மாத்திரை சாப்பிட்டேன். 8வது மாசம் ஆகும் போது ரொம்ப இன்ஃபெக்ஷன் அதிகமா தான் அந்த ரிப்போர்ட்ல காமிச்சது. அப்ப டாக்டர்கிட்ட போய் நாங்க கேட்டோம், டாக்டர் இப்படியே வந்து இன்ஃபெக்ஷனுக்காகவே நாங்க மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன், அதனால வந்து குழந்தைக்கு ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு கேட்டேன். ஆனா டாக்டர் வந்து அவங்க சிவியரா சொன்னது என்னன்னா இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும், அப்பதான் வந்து டெலிவரி ஈஸியா இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும், கண்டிப்பா சிசரியன் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொன்னாங்க. ரொம்ப நான் கலங்கி போயிட்டேன், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு என்ன பயம்னா நான் டேப்லெட் ஜாஸ்தி எடுக்கிறதுனால குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவாயிடுமா அப்படின்ட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா டாக்டர் அதை அவங்க கேர் பண்ணிக்காம வந்து அந்த கிளியர் ஆகணும் அப்படின்றதுக்காகத்தான் டேப்லெட் ஜாஸ்தி எழுதி கொடுத்தாங்க. ரொம்ப கலங்கி போயிட்டு நான் வந்து அக்காங்கள்கிட்ட வந்து ஜெபிக்கலான்னு சொல்லி வந்தேன். அப்ப வந்து பிரதர் இருந்தாங்க, பிரதர் எனக்கு எங்கிட்ட கேட்டாங்க, நான் இதெல்லாம் சொன்னேன் அவங்கள்ட்ட. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு மெடிக்கல்ல ஒர்க் பண்ற ஒரு சிஸ்டர் கிட்ட கேட்டு பாக்கலாம், இது என்னதுன்னு கேட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட எனக்காக போன் பண்ணி அந்த சிஸ்டர்கிட்ட பேசினாங்க. அவங்க கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க. அவங்க வந்து சொன்னாங்க, நீ என்ன டேப்லெட் சாப்பிட்டமா அப்படின்னு சொல்லி எல்லாம் டீட்டெயில் கேட்டாங்க. நான் 5 times அப்படி சாப்பிட்டு டேப்லெட் எல்லாம் சொன்னேன். அவங்க நான் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன்னு சொன்னாங்க. அவங்க அந்த டாக்டர்கிட்ட பேசிட்டு மறுபடியும் எனக்காக போன் பண்ணி பேசினாங்க, இந்த டேப்லெட் வந்து நீ ஜாஸ்தி

0: இருக்க கண்டிப்பா இது வந்து பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். அதனால நீங்க வந்து வேற யார்கிட்டயாவது போய் நல்ல டாக்டரா பாருங்க, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. ரொம்ப நாங்க கலங்கி போயிருந்தோம். அப்ப மறுபடியும் அக்கா கிட்ட வந்து நான் ஜெபிச்சேன். அக்கா வந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க, எப்படியாவது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து மாறணும், ஏசப்பா சுகப்பிரசவம் ஆகணும், நார்மல் டெலிவரி தான் ஆகணும், சிசேரியன் எந்த நாள்லயும் ஆகக்கூடாது, அது இல்லாம குழந்தைக்கோ இல்லாக்கோ எந்த தொந்தரவும் வரக்கூடாது, யூட்ரஸ்க்கோ கிட்னிக்கோ எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அக்கா ரொம்ப எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பாரப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. ஒவ்வொரு டைம் எனக்காக வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க. வீட்டுக்கு வரும்போது கூட எனக்காக சுகப்பிரசவத்துக்காக அக்கா போராடி ஜெபம் பண்ணாங்க. அவங்களோட ஆலோசனைப்படி நாங்க வேற ஒரு டாக்டர்கிட்ட கூட நாங்க போய் பார்த்தோம். கரெக்டா நான் போய் பார்க்கும்போது 8வது மாதம் அக்கா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க போனோம். அங்க போய் பார்த்தோன்னா அந்த டாக்டர் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இதை நம்ம கிளியர் பண்றதுக்கான வழி என்னன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்ட கொடுத்த டேப்லெட் நான் ஒரு 3 நாள் தான் எடுத்தேன். அந்த டேப்லெட்க்கு அப்புறம் எனக்கு அது கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த இன்ஃபெக்ஷனும் குறைஞ்சிருச்சு. அது அக்கா வந்துட்டு தொடர்ந்து எனக்காக ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. கரெக்டா 9வது மாதத்துல எனக்கு ஒரு நல்ல சுகப்பிரசவம், எசப்பா வந்து நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை கொடுத்தாரு. நான் பயந்த மாதிரி எனக்கு சிசேரியன் ஆகல, நல்ல நார்மல் டெலிவரி ஆச்சு. பாப்பாக்கு கூட எந்த தொந்தரவும் இல்ல, நல்லபடியா நல்ல ஆரோக்கியமான குழந்தைய கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. கர்த்தர் பெரிய அற்புதத்தை வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. நான் ஒவ்வொரு டைமும் சோர்ந்து போனப்போ ரொம்ப பாரப்பட்டு எனக்காக அக்காங்க ஜெபிச்சாங்க. சுகப்பிரசவத்தை கொடுத்த கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துறேன்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 6431001, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளை நம்ம ஈஸ்டர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு உயிர் தந்த நாள் தான் நம்ம பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறோம். அவர் உயிர் தந்த நாள் தான் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. வாசிக்க கேட்போமா? ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 15:4
1: கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி
0: நமது
1: பாவங்களுக்காக மரித்து
0: அடக்கம் பண்ணப்பட்டு
1: வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து
0: நம் ஆண்டவரை இயேசுக்கு உயிர்த்தெழுந்தனால தான் இந்த நாளில் மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருக்கிறோம். ஆண்டவரை இயேசுக்கு உயிர்த்தெழுந்தனால தான் பெரிய மகிழ்ச்சி நமக்கு. தேவனாய் கர்த்தர் உயிர்த்தெழுந்தனால நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் நம்ம பார்க்க போகிறோம். முதலா பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 3:26.
1: அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து
0: விலக்கி
1: உங்களை ஆசீர்வதிக்கும்படி
0: தேவன்
1: தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை
0: எழுப்பி
1: முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார்.
0: எதற்காகனா பொல்லாங்கிலிருந்து விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்கும்போதுதான் பிதாவாகி தேவன் அவருடைய பிள்ளையாகி இயேசு நம்ம இடத்துல அனுப்பியிருக்கிறார். பொல்லாங்குக்குள்ள கடந்தோம், பாவத்தில் உழந்து இருந்தோம், அதை விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி. கர்த்தருக்கு என்னன்னா நம்மளாம் ஆசீர்வதிக்குதான் கர்த்தர் பிரியும். ஏன்னா அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவரும் கண்ணீர் வடிக்கிறதோ வேதனைப்படுறதோ கர்த்தருடைய பிரியம் அல்ல. நம்மளை ஒருவரை ஆசீர்வதிக்குதான் கர்த்தர் பிரியம். என்ன புஸ்தகம் 24:1 வாசிக்க கேட்போமா?
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: ஆமா அறிவியானவர்களே, உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்குதான் கர்த்தர் பிரியம். நம்ம யாரெல்லாம் இஸ்ரவேல் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ ஒவ்வொருவரின் தேவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமா ஆசீர்வதிக்குதான் அவர் பிரியம். யாரெல்லாம் ஆசீர்வதிப்பார்? நீதிமொழி புஸ்தகம் 28:20.
1: உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: வாழ்க்கையில் உண்மை இருப்போமானால் நிச்சயம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வார்த்தையில, பேச்சில், எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க வேண்டும். நம்ம வேலை ஸ்தலத்துல, நம்ம குடுக்கல் வாங்கல, எல்லாவற்றிலுமே நம்ம உண்மையா இருக்க வேண்டும். உண்மையா இருப்போமானால் கர்த்தர் நம்மளை என்ன செய்வாராம்? பரிபூர்ண ஆசீர்வாதத்தாராரு, ஆசீர்வதிப்பார். நிச்சயமா ஆசீர்வதிப்பார். எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்க வேண்டும். அது மாத்திரல்ல, நீதிமொழி புஸ்தகம் 10:22.
1: கர்த்தரின் ஆசீர்வாதமே
0: ஐஸ்வர்யத்தை
1: தரும்,
0: அதனோட
1: அவர் வேதனையை கூட்டார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, உண்மையுள்ள பரிபூர்ணம் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனைய கூட்ட மாட்டார். நம்ம இப்படி சம்பாரிச்சாலும் அப்படி சம்பாரிச்சோம்னா கட்டாய் ஒரு நாள் வேதனை. கர்த்தரே நம்ம ஆசீர்வச்சிட்டாருன்னா அவர் என்ன செய்ய மாட்டாரு? வேதனை கூட்டவே மாட்டார். உங்க வாழ்க்கையில் நிச்சயமா ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்படித்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. உபாகம் புஸ்தகம் 15:5.
1: உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
0: உன் தேவனாகிய கர்த்தர்
1: உனக்கு சொன்னபடி
0: உன்னை ஆசீர்வதிப்பதினால்
1: நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை.
0: நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய்.
1: உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சா மென்மேல் ஆசீர்வதிப்பார். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க, நீங்க கடன் வாங்கறதில்ல, அவங்க உங்களை ஆள மாட்டாங்க. அதனாலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? அதுக்காக ஆண்டவராக இயேசுக்கு உயிர் தெழுந்த உடனே என்ன செஞ்சிருக்காரு? நம்மளை பொல்லாங்கிருந்து விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக பிதாவாகி தேவன் அவருடைய குமாரனாக இயேசுக்கு நம்ம இடத்துல அனுப்பியிருக்கிறார். நிச்சயமா ஆசீர்விக்கப்படுறார், கலங்காதீங்க.

0: இரண்டாவதாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நோக்கம் நம்மள நீதிமானை மாற்றுகிறதுக்காக. ரோமர்கள் நிறுவம் 4:25.
1: அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம்
0: நீதிமான்களாக்கப்படுவதற்காக
1: எழுப்பப்பட்டும் இருக்கிறார்
0: ஆமா அருமையானவர்களே, நம்மளை நீதிமான்களாக்கப்படுகிறதுக்காக கர்த்தராகிய தேவன் நமக்காக 3 உயிரோடு எழுந்திருக்கிறார். கர்த்தராகிய தேவன் முதலாவது நம்ம ஆசீர்வித்தார், இரண்டாவதாக நம்மளை நீதிமானா மாற்றுகிறார். நீதிமான மாறினால் என்னென்ன ஆசீர்வாதம் பார்க்கலாமா? ஏசாயின் புஸ்தகம் 3:10.
1: உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள்
0: நம்ம நீதிமான் ஆளுனா நமக்கு என்ன உண்டாகுமா? நன்மை உண்டாகும். நம்ம ஒருவர் நன்மை அனுபவிக்கணும் தான் கர்த்தராய் தேவன் நம்மளை நீதிமானாய் மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தந்தார். நாம் பாவத்திலும் சாபத்திலும் அழிந்து போன நம்மள கர்த்தராகி தேவன் நீதிமானாய் மாற்றினார். நீதிமான மாற்று மத்தில நமக்கு என்ன கொடுக்கறான்? நன்மை உண்டாகும். 1 Peter 3:12.
1: கர்த்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு
0: கவனமாயிருக்கிறது. பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம நீதிமன்ற இருப்போமா? நம்ம செவத்துக்கு தேவனுடைய செவி கவனமாயிருந்து கேட்கிறார். நம்ம செவிக்கும் போது நம்ம என்ன செவித்தாலும் தேவனை கேட்ட நம்ம செவத்தை கேட்டு உடனே பதில் கொடுப்பார். நீதிமன்ற நன்மை கொடுக்கிறார். ரெண்டாவது நம்ம செவத்தை கேட்கிற தேவன். அது மாத்திரல்ல, மத்தேயு சுவிசேஷம் 13:43.
1: அப்பொழுது
0: நீதிமான்கள்
1: தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள்.
0: நம்ம பிதாவின் ராஜ்யத்தில் என்ன செய்வாங்க? சூரியனை போல பிரகாசிப்போம். அதுக்குத்தான் கர்த்தராகிய தேவன் நம்மள நீதிமான மாத்திற்காக தான் கர்த்தராகிய ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல இருக்க போறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? ஆண்டவர் வருவீங்களா? கர்த்தர் எனக்காக உயிர் தந்தார்னு சொல்லி நம்புங்க, விசுவாசிங்க, உங்களின் தேவன் ஆசீர்வதிப்பார். அது மாத்திர அருமையானவர்களே, நீதிமொழியின் புஸ்தகம் 10:30.
1: நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை
0: நம்ம நீதிமான இருப்போமானால் எந்த நாளிலும் அசைக்கப்பட மாட்டோம். நம்ம கர்த்தர் என்ன செய்யறாரு? முதல் நன்மை கொடுக்கிறார் நீதிமானுக்கு. ரெண்டாவது என்ன செய்யறாரு? நீதிமானுக்கு நம்ம செபத்தை கேட்கிறார். மூன்றாவதாக பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிப்போம். நீதிமான இருந்தா அசைக்கப்பட மாட்டோம். அதுக்காக தான் தேவனை கர்த்தர் நமக்காக மரித்து 3 உயிர் வாழ்ந்தார். முதல் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், ரெண்டாவது நம்மள நீதிமானை மாற்றுகிறார். கர்த்தர் ஒப்பு கொடுத்து சாம்பு போடுமா?

0: அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 1:5
1: ஆகையால்
0: நீங்கள்
1: எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில்
0: கேள்விப்பட்ட
1: பிதாவின்
0: வாக்குத்தத்தம் நிறைவேற
1: காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார்.
0: ஆமா அருமையானவர்களே, பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நம்ம காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள முடியும். உடனே வந்ததுனால பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்து போய்கூடாது. நான் சர்ச்சைக்கு தானே போயிட்டு இருக்கேன், அங்க போறேனே இங்க போறேனே, எனக்கு ஏன் கிடைக்கல, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி கலங்கக்கூடாது. கர்த்தருடைய பாதத்துல ஒவ்வொரு நாளும் காத்திருக்கும் போது நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திர நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் என்ன கொடுக்கிறாராம் பாருங்க. பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றிருந்தோம்னா ஏசாயின் புஸ்தகம் 40:31
1: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
0: புது பலன் அடைந்து கழுகுகளை போல
1: செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க.
0: ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க. அது நம்ம காத்திருக்க வேண்டும். பரிசுத்தன் அபிஷேகத்தினம் பெற்றிருக்கும் போது ஓடினாலும் இழப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். அதுக்கு தான் பரிசுத்தவனை பெற்றுக்கொள்ளும். அதான் ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், உயிர் தெழுந்த உடனேயும் என் பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள்னு சொன்னார். நம்ம ஒவ்வொரு நாள் காத்திருந்து தேவனிடத்துல பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்காக காத்திருக்கும்போது ஓடினாலும் இழப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தருடைய பாதத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். அருமையானவர்களே, நம்ம காத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க, காத்திருக்கிறோமா இல்லையே? நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறோமா? எவ்வளவு நேரம் காத்திருக்கோம்? 5 நிமிஷம், 10 நிமிஷம், திடீர்னு தோசை, திடீர் திடீர்னு பரோட்டா, எல்லாம் திடீர் திடீர், அதை மாதிரி நினைக்காதீங்க. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்தா பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேறத்தக்கதா பரிசுத்தவன் அபிஷேகத்தை கொடுப்பார். அது மாத்திர பரிசுத்தவனர் வந்துட்டாருன்னா நம்ம நடந்தா ஓடினாலும் இழைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். அது மாத்திரல சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 40:1
1: கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார்.
0: என் செவத்து பதிலே இல்லையே, நான் செவிச்சுதானே பாக்குறேன், எனக்கு மட்டும் பதில் கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சார்ந்து என் கூப்பிடுதல கேட்டார். நீங்க கர்த்த நோக்கி கூப்பிடும் போது பொறுமையோடு காத்திருக்கீங்களா? 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஜெபம் பண்றீங்களா? ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்றீங்களா? அந்த ஜெபம் இல்ல. அருமையானவர்களே, நீங்க பொறுமையோடு கர்த்தரை பார்த்து அதிக நேரம் காத்திருக்க வேண்டும். உங்களிடமாய் சாய்ந்து உங்களுக்கு கூப்பிடுதல் கட்டாயம் கேட்டு கட்டாயம் பதில் கொடுப்பார். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அது மாத்திரல சங்கீதக்காரர் சொல்றாரு, 37:34
1: நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார்.
0: கர்த்தர் காத்திருந்து அவர் வழியை கை கொள்ளுங்க. நீ பூமி சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உங்களை உயர்த்துவார். என் வாழ்க்கையில் இவ்வளவுதானா? என் வாழ்க்கையில் எப்ப பார்த்தாலும் கஷ்டமா? என் வாழ்க்கையில வேதனையா இருக்குதே, எனக்கு ஒரு நிம்மதி கூட இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? நிச்சயமா கர்த்தர் காத்திருந்து அவர் வழியை கை கொள்ளுங்க. அவர் என்ன உங்களை பூமியை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு உங்களை உயர்த்துவார், கட்டாயங்களை உயர்த்துவார். கவலைப்படாதீங்க. இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்து உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், கலங்காதீங்க. அது மாத்திரல 33:20
1: நம்முடைய ஆத்துமா
0: கர்த்தருக்கு காத்திருக்கிறது.
1: அவரே நமக்கு துணையும்
0: நமக்கு கேடகமானவர். நம்ம ஆத்மா கர்த்தருக்காக காத்திருக்கும் போது அவர் நமக்கு துணையும் கேடகமா இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை வழி நடத்தி செல்வார். கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க. இந்த உலகத்துல யார் துணை இருக்காங்களோ இல்லையோ, கர்த்தர் துணையும் கேடகமா இருந்து நம்மளை வழி நடத்துவார்.

0: நான்காவதாக மார்க்கன் சுவிசேஷம் 16:15
1: பின்பு அவர் அவர்களை நோக்கி
0: நீங்கள்
1: உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்த கட்டளை சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்க. இயேசு கிறிஸ்து பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும், வேற ஒண்ணு இல்ல. இயேசு கிறிஸ்து பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும், நம்ம அதை மாதிரி சொல்றது இல்ல. இயேசு கிறிஸ்து பத்தி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும், சொன்னா போதும் ஜீவனுள்ள தேவன் அவர்கள் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார்னு சொல்லி மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். அது மாத்திரல்ல, 1 Corinthians 9:17
1: நான் உற்சாகமாய்
0: அப்படி செய்தால்
1: எனக்கு பலன் உண்டு
0: பாத்தீங்களா. உற்சாகம் செய்யணும், ஐயோ சொல்லணுமா, வெக்கத்தோட கஷ்டப்பட்டு அப்படி சொல்லக்கூடாது. உற்சாகமா தேவனை பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும், அப்படி சொன்னா நிச்சயமா நமக்கு பலன் உண்டு. இயேசுக்கு வாழ்க்கையில கண்ணீர் துடைப்பார், கஷ்டத்தை மாற்றார், அவ்வளவுதான். நீங்க சொன்னீங்கன்னா உற்சாம சொன்னீங்களா உங்களுக்கு பலன் உண்டு. ஐயோ சொல்லணுமே சொல்லி கஷ்டப்பட்டு நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க சொல்ல வேண்டும். 2 Timothy 4:2
1: சமயம் வாய்த்தாலும்
0: வாய்க்காவிட்டாலும்
1: ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு
0: தேவனுடைய வசனத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம ஆண்டு பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். பெரிய பெரிய ஊழியத்துல இருந்துதான் சொல்லணும் இல்ல, நம்ம என்ன செய்யணும், எந்த நேரம் கிடைச்சாலும் யார பார்த்தாலும் நம்ம யாரோ கஷ்டப்படுறாங்க, வியாதிகள் கண்ணீர் வடிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஆண்டரை பத்தி சொல்லணும், நீங்க சாம் பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு ஆண்டர் உங்க வியாதி சுகமாக்குவார். நம்ம அவங்களை பார்த்துட்டு அமைதியே போயிடக்கூடாது, அவங்க கண்ணீர் நம்ம துடைக்கணும். உள்ளத்துல சாமான் இல்லாம இருப்பாங்க, அவங்கள பத்தி ஏன் கலங்குறீங்க, ஏன் சாமியை கும்பிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்ல வேண்டும். அதான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம நேரம் கிடைக்கிறப்ப இயேசு கிறிஸ்து பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம சொல்லணும். நம்ம சொல்லணும்னா நமக்கு அதை அறிஞ்சு அதுக்கேற்ற பலன் தேவன் நம்ம கட்டாயம் தருவார். நீங்க சொல்லணும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அன்றை பற்றி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். 2 Timothy 2:15
1: நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும்
0: சத்திய வசனத்தை
1: நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை
0: தேவனுக்கு
1: முன்பாக
0: உத்தமனாக
1: நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு
0: நிதானமாய் போதிக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணும், நம்ம உத்தமனா இருக்க முடியும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, நம்ம இங்க இருக்க நம்ம பூமியில் இருக்கோம், தேவன் வானத்துல இருக்க நம்ம பாக்கிறாரு, நம்ம நினைவுகள் எல்லாம் தூரத்துல இருந்து அறிந்திருக்கிறாரு, நம்ம உட்கார்ந்துலயும் எழுந்திருக்கிற அறிந்திருக்கிறாரு. நிதானமா போதிக்கணும், உத்தமனா இருக்கணும், அவருக்கு முன்பாக இருக்க நம்ம என்ன செய்யணும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதனால நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை எப்படியாவது நம்ம செய்யணும், கத்திரி ஊழித்து நம்ம செய்யணும். இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை அருமையானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை தான். நம்ம வாழ்க்கை எப்ப முடியுமோ நமக்கு தெரியாது. இந்த சரீரத்துல இந்த உயிருக்கு மட்டும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டு பற்றி மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும். நம்ம சொல்லும் போது என்ன ஆசீர்வாதம் தந்திருக்கான் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 12:26
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்
0: என்னை
1: பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்.
0: பாத்தீங்களா, ஆண்டவர் எங்க இருக்கிறோம், ஊழியக்காராகி நம்மளும் அவர் இருக்கிற இடத்துல தான் நம்ம இருப்போம்.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார்
0: பாத்தீங்களா, பிதாவான அவர் கனம் பண்ணுவார். கர்த்தர் எங்க இருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து எங்க இருக்கோ அங்கதான் நம்ம இருப்போம், பிதானவர் கனம் பண்ணுவார். அருமையானவர்களே, ஆண்டு கர்த்தரை ஒப்பு கொடுத்து நம்ம செவம் பண்ணுமா, நம்ம கேட்ட வசனத்துக்கு கர்த்தரை அர்ப்பணிப்போமா.

எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர் தெழுந்த கர்த்தராகிய தேவன், அப்பா பயப்படாதே என்று சொன்னீர் ஐயா. ஆண்டவரே வாழ்கை என்று சொன்னீர் ஆண்டவரே, அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் நீங்க விரும்புகிறீங்க அப்பா, நீ வாழ வைக்க முடியாது செவிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ய சப்பா உம்மை காத்திருக்கும் போது கர்த்தாவே அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் காத்திரு புது பன்னெடுத்து சட்டை எடுத்து கழுகை போல எழும்பார்கள், ஓடினாலும் இழைப்பட நடந்தாலும் சொல்வடைன்னு சொன்னீரே. அப்படியாக உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துக்காக நாங்கள் எப்படியாவது உங்களுக்கு சின்ன புளியமாவது நாங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே. இறக்க செய்யுங்க, கிருவை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, மகிமையான காரியத்தை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும்னு செவிக்கிறோம் ஐயா. அண்மையான காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிற தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில தேவைகளை சந்திக்க முடியாது செவிக்கிறோம். என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவா, என்னை நான் கொடுத்து விட்டேன் அவரே பார்த்துக்கொள்ளும். பக்தன் பாடியிருப்பது போல உங்க ஒவ்வொருவர் தேவையை நீர் அறிந்திருக்கிறப்பா. தேவையை சந்தித்து நிறைவேற்ற முடியாது செவிக்கிறோம் ஐயா. கர்த்தரி நாம மகிப்படட்டும் ஐயா. பலத்த அற்புதங்கள் அடையாளங்களை ஒவ்வொரு வாழ்க்கையில செய்ய முடியாது செவிக்கிறோம். உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க. தேவ கிருவச்சு உழுந்து கொள்ளட்டும் ஐயா. அப்பா கண்பார் இல்லாத மக்கள் கண்பாரை தாங்க, காதுகாக்காதவங்களுக்கு காதுகாக்க உதவிச்சிங்க, வாய் பேசாதவங்களுக்கு வாய் பேச உதவிச்சிங்க, கை கால் முடியாதவங்களுக்கு கை கால் சுகத்தை தாரும். அப்பா ஆமை ஸ்தோத்திரிக்கிறோமையா. அப்பா முட்டி வலி கை வலி இடுப்பலினால கஷ்டப்படுற மக்களை தொட்டு சுகமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கன்றவரே. ஒவ்வொருவரும் இயேசுவை அறிந்து கொள்ளணும், இயேசுவோடு இணைந்து வாழணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிற மகத்தான காரியத்தை செஞ்சே சப்பா. நானே நல்ல மெய்ப்பன் சொன்னீங்கப்பா, நீ நல்ல மெய்ப்பனாக இருந்து வழி நடத்துங்காண்டவரே. கெஞ்சிரப்பா கெஞ்சிரப்பா, உள்ளத்திரி வெளியிறங்க மார்பு செய்யுங்க சப்பா. தேவனே தேவனே ஒருத்தர் கூட கைவிட்டுறாதீங்க சப்பா. ஒரு வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டிட முடியாது செவிக்கிறோம். கத்துடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னீங்களே. நீங்க ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, தேவைகளான்னு சந்திங்கப்பா. அன்பின் ஆண்டவரே நாங்க யார் இடத்துல போவோம் ஆண்டவரே? வாழ்வுதர் வார்த்தையெல்லாம் இடத்துல உண்டாண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவிச்சிங்க சப்பா. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க சப்பா. கடனோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை செய்யுங்க சப்பா. கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா பாவத்திலையும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை செய்யுங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் குடிச்சு வெறிச்சு கண்ணீர் ஓடு இருக்காங்களப்பா. சமையல் செஞ்சா கூட சாப்பிட முடியாத கஷ்டப்படுறாங்களே சப்பா. அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அசிங்களை செய்யுங்க சப்பா. அப்பா தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க சப்பா. கத்தோடி நாம ஒன்றே மகிழ்படட்டும். தகப்பனை ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க சப்பா. பெரிந்த குடும்பம் அணைக்க வேண்டிய சப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டிய சப்பா. அதிசயங்களை செய்யுங்க சப்பா. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க சப்பா. கெஞ்சிரே சப்பா கெஞ்சிரோ. ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் ஆளிகை செய்ய முடியாச்சு வைக்கிறோம். ஒவ்வொரு மலையும் தேவண்ட ஆளிகை இறங்கட்டும் இறங்கட்டும். இயேசுவே இயேசுவே இயேசுவே தேவண்ட ஆளிகை இறங்கட்டும். உங்களுடைய பிரசனத்தை உணரட்டும், மகத்துவத்தை உணரட்டும். மகிமே அப்பா உங்க மேல மூடட்டும், செக்கின மகிமை பார்க்கட்டும் ஆண்டவர. பலத்த காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துவீராக, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம் யேசப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சிரோம் பரமபிதாவே. ஆமே யேசப்பா நம்ம செவத்தை கேட்டிருக்கிறாரு. இங்க சந்தோஷமா இருங்க.

கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். உங்கள் யாவருக்காகவும் ஜெபித்து வருகிறோம். நீங்களும் நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.

ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக, யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரங்களின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்திராகமா யாத்திராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல இருந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால

0: இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நெட் இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asmincaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொன்னாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்மை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 2:11.
1: இன்று
0: கர்த்தராகிய கிறிஸ்து
1: என்னும் இரட்சகர்
0: உங்களுக்கு
1: தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்.
0: அருமையானவர்களே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த பொன்னாளிலே, இந்த நன்னாளிலே நமக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கிய தேவனாய் கர்த்தர் நம்மளுக்காக வானத்தின் பூமி விட்டு வந்து பா உலகத்தில் நமக்காக அவதரித்தார். எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நம்ம உள்ளத்துல சொந்தரச்சை ஏற்றுக்கொள்ளுமானா நம் வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வழியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்தான் நம்ம பார்க்க போறோம். 1 Timothy 1:15.
1: பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்.
0: ஆமா அருமையான, ஒரு வேளைக்கு நீங்க நினைக்கலாம், வானத்தின் பூமியும் படைத்தவர் ஏன் இந்த உலகத்தில் வரணும், எதற்காக மனிதரா அவதரிக்க வேண்டும் சொல்லி நீங்க நினைக்கலாம். பாவியாகி நம்மளை ரட்சிக்கத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நம் பாவம் ஜெயத்தான் நமக்கு தெரியும், அல்லது விடுதலை பெற நம்மளால முடியாது. எத்தனை நம்ம நினைக்கலாம், இதை செஞ்சா நம்ம விட்டுலாம், நான் நல்ல பிள்ளையா வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி வாழலாம். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, சன்மார்க்கமாய் வாழ முடியும். ஆனா பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும்னு சொன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் விடுதலையா கொடுக்க முடியும். அவர் கருத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்மளை பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்கிறார். அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். மத்தேயு விசேஷம் 1:21.
1: அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக.
0: ஏனெனில்
1: அவர் தமது ஜனங்களின் பாவங்களை
0: நீக்கி
1: அவர்களை ரட்சிப்பார் என்றார்.
0: நம்ம பாவங்களை நீக்கி என்ன செய்யறாரு, நம்ம ரட்சிக்கிறார். அவர் ஒருவர் தான் நம்ம ரட்சிக்க முடியாருமையானவர்களே, யாராலையும் நம்ம ரட்சிக்க முடியாது. அவர் ஒருவர் மட்டும்தான் ரட்சிக்க முடியும். நம்ம எவ்வளவு பாவங்களை செஞ்சிருக்கிறோம், நினைக்கிறேன் நான் என்ன பாவம் செஞ்சேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த 5 ஒருத்தர் கூட சின்ன பாவம் கூட செய்யலன்னு சொல்லி. இல்ல அருமையானவர்களே, எவ்வளவு பாவங்கள் நம்ம எண்ணத்தினால, சிந்தனையினால, செயலினால, நம்ம பேச்சினால எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறோம். நம்ம உள்ள தலைச்சி பார்த்தா நமக்கு தெரியும் எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருக்கோம். அந்த பாவத்தில் விடுதலையாக்கணும்னு சொன்னா ஆண்டவரை இயேசுக்கு மாத்திரம்தான். அதனாலதான் சொல்லுது, கர்த்தருடைய வேதம் சொல்லுது, இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் சொல்லி. 1 Yohan 1:7.
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
0: சகல பாவங்களையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிக்கும்.
0: பாத்தீங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மளை சுத்திகரிப்பார். அவரால் மட்டும்தான் நம்ம பாவங்களை மன்னிக்க முடியும். அவர் ரத்தம் தான் நம்மளை கழுவ முடியும். அவருக்கு ரத்தம் தான் நம்ம சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்க முடியும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் இயேசுவேன் உள்ளத்துல வாங்க, பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்க பா, என்னைக்காகத்தான் ஆண்டவரை 2000 சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீங்களே, உங்க ரத்தம் என்னை கழுவுங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பரிசுத்தமாக்குவார். தீத்தின் புஸ்தகம் 3:5.
1: பரிசுத்த ஆவியினுடைய புதி தாக்குதலினாலும்
0: நம்மை ரட்சித்தார். பாத்தீங்களா, பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்துட்டார்னா நம்மளை புதி தாக்குவார், அவளை நம்ம ரட்சிப்பார். நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவனை கூப்பிட வேண்டும். அவர் நம்ம உள்ளத்துல வந்துட்டார்னா அவர் நம்மளை புதிதாக்கி நம்மளை ரட்சிப்பார். அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எபிரேயன் புஸ்தகம் 7:25.
1: அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால்,
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போது உயிரோடு இருக்கிற ஆகையால்,
1: அவர்களை
0: முற்றுமுடிய
1: ரட்சிக்க
0: வல்லவருமாயிருக்கிறார். பாத்தீங்க அருமையானவர்களே, நாம் முற்றுமுடிய ரட்சிப்பார். ஆண்டவர் ரத்தத்தை நம்ம கழுவப்பட வேண்டும். பரிசுத்தவன் உள்ளத்தில் வந்துட்டார்னா நம்மளை கழுவி நம்மளை என்ன செய்யறாரு, நம்மளை புதிதாக்கி நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி நம்ம செவம் பண்ணுமா?

0: இரண்டாவதாக ஆண்டவராக இயேசுக்கு எதிர்க்கு வந்தார் தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 10:10
1: திருடன் திருடவும்
0: கொள்ளவும்
1: அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரான் நானோ
0: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
1: அது பரிபூர்ண படவும் வந்தேன்
0: என்று சொல்கிறார். ஆமா அருமையானவர்களே, திருடன் யாரை குறிக்குது? சாத்தானை குறிக்கிறது. சாத்தான் எதுக்கு வர அந்த உலகத்துல? திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வரான். நம்ம எப்படி கொல்லலாம், எப்படி அழிக்கலாம்னு சொல்லி எதை திருடுவான்? நம்முடைய வெளியேறப்பட்ட நம்ம ஆத்மா திருடுறதுக்கு, பாவம் செய்து வச்சு நம் பாவத்தை செய்த பிறகு நரகத்தில் தள்ளுறதுதான் அவனுடைய வேலை. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுறார், பரிபூர்ண படம் வந்தேன்னு சொல்லுறார். ஒருத்தர் சிக்கப்படுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சிக்கப்படுத்த என்ன இருக்கும்? அப்படி சரீரத்துல உயிர் இருக்கானா? ஆனா எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, அவங்களால சாப்பிட முடியாது, அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. பக்கத்துல ஒரு பாம்பு வந்தாலும் கூட அவங்களால அடிக்க முடியாது, ஒரு பூச்சி இருந்தா கூட அடிக்க முடியாது. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், ஜீவன் உண்டாயிருக்க பரிபூர்ண படம் இது. ஆமா அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில பரிபூர்ணமா இருக்க வேண்டும். நம்ம பரிபூர்ணமா சந்தோஷமா மகிழ்ச்சியா நிறைவான ஜீவனோடு இருக்க வேண்டும் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவருக்காகத்தான் தேவனை கத்த அவருடைய ஒரே பிறன குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுத்தார். வாசிக்க கேப்போமா, யோவான் சுவிசேஷம் 3:16
1: தேவன் தம்முடைய
0: ஒரே பேரான குமாரனை
1: விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல்
0: நித்திய ஜீவனை
1: அடையும்படிக்கு
0: அவரை தந்தருளி
1: இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
0: பாத்தீங்களா, ஆண்டவராக இயேசுக்கு தம்முடைய குமாரனை தந்துவிட்டார். ஆனால் நம்ம விசுவாசிக்க வேண்டும். நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்ம நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதுக்கு தான் நம்ம இவ்வளவு ஒரு அன்பு தேவனாய் கர்த்தர் நம்மளை அவ்வளோ ஒரு அன்பு வச்சிருக்கிறார். அன்புக்கு அளவே இல்லை ஆண்டவராக இயேசுக்கு. அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுறது, தேவனாய் கர்த்தர் அன்பாகவே இருக்கிறன்னு சொல்லி. 1 Yohan 4:8
1: தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
0: மேலவர்களே, நமக்காக தான் சொந்த குமரன்று பாராம நமக்காக ஒப்பு கொடுத்தார். எங்க ஒப்பு கொடுத்தார்? சீர்வில ஒப்பு கொடுத்தார். நமக்காக கைகள் ஆணி கால்கள் ஆணி விழாவில குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுமல அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். நமக்காக தான் விழாவில குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விடப்பட்டார். எதற்காக? என்னை உங்களை மீட்கிறதுக்காகத்தான், உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காகத்தான். அதன் கட்டுவதை சொல்லி தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்புக்கு அளவே இல்லை. அவர் எவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன் தெரியுமா? அவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன். அது நமக்காக நம்ம நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தவன். உங்களுக்காக, எனக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக அதை விசுவாசித்தால் போதும், நம்ம கெட்டு போகணும், நித்திய ஜீவன் அடைய முடியும். அவர் முழுமையா விசுவாசிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வேற ஒண்ணுமே கேட்கல, எதையுமே கேட்கல. நீங்க விசுவாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து எனக்காகத்தானே ஜீவனை கொடுத்தார், என்னை மீட்கிறதுக்காக தானே, நான் கெட்டு போகலான்னு தானே, எனக்காகத்தானே 1000 வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்துல வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எனக்காக ரத்தத்தையே சிந்தினாருன்னு சொல்லி விசுவாசித்தீங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் நித்திய ஜீவன் வரும். பிரியமானவர்களே, நித்திய ஜீவனாக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துருவாரு. உங்களுக்குள்ள வந்துட்டாருனா உங்கள் வாழ்க்கையில எந்த காரணத்தை கொண்டும் நீங்க கலங்க வேண்டாம், கெட்டு போக மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை நித்திய ஜீவன் இருக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது 1 Yohan 5:12
1: குமாரனை உடையவன்
0: தேவனுடைய குமாரன் இல்லாதவன்
1: ஜீவன் இல்லாதவன்.
0: ஆமா அருமையானவர்களே, இயேசுக்கு விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஆண்டவராக இயேசுக்கு வந்துருவாரு. உங்களுக்குள்ள வந்துட்டாருனா உங்களுக்கு ஜீவன், நித்திய ஜீவன் நிச்சயமா உங்களுக்குள்ள நித்திய ஜீவனாய் கர்த்தர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா உங்கள் வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆறுதல், தேறுதல். நம்ம ஒரு நாளும் நரகத்துக்கு போக மாட்டோம், பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 10:28
1: நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
0: அவைகள்
1: ஒரு காலம்
0: கெட்டு போவதில்லை.
1: ஒருவனும்
0: அவைகளை
1: என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை.
0: பாத்தீங்களா, கர்த்தராகி தேவன் நம்ம கெட்டு போக கூடாதுதான் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் கையிலிருந்து நம்ம யாரும் பறிக்க முடியாது. எந்த மந்திரமோ சிவனையோ வெள்ளி சுனியமோ எந்த அந்தகார சக்தியோ பிசாசின் கிரிகளோ நம்ம பறிக்கவே முடியாது. நம்ம ஒரு காலம் கெட்டு போக மாட்டோம். நமக்குள்ள நித்திய ஜீவன் கர்த்தராக இயேசுக்கு நமக்குள்ள இருப்பார். நம்ம ஒரு நாளும் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாய் வாழ முடியுமா அருமையானவர்களே? எனக்கெல்லாம் பாருங்க, கண் பார்வையினாலும் இந்த உலகத்துல மகிழ்ச்சியா வாழணும்னா ஆண்டவராக இயேசுக்கு எனக்குள்ள இருப்பதுனால தான். ஆண்டவராக இயேசுக்கு நீங்களும் முழுமையா ஆண்டவர் என் உள்ளத்துக்குள்ள வரணப்பா, எனக்குள்ளே நீங்க தங்கணும், எனக்குள்ளே நீங்க வரணும் சுவாமி. இந்த கிறிஸ்துவ நாளிலே எனக்குள்ளே இங்க பிறக்கணும், என் உள்ளத்துல வந்து வாசம் பண்ணணும் ஆண்டவரே, எனக்குள்ளே இங்க தங்கணும்னு கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா இயேசுக்கு உங்களத்துல வருவார். நீங்க ஆண்டவராக இயேசுக்கு நோக்கி கூப்பிடுவீங்களா?

0: மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசுக்கு தந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தது தெரியுமா? 1 யோவான் 3:8
1: பிசாசினுடைய கிரியைகளை
0: அழிக்கும்படிக்கு
1: தேவனுடைய குமாரன்
0: வெளிப்பட்டார். ஆமா அருமையானவர்களே, மூன்றாவதாக பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவரை இயேசுக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு. எத்தனை சனங்களை பிசாசு பயமுறுத்தி கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டு துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை குடும்பங்களை பிசாசு, நிறைய பேர் இப்ப பிசாசினால் கஷ்டப்பட்டு வியாதி நாளும் கஷ்டப்படுறாங்க, நோய் நாள் கஷ்டப்படுறாங்க, பலவீனத்தாலும் கஷ்டப்படுறாங்க. அந்த பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்குத்தான் தேவகுமாரை இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 1 யோவான் 4:4
1: பிள்ளைகளே, நீங்கள்
0: தேவனால் உண்டாயிருந்து
1: அவர்களை ஜெயித்தீர்கள்.
0: ஏனெனில்
1: உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர்.
0: ஆண்டவராக இயேசுக்கு நமக்குள்ள இருக்கிற பெரியவர். ஆண்டவராக இயேசுக்கு நமக்குள்ள இருந்துட்டார்னா எந்த பிசாசும் எந்த சாத்தாலும் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவராக இயேசுக்கு நம்ம கூப்பிடுவோம், ஆண்டவரே எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்கப்பா, நீங்க எனக்குள்ள வாசம் பண்ணுங்கன்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டோம்னா எந்த பிசாசும் நம்ம மேற்கொள்ள முடியாது, எந்த பிசாசும் நம்ம தொடவே முடியாது, எந்த பிசாசும் வியாதியை பலவீனத்தை உண்டாக்கவே முடியாது. அருமையானவர்களே, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா எந்த பிசாசும் மேற்கொள்ளாது. 1 யோவான் 2:14
1: வாலிபரே, நீங்கள்
0: பலவான்களாய் இருக்கிறதினாலும்
1: தேவவசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள்
0: பொல்லாங்கானவனை
1: ஜெயித்ததினாலும்
0: உங்களுக்கு எழுதுகிறேன். பாத்தீங்களா அருமையானவரே, பலவான்னு சொன்னா நல்ல டானிக் எல்லாம் குடிச்சு நல்ல நிறைய பூஸ்ட் அது இதுன்னு குடிச்சு அது பலவான்கள் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வசனம் நமக்குள்ள இருக்குமானால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் நிறைந்திருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து பலவானாய் மாற்றுகிறார். எத்தனை பானங்கள் குடித்தால் என்ன, என்ன செய்தால் என்ன, நமக்கு பலன் கிடைக்காது. கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து, அவர் பாதத்துல ஒவ்வொரு நாளும் காத்திருந்து நம்ம ஜெபித்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட வெளப்படும் போது பரிசுத்தால் நமக்குள்ள வருவாரானால் நம்மளுக்குள்ள பலன் தருவார். அப்ப நம்ம பலன் அடைவோம். நம்ம அது மாத்திர தேவனுடைய வசனம் நமக்குள்ள இருக்குமானா நம்ம பலனடை முடியும். அப்பதான் பொல்லாங்கானவையே ஜெயிக்க முடியும். பொல்லாங்கானவனை ஜெயிக்கணும்னு சொன்னா தேவ வசனம் நமக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். பைபிள் ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். பைபிள் வாசித்து தேவ சித்தத்தை நம்ம செய்ய ஆண்டவர் கருத்துல நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். வசனத்தை வாசிக்கணும், பரிசுத்தால் இறங்கியிருக்கணும். அப்பதான் பொல்லாங்கானவன் ஜெயிக்க முடியும். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை தாங்க, ஆண்டவரே உங்களுடைய வசனையை என் உள்ளத்தில் எழுதி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு அந்த பலத்தை தருவார். நீங்களும் பொல்லாங்கானவளை ஜெயிக்க முடியும். அது மாத்திரல்ல, லூக்கான சுவிசேஷம் 10:19
1: இதோ சர்ப்பங்களையும்
0: தேள்களையும்
1: மிதிக்கவும்
0: சத்துருவனுடைய
1: சகல வல்லமையையும்
0: மேற்கொள்ளவும்
1: உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்.
0: ஒன்றும்
1: உங்களை சேதப்படுத்த மாட்டாது.
0: உங்களை ஒன்று சேதப்படுத்த மாட்டாது. பாத்தீங்களா, சர்ப்பங்களையும் தேளையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற, ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நமக்கு எதிராளியாகும் பிசாசு தான். அவன் மேற்கொள்ள அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சத்துருவாகிய பிசாசு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா, நான் கூட சின்ன குழந்தைகளெல்லாம் சின்ன பிள்ளைப்பெல்லாம் 7-8 வயசு எத்தனையோ தட பாம்பை மீய்ச்சிருக்கிறேன், எத்தனையோ தட தேளெல்லாம் மீய்ச்சிருக்கிறேன். ஆனா ஆண்டவரை இயேசுக்கு எனக்கு எதுவுமே சேதப்படுத்தாதபடி தேவன் என்னை காத்துக்கொண்டார். அதுதான் சொல்லுங்க, சர்ப்பங்களையும் தேளும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்ல மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அது மிக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம தேவன் தந்திருக்கிறார். நம்ம ஒண்ணுமே மேற்கொள்ள முடியாது, பயப்படாதீங்க. யாக்கோபின் புஸ்தகம் 4:7
1: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
0: அப்பொழுது
1: அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
0: தேவன் கீழ்ப்படிந்திருங்க. தேவன் சொன்ன ஒவ்வொரு கட்டளையும் கை கொண்டு நடந்து பாருங்க. தேவன் கீழ்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. போ பிசாசு, இயேசு கிறிஸ்து நாமத்துல சொல்லி பாருங்க, ஓடியே போயிருவான், உங்களை விட்டு ஓடியே போயிருவான். நம்ம தேவன் கீழ்ப்படிந்து இருக்கணும். தேவன் என்னென்னலாம் நமக்கு சொல்லியிருக்காரோ, ஆண்டவருடைய வசனம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கை கொண்டு அவர் கீழ்ப்படிந்து நடக்கும்போது பிசாசு போ இயேசுவின் நாமத்துல சொன்னீங்கன்னா ஓடியே போயிருவான். எந்த பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம், பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து இல்லைங்க, நிச்சயமா பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிருவான்.
2: Let's celebrate our Lord's birthday and spread the love. Yeah.

0: நான்காவதாக ஆண்டவராகிய இயேசுக்கு எதிர்கொள்ளத்துக் கொண்டார் தெரியுமா? லூக்காவின் சுவிசேஷம் 12:49.
1: பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன்.
0: அது இப்பொழுதே
1: பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
0: அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அம்மாரி மாணவர்களே, நம் அக்கினியை கத்தராகி தேவன் போட வந்திருக்க நம் இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும். ஆண்டவருக்காக எழுவி பிரகாசிக்க வேண்டும். இயேசுக்கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ வேண்டும். அவருக்காக ஜீவிக்க வேண்டும் சொல்லி கத்தர் விரும்புகிறார். 105:39.
1: அவர் மேகத்தை
0: மறைவுக்காக விரித்து
1: இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியும் தந்தார்.
0: அமரி மாணவர்களே, நம் வாழ்க்கையில எத்தனை இருள்கள், பாவ இருள்கள், வியாதியின் இருள்கள், பிரச்சனையின் இருள்கள், பிசாசின் இருள்கள், எத்தனை இருள்கள் இருக்கிறது. அதை வெளிச்சமாக்குறது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்கினியை தந்தார். அதான் பூமி மேல் அக்கினியை போட வந்தே இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் நம் ஒவ்வொருவரும் அவருக்காக பற்றியறி வேண்டும் சொல்லி தான் அக்கினி நமக்காக தந்திருக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவன் அக்கினி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, அக்கினியினால என் நிரப்பும், அக்கினி அபிஷேகத்தில் நிரப்புன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். அது மாத்திரல்ல, யாத்ரா புஸ்தகம் 13:21.
1: அவர்கள்
0: இரவும் பகலும்
1: வழி நடக்க கூடும்படிக்கு
0: கர்த்தர்
1: பகலில் அவர்களை
0: வழி நடத்த
1: மேகஸ்தம்பத்திலும்
0: இரவில்
1: அவர்களுக்கு
0: வெளிச்சம் காட்ட
1: அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்மளை வழி நடத்த நம்ம இந்த உலகத்துல உலக பிரகாரமான காரியத்துக்கு அல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம ஒரு நாள் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால நம்மள வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கின்ஸ்தம்பமாக இருந்து, பகலில் மேகஸ்தம்பமா இருக்கிறாரு, இரவில அக்கின்ஸ்தம்பமா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க. இந்த உலகம் வந்து நமக்கு சொந்தமானதும் அல்ல. அதனால நம்ம பரலோகத்தை நோக்கி நம்ம ஒரு நாளும் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த பயணத்துல நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசுக்கு நம்ம முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்குள்ள வாரும், எனக்கு முன்னால செல்லணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அது மாத்திரல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2:3-4.
1: அல்லாமலும்
0: அக்கினி மயமான நாவுகள் போல
1: பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும்
0: வந்து அமர்ந்தது.
1: அவர்கள் எல்லாரும்
0: பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
1: ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின
0: வரத்தின்படியே
1: வெவ்வேறு பாசைகளிலே
0: பேச தொடங்கினார்கள். ஆமா அருமையானவர்களே, நம்ம மேலும் தேவனாய் கர்த்தர் அக்கினி நம்ம போட வாஞ்சிக்கிறாரு. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எனக்குள்ள அக்கினி வரணும். ஆண்டவரே, நானும் அன்னை பாசையில வேற பாசையில பேசணும், பேசி உண்மை துதிக்கணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆண்டவர் நம்ம தருவாரு, அக்கினி அபிஷேகத்தை தந்துருவாரு. நம்மளும் வேற பாசையில அன்னை பாசையில பேசி தேவனை ஆராதிப்போம், துதிப்போம். நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எசாயின் புஸ்தகம் 28:11.
1: பரியாச உதடுகளினாலும்
0: அந்நிய பாஷையினாலும்
1: இந்த ஜனத்தோட பேசுவார்.
0: இதுவே
1: நீங்கள்
0: இளைத்தவனை
1: இளைப்பாறுதல்.
0: இதுவே ஆறுதல் என்று
1: அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள்.
0: பாத்தீங்களா? அதனால தேவனை கர்த்தர் மேல் பூமி மேல் அக்கினியை போட வந்து இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொன்னார். அக்கினி அபிஷேகத்தை நம்ம தர ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அபிஷேகத்தை பெற்று நம்ம என்ன செய்யணும்? அன்னி பசையில பேசும்போது நமக்கு ஆறுதலும் இழைப்பாறுதலும் கிடைக்கும். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு அதுக்குத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். கேட்டு பெற்றுக்கொள்வோமா?

0: ஐந்தாவதாக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? லூக்கான் சுவிசேஷம் 19:10
1: இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார்.
0: என்னது இழந்து போனத? ஆதாம் யாவாளுக்கும் கர்த்தர் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துல கர்த்தராகிய தேவன் அவர்கள் கொண்டு வந்து உலகத்துல எல்லா காரியத்தையும் அவங்களுக்காக கொடுத்தார். மிருகத்தை கொடுத்தார், பிராணிகள் பறக்கும் பறவைகள் எல்லாமே கொடுத்தார். வானத்தை உண்டாக்கினார், பூமி உண்டாக்கினார், சமுத்திரத்தை உண்டாக்கினார், எல்லாம் உண்டாக்கினார். சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் உண்டாக்கினார். உண்டாக்குறது மாத்திரமல்ல, அவர் நீங்க இந்த இதெல்லாத்தையும் ஆளுங்கள்னு சொல்லி கொடுத்தார். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஆதாமும் ஏவாளும் பிசாசு சொன்னதை கேட்டு கீழ்படியாம போயிட்டாங்க. தேவன் கீழ்படியாம போனதுனாலதான் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவங்க துரத்தப்பட்டாங்க. அதுதான் காண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே வந்தார். இழந்து போயிட்டாங்க மனசு, எல்லாரும் இழந்து தேவனை விட்டு தூரமா போய் பாவத்தில் ஜீவித்தாங்க. ஆண்டவராக இயேசுக்கு நம்ம மேல வைத்த அன்பினால நம்மளை தேடி வந்தார். எழுந்து போன நம்மளை தேடி வந்து ரட்சித்தார். அருமையானவர்களை, எவ்வளவு அன்புள்ள தேவன் பார்த்தீங்களா? அவர் அன்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது! அவர் அன்புக்கு ஈடு என ஒன்றுமே இல்லை. அவ்வளவு நம்மள அன்புள்ள தேவன். எசேக்கியேல் புஸ்தகம் 34:11.
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்
0: இதோ
1: நான்
0: என் ஆடுகளை விசாரித்து
1: அவைகளை தேடி பார்ப்பேன்,
0: அவள் தேடி பார்ப்பேன். ஆமா அருமையானவளே, ஒரு உதாரணம், ஒரு மேய்ப்பன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ஆடு இருக்குது. சரி, ஒரு ஆடு காணாம போயிடுச்சுன்னு வைங்க. அப்ப அந்த ஒரு ஆடு தானே போனா பரவாயில்ல அப்படின்னு மேய்ப்பன் இருப்பானா? அவனுக்கு வந்து 10,000 ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு காணாமல் போன ஆடு மேலதான் அவருடைய கண்ணு. ஐயோ, ஒரு ஆடு தொலைஞ்சிருச்சேன்னு சொல்லி தேடி பார்ப்பாங்க, தேடி விசாரிப்பாங்க. எங்க ஆடு எங்க பாத்தீங்க, இந்த ஆடு எங்க காணாம போயிருச்சு அப்படின்லாம் மெய்ப்பன் தேடி கொண்டிருப்பார். எங்க ஊர்ல நாங்க பாத்துருக்கிற தோட்டத்துல எல்லா தோட்டத்திலயும் வந்து மந்தை வந்து அங்க அமர்த்துவாங்க. அமர்த்தும் போது ஆடு ஒரு ஆடு காணாம போயிடுச்சாலும் தேடுவாங்க. அப்ப நான் சின்ன பிள்ளை, ஆனாலும் அதை நான் கரெக்டா கவனிச்சிருக்கிறேன். அதே போல அருமையானவர்களே, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அவரே உருவாக்கி நம்மளுக்காக ஜீவனே கொடுத்தார். நம்மளை தேடி கொண்டிருக்கிறார். என் மக காணாம போயிட்டாலும், என் மக காணாம போயிட்டாலும் இன்னும் என்கிட்ட வரலையே, என் மக ஆத்மா வெளியேறப்பட்டது, என் மக ஆத்மா வெளியேறப்பட்டதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் பேதம் சொல்லுகிறது 1 Peter 5:7.
1: அவர் உங்களை
0: விசாரிக்கிறவர் ஆனபடியால்
1: உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்.
0: உங்கள் கவலை எல்லாம் என்ன செஞ்சிருங்க, அவர் மேல வச்சிருங்க. உங்களை விசாரிக்கிறாரு, என் மக ஏன் சோர்ந்து போயிருக்குது, என் மக ஏன் சோர்ந்து போயிருக்கிறா, என்ன உங்களுக்கு குறை, என்ன செய்யணும், அவங்களுக்கு போய் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை விசாரிக்கிறார். என்ன செய்யலாம், என்ன செய்யணும், ஏன் சோர்ந்து இருக்காங்க, ஏன் கவலையோடு இருக்காங்க, என்ன அவங்களுக்கு போற, என்ன பிரச்சனை, என்ன கவலைகள் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அப்படியால் உங்களுக்கு கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து, எத்தனை கவலைகள் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிருங்க. அவர் நிச்சயமா உங்களை என்ன செய்வார், கவலையெல்லாம் மாற்றி உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தருவார், சந்தோஷத்தை தருவார். அவரை விட்டு இழந்து எங்கேயோ தூரம் போயிட்டோம், நம்மளை தேடி வந்த தேவன் அவர். அவர்கிட்ட உங்க கவலையெல்லாம் சொல்லுங்க, கட்டாயம் உங்க கவலை மாற்றிடுவார். கவலைப்படாதீங்க, அவங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க. லூக்கான் சுவிசேஷம் 15:4.
1: காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும்
0: தேடி திரியானோ. ஆமா அருமையானவளே, நம்ம ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம தேடாம இருப்போமா? அதே போலதான் மெய்ப்பெண் காணாமல் போன ஆடுகளை எப்படி தேடி திரிவானோ அதே போலதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை தேடிக்கொண்டே இருக்கிறார். என் மக என்னிடத்துல வரலையே, என் மக என்னிடத்துல வரலையே, என் மக என்னை விட்டு தூரமா இருக்காங்க, என் மக கண்ணீரோடு இருக்கிறாங்க, என் மக ஏன் கண்ணீரோடு இருக்கிற, என் மக ஏன் கண்ணீரோடு இருக்கிறான், நான் அவங்களுக்காக ஜீவனே கொடுத்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி உங்களைதான் தேடி பாக்குறார். உங்களை தான் ஆண்டவராக இயேசுகிறது ஒவ்வொரு நாளும் தேடி பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மகன், என் கலங்கணும், என் கண்ணீர் ஒடிக்கணும், எல்லாம் இருக்குது. நிறைய பேர் சொல்ற நான் கேட்டிருக்கிறேன், எல்லாம் இருக்குது, ஆனா எனக்கு சமாதானம் மாத்திரம் இல்லை. எல்லாம் இருக்குது, எனக்கு சந்தோஷம் மாத்திரம் இல்லை. எல்லாம் இருக்கு, ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிற எத்தனை பேர் சொல்றோம். அருமையானவர்கள், உங்களை தான் ஆண்டவராக இயேசுகிறது தேடி திரிகிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம், அவரிடத்துல சொல்லுங்க. அவர் நிச்சயமா உங்க கண்ணீரை துடைப்பார். உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் மாத்த அவரால் முடியும். அவர்கிட்ட வருவீங்களா? அது ஆண்டிச்சனை வருத்தப்பட்டு பாற சமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நானும் கிளைப்பார்கள் தருவேன் சொல்லி நீங்க இடத்துல வந்து பாருங்க. உங்களுக்கு கிளைப்பார்கள் தருவார். சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆறுதல், தேர்தல் எல்லாமே தர அவரால் மட்டும் முடியும். பார்த்தப்பட்டு சொல்லுவீங்களா?

நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, முடிச்சியுள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க வந்த நோக்கத்தை நீ சொன்னீங்க ஆண்டவர், பிசாசின் கீழே அழிக்கும்படி தேவக்குமார் வெளிப்பட்டார்னு சொன்னீங்க ஆண்டவர. அன்பின் தகப்பனையுமே நோக்கி கெஞ்சுற எங்களுக்காக ஜீவனை கொடுக்கறதுக்காக வழி வெளிப்பட்டீங்க ஆண்டவர. நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்காக வெளிப்பட்டீங்க ஆண்டவர. அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க சொன்னீங்க ஆண்டவர. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ள கண்ணீரையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் மாத்துங்க. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் வழிநடத்தும் காத்து கொள்ளுங்க. எழுந்து போன தேடுவேன்னு சொன்னீர். ஒவ்வொருவர் மீட்டுக் கொள்ளுங்க, ரச்சித்தல்லும் உங்களோடு இணைத்து கொள்ளும், சார்ந்து கொள்ளும், அண்டி கொள்ள உங்களோடு இணைந்து வாழ கிருபை தர முடிக்காய் செவிக்கிறோம். அன்பின் ஆண்டவரையும் அரிய அறிவுனால் நிரப்பப்படட்டுமே, அண்டி கொள்ளட்டுமே, சார்ந்து கொள்ளட்டும், உம்மோடு இணைந்து வாழணும், தேவ கிருவ அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செய்யே சப்பா. வியாதிகள் நோய்கள் பலவீனங்களெல்லாம் நிற்குங்க ஆண்டவர. என்ன வியாதினாலும் சுகமாக்குங்க அப்பா. கண்ணில் பலவீனமா அப்ப காது கேட்கலையா? நீங்க குணமாக்கு ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா குணமாக்குங்க. மந்திரம் செய்வனைகள் பெல்லிசனிகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குங்கப்பா. ரட்சனை கும்பேமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிரச்சனை மாத்துங்க. எல்லா மக்களும் செவிக்க சொல்லித்தாரும், துதிக்க சொல்லித்தாரும், ஆராதிக்க சொல்லித்தாரும், அறிந்து கொள்ள உதவிச்சிங்க உள்ள பிதாவே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை

0: மக்கள் குழந்தை பைத்த தரணும், சமாளாத மக்கள் சமான் தரணும், கடனோடு இருக்க மக்கள் கடனடைக்கு உதவி செய்யுங்க, குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்க அப்பா, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, தேர்தல் கொடுங்க, தொழில் சேர குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபார சேர குடும்பங்களை ஆசிரியங்க, கேசல இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசிரியத்தை உயர்த்த முடியாச்சு விக்கிற மகிமையான காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொரு கண்ணீரையும் துடைச்சிருங்கப்பா, எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை தொடங்க அப்பாமி ஸ்தோத்திர பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. சமாளாத குடும்பத்தில் சமானத்தை தரணும், சந்தோஷம் இல்லாத குடும்பத்தில் சந்தோஷம் தரணும், மகிழ்ச்சி ஆறுதலையும் தேர்தலையும் தந்து காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பேரும் நீங்க வைத்துக்கு சீப்பஸ் எழுதி கொள்ளுங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் நல்லா படிக்கணும், ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலும் சிறந்து வளரணும். உண்மை தேடக்கூடிய மனது எல்லாருக்கும் தாரும், ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனா மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையே கெஞ்சுகிறோம் பரமசிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்த கேட்டாரு, கலங்காதீங்க.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்களை அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களை அனைவருக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம், எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Konu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, acminkaram@gmail.com. Our website...

0: ஆதியாம் புஸ்தகம் 17:1
1: நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்.
0: நம்ம தேவனாய் கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சர்வ வல்லமுள்ள தேவன். எல்லா வல்லமையும் அவர்கிட்ட இருக்குது. வியாதியை குணமாக்குற வல்லமை மாத்திர நம்மளை ரட்சிக்கிறது மாத்திரல, நம்மளுக்கு எந்த பலவி இருந்தாலும் குணமாக்குறது மாத்திரல, நமக்கு ஆறுதல் படுத்துற தேவன், நமக்கு எல்லா உதவியும் அவரால் செய்ய முடியாது. அதான் நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நம்மளை உருவாக்கின தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையால் மாற்ற முடியும், திருமணமாக மக்கள் திருமணம் நடத்த முடியும், குழந்தையில்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தர முடியும், சமான சந்தோஷம் தர முடியும், மகிழ்ச்சியை தர முடியும். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நிச்சயமா ஆண்டவர் வழிநடத்தர் வல்லவராக இருக்கிறார். கண்ணி தெரியாத என்னை கூட தேவன் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் சொன்னார், நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் வழிநடத்தர் வல்லவராக இருக்கிறார். எளிமையானவர்களே, அது மாத்திரல்ல, இறைமையான் புஸ்தகம் 10:6
1: கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை,
0: உமக்கு ஒப்பானவன் இல்லை,
1: நீரே பெரியவர்,
0: நீரே பெரியவர்,
1: உமது நாமமே வல்லமையில் பெரியது.
0: கர்த்தருடைய நாமம்தான் வல்லமையில பெரியது. ஆமா அருமையான, ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னு ஜீசஸ் எஸ்வே எஸ்வே என்ன குணமாக்கும், எஸ்வே என்ன குணமாக்குன்னு சொல்லி கூப்பிடுங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் வல்லமை உங்களை குணமாக்கும். அவர் வல்லமையில பெரியவர், வல்லமையில உயர்ந்தவர். அவர் வல்லமை உயர்ந்தது, வல்லமையில அவர் நாமம் உயர்ந்தது. நீங்க இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க, அவர் நிச்சயமா உங்களை குணமாக்குவார். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் மாற்றுவார். குடும்பத்துல சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷம் தருவார். அவர் நாமம் வல்லமையில உயர்ந்தது. இயேசுவின் நாமம் வல்லமையில உயர்ந்தாருமையார்களே, நீங்க சொல்லி பாருங்க. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, லட்டு இன்னைக்குன்னு சொன்னா அந்த லட்டை சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த டேஸ்ட் தெரியும். அதே போல இயேசுகிட்ட கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யறாரா இல்லையா நீங்களே பாப்பீங்க. இயேசு கூப்பிட்டு பாருங்க, அவர் நாமம் வல்லமையில உயர்ந்தது. கூப்பிட்டு பாருங்க அருமையானவர்களே. சரி, என்னெல்லாம் அற்புதம் செய்யறாரு தான் நம்ம சுருக்கமே தியானிக்க போறோம். முதலாவதாக நாம் பார்க்கிறோம் செப்பனியன் புஸ்தகம் 3:17
1: உன் தேவனாகிய கர்த்தர்,
0: உன் தேவனாகிய கர்த்தர்
1: உன் நடுவில் இருக்கிறார்,
0: நடுவில் இருக்கிறார்,
1: அவர் வல்லமை உள்ளவர்,
0: அவர் வல்லமை உள்ளவர்,
1: அவர் ரட்சிப்பார்,
0: ரட்சிப்பார்,
1: அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து,
0: அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து,
1: தம்முடைய அன்பின் நிமித்தமும்,
0: தம்முடைய அன்பின் நிமித்தமும்
1: அமர்ந்திருப்பார்,
0: அமர்ந்திருப்பார்,
1: அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார்,
0: அவர் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அவர் ரட்சிக்கிறவர், நிச்சயம் உங்களுக்கு ரட்சிப்பார். அருமையானவர்களே, ரட்சிப்பு என்றால் விடுதலை, உங்களுக்கு விடுதலை தருவார். எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தர வல்லவர். அவர் உங்களுக்கு ரட்சிப்பார். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது 1 Timothy 1:15
1: பாவிகளை ரட்சிக்க,
0: பாவிகளை ரட்சிக்க
1: கிறிஸ்து இயேசு,
0: கிறிஸ்து இயேசு
1: உலகத்தில் வந்தார்,
0: உலகத்தில் வந்தார். பாத்தீங்களா, ஐயோ நான் பாவத்தில் விடுதலை இல்லையே, ஐயோ நான் இவ்வளவு பாவம் செஞ்சிட்டேனே, எத்தனை பேர் உள்ளத்துல போராட்டம், ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன், எனக்கு நிம்மதி இல்ல, எனக்கு ஆறுதல் இல்ல. இந்த பாவத்துக்கு எங்க போனா நமக்கு விடுதலை கிடைக்கும், எங்க போனா நல்ல சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நான் இவ்வளவு பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆண்டவராக இயேசுகிறது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். 2000 வருஷத்துக்கு முன்னாக தேவாதி தேவன், வானாதி வானவர், எல்லாவற்றையும் உருவாக்கின சர்வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால கன்னி மறைய வயிற்றுல பிறந்து இந்த உலகத்தில் வந்தார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், எனக்குள்ள வாரி என் பாவங்களை மன்னி, எனக்கு சமாளத்தை கொடுங்க. நீங்க கேட்டீங்கன்னா ரட்சிப்பார், சமாதானத்தை தருவார், சந்தோஷம் தருவார், உங்கள் பாவத்தில் விடுதலையாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அருமையானவர்களே, அதுதான் நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மதத்தா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் மதம் மாறு அப்படின்னு யாரையுமே அவர் சொல்லல. எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தர் நோக்கி கூப்பிட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியல அவசியம் இல்லை. உங்க மனதில அவர் நோக்கி கூப்பிடுங்க. நீங்க எந்த மதம் மாறு ஒரு அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து நோக்கி நீங்க கூப்பிட்டீங்கன்னா, உங்க உள்ளத்திலிருந்து கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களுக்கு பெரிய சமாந்தி சந்தோஷத்தை தர அவர் வல்லவரா இருக்கிறார். அதான் பாவி ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துல வெளிப்பட்டார்னு வேதத்துல வாசிக்கிறோம். நிச்சயமா உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார். இரண்டாவதாக எதிலும் ரட்சிக்கிறாரா நம்மள, சங்கீத புஸ்தகம் 34:6
1: இந்த ஏழை கூப்பிட்டான்,
0: ஏழை கூப்பிட்டான்,
1: கர்த்தர் கேட்டு,
0: கர்த்தர் கேட்டு
1: அவனை,
0: அவனை
1: அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம்,
0: அவன் இடுக்கங்களுக்கு எல்லாம்
1: நீங்களாக்கி ரட்சித்தார்,
0: நீங்களாக்கி ரட்சித்தார். பாத்தீங்களா, உங்களுக்கு இடுக்கமா, பிரச்சனையா, கண்ணீரா, வேதனையா, எல்லா இடுக்கங்களும் நம்மளை நீங்களாக்கி ரட்சிப்பார். எல்லா இடுக்கங்களுக்கும் நீங்களாக்கி உங்களை விடுவிப்பார், உங்களுக்கு விடுதலை தருவார். அருமையானவர்களே, முதலாவது பார்த்தோம் பாவத்தில் நம்ம பாவத்திற்கு நம்மளை ரட்சிக்கிறார். பாவத்திலிருந்து நிம்மதி இல்லாம, சமாதம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம இருக்கீங்களா? இயேசுவேன் உள்ளத்துல வாங்க, பாவங்களெல்லாம் மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார். உள்ளத்துல பெரிய சமாதான சந்தோஷம் தருவார். இரண்டாவதாக உங்க இடுக்கம் என்ன இடுக்கம், உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் ஆண்டவராய் இயேசுகிறது எல்லா இடுக்கங்களிலிருந்து ரட்சிப்பார். எல்லா இடுக்கங்களிலிருந்து ரட்சிக்க வல்லவரா இருக்கார். இன்னொரு வாசிக்க கேட்கலாமா? 34:6
1: இந்த ஏழை கூப்பிட்டான்,
0: ஏழை கூப்பிட்டான்,
1: கர்த்தர் கேட்டு,
0: கர்த்தர் கேட்டு
1: அவனை அவன் இடுக்கணுகளுக்கெல்லாம்
0: நீங்களாக்கி ரட்சித்தார். உங்க இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சிப்பார். நீங்க கூப்பிட்டீங்கன்னா போதும், அவங்களை கேட்டுருவார். உங்க சத்தத்தை கேட்டு உங்களுக்கு எல்லா கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் தொல்லைகளிலும் இருந்து உங்களை நீங்களாக்கி ரட்சிப்பார். முதலாவது பார்த்தோம் நம்ம ரட்சிக்கிற தேவன். இரண்டாவதாக யூதா, அதுல ஒரே அதிகாரம் தான் இருக்கு, 24:4
1: வழுவாதபடி உங்களை காக்கவும்,
0: வழுவாதபடி உங்களை காக்கவும்,
1: தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட
0: உங்களை
1: மாசற்றவர்களாய்
0: நிறுத்தவும்
1: வல்லமையுள்ளவரும்
0: பாத்தீங்களா, உங்களை வழுகாதபடி காக்கவும், கர்த்தருடைய சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமுள்ளவர், சர்வல்லமுள்ளவர். முதல்ல ரட்சிக்க வல்லமுள்ளவர், ரெண்டாவது மாசற்றவளை நிறுத்த நம்மளை வல்லமுள்ளவர், மகிமுள்ள சன்னிதானத்துல நம்மளை கொண்டு நிறுத்த வல்லமுள்ளவர். பிலிப்பியர் புஸ்தகம் 2:15
1: போனலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே
0: குற்றமற்றவர்களும்
1: கபடற்றவர்களும்
0: தேவனுடைய
1: மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு.
0: பாத்தீங்களா, தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு நம்மளுக்கு என்ன செய்யறாரு, நம்மளை மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு நம்ம மாற்றவர் வல்லவரா இருக்கிறாரு. யூதா 1:24
1: வழுவாதபடி உங்களை காக்கவும்,
0: வழுவாதபடி உங்களை காக்கவும்,
1: தமது மகிமையுள்ள
0: சன்னிதானத்திலே
1: மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும்.
0: பாத்தீங்களா, நம்மளை மாசற்றவர்களாய் நிறுத்தவும்
1: வல்லமுள்ளவர்
0: மாசற்றவர்களை நிறுத்த வல்லமுள்ளவர், நம்மளை மாசற்றால் நிறுத்த வல்லமுள்ளவர். அதன் பிலிப்பியர் மாசிக்கு கேட்டோம், 2:15 மாசற்றவர்களாய் நிறுத்துறதுதான் தேவனாய் கர்த்தர் வல்லவரா இருக்கிறாரு. அது சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். முதல் நம்ம ரட்சிக்க வல்லமுள்ளவர், ரெண்டாவது மாசற்றவளாய் அவர் சன்னிதானத்தை நிறுத்த வல்லமுள்ளவரா இருக்கிறார். அது மத்தில 2 பேதுரு 3:14
1: ஆகையால்
0: பிரியமானவர்களே,
1: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும்,
0: எப்படி இருக்கணும் பாருங்க, இவை வர காத்திருக்க நீங்கள் கரையற்றவர்களும்
1: பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு
0: அவர் சன்னதியில் காணப்படும்படி
1: ஜாக்கிரதையாயிருங்கள்.
0: சன்னதியில் காணப்படும் எப்படி இருக்கணும், கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் அவர் சன்னிதில் என்ன செய்யணும், கரை இல்லாம பிழை இல்லாம இருக்கிறதுக்கு சமானத்தோடு அவர் சன்னிதானத்தை காணப்படுங்க, எப்படி இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். நம்மளை மாசற்றவளை நிறுத்த தான் அவர் வல்லமுள்ளவர். நம்ம கரை இருக்கக்கூடாது, பிழை இருக்கக்கூடாது. தேவ சன்னிதானத்துல சமானத்தோடு காணப்படுறதுக்கு நம்ம எப்போதும் ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனோட சமானமா இருக்கணும், மற்றவங்களோட சமானமா இருக்கணும், நம்ம உள்ளத்துல நம்ம சமானம் இருக்கணும். அப்பதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நம்ம என்ன செய்ய, மாசற்றவளை நிறுத்த அவர் வல்லமுள்ளவரா இருக்கிறாரு. அவர் வல்லமுள்ள தேவன் முதல் நம்ம ரட்சிக்கிறாரு, ரெண்டாவது மாசற்றவர்களா சன்னிதானத்தை நிறுத்த அவர் வல்லமுள்ளவர். மூன்றாவதாக வேதத்துல வாசிக்கிறோம், 1 Corinthians 6:14
1: தேவன் கர்த்தரை எழுப்பினாரே
0: நம்மையும்
1: தமது வல்லமையினாலே
0: எழுப்புவார். நம்மளை எழுப்புவார். ஆண்டவர் இயேசுக்கு பிதாவாகிய தேவன் எப்படி எழுப்பினாரோ அதே போல உங்களையும் என்னையும் எழுப்பார். நம்மளை எழுப்பவர் வல்லவரா இருக்கிறார். நம்மளை அவதான் நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார், உங்களையும் என்னை எழுப்ப வல்லவரா இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து 3 பிதாவை தேவன் எழுப்பினாரு, உங்களையும் என்னை எழுப்ப வல்லவரா இருக்கிறார். அதான் நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். நான் முதலாவது உங்களுக்கு சொன்னேன், அவரால் எல்லாமே செய்ய முடியும். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. நம்மளை எழுப்ப வல்லவரா இருக்கிறார். எதுல இருந்து எழுப்புறாரு பாருங்க, ரோமருக்கு நிறுவம் 8:11
1: அன்றியும்
0: இயேசுவை
1: மரித்தோரிலிருந்து
0: எழுப்பினுடைய ஆவி
1: உங்களில் வாசமாயிருந்தால்
0: கிறிஸ்துவை
1: மரித்தோரிலிருந்து
0: எழுப்பினவர்
1: உங்களில் வாசமாயிருக்கிற
0: தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான
1: உங்கள் சரீரங்களையும்
0: உயிர்ப்பிப்பார். பாத்தீங்களா, ஒரு வேளைக்கு டாக்டர் கைவிட்டிருக்கலாம், இது இனிமேல் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு நினைச்சிருக்கலாம், கேன்சர் இருந்திருக்கலாம், உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் டாக்டர்ஸ் கைவிட்டிருக்கலாம். சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் உங்களை எரிச்சி உயிர்ப்பிப்பார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அதான் சொன்னேன், நான் சர்வல்லமுள்ள தேவன், நிச்சயமா உங்க சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார். கலங்க வேண்டாம், உங்க கண்ணீரை தொடச்சிக்கோங்க. உங்க சரீரத்தில் என்ன வியாதி இருந்தாலும், சுகரா இருக்கலாம், அல்லாட்டி டயர்டா இருக்கலாம், கொலாஸ்ட்ரலா இருக்கலாம், பிபி அதிகமாயிருச்சா, உங்கள் வாழ்க்கையில என்ன வியாதிகள் பலவீனம் அதிகமா இருக்கோ, கத்தர் சாவுக்கு வியாதியான வியாதியும் வியாதியில கஷ்டப்படுதாலும் உங்கள் ஆத்மா உங்க சரீரத்தை உயிர்ப்பிப்பார். நிச்சயமா உயிர்ப்பிக்கிறது உறுதி. அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. நிச்சயமா உயிர்ப்பிப்பார். ஐயோ, நான் சோர்வா இருக்கிறேன், என் சோர்விலிருந்து விடுதலை தர முடியுமா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே, நான் வாழ்க்கையில அதிகமான சோர்வு, என்னால செவிக்க முடியல, என்னால துதிக்க முடியல நினைக்கிறீங்களா, உங்கள் சோர்விலிருந்து உயிர்ப்பிப்பார், உங்களை எழுப்புவார். நீங்க என்ன எந்த எதை குறிச்சி சோர்ந்திருக்கீங்களோ ஆண்டவராய் இயேசுக்கு உங்களை நிச்சயமா உயிர்ப்பிப்பார். அவர் சர்வல்லமுள்ள தேவன், நிச்சயமா உயிர்ப்பிப்பார், உங்களை எழுப்புவார். சோர்வில் இருந்து இருக்கிறவங்களை எழுப்பி செவிக்க வைப்பார், துதிக்க வைப்பார், உங்களை தேவன் ஆராதிக்க வைப்பார். ஆகாயின் புஸ்தகம் 1:14
1: பின்பு கர்த்தர் செயல்திலேயின் குமாரனாகிய செருபாபேல் என்னும்
0: யூதாவின் தலைவனுடைய ஆவியையும்
1: யோத்சதாக்கின் குமாரனாகிய
0: யோசுவா என்னும்
1: பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும்
0: ஜனத்தில் மீதியான
1: எல்லாருடைய ஆவியையும்
0: எழுப்பினார்.
1: அவர்கள் வந்து
0: தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய
1: கர்த்தருடைய ஆலயத்திலே
0: வேலை செய்தார்கள். உங்களுடைய ஆவியையும் எழுப்புவார். சோர்வா, உங்கள் வாழ்க்கையில கவலையா, துக்கமா, பாரமா, ஐயோ நீ செவிக்க முடியல, துதிக்க முடியல, இனிமேல எந்திரிப்பனா, இனிமேல் நான் ஊழியம் செய்ய முடியுமா, இனிமேல் அவ்வளவுதான் நினைக்கிறீங்களா, உங்களோட ஆவி எழுப்புவார். சோர்வபேல் ஆவி எழுப்பின தேவன் மாறாதவர், யோசுவான் ஆவி எழுப்பினவர் மாறாதவர், அது மாத்திரல்ல மிகுதியான சனத்தினுடைய ஆவி எழுப்பினவர் மாறாதவர், உங்க ஆவி எழுப்பார். ஊழியம் செய்ய சகோதர சகோதரியே சோர்ந்து போயிருக்கீங்களா, கலக்கத்தினால ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருக்கீங்களா, திரும்பங்களை தேவனாய் கர்த்தர் உள்ளத்துல வல்லமையாய் பயன்படுத்துவார். செவிக்கவே தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, உங்க தடையில மாற்றி உங்களை வல்லமையாய் செவிக்க வைப்பார். உங்களை தேவன் ஆராதிக்க தேவன் உங்களை பலப்படுத்த வல்லவரா இருக்கிறார். கலங்கவே வேண்டாம். பிதாவாகி தேவன் சொன்னார், நான் சர்வல்லமுள்ள தேவனை சொன்னார். முதலாவது பார்த்த ரட்சிக்க வல்லமுள்ள தேவன், ரெண்டாவது மாசற்றால் அவர் சரீரம் நிறுத்த வல்லவர், மூன்றாவதாக எழுப்ப வல்லவர். சாவுக்கு ஏதாவது சரீரமா இருந்தாலும் உங்களுக்கு உயிர்ப்பிப்பார். நிச்சயமா உங்களை செவிக்க முடியாம, துதிக்க முடியாம, ஒளிஞ்சிய முடிய தடை இருக்கா, எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு உங்களை ஆவியை எழுப்பி உங்களை திரும்பவும் ஒளிஞ்சி வைக்க வல்லவரா இருக்கிறார். கலங்காதீங்க. கடைசியாக லூக்கான் விசேஷம் 1:49
1: வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார்.
0: வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார்.
1: அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது.
0: பார்த்தீங்களா, வல்லமை உள்ளவர் மகிமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வார். அது உங்களால அது எண்ணி பார்க்கவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில வல்லமையுள்ளவர் மகிமையான காரியத்தை செய்வார். நீங்க கலங்காதீங்க, உங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க, பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை யோபின் புஸ்தகம் 9:10 ஆராய்ந்து முடி பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய போறார். கலங்காதீங்க, உங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க. தேவனாய் கர்த்தர் சொன்னார், நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். அவர் சர்வல்லமுள்ள தேவன், உங்கள் வாழ்க்கையில ரட்சிப்பிக்க வல்லவரா இருக்கிறார். அது மாத்திரல்ல உங்களை மாசற்றால் அவர் சனிதனை நிறுத்த வல்லவரா இருக்கிறார். அது மாத்திரல்ல உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்க வர வல்லவரா இருக்கிறார். உங்கள் சோர்விலிருந்து எழுப்ப வல்லவரா இருக்கிறார். அது மாத்திரல்ல அவர் வல்ல மகிமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய போறார். கலங்காதீங்க, அதிசயங்களையும் பெரிய காரியங்களும் வாழ்க்கையில செய்வார். நம்ம அவரை நோக்கி நம்ம சேவம் பண்ணுமா, எங்களான்பாரியை சித்து வழி நடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆராய்ந்து முடிய பெரிய கரித்தியும் எண்ணி முடிய அதிசயங்களை செய்கிறவங்க சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என்ன தேவையோடு வந்து உட்கார்ந்துருக்கவங்க சன்னிதானத்துல ஆண்டவரே அவங்க தேவைகளான் சந்திங்கப்பா நிறைவேற்றி தர முடியா செவிக்கிற மனிதன் முகத்தை பார்க்கிறா நீங்க இறுதித்து அறிந்திருக்கிற தேவன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்ய ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. கர்த்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருன்னு சொன்னீங்களே அவங்களை ஆசீர்வித்து உயர்த்துங்க. தேவை கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவை பிரசுரம் மூடிக்கொள்ளட்டும், தேவை கிருவை அவங்களை சூழ்ந்து வழி நடத்த முடியாது செவிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே அப்பாமை ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சித்தொல்லும், அப்பாமை அறியாத மக்களும் அறிந்து கொள்ளணும், தெரியாத மக்களை தெரிஞ்சு கொள்ளணும் அப்பா, உண்மை தேடாத மக்கள் தேடணும், கர்த்துடைய கிருவை அவங்களை சூழ்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யப்பா, நானே நல்லமைப்பேன் சொன்னீரே அன்பின் ஆண்டவரே. நீங்க நல்லமைப்பனாக இருந்து அவங்களை கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய ஒளி உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி சொன்னீரப்பா. நீர் ஆலோசனை தந்து வழி நடத்துங்க, கர்த்துடைய கிருவை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அதிக அதிகமா அவங்களை பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. அவங்க வாழ்க்கையில என்ன தேவையோ இருக்கப்பா அந்த தேவையெல்லாம் சந்தித்து நிறைவேற்றி தர முடியாது செவிக்கிறோம் அப்பா. அவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. அதிக அதிகமான அப்பா போராட்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், வாழ்க்கையில் காணப்படுற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடுங்க, எல்லா கஷ்டங்களையும் மாற்றுங்க, எல்லா கண்ணீரையும் தொடங்க, கடன் அடைக்க உதவி செய்யுங்க, கஷ்டத்தை மாத்துங்கப்பா, குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை ஆக்குங்க, வேலை உயர்வை தாரு, வேலை கன்ஃபார்மாக உதவி செய்யுங்க, கஷ்டங்களை மாற்றுங்க, கண்ணீரை தொடங்க, குழந்தை பாக்கியெல்லாம் சகோதரி குழந்தை பாக்கியத்தை தாரும். நீங்க தானப்பா சொன்னீங்க அப்பாமை ஸ்தோத்திரம், கற்பத்தின் கனியோ கர்த்தரால கிடைக்கும் சுகந்திரண்டி சொன்னீங்களே. நீங்க குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா, நன்மையினால முடிச்சு விட்டு அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பாமை. நோக்கி கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம், குழந்தை இல்லைன்னு சொல்லி எத்தனை உள்ள உடைஞ்சிருக்காங்கப்பா ஐயா. நீங்க சொன்னீங்களே மலடிய சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியை மாற்றி குடியிருக்க பண்ணுகிறேன்னு சொன்னீங்க தானே. நீங்க செய்ய முடிக்காய் மன்றாடி கெஞ்சுறோம் ஐயா, ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாது செவிக்கிறோம். தகப்பரே இறங்குங்கப்பா, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாரும், திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், வெளிநாட்டு போக முடியலன்னு சொல்லி கலங்குற மக்களுக்கு வெளிநாட்டு போறது கொண்டு வழிவாசல் உருவாக்கி தரங்க, தேவையில்லான்னு சந்திங்க சப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவை, கெஞ்சுகிறோம் அப்பாமை ஸ்தோத்திரம். தொழிற்சிற மக்களை ஆசிர்வீங்க சப்பா, வியாபாரம் செய்யற மக்களை ஆசிர்வீங்க, கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. தகப்பனையுமை நோக்கி கெஞ்சுகிறோம், பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுங்க, எல்லா குடும்பத்திலும் சமாந்த சந்தோஷம் தாரும் ஐயா. ஐயாமை துதிக்கிறோம், டைவேஸ் பண்ணிடலாமான்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற அந்த சகோதரன் வாழ்க்கையை கண்ணுக்கி பாருங்க ஆண்டவரே, டைவேஸ் பண்ணாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. குடும்பம் ஒன்னு சேர்ந்து உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. அருமை ரட்சகராய தெய்வமே மே துதிக்கிறோம், டைவேஸ் பண்ணலாம்னு நினைச்சு கொண்டிருக்க சகோதரனே நீ மனம் திரும்பி குடும்பம் ஒன்னு சேர்ந்து வாழ வேணும்னு சொல்லி கத்தர் விரும்புறான்னு சொல்லிடுங்க ஆண்டவரே. சகோதரர் மனம் திரும்பி அந்த குடும்பம் ஒன்னு சேர்ந்து வாழத்தக்கதாக தேவனை கர்த்தர் அனுக்கிற மனவெடியாக செய்விக்கிறோம். ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, சமான சந்தோஷத்தை கட்டளடுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கப்பா. ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவியலையும் ஆற்றலையும் தேவ பலத்திலையும் தேவ கிருவிலையும் சிறந்து வழங்க உதவி செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கணா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்து நீ நாமத்துல மன்றாடி கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, We have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 6431 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கருத்துக்குள் பிரிமானவர்களே, இந்த நாளை நம்ம ஈஸ்டர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு உயிர் தெழுந்த நாள்ல நம்ம பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறோம். அவர் உயிர் தெழுந்த நாள் தான் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. வாசிக்க கேட்போமா? ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 15:4.
1: கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி
0: நமது
1: பாவங்களுக்காக மரித்து
0: அடக்கம் பண்ணப்பட்டு
1: வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து
0: நம் ஆண்டவரை இயேசுக்கு உயிர்த்தெழுந்தனால தான் இந்த நாள்ல மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருக்கிறோம். ஆண்டவரை இயேசுக்கு உயிர்த்தெழுந்தனால தான் பெரிய மகிழ்ச்சி நமக்கு. கர்த்தர் உயிர்த்தெழுந்தனால நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் நம்ம பார்க்க போகிறோம். முதலா பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 3:26.
1: அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள்
0: பொல்லாங்குகளிலிருந்து
1: விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி
0: தேவன்
1: தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை
0: எழுப்பி
1: முதலாவது
0: உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். எதற்காகனா, பொல்லாங்கிலிருந்து விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்கும் போதுதான் பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளையாக இயேசு நம்ம இடத்துல அனுப்பியிருக்கிறார். பொல்லாங்குக்குள்ள கடந்தோம், பாவத்தில் வளர்ந்து இருந்தோம், அதில் விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி. கர்த்தருக்கு என்னன்னா, நம்மளாம் ஆசீர்வதிக்குதான் கர்த்தர் பிரியும். ஏன்னா அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவரும் கடீர் வெடிக்கிறதோ வேதனைப்படுறதோ கர்த்தருடைய பிரியம் இல்லை. நம்மளை ஒருவரையும் ஆசீர்வதிக்குதான் கர்த்தர் பிரியும். என்ன புஸ்தகம் 24:1 வாசிக்க கேப்போமா?
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: ஆமா அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்குதான் கர்த்தர் பிரியம். நம்ம யாரெல்லாம் இஸ்ரவேல் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ ஒவ்வொருவரையும் தேவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமா ஆசீர்வதிக்குதான் அவர் பிரியம். யாரெல்லாம் ஆசீர்வதிப்பார்? நீதிமொழியின் புஸ்தகம் 28:20.
1: உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: வாழ்க்கையில் உண்மை இருப்போமானால் நிச்சயம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். வார்த்தையில, பேச்சில், எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க வேண்டும். நம்ம வேலை ஸ்தலத்துல, நம்ம குடுக்கல் வாங்கல, எல்லாவற்றிலுமே நம்ம உண்மையா இருக்க வேண்டும். உண்மையா இருப்போமானால் கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரா? பரிபூர்ண ஆசீர்வாதத்தாரு, ஆசீர்வதிப்பார். நிச்சயமா ஆசீர்வதிப்பார். எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்க வேண்டும். அது மாத்திரல்ல, நீதிமொழியின் புஸ்தகம் 10:22.
1: கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, உண்மையுள்ள பரிபூர்ணம் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனைய கூட்டமாட்டார். நம்ம இப்படி சம்பாரிச்சாலும் அப்படி சம்பாரிச்சோம்னா கட்டாயம் ஒரு நாள் வேதனை. கர்த்தரே நம்ம ஆசீர்வச்சிட்டாருன்னா அவர் என்ன செய்ய மாட்டாரு? வேதனை கூட்டவே மாட்டார். உங்க வாழ்க்கையில் நிச்சயமா ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்படித்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. உபாக்கம் புஸ்தகம் 15:5.
1: உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
0: உன் தேவனாகிய கர்த்தர்
1: உனக்கு சொன்னபடி
0: உன்னை ஆசீர்வதிப்பதினால்
1: நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை.
0: நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய்.
1: உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிடலாம், மெய்மேல் ஆசீர்வதிப்பார். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க, நீங்க கடன் வாங்குறதில்ல, அவங்க உங்களை ஆள மாட்டாங்க. அதனாலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? அதுக்காக தான் ஆண்டவராக இயேசுக்கு உயிர் தெழுந்த உடனே என்ன செஞ்சிருக்காரு? நம்மளை பொல்லாங்கிறது விலைக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக பிதாவாகி தேவன் அவருடைய குமாரனாக இயேசுக்கு நம்ம இடத்துல அனுப்பியிருக்கிறார். நிச்சயமா ஆசீர்விக்கப்படுறார், கலங்காதீங்க.

0: இரண்டாவதாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நோக்கம் நம்மள நீதிமானை மாற்றுகிறதுக்காக. ரோமர்கள் நிறுவம் 4:25
1: அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம்
0: நீதிமான்களாக்கப்படுவதற்காக
1: எழுப்பப்பட்டும் இருக்கிறார்
0: ஆமா அருமையானவர்களே, நம்மளை நீதிமான்களாக்கப்படுகிறதுக்காக கர்த்தராகிய தேவன் நமக்காக 3rd உயிரோடு எழுந்திருக்கிறார். கர்த்தராகிய தேவன் முதலாவது நம்ம ஆசீர்வித்தார், இரண்டாவதாக நம்மளை நீதிமானா மாற்றுகிறார். நீதிமான மாறினால் என்னென்ன ஆசீர்வாதம் பார்க்கலாமா? ஏசாயின் புஸ்தகம் 3:10
1: உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள்.
0: நம்ம நீதிமான் ஆளுனா நமக்கு என்ன உண்டாகுமா? நன்மை உண்டாகும். நம்ம ஒருவர் நன்மை அனுபவிக்கணும் தான் கர்த்தராய் தேவன் நம்மளை நீதிமானாய் மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தந்தார். நாம் பாவத்திலும் சாபத்திலும் அழிந்து போன நம்மள கர்த்தராகி தேவன் நீதிமானாய் மாற்றினார். நீதிமான மாற்று மட்டும் நமக்கு என்ன கொடுக்கறான்? நன்மை உண்டாகும். 1 Peter 3:12
1: கர்த்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது.
0: அவருடைய செவிகள்
1: அவர்கள் வேண்டுதலுக்கு
0: கவனமாயிருக்கிறது. பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம நீதிமன்ற நம்ம செவத்துக்கு தேவனுடைய செவி கவனமாயிருந்து கேட்கிறார். நம்ம செவிக்கும் போது நம்ம என்ன செவித்தாலும் தேவனை கேட்ட நம்ம செவத்தை கேட்டு உடனே பதில் கொடுப்பார். நீதிமன்ற நன்மை கொடுக்கிறார். ரெண்டாவது நம்ம செவத்தை கேட்கிற தேவன். அது மாத்திரல்ல, மத்தேயு சுவிசேஷம் 13:43
1: அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள்.
0: நம்ம பிதாவின் ராஜ்யத்தில என்ன செய்வாங்க? சூரியனை போல பிரகாசிப்போம். இதுக்குத்தான் கர்த்தராகி தேவன் நம்மள நீதிமான மாத்திற்காக தான் கர்த்தராகி ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல இருக்க போறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? ஆண்டவர் வருவீங்களா? கர்த்தர் எனக்காக உயிர் தந்தார்னு சொல்லி நம்புங்க, விசுவாசிங்க, உங்களின் தேவன் ஆசீர்வதிப்பார். அது மாத்திர அருமையானவர்களே, நீதிமொழி புஸ்தகம் 10:30
1: நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை
0: நம்ம நீதிமான இருப்போமானால் எந்த நாளிலும் அசைக்கப்பட மாட்டோம். நம்மள கர்த்தர் என்ன செய்யறாரு? முதல் நன்மை கொடுக்கிறார் நீதிமானுக்கு. ரெண்டாவது என்ன செய்யறாரு? நீதிமானுக்கு நம்ம செவத்தை கேட்கிறார். மூன்றாவதாக பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிப்போம். நீதிமான இருந்தா அசைக்கப்பட மாட்டோம். அதுக்காக தேவனை கர்த்தர் நமக்காக மரித்து 3rd உயிர் வழுந்தார். முதல் நம்ம ஆசீர்வதிக்கிறார், ரெண்டாவது நம்மள நீதிமானை மாற்றுகிறார். கர்த்தர் ஒப்பு கொடுத்து சாம்பு போடுமா?

0: மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால நம்ம கிடைக்கும் பாக்கியம் கர்த்தரத்தில் சேரும் சிலாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். ஒன்னு பேதின் புஸ்தகம் 3:18
1: ஏனெனில்
0: கிறிஸ்துவும் நம்மை
1: தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக
0: நீதி உள்ளவராய்
1: பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர்
0: மாம்சத்திலே கொலையுண்டு
1: ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார்.
0: ஆமா அருமையானவளே, நம்மளுக்காக நம்ம அணிந்து உள்ள நமக்காக என்ன செஞ்சாரு? நம்மளை பிதாவிடத்தில் சேர்க்கறதுக்காக தேவனாய் கர்த்தர் நமக்காக மாம்சத்தில் கொலை உள்ளப்பட்டு 3 உயிரோடு எழுந்திருச்சிருக்கிறார். அணிந்து உள்ள நமக்காக அவரே நீதிபராக இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். காரணம் என்ன தெரியுமா? உங்களை என்னையும் பிதாவாகி தேவனிடத்தில் சேர்க்கறதுக்காகத்தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து 3 உயிரோடு எழுந்தார். அது மாத்திரல்ல, எபிரேயர் புஸ்தகம் 7:25
1: மேலும் தமது மூலமாய்
0: தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக
1: வேண்டுதல் செய்யும்படிக்கு
0: அவர் எப்பொழுதும்
1: உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய
0: ரட்சிக்க
1: வல்லவராயும் இருக்கிறார்.
0: ஆமா அருமையானவர்களே, நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் சுவிசேஷம் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் சொல்லி அவர் வழியா தான் நம்ம என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு போக முடியும். அவர் அதனாலதான் அவர் நம்மளை ரட்சிக்கிறதுக்காக தான் நம்மளை எப்படி ரட்சிக்கிறாரா? முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எப்போது உயிர் உள்ளவராக இருக்கிறார். கலங்காதீங்க அருமையானவர்களே, கர்த்தர் நம்மளை முற்றுமுடிய ரட்சிப்பார். கலங்கே வேண்டாம். அது ஆண்டவரை ஏத்துக்கிட்டு சொன்னார், மரித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்குன்னு சொன்னார். வெளிப்படுத்தும் விசேஷம் 1:18 நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிருள்ள தேவனாய் இருக்கிறார்.

0: அதனாலதான் நம்ம இந்த உலகத்துல இந்த நாள்ல மகிழ்ச்சியோடு சந்தோஷமோடு இருக்கிறோம். அது மாத்திரல்ல, எபிரேயர் புத்தகம் 4:16 வசனம்,
1: ஆதலால்
0: நாம்
1: இரக்கத்தை
0: பெறவும்
1: ஏற்ற சமயத்தில்
0: சகாயம் செய்யும் கிருபையை அடையவும்
1: தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம்.
0: ஆமா அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு சகாயம் செய்யவும் நம்ம கிருபை நமக்கு தந்திருக்கிறாரு. அதனாலதான் பழமொழி 3:22 வாசிக்கிறோம், நம் நிர்மலமாக இருப்பதும் தேவனுடைய கிருபை. நம்ம நிர்மலமாக இருக்குதான் தேவனை கத்த நமக்காக ஆண்டவரை இயேசுகிறது, நமக்காக கிருவாசன தண்டை சேர்றதுக்காகத்தான் ஆண்டவரை இயேசுகிறது நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். கலங்காதீங்க.

0: நான்காவதாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனால நமக்கு கிடைக்கிற சில ஆக்கியம் குலோசியர் புஸ்தகம் 2:15.
1: துரைத்தனங்களையும்
0: அதிகாரங்களையும்
1: உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி
0: அவைகளின் மேல்
1: சிலுவையிலே வெற்றி சிறந்தார்.
0: அதிகாரங்கள் எல்லாம் உரிந்து கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்தார். பிசாசு அதிகாரத்தை எல்லாவற்றையும் தேவனை கேட்டு வெற்றி சிறந்துட்டாரு. ஆனால் பிசாசு நம்மளை ஒண்ணுமே மேற்கொள்ளவே முடியாது. எபிரேயர் புத்தகம் 2:14.
1: ஆதலால்
0: பிள்ளைகள்
1: மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க
0: அவரும்
1: அவர்களைப் போல
0: மாம்சத்தையும்
1: ரத்தத்தையும்
0: உடையவரானார்
1: மரணத்திற்கு அதிகாரியாகிய
0: பிசாசானவனை
1: தம்முடைய மரணத்தினாலே
0: அழிக்கும்படிக்கும். அவர் மரணத்தால் பிசாசு அழிச்சிட்டாரு பிசாசின் கிரியை அழிச்சிட்டாரு. கவலைப்படாதீங்க. அதனால்தான் ஆண்டவரை கேத்துக்கிட்டு சொன்னார். லூக்கான் சுவிசேஷம் 10:19. சர்ப்பங்களின் தேலும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்க ஒன்றவங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லி நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. சாஸ்கி கேப்போமா?
1: இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும்
0: மிதிக்கவும்
1: சத்துருவினுடைய சகல வல்லமையையும்
0: மேற்கொள்ளவும்
1: உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது
0: இருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை நமக்கு ஆண்டவராக இயேசுக்கு கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களின் தேள் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்காரு. ஒன்று நம்மளை சேதப்படுத்தவே முடியாது. அருமையானவர்களே, நீங்க கலங்க வேண்டாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 12:11.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும்
0: அதற்கு தப்பும்படி
1: தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும்
0: அவனை ஜெயித்தார்கள். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை நம்ம ஜெயித்திருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனால்தான் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார்.

0: ஐந்தாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர் தந்ததுனால நமக்கு என்ன சிலாக்கியம் தெரியுமா? ஒன்னு பேதின் புஸ்தகம் 1:4
1: அவர் இயேசு கிறிஸ்து
0: மரித்தோரிலிருந்து
1: எழுந்ததினாலே
0: அழியாததும்
1: மாசற்றதும்
0: வாடாததுமாகிய
1: சுதந்திரத்திற்கு ஏதுவாக
0: ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி
1: தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார்.
0: ஆமா, அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால நம்மளை என்ன செய்யறார்? மறுபடியும் ஜெனிப்பிக்கிறார், ஒரு புதிய மனுஷனாக மாத்துகிறார். நம்ம பழைய சுபாவெல்லாம் நம்ம வீட்டு அப்புறப்படுத்தி ஒரு புதிய சுபாவமா தந்துடுறார். நம்மளை மறுபடியும் நம்ம ஜெனிப்பிக்கிறார், ஒரு புதிய சிருஷ்டியா மாத்துகிறார். எப்படி மாத்துறாரா? யாக்கோபின் புஸ்தகம் 1:18
1: அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்திருக்கிறார்.
0: தேவனுடைய வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாள் வாசித்து நம்ம உள்ள தலைசி பார்க்கும் போது நம்ம சத்திய வசனத்தால நம்ம நினைச்சாரு, மறுபடியும் நம்மளை ஜெனிப்பித்திருக்காரு, புது சிருஷ்டியா மாத்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாத்தீங்களா? நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும், வாசித்து நம்ம உள்ள தலைசி பார்க்கணும். நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கிறாரு, ஒரு புது சிருஷ்டியை மாத்துறாரு. அது மாத்திரல, 1:23
1: அழிவுள்ள வித்தினாலே அல்ல
0: என்றென்றைக்கும் நிற்கிறதும்
1: ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய
0: அழிவில்லாத
1: வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே.
0: பாத்தீங்களா, தேவனுடைய வசனத்தினால நம்மளை கர்த்தர் திரும்பவும் நம்மளை புது சிருஷ்டியா மாத்திருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தராகி தேவன் உயிர் தெழுந்தனால்தான் அவர் வசனத்தினால நம்மளை முழுமையா புது சிருஷ்டியா மாத்திருக்கிறார். கலங்காதீங்க, பெரிய பாக்கியத்தை நம்ம தந்திருக்கிறார். யாக்கோபின் புஸ்தகம் 1:21
1: ஆகையால் நீங்கள்
0: எல்லாவித அழுக்கையும்
1: கூடிய துர்க்குணத்தையும்
0: ஒழித்துவிட்டு
1: உங்கள் உள்ளத்தில்
0: நாட்டப்பட்டதாயும்
1: உங்கள் ஆத்துமாக்களை
0: ரட்சிக்க
1: வல்லமை உள்ளதாயும் இருக்கிற
0: வசனத்தை
1: சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
0: வசனத்தை வேணுச்சு உள்ளத்துல சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நிச்சயமா புது சிருஷ்டிய தேவன் மாத்திருக்காரு, மறுபடியும் செழிப்பித்திருக்கிறாரு. நம் பழையசுவா நம்மளை விட்டு ஒளிஞ்சிச்சு, புது சிருஷ்டிய கர்த்தர் மாத்திருக்கிறாரு, கர்த்தர் உயிர்த்திருந்தனால. நம்ம இதுவரைக்கும் தேவண்ட வசனத்தை கேட்டோம், இப்ப செய்ப்போமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பசுத்த பிதாவை நன்றி ஓடுமி துடிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காக நமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம், பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம், சமாதான சந்தோஷத்தை நிரப்ப முடியாது செபிக்கிறோம், ஆசீர்வாதத்தினால் அளவுலாம் நிரப்ப முடியாது செபிக்கிறோம், மகத்தான காரியத்தை வாழ்க்கையில் செய்து உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது செபிக்கிறோம், அதிசயங்களை செய்யுங்க சப்பா, அற்புதங்களை செய்யுங்க, என்ன வியாதியோடு இருக்கிறாங்களோ ஒவ்வொரு மக்களையும் குணமாக்குங்க சப்பா, என்ன நோயோடு இருக்கிறாங்களோ அவங்களை குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்துங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவர், எந்த வியாதி இருந்தாலும் சுகமாக்க உமால முடியும் ஆண்டவர், இதோ மாம்சமணி யாவருக்கும் நான் தேவனை கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரப்பா, ஒவ்வொருவரையும் குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது செய்விக்கிறோம், நன்மையான காரியத்தை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க ஆண்டவர, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சிரு தேவன், ஆசீர்வித்து உயர்த்துங்க, உங்க நாமத்தை மட்டும் மையப்படுத்துங்க சப்பா. பரலோக பிதாவையும் நோக்கி பாக்குற ஆண்டவர, மந்திரம் செய்வனைகள் பெல்லிசுனிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்துல அழித்து நிர்மலமாக்கி செவிக்கிற சப்பா, உங்க நாமத்தை மட்டும் மையப்படுத்துங்க சப்பா, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணமாக்காத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க, குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்தை தாங்க, சமான் இல்லாத மக்கள் சமான் தாங்க, கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க, கண்ணீரோடு இருக்கிற மக்கள் கண்ணீரை தொடங்க சப்பா, அப்பா அம்மை ஸ்தோத்திரம், சமான் இல்லாத குடும்பத்தில் சமான் தாரும், வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாரும், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா, பாவத்திலையும் சாபத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு வேந்தரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா, பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா, தொழில் செய்ய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, கேசில் இருக்கிற மக்கள் வெற்றி கொடுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும், உங்க நாமம் மகிழ்படட்டும் ஐயா. படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாஸ் பண்ணணும், உங்க நாம மகிழ்படட்டும் ஐயா. பரலோக பிதாவே, சிறு பிள்ளைகளையும் வாழை பிள்ளைகளையும் கல்வார் ரத்தத்தால் மூடி மறைச்சுக்கோங்க, அக்கினால் மூடிக்கோங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. உலகம் தொடாதபடி காத்துக்கோங்க, பிசாஸ் தொடாதபடி காத்துக்கோங்க அப்பா. ஒன்னியாவா ரெண்டாவதுல வாசிக்கிறமே கத்தாவே அப்பா, உலகத்தை ஜெயிக்க உதவி செய்யுங்க, பொல்லாமலை ஜெயிக்க கிருபை தாரும். உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிகானமாக்கி முக்கி செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சரி ஏசுவா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜுரம் பரம பிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டார், கலங்காதீங்க.

0: அன்பானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எங்கள் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். உங்கள் யாவருக்காகவும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து வருகின்றோம். உங்கள் பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: ஊழியர்கள் நடத்தும் உபவாச ஜப கூட்டங்கள் வெள்ளிக்கிழமைகள் தோறும் குன்னூர் பெட்ஃபோர்ட் அருகில் அமைந்துள்ள ஆல் செயின்ட்ஸ் பாரிஷ் ஹாலில் நண்பர்கள் 12 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும் நடைபெற்று வருகிறது. இக்கூட்டங்களில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டவர்கள் பலர். இக்கூட்டங்களில் நமது அன்பு சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் தேவ செய்தி கொடுத்து ஒவ்வொருவருக்காகவும் பிரார்த்தனை எடுத்து வருகிறார்கள். மீண்டும் குடும்பமாக பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 10949001000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000224 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட் பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் 30 மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எங்கள் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். உங்கள் யாவருக்காகவும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்கள்.
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.com. God bless you.

0: நான் பாடமாட்டேன்.
1: கத்திருக்கலாம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ஏசாயின் புஸ்தகம் 66:13.
2: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன்,
1: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசுக்கிட்ட சொல்லுறார், ஒருவனை அவன் தாய் தேற்று போல் நான் உங்களை தேற்றுவேன். தாய்க்குத்தான் தெரியும் பிள்ளைகள் எப்படி தேற்றுனா எப்படி சமாதானமா இருப்பாங்கன்னு சொல்லி. எத்தனை தான் மற்றவங்களை ஆறுதல் படுத்தினாலும் நமக்கு சமாதானம் கிடைக்காது, ஆறுதல் கிடைக்காது. இயேசுக்கு நம்மளை ஆறுதல் படுத்தினாருன்னா சமாதானம். என் வாழ்க்கையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போதெல்லாம் என் ஆண்டவராய் இயேசுக்கு என்னை தேற்றுவார். அப்ப எப்படி தேற்று, அவன் தாய் தேற்று போல, நம்ம தாய் எப்படி தேற்றுவங்களோ அதே போல நம்ம தேற்றி ஆறுதல் படுத்துறார். காரணம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 1:3.
2: நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம்.
1: அவர்தான் நமக்கு சகலவிதமான ஆறுதல். ஒவ்வொரு நாள் வேற வேற பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள். இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிற நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கண்ணீர்கள், வேதனைகள் வரும். ஆனாலும் தேவனை கர்த்தர் அந்த நாளைக்கு எப்படிலாம் நம்மளை ஆறுதல் படுத்தணுமோ அப்படிலாம் ஆறுதல் படுத்துவார். நம்ம எந்த நிலைமையில உடைஞ்சிருக்கிறோமோ, உள்ள உடைஞ்சிருக்கிறோமோ, எப்படி சோர்ந்து போயிருக்கிறோமோ, அந்த சூழ்நிலை அவர் நமக்கு ஆறுதல் படுத்துகிற தேவன். ஏசாயின் புஸ்தகம் 57:18.
2: துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன்.
1: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம துக்கப்படும் போது நம்மள ஆறுதல் அளிப்பார். எப்படி அளிப்பாரா? ஒருவன் அவன் தாய் தேற்று போல் நம்ம தேற்றுகிற தெய்வம், நம்மளை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், அரவணைக்கிற தெய்வம், தாய் மார்புடையவர். நம்மளை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி நமக்கு சமாதானப்படுத்துவார். நம்ம துக்கப்படும் போது நமக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன். கலங்காதீங்க, ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி பாருங்க, அவற்றை வந்து பாருங்க. ஆண்டவரை இயேசுக்கு உங்களை நிச்சயமா துக்கப்படும் போது உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். எத்தனை பேர் துக்கத்தோட இருக்கீங்க, உள்ள உடைஞ்சிருக்கீங்க, எப்படி வாழ்றது, எப்படி இந்த பாதையை கடந்து போறது, எப்படி இந்த இக்கட்டில் நடந்து போக முடியும்னு சொல்லி கலங்குறீங்களா? இயேசுக்கு சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றி போல தேற்றுகிறவர். உங்கள் துக்கத்தை அவர் நினைச்சு துக்கத்துல ஆறுதல் அளிக்கிற தேவன். நம்ம அவர் இடத்துல எப்படி ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? முதலாவதாக நம்ம பார்க்கிறோம் ரோமர்கள் நிருபம் 15:4.
2: தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும்
1: ஆறுதலினாலும். தேவ வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல். நான் கூட எத்தனையோ நாட்கள் அம்மா இல்ல, அப்பா இல்ல, கூட பிறந்தவங்க இல்ல, கண் பார்வை இல்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போது நான் யாரையாவது பைபிள் வாசிக்க சொல்லி கேட்ப, ஆண்டு வீடு வசனம் அப்படியே ஆறுதல் படுத்தும். நீங்க தேவனுடைய வசனத்தை வாசித்து பாருங்க, ஆறுதல் நிச்சயமா ஆறுதல் அளிப்பார் கர்த்தர். அவர் ஒருவர் தான் ஆறுதல் அளிக்க முடியும். நிறைய பேர் ஆறுதலுக்காக சினிமா பார்ப்பாங்க, டிவி ஆன் பண்ணி பார்ப்பாங்க. எத்தனையோ பேர் இங்க போனா நல்லா இருக்குமா, இங்க போய் பார்க்கலாமா, அவங்ககிட்ட போய் பேசினா சமாதானம் கிடைக்குமா, இவங்ககிட்ட பேசினா சமாதானம் கிடைக்குமான்னு சொல்லி எத்தனையோ பேர் நம்ம எங்கெங்கயோ ஓடுறோம். அருமையான சகோதரி சகோதரியே, என் தாய்மாரே, தகப்பன்மாரே, ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் உங்களோடு பேசி உங்களுக்கு ஆறுதல் தருவார். அவருடைய ஆறுதல் மாறாத ஆறுதல், நித்திய ஆறுதல். அவர் தான் நமக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். அவர் ஆறுதல் படுத்தவும் செய்வார். நமக்கு ஆறுதல் இருந்து எந்த கஷ்டத்தில் இருக்கும் அந்த கஷ்டத்தை விடுதலையாக்க முடியும். மற்ற நம்ம என்னதான் கதை புஸ்தமோ எது படித்தாலும் ஆறுதல் கிடைச்சாலும் அது நிரந்தரமான ஆறுதல் இல்ல அருமையானவர்களே. அந்த கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், திரும்ப அந்த வேதனை நமக்கு வரும். ஆனா ஆண்டவராக இயேசுக்கு வேதத்தை வாசிக்கும் போது தேவன் உங்களோடு பேசுவார், ஆறுதல் படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ செய்யவும் செய்வார். அதுதான் அவர்தான் ஆறுதல். தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல். ஆண்டவருடைய வசனத்துல என்ன இருக்க பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6:63.
2: நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
1: ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. பாத்தீங்களா, கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. அதனாலதான் அவர் நம்மளை ஆறுதல் படுத்த முடியும். ஆண்டவர் வசனத்தை வாசித்து பாருங்க, தேவனுடைய ஆவியார் நமக்குள்ள இருந்து நம்மளை ஆறுதல் படுத்துவார். நம்ம என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்திலிருந்து அவர் நீக்க முடியும், கண்ணீர்லிருந்து துடைக்க முடியும். ஆறுதல் படுத்துறது மாத்திரம்ல, உங்க கண்ணீர்லிருந்து விடுதலையாக்குவார். உங்க கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கு, என்ன பிரச்சனையோ உங்களை பிரச்சனையில விடுதலாக்க முடியும். ஏன்னா கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு ஆறுதல் படுத்துவார். 119:49. நீர் என்னை
2: நம்ப பண்ணின வசனத்தை
1: உமது
2: அடியனுக்காக
1: நினைத்தருளும்
2: அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல்.
1: அதுதான் நம்ம சிறுமையில ஆறுதல்.
2: உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது.
1: பாத்தீங்களா, சிறுமையில் எதுதான் ஆறுதல்? தேவனுடைய வாசனம் தான். நான்லாம் உள்ள உடஞ்சி இருக்கும் போதெல்லாம் கர்த்துடி வசனத்து மூலமே என் ஆண்டவராக இயேசுகிறது என்னோடு பேசி என்னை ஆறுதல் படுத்துவார். என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்தை நீக்கி என்னை ஆட்டி தேய்ச்சி ஆறுதல் படுத்துவார். அவர் ஆறுதலின் தேவன். அவரை நோக்கி பாருங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க, உங்களுடைய கஷ்டத்தை மறந்து ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசித்து பாருங்க, நிம்மதியை கொடுப்பார், ஆறுதலை தருவார். முதலாவது கர்த்துடைய வசனம் தான் நமக்கு ஆறுதல். இரண்டாவதாக நமக்கு எப்படி ஆறுதல் கிடைக்கும் தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 28:11-12.
2: பரியாச உதடுகளினாலும்
1: அந்நிய
2: பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார் இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க
1: இளைப்பாறுதல்
2: இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள்
1: ஆமா, அருமையானவளே, அன்னி பாசல் நிறைஞ்சி செவிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆறுதலா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அன்னி பாசல் நிறைஞ்சி செவிக்கும் போது நம்ம உலகத்தை மறக்கலாம், நமக்கு நல்ல பரிசுத்தாவை நிறைஞ்சி செவிக்கும் போது நமக்கு சமாதானம் சந்தோஷம் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும், நம்ம கவலையெல்லாம் மறைந்து போயிடுவோம். அதுதான் நமக்கு ஆறுதல். அன்னி பாசல் செவிப்பீங்களா? பரிசுத்தாவினர் கூப்பிடுங்க, ஆண்டவரே என்னை உள்ளத்தை நிரப்புங்கப்பா, எனக்குள்ள வாங்க, எனக்கு நானும் அன்னி பாசல பேசணும், தேவாவை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே இயேசுக்கு பரிசுத்தாவை கொடுப்பது அத்திக்க நிச்சயம், நிச்சயமா பரிசுத்தாவை தருவார். ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, இயேசுக்கு உங்களுக்கும் ஆண்டவர் சொன்னா, இதோ மாம்சமனை யாவருக்கும் நான் தேவனை கேட்டார், நிச்சயமா உங்களுக்கு என்ன மாம்சமனை யாவையாலும் என் ஆவியே ஊற்றுவேன், குமாரரும் குமார்த்தியும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, வாலிபர் தரிசனம் காண்பாங்க. வாழ்க்கை கேட்குமா? அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 2:17.
2: கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்னுடைய ஊழியக்காரர் மேலும்
1: என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும்
2: அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்
1: பாத்தீங்களா அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாம்சமனை யாவரையும் ஆவி ஊற்றுன்னு சொல்லி இருக்கிறார். நிச்சயமா அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, அவரை நோக்கி கேளுங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவரே ஆவி அபிஷேகத்தை ஊற்றுமான்னு சொன்னார். உங்க மேலதான் ஊற்றுவேன் அவங்க மேலதான் ஊற்றுவேன்னு சொல்லவே இல்ல, மாம்சமனை யாவருமே ஆவி ஊற்றுன்னு சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 2:1-4 வரைக்கும் வாசிக்க கேட்போமா?
2: பெந்தெகோஸ்தே
1: என்னும் நாள் வந்தபோது
2: அவர்கள் எல்லாரும்
1: ஒருமனப்பட்டு
2: ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற
1: முழக்கம் போல
2: வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது.
1: அவர்கள் எல்லாரும்
2: பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
1: ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின
2: வரத்தின்படியே
1: வெவ்வேறு பாஷைகளிலே
2: பேச தொடங்கினார்கள்.
1: பாத்தீங்களா அருமையானவர்களே, உங்க மேலும் தேவன் ஆவியை ஊற்றுவார். அவங்க இவங்களுக்கு சொல்லிட்டாரு, மாம்சமான யாவர் மேலும், இந்த உலகத்துல மாம்ச யாராருக்குள்ள இருக்கோ அவங்க மேலே என் ஆவி ஊற்றுவேன்னு சொன்னார். காரணம், நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எந்த மாதம் மாறும் அவசியம் இல்லை, எதை செய்யணும் அவசியம் இல்லை. நம்ம மாம்சமா இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய ஆவி ஊற்றுவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு நீங்க கேட்டு பாருங்க, முதல் யாருக்கு ஆறுதல் தராரு? வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு ஆறுதல் தராரு. ரெண்டாவது, பரிசுத்தாவில் நிறைந்திருக்கிறவங்க தேவன் ஆறுதல் தராரு. மூன்றாவதாக வெண்டிகர்ந்தின் புஸ்தகம் 7:6
2: சிறுமைப்பட்டவர்களுக்கு
1: ஆறுதல்
2: செய்கிற தேவன்,
1: சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். பாத்தீங்களா, சிறுமைப்படும் போது கர்த்தர் நமக்கு ஆறுதல் தராரு. நம்ம ஒருங்குண்டு கண்ணீரோடு ஆண்டவரே எனக்கு நீங்க ஆறுதல் தரணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேவனை கர்த்தர் நமக்கு ஆறுதல் தராரு. ஏசாயின் புஸ்தகம் 66:2
2: சிறுமைப்பட்டு ஆவியில்
1: நொறுங்குண்டு
2: என் வசனத்துக்கு
1: நடுங்குகிறவனையே
2: நோக்கி பார்ப்பேன்.
1: பாத்தீங்களா, எத்தனை பேரு வசனத்தை கேட்டு அப்படியே விட்டுறாங்க, வசனத்துக்கு மனஸ்தாபப்படுறது இல்ல. அவங்கள ஆண்டு நோக்கி பார்க்க மாட்டாரு. சிறுமைப்பட்டியோ நான் இவ்வளவுலாம் ஆண்டு பிரியமான காரியம் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அவரையே நோக்கி பாக்கிறவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா ஆறுதல் அடிப்பார். ஆண்டு வசனத்துக்கு நடுங்கிறவங்களை ஆண்டு நோக்கி பார்ப்பார், நிச்சயமா உங்க கண்ணீரை துடைப்பார், கவலையெல்லாம் மாத்துவார். வசனம் வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிது. ரெண்டாவது பாசத்தில் நிறைஞ்சிருக்கும் போது அன்னி பாசல பேசும்போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிது. மூன்றாவதாக என்ன செய்யணும், வசனத்துக்கு நம்ம சிறுமைப்பட்டு வசனத்துக்கு நடுங்கிறவங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நிச்சயமா நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். நம்ம கண்களை முடிச்சவும் பண்ணுமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் அன்பு நிறைந்தவரை அப்பாவை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரத்தில் என்னோடு செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாளத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. கத்துடி கிருபங்கள் ஆளிகை செய்யட்டும். ஹக்கினால மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். பரிசுத்தான அபிஷேகம் அவங்க மேல இறங்கட்டும். அக்கீழ நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, பிரசனத்தால் நிரப்புங்கப்பா. உள்ளத்திலையும் வெளியிறங்குமா அற்புதங்கள் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேண்டி கொடுத்திருக்கும் நினைப்பதற்கு மேலான ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கையில தர வேண்டும்படி செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தேவனே தேவனே, கண்ணீரோடு செபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரை துடைங்க. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. எல்லா முகத்திலையும் கண்ணீர் துடைச்சுங்க, ஆற்றுங்க, தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்கப்பா. கத்துடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கத்துடைய பிரசனங்களை மூடட்டும் ஆண்டவரே. உடைய தாய் உள்ள கரங்களை வைப்பீராக ஆண்டவரே. ஆசீர்வித்து உயர்த்துவீராக அப்பா. நீங்க தொடுத மக்கள் உணரட்டுமையா? தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் குடமாக்குங்க ஆண்டவரே. மந்திரம் செய்வனிகள் பெல்லிசனிகள் இருந்து விடுதலை செய்ய முடியாது. கெஞ்சுகிறங்க தாவே, கெஞ்சுகிறோம். கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா. சாபத்திலையும் பாவத்தில் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. தேவ கிருபா அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்ய முடியாது. கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பா நீங்க தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க சப்பா. என் பிள்ளைகள் படிப்பறலன்னு சொல்லி கலங்கியிருக்கிற குடும்பங்கள் கண்ணூக்கி பாருங்க. அவங்க பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை தாங்க தகப்பனே, தகப்பனே. எவ்வளவோ செலவு பண்ணி படிக்க வச்சு என் பிள்ளைகள் படிக்கலன்னு சொல்லி கலங்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணூக்கி பாருங்க. பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்க குடும்பத்தை ஒரு விஷயம் நினைத்தருளோ ஆண்டவரே. சண்டை குழப்பத்தில் விடுதலை தாங்க, சமாளத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா. தகப்பனே இறங்க முடியாது, கெஞ்சுகிறமே. எங்கள் மேல மனம் இறங்குங்கப்பா, மனைவி இறங்குங்கப்பா. கத்துடி கிருவே நானும் அவங்கள தாங்க வேண்டுமப்பா. ஐயா படிச்சு வேலை இல்லையுன்னு கலங்குற மக்களுக்கு வேலையை தர முடியாது செபிக்கிறோம். வேலையில எத்தனை பேர் ப்ரமோஷன் இல்லையான்னு சொல்லி கலங்குற மக்கள் வேலையை ப்ரமோஷன் கிடைக்கணும், வேலை கன்ஃபார்ம் ஆகணுமையா. கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்குமாறு போச்சுங்க. ஆசீர்வதிங்க, தகப்பறையை பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. ஐயாமை துதிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கத்துடைய கிருவை அவங்களை சூழ்ந்து பாதுகாக்கணும் ஐயா. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவிச்சிங்க எஸ்அப்பா, எஸ்அப்பா திருமணம் நடக்க உதவிச்சிங்க அப்பா. குழந்தை பாக்கிலா சகோதரி குழந்தை பாக்கிட்டு தாருமையா. கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்தரடி சென்னீரே. கற்பத்தோட கனி உருவாக்கி குழந்தை கொடுத்தவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. அதிசயங்களை செய்யுங்க எஸ்அப்பா. கெஞ்சிரோ கெஞ்சிரோ அப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் வண்டாடி கெஞ்சிரோம். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்க. வேலையில அப்பாவை ஸ்தோத்திர உயர்வை தாரும். தேவ கிருவ அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வேலையில கன்ஃபார்ம் ஆகாத மக்கள் வேலையில கன்ஃபார்ம் ஆகும் ஐயா. அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவரம் சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் இணைக்கணும். சமல்லாத குடும்பத்துல சமானத்தை தரணும் ஐயா. அப்பாமை நோக்கி கெஞ்சிற பிரகாச மனக்கண்களை திறந்துடுங்க. இப்ப பார்க்கக்கூடிய ஆவிக்குறி கண்களை திறந்து விடுங்கப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க. உண்மை அறியக்கூடிய கிருபை தர முடியாது செவிக்கிறோம். பலப்படுத்த முடியாது செவிக்கிறோம். உன்னதாவில் சம்பூர்ண நிரப்புங்க. தேவாவில் நிரப்புங்க. தேவக்கில் நிரப்புங்க. தேவபலத்தில் இடக்கட்டுங்க ஆண்டவரே. ஐயா படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க முடியாது செவிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக கரம் தாங்கட்டும். அந்நியான காரியத்தை செய்யப்பா, தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை தொடுங்கப்பா தொடுங்க அப்பா, அவை நோக்கி கெஞ்சிரம் உள்ளத்திலையும் வெளிரங்கமா அற்புதம் செய்யுங்க. சிவுள சாட்சியாய் மாற்றும் ஆசிர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கனமாகியுமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்புரச்சர் இயேசுபா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பரிவின்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமேன். கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: கர்த்தர் என் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு அற்புதத்தை இந்த வேலையில உங்களுக்கு நான் ஒரு சாட்சியா சொல்ல ஆசைப்படுறேன். நான் கன்சீவ் ஆன 3வது மாசத்துல இருந்து எனக்கு யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருந்தது. அந்த இன்ஃபெக்ஷன்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என்னால நடக்க முடியாது, யூரின் போகும்போது ரொம்ப பெயின் ஆகும், ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். டாக்டர்கிட்ட போய் நான் கன்சீவ் ஆகும் டெஸ்ட் பண்ற டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணும் போது எனக்கு யூரின்ல பாக்டீரியாவோட அளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவு பார்த்தா மில்லியன்ல அளவுல இருந்தது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா அது டெலிவரி டைம்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகும், அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக கூடாது, கம்மி ஆகணும், பாக்டீரியாவோட அளவு கம்மி ஆகணும், இல்லைன்னா அது வந்து ஜாஸ்தி இருந்ததுன்னா கிட்னிக்கு இல்லைன்னா யூட்ரஸ்க்கு ப்ராப்ளம் ஆகும்னு சொன்னாங்க. ரொம்ப வலியில கஷ்டப்பட்டேன். அந்த இன்ஃபெக்ஷன் மாறுறதுக்காக டாக்டர் எனக்கு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. டேப்லெட் சாப்பிட்டும் எனக்கு அந்த வலி நிக்கல, என்னால நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ அக்காங்கிட்ட வந்து நான் ஜெபிக்க வந்திருந்தேன். அக்காங்கிட்ட சொன்னேன், அக்காங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க, ஜெப எண்ணெயும் ஜெப தண்ணியும் ஜெபிச்சு கொடுத்தாங்க, இதை நீ வந்து டெய்லி யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. அக்காங்க சொன்ன மாதிரி நான் அதை யூஸ் பண்ணிட்டு வந்தேன். ஜெபிச்ச எண்ணெயும் அந்த தண்ணியும் நான் யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு அந்த வலியும் அந்த எரிச்சலும் இல்ல, நல்லா இருந்தது. ஆனா எனக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டினியூவா இருந்தது. டாக்டர் வந்து யூரின் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அந்த டெஸ்ட்ல பார்த்தா எனக்கு அந்த பாக்டீரியா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இன்ஃபெக்ஷனுக்கு. அதனால ரொம்ப வலியில கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். டாக்டர் அப்ப வந்துட்டு இது ஒரு டைம் ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க, ஒரு 10 days சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு மறுபடியும் நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மறுபடியும் அந்த 10 days நான் அந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு போகும்போது கூட அதுல அதே அளவு தான் பாக்டீரியா இருந்தது, கம்மியாகவே இல்லை. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் நான் வந்து எனக்கு இப்ப அந்த மாதிரி வலியெல்லாம் இல்ல, எனக்கு பெயின் எதுவுமே இல்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா டாக்டர் சொன்னாங்க, இல்ல இல்ல உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பா கிளியர் ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு அது பின்னாடி ப்ராப்ளம் ஆகும், டெலிவரி கூட கண்டிப்பா சிசரியன் தான் பண்ற நிலைமை ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் டாக்டர் வந்துட்டு வேற ஒரு டேப்லெட் எழுதி கொடுக்கல, அதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு 5-6 டைம் டாக்டர் வந்து டேப்லெட் மாத்தி மாத்தி எனக்கு எழுதி கொடுத்தாங்க. ஒவ்வொரு வாரம் சாப்பிட சொல்லுவாங்க, மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்ல பார்க்கும் போது அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியாகவே கிடையாது, அதிகமாயிட்டு தான் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். 8 months வரைக்கும் நான் இப்படிதான் மாத்திரைங்களை மாத்தி மாத்தி சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னோட குழந்தையோட வளர்ச்சிக்கு நான் மாத்திரை சாப்பிட்டதை விட இந்த இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும்னு அதிகமா மாத்திரை சாப்பிட்டேன். 8வது மாசம் ஆகும்போது ரொம்ப இன்ஃபெக்ஷன் அதிகமா தான் அந்த ரிப்போர்ட்ல காமிச்சது. அப்ப டாக்டர்கிட்ட போய் நாங்க கேட்டோம், டாக்டர் இப்படியே வந்து இன்ஃபெக்ஷனுக்காகவே நாங்க மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன், அதனால வந்து குழந்தைக்கு ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு கேட்டேன். ஆனா டாக்டர் வந்து அவங்க சிவியரா சொன்னது என்னன்னா, இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும், அப்பதான் வந்து டெலிவரி ஈஸியா இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும், கண்டிப்பா சிசரியன் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொன்னாங்க. ரொம்ப நான் கலங்கி போயிட்டேன், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு என்ன பயம்னா, நான் டேப்லெட் ஜாஸ்தி எடுக்கிறதுனால குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவாயிடுமா அப்படின்ட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா டாக்டர் அதை அவங்க கேர் பண்ணிக்காம வந்து அந்த கிளியர் ஆகணும் அப்படின்றதுக்காகத்தான் டேப்லெட் ஜாஸ்தி எழுதி கொடுத்தாங்க. ரொம்ப கலங்கி போயிட்டு நான் வந்து அக்காங்கள்கிட்ட வந்து ஜெபிக்கலான்னு சொல்லி வந்தேன். அப்ப வந்து பிரதர் இருந்தாங்க, பிரதர் எனக்கா எங்கிட்ட கேட்டாங்க, நான் இதெல்லாம் சொன்ன அவங்கள்ட்ட. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு மெடிக்கல்ல ஒர்க் பண்ற ஒரு சிஸ்டர் கிட்ட கேட்டு பாக்கலாம், இது என்னதுன்னு கேட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட எனக்காக போன் பண்ணி அந்த சிஸ்டர்கிட்ட பேசினாங்க. அவங்க கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க. அவங்க வந்து சொன்னாங்க, நீ என்ன டேப்லெட் சாப்பிட்டமா அப்படின்னு சொல்லி எல்லாம் டீட்டெயில் கேட்டாங்க. நான் 5 times அப்படி சாப்பிட்டு டேப்லெட் எல்லாம் சொன்னேன். அவங்க நான் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன்னு சொன்னாங்க. அவங்க அந்த டாக்டர்கிட்ட பேசிட்டு மறுபடியும் எனக்காக போன் பண்ணி பேசினாங்க, இந்த டேப்லெட் வந்து நீ ஜாஸ்தி எடுத்திருக்க, கண்டிப்பா இது வந்து பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் ஆகும், அதனால நீங்க வந்து வேற யார்கிட்டயாவது போய் நல்ல டாக்டரா பாருங்க, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. ரொம்ப நாங்க கலங்கி போயிருந்தோம். அப்போ மறுபடியும் அக்கா கிட்ட வந்து நான் ஜெபிச்சேன். அக்கா வந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க, எப்படியாவது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து மாறணும், ஏசப்பா சுகப்பிரசவம் ஆகணும், நார்மல் டெலிவரி தான் ஆகணும், சிசேரியன் எந்த நாள்லயும் ஆகக்கூடாது, அது இல்லாம குழந்தைக்கோ இல்லாக்கோ எந்த தொந்தரவும் வரக்கூடாது, யூட்ரஸ்க்கோ கிட்னிக்கோ எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அக்கா ரொம்ப எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பாரப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. ஒவ்வொரு டைம் எனக்காக வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க. வீட்டுக்கு வரும்போது கூட எனக்காக சுகப்பிரசவத்துக்காக அக்கா போராடி ஜெபம் பண்ணாங்க. அவங்களோட ஆலோசனைப்படி நாங்க வேற ஒரு டாக்டர்கிட்ட கூட நாங்க போய் பார்த்தோம். கரெக்டா நான் போய் பார்க்கும்போது 8th month அக்கா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க போனோம். அங்க போய் பார்த்தோன்னா அந்த டாக்டர் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இதை நம்ம கிளியர் பண்றதுக்கான

0: வலி என்னன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்ட கொடுத்த டேப்லெட் நான் ஒரு 3 நாள் தான் எடுத்தேன். அந்த டேப்லெட்க்கு அப்புறம் எனக்கு அது கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த இன்ஃபெக்ஷனும் குறைஞ்சிருச்சு. அது அக்கா வந்துட்டு தொடர்ந்து எனக்காக ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. கரெக்டா 9வது மாதத்துல எனக்கு ஒரு நல்ல சுகப்பிரசவம் எசப்பா வந்து நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை கொடுத்தாரு. நான் பயந்த மாதிரி எனக்கு சிசேரியன் ஆகல, நல்ல நார்மல் டெலிவரி ஆச்சு. பாப்பாக்கு கூட எந்த தொந்தரவும் இல்ல. நல்லபடியா நல்ல ஆரோக்கியமான குழந்தைய கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. கர்த்தர் பெரிய அற்புதத்தை வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. நான் ஒவ்வொரு டைமும் சோர்ந்து போனப்போ ரொம்ப பாரப்பட்டு எனக்காக அக்காங்க ஜெபிச்சாங்க. சுகப்பிரசவத்தை கொடுத்த கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துறேன்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 6431 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aislinkaram@gmail.com. Our website andjesus.in. God bless you.

0: இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த கூடுகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, இந்த இடத்துல ஒரு விசேஷித்த இந்த கூடுகையை நீர் எங்களுக்காக வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்பின் தகப்பனே. இந்த கூடுகையிலே தேவனாய் கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யவும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் பாடுகளும் போராட்டங்களும் வேதனைகளும் மக்கள் எல்லாரையும் நீர் அந்த நாளில் ஆறுதல் படுத்தி இங்கே வருகிறதான மக்கள் வெறுமையாய் வந்து வெறுமையாய் போகாதபடிக்கு தேவனாய் கர்த்தர் உம்முடைய கிருபையின் வழிநடத்திலே தூய ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கும்படி இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து கெஞ்சுகிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த நாளிலே இயேசுவின் கரம் ஊழியத்தின் வழியாக வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ பிள்ளைகளையும் நாங்கள் இந்த வேளையில வாழ்த்தி வரவேற்கிறோம். துதி கனமகமையாவும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மலைச்சபங்கள் தகப்பனே. ஆமென். ஒசட்டி சபையின் சார்பாக, ஒசட்டி வெஸ்லி ஜூப்ளி ஆலயத்தின் சார்பாக இந்த கூடுகைக்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒசட்டியின் சார்பாக வாழ்த்தி வரவேற்த்து இந்த வேளையில உங்களை இருக்கிறோம், கூப்பி வரவேற்கிறோம். தேவனாய் கர்த்தர் இந்த கூடுகையை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம்.
1: தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடிய வருவாய், தினமும் நீ மனமே பிரசன்னம்.

ஹல்லேலூயா. அவர் நம்மை வந்து அனைத்து காக்க ரொம்ப ஆவலா இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும் அதற்கு? ஆசை கொள் நீ மனமே. ஹல்லேலூயா. ஆசைகளமானவன் நீ மனமே, நீ ஆசைப்படு. அந்த பக்தன் அவர் சௌரியமுத்து ஐயா சொல்றார், நீ ஆசைப்படு அப்படின்னு சொல்லி தன் மனசை பார்த்து சொல்றார். இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவராய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நமக்கு என்ன இருக்கணும் சொல்ல, என்ன இருக்கணும் நமக்கு? நமக்கு ஆசை இருக்கணும். பாருங்க, வேதத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. இதெல்லாம் பைபிள் இருக்குதான் நினைக்கலாம். ஒரு அருமையான வசனம் இப்படியே சொல்கிறது பாருங்க. 109 சங்கீதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 17 வசனத்தை வாசிப்போம் பாருங்க. அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், என்ன ஆகுமா? அது அவனுக்கு பாத்தீங்களா. அப்ப ஒரு ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றாலும் நமக்கு என்ன வேணும்? முதலாவது ஒரு என்ன வேணும்? ஒரு விருப்பம் முதல்ல இருக்கணும். எனக்கு ஆசீர்வாதம் வேணுங்க. இந்த மாலை நேரத்தில் இதில் எந்த காலம் கொடுத்தல, ஏன் திருச்செவிலை இவ்வளோ நமக்கு, ஏன் அவங்க இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நமக்கு ஏன் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க சொல்லுங்க. இந்த 40 நாட்களில் எப்படி ஒரு சின்ன சின்ன மீட்டிங்ஸ் எல்லாம் வைத்து ஏன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், எப்படியாவது சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், சபை ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இன்னும் கர்த்தர்கள் ஒருபடி வளர வேண்டும் என்பதற்காகத்தான். இன்னும் ஒருபடி, இன்னும் ஒருபடி தேவனே நான் இன்னும் என்ன உம்மண்டை சேர ஒரு ஆவல் நமக்கு வேண்டும். அதான் இந்த பாடல் நம்ம கேட்டோம், ஆசைக்குள் நீ நம்ப, நமக்கு ஒரு ஆசை வேணும். இந்த அருமையான நேரத்தில் இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு என்னாகுமா? தூரமாய். அப்ப இன்னைக்கு நம்ம ஆசைப்படணும், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், கர்த்தாவே உண்மை தேடி வந்திருக்கேன், நீ என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தால்தான் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென்.

0: ஹல்லேலூயா.
1: 113 சங்கீதம் 7 வசனமும் 8 வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஆண்டவராய் கர்த்தர் சிறியவனை எளியவனை புனிதலிருந்து உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா சொல்லுவோமா, வாசிக்க கேட்போமா. பார்த்தீங்களா, எளியவனை சிறியவனை பாருங்க, கர்த்தர் சாதாரண நிலையிலிருந்து அவனை மேலான நிலைக்கு கொண்டு போக கர்த்தரால முடியும். ஆமென். சுவாசிக்கிறீங்களா, மகிழ்ச்சியோடு தான் அனுப்புவார். ஹல்லேலூயா. உள் காயத்தோடு கண்ணீரோடு நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, ஆனா நம்ம ஒன்று செய்யணும். வேதம் சொல்லுகிறது, 81 சங்கீதம் 10 வசனம் சொல்லுகிறது, வசனம் தான் நமக்கு, வசனம் தான் தீர்க்க தரிசனம். வசனத்தை வாசித்து பாருங்கள், உன் வாயை விரிவாய் தர நிரப்புவே. நம்ம திறக்கணும் வாயை திறந்து, அதுக்கு ஆ திறக்கிறதா இல்ல, கர்த்தர்கிட்ட பேசுங்க, அவ்வளவுதான். கர்த்தர் இங்க இருக்கிறாரு, கர்த்தர் உலாவுகிறார், கர்த்தர் நமத்தில் இருக்கிறார். தேவாலயம் முழுது வஸ்திரத்தொங்களால் நிறைந்திருந்தது என்று சொல்லி நான் சொல்லவில்லை, யார் சொல்றா? பெரிய தீர்க்கதரிசி யாரு? ஏசையா சொல்ற. ஏசையோட பெரிய தீர்க்கதரிசி வேணும் அந்த உலகத்துல. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், உயிர்ப்பு, அவருடைய ரகசிய வருக, இரண்டாம் வருக, 1000 வருட அரசாட்சி, நியாய தீர்ப்பு முதல் கொண்டு மிக துல்லியமாக தெளிவாக உலகிற்கு வெளிக்கொண்டு வந்த தீர்க்கதரிசி தான் ஏசையா. அந்த ஏசையா சொல்கிறார், அந்த தேவாலயம் முழுவதும் இருந்துதான் கர்த்தருடைய மகிமையினாலே நிறைந்திருந்தது. எனவே என்ன, கர்த்தர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட பேசுங்க. தகப்பனே, என் கண்ணீர் உமக்கு தெரியும், என் பார் உமக்கு தெரியும், என் பிரச்சனை உமக்கு தெரியும், என் கடன் பிரச்சனை உமக்கு தெரியும் ஆண்டவரே, என் பலவீனம் உமக்கு தெரியும். இந்த பலவீனத்துக்கு எங்கெங்கயோ நான் போய் செலவு பண்ணி பார்க்கறேன், எதையோ நான் செய்து பார்க்கிறேன், எவ்வளவோ மாத்திரை எடுத்து பார்க்கிறேன், மருந்து கொடித்து பார்க்கிறேன், எதுல எனக்கு தூக்கம் வரல, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு காரியம், நீங்க இன்றைக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி கேட்டு பாருங்களேன். கர்த்தர் நம்ம கேட்கணும்னு தான் விரும்புறேன். பாருங்க, 38 வருஷம் ஒருத்தன் வியாதியா இருந்தான், ஓடி போய் ஆண்டவன் தலைமையில கை வைக்க தெரியாதா? சிந்திச்சு பாருங்க. ஆனா அவர் கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று அவன் வாயில இந்த விருப்பம் வருதான்னு பாக்குறாரு. அப்ப கூட அவன் பலவே சாக்கு போக்க சொல்றான், இல்ல ஆண்டவரே என்னை யாரும் கொண்டு போட மாட்டேன்றாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான். ஆண்டவர் அவனை சுகமாக்கினார். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலும் கூட ஒருவேளை எல்லாரும் உங்களை கைவிடப்பட்டு கைவிட்டுருக்கலாம், கைவிடப்பட்ட நிலையில நீங்க இருக்கலாம். கர்த்தர் நோக்கி பாருங்க, உங்க பிரச்சனைக்கு தீர்வு ஊழியக்காரர் அல்ல, யாரு? இயேசு. ஹல்லேலூயா. நாம் பிரச்சனை மாத்திரம் அப்படி பண்ணிடுவோம், அப்படி பண்ணிடுவோம், உங்களெல்லாம் அப்படி பார்த்துருவோம், அதெல்லாம் வந்து சும்மா. உங்க பிரச்சனையை மாற்றக்கூடியவர் யாரு? இயேசு ஒருவர் தான் உங்க பிரச்சனைக்கு தீர்வு. ஹல்லேலூயா. இயேசு ஒருத்தர் தான் வெற்றி, இயேசு ஒருத்தர் தான் ஜெயம், அவர் தான் உங்க வாழ்க்கையில உயர்வை கொண்டு வர முடியும். ஆமென்.

பக்தன் சொல்கிறார், தீமை செய்ய நாடுதின் திருக்கு நெஞ்சமே. என்னதான் நம்ம ஜெபம் பண்ணாலும் இல்லையா, என்னதான் நம்ம ஆலயத்துக்கு வந்தாலும், என்னதான் மீட்டிங்ஸ்க்கு வந்தாலும், என்னதான் ஆவியான நிறைஞ்சிருந்தாலும், பல நேரங்களிலே தீமை செய்ய நாடுதின் திருக்கு நெஞ்சமே. அவர் சொல்கிறார் பாருங்க, திருக்கு நெஞ்சமே என் மருள் தீர்க்கும் தஞ்சமே. எத்தனை இருள் எத்தனை நமக்குள்ள இருக்குது, அதெல்லாம் என்னை விட்டு நீங்க தீர்த்து போடுங்க ஆண்டவரே என்று சொல்லி அந்த பக்தன் எவ்வளவு கேட்கிறார். இன்றைக்கு இந்த பழைய கீர்த்தனை பாடல்கள் சமுதாயத்திலே மறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஆனால் இதுதான் ஒரு மனிதனுக்கு உயிரை கொடுக்கக்கூடியது. ஹலேலூயா. அவ்வளவு ஆழமான கருத்துகள் இந்த பாடலுக்குள்ளே புதைந்து கிடக்கிறது. இன்றைக்கு எல்லாம் இதை மறந்துடுறாங்க. நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. ஹலேலூயா. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பக்தனுடைய பின்னணி வாழ்க்கையின் அடிப்படையிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள்லாம் அப்படி ஜபத்துல ஊறி கர்த்தருக்குள் ஒன்றர கலந்து அவங்க வாழ்க்கையின் கண்ணீர் வாழ்க்கையின் அனுபவம் தான் பாடலாக வந்திருக்கிறது. ஹலேலூயா. அவர் சொல்ற பரத்தை நோக்க மனம் மற்றேனே பதடி தானையா. பல நேரத்தில் ஜோமனம் மறந்துட்டேன், பரத்தை நோக்க உங்களை நோக்கி பார்க்க நான் மனமற்று போயிட்டேன் ஆண்டவரே. அவர் சொல்ற பாருங்க, பதடி தானையா, ஒரு பாவி நானையா. இன்றைக்கு திருச்சபை தான் நம்ம கேட்கணும், ஆண்டவரே பல நேரங்களில் பரத்தை நோக்க என்ன இல்லை, எனக்கு மனம் இல்லாம போயிட்டேன் ஆண்டவரே, நோக்கி பார்க்க மனம் இல்லாம போயிட்டேன். இளைய குமாரன் என்ன செஞ்சான், அவன் பரத்தை நோக்கி பார்த்தான். அவன் சொன்னான், பரத்தை நோக்கி என்ன செய்யணும், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கும்பம் பாவம் செய்யும்ங்களா. அதுதான் மனம் திரும்புதல். நம்முடைய இயேசுன் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுன் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது, இயேசுன் கரம் புக்கு வருதுங்களா, ஒன்னு வேற யாருக்கு வருது, ரெண்டு மூன்று நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்து தான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தரிக்கிறவினால். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தரிக்கிறவே மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா, ஒன்னு ரெண்டு மூணு எல்லாம் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்டோ ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலீங்க, இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் நீங்கள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா அந்த ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கறேன் எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது, அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ளலாம். தமிழ் ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி, அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம், ஆதியாந்தர் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தருடைய அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க.
நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லைங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம் சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே இதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.

0: ஏசாயின் புஸ்தகம் 41:13.
1: உன் தேவனாய் இருக்கிற
0: கர்த்தராகிய
1: நான்
0: உன்
1: வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
0: எத்தனையோ பயங்கள், பயம் பயம், எங்க பார்த்தாலும் பயம். வெளியே போறேன் சரி, பைக்கில் போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, எந்த வண்டியில போனாலும் பயம். ஐயோ அவத்து வந்துருமா அப்படின்னு சொல்லி பயம். அது மாத்திரல, குடும்பத்தில் நம்ம பிள்ளைகள் நல்லா படிப்பாங்களா, எக்ஸாம் வந்துருச்சு, பிள்ளைகள் நல்ல மதிப்பு வாங்கி பாஸ் பண்ணாங்களா, பண்ண மாட்டாங்களா, எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கோம், பிள்ளைகள் எப்படி படிப்பாங்களே பயம். படிச்சு முடிச்சிட்டாங்கன்னா எப்படி ஸ்கூலு பணம் கட்டுறதுக்கு பயம். இன்னும் பலவிதமான பயம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட பயம் நிறைந்த காலத்துல தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்றாரு. இந்த உலகத்துல மனிதர் யாராவது சொன்னாங்கன்னா என்ன செய்ய மாட்டோம், நம்புவோம், துணை நிற்பேன்னு சொல்லி. அவங்க துணை நிற்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. இது உங்களையும் என்னை படைத்த தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்பட நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்லுகிறார். அதேதான் யசாயின் புஸ்தகம் 41:14.
1: யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்,
0: என்று
1: கர்த்தரும்
0: இஸ்ரவேலின்
1: பரிசுத்தரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார்.
0: நமக்கு என்ன பயப்பட வேண்டாம், எதை குறிச்சு பயப்பட வேண்டாம். கடனை பார்த்து பயப்படுறீங்களா, பண கஷ்டத்தை பார்த்து பயப்படுறீங்களா, குடும்பத்துல பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி கலங்கிருக்கீங்களா, எந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். நம்ம சொன்னவர் யாரு தெரியுமா, உங்களை என்னையும் படைச்சவர். ஹல்லேலூயா, நம்மளை படைச்சவர் தான் சொல்றாரு, பயப்படாதீங்க. வாசித்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 44:2.
1: உன்னை உண்டாக்கினவரும்,
0: பாருங்க யார் சொல்றா, உன்னை உண்டாக்கினவரும்,
1: தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும்,
0: தெளிவா சொல்றாரு, தாயின் கர்ப்பத்துல உன்ன உருவாக்கினவரும்,
1: உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது.
0: துணை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, பாத்தீங்களா, யார் நம்மளை பத்தி சொல்ற, பயப்படாதன்னு சொல்லி உரிமையோடு சொல்றது யாரு, நம்மள உண்டாக்கினவர், தாயின் கர்ப்பத்துல உருவாக்கின தேவன் சொல்லுகிறார். நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்றார். உலகத்துல வேற யார் சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயமா விட்டுருவாங்க. ஆனா ஆண்டவராகிய நம்மளை படைச்ச பிதாவாகி தேவன் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ பயப்பட நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. நம்ம யாரும் கலங்க வேண்டாம், எதை குறிச்சு பயப்படாதீங்க, கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார், கலங்கவே வேண்டாம். ஒரு காலத்துல எங்க அம்மா ரொம்ப பலவீனமா இருப்பாங்க, எனக்கு 2 வயசுல கண் பார்வை போயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கூட பிறந்தவங்க யாருக்கு யாருமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்க அம்மா எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த பிள்ளைக்கு வந்து அவங்க அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் தான், பின்னால யாரும் பார்க்க மாட்டாங்க, எப்படி கஷ்டப்பட போதோ அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாதப்ப, ஒண்ணுமே எனக்கு ஒன்னும் தெரியாது. அப்ப நான் சொல்லுவேன், எங்க அம்மா இருந்துட்டா கூட எங்க சித்தப்பா இருக்காங்க, பிள்ளைங்களாம் பாத்துக்கோங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்குவேன் நானு. ஆனா யாரு என்ன பாக்கல. ஆனா இங்க கத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நம்மளை உண்டாக்கினவரும் நம்மளை உருவாக்கினவரும் என்ன சொல்றாரு, பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. அவர் துணை நிற்கிறேன்னு சொன்னா அவர் நிச்சயமா கட்டாயம் துணை நின்று நம்மளை ஒவ்வொரு நாள் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம ஜீவன நாளெல்லாம் நம்மளை வழி நடத்தும் இந்த தேவன் என்றைக்கும் இல்ல, சதா காலமும் நம்முடைய தேவன் எது வரைக்கும் நிறுத்துறாரா, மரண வரியந்தமும். வாசித்து பாருங்க 48:14.
1: இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார்.
0: எது வரைக்கும் நடத்துறாரா, மரண பரியந்தம் நடத்துறார். துணை நிற்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுற தேவன் அல்ல நம்ம தேவன், எப்படிப்பட்டவர், மரண பரியந்தமும் நடத்துகிறவர் நம்ம தேவன். மரித்தேன் ஆனால் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்குன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 1:18 சொல்லி இருக்கிறாரு. அதனால எதை குறிச்சு நம்ம யாரும் என்ன செய்ய வேண்டாம், கலங்கே வேண்டாம், எதை குறிச்சு பயப்படாதீங்க, எதை குறிச்சும் கலங்காதீங்க. நம்ம தேவனை கர்த்த மறித்த தேவன் இல்ல, மறித்தேன் ஆனாலும் இதோ சதாக்கலமும் உயிரோடு இருக்குன்னு சொல்லி. சதாக்கலமும் நம்ம சீவல் நாளெல்லாம் உலகத்தின் முடிவெறிந்த உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. ஹலேலூயா, நம்ம கலங்கே வேண்டாம். எந்தெந்த பக்தர்களுக்கெல்லாம் கர்த்தர் துணை நின்றாதான் நம்ம சுருக்கமா நம்ம தியானிக்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் யாத்ரா புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் 25வது வசனம்.
1: அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று
0: எகிப்திற்கு விரோதமாய்
1: யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள்.
0: பாருங்க, யாத்திரம் புத்தகத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். ஆனா எகிப்தர் வந்து என்ன செஞ்சாங்க, இஸ்ரேல் மக்களை துரத்திட்டு வர்றாங்க. 10 வாதை அனுப்பிதான் ஆண்டு இருந்த மக்களை என்ன செஞ்சாரு, விடுவிச்சாரு. விடுவிச்சு வந்தா கூட அவங்க என்ன செய்யல, இவங்களை எப்படியாவது என்ன செய்யக்கூடாது, கானான் தேசம் போக விடக்கூடாதுன்னு சொல்லி இஸ்ரேல் மக்களை எகிப்தியர் துரத்திக்கிட்டு வந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, இவருக்கு என்ன செஞ்சாரு, துணை நின்றுக்கிறாரு. அது எகிப்தியர் பார்த்தாங்க. இஸ்ரேலுக்கு யாரு யுத்தம் செய்கிறாரு, கர்த்தர் யுத்தம் செய்கிறார். அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ மந்திரம் செய்வனே பிசாசின் போராட்டம், எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ இருக்கலாம். அதை பத்தி நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இஸ்ரேலுக்கு யுத்தம் செஞ்ச கர்த்தர் நம்முடைய தேவன் தானே. உங்களுக்கு எனக்கு யுத்தம் செய்வார செய்ய மாட்டாரா, கட்டாயம் செய்வார். இன்னொரு அந்த வசன வாசியமா.
1: அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார்.
0: அப்ப நமக்கு யுத்தம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? எந்த மந்திரத்தையும் பார்த்து பயப்பட வேண்டாம், எந்த பிசாசை பார்த்து பயப்பட வேண்டாம், எந்த கட்டுகளை பார்த்து பயப்பட வேண்டாம், எந்த இதையும் நம்ம வந்து அதை பார்த்து பயப்படும். நம்ம கர்த்தராகி தேவன் நினைச்சவர் கட்டாயம் நமக்காக யுத்தம் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். நம்ம சோர்ந்து போக வேண்டாம், எதை பார்த்து நம்ம சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வல்லவரா இருக்கிற. ஹல்லேலூயா. ஆனா இஸ்ரேல் மக்கள் செய்தது என்ன செஞ்சாங்க பாருங்க, யாத்திரா புஸ்தகம் 14:10 வசனம்.
1: அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள்.
0: பாத்தீங்களா, அவங்க என்ன செஞ்சாங்க, கர்த்தர் நோக்கி கூப்பிட்டாங்க. கூப்பிட எதை குறிக்குது, ஜபம் பண்றதை குறிக்குது. அவங்க என்ன செஞ்சாங்க, இஸ்ரேல் புத்திரர் என்ன செஞ்சாங்க, கர்த்தர் நோக்கி கூப்பிட்டாங்க. கூப்பிட எதை குறிக்குது, ஜபம் பண்றதை குறிக்குது. அவங்க என்ன செஞ்சாங்க, இயேசு நோக்கி ஜபம் பண்ணாங்க. ஜபம் பண்ணதுனாலதான் கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் செய்தார். நம்மளும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ண வேண்டும். நம்ம இது வரைக்கும் நம்ம எவ்வளவு நேரம் ஜெபிச்சிருக்கோம், கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம், 2 மணி நேரம் ஜெபிச்சிருக்கோம். இப்ப நம்ம கடைசி நாட்கள் வாழ்ற நம்ம என்ன செய்யணும், அந்த பரிசுத்த பவுல் எழுதுறாரு, என்ன எழுதுறாரு, இடவிடாம ஜெபம் பண்ணுங்க. எப்பெல்லாம் ஜெபம் பண்ணணுமா, இடமே விடக்கூடாது, அப்படித்தானே சொல்லி இருக்கிறாரு. நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நமக்காக யுத்த கட்டாயம் செய்வார். எந்த பிசாசு நம்மளை மேற்கொள்ளவே முடியாது, எந்த சத்துரு நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. மனிதர் மூலமா எந்த சத்துரு வந்தாலும் நம்ம ஒண்ணுமே மேற்கொள்ள முடியாது. நம்மளை அவரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம எப்போதும் ஜெபம் பண்ணணும். அதுதான் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. எரேமியன் புஸ்தகம் 33:3 வசனம்.
1: என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும்
0: உனக்கு எட்டாததுமான
1: பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்,
0: பெரிய காரியங்களை நீ அறிவிப்பேன். பாத்தீங்களா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து என்ன, நீ அறியாததும் எட்டாதமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன் சொல்லுறாரு. அப்ப நம்ம அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு உத்தரவு கொடுக்கிறார். அது மாத்திர நமக்கு அறியாத காரியம் தெரியாதெல்லாம் நமக்கு எடுச்சுறாரா, நமக்கு அறிவிக்கிறார். அது எதை குறிக்கிறது, நமக்கு எல்லாமே இந்த உலகத்துல என்ன நடக்குது எல்லாமே நமக்கு தீர்க்க தரிசனம் தரிசனத்து மூலமா உங்களுக்கு சொல்லி தருவாரு. ஆனா நம்ம என்ன செய்ய, அவரை நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் கூப்பிடணும். அதான் நம்ம செவிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் இல்ல, பிந்திலாம் செவிச்சா 2 மணி நேரம் 3 மணி நேரம் செவிக்கலாம். இப்ப எல்லாம் அவ்வளவு நேரம் பத்தாது. இப்ப என்ன சொல்றாரு கர்த்தர், பரிசுத்த பவுல் என்ன எழுதியிருக்கிறாரு, கொலோசியர் புத்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: என்ன செய்யணுமா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. சரி, பரிசுத்த பவுல் தான் சொல்லியிருக்காரு. அப்படி ஏதாவது பார்த்தா நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு, லூக்காவின் சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா 18:1
1: சோர்ந்து போகாமல்,
0: சோர்ந்து போகாம
1: எப்பொழுதும் ஜெபம் பண்ண,
0: எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்வு நிறைய உலகத்துல பிசாசு எத்தனையோ விதத்தில் பிசாசு கொண்டு வர சோர்வு. அதங்க சொல்ற சோர்ந்து போகாம என்ன செய்யுங்க, எப்போதும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணணும். அவரை நோக்கி கூப்பிட்டாங்க, இஸ்ரேல் மக்களை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு யுத்தம் எகித்தேர் பார்த்தாங்க, சொல்றாங்க நம்ம இஸ்ரேல் மக்கள் விட்டு என்ன செஞ்சிடலாம், ஓடி போவோம், கத்துறவங்களுக்காக யுத்தம் செய்யறேன். யார் பார்த்தா? எதிரியா இருக்கிற எகித்து மக்கள் பார்த்தாங்க. அருமையானவர்களே, நீங்கள் நானும் செபிக்க ஆரம்பிக்க வேண்டும், செபம் அதிகமாக செபிக்க வேண்டும், கர்த்தரோடு நம்ம ஒவ்வொரு நாளும் நெருங்கி செபிக்க வேண்டும், நம்ம ஆண்டவரை இணைந்து வாழ வேண்டும். அப்ப நமக்கு நமக்கு எந்த மந்திரமும் எந்த செய்வனே நமக்கு ரோதமும் எந்த சனை எழுமினாலும் நம்மளை என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே நம்மள மேற்கொள்ளவே முடியாது. அதுதான் இங்க சொல்றாரு சங்கீத புஸ்தகம் 88:1
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
1: இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்,
0: உம்மை நோக்கி கூப்பிடுறேன். இரவும் கூப்பிட வேண்டும், பகலும் கூப்பிட வேண்டும். நேத்தனங்க செவிச்சிருக்கோம், நேத்து புல்லா செவிச்சிருக்கோம், இன்னைக்கு ஒரு நாள் கிரெஸ்ட் எடுக்கலாம், அப்படி இல்ல. இரவும் கூப்பிட வேண்டும், பகலும் கூப்பிட வேண்டும். நம்ம அவரை நோக்கி செவிக்க வேண்டும், அவரை நோக்கி நம்ம அன்றாடிக்கு இஞ்சணும். ஆண்டவரே, எப்படியாவது என் தேசம் ரட்சிக்கப்படணும், என் தேச சனங்கள் மனம் திரும்பணும், எங்க பக்கத்துட்டு மக்கள் மனம் திரும்பணும், என் குடும்பத்தின் சனங்கள் மனம் திரும்பணும், உறவினர் மனம் திரும்பணும், என் சனத்துக்கு என் சொந்தக்காரங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்படல ஆண்டவர், அவங்களுக்காக நான் செபிக்கணும்னு சொல்லி இரவும் பவளம் கூப்பிட வேண்டும். நம்ம அரசாங்கத்துக்காக செபிக்க வேண்டும், ராஜாக்களுக்காக செபிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதம் அப்படிதான் சொல்லுது, ராஜாக்களுக்காக நம்ம செபிக்கணும், ஒவ்வொரு நாளும் செபிக்கிறவங்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. செபிக்கணும், ஒவ்வொரு நாளும் செபிக்கணும், போராடி செபிக்கணும். எப்படி செபிக்கணுமா பாருங்க, 145:18
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
1: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமா இருக்கிறார்.
0: கர்த்தர் எப்படி இருக்கிறார், உண்மையா அவரை நோக்கி கூப்பிடும் போது எங்க இருக்கிறாரு, சமீபமா இருக்க நம்ம பக்கத்துல தான் இருக்காரு. நம்ம உண்மையாய் கூப்பிட்டா நம்ம சமீபமா இருக்கிறாரு. இஸ்ரேல் மக்கள் கூப்பிட்டாங்க, இஸ்ரேல் மக்கள் கர்த்தர் இறங்கினார். எகித்தர்லாம் சொல்றாங்க, இல்ல இல்ல நம்ம என்ன செய்யக்கூடாது, இஸ்ரேல் மக்களோட நம்ம யுத்தம் செய்யக்கூடாது, கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் செய்யறான்னு சொல்லி எல்லாம் பயந்து ஓடினாங்க. வாசிங்க, இப்ப வாசிக்க கேட்கலாமா, யாத்திரா புஸ்தகம் 14:25
1: அப்பொழுது எகித்தியர்,
0: இஸ்ரவேலரை
1: விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று, எகிப்திற்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார்.
0: கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று என்ன செய்யறாரா, எகித்துக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார். அதே போல அருமையானவர், ஆம் அருமையானவர், கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். நம்ம அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். காரணம், இஸ்ரேல் மக்கள் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டாங்க, நம்ம இரவும் பகலும் செபிக்க வேண்டும். இரவும் பகல் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிட வேண்டும். அது மாத்திரல, அவரை நோக்கி என்ன செய்யணும், சோர்ந்து போகாம எப்போதும் அவரை நோக்கி நம்ம செபித்துக் கொண்டே இருப்போமானா கர்த்தர் துணை நிற்பார். துணை நின்று என்ன செய்வார், நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. முத பத்த யாருக்கு தேவன் துணை இருந்தாரு, இஸ்ரேல் மக்களுக்கு இல்லையா, துணை நின்று அவங்களுக்காக என்ன செஞ்சாரு, எகிப்து மக்களோட கர்த்தர் என்ன செஞ்சாரு, யுத்தம் பண்ணினார். இஸ்ரேல் மக்களை பார்த்து அவங்க பயந்து போடுறாங்க, ஐயோ வேண்டாம், இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் துணை நின்று அவங்களுக்காக நம்மோட யுத்தம் செய்யறேன்னு சொல்லி எகிப்து மக்களை என்ன செஞ்சிட்டாங்க, பயந்து ஓடி போனாங்க. இரண்டாவதாக கர்த்தர் யாருக்கு துணை நின்றாராம் பாருங்க, யாத்திரா புஸ்தகம் 18:4
1: என் பிதாவின் தேவன்,
0: என் பிதாவின் தேவன்
1: எனக்கு துணை நின்று,
0: எனக்கு துணை நின்று
1: பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார்.
0: பாத்தீங்க, இங்க இது சொல்றது யாரு, மோசே சொல்றாரு, கர்த்தர் எனக்கு துணை நின்று, என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று என்ன செய்யறாரா, பார்வோன் பட்டயத்துக்கு
1: என்னை
0: தப்புவித்தார். மோசைக்கு கர்த்தர் இரண்டாவது துணை நிற்கிறார், மொதல் இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் துணை நின்றாரு, இரண்டாவது யாருக்கு துணை நிற்கிறார், மோசைக்கு துணை நிற்கிறார். மோசைக்கு துணை நின்று என்ன செய்யறார், எனக்கு துணை நின்று பார்வன் பட்டயத்துக்கு என்ன தப்பு வைத்தார். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் கட்டாயம் துணை நிற்பார். மோசைக்கு துணை நின்று பார்வன் பட்டயத்திற்கு தப்பு வைச்ச தேவன், நம்மளுக்கு எத்தனை பட்டயம் விரோதம் வந்தாலும், ஒரு வேளைக்கு உங்களுக்கு எத்தனையோ எதிர்ப்பு இருக்கலாம், உங்களுக்கு விரோதமா எத்தனையோ போன் வந்து உங்களை மிரட்டல் கடியில வந்திருக்கலாம், பத்திர பயப்படாதீங்க. உங்களுக்கு எல்லா நேரத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று என்ன செய்வாரு, உங்களுக்கு விரோதம் இருக்கிற எல்லா ஆயுதமும் வாய்க்காதபடி தேவன் கிருபை செய்வார். நமக்கு துணை நிற்கிற தேவன் வானாதி வானவர், வானம் கொள்ள நம்மளை படைச்சவர், தாயின் கர்ப்பத்தில் நம்மளை உருவாக்கிற தேவன், அவர் தான் உங்களுக்கு துணை நிற்க போற. எதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. எந்த பிசாசை பார்த்து பயப்படாதீங்க, எந்த மந்திரத்தை பார்த்து பயப்படாதீங்க, எந்த கட்டுகளை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று எல்லா பட்டயங்களுக்கும் தப்பு வச்ச தேவன், இப்ப எப்படி மோசே பார்வனுடைய பட்டயங்கள் தப்பு வச்சாரோ அதே போல உங்களையும் தப்பு வைக்கிறார், வல்லவராக இருக்கிறார். கலங்காதீங்க, கலங்கே வேண்டாம், கர்த்தர் உங்க கூட இருப்பார். அது மாத்திர கர்த்தர் மோசையோட எப்படி பேசினாராம், முகமுகமாய் பேசினாராம். யாத்திராம் புஸ்தகம் 33:11
1: ஒருவன் தன் சிநேகிதனுடைய பேசுவது போல,
0: ஒருவன் தன் சிநேகிதனுடைய பேசுவது போல
1: கர்த்தர் மோசையுடைய முகமுகமாய் பேசினார்.
0: கர்த்தர் மோசையோட எப்படி பேசினாரா, முகமுகமாய். சிநேகிதன் செய்வாங்க, ஒருத்தர் முகத்தை பார்த்து ஒருத்தர் முகத்தை பார்த்து பேசுவாங்க இல்லையா, அதே போலதான் நீங்களும் அப்படித்தான் செய்வீங்க. உங்க ஃப்ரெண்டுகளை பேசுனா அவங்க முகத்தை நீங்க பாப்பீங்க, அவங்க உங்க முகத்தை பார்ப்பாங்க. அதே போலதான் கர்த்தராகி தேவன் நினைச்சார், மோசையோட முகமுகமாய் பேசினாராம். அந்த தேவன் தான் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். நம்ம கலங்க வேண்டாம். இந்த தேவன் நமக்கு எப்பயுமே நமக்கு எப்படி இருக்கிறாரு, துணை நிற்கிற தேவன், முகமுகமாய் பேசுகிற தேவன் தான் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். நம்முடைய பேசுவாரா பேச மாட்டாரா, கட்டாயம் பேசுவார். அது பேசுகிற தெய்வம், கட்டாயம் பேசுவார். கலங்காதீங்க, உங்க கண்ணீர்லாம் கத்திரி சொல்லுங்க, உங்க பிரச்சனைகளாம் அவற்றை சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் அவற்றை சொல்லுங்க. எண்ணாகம புஸ்தகம் 12:7
1: என் தாசனாகிய மோசேயோ,
0: என் தாசனாக மோசேயோ
1: அப்படிப்பட்டவன் அல்ல,
0: அப்படிப்பட்டவன் அல்ல,
1: என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன்.
0: அவர் எப்படி இருந்தார் மோசே, எப்படி இருந்தாரா, வீட்டு எங்கும் உண்மையுள்ளதா இருந்திருக்கிறார். நம்ம தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். முதல் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் தேவன் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது மோசே எப்படி உண்மையுள்ளவரா இருந்தாரோ அதே போல நம்மளும் அவரா நம்மளை இந்த உலகத்துல உண்டாக்கி தாயின் கற்பத்தில் உருவாக்கி இந்த உலகத்துல நம்மளை அனுப்பி வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் உண்மையா இருக்க வேண்டும் தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்மோட ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே மோசே உங்களுடைய பார்வைக்கு உண்மையுள்ளவரா இருந்தாரு, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, எனக்கு நான் உண்மையுள்ளவர் வாழ வாஞ்சிக்கிற ஆண்டவரே, எனக்கு உண்மையா தாரு, நான் உண்மையா மாறுறேன், என்னை உங்க கடங்களில் ஒப்பு கொடுக்குறாப்பா. இந்த லெந்து காலங்களில ஆண்டவரே நான் உண்மையா இருக்கேன், அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை மாற்றும் சொல்லி நம்ம ஒருவரும் கேட்க வேண்டும். மோசே உண்மையுள்ளவரா இருந்தார். மோசையோடு தேவன் ஒரு சிநேகிதனை போல முகமுகமாய் பேசினார். காரணம் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார், மோசே உண்மையுள்ளவரா இருந்தார். நம்மளும் உண்மையுள்ளவரா இருக்க வேண்டும். மோசைக்கு தேவன் கூட இருந்து பார்வோன் பட்டயத்துக்கு என்ன செஞ்சாரா, தப்பு வைத்தார்.
1: என் பிதாவின் தேவன்,
0: என் பிதாவின் தேவன்
1: எனக்கு துணை நின்று,
0: எனக்கு துணை நின்று
1: பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார்.
0: பார்வோன் பட்டயத்துக்கு என்ன செஞ்சாரா, மோசைய தப்புவிச்சார். அது மாத்திரல அவர் என்ன செய்யறா, முகமுகமா ஒரு சிநேகிதனோடு பேசுற போல அவர் என்ன பண்ணார், தேவனாய் கேட்ட முகமுகமா பேசினார். அப்ப உங்க கூடயும் பேசுவார், என்னோடையும் பேசுவார். ஆனா மோசை வாழ்க்கையில் என்ன இருந்தது, உண்மையுள்ளவரா இருந்தாரா. நம்ம வாழ்க்கையில் உண்மையுள்ளவரா இருக்கணும். கத்துட்டு கேப்போம், ஆண்டவரே என்னை உண்மையுள்ளவராய் மாற்றும் ஆண்டவரே. ஒரே வாழ்க்கை ஏசப்பா, நம்ம காலங்கள் எவ்வளவோ கழிஞ்சிச்சு ஏசப்பா, என்னை உண்மையுள்ளலாய் மாற்றும் ஆண்டவரே, உண்மையுள்ளவராய் என்னை மாற்றும் சொல்லி நம்ம கேட்கணும். ஏன் உண்மையுள்ளார் நமக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 28:20
1: உண்மையுள்ள மனுஷன்,
0: உண்மையுள்ள மனுஷன்
1: பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்,
0: பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருந்தா என்ன செய்யுமா, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவோம். அப்ப நம்ம ஆண்டுட்டு கேட்கணும், ஆண்டவரே என்ன உண்மையுள்ளாராய் மாற்றும். மத்த இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் துணை நின்றாரு. அவங்க என்ன செஞ்சாங்க, இஸ்ரேல் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. நம்மளும் கூப்பிடணும், இரவுகளும் கூப்பிடணும், சோர்ந்து போகாம கூப்பிடணும், இடைவிடாம கூப்பிடணும். கத்துட்டு எப்போது நம்ம கூப்பிட வேண்டும், உண்மையாய் கூப்பிட வேண்டும். இரண்டாவது பார்த்தோம், மோசே என்ன செஞ்சாரா, மோசே எப்படி இருந்தாரு, உண்மையுள்ளாரா இருந்தார். நம்மள வாழ்க்கையில உண்மையுள்ளாரா இருக்கணும். உண்மையுள்ள இருந்த தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரு, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள கர்த்தர் எப்படி கொடுக்கிறாரா, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்க போறார். இந்த வசதி மக்களுக்கு நிச்சயமா உண்மையுள்ளவர்களாய் மாற்ற போறார். உங்கள் வாழ்க்கையிலும் பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண எல்லா ஆசீர்வத்தையும் கொடுக்க போகிறார். என்னென்ன ஆசீர்வத்துக்காக நீ விரும்பி இருக்கணும், அத்தனை ஆசீர்வத்தையும் தேவன் தரப்போறார். கர்த்தர் இஸ்ரேல் ஆசீர்வாதம் தான் கர்த்தருக்கு பிரியும். நீ உங்களை எண்ணி ஆசீர்வாதம் கர்த்தருக்கு பிரியும். எண்ணாகம் புஸ்தகம் 24:1
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே,
0: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே
1: கர்த்தருக்கு பிரியம்,
0: கர்த்தர் பிரியம். நம்மளே தான் ஆண்டவர் இப்ப என்ன மாத்திட்டு, நம்மள இஸ்ரேல் மக்களா மாத்தி விட்டார். நம்மள ஆசீர்வாதம் கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருடைய ஆசீர்வாதமா. நீதிமொழிகள் 10:22
1: கர்த்தரின் ஆசீர்வாதமே,
0: கர்த்தருடைய ஆசீர்வாதமே
1: ஐஸ்வர்யத்தை தரும்,
0: ஐஸ்வர்யத்தை தரும்,
1: அதனோட அவர் வேதனையை கூட்டார்.
0: அதோட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, வேதனைய கூட்டவே மாட்டார். உங்களை ஆசீர்வாதம் கர்த்தர் பிரியும். உங்களுக்கு துணை நிக்கிற மாத்திரல, நம்ம உண்மையாளராய் மாறும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். முத கர்த்தர் யாருக்கு துணை நின்றாரு, முதல்ல இஸ்ரேல் மக்களுக்கு, ரெண்டாவது மோசேக்கு, மூன்றாவது யாரு கர்த்தர் துணை நிற்கிறார் பாருங்க. 40:17
1: நான் சிறுமையும் எளிமையுமானவன்,
0: நான் சிறுமையும் எளிமையுமானவன்,
1: கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார்,
0: கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார்,
1: தேவரீர் என் துணையும்,
0: தேவரீர் என் துணையும்,
1: என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறேன்,
0: என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறேன். பாத்தீங்களா, மூன்றாவது யாரு கர்த்தர் துணை இருக்கிறாரு, தாவீதுக்கு. அல்லேலூயா. மூணாவது யாருக்கு தேவன் துணை நிற்கிறாரு, தாவீதுக்கு. முத இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் துணை நின்றார், ரெண்டாவது மோசை துணை நின்ற, மூன்றாவது தாவீதுக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது யாருக்கு துணை நிற்கிறார், தாவீதுக்கு. தாவீது என்ன செஞ்சார் பாருங்க, 63:6-7
1: என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது,
0: என் படுக்கையின் மேல் உம்மை நினைக்கும் போது,
1: ராஜாமங்களில்
0: ராஜாமங்களில்
1: உம்மை தியானிக்கிறேன்,
0: உம்மை தியானிக்கிறேன்,
1: நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால்,
0: நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால்,
1: உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன்.
0: கத்திரம துணையா என்ன செய்வோம், கத்தடி செட்டைகளின் நிழலில களி கூறுவோம். அவர் என்ன செஞ்சார், மூன்றாவது தாவீது என்ன செஞ்சாரா, ராஜாமங்களில கத்திர பத்தி என்ன செஞ்சாரா, தியானித்துக் கொண்டிருந்தாரா. நம்ம பைபிள் வாசித்துட்டு என்ன செஞ்சோம், உடனே மூடிடுவோம். ஆனா தாவீது என்ன செஞ்சிருக்கா, அந்த வாசித்த வசனத்தெல்லாம் என்ன செஞ்சாரா, ராஜாமத்துல என்ன செஞ்சாரா, தியானித்து கொண்டிருந்தார். அருமையான சகோதரன் சகோதரிகளே, சபை மக்களே, நம்மளும் வாசிக்கிறோமா, தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறோமா தெரியல, தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். தாவீது தேவனுடைய வசனத்தை தியானித்தார். அதனால தான் சொல்றாரு, அவர் துணை நிற்கிறார் என்று சொல்லி. தேவனை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் துணை நிற்க வேண்டுமானால் முதல் அவர் நோக்கி கூப்பிட வேண்டும், இரண்டாவதாக நம்ம உண்மையுள்ள இருக்க வேண்டும், மூன்றாவதாக என்ன செய்யணும், வசனத்தை நம்ம தியானிக்கணும். ஒவ்வொரு நாளும் வசனத்தை தியானிச்சு கொண்டே இருக்க வேண்டும். வசனத்தை தியானிக்கணும், வாசிக்கிறது மாத்திரம், நிறைய பேர் வாசிப்போம், பைபிள் வாசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம், ஆனா தியானிக்கிறது ரொம்ப பேருக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். தாவி நினைச்சு ராஜாமங்களில் கர்த்தர் என்ன, கர்த்தர் நோக்கி அவர் என்ன செஞ்சாரா, தியானித்துக் கொண்டே இருந்து வாசிக்கலாம். இன்னொரு கருத்து கேட்கலாம்,
1: என் படுக்கையின் மேல்,
0: என் படுக்கையின் மேல்
1: நான் உம்மை நினைக்கும் போது,
0: நான் படுக்கையில் உம்மை, நான் உம்மை நினைக்கும் போது,
1: ராஜாமங்களில்
0: ராஜாமங்களில்
1: உம்மை தியானிக்கிறேன்,
0: உம்மை தியானிக்கிறேன். பாத்தீங்களா, நம்மளும் எப்பெல்லாம் முழிப்போர்வோம், என்னெல்லாம் செய்வோம், அப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து பத்தி தியானிக்க வேண்டும், சிலுவை பத்தி தியானிக்க வேண்டும். உங்களுக்காக எனக்காக தான் கர்த்தர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கைகள் ஆடி கால்கள் ஆடி அவர் பட்ட பாடுகளை, எனக்காய் உங்களுக்காய் பட்ட பாடுகள் நினைத்துமே தியானிக்க வேண்டாம். மாணவர்களே, ஒவ்வொரு நிமிஷம் தியானிக்க வேண்டும். தியானிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலையும், கர்த்தர் நிச்சயமா நமக்கு எப்படி இருப்பார், கட்டாயம் துணை நிற்பார். வாசிப்ப பைபிள் எல்லாருமே வசனத்தை தியானிக்கணும். எப்பெல்லாம் அவர் நினைக்கிறோம் அப்பெல்லாம் வசனத்தை தியானித்து ஆண்டவரோடு நம்ம இருக்கணும். அல்லேலூயா. இஸ்ரேல் மக்களை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. மோசே என்ன செஞ்சாரு, உண்மை உள்ளவரா இருந்தார். மூன்றாவது தாவி என்ன செஞ்சாரு, வசனத்தை ராஜாமங்களில் தியானிச்சாரா. 104:34
1: நான் அவரை தியானிக்கும் தியானம்,
0: நான் அவரை தியானிக்கும் தியானம்
1: இனிதாயிருக்கும்,
0: இனிதாயிருக்கும். பாருங்க, வசனம் தியானிப்பது நமக்கு எப்படி இருக்கிறது, அது இனிதா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அவர் வசனத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம வாசித்து தியானிக்கும் போது இனிதா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, 119:97
1: உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்,
0: உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்,
1: நாள் முழுதும் அது என் தியானம்.
0: பாத்தீங்களா, நாள் முழுதும் அதுதான் என்னுடைய தியானம். பாத்தீங்களா, வேதத்தில் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், அது நாள் முழுதும் என்னுடைய தியானம். நம்ம எப்படி இருக்கார் மியானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாக்கலாமா, இந்த எந்த காலத்தை கத்து நம்ம கொடுத்திருக்கிறார், நம்ம வாழ்க்கை சிந்தித்து பார்க்கறதுதான் தேவனை கர்த்தர் நாளை கொடுத்திருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம், இஸ்ரேல் மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, மோசே உண்மையுள்ளவரா இருந்தாரு. தாவீது என்ன செஞ்சாரு, என்ன செஞ்சாரு, தேவனோட வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தார், தேவனை பற்றி தியானித்துக் கொண்டே இருந்தார். அவர் சொல்ற நாள் முழுது எனக்கு வசனம் தான் தியானம், வசனம் தான் எனக்கு தியானம். நிறைய பேர் பைபிள் வாசிக்கிற இல்லைன்னு இல்லை, சரிய பேர் என்ன சொல்ற, இந்த கேலண்டர்ல ஒரு வசனம் இருக்கும்ல, அதை வாசிட்டு போயிருவோம். ஐயோ இன்னைக்கு வேலை ஸ்தலத்தில் ஏதாவது பிரச்சனையா இருக்கு, எனக்கு என்ன வசனம் தான் இருக்குது பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிட்டு போயிருவோம். சில பேர் பைபிள் வாசிப்போம், தியானிக்கிறோமான்னு சரியில்லை. நம்ம தியானிக்கணும், கத்துட்ட ஒரு நாளும் கேட்கணும். ஆண்டவரே வசனத்தை தியானிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாரும், உண்மை பற்றி தியானிக்கணும், கல்வாரி அன்பை பற்றி தியானிக்கணும். ஆண்டவரே எனக்காகத்தானே பந்த கடை அடைந்தீங்க, எனக்காகத்தானே ரத்தத்தை சிந்தினீங்களே, ஒரு சொட்டு ரத்தம் கூட வைக்கலையப்பா, எனக்காகத்தானே ஆண்டவரே உங்க ரத்தம் நீ கழுகணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும். வேதத்து மேல வாஞ்ச வரணும், வேதத்து மேல தாக வரணும், வேதத்து மேல வாஞ்ச தாக இருக்கணும். சொல்றாரு பாருங்க, ஒன்னு பேதுரு இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம்,
1: நீங்கள் வளரும்படி,
0: நீ வளரும்படி
1: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல,
0: நீங்க புதிதாய் வளர்ந்த குழந்தைகளை போல,
1: திருவசனமாகிய,
0: திருவசனமாகிய
1: கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல்,
0: கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல்
1: வாஞ்சையாயிருங்கள்,
0: வாஞ்சையாயிருங்கள். நம்ம கர்த்தருக்குள் வளரணும்னு சொன்னா திருவசனமாகிய கலங்கமில்லாத வசனத்துல என்ன எப்படி இருக்கணுமா, வாஞ்சையா இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாள் வளர வேண்டும். சரீரம் சரீரம் வளர்றது உண்மைதான், ஆசீர்வாதத்துல வளர்ற உண்மைதான். ஆனா உங்களுடைய ஆத்மா என்னுடைய ஆத்மா நம்ம ஒவ்வொருடைய ஆத்மா வளர வேண்டும் சொன்னா என்ன செய்யணும், கலங்கம் இல்லாத ஞான பழமை தேவ வசனத்து மேல எப்படி இருக்கணும், வாஞ்சியா இருந்தா தான் நம்ம ஆத்மா வளரும், நம்ம ஆவி வளரும், அப்பதான் பரலோர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். நம்ம உலக பிரகாரமா வளரணும், ஐயா அவங்க நாளுக்கு நாள் மிந்தினாங்களா, அப்படி கஷ்டப்பட்டாங்க, இன்னைக்கு நான் நல்லா இருக்கோம் அப்படின்றோம். நம்ம சரீர வளர்னா எத்தனையோ டாடிக்கே என்னென்னமோ நம்ம சாப்பிட்றோம். ஆனா நீங்கள் நானும் வளர ஆவிக்குரிய காரியத்தில் வளர்னா என்ன செய்ய வேண்டும், இன்னொரு வாசிக்கலாம், ஒன்னு பேத்திர ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம்,
1: நீங்கள் வளரும்படி,
0: நீங்க வளரும்படி
1: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல,
0: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல,
1: திருவசனமாகிய கலங்கம் இல்லாத,
0: திருவசனமாகிய கலங்கம் இல்லாத
1: ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள்.
0: பாத்தீங்களா, வளரணும்னு சொல்லி என்ன செய்யணும், திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய தேவ வசனத்து மேல எப்படி இருக்கணும், வாஞ்ச உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஒரு வசனம் கூட மறந்து போக கூடாது, நீங்க வளரணும், இந்த ஆத்மத்துல வளரணும், உங்க ஆத்மா வளரணும், உங்க ஆவி வளரணும், கர்த்தருக்குள்ள வளரணும் அப்படின்னு சொன்னா திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய தேவனுடைய வசனத்து மேல எப்படி இருக்கணும், நம்ம வாஞ்சா இருக்கணும், தாகமா இருக்கணும், பசியா இருக்கு, எப்ப வசனம் வச்சுக்கணும், எப்ப ஆண்டு தியானிக்கணுமே சொல்லி இந்த வசனத்து மேல் வாஞ்சா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை நிச்சயம் உங்களுக்கு துணை இருப்பார். அல்லேலூயா. தாவீது அப்படித்தான் வசனத்தை தியானித்தார், தேவன் அவருக்கு துணை நின்றார். முதல் இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் துணை நின்றார், இரண்டாவது மோசேக்கு துணை நின்றார், மூன்றாவது தாவீதுக்கு துணை நின்றார், நாலாவது பக்தனுக்கு கர்த்தர் துணை நின்று பார்ப்போம். ரெண்டு தீமியத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனம் பதினேழாவது வசனம்,
1: நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில்,
0: நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில்,
1: ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை,
0: ஒருவன் என்னோடு கூட இருக்கவில்லை,
1: எல்லாரும் என்னை கைவிட்டார்கள்,
0: எல்லாரும் என்னை கைவிட்டார்கள்,
1: அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக,
0: அந்த குற்றம் அவர் மேல் சுமராது இருப்பதாக,
1: கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று,
0: கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று,
1: என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும்,
0: என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும்,
1: புறஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதற்காகவும்,
0: புறஜாதிகள் எல்லாரும் கேட்கறதுக்காகவும்,
1: என்னை பலப்படுத்தினார்,
0: என்னை பலப்படுத்தினார்,
1: சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன்,
0: சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். நான்காவது யாருக்கு துணை நின்றாரு, பரிசுத்த பவுலுக்கு. எதுக்காக சொன்னா, பிரசங்கம் நிறைவேறதுக்காக, தேவனை பற்றி மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக கர்த்தர் என்ன செஞ்சாராம், பவுலுக்கு துணையா நின்றார். அல்லேலூயா. நம்மளும் என்ன செய்யறது, உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, முதல் இஸ்ரேல் மக்கள் துணை நின்றாரு, அவங்க கூப்பிட்டாங்க, ரெண்டாவது மோசைக்கு மோசை துணை நின்றார், அவர் உண்மையுள்ளவராக இருந்தார், மூன்றாவது தாவீதுக்கு துணை நின்றார், அவர் தாவீதை தியானிச்சு கொண்டே இருந்தார், நான்காவதாக யாருக்கு துணை இருக்கிறார், பரிசுத்த பவுலுக்கு. ஏன்னா பிரசங்கம் நிறைவேறதுக்காக கர்த்தர் பிரசங்கம் நிறைவேறதுக்கும், புறஜாதி எண்ணங்களை ஆண்டவரை அறிந்து கொள்றதுக்காக தேவன் என்ன செஞ்சாரு, பரிசுத்த பவுலோடு தேவன் துணை நின்றார். நம்மளும் கர்த்தரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். கடைசி நாளில் வாழ்றாருமே ஆனவர்களே, இன்னொரு கடந்த வசனம் வாசிக்கலாம், நல்லா கவனிச்சுக்கோங்க. 4:17
1: நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று
0: எதுக்கு பாரு இனிமேல்தான் நீங்க நல்லா கவனிக்கணும் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று
1: என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காக
0: அவளால பிரசங்கம் நிறைவேறதற்காக
1: புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காக
0: பிரசங்கம் நிறைவேறினா யார் கேட்கணும் புறஜாதிகளாம் கேட்கறதுக்காக
1: என்னை பலப்படுத்தினா
0: அருமையானவர்களே நம்மளும் கடைசி நாட்களை வாழ்றோம் கடைசி நாளோட கடைசி வினாடியில வாழ்றோம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க நியூஸ் எல்லாம் கேட்கும் போது கத்தர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டிருக்குது ஆண்டவர் சொன்னார் மாபாவ காலத்துல எப்படி நடந்தோ அதே போல மனசுக்குமார் வரும் காலங்களிலும் நடக்கும்னு சொன்னார் அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு அருமையானவர்களே இப்போ நம்ம கடைசி நாட்களை வாழ்ந்துட்டு இருக்கோம் கத்தர் பற்றி மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும் எத்தனையோ பேரு சமாதி இல்லாம இருக்காங்க அப்ப நம்ம என்ன செய்வோம் இயேசுவை நம்பி பாருங்க நம்ம பெரிய பிரசங்கம் அவசியம் இல்ல இயேசுவை நம்பி பாருங்க இயேசு உங்களை கைவிட மாட்டேன் இயேசு உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு பாருங்க கர்த்தர் கைவிட மாட்டேன் இது நம்ம கட்டாயம் சொல்ல வேண்டும்

0: இப்படியாக இயேசு கிறிஸ்து பற்றி மற்றவங்களுக்கு சொல்லும் போது கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருப்பாரு? துணையா இருப்பார். எப்படி பரிசுத்த பவுலுக்கு துணையா நின்றாரோ, பிரஜாதிகள் கேட்கறதுக்காக பிரசங்கம் பண்ணும் போது துணையா நின்றார். அதே போல நீங்களும் சொல்லணும், ஏங்க காலப்படுறீங்க? இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, அவர் உங்களை கைவிட மாட்டாருங்க, அவரை நம்பி பாருங்க. வியாதிஸ்தரை பாக்கீங்களா, கவலைப்படாதீங்க, இயேசு நம்ம வியாதி சுகமாக்கிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பத்தி நம்ம சொல்ற வேண்டிய கடமை நம்முடைய கடமை. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 4:2.
1: சமயம் வாய்த்தாலும்,
0: சமயம் வாய்த்தாலும்,
1: வாய்க்காவிட்டாலும்,
0: வாய்க்காவிட்டாலும்,
1: ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.
0: சமயம் வாய்த்தாலும் சரி, வாய்க்காவிட்டாலும் சரி, சாக்கிரதை என்ன செய்யணும்? திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. கர்த்தரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும். யார் வேணும் இல்லைங்க, சுவிசேஷம் எதை குறிக்குது? இயேசு கிறிஸ்து குறிக்குது. அவரை பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும், இயேசு நம்புங்க, இயேசு நம்புங்க, இயேசு உங்க கண்ணீர் துடைப்பார், இயேசு உங்க கவலை மாத்துவார், உங்க வியாதி சுகமாக்க அவரால் முடியும். நீங்க அவர் நம்பி பாருங்க, அவர் உள்ளத்துல கூப்பிட்டு பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு சுகம் தருவார்னு சொல்லி நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்களுக்கு சொல்ல வேண்டும். எத்தனையோ பேர் இயேசப்பத்தை தெரியாத எவ்வளவோ பேர் இருக்காங்க, அது சொல்ல வேண்டிய கடமை, உங்களுடைய கடமை. கட்டாயம் நம்ம சொல்லணும், அல்லேலூயா, கட்டாயம் நம்ம சொல்லணும். ரோமருக்கு நிறுவோம், 15:21.
1: நான் மற்றொருனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு,
0: நான் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு,
1: கிறிஸ்துவினுடைய நாமம்,
0: கிறிஸ்துவின் நாமம்
1: சொல்லப்பட்டிராத இடங்களில்,
0: சொல்லப்பட்டிராத இடங்களில்
1: சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன்.
0: சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். பாத்தீங்களா, மற்றவங்க தேவனை பத்தி அறியாத இடத்துல இயேசு நாமம், இயேசு பத்தி தான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து, இயேசு கும்பிடுங்க, இயேசு தேடுங்க, ஏசிட்ட வந்து பாருங்க, உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. அதான் பரிசுத்த பவுல் இங்கு சொல்றார், 1 கொரிந்தியர் 9:16.
1: சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும்,
0: சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும்,
1: மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை,
0: மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை,
1: அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது.
0: சுவிசேஷத்தை அறிவிக்க நம்ம ஒவ்வொரு நாள் விழுந்த கடமை. நம்மளா இயேசுக்கு தெரிஞ்சு கொண்டார், நம்ம எங்கேயோ இருந்தோம், நம்மள தெரிஞ்சிட்டாரு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தரை பத்தி சொல்ல வேண்டிய நம்ம மேல விழுந்த கடமை, இயேசு பத்தி நம்ம சொல்ல வேண்டும். அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் யாரு? இயேசு கிறிஸ்து தான். அவரை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். பரிசுத்த பவுல் துணை நின்றார். என்ன செய்ய, எப்ப துணை நின்றாரு? ஊழியத்தை செய்யும் போது அவர் கர்த்தர் அவருக்கு துணை நின்றார். நம்மளும் கர்த்தரை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். ஏசாயின் புஸ்தகம் 61:1.
1: கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்,
0: மேல் இருக்கிறார்,
1: சிறுமைப்பட்டவர்களுக்கு,
0: சிறுமைப்பட்டவர்களுக்கு
1: சுவிசேஷத்தை அறிவிக்க,
0: சுவிசேஷத்தை அறிவிக்க
1: கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார்,
0: கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தரே ஆவியானவர், வேற யாரும் இல்ல, கர்த்தர் தான் ஆவியானவர். அவர் நாம பெற்றுக்கொள்ள வேண்டும், உள்ளத்துக்குள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும், உள்ளத்துக்குள்ள இருதயத்துக்குள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்குள் பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வந்துட்டார்னா மற்றவங்களுக்கு நம்ம சொல்றது நம்ம அறியாமே நமக்குள்ளத்துல பாறை வரும், அவங்களை பார்த்தோன்னே மனது உருக்கு வரும். கர்த்தரை பற்றி எல்லாருக்கும் சொல்லலாம். கர்த்தர் வேற யாருமே இல்லை, கர்த்தர் தான் ஆவியானவர். 2 கொரிந்தியர் 3:17.
1: கர்த்தரே ஆவியானவர்,
0: கர்த்தர் யாரு? கர்த்தர் தான் பரிசுத்த ஆவியானவர். நம்ம யாருன்னு நினைக்க வேண்டாம், கர்த்தர் தான் பரிசுத்த ஆவியானவர்.
1: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ,
0: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ,
1: அங்கே விடுதலையும் உண்டு.
0: அதான் கர்த்தருடைய ஆவியை நம்ம ஏற்றுக்கொள்ள, உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்துக்குள்ள எனக்குள்ள வரணும், எனக்குள்ள தங்கணும் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள விட்டோம்னா அவர் நமக்குள்ள இருக்கும்போது என்ன செய்யும்? சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல முடியுது. வியாதிகளை கஷ்டப்படுறவங்களுக்கு, எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரோடு இருக்காங்க, சமாதானம் இல்லாமல் இருப்பாங்க, எத்தனையோ குடும்பங்கள் குடிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி நம்ம சொல்ல வேண்டும். சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் வேதம் சொல்லுது, நம்ம சொல்லும் போது அவங்க கட்டாயம் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. முத பார்த்தோம், யார் இஸ்ரேல் மக்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. ரெண்டாவது மோசைக்கு, மோசை என்ன செஞ்சாரு? உண்மையுள்ள இருந்தாரு, அவருக்கு துணை நின்றார். மூன்றாவது தாவீதுக்கு தேவன் துணை நின்றார், அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? வசனத்தை தியானிச்சார். நான்காவதாக பரிசுத்த பவுலுக்கு துணை நின்றார், ஏன்னா அவர் என்ன செஞ்சாரு? மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டர் பத்தி சொல்லிட்டு இருந்தார், புறஜாதி ஜனங்களை கர்த்தர் பத்தி சொன்னாரு, அதனால கர்த்தர் துணை இருந்தார். இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுமா? இந்த லென்த் காலத்துல ஒரு தீர்மானம் பண்ணும். ஆண்டவரே, நானும் உடைய ஒழித்து செய்வாண்டவரே, உண்மைப்பட்டவர்களுக்கு உண்மை பற்றி சொல்லுவாண்டவரே,

0: கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்கு உண்மையை பற்றி சொல்லுவான். எனக்கு நான் வேலை செய்யறதுல எத்தனையோ பேர் கண்ணீரோடு இருக்காங்க, நான் சொல்லாம விட்டுட்டப்பா, என்னை மன்னியும். அதை சொல்ற சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை என்ன செய்யணுமா, ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணணும். பிரசங்கம் இல்லை, கர்த்தரை பத்தி நம்ம சொல்லணும், இயேசு பத்தி நம்ம சொல்லணும். நான் சொல்றாண்டவர் என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கர்த்தர் கர்த்தர் நம்ம அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுமா? அதான் சொல்லி பயப்படாது, நமக்கு துணை நிற்கிறேன். வாசித்து முடிச்சிடலாமா? ஏசாயின் புத்தகம் 41:13 13 நம்மளுக்கு கட்டாயம் இந்த நாளிலிருந்து நம்ம அருமையான ஒவ்வொரு சபை மக்களுக்கும் கர்த்தர் துணையா இருப்பார். ஆனா ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் இஸ்ரேல் மக்களை போல அவங்களை கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், மோசை போல உண்மையுள்ளா இருக்க வேண்டும். மூன்றாவது என்ன செய்யணும், தாவீதை போல தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். நான்காவதாக பரிசுத்த பவுலை போல ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தர் கர்த்தர் அர்ப்பணிப்போமா?
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோப் என்னும் பூச்சியே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரைஸ் அல்லாஹ். இந்த நாளில் கூட அன்புக்குரியவர்களே, நான்கு விதமான காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசினார். இஸ்ரவேல் என்ற தன்னுடைய ஜனத்திற்கு கர்த்தர் துணையாக இருந்தார். காரணம், அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நாமும் கூட இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி பார்த்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் துணையாக இருப்பார். இரண்டாவது, மோசேக்கு கர்த்தர் துணையாக நின்று பார்வோனின் பட்டயத்திற்கு மோசேயை தப்புவித்தார். அதற்கு காரணம், மோசே தன் வாழ்க்கையில் கர்த்தருடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவராக இருந்தார். நாம் கேட்போமா, ஆண்டவரே எனக்கும் உண்மையுள்ள ஒரு இருதயத்தை தாரும். ஆண்டவரே எல்லாம் சிறு ஜபம் செய்து முடிக்க போகிறோம். ஆண்டவரே எனக்கு உண்மையை தாரும், உண்மை உள்ளவனாக என்னை மாற்றும் ராஜா, உண்மை உள்ளவளாக என்னை மாற்றும் ஐயா, எனக்கு நீர் துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்போமா? மூன்றாவதாக, தாவீதுக்கு கர்த்தர் துணை நின்றார். காரணம் என்ன? தாவீது இரவும் பகலும் கர்த்தருடைய வேத வசனத்தை தியானம் செய்தார். படுக்கையிலே கூட கர்த்தரை அவர் தியானம் செய்தார். நாம் கர்த்தருடைய வசனத்தை விருப்பத்தோடு வாஞ்சையோடு தியானிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். இறுதியாக, ஊழியம் செய்த பரிசுத்த பவுலடிகளுக்கு ஆண்டவர் துணை நின்றார். பிரசங்கம் நிறைவேறுவதற்கு, சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு அவர் துணை நின்றார். இன்றைக்கு யாரெல்லாம் நம்மால் முடிந்த அளவுக்கு கர்த்தருடைய வசனத்தை வார்த்தையை ஜனங்களுக்கு எடுத்துச் செல்கிறோமோ கர்த்தர் நமக்கு நிச்சயம் துணையாக இருப்பார். இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோமா? ஆண்டவரே என்னால் முடிந்த அளவுக்கு உம்மை பற்றி கேள்விப்படாத ஜனங்களுக்கு, உம்மை பற்றி தெரியாத மக்களுக்கு நான் இருக்கின்ற சூழ்நிலையிலே உம்மை அறிவிக்க என்னை அர்ப்பணம் செய்கிறேன். ஆண்டவரே யார் நமது காரியமாய் போவான் என்று சொல்லி கர்த்தருடைய ஏக குரல் இன்றைக்கும் துணிந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு நாம் சொல்லுவோமா, ஆண்டவர் இதோ அடியேன் இருக்கிறேன், இதோ என்னை அனுப்பும். ஆண்டவரே உம்மை பற்றி ஜனங்களுக்கு, சகல சிருஷ்டிகளுக்கு உம்மை பற்றி அறிவிக்க என்னை அனுப்பும். ஆண்டவரே ஆய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? வேலை செய்து கொண்டே நான் உம்மை பற்றி சொல்கிறேன், படித்துக் கொண்டே நான் உம்மை பற்றி சொல்கிறேன், பகுதி நேரமாய் நான் ஊழியத்தை செய்கிறேன், முழு நேரமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன், அப்பா என்னை அதற்கு தகுதிப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம்.

எல்லாரும் படுமா? தேங்க்யூ லார்ட். ஆமென். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்கிறவரே. ஆமென். ஆவியானவரே, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னீர்கள். எங்கள் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவரே, இப்பொழுது நடுவில் இருக்கிறீர் ஐயா. சனங்களை தொடுவீரான், அன்பான திருச்சபையாரை தொடுவீரான். யாரெல்லாம் இப்ப எனக்கு நீ துணையை வர வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறார்கள் ஆண்டவரே.

0: கர்த்தருடைய வல்லமை நம் நடுவில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுதுமாக எல்லாரும் இணைந்து நாம் கேட்க போறோம், ஆண்டவரே நீர் என்னை தொட வேண்டும் ராஜா. எல்லாம் கேட்கலாம், உங்களுக்காக அருமையான சிஸ்டர்களை ஜாம் பண்ண போறாங்க. தகப்பனே என்னை தொடும், எசப்பா என்னை ஆசீர்வதி என்று சொல்லி எல்லாரும் வாய் திறந்து நம்ம ஜாம் பண்ண போறோம். ஆண்டவராய் கர்த்தர் நம்மை தொட போகிறார்.
1: ஸ்தோத்ராண்டவரே துதிக்கிறோம் தகப்பரே, அக்கினி போடுங்க ஆண்டவரே, பரிசுத்தாவின் அபிஷேகம் கர்த்தர் ஆவியானவர் ஆவியானவர் எங்கு உண்டா விடுதலை உண்டு சொன்னீரே ராஜா. எல்லாருமே வல்லமை இறங்கட்டும், அக்கினி மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும் ஆண்டவர். அபிஷேகத்தோட இறப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க கர்த்தரே. ஆவியானவர் எங்க உள்ளத்துல வர வேண்டும், எங்க உள்ளத்துக்குள்ள வர வேண்டும், எங்க உள்ளத்துல நீங்க தங்க வேண்டும் ஆண்டவர. அபிஷேகத்தோட இறப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க, தேவ கிருபையில நிரப்புங்கப்பா. மகிமையான காரியத்தை செய்யுங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கண்ணீரை துடைங்க, கவலை மாற்றுங்க, பிரச்சனைகளா நீக்கிருங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். அவங்க கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க, ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் ஐஸ்வர்ய தரும் சொன்னீரு, ஐஸ்வர்யத்தால் நிரப்பி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை ஆண்டவர் கர்த்தருடைய மகிமையை மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். அக்கினை நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொட வேண்டும் என்று செபிக்கிறோம். என்ன பலவீனத்தில் இருந்தாலும் குணமாக்குங்க ஆண்டவர், குணமாக்குங்க ஆண்டவர. மந்திரம் செய்மணிகள் பெலிசனிகள் எல்லாம் உடைத்து நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க. கர்த்தருடைய வல்லக்கரம் தொட வேண்டும், தொட வேண்டும், தொட வேண்டும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை தாரும், தேவ ஞானத்தை தாரும் ஆண்டவர. அப்பாமே ஸ்தோத்திரம், படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல அப்ப எக்ஸாம் நல்ல மதிப்பெண் பாஸ் பண்ணும் தேவ கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்துல வேலை இல்லாம இருக்கவங்களும் ஒவ்வொரு வாழ்க்கையில் வேலை தர முடியாது செபிக்கிறோம். திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். அப்பா குழந்தை இல்லாத சகோதரி குழந்தை பாக்கத்தை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவர. கற்பத்தின் கனியை கத்தரால கிடைக்கும் சுதந்திரம் சொன்னீரே, நீங்க தந்து உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. கடனால தவிக்கிற மக்கள் கடன் இடைக்க இறக்கம் பாராட்டுங்க ஆண்டவர. நீயோ கடன் வாங்காம அநேக சாதியில் கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே, கடன் கொடுக்கத்தக்கதாக நீர் கிருபை தர முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு கவலைகள் சோர்வுகள் எல்லாவற்றையும் நீக்கிப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். சாவக்கட்டுகள் பாவக்கட்டுகள் வேதனைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் விடுதலையாக்குங்க ஆண்டவர. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரஞ்சர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசல இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும், சொந்த வீடு தாங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு பேரை நீங்க வைத்திருக்க சீஃப் போஸ்டர் எழுதி கொள்ளுங்க ஆண்டவர. மகத்தான காரியத்தை செய்யுங்க. எங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தீங்களே, கோடி கோடி நன்றி ஏசப்பா. எல்லா துதி கனம் மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமை பிள்ளைகளை இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவரையும் முடி ஊழியத்தை இந்த இடத்துல செய்யத்தக்கதாகவும் நமக்களுக்கெல்லாம் ஒரு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக நீர் அந்த நாளிலே உம்முடைய ஊழியத்தை வழி நடத்தி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த மக்களையும் ஆண்டவரே, இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரையும் முடி ஊழியத்துக்கென்று ஆயத்தப்படும்படியாக இந்த நாளிலே குறித்த ஆலோசனையின்படி நீர் ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உம்முடைய ஆவியானுடைய வழி நடத்தல் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் இனிய நாமத்தில் ஒப்பு கொடுத்த மன்றாடுகிறோம் பிதாவே,
3: ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய ஊழியத்தை ஜபத்தாலும் பணத்தாலும் தாங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, Tolbar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Konur, 643101, Nilgiri, South India. Cell phone numbers 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website, HandofJesus.in. God bless you.

0: நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை எதை செய்யுமா? உயர்த்தும். நம்ம அப்புறம் ஏசப்பாட்டை கேட்கிறோம், ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36:7.
1: அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல்,
0: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா? நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்காமலும்
1: அவர்கள் ராஜாக்களோட கூட,
0: அவர் ராஜாக்களோட கூட
1: சிங்காசனத்தில் ஏறவும்,
0: சிங்காசனத்தில் ஏறவும்
1: உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
0: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா? என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நீதி செய்யமானார் கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோடு எப்பவும் கர்த்தரோடு நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் என்னை மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்றும், நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். நான் என் வாழ்க்கையில் எதிரியோ குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமானாக்கும் சொல்லுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார், நம்மளுக்கு உயர்த்துவார். நீதி தம் சனங்களை உயர்த்தும். முதல் அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு, அவரை நோக்கி நம்ம செபிக்கும் போது நம்மளை உயர்த்து. ரெண்டாவது நீதிமான இருந்தா கர்த்தர் நம்மள கட்டாயம் உயர்த்துவார், எல்லா காரியத்திலும் உயர்த்துவார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உபாகம் புஸ்தகம் 6:25.
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்,
0: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்
1: நமக்கு கட்டளையிட்டபடியே,
0: நம்மளுக்கு கட்டளையிட்டபடியே
1: நாம் அவர் சமூகத்தில்,
0: நாம் அவர் சமூகத்தில்
1: இந்த எல்லா கட்டளைகளின் படியும்,
0: எல்லா கட்டளையின் படியும்
1: செய்ய சாவதானமாயிருந்தால்,
0: செய்ய சாமாதானமாயிருந்தால்
1: நமக்கு நீதியாயிருக்கும்,
0: நமக்கு நீதியா இருக்கும். அவர் கட்டளை இல்லாம கை கொள்ளும் போது நமக்கு எப்படி இருக்கும்? அது நமக்கு நீதியா இருக்கும். அப்ப நீதி செய்வது கர்த்தர் தம்முடைய சனத்தை உயர்த்துகிறார். அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் உயர்த்தணும், என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடணும், இடவிடாம செபிக்கணும். ரெண்டாவது வாழ்க்கையில நீதி இருந்த கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். மூன்றாவதாக யார கர்த்தர் உயர்த்துறார் பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 4:10.
1: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
0: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
0: அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக இல்ல, மனிதருக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தா பிரச்சனை இல்ல. யாருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை. ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மள உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது நிச்சயமா கர்த்தர் நம்மள உயர்த்துவார். லூக்காவின் சுவிசேஷம் 14:11.
1: தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்.
0: தன்னைத்தான் உயர்த்துறவனும் தாழ்த்தப்படுவான்.
1: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்.
0: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நானே வந்து உயர்த்தி உயர்த்தி பேச பிரயோஜனம் இல்லை, அதான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம ஆண்டுட்டு ஒண்ணுமே இல்லாண்டவரே, என்னை மாற்றும், எனக்கு எப்படியாவது இருவச்சிங்க, என்னை மாற்றுவாப்ப ஒன்னும் இல்லைன்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. முதல் யார தேவன் உயர்த்துறாரு? ஜெபம் பண்றவங்களை உயர்த்துறாரு. ரெண்டாவது நீதிமான உயர்த்துறாரு. மூன்றாவது யார உயர்த்துறாரு? தாழ்வுள்ளங்களை உயர்த்துறார். ஆண்டு சொன்னாரு தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட்டு சொன்னார். அதே மாதிரி ஆண்டவரை இயேசுக்கு தன்னை தாழ்த்தினாராம். பிலிப்பியர் புஸ்தகம் 2:6-9 கேட்போமா.
1: அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும்,
0: அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும்
1: தேவனுக்கு சமமாய் இருப்பதை,
0: தேவனுக்கு சமமாய் இருப்பதை
1: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்,
0: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
1: தம்மை தாமே வெறுமையாக்கி,
0: தம்மை தாமே பாருங்க, வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் என்ன செய்ய, தம்மை தாமே வெறுமையாக்கி
1: அடிமையின் ரூபம் எடுத்து,
0: அடிமையின் ரூபம் எடுத்து
1: மனுஷர் சாயலானார்,
0: மனுஷர் சாயலானார்,
1: அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு,
0: மனுஷர் நம்ம சாயலாய் காணப்பட்டு
1: மரண பரியந்தமும்,
0: மரண பரியந்தமும்
1: அதாவது
0: அதாவது
1: சிலுவையின் மரண பரியந்தமும்,
0: சிலுவிலே மரண பரியந்தமும்
1: கீழ்ப்படிந்தவராகி,
0: கீழ்ப்படிந்தவராகி
1: தம்மை தாமே தாழ்த்தினார்,
0: தம்மை தாமே தாழ்த்தினோம். என்ன எனக்கு எனக்கு எல்லாம் அவர் சொல்லியிருக்கார். அவர் வேண்டிக் கொடுத்தா எத்தனையோ தூதர் வந்து அவரை காப்பாத்திருப்பாங்க, எல்லா பிரச்சனையும் மாற்ற முடியாது. ஒரு வார்த்தை சொன்னா மனிதன் ஒண்ணுமே இல்ல. ஆனால் என்ன செய்ய, சிலுவை மரண பரிந்து தன்னைத்தானே என்ன செஞ்சாரா? தாழ்த்தினார்.
1: ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி,
0: தேவன் எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேல என்ன செஞ்சாராம், அவரை உயர்த்தினார். அருமையானவர்கள், உயர வேண்டுமா, நம்ம தாழ்த்த வேண்டும். ஒன்று இல்லைங்கிற உள்ளத்துல எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கலாம், ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, நாம கருத்துல களிமண், உண்மையாவே நம்ம களிமண் தான், நம்ம தேன நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒன்றுமில்லைன்னு சொல்லி நம்ம அப்படி நினைக்கும் போது கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். முதல்ல அவர் செவம் பண்ணும் போது உயர்த்துறார், ரெண்டு நீதிமானமா இருக்கும் போது தேவன் உயர்த்துறார், மூன்றாவதாக தன்னைத்தானே தாழ்த்தும் போது உயர்த்துவார். ஒன்றும் இல்ல ஆண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம தாழ்வையோடு கெஞ்சி கேட்கும் போது தேவன் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். நான்காவதாக தேவன் யார் உயர்த்துறாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 147 சங்கீதம் 6 வசனம்,
1: கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் நாலாவது யார் உயர்த்துறாரு, சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். நமக்கு சாந்த குணம் வேணும் ஆண்டவரே, எனக்கு சாந்த குணத்தை தாருமா ஆண்டவரே. மோசி பார்த்து சொல்றாரு சாந்த குணம் இருந்தாரா. எண்ணாம் புஸ்தகத்துல வாசித்து பாருங்க, எண்ணாம் புஸ்தகம் 12:3 வசனம்,
1: மோசையானவர்
0: பூமியில் உள்ள
1: சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தாரா,
0: மிகுந்த சாந்த குணம் உள்ளவராயிருந்தார். அதனாலதான் தேவனாய் கர்த்தர் அவர் முகமுகமாய் பேசினார். அருமையானவரே, மாண்டு கேட்க வேண்டும், நம்ம பட்டு பட்டு பேசுறது முக்கியம் இல்ல, யாருமே நம்ம பட்டுன்னு பேசக்கூடாது, யாருமே டப்புன்னு பேசக்கூடாது, யாருமே நம்ம கோப்படக்கூடாது. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு, உண்மை போல சாந்த குணத்தை தாரு ஆண்டவரே. மோசி சாந்த குணமா இருந்தாரு, ஏசப்பா நீங்களும் சாந்த குணமா இருந்தீங்க, எனக்கு இந்த சாந்த குணத்தை தாரு அப்படின்னு நம்ம ஆண்டவரை கேட்கணும், எனக்கு சாந்த குணத்தை தாரு ஆண்டவரே. ஆதிபக்தர்கள் எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவர், என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. மோசி சாந்த குணமா இருந்தாரு, நீங்க சாந்த குணமா இருந்தீங்க, எனக்கு அந்த சாந்த குணத்தை தாரு, உண்மை போல என்னை மாற்ற வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாற வேண்டும். என்ன இந்த உலகம் நமக்கு சொந்த இல்ல அருமையானவர்கள், உலகம் நம்மளை கைவிடும், உலகத்தின் வேசவர்னாலே கடந்து போயிருந்த உலகத்தை என்ன பொன் பொருள் எல்லாமே சேர்த்து வச்சாலும் நம்ம ஒண்ணுமே கொண்டு போக முடியாது, ஒன்னும் கொண்டு வந்தது இல்ல, ஒன்னும் கொண்டு போறது ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆதி பக்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல வாழ்ந்தால் மாத்திரம்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்களை போல சார்ந்த குணம், மோசி போல சார்ந்த குணமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். 1 பேதுரு 3:4
1: அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது.
0: தேவனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதா, வெளியேறப்பட்டது சாந்தம் அமைதி. நம்ம இதயத்தில் மறைந்திருக்கும் போது அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது, வேறுபட்டது. நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே சாந்தம் அமைதியுள்ள ஆவியானுக்கு தாரும் ஆண்டவரே, சாந்தம் அமைதியுள்ள ஆவியானுக்கு தாரும் அப்பா, எனக்கு தாரும். நம்ம ஆண்டவரை கேட்டு நான் சாந்தமோ மன தாழ்மையா இருக்கிற வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 11:29 வசனம்,
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்.
0: நம்ம ஆண்டவரை இயேசுக்கு எப்படி இருந்தாரா, சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் சொன்னார்.
1: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
0: என்னிடத்தில்
1: கற்றுக்கொள்ளுங்கள்
0: நம்ம ஆண்டவராக இயேசுக்கு, நம்மளை படைச்சவர், நம்மளுக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன் இடத்துல கற்றுக்கொள்ளுங்க. தேவையான ஆண்டவரே நீர் எப்படி ஆண்டவரை சார்ந்த குணமா இருந்தீங்க, எனக்கு போதியமாப்பா அதுவும் சொல்லி என் நுகத்தங்களை ஏற்றுக்கொண்டு இடத்துல என்ன செஞ்சிருங்க, கற்றுக்கொள்ளுங்க.
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
0: என்னிடத்தில்
1: கற்றுக்கொள்ளுங்கள்
0: கத்துட்டு கேளுங்க ஆண்டவரே, எனக்கு சாந்த குணத்தாரு, நீங்க சாந்த குணமா இருக்கீங்களே, எனக்கு சாந்த குணத்தாரு. சாந்த குணம் அமைதிதான் தேவனுக்கு வெளியே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு. 147 சங்கீதம் 6 வசனம்,
1: கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் யாரை உயர்த்துறாரு, சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். மத யாரை உயர்த்துறாரு, அவரை நோக்கி கூப்பிடுறவங்களை உயர்த்துகிறார். இரண்டாவது நீதிமானை உயர்த்துகிறார், மூன்றாவது தாழ்வு உள்ளவங்களை உயர்த்துகிறார், நான்காவதாக யாரை உயர்த்துகிறார், சாந்த குடும்பங்களை உயர்த்துகிறார். ஏன்னா நம்ம ஆண்டவரை இயேசுகிறது சாந்த மனத்தாழ்மை உள்ளவராய் இருந்தார். நமக்கு சாந்த குணம் கேட்கணும், ஆண்டவரே உங்களை போல என்னையும் சாந்த குணத்தை எனக்கு தாருமப்பா. சாந்த குணங்களை உயர்த்துகிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டு நம்மளால முடியாது, பலத்தினால அல்ல, பரகிருதல் தேவாவினால முடியும். ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரும், உங்களை போல என்னை மாற்றும்னு கேட்கணும். ஐந்தாவதாக கர்த்தர் யார் உயர்த்துறார் பாருங்க, தானியேல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் 30வது வசனம்.
1: பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
0: என்பவர்களை
1: பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான்.
0: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன கர்த்தர் உயர்த்தினார். அவங்க எப்படி இருந்தாங்க, உயர்வதற்கு காரணம் என்ன பாருங்க, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ தேவன் உயர்த்தினார். உயர்வு காரணம் என்ன பாருங்க, 28வது வசனம், தானியேல் புத்தகம் 3வது அதிகாரம் 28வது வசனம்.
1: அப்பொழுது நெபுகாத்நேச்சார் வசனித்து
0: சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ
1: என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
0: தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
1: அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர
0: வேறொரு தேவனையும்
1: சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி
0: தங்களுடைய சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால்
1: அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை
0: என்ன செஞ்சிட்டாரு, விடுவித்தார். ஹல்லேலூயா. நம்ம தேவனையே நம்ப வேண்டும், எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நம்ம தேவனை மாத்திரம் நம்ப வேண்டும், நம்ம இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும். என்ன பிரச்சனை, என்ன பத்திரம் வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்ன செஞ்சாங்க, அக்கினியில தூக்கி போட்டாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் நம்பினாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளை என்ன செய்யல, தள்ளிட்டாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளைய தள்ளி தேவனை மாத்திரம் என்ன செஞ்சாங்க, நம்பி இருந்தாங்க. அருமையானவர்களே, நம்மள அதனால அந்த நாளுக்குள்ள வந்து விட்டோம். என்ன செய்யப்போற நம்ம வாழ்க்கையில, கர்த்தரை மாத்திரம் நம்ப வேண்டும். ராஜாவுடைய கட்டளை தள்ளிவிட்டு தேவனை மாத்திரம் நம்பினார்கள். ஹல்லேலூயா. நீங்க அப்படி இருப்பீங்களா, எந்த சூழ்நிலையும் கர்த்தரை மாத்திரம் நம்ம சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுகிறது மாத்திரமே சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கட்டாயம் நம்மளை தேவன் உயர்த்துவார். 39வது சங்கீதம் 7வது வசனம்.
1: இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
0: நீரே நம்பிக்கை. ஹல்லேலூயா. இது வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம்னா, இப்ப ஆண்டவராக இயேசுகிறது நோக்கி செவிக்க போறோம். நம்ம தேவைகளை அவற்றை சொல்லலாம். எங்களை அன்பாரியை சித்து வழி நடத்துற எங்களை பரம தகப்பனை கோடான குடி ஸ்தோத்திர ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வங்க, நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களா இருப்பதுங்களை செய்யுங்க. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகி மூடி கொள்ள முடியாது செவிக்கிறோம். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அப்பாவை ஸ்தோத்திரம். சத்தியமும் கிருபையும் அவர்களை விட்டு விலகாதிருக்க கிருபை தர முடியாது செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. நன்மையான என் தெய்வம் பூர்ணமான எந்த வரமும் கர்த்தருக்கு இறங்குவதும் சொல்லிடுறப்பா. அன்றைய வாழ்க்கையில அதிசயங்களா இருக்கு எங்களை செய்ய ஆசீர்வச்சு உயர்த்துங்க ராஜா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவிலும் ஆற்றலும் சிறந்துலகணும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க எஸ்அப்பா, எஸ்அப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, எந்த மந்திரம் செவினிருந்தாலும் விடுதலை செய்யப்பா. அப்பா ஆமை ஸ்தோத்திரம். உமா பார்க்கக்கூடிய பிரகாசம் மனக்கண்களை தந்துட முடியா செவிக்கிற ஐயா. ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க எஸ்அப்பா. தகப்பறையுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோமையா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கண்ணீர் ஓடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. எல்லா முகத்துல கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, துடைக்க முடியாது செபிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும் அப்பா ஆண்டவரே. அப்பா அவன் நோக்கி கெஞ்சிரும், டைராய்டு குணமாக்குங்க சப்பா, நரம்பு பேரவீனத்தை குணமாக்குங்கப்பா. பரலோக பிதாவே மே நோக்கி கெஞ்சிரும், பெரும்பாடு மக்களை யாருந்தாலும் சுகமாக்கிருங்கப்பா. கத்துடைய கிருபை தாங்கட்டும் ஐயா. அப்பா வயிற்றுல கட்டி குணமாக்கும், நெஞ்சில் உள்ள கட்டி குணமாக்கும். அடுத்ததுங்களை அதிசயங்கள் செய்யுங்க, உள்ளத்திலையும் வெளிரங்கமாக செய்யுங்க சப்பா. ஆண்டவரே சுகமாக்குங்கப்பா, குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும் ஐயா. தகப்பனே, ஒவ்வொரு மலை ஒரு வல்லமை அனுப்பி குணமாக்க முடியாச்சு வைக்கிறோம் ஐயா. தந்திரம் செய்வனைகள் எல்லாம் அழித்து நிர்மணமாக்கி போடுங்க சப்பா. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும். சமாள் இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சனை மாற்றணும். குடிக்கிற மக்கள் விடுதலை செய்யணும். வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஐயாமை துதிக்கிறோம். தகப்பனே, பிள்ளைகள் திருமணம் ஆகலன்னு சொல்லி கலைஞர்கள் குடும்பங்களை திருமணம் நடக்கணும் ஐயா. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்பா. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்கிற மக்களுக்கு வெற்றி கொடுங்க ஐயா. பெரிய குடும்பம் அணைக்கணும் அப்பா. அமை ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கி இல்லாச அவளுக்கு குழந்தை பாக்கி தரணாண்டவரே அப்பா. தேவனே தேவனே, உண்மை நம்பியிருக்கிற மக்களை ஒருபோது வெக்கப்பட்டு போகாது செய்யுங்க ஆண்டவரே அப்பா. அவங்களுடைய வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நீங்கள் அப்படி செய்ப்பருக்கா ஸ்தோத்திரம். எல்லார் பேரையும் சீஃபஸ் எழுதிக்கொள்ளும். எல்லா துதிகன மகிமுக்கு செலுத்துறோம். யஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சிருவோம் பரமபிதாவே. ஆமே. கத்திரம் சேர்த்தை கேட்ட கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpalms@gmail.com. harvestpalms@vsnl.net.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, God bless you.

0: மற்றவங்க வியாதிய குணமா கொடு. செபத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வரங்கள் வேணும், வல்லம் வேணும், குணமாக்குற வல்லம் வேணும்னு சொல்லி ஆண்டவர் கேட்கணும். எனக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை அதுதான், வியாதியை குணமாக்குமோ.
1: பிசாசை துரத்தும்படி,
0: பிசாசை துரத்தும்படி
1: அவர்கள் அதிகாரம் உடையவளா இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார்.
0: அதிகாரம் நம்மள சும்மா சாதாரண ஏற்படுத்தல தேவன், எதுக்கு ஏற்படுத்திருக்க? நம்மள அதிகாரம் உடையவளா இருக்கிறதுதான் தேவன் நம்மள ஏற்படுத்திருக்கிறாரு. பிசாசு துரத்து நோய்களை குணமாக்கணும், நம்ம மற்றவங்களுக்கு ஆண்டவர் பத்தி சொல்லணும், அதுக்குதான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 15:18
1: புறச்சாதியாரை,
0: புறச்சாதியாரை
1: வார்த்தையினாலும்,
0: வார்த்தையினாலும்
1: செய்கையினாலும்,
0: செய்கையினாலும்
1: கீழ்படிய பண்ணும்படிக்கு,
0: வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்படும் பொருட்டு
1: அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும்,
0: அற்புதம் அடையாளம் பலத்தினாலும்,
1: தேவ ஆவியின் பலத்தினாலும்,
0: தேவ ஆவியின் பலத்தினாலும்,
1: கிறிஸ்துவானவர்,
0: கிறிஸ்துவானவர்
1: என்னை கொண்டு நடப்பித்தவைகளை,
0: என்னை கொண்டு நடப்பித்தவைகளை
1: சொல்வதும் அல்லாமல்,
0: சொல்லுவதும் அல்லாமல்
1: வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை,
0: வேறொன்று சொல்ல துணிவதில்லை. பார்த்தீங்களா, அற்புதம். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை என்ன செய்யணும்? மற்றவங்க மத்தியில் நம்ம நம்மளை கொண்டு தேவன அற்புதம் செய்யணும், அடையாளங்களை செய்யணும், நம்மளை கொண்டு அநேக வியாதிகள் பலவீனங்களை குணமாக்கணும். அதுக்கு தான் தேவன் நம்மளை அனுப்பியிருக்கிறார். முத கர்த்தர் எதுக்காக தெரிஞ்சு கொண்டாரு? ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரெண்டாவது கர்த்தர் தெரிஞ்சு நோக்கம், கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்யணும். கர்த்தர் நம்ம செய்த நன்மைகளை, அன்பு, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பாராட்டின ஆசீர்வாதம் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். நம்ம எப்போதும் தேவனோடு கூட இருக்கணும். அது மாத்திரல, மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும், வியாதியை சுகமாக்கணும், பிசாசை துரத்தணும். அல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் நம்மளை தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. நம்ம செய்யறோமா யோசித்து பாருங்க. நம்ம உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, இது போகுது அப்படின்ட்டு இருக்கிறோமா? கர்த்தருக்கு எதையாவது நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, எபேசியன் புஸ்தகம் 1:4
1: தமக்கு முன்பாக,
0: தமக்கு முன்பாக
1: நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்,
0: அன்பில பரிசுத்தம் உள்ளவர்களும்,
1: குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு,
0: குற்றம் இல்லாதவரை இருப்பதற்கு
1: அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே,
0: உலக தோற்றத்துக்கு முன்னே
1: கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே,
0: கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொள்ள. நம்ம எப்படி இருக்கணும்? அன்பில குற்றம் இல்லாதவர்கள் இருக்கணும், அன்பா இருக்கணும். வேற என்ன செய்யக்கூடாது? குற்றம் இல்லாம பரிசுத்தமா இருக்கணும். யார் நம்மள குற்றம் கண்டுபிடிக்காத விடுக்கி இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய. உலகம் எப்ப தெரிஞ்சிட்டேன் நம்மள இல்ல, உலகம் தோற்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிட்டேன். எவ்வளவு ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா, எவ்வளவு பெரிய பாக்கியம். உலகம் தோன்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிட்டாரு. 3:5-6
1: பிரியமானவனே,
0: பிரியமானவனே
1: நீ சகோதரருக்கும்,
0: சகோதரருக்கும்
1: அந்நியருக்கும்,
0: அந்நியருக்கும்
1: செய்கிற யாவற்றையும்,
0: செய்கிற யாவற்றையும்
1: உண்மையாய் செய்கிறாய்,
0: உண்மையாய் செய்கிறாய்.
1: அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து,
0: அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து
1: சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள்.
0: சபைக்கு முன்ன என்ன செஞ்சாங்களாம்? அவங்க உண்மையான அன்பு குறதை பத்தி சபைக்கு முன்னால எல்லாரும் சாட்சி சொல்லலாம். அத நம்ம அன்பு குறை உள்ளத்திலோன்னு உதட்டோடு இருக்கக்கூடாது. உள்ளத்துல அன்பா இருப்போம், வெளியே வந்து ஒரு மாதிரி இருப்போம். சிலர் உள்ளத்துல ஒரு மாதிரி இருப்பாங்க, வெளியே வந்து ரொம்ப அன்பா பேசுற மாதிரி இருப்பாங்க. அவங்க அன்பை பத்தி சபையில இருந்து சாட்சி சொன்னாங்களாம், அவங்க உண்மையா இருந்தாங்களாம். நம்ம அன்புல குற்றம் இருக்கவே கூடாது. அப்படி ஒரு அன்பு குற்றம் தான் தேவன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. முத கத்துறது தெரிஞ்சாரு, ரட்சிக்கப்படுது. ரெண்டாவதாக ஆண்டு புண்ணியங்களை எல்லாருக்கும் அறிவிக்கிறதுக்காக. மூன்றாவது, நம்ம அன்பில பரிசுத்தமும் குற்றம் இல்லாத எப்ப தெரிஞ்சிட்ட நம்மள இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிஞ்சிட்டாரு. யோவான் சொல்றாரு, அந்த சபை மக்கள் எப்படி இருந்தாங்களா? அன்பில உண்மை உள்ளவர்களா இருந்தாங்க. சில எல்லாம் சொல்லுவாங்க, நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாம், எவ்வளவு செஞ்சிருக்கேன்னு வாங்க. இவர் என்ன செய்யற? யோவான் வந்து அவங்க சபை மக்களை பத்தி சொல்றாரு, பாரு நீ செய்யற யாவற்றையும்
1: உண்மையாய் செய்கிறாய்.
0: பத்திகள் உண்மையாய் செய்யறாங்க. நம்ம எல்லாம் என்ன செஞ்சிடறோம்? கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு செஞ்சிட்டோம்னா இவங்களுக்கான எவ்வளவு செஞ்சிருக்கேன், செஞ்சு என்ன கிடைச்சிச்சு எனக்கு? கிடைச்சிட்டு இதுதான் கிடைச்சிச்சு. என்னெல்லாம் உங்களுக்கு செஞ்ச, எப்படிலாம் செஞ்ச, நம்மளே சொல்லி கட்டிடுறோம். ஆனா யோவான் சொல்றாரு, அவங்க சபை மக்களை பார்த்து அவங்க செய்யறதெல்லாம் எப்படி செஞ்சாங்களா? உண்மையா செஞ்சாங்க. நம்ம உண்மையா செய்யறோமா? அருமையான கொஞ்சம் உள்ள தளசி பாருங்க. நம்ம வெளியே ஒரு பேசுறோம், உள்ளத்துல ஒன்று பேசுறோம். அவங்க செய்யறதெல்லாம் எப்படி செஞ்சாங்களா? உண்மையா செஞ்சிருக்காங்க. நம்ம செஞ்ச ஒரு சின்ன ஒரு காரியம் செஞ்சுட்டா அது எத்தனை தடவை சொல்லி காமிப்போம்? நிறைய தடவை சொல்லி காட்டிடுவோம். நிறைய தடவை நிறைய பேர் காணிக்க கொடுத்த கூட பின்னால் போய் சொல்லிடுறாங்க. காணிக்கு யாருக்கு கொடுக்கறோம்? காணிக்கு யாருக்கு கொடுக்கறோம்? அது கூட நிறைய பேர் நினைச்சிருக்க பின்னால் போய் எப்படிலா நான் அவ்வளவு செஞ்சுறேன் இவ்வளவு செஞ்சுறேன் அவ்வளவு செய்யறேன். கத்துடி வேதம் சொல்லுது வலதுகை சேருது இடதுகைக்கு தெரியக்கூடாது. நிறைய பேர் நம்ம அப்படி இருக்கிறதே இல்லை, செய்யறோம் எதை செய்யறோம் இதை செய்யறோம் அதை செய்தேன் பின்னால் போய் சொல்லிடுறோம். ஆனா யோவான் காலத்தில் இருந்த சபை மக்கள் என்ன செஞ்சாங்களா, அவங்க செய்யறது எப்படி செஞ்சாங்களா, உண்மையாய் செய்தாங்க. யார் சாட்சி கொடுக்கிறார், அவங்க சபை மக்களை பார்த்து அவரு சாட்சி கொடுக்கிறாரு. ஹலேலூயா. நம்ம வாழ்க்கை அப்படி மாற வேண்டும். அஞ்சு பீசா கொடுத்தா கூட கத்துட்டு தானே கொடுக்கிறோம், அது வந்து யாருக்கு என்ன செஞ்சிருக்கு, வலதுகை செய்யறது இடதுகைக்கு தெரியும். நம்ம யாருக்கு சின்ன உதவி செஞ்சாலும் அதை நம்ம சொல்லி காட்டக்கூடாது. அது சொல்லி காட்டிட்டா அது உங்களுக்கு பலனே இருக்காது. சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல உங்களுக்கு பலன் இருக்காது. சின்ன காரியம் செஞ்சாலும் சரி, பெரிய காரியம் செஞ்சாலும் சரி, அதை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது. இல்லை செய்யாமலே இருந்துடலாம், அதோட என்ன செஞ்சிடலாம் சொல்லுங்க, அதோட செய்யாமலே இருந்துடலாம். செஞ்சிட்டு செஞ்சிட்டு நம்ம சொல்லி காட்டுறதோட அதோட செய்யாமலே இருந்துடலாம். சொல்லிட்டோம்னா அந்த உதவி என்ன செய்யலாம், ஒண்ணுமே இல்லாமல் போயிடுது. எதை செய்தாலும் மனப்பூர்வமா செய்யணும், அது உண்மையா செய்ய வேண்டும், உண்மையான அன்பு கூற வேண்டும். அதுக்குத்தான் தேவராய் கத்த நம்மள என்ன செய்யறது, உள்ளக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவனாய் கர்த்தர் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்மளை தெரிந்து கொண்டார். பரிசுத்தமும் குற்றம் அற்றவளா இருக்கிறது கர்த்தர் நம்மள தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. நம்ம அன்பு உண்மையா இருக்க வேண்டும். வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு பேசினா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். எதை செய்தாலும் கர்த்தருக்காக நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம், உள்ளத்தை அலசி பார்ப்போம். அலசி பார்த்து இன்னைக்கு நம்ம கர்த்தர் ஒப்பு கொடுப்போம். ஒன்னு குறைந்த புஸ்தகம் 1:8
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே,
0: நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே
1: நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி,
0: குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி
1: முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார்,
0: அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பா, ஆண்டவரே குற்றம் சாட்டப்படக்கூடாது, ஆண்டவரே என்னை முடிவறிந்து ஸ்திரப்படுத்துமே, என்னை மாற்றும் சொல்லி நம்ம கர்த்தரை கேட்போம். அதுக்குத்தான் தேவனை கர்த்தர் உலகம் தோற்றதுக்கு முன்னாலேயே கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தமும் எப்படி வாழ நம்ப, பரிசுத்தமும் குற்றமற்றவர்களா வாழ வேண்டும். இந்த உண்மையான அன்பு கூற வேண்டும். உள்ளத்தில் ஒன்று வெளியொன்று இருக்கவே கூடாது, உண்மையான அன்பு கூற வேண்டும். அதுக்குத்தான் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சாரு, குற்றம் சாட்டப்படா இருக்கு. கர்த்தர் முடிவரை நம்மள ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 12:41
1: யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு,
0: யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு
1: நினைவே பட்டணத்தார்,
0: நினைவின் பட்டத்தார்
1: மனம் திரும்பினார்கள்,
0: மனம் திரும்பினார்கள்.
1: இதோ
0: இதோ

0: பெரியவர் இங்கே இருக்கிறார்,
1: யோனாவிலும் பெரியவர் ஆண்டவர் இயேசுக்கு நம்ம நடுவில் இருக்கிறார், இங்கே இருக்கிறார்.
0: அதனால் நியாய தீர்ப்பு நாளிலே,
1: நியாய தீர்ப்பு நாளிலே
0: நினைவு பட்டணத்தார் இந்த சந்ததியாரோட எழுந்து நின்று, இவர் மேல் குற்றம் சுமத்துவார்கள்,
1: நம்ம கர்த்தருக்குள்ள உண்மையான அன்பு இல்லாம, உண்மையான பரிசுத்தம் இல்லாம வாழ்வோமானா அந்த நினைவு பட்டத்தை நினைச்சுக்கிறான், நியாய தீர்ப்பு நாளில் எழுந்து நம்ம மேல குற்றம் சாட்டுவார்களாம். அப்பதான் வாசிக்க கேட்டோம், நினைவு பட்டத்தில் எழுந்து உங்க பிள்ளைகள் இப்படி எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம மேல குற்றப்படுத்துவாங்களாம். அதுக்குனால இப்பயே நம்ம உலகத்துல இருக்கும் போது வாழ்க்கையில நம்ம கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கே நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே உண்மையான அன்பு கூறணும், அன்பில பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு குற்றம் சாட்டப்படாத நிறுத்த முடிவரையும் திறப்படுத்தும் அப்பா, என் சரிப்படுத்தும் சொல்லி நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. நான்காவதாக பாக்க புஸ்தகம் 7:6
0: நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார்.
1: நம்மளை எழுச்சிருக்க எல்லா ஜனத்தோட நம்மளை எப்படி தெரிஞ்சிருக்கிறாரு, சொந்தமா இருக்கிறதுக்காக தேவன் நம்ம தெரிஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. முத ஆண்டவராகிய இயேசுக்கு நம்மளை எது தெரிஞ்சாரு, ரட்சிக்கப்படுறதுக்காக தெரிஞ்சு கொண்டார். ரெண்டாவது, நம்ம தேவனுடைய புண்ணியங்கள் மற்றவங்களுக்கு அறிவிக்கிறது. மூன்றாவதாக, நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு நம்ம பரிசுத்தமும் கர்த்தர் வரும்போது அன்பில் பரிசுத்தமா இருக்கிறதுக்காகவும் குற்றமற்ற வாழ்வுக்காக கர்த்தர் தெரிஞ்சிட்டாரு. நான்காவதாக எது தெரிஞ்சுக்கிறாரு, கர்த்தருக்கு சொந்தமான சலம் இருக்கிறதுக்காக கர்த்தர் நம்ம தெரிஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கர்த்தர் சொந்த சலமா இருக்கிறதுக்காக கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறாரு. எபேசியர் புத்தகம் 1:12
0: அவருடைய தீர்மானத்தின்படியே,
1: நாங்கள்
0: முன்குறிக்கப்பட்டு,
1: கிறிஸ்துவுக்குள்
0: அவருடைய சுதந்திரமாகும்படி, தெரிந்து கொள்ளப்பட்டோம்.
1: நம்ம எதுக்காக கர்த்தர் தெரிஞ்சிருக்க, நான்காவதாக கர்த்தருடைய சுதந்திரம், சொந்த சாதியா இருக்கிறதுக்காக. இங்க என்னத்துக்காக தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு, கர்த்தருடைய சுதந்திரமா இருக்கும்படி. ரோமர்ல வாசிக்கிறோம், 8:17 சுதந்திரம்னா அவர் பிள்ளைகளா இருக்கிறோம். வாசிங்க, ரோமர் 8:17
0: நாம் பிள்ளைகளானால், சுதந்திரமாமே,
1: சுதந்திரமாமே. இப்ப நம்ம எப்படி இருக்கோம், கர்த்தருடைய பிள்ளைகளா அவருடைய சுதந்திரமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, பிள்ளைன்னா அவருடைய சுதந்திரம், சொந்த பிள்ளை நம்ம மாத்தி இருக்கிறாரு. அதுக்கு தான் கர்த்தர் நம்ம தெரிஞ்சிருக்கிறாரு. 1 Yohan 3:1-2
0: நாம் தேவனை பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே,
1: பிதாவானவர்
0: நமக்கு பாராட்டின அன்பு, எவ்வளவு பெரியதென்று பாருங்கள், உலகம் அவரை அறியாதபடியினாலே, நம்மையும் அறியவில்லை, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று,
1: இன்னும்
0: வெளிப்படவில்லை,
1: ஆகிலும்
0: அவர் வெளிப்படும் போது,
1: அவர்
0: இருக்கிற வண்ணமாகவே, நாம் அவரை தரிசிப்பதினால், அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
1: அவர் இருக்கிற பரலோகத்தில் அவருக்கு ஒப்பாயிரும், அவரை போலே மாறப்போற. ஹல்லேலூயா. அவர் பிள்ளை நம்ம இருப்பதுனால பரலோகத்தில் எப்படி இருப்போம், அவருக்கு ஒப்பா இருப்போம், அவரை போலே நம்ம இருக்க போறோம். அதுக்கு தான் தேவன் நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா, கர்த்தர் தெரிந்து கொள்றவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். அதுக்கு நம்ம இழந்து போகாதபடி பிசாசன் எத்தனையோ வஞ்சனையை கொண்டு வருவான். அவனுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. எந்த நிலையில பஞ்சித்தாலும் நமக்கு இடம் கொடுக்காத வெடிக்கு நாம ஒவ்வொரு நாளும் செபித்து செபித்து நம்ம என்ன செய்யணும், ஜெயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதுவரை கர்த்தருடைய வார்த்தை கேட்டேன்னா இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பாடியை சித்து வழி நடத்துறங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறமையா. அன்பின் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சூழ்நிலை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். நன்மையான என் தீபம் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியின் பிதாவத்திற்கு இறங்கி வருகிறது. மாறுதல் இல்ல வேற்றுமனை எந்த நிலையில் சொன்னீங்கள் அன்பின் தகப்பனே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சகல நன்மையும் சம்பூர்ணமாக கொடுத்துடல முடியாது செவிக்கிறோம். அப்பாமை ஸ்தோத்திரம். சிங்கி குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தர் தேவடங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்க பரம தகப்பனே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சகல நன்மையும் சம்பூர்ணமாக கொடுத்து அவங்க வாழ்க்கையிலுடைய கண்ணீர்லாம் துடைச்சிருங்க கவலையில்.

0: மாத்திருங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, ரச்சனை சந்தோஷத்தை தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க பிடிச்சிங்க, உன்னத பலத்தில இடக்கட்ட முடியா கெஞ்சுகிறங்க தாவே. ஐயாமை நோக்கி கெஞ்சிரும், ஒவ்வொருவருமே அறிந்து கொள்ளணுமே, அண்டிக்கொள்ளுமே, சார்ந்து கொள்ளே சப்பா. உம்மோடு இணைந்து வாழ இறக்கம் பாராட்ட வேண்டுமா செவிக்கிறோம். பரிசுத்தன் அபிஷேக அளவுலாம் ஊற்றுங்க, பக்கினை போட முடியாது கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவையும் நிறைவேற்றி அவங்களை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் கெஞ்சுகிறோம். நன்மையான காரியத்தை வாழ்க்கையில் செய்து உங்க நாமத்தை மகிப்படுத்தப்பட அன்புக்காக இரக்கத்துக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க எசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன பலவீனாலும் சுகமாக்குங்கப்பா. அப்பா எங்க பலவீனத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு நோய்களை சிறுவர் சுமந்துட்டீங்கப்பா. அப்ப ஒவ்வொரு வியாதி பலவீனங்கள் நோயெல்லாம் நீக்கிப்பட முடியாது கெஞ்சி மண்டாடி கேட்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பெல்லிசனிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்தி செவிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணமாக்காத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத சகோதரி குழந்தை பாய்க்கு தரணும், சம இல்லாத குடும்பத்துல சமாளித்து தரணாண்டவரே, கடன் கண்ணீர் வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை செய்யணும் ஐயா. அப்பாமே ஸ்தோத்திரம், பிரகாசமான கண்ணில திறந்து விடுங்கப்பா, உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரு சுவாமி. அப்பாமே ஸ்தோத்திரம், கண் பார்வை குறைவுள்ளவங்களை கண்ணை தொட்டு சுகமாக்குங்க, காது கேட்காதவங்களுக்கு காது கேட்க உதவி செய்யுங்க சப்பா. ஐயாமை துதிக்கிறோம், என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. ஐயாமை நோக்கி கெஞ்சுகிறோம் அப்பா. தகப்பனே கேன்சர் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, சுகர்ல கஷ்டப்படுற மக்களை சுகர் குணமாக்குங்க. ஐயாமை துதிக்கிறோம், கிட்னி பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்க. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா, குணமாக்குங்க குணமாக்கும் ஐயா, குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. வசன் தனிப்பை குணமாக்கின்னு சொன்னீங்களா ஆண்டவரே, அப்படி ஆய் குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. தலை சுத்து பலவீனம் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம், பெரும்பாடு நாள் கஷ்டப்படுற மக்களுக்கு குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்த முடியாது கெஞ்சிரும். தகப்பனை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா செவிக்கிறோம். தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வித்து உயர்த்துங்க அப்பா. தொழில் ஆசீர்வாதமா இருக்கணும் உங்க நாம மகிப்படுத்தும் அப்பா. கேசில இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா. வாகன வச்சிருக்க மக்களை ஆசீர்விக்க வேண்டும், உங்க நாம மகிப்பிட வேண்டும். கத்துடைய கிருவ கத்துடைய பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம். பரலோக அக்கினி மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம். அற்புதங்கள் அதிசயங்கள் ஒரு ஆட்கையில செய்யுங்கப்பா. நீர் அப்படி செய்யப்படுதாய்க்காய் கோடான கொடி நன்றி. எல்லா துதிகான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் யஸ்பா நமக்கு மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்தை நம்ம செவத்தை கேட்டார், கலங்காதீங்க.
1: என்னோட பேர் ஷாரோன். எனக்கு இடது காது பக்கம் மீங்கி இருந்தது, அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க கண்டிப்பா அதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும், அது பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையில நான் போன் பண்ணி சிஸ்டர் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலயே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு, அந்த கட்டி முழுசா கரைஞ்சு வர கத்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவன் கொடா கொடி நன்றி.
2: கர்த்தனை பரிசுத்தாம ஸ்தோத்திரம். நான் ரெண்டாவது குழந்தை மாசமா இருக்கிறப்ப சுகர் அதிகமா இருந்தது. அப்ப டாக்டருங்க சொன்னாங்க உங்களுக்கு நார்மல் ஆகாது, அதனால நீங்க ஊருக்கெல்லாம் போவேன்னா ஆபரேஷன் பண்ணிட்டா குழந்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அக்கா போன் பண்ணி ஜெபம் பண்ணதுமா சொல்றாங்க அக்கா, டாக்டர் ஜெபம் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அக்கா டெய்லி எனக்காக ஜெபிச்சாங்க. டெலிவரி டைம்ல நல்ல நார்மல் பிரசவத்தை தேவன் கொடுத்தாரு.

0: கொடுத்த தேவன புஸ்தகத்திலும் ஜெபித்தாக்காக்கும் நன்றி.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கு தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங் டெம்பிள், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஊழியத்தை ஜபத்தாலும் பணத்தாலும் தாங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங் டென் பிரிட்ஜ், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம்,
5: தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-24-35. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website is asinkaram.com. God bless you.

0: ஆதியாம புஸ்தகம் 12:2
1: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி
0: உன்னை
1: ஆசீர்வதித்து
0: உன்
1: பேரை பெருமைப்படுத்துவே
0: நீ
1: ஆசீர்வாதமா இருப்பார்
0: யாரப்பா தாண்டவரை கேத்துக்குது சொல்லுகிறார். ஆதியாகமம் 12:1
1: கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி,
0: பாத்தீங்களா, கர்த்தர் யார பத்தி சொன்னார், ஆபிரகாமை நோக்கி, உன்னை ஆசீர்வதிக்கவே பெரிய ஜாதியாக்குவேன் சொல்லி இருக்கிறார். ஆபிரகாம் ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்விக்க வல்லவரா இருக்கிறார். கலங்காதீங்க, உங்கள் வாழ்க்கையில ஐயோ என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையே, என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆபிரகாம் ஆசீர்வதித்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்கள் வாழ்க்கையில் தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்விக்க சித்தம் உள்ளவரா இருக்கிறார். கலங்காதீங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். எண்ணாம் புஸ்தகம் 24:1
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பு தான் கர்த்தருக்கு பிரியம். நம்மளே ஆண்டவராக இயேசுக்கு இஸ்ரவேலை மாத்திருக்கிறார். அவர் ரத்தத்தினாலும் ஒவ்வொரு நாளும் கழுவப்படும் போது நம்மளே இஸ்ரவேலை மாத்துகிறார். என் பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவு நீங்க கேட்டீங்கன்னா போதும், கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பு தான் கர்த்தர் சித்தம். நீங்க ஒவ்வொரு ஆசீர்வாதம் இருப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். நீங்க ஒவ்வொரு ஆசீர்வதிப்பு தான் கர்த்தர் சித்தம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, மதம் மாறணும் அதெல்லாம் எந்த அவசியமே கிடையாது. ஆதியாகம புஸ்தகம் 24:1
1: ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானார் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்
0: பாத்தீங்களா, சகல காரியங்களும் ஆசீர்வித்தாராம். அவருக்கு குழந்தை கொடுத்தாரு, குடும்பத்தை கொடுத்தாரு, அவருக்கு வியாதி இல்லாத வாழ்க்கை கொடுத்தார், நோய் இல்லாத வாழ்க்கை கொடுத்தார், மிருகச்சவங்களை கொடுத்தார், எல்லா காரியமும் அவர் எதெல்லாம் செஞ்சவரோ கயிற்சிற வேலையெல்லாம் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வித்து வந்தார். சகல காரியங்களும் ஆபிரகாம் ஆசீர்வித்த தேவன் தான். உங்களையும் என்னை ஆசீர்விக்க வல்லவராக இருக்கிறார். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை தொடச்சிக்கோங்க, நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க கண்ணீரை தொடச்சிக்கோங்க. ஆபிரகாம் என்ன நல்ல குணம் தெரியுமா? நெகிமியான் புஸ்தகம் 9:8
1: அவன்
0: இருதயத்தை
1: உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, ஆபிரகாம் உள்ள ஆபிரகாம் இருதயத்தில் எப்படி இருந்துச்சா, உண்மை உள்ளார கண்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருதயத்தை பார்க்கிறார். ஆபிரகாம் இருதயம் உண்மை உள்ளவராக இருந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கூட உண்மை நம் வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். நம்ம எத்தனையோ எது எடுத்தாலும் பொய், எது எடுத்தாலும் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா பேசலாம் பொய்யா இருக்கும். ஆனா ஆபிரகாம் இருதயத்தில் உண்மையுள்ள இருந்தாராம். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தராகி தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். அதனால ஆபிரகாம் இருதயம் உண்மையுள்ள இருந்தாரு. வாழ்க்கையில் உண்மையா இருக்கணும், உண்மையுள்ளா என மாற்றும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உண்மை இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்க வேண்டும். நம்ம உண்மையுள்ளாரா இருந்தோம்னா கர்த்தர் ஆசிரிப்பது உறுதி. நீதிமொழியின் புஸ்தகம் 28:20
1: உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: பாத்தீங்களா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். உண்மை உங்க வாழ்க்கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம் சொல்லல, ஆசீர்வாதங்களை பெறுவார். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்மையா இருக்குமானால் நிச்சயமா என்ன செய்வோம், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். நிச்சயமா ஆண்டவராக இயேசுக்கு உங்களை ஆசீர்வதிப்பது உறுதி. உங்கள் வாழ்க்கையில உண்மையா இருக்கா, அதை நீங்க யோசித்து பாருங்க. உண்மையிலன்னா கர்த்தராகி தேவனிடத்தில் உங்களுக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு உண்மை காணப்படும் ஆண்டவர், உண்மை இல்லாதவளா வாழ்றேன் ஆண்டவர், உண்மை இல்லாதான் வாழ்றேன், எனக்கு உண்மையை தாருன்னு சொல்லி உண்மையுள்ள வாழ எனக்கு உதவி செய்யு கேளுங்க. இரண்டாவதாக ஒரு பக்தரை பார்க்கிறோம். ஆதியாம புஸ்தகம் 26:12-13
1: ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான்.
0: அந்த வருஷத்துல 100 மடங்கு ஆசீர்வதித்தார். பாத்தீங்களா,
1: அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து
0: ஈசாக்கு என்ன செஞ்சார், ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து
1: மகா பெரியவன்
0: ஆனார். அருமையானவர்களே, ஆனா ஈசாக்கு ஆசீர்வதிக்க காரணம் என்ன தெரியுமா, ஈசாக்கு என்ன செஞ்சார பாருங்க. ஆதியாம புஸ்தகம் 24:63
1: ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து
0: கர்த்தரை பத்தி தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தார். அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யற ஈசாக்கு விதை விதைத்தார். கர்த்தர் செய்யற ஆசீர்வித்து 100 மடங்கு பெருக பண்ணினார். 100 மடங்கு, 1 மடங்கு பாருங்க, 1 மடங்கு வச்சுச்சாரு, அவர் 100 மடங்கு பெருக பண்ணிறார். நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் வெள்ளாம வேலையிலேயே என் தோட்டத்தை சரியான இல்லையேன்னு சொல்லி கலங்குறோம். ஈசா கிட்ட இருந்த குணம் என்ன குணம்? அவர் சொல்லுவான், சாங்கியால் வழி தேவனை பத்தியே தியானிப்பாரன், கடவுளை பத்தியே தியானித்துக் கொண்டார், இயேசு கிறிஸ்து பத்தி தியானித்துக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து பத்தி தியானித்து பார்க்க வேண்டும். அப்ப தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் என்ன சொல்லி விருத்தி அடைய முடியும். வர வர பழத்தார், ஐஸ்வர்யமானார், 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வித்தார். ஆசீர்வித்தார் அவர் 100 மடங்கு ஆசீர்வித்தாராம். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவனை பற்றியும் தியானிக்க வேண்டும். மேனவளே, இயேசு கிறிஸ்து பத்தி ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலும் ஆசீர்விப்பார். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு, 119:97.
1: உமது வேதத்தில்
0: நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன்,
1: நாள் முழுவதும் அது என் தியானம்.
0: தியானம் பாத்தீங்களா, வேதம் நம்ம பிரியமா இருந்து அந்த வசனத்தை நம்ம நாடு முழுவதும் தியானித்துக் கொண்டே இருப்போமானால் ஈசாக்கு ஆசீர்வித்த தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னை ஆசீர்வப்பது உறுதி. அவர் ஆசீர்வித்தார், அவர் வர வர பழத்தார், ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுத்திருந்தார். அவர் வாழ்க்கையில் என்ன கொடுத்திருந்தாரு? ஆசீர்வதிச்சிருந்தார், பெரிய காரியத்தை செய்தார். உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆபிரகாம் முதலாவது பார்த்தோம், ஆபிரகாம் வாழ்க்கையில உண்மை இருந்துச்சு. கர்த்தர் ஆபிரகாம் சகல காரியங்களை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு வாழ்க்கையில என்ன இருந்துச்சு? தேவனை தியானித்துக் கொண்டே இருந்தார். தேவன் ஈசாக்கு ஆசீர்வித்தார். மூன்றாவதாக யாக்கோபை பார்க்கிறோம், ஆதியம் புஸ்தகம் 32:29.
1: அப்பொழுது
0: யாக்கோபு,
1: உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான்.
0: உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார்.
1: அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி, அங்கே அவனை ஆசீர்வதித்தார்.
0: அங்கே அவரை ஆசீர்வித்தார். யாக்கோபுக்கு என்ன குணம் இருந்தது தெரியுமா? செவிக்க கூடிய குணம் இருந்துச்சு. அவர் செவித்துக் கொண்டிருந்தார், ஆண்டவரே போராடி செவித்தார். நம்ம ஏதோ எனதோ நம்ம செவிச்சிடறோம், அவர் போராடி செவித்தார். வாசித்து பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 32:26.
1: அவர்
0: நான் போகட்டும்
1: பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார்.
0: பாத்தீங்களா, அவருக்கு அந்த அளவு போராடி செவித்தார். அதனால்தான் கர்த்தர் அவர் ஆசீர்வித்தார். அருமையான சகோதரே, சகோதரியே, தாய்மார்களே, தகவல்மார்களே, ஆண்டவராய் இயேசுக்கு நோக்கி போராடி செவிக்க வேண்டும். கண்ணீரோடு செவிக்க வேண்டும். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே சொல்லி நம்ம செய்ப்போமானா நிச்சயமா நம்மளை ஆசீர்ப்பது உறுதி. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை நோக்கி நம்ம போராடி செவிக்க வேண்டும். முதலாவது பார்த்த ஆபிரகாம், அவர் வாழ்க்கையில் உண்மை இருந்தது. இரண்டாவதாக ஈசாக்கு வாழ்க்கையில் தியானிக்கக்கூடிய ஒரு கிருபை அவர் கொடுத்திருந்தார். மூன்றாவதாக யாக்கோபு செபித்துக் கொண்டிருந்தார். ஓசியான் புஸ்தகம் 12:4.
1: அவர் தூதனானவரோடே
0: போராடி மேற்கொண்டார்.
1: அழுது அவரை நோக்கி கெஞ்சினார்.
0: ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி, தேவனாய் கர்த்தரை நோக்கி அழுது கெஞ்சினார். அதனாலதான் யாக்கோபை தேவன் ஆசீர்வித்தார். யாக்கோபு என்று பெயரை மாற்றி இஸ்ரேல் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் பெயரை மாற்றி அவரை ஆசீர்வித்தார். அருமையானவர்களே, நீங்கள் நான் கூட கர்த்தர் போராடி செவிக்க வேண்டும். அது மாத்திர நம்ம வாழ்க்கையில் உண்மை, அவர்களை போல் நம் வாழ்க்கையில் உண்மை காணப்பட வேண்டும். ரெண்டாவதாக ஈசாக்கை போல நம்ம தியானம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நோக்கி தியானம் பண்ணணும். வசனத்தை வாசித்து தியானம் பண்ண வேண்டும். அது மாத்திரல்ல, யாக்கோபை போல போராடி செவிக்க வேண்டும். அழுது கெஞ்சணும். நம்ம செய்ப்போமானால் நிச்சயமா நம் வாழ்க்கையும் தேவன் ஆசீர்ப்பது உறுதி. சரி, இதுவரைக்கும் நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம், ஜெபிக்க போகிறோம். என்னோட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் உண்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவைகளை சந்திக்க முடியாது, ஜெபிக்கிறோம் ஐயா. உன் வாயிலிருந்து ஒரு செல் பிறக்க முடியாது, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன எங்கள் பரம தகப்பனே, ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக ஜீவனாக இருந்து வழி நடத்துங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத விஷயங்களை செய்ய முடியாது. கெஞ்சி மண்டாடி கேட்கிற மாண்டவரே அப்பாமை ஸ்தோத்திர. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கடன் கண்ணீர் வேதனைகளிலிருந்து விடுதலை செய்யுங்க. கஷ்டத்திலிருந்து விடுதலை செய்யுங்க. கவலையிலிருந்து விடுதலை செய்யுங்க. சோர்விலிருந்து விடுதலை செய்யுங்க. துக்கத்திலிருந்து விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. ஆத்மா கண்களை திறந்துடுங்க. அறிந்து கொள்ளமே அண்டிக்கொள்ள உதவி செய்யுங்க சப்பா. உள்ளத்திலையும் வெளிரங்கமா வாழ்க்கையில அற்புதம் அதிசயங்களை செய்ய முடியாது செவிக்கிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. என்ன பலவிந்தாலும் குணமாக்குங்க அப்பா. மந்திரம் செய்வனிகள் பெல்லிசனைகள் ஆற்றி உடைத்து போடுங்க. பிசாசன்கள் அழித்து போடுங்க ஆண்டவரே. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க. சாவத்திருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீர்ல இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்கி தர முடியாது. கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்மை கண்களை திறக்க வேண்டுமா செவிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தர முடியாது கெஞ்சுகிறார் ராஜா. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தை தாரும் அப்பா. குடும்பத்துல சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளத்தை தாரும் அப்பா. அம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. பரலோக பீதாவே இறங்கி அவங்களை ஆசீர்வதிங்க உயர்த்துங்க அப்பா. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. தோட்டத்தில் வெள்ளம் இல்லையன்னு கலங்குற மக்களுக்கு நல்ல வெள்ளம் விளைச்சல தாரும் ஆசீர்வித்து உயர்த்த முடியாச்சு வைக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாச்சு வைக்கிறோம். நன்மையான என் தீபம் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாவத்து இறங்கி வருது. மாறுதல் வேற்றுமனை எந்த நிலநிலை நீரே ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. நானே இல்லா டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க தானப்பா. ஒரு வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது கெஞ்சுகிறோம் ஐயா கெஞ்சுகிறோம் ஐயா. மை துதிக்கிறோம். பிரிந்து குடும்பம் ஒன்னு சேர்க்க வேண்டியா செவிக்கிற ஐயா. பரலோக பிதாவே மை ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைகளெல்லாம் கண்ணூக்கி பாருங்க. எங்கள் வாலிபர்கள் சிறு பிள்ளைகளை கண்ணூக்கி பாருங்க. அவங்களை பாதுகாக்கணும் பராமரிக்கணும் தேவைக்கு அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. படிக்கத்தக்கதாக தெய்வீக ஞானத்தை தாருமியா. ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலும் சிறந்து வழங்கணும். பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. அண்டவரையுமே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டளிட முடியாது செவிக்கிறோம். நீர் ஆசீர்வாதத்தளவங்களை விடுவதில்லை ஆண்டவரை. நீங்க ஆசீர்வித்து தான் ஆக வேண்டி செவிக்கிறோம். பலத்த காரியத்தை செய்யுங்க. பெரிய பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்யுங்க. அண்டவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சிறோம். உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. உங்க மகத்துமலை நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதி கனமாகியமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் மன்றாடி கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்து கேட்டாரு கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000002624 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: Harvest Palms. Harvest Palms is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: என்னோட பேர் ஷரோன். எனக்கு இடது காது பக்கம் மீங்கி இருந்தது. அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க கண்டிப்பா அதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும், அந்த பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையில நான் போன் பண்ணி சிஸ்டர் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலயே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்டி முழுசா கரைஞ்சு வர கர்த்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவனுக்கு கொடா கொடி நன்றி.
5: கர்த்தரே பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நான் ரெண்டாவது குழந்தை மாசமா இருக்கிறப்ப சுகர் அதிகமா இருந்தது. அப்ப டாக்டருங்க சொன்னாங்க உங்களுக்கு நார்மல் ஆகாது, அதனால நீங்க ஊருக்கெல்லாம் போவேன்னா ஆபரேஷன் பண்ணிட்டா குழந்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அக்கா போன் பண்ணி ஜெபம் பண்ணது மாதிரி சொல்றாங்க. அக்கா டாக்டர் ஜெபம் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அக்கா டெய்லி எனக்காக ஜெபிச்சாங்க. டெலிவரி டைம்ல நல்ல நார்மல் பிரசவத்தை தேவன் கொடுத்தாரு.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: கர்த்தர் நீ தந்த வசனம் ஏசாயின் புஸ்தகம் 31:5.
1: பறந்து காக்கிற பட்சிகளை போல,
0: பறந்து காக்கிற பட்சிகளை போல
1: சேனைகளின் கர்த்தர்,
0: சேனைகளின் கர்த்தர்
1: எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார்,
0: எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார்.
1: அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார்,
0: அதை அவர் காத்து தப்ப பண்ணுவார்.
1: அவர் கடந்து வந்து,
0: அதை கடந்து வந்து
1: அதை விடுவிப்பார்,
0: அதை விடுவிப்பார். அவர் எல்லா தீங்கு விளைக்கப்பார். அதுலயே எல்லா வசனமும் அடங்கிச்சு. எல்லா தீங்கு இந்த உலகத்துல வர அத்தனை தீங்குக்கு நம்மளை விளக்கி காக்கிறவ. வெளியே போனா வீட்டுக்கு வந்தாத நிச்சு. அப்படிப்பட்ட ஆபத்தான காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தரை நம்ம அள்ளி கொள்ளும் போது, கர்த்தரோடு நம்ம இருக்கும் போது, கர்த்தரை சரி எல்லா தீங்குக்கு நம்மள விலை காப்பார். நம்ம ஆத்மாவை காப்பார். நம்ம ஆத்மா வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்மா காப்பார். உன் போக்கை வரத்தி இது முதல் என்றென்றைக்கும் காக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் என்ன செய்யற, நம்மள காக்கிற தேவன். ஒரு நாள் மட்டும் காத்துட்டு மத்த நாள விடுற தேவன் இல்ல, என்றென்றைக்கும் நம்மளை காக்கிற தேவன். 91:11 வாசித்து பாருங்க.
1: உன் வழிகளில் எல்லாம்,
0: உன் வழியில் எல்லாம்
1: உன்னை காக்கும்படி,
0: உன்னை காக்கும்படி
1: உனக்காக,
0: உனக்காக
1: தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்.
0: பாத்தீங்களா, வழிகள் எல்லாம் நம்மளை காக்கிறதுக்கு அனுப்பிச்சார். தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். இந்த உலகத்துல எத்தனையோ ஆபத்துகள், விபத்துக்கள், எதுல போனாலும் ஆபத்துக்கள், எங்க போனாலும் ஆபத்துக்கள். பாருங்க, மெட்ராஸ்ல அவங்க நினைச்சு பாத்துருக்கவே மாட்டாங்க. மெட்ராஸ்ல, கடலூர்ல எத்தனையோ ஆபத்துகள், விபத்துக்கள், பயங்கரமான காரியங்கள் நம்ம உலகத்துல நம்ம கண் கூட பாக்குறோம். எத்தனை ஆபத்துகள், எங்க பார்த்தாலும் ஆபத்து, விபத்துகள். ஆனா கர்த்தர் நம்புறவங்களை கர்த்தர் என்ன செய்யற, கட்டாயம் காத்துக்கொள்வார். சரி, நம்மெல்லாம் காக்கப்படணும், என்ன செய்யணும், அதுதான் பார்க்க போறோம். இந்த பொல்லாத நிறைந்த உலகத்துல நம்மெல்லாம் காக்கப்படணும், என்ன செய்யணும், அதுதான் நம்ம இப்ப முதலாவது நம்ம பார்க்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:10.
1: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை,
0: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை
1: நீ காத்து கொண்டபடியினால்,
0: காத்து கொண்டபடினால்
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை,
0: பூமியில் குடியிருக்கிறவர்களை
1: சோதிக்கும்படியாக,
0: சோதிக்கும்படியாக
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்,
0: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
1: வரப்போகிற
0: சோதனை காலத்திற்கு, சோதனை காலத்துக்கு
1: தப்பும்படி,
0: தப்பும்படி
1: நானும் உன்னை காப்பேன்,
0: நானும் உன்னை காப்பேன். அப்ப என்ன செய்யணும், இந்த பூச்சக்கர உலகம் முழு வருகிற சோதனை காலத்துல கத்திரி செய்யணும், காக்கூட செய்யணும். தேவண்ட வாசன் தம் இதயத்துல வைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். கேக்குறதுக்கு மாத்திரல, பைபிள் வாசிக்கிறது மாத்திரல, டிவியில கேக்குறோம். எத்தனையோ வசனங்கள் இப்ப தேவனை கர்த்தர் கிருவியா கொடுத்து கொண்டிருக்கிற, எந்த டிவியை திறந்தாலும் தேவண்ட வசனம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ரேடியோவில் இப்ப எல்லா இடத்துலயும் வெளியே கொண்டு கொடுத்துருக்குது. நம்ம என்ன செய்யணும், இந்த வசனத்தை என்ன செய்யணும், காத்துக்கொள்ள வேண்டும். வசனத்தை நம்ம காத்துக்கொள்ளுமானா இந்த பூமி எங்கு வரப்போற எல்லா சோதனை காலத்திலும் கர்த்தர் நம்மள காத்துக்கொள்வார். எத்தனையோ சோதனைகள், பயங்கரமான காரியங்கள் இவ்வளவு உலகத்தில் நடக்க போகுது. அப்படிப்பட்ட சோதனைகளின் காலத்திலும் கர்த்தர் நம்ம காத்துக்கொள்ள, தேவண்ட வாசனம் உள்ளத்துல காத்து வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை கூட நம்ம கேட்டுட்டு மாற்றோம் காதுல, ஒரு காதுல கேட்டு மாற்றோம் காதுல விட்டுறக்கூடாது. வசனத்தை நினைச்சு இதயத்துல பதித்து வைக்க வேண்டும். லூக்கால் சுவிசேஷம் 8:15.
1: நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள்,
0: நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள்
1: வசனத்தை கேட்டு,
0: வசனத்தை கேட்டு
1: அதை உண்மையும் நன்மையுமான,
0: அது உண்மையும் நன்மையுமான
1: இருதயத்திலே காத்து,
0: இருதயத்திலே காத்து
1: பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
0: பொறுமையுடன் பலன் கொடுப்பவராக இருப்பார்கள். நம்ம வசனத்தை எங்க வச்சு காத்துக்கணும், இருதயத்துல வைத்து காத்துக்கொள்ள வேண்டிய. நிறைய பேர் வசனத்தை எடுத்து நோட்ஸ் எடுப்பாங்க, அப்புறம் நோட்ஸ் எடுத்தாங்கன்னா அதோட சரி போய் திறந்து பார்க்க மாட்டாங்க. அந்த வசனத்தை எங்க வச்சுக்கு, நம்ம இதயத்துல காத்து வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசி நாள்ல வாழ்றோம். வசனம் இல்லைன்னு சொன்னா இனிமேல் வர நாட்கள்ல நம்ம என்ன செய்ய முடியாது, தப்பி வைக்க முடியாது. வசனத்தை நம்ம இதயத்தில் வைத்து காத்துக்கொள்ள வேண்டும். அல்லது வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசிக்கும் போது திட்டம் தெளிவா சொல்றாரு, என் பொறுமை குறித்து சொன்ன வசனத்தை காத்துக்கொள்வீங்கன்னா பூச்சக்கரம் எங்கு வரப்போற சோதனைக்கு உங்களை காத்து தப்பு வைப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. நம்ம தேவனுடைய வசனத்தை இதயத்துல காத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதயத்தில் எழுதி வச்சுக்கணும், நோட்ல எழுதி வச்சா விட்டுருவோம். நோட்ஸ் எத்தனை நோட்ஸ் எடுத்தாலும் நம்ம அன்னைக்கு கூட விட்டுருவோம், அவ்வளவுதான், திரும்பி பார்க்கவே மாட்டோம். ஆனா நம்ம இதயத்துல பதித்து வைக்க வேணும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே என் இதயத்தில் வசனத்தை என் இதயத்தில் எழுதி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். உபாங் புஸ்தகத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 11:19 வாசித்து பாருங்க.
1: நீங்கள் என் வார்த்தைகளை,
0: என் வார்த்தைகளை
1: உங்கள் இருதயத்திலும்,
0: உங்கள் இருதயத்திலும்
1: உங்கள் ஆத்மாவிலும்,
0: உங்கள் ஆத்மாவிலும்
1: பதித்து,
0: பதித்து வசனத்தை கேட்டுட்டு நம்ம இங்கே விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரையும் வசனத்தை என் இருதயத்திலும் என் ஆத்மாத்திலும் பதித்து வைங்க ஆண்டவரையும் சொல்லி கேட்கணும். வசனம் நம்ம உள்ளத்துல இருந்தாதான் இனிமேல வரப்போற தேங்குக்கு பல்லாப்புகள்லாம் தேவனுக்கு எத்தனை நாள் பாதுகாக்க முடியும்? மத்தேயு சுவிசேஷம் 13:19.
1: ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும்
0: உணராதிருக்கும் போது
1: பொல்லாங்கன் வந்து
0: அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை
1: பறித்துக் கொள்கிறான்.
0: பாத்தீங்களா, வசனத்தை கேட்டு இது எனக்குத்தான் ஆண்டவர் என்னோடு பேசுறீங்கன்னு சொல்லி நம்ம உணர்ந்து ஆண்டவர் நம்ம ஒப்பு கொடுக்காட்டா, சரி பொல்லாங்கன் வந்து என்ன செஞ்சானா, வசனத்தை பறித்து கொண்டு போயிடுறான். ஆமாண்டவரே, எனக்கு தான் ஆண்டவரே, நான் எனக்கு தான் இந்த வசனம் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தை கேட்கும் போதே நம்ம உள்ளத்துல ஒப்பு கொடுத்து, தேவனே எனக்கு இருக்க என்னுடைய குறைகளா மன்னிங்க, குற்றங்களா மன்னிங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது இந்த உணர்வை தரணும். அதுதான் சங்கீதக்காரர் கேட்கிற, ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும். சங்கீத 119:34 வசனத்தை வாசித்து பாருங்களேன். நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரு. ஆண்டவரே தரமாட்டேன், நம்ம கேட்கணும். வாசித்து பாருங்க, 119:34.
1: எனக்கு உணர்வை தாரும்.
0: நம்ம உணர்வை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும். ஆண்டவரே எனக்கு இந்த வசனத்துக்கு உணர்வை தாரு இயேசப்பா.
1: அப்பொழுது நான் உம்முடைய வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன்.
0: பாத்தீங்களா, நம்ம வசனத்தை உணர்ந்தாதான் அப்பதான் மேனிச்சு முடியும், கர்த்தருடைய வேதத்தை நம்ம கை கொள்ள முடியும். உணர்வை தாரும் ஆண்டவரே, என்னோட நீ பேசணும் ஆண்டவரே, வசனம் என்னோட பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். உணரும் போது இந்த வசனம் என்ன பிசாசாவை எடுத்துக்கொள்ள போக முடியாது. நம்ம உணர்வுகளாக இருக்கும்போது தான் பொல்லாங்க நினைச்சு நம்ம இதயத்தில் வசனத்தை என்ன செஞ்சிடறான், பறித்து கொண்டு போயிடுறான். நம்ம வசனத்தை கேட்டு உணர்ந்து கர்த்தர் அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே உங்க வசனம் உள்ளத்தில் எழுதித்தாரும். நம்ம வசனத்தை ஒண்ணு கூட நம்ம மறக்கூடாது ஆண்டவரே, நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 4:20-21.
1: என் மகனே
0: என் வார்த்தைகளை கவனி.
1: என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள்.
0: வசனத்தை எங்க வச்சு காத்துக்கொள்ளும்? நம்ம இருதயத்துல காத்துக்கொள்ளும். பைபிள் நம்ம கையில இருக்கு, உண்மைதான். நம்ம நோட்ஸ் எடுக்காத மறந்துடுறோம். ஆனா வசனத்தை எங்க வச்சு காத்துக்கொள்ளும்? இருதயத்துக்குள்ள காத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்க முடியும். நம்ம வரக்கார காலங்களுக்கு தப்பு வைக்க முடியும். வரப்பற பொல்லாங்கு நிறைந்த உலகத்துல வாழ்றோம். வரப்பற சோதனைகளுக்கு நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே வசனத்தை இறுதியத்தில் எழுதி கொடுங்க. ஆண்டவரே ஒரு வசனம் கூட நம்ம மறக்க கூடாதப்பா, என் இறுதியத்தில் எழுதித்தாருன்னு சொல்லி. யோபின் புஸ்தகம் 23:12.
1: அவருடைய வாயின் வார்த்தைகளை
0: எனக்கு
1: வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன்.
0: ஆகாரத்தை பார்க்கிலும் தேவனுடைய வசனத்தை என்ன செஞ்சாரா? யோபு அதிகமா காத்துக்கொண்டார். ஆகாரத்தை வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் தேவனுடைய வசனத்தை என்ன செஞ்சாரா? அதிகமா காத்துக்கொண்டார். இது கடைசி நாட்கள் அருமையானவர்களே. தேவனுடைய வசனம் நமக்கு மிக மிக அவசியம். தேவனுடைய வசனம் இல்லைன்னா நம்ம உலகத்துல வாழவே முடியாது. வரப்போற சோதனைகளை தப்பு வைக்க முடியாது. வசனம் நமக்கு மிக மிக அவசியம். 119:44.
1: நான் எப்பொழுதும்
0: என்றைக்கும்
1: வேதத்தை காத்துக்கொள்வேன்.
0: நம்மள வசனத்தை கேட்கறது மாத்திரம் இல்ல, வசனத்தை வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, டிவியில கேட்கிறோம், எத்தனையோ ரேடியோ மூலியமா கேட்கிறோம், வசனத்தை உள்ளத்திலும் சரி காத்துக்கொள்ளும். திரும்ப வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 3:10.
1: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
0: வரப்போகிற
1: சோதனை காலத்துக்கு
0: தப்பும்படி
1: நானும் உன்னை காப்பேன்.
0: பூச்சக்கரத்தின் மேலும் சோதிக்கும்படி பிரச்சனை, அதிகமான பிரச்சனை வரும். அப்ப தேவனுடைய வசனம் இருந்தா தான் நம்ம நினைச்சு அந்த காத்து நம்மள தப்பிப்பாரு. தேவனுடைய வசனத்தை நம்ம இதயத்துல காத்துக்கொள்ளணும். எப்பவுமே வசனத்தை வச்சு நம்ம அப்படியே தியானிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் வரப்போற எல்லா ஆபத்துக்களுக்கும் சோதனைகளுக்கும் நம்ம தப்பிக்க முடியும். அல்லேலூயா. முதல்ல நம்ம காக்கப்பட நினைச்சு தேவனுடைய வசனம் நம்ம இதயத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது, கர்த்தர் நம்மளை காக்கணும் என்ன செய்யணும் பாருங்க. 37:28.
1: தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை.
0: கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? பரிசுத்தவான்களை கைவிடுதல்.
1: அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள்.
0: பரிசுத்தவான்களை என்ன செய்வீங்க? கைவிடுவதில்லை. அவங்க என்றைக்கும் காக்கப்படுவாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குமப்பா, என்னை பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டே இருக்கணும். ஆண்டவர், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் சொன்னார். அப்படித்தான் சொன்னாரு. லேவியரின் புத்தகம் 22:32
1: நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்.
0: அப்ப கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கர்த்தர் உப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டுட்டு உப்பு கொடுத்தோம்னா கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். பரிசுத்தவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? காத்துக்கொள்வார். என்றைக்கு அவங்களை என்ன செய்வது இல்ல, கைவிடப்படுவதே இல்லை. ஹலிலூயா ஹலிலூயா. ஆண்டவரே என்னை பரிசுத்தான மாற்றும் ஆண்டவரே சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். அதான் பரிசுத்த பேதர் எழுதுறாரு பாருங்க, 1 மத தேவனுடைய வசனத்தை நம்ம உள்ளத்துல வச்சிருந்தா கர்த்தர் காத்துக்கொள்ளும். ரெண்டு பரிசுத்தவன்களை கர்த்தர் காத்துக்கொள்ளுவார். 1 பேதுரு புத்தகம் 1:15

0: உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல,
1: உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல
0: நீங்களும்
1: நீங்களும்
0: உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள்.
1: நீங்க நடக்கையில் எல்லாவற்றிலும் எப்படி இருங்க? பரிசுத்த நடக்கையில, சிந்தனையில, செயல எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். பரிசுத்தமா இருந்தா கர்த்தர் காத்துக் கொள்வார். நம்மளால் பரிசுத்தம் ஆள முடியல கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமா காண்டிச்சோம், நான் உங்களை பரிசுத்தமாக்குறேன் கர்த்தர் சொன்னார். கர்த்தர் கேட்டா நம்மளை பரிசுத்தமாக்குவார். அல்லேலூயா. பரிசுத்தமா இருந்தா கர்த்தர் நம்மளை காத்துக் கொள்வார். நடக்கையில எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். யாக்கோபு எழுதுறார் 4:8.
0: இருமனம் உள்ளவர்களே,
1: இருமனம் உள்ளவர்களே,
0: உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள்.
1: இருதயத்துல பரிசுத்தமா இருக்கணும். எங்க நம்ம இருதயம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஒரு நாள் இயேசப்பா உங்க ரத்தத்தால என் இருதயத்தை கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, உங்களை போல என்னை மாற்றுங்க சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். நடக்கையில பரிசுத்தமா இருக்கணும், இருதயங்களை பரிசுத்தமா இருக்கணும். கர்த்தர் நம்மளை காக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 Thessalonians 4:5.
0: உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி
1: நம்ம சரீரத்தை பரிசுத்தமா இருக்க வேண்டும். நம்ம சரீரம், ஏன்னா நம்ம சரீரத்துல தேவ பரிசுத்தாவியாரும் வாசமா இருக்கிறாரு. அப்படித்தானே சொல்ற 1 Corinthians 6:19.
0: உங்கள் சரீரமானது
1: நீங்கள்
0: தேவனாலே பெற்றும்
1: உங்களில்
0: தங்கியும் இருக்கிற
1: பரிசுத்த
0: ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும்.
1: நம்ம சரீர யாருடைய ஆலயம்? பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். அதனால நம்ம சரீரத்தை பரிசுத்தமா காத்துக்கொள்ள வேண்டும். சரீரமாக ஆலயத்துல தங்கி இருக்கிறாரு, அது நம்ம பரிசுத்தமா காத்துக்கொள்ள வேண்டும். அன்பிலையும் பரிசுத்தமா இருக்குன்னு சொல்றாரு. எபேசியர் 1:4.
0: தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்
1: அன்பில் ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். குற்றங்கள் இல்லாத குறைகளாவது நம்ம காத்துக்கொள்ளணும். அலையிலுயா. பரிசுத்தவன்களை கர்த்தர் என்ன செய்யறதுல கைவிடுறது? முதல் தேவனுடைய வாசனை யாராருக்குள்ளே இருக்குதோ அவங்கள தேவன் கைவிடுதல். ரெண்டாவது, பரிசுத்தமா இருக்கிறவங்க கர்த்தர் காக்கிறாரு. மூன்றாவதாக நம் வாழ்க்கை கேட்ட 2 Peter 5:5.
0: பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய
1: நோவா முதலான
0: 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த
1: உலகத்தின் மேல்
0: ஜல பிரளயத்தை வரப்பண்ணி.
1: பாத்தீங்களா, மூன்றாவது யார கேக்கிறாரு? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறவங்களை கர்த்தர் காக்கிறாரு. முத யார கேக்கிறாரு? தேவனுடைய வசனம் இதயத்துல இருக்குமானா கர்த்தர் நம்மளை காத்துக்கொள்வாரு. வசனம், ஏன்னா வசனம் இருந்தா நம்ம உள்ளத்துல வசனம் ஆண்டு பேசுவாரு. நம்ம ஏதாவது தப்பு குழப்பம் வரும்போது, இல்ல வசனம் இப்படி சொல்லிருக்கு, தேவனுடைய வசனம் இப்படி சொல்லி, வசனம் இருந்தா தான் உள்ளத்துல ஆண்டு பேசி நம்மளை காக்க முடியும். ரெண்டாவது, பரிசுத்தவான்களை தேவன் காப்பாத்துற. மூன்றாவது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது நம்மளை கர்த்தர் காக்கிறார். 1 Peter 3:20.
0: அந்த பேலையிலே சிலராகி எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள்.
1: அவ்வளவு பெரிய ஜலம் வந்து, எவ்வளவு பெரிய தண்ணி, அவ்வளவு பயங்கரமான தண்ணி வந்துச்சு, எல்லாம் அழிஞ்சு போனாங்க. ஆனா நோவா குடும்பம் மட்டும் காக்கப்பட்டாங்க. ஏன்னா அவங்க ஊழி செஞ்சாங்க பாத்தீங்களா. கர்த்தர் அவங்களை காத்துக்கொண்டார். 8 பேர் அந்த குடும்பத்தை மாத்திரம் காத்துக்கொண்டார். எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க, ஆனா நோவா குடும்பத்தை காப்ப நோவா கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது கர்த்தர் நம்மள காத்துக் கொள்ளுகிறார். ஆதியாகமம் 7:12.
0: 40 நாள்
1: இரவும் பகலும்
0: பூமியின் மேல் பெருமழை பெய்தது.
1: எத்தனை நாள் மழை பெஞ்சுதான்? 40 நாள் இரவும் பகலும் பெரிய மழை பெஞ்சுது. மெட்ராஸ்ல 2 நாள் பெஞ்ச மழையே தாங்க முடியல இல்லையா? எத்தனையோ பேர் தண்ணியில போயிட்டாங்க. ஆனா நோவா வாழ்ந்த காலங்கள்ல 40 நாள் இரவும் பகலும் எப்படி பெஞ்சதா? பெருமழை பெஞ்சிச்சு. ஆனால் நோவாவையும் நோவா குடும்பத்தாரின் தேவன் பாதுகாத்து கொண்டார். நோவா என்ன செஞ்சார்? ஊழி செய்து கொண்டிருந்தார் கர்த்தருக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. நோவா கர்த்தருக்காக ஊழி செய்தார். நோவா குடும்பத்தை தேவன் பாதுகாத்தார். நம்மளும் கர்த்தருக்காக எதையாவது ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தர் காப்பார். கடைசி நாட்கள் அருமையானவர்களே, கால

0: பாருங்களா, இப்ப சொல்லிக்கொண்டே இருக்குது எப்படிலாம் நடந்து கொண்டிருக்குது. நம்ம சின்ன பிள்ளையில இப்படி நடந்துச்சா, இப்ப எவ்வளவு நடக்குது பாத்தீங்களா. கத்திற்காக எதையாவது நம்ம ஊழியத்தை செய்ய வேண்டும். கத்தோட ஊழியத்தை செய்யும் போது உங்களையும் காப்பாரு, உங்க குடும்பத்தையும் காப்பாரு. அல்லேலூயா. சின்ன ஊழியமா பெரிய ஊழியமா ஏதாவது கத்தரை பத்தி யாருக்காவது நம்ம சொல்ல வேண்டும். நாட்கள் பொல்லாத ஆன பிள்ளைகள் காலத்தை என்ன செஞ்சிடணும், பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆதியாம் புஸ்தகம் 7:23
1: மனுஷர் முதல்
0: மிருகங்கள்
1: ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கரகமாயின நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன.
0: அவங்க மாத்திரம் காக்கப்பட்டாங்க பாத்தீங்களா. எல்லாம் மிருகம் ஊரும் பிராணிகள் மனிதர்கள் எல்லாம் அழிந்து போனாங்க, ஆனா நோவா குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டாங்க. காரணம் என்ன? வெண்டிப்பேதின் புஸ்தகம் 2:5 வாசிக்க கேட்கலாமா? இன்னொருக்க
1: பூரா உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய
0: என்ன செய்ய எதை பிரசங்கித்தாரா? நீதியாக இயேசுகிறது. நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, 1 Corinthians 1:31 அவரே
1: தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும்
0: பத்தி அவர்தான் நமக்கு ஞானமும் நீதியும். அந்த நீதி என்ன செஞ்சார்? நோவா பிரசங்கித்தார், நீதி பிரசங்கித்தார். அதனால அவரே அவர் குடும்பத்தாரின் தேவன் பாதுகாத்து கொண்டார். கடைசி வினாடியில வாழ்ந்து கொண்டிருக்க பிரியமானவர்கள், கடைசி நாட்கள் இல்ல கடைசி வினாடியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது யார காக்கிறார் ஆண்டவர்? தேவனுடைய வசனத்தை இதயத்தில் வைத்து காத்துக்கொள்கிறவங்களை தேவன் பாதுகாப்பார். இரண்டாவது பரிசுத்தம் ஆளுகிறவங்களை கத்த பாதுகாப்பார். மூன்றாவதாக கத்திற்காக ஊழிஞ்சவர்களை பாதுகாப்பார். அந்த மல்டியான் புஸ்தகம் 3:18 வாசித்து பாருங்க.
1: அப்பொழுது நீங்கள்
0: நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும்
1: தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும்
0: அவருக்கு
1: ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள்.
0: பாத்தீங்களா, நீதிமானுக்கும் துன்மார்க்கும் வித்தியாசத்தை பார்ப்போம். கத்திற்கு ஊழியம் செய்யறவங்களுக்கும் செய்யாத வித்தியாசத்தை திரும்பவும் பார்ப்பீங்க. கத்திற்காக ஏதாவது ஊழியம் செஞ்சுன்னா கத்தர் உங்களை பாதுகாப்பார். அருமையானவர்களே, கடைசி நாட்கள் கடைசி வினாடி கத்தோட வசனம் யாரார் இதயத்தில் வைத்து வச்சிருக்கீங்களோ கத்தர் உங்களை பாதுகாப்பார். இரண்டாவதாக யாரெல்லாம் கர்த்தருக்காக பரிசுத்தம் கர்த்தர் பயந்து கர்த்தருக்காக வாழுகிறோமோ அவங்களை கர்த்தர் பாதுகாப்பார். மூன்றாவதாக கர்த்தருக்கு யாரெல்லாம் ஊழியம் செய்யறோமோ அவங்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பார். ஊழியம் செய்யறவங்களுக்கும் செய்யாதவங்களுக்கும் வித்தியாசம் காண்போம். அதுக்குள்ளாங்க நம்ம கர்த்தருக்கு எதையாவது ஊழியம் செய்வோம். கர்த்தர் ஒப்பு கொடுங்க, ஊழியம் செய்யாதவங்க கர்த்தர் ஒப்பு கொடுங்க, கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. நான்காவது கர்த்தர் யாதை பாதுகாக்கிறார். 145:20
1: கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி.
0: நான்காவது யாரை காப்பாற்றாரு? கர்த்தரிடத்துல அன்பு கூற யாவரையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? காப்பாற்றுவார். எப்படி அன்பு கூறணும்? என்ன வந்தாலும் சரி, இயேசுதான் எப்படி வந்தாலும் சரி, என்னை இல்லாம போனாலும் இருந்தாலும் எனக்கு ஏசு போதுன்னு சொல்லி அன்பு கூறுறவங்க தான் கர்த்தர் காப்பாத்துவார். அதங்க சொல்றார் பாருங்க, எபேசியர் புத்தகம் 6:24
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில்
0: அழியாத அன்புடனே என்ன வந்தாலும் அந்த அன்பு கர்த்தர் விட்டு அந்த அன்பு அழியாத அன்பு. ஏசப்பா எனக்கு இல்லாம கொடுத்தாலும் சரி, கொடுக்காம போனாலும் சரி, இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, அதான் அழியாத அன்புடனே
1: அன்பு கூறுகிற யாவரோடும்
0: கிருபை உண்டாயிருப்பதாக அழியாத அன்பு. தேவனத்தில் அன்பு வச்சுனா அந்த அன்பு அவர் நம்ம மேல வைத்த அன்பு உலகத்தில் முடிவெறிந்து நம்மள அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம தேவனத்தில் எப்படி அன்பு இருக்கு வாசித்து பாருங்க. யோவான் சுவிசேஷம் 13:1
1: தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற
0: தம்முடையவர்களிடத்தில்
1: அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம்
0: அவர்களிடத்தில்
1: அன்பு வைத்தார்
0: பாத்தீங்களா. நம்ம இடத்துல என்னைக்கு நம்மள கரத்தை பிடித்து என்னுடைய பிள்ளைன்னு ஏற்றுக்கொண்டாரோ அந்த அன்பு அவர் முடிவு பரியந்த உலகம் முடிவு பரியந்தமோ ஆண்டவராக இயேசுக்கு நம்ம அன்பு வைத்திருக்கிறார். நம்முடைய அன்பு அவரிடத்துல எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. நம்ம அன்பு ஆண்டவர்கிட்ட எப்படி அன்பா இருக்கிறோம்? சின்ன பிரச்சனை வந்துருச்சு நம்ம ஆண்டு விட்டு பிரிஞ்சிடறோம், சின்ன குழப்பம் வந்த ஆண்டவர் பிரிஞ்சிடும், சின்ன பண கஷ்டம் வந்த ஆண்டு விட்டு பிரிஞ்சிடறோம். எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் அன்பு விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரியவே கூடாது. அழியாத அன்பு கர்த்தரிடத்தில் நம்ம வைத்திருக்கிற அன்பு, அது எப்படிப்பட்ட அன்பா இருக்கணும், அழியாத அன்பு. என்ன வந்தாலும் சரி, என் இயேசு எனக்கு போதும், என் இயேசு எனக்கு போதும், இயேசுதான் எனக்கு எல்லாம் முழுமையா, என்னதான் வந்தாலும் அவரு எனக்கு போதும். அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு ரோமர்கள் 8:36 36:37 பாருங்க, அப்படிப்பட்ட அன்பு நம்ம கர்த்தரிடத்தில் வைக்க வேண்டும்.
1: கிறிஸ்துவின் அன்பை விட்டு,
0: கிறிஸ்துவின் அன்பை விட்டு
1: நம்மை பிரிப்பவன் யார்,
0: நம்மை பிரிப்பவன் யார்,
1: உபத்திரவமோ
0: உபத்திரமோ,
1: வியாகுலமோ
0: வியாகுலமோ,
1: துன்பமோ
0: துன்பமோ,
1: பசியோ
0: பசியோ,
1: நிர்வாணமோ
0: நிர்வாணமோ,
1: நாசமோசமோ
0: நாசமோசமோ,
1: பட்டயமோ
0: பட்டயமோ,
1: இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே,
0: நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே
1: முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே,
0: முற்றிலும் ஜெயம் கொள்கிறவாய் இருக்கிறோமே. அவரால் தான், நம்மளால முடியாது, நம்மளை செயங்கொள்கிற அவரால் முற்றிலும் என்ன செய்யணும், செயங்கொள்றதுக்கு எந்த சூழ்நிலும் கருத்து விட்டு பிரியவே கூடாது. அல்லேலூயா, இயேசுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற அன்பு அவரிடத்துல முடிவறிந்த அன்பா இருக்க வேண்டும். எப்படி அன்பு கூறுமா பாருங்க, மார்க்கல் சுவிசேஷம் 12:30
1: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
0: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
1: உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும்
0: முழு ஆத்மாவோடும்
1: உன் முழு மனதோடும்
0: முழு மனதோடும்
1: உன் முழு பலத்தோடும்
0: உன் முழு பலத்தோடும்
1: அன்பு கூறுவாயாக,
0: அன்பு கூறுவாயாக
1: என்பதே பிரதான கற்பனை.
0: அதுதான் பிரதான கற்பனை. முழு இதயத்தோடு முழு ஆத்மத்தோடு மனதோடு அடி விட்டு அன்பு கூற வேண்டும். என்ன வந்தாலும் சரி, என்ன இல்லாம போனாலும், என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் கர்த்தரிடத்தில் நம்ம அன்பு கூற வேண்டும். அவர்தான் இயேசுதான் எனக்கு அப்படின்னு அன்பு கூற வேண்டும். முதல்ல பார்த்தோம் கர்த்தருடைய வாசனை யாரும் இதயத்தில் இருக்கிற அவங்கள பாதுகாப்பார். என்ன சோதனை வந்தாலும் சரி, பூமி மேல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தேவன் பாதுகாப்பார். இரண்டாவதாக பரிசுத்தம் ஆளும்போது கர்த்தர் பாதுகாப்பார். மூன்றாவதாக கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் போது கர்த்தர் பாதுகாப்பார். நான்காவதாக கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்போது பாதுகாப்பார். எப்படி முழுதத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடும் அந்த அன்பு அழியாம இருக்கணும். என்ன வந்தாலும் கர்த்தரை குறை சொல்லாம, என்ன வந்த ஆண்டவரோடு அண்டி இருக்கிறவங்களை தான் கர்த்தர் பாதுகாப்பார். 1 Corinthians 16:22
1: ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்,
0: ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்
1: அன்பு கூறாமல் போனால்,
0: அன்பு கூறாமல் போனான்
1: அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன்,
0: சபிக்கப்பட்டவன் இருக்க கடவன்.
1: கர்த்தர் வருகிறார்,
0: கர்த்தர் வருகிறார். நம்ம ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அன்பு கூற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு இருக்க வேண்டும். இன்னைக்கு கூட நாளைக்கு அதிகமா ஆண்டவரை நெருங்கி சேவிக்க வேண்டும். நாளா நாளைக்கு பார்த்தா அதோட கர்த்தரை நெருங்கி அன்பு நெருங்கி சேவிக்க வேண்டும். ஆண்டவரை அன்பு வந்து ஒரு சின்ன குறை வராதபடிக்கு இயேசு போதுன்னு சொல்லி நம்ம இதயத்தோடு அவர் சார்ந்து கொள்ளுமானார். கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். அன்றைய வசனம் இதயத்தில் இருக்கணும். அப்பதான் வரப்போற சோதனை காலத்தில் தப்பி வைக்க முடியும். ரெண்டாவது பரிசுத்தமானும். அப்பதான் கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். மூன்றாவதாக கர்த்தர் ஊழியம் செய்யும். நான்காவதாக கர்த்தரிடத்துல அன்பு வரணும். கர்த்தர் ஒப்பு கொடுப்போமா?
1: ஆண்டவரே, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொன்னார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இப்பொழுதும் கூட நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுவோமா? யார் யாரெல்லாம் அவர் பாதுகாப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு அழகாக போதித்தார். கர்த்தருடைய வசனத்தை யார் யாரெல்லாம் உள்ளத்துல பதித்து வைத்திருக்கிறோமோ, அந்த வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறோமோ, அந்த வசனத்தை உள்ளத்துல வைத்து காத்துக் கொள்கிறோமோ, அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் பாதுகாப்பதாக வாக்களித்தார். இரண்டாவது பரிசுத்தவான்களை கர்த்தர் காப்பாற்றுவாராம். நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிலே பரிசுத்தம், அன்பிலே பரிசுத்தம், சரீரத்திலே பரிசுத்தம், இருதயத்திலே பரிசுத்தம், இப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை காப்பாற்றுவதாக வாக்கு. மூன்றாவதாய் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும் பொழுது நீதியை பிரசங்கித்த நோவாவையும் அவர் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தது போல நாம் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை காப்பாற்றுவதாக நமக்கு வாக்கு கொடுத்தார். ஊழியம் செய்கிறவனுக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பீர்கள் என்று சொன்னார். நான்காவதாக, யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் அழியாத அன்பு கூறுகிறோமோ, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோமோ, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை கர்த்தர் காப்பாற்ற வரலாம். இன்றைக்கு நம்ம ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கு தாரும். கர்த்தரை போல ஒரு அன்புள்ள தெய்வம் எங்குமே இல்லை. கர்த்தரை போல் நம்மை நேசிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. கர்த்தரை போல நம்மை வழிநடத்தக்கூடியவர்கள் யாரும் இல்லை. கர்த்தரை போல பாதுகாக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை. பெரிய மாணவர்களே, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?

0: எல்லாரும் நம்ம அர்ப்பணம் செய்து கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபங்களை ஏறெடுப்போமா. நன்றி பரலோக பிதாவே, நீ கொடுத்த உன் வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பறந்து காக்கிற பறவைகளைப் போல நீர் எங்களை அற்புதமாய் பாதுகாத்து தப்ப பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தீங்களேப்பா. கொடான குடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என்னுடைய வாழ்க்கையில, அப்பா எங்கள் வாழ்க்கையில உங்க வசனத்தை எங்கள் இருதயத்திலே வைத்து நாங்கள் காத்துக்கொள்ள, இந்த வசனத்தின்படி நாங்கள் எங்களையும் காத்துக்கொள்ள ஆண்டவரே உடைய கிருபையை தாரும். யோபு சொன்னாரே, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பாலிக்கலும், உம்முடைய வசனத்தை என் இருதயத்திலே காத்து வைத்தேன் என்று சொன்னாரே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிருபையை கர்த்தாவே இன்றைக்கு நீர் எங்களுக்கு தயவாய் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களை பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே நடக்கிலே பரிசுத்தத்தை தாரும், எங்கள் அன்பிலே பரிசுத்தத்தை தாரும் அப்பா, எங்களுடைய சரீரத்திலே பரிசுத்தத்தை தாரும் அப்பா, எங்கள் இருதயத்திலே பரிசுத்தத்தை தாரும். நானே உங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தர் என்று வாக்கு கொடுத்தீரேன், என்னையும் எங்களையும் கர்த்தர் பரிசுத்தமாக்கும் அப்பா. உமக்கு ஊழியம் செய்த நோவாவை நீர் காப்பாற்றினீரே அப்பா. பயங்கரமான ஜல பிரளயம் வந்த போது, பயங்கரமான மழை 40 நாள் இரவு பகல் மழை பெய்த பொழுதும் கூட நோவாவையும் அவர் குடும்பத்தாரையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்தது போல, இயற்கை பேரழிவுக்கு எங்கள் எல்லாரும் நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உமக்கு நுண்மையோடும் உத்தமத்தோடும் கவனத்தோடும் பாசத்தோடும் ஜாக்கிரதையோடும் வாஞ்சையோடும் உற்சாகத்தோடும் கடா உடைய ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்கள் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை தாரும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் நீ வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறேன் என்று சொன்னீரே. நாங்கள் உமக்கென்று உண்மையோடு ஊழியம் செய்ய எங்கள் எல்லாரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. உம்மிடத்தில் உங்கள் இருதயத்தோடு அன்பு கூறக்கூடிய ஒரு இருதயத்தை தாரும். உம்மிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறக்கூடிய ஒரு அன்பை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்ப உங்களுக்கு அன்பு கூறுகிற யாவரையும் நீர் காப்பாற்றி துன் மார்க்கரை அழைப்பேன் என்று வாக்குறுத்தீரே. எசப்பா நாங்கள் உங்களுக்கு அன்பு கூறக்கூடிய ஒரு இருதயத்தை இங்க வந்திருக்கிற எல்லாருக்குள்ள நீ வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வருகிறீர், உம்மிடத்தில் அன்பு கூறதால் சபிக்கப்பட்டவன் கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி கேட்டோமே அப்பா. இன்றைக்கு எங்களை அர்ப்பணம் செய்கிற எங்களை பரிசுத்தப்படுத்தி, நம் சபையை பரிசுத்தப்படுத்தி, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி, ஒவ்வொருவரையும் உங்களுடைய அன்பின் பக்கம் உங்க அன்பின் சட்டைக்குள்ள ஈர்த்து கொள்ளும், உங்களுடைய பாதுகாப்புக்குள் வைத்துக் கொள்ளும். நீங்கள் செய்வதற்காக கோடி நன்றிகள் ஆண்டவரே, நன்றி நன்றி. கடைசியாக நம்முடைய குடும்ப ஆசீர்வாதத்திற்காக அக்காச்சவம் பண்ண போறாங்க. உங்க தேவைகளுக்காக கத்த நோக்கி பார்த்து வலது கரகத்தை உயர்த்தி, தகப்பனே என்னையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி அக்கா கூட இணைந்து நம்ம ஜெபம் பண்ணலாமா?
1: ஒவ்வொரு வாழ்க்கைக்கு நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். உள்ள விளைந்த மக்களை ஆற்றி தேற்றி ஆறுதல்படுத்தி சமாதானப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அவங்க ஒவ்வொரு கண்ணீரை துடைச்சிருங்க, கவலை இல்லாம ஆத்திருங்க, பிரச்சனை நீக்கிருங்க ஆண்டவரே. யாருக்கும் வியாதிகள் நோய்கள் வராதபடி காத்துக்கொள்ளும் பலவீனத்தில இருப்பார்கள் சுகமாக்கிருங்க. எல்லா மாயமந்திர சக்திகள் பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுக்கு நாமத்துல கடிந்து கொண்டு கட்டி செவிக்கிறவங்க நாமத்தை மையப்படுத்துங்கப்பா. உள்ளத்திலே வெளிரங்கமா அற்புதங்களை அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது செவிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, மே துதிக்கிற என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. கத்துடி வல்லக்கரம் தொட வேண்டும் செவிக்கிறோம். கத்துடி கரம் அவங்களை தாங்கி வழி நடத்த முடியாது செவிக்கிறோம். ஐயா தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே அப்பா, தொடுங்க தொடுங்க தொடுங்காண்டவரே, தொடுங்க ஏசப்பா அப்பா. மாய மந்திர சக்திகள் பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுக்கு நாமத்துல கடிந்து கொண்டு கட்டி செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு விடுதலை செய்ய முடியாது செபிக்கிறோம். கத்துடி வல்லக்கரம் தொட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சமம் இல்லாத குடும்பங்களை சமான் தரணும், கடனோடு இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவிச்சிங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் கண்ணீரை துடைத்துருங்க ஏசப்பா. அன்பின் தகப்பனே, மே ஸ்தோத்திரம். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்க முடியாது செபிக்கிறேன் ஏசப்பா. கெஞ்சிரம் கெஞ்சிரம் ஐயா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. யாவரஜர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும். வாலிபர்களை தொடுங்க, சிறுபிள்ளைல தொடுங்க, உன்னதாவில் நிரப்புங்க, உன்னத பலத்துல இடக்கட்டுங்கப்பா. தொடுங்க தொடுங்க தொடுங்க ராஜா, ஒவ்வொருவரையும் தொடுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம். நீங்க ஆராய்ந்து முடியாது பெரிய காரியத்தை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே மே துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதி கன மகிமுக்கு செலுத்துறோம். யேசுப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுறோம் பரமபிதாவே, ஆமென்.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். கோடிக்கணக்கான மக்களுக்கு பயன்படும் இந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்ய ஒரு நாள் ஆகும் செலவு ரூபாய் 7000 ஆகும். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன் வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-0-4-9-0-1-0-0-0-0-2-2-2-9 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1-3-1-0-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: அன்புக்குள்ள அன்பானவர்களே, நம்முடைய ஊழியத்தை ஜபத்தாலும் பணத்தாலும் தாங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12-80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனு 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் HandofJesus.in. God bless you.

0: தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்சை. ஹல்லேலூயா. அதுக்கு ஈடும் தோலத்துல எதுவுமே கிடையாது. ரெண்டாவதாக பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் சொல்ல நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 2:9
1: எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: யாரு கொடுக்கிறார் பாருங்க, தேவன் தமிழத்தில் அன்பு வருவர்களுக்கு
1: ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை
0: காது கேட்கவும் இல்லை
1: அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை.
0: அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றும் எது? தேவனுடைய ராஜ்யத்தை கண் காணவும் இல்ல, காது என்ன செய்யல, கேட்கவும் இல்ல, இதயத்தில் மனிதருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆண்டவர் அன்பு தேவனத்தில் முழு மனதோடு அன்பு கூறும்போது நமக்கு அந்த வீடை தராரு. வாசித்து பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தம்மிடத்தில் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை
0: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா பாத்தீங்களா? கர்த்தரத்தில் அன்பு கூறவங்களுக்கு என்ன செய்யறாங்க,
1: வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: சுதந்திரிக்கிறவர்களும் தெரிந்து கொள்ளவர் என்ன வாக்குத்தான் சொன்னார், என் பிதா வீட்டுல அநேக வாசத்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாத உங்களுக்கு சொல்லியிருப்பேன், திரும்ப வந்தவங்களை என்ன செய்வேன், என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன்னு சொன்னார். அந்த வாக்குத்தத்தை நம்பி கர்த்தரத்தில் அன்பு கூறினவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட ராஜ்யத்துக்கு நீங்கள் நானும் போக வேண்டும். இந்த உலகத்தை நம்பி யாரும் வளர்ந்தாலும் உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. வெங்காயம் விரிச்சா என்ன இருக்குது, அதுல என்னதான் இருக்குது, தோல் தான் இருக்குது. தோல் எத்தனை எவ்வளவு விரிக்கிறீங்க அத்தனை தோல் தான். ஆனால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த உலகத்தை விட்டு கர்த்தரை நோக்கி எப்போதும் ஜெபம் துதி ஸ்தோத்திரம் உள்ளத்துல பாடிக்கொண்டே இருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு கட்டாயம் போக முடியும். இந்த உலகத்துல நான் உலகம் எனக்கு வேணும் உலகம் வேணும்னு சொல்லி நீங்க என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும் கடைசியில ஒண்ணுமே இல்ல. பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறாரு 1 Corinthians 7:31
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
0: அதை
1: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும்
0: இருக்க வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்து வேஷம் என்ன செய்யப்போது கடந்து போறீங்க. உலகத்துல என்னதான் செஞ்சாலும் எல்லாமே ஒரு நாள் கடந்து போவோம். கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாரு. ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு, தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் அதே சொன்னார், என் பிதா வீட்டில் அநேக வாக்குஸ்தலம் உண்டு. அப்படி இல்லைனா சொல்லியிருப்பேன், மறுபடி வந்து உங்களை இறைச்சிவன் என்னோட சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர்களை கர்த்தர் கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு. யாருக்கு கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு, ஆண்டிடத்துல அன்பு கூறுறவங்களுக்கு. அல்லேலூயா. முழு மனதோடு அவரத்தில் அன்பு கூற வேண்டும். அதுதான் சொல்றாரு, அன்பு கூற வேண்டும், அழியாத அன்பு. பணம் கொடுத்தா ஆண்டுகிட்டு போகணும், பணம் இல்லைன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் எனக்கு வேணும், கர்த்தர் எனக்கு வேணும் அப்படிங்கிற அன்பு கூற வேண்டும். எபேசியர் புத்தகம் 6:24
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்
0: அழியாத
1: அன்புடனே
0: அன்பு
1: கூறுகிற யாவரோடும்
0: பாத்தீங்களா, அழியாத அன்பு. என்ன இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எனக்கு இயேசு போதும், என் இயேசு போதும். அந்த அன்பு கூடும்போது நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பார். இன்னைக்கு தெரியாது, பரலோகத்தில் நமக்கு பெரிய சிங்காசனம் கழிச்சிருக்கிறார். அங்க ஒரு ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருப்போம். அதெல்லாம் பார்த்தா இப்ப பார்த்தா அதை யோசிக்க முடியாது. என்ன அதான் சொன்னார், கண் காணவும் இல்ல, காது கேட்கவும் இல்ல, இறுதியத்தில் அதை என்ன செய்ய முடியாது, உணர்வு தோன்றவும் இல்ல. அந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கும்போது தான் பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். உடனே ஆயத்தப்பட முடியாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தர் உங்களோட என்ன பேசுறாருன்னு சொல்லி நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி அன்பு கூறுனு சொல்றாரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 2:37
1: இயேசு அவனை நோக்கி
0: உன்
1: தேவனாகிய கர்த்தரிடத்தில்
0: உன் முழு இதயத்தோடும்
1: உன் முழு ஆத்மாவோடும்
0: உன் முழு மனதோடும்
1: அன்பு கூறுவாயாக
0: முழு இதயத்தோடும் முழு ஆத்மத்தோடும் முழு மனதோடும் கர்த்தரை என்ன செய்யணும், அன்பு கூறணும். பாதி உலகத்துக்கும் பாதி இயேசுக்கு இருக்கக்கூடாது. அதான் சொல்லிட்டார், முழுதோடு உங்கள் ஆத்மத்தோடும் மனதோடும் அவர்கள் அன்பு குருவன் சொன்னா அவர் வாக்குத்தத்தை பண்ணின ராஜ்யத்தை நம்ம கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்பி நீ வாழக்கூடாது அருமையானவர்களே. உலகம் பேசம் கடந்து போவோம், உலகத்தில் என்ன பாடுபட்டாலும் கொஞ்ச நாள் தான். பாருங்க நாட்கள் எப்படி ஓடுது பார்த்தீங்களா, மடமடமடமடன்னு போயிருக்குது. நம்ம கர்த்தரை முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும், உளிரத்தோடு உங்கள் ஆத்மத்தோடு மனதோடு அவரை பற்றி கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம், முதல்ல என்ன சொல்றாரு அவர், அந்த ராஜ்யத்தை பேருனா என்ன செய்யும், நமக்கு விருப்பம் வேணும். அல்லேலூயா. விருப்பம் உள்ளவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யும், ராஜ்யத்தை தேவன் கொடுக்கிறார். அவர் தேவன் சொல்றது கூட அவர் என்ன செய்ய மாட்டாரா, வெக்கப்படவே மாட்டார். ரெண்டாவது தேவன் ராஜ்யத்தை யாரு கொடுக்கிறார், அவரிடத்துல அன்பு கொடுறவங்களுக்கு கொடுக்கிறாரு. மூன்றாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 22:29
1: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல,
0: என் பிதா ஒரு ராஜ்யத்தை எனக்கு ஏற்படுத்தினது போல
1: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
0: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். பிதா எப்படி இயேசு கிறிஸ்துக்கு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி, யாரை பத்தி சொன்னார், தம்முடைய சீசரை பார்த்து சொன்னார். ஹலிலூயா. சீசரை பார்த்து நீங்க எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா கத்து சொல்றாரு, சீசரை பார்த்து சொல்றாரு, பிதா எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போல நானும் உங்களுக்கு ஒரு சலத்தை என்ன செய்ய போறேன், ஆயத்தப்பட போகிறேன்னு சொன்னாரு. சீசர்கள் என்ன செய்ய, கத்துடி ஊழியத்தை செய்தாங்க. அவங்களாம் கத்துடி ஊழியில் யாருமே பணக்காரா இருந்ததே கிடையாது, எல்லாம் கஷ்டப்பட்டவங்க தான், எல்லாம் பாடுபட்டவங்க தான், படுக்கிற கூட இடம் இல்லாமலாம் பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஊழியரை பார்த்து தான் தேவன் சொன்னார், பிதா எனக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்த, நான் உங்களுக்கு தலத்தை ஆயத்தப்பட போறேன். வெளிப்பத்திர விசேஷம் 22:5
1: அங்கே ராக்காலம் இராது.
0: அங்க என்ன இல்ல, பரலோகத்தில் என்ன இல்ல, ராக்காலம் இராது.
1: விளக்கும்
0: விளக்கும்
1: சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை.
0: விளக்கு வேண்டாம், சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. அந்த ராஜ்யத்து தான் போவோம்.
1: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்.
0: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்.
1: அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள்.
0: அவர்கள் என்ன செய்வாங்க, சதா காலங்களும் அரசாளுவார்கள். பாத்தீங்களா, விளக்கு வேண்டாம், சூரியன் வேண்டாம், கர்த்தரே நம்ம பிரகாசிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ்றவங்க என்ன செய்வாங்க, சதா காலமும் அரசாழ்வார்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், ஒரு நாள் கர்த்தர் வரப்போறாரு. அன்னைக்கு நம்ம திடீர்னு வந்து ஆயத்தம் பண்ண முடியாது, அதான் இப்பயே ஆயத்தம் பண்ண வேண்டும். ஆமோசுல சொல்றாரு, ஆமோசு 4:12 கடைசியில, உன் தேவனை சந்திக்க முடியும், நீயே ஆயத்தப்படு.
1: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
0: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
1: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு.
0: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கத்தர் ஆயத்தப்படுத்துறாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். கத்தர் வருக சமயமாயிருச்சு, ரொம்ப ரொம்ப சமீபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு நீங்களும் போகணும். அங்க என்ன இல்ல, விளக்கு வெளிச்சம் வேண்டுதில்ல, சூரியனும் விளக்கு வெளிச்சம் வேண்டுதில்ல, கத்தரை நம்ம பிரகாசிப்பார். அங்க என்ன செய்ப்பாரு, நம்ம சதா காலமும் அரசால போகிறோம். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நான் போக போறோம். அதற்கு நம்மளை கர்த்தர் தகுதிப்படுத்த வேண்டும். இப்பயே நம்ம தகுதிப்படுத்தணும், கேட்க வேண்டும். திடீர்னு ஆண்டவர் வந்துட்டார்னா, திடீர்னு ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம எப்ப ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்படும் தெரியாது, எப்ப இயேசுக்கு வருவாருன்னு தெரியாது. நம்ம வாழ்க்கை கர்த்தர் எதுக்கு ஒப்பிட்டு இருக்காரு, புல்லுக்கு ஒப்பிட்டு இருக்காரு, புல்லின் பூவிக்கு ஒப்பிட்டு இருக்கிறார். நம்ம ஆத்தம எப்ப எடுத்துக்கொள்ள போனோம் நமக்கு தெரியாது, எப்ப நம்ம முடிவு வரும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தடி ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தடி ஊழியத்தை செய்யணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தடி ஊழியத்தை செய்யணும். அதுதாங்க சொல்றாரு, கொலோசியன் புஸ்தகம் 3:24
1: எதை செய்தாலும்,
0: எதை செய்தாலும்
1: அதை மனுஷருக்கு என்று செய்யாமல்,
0: அவர்கள் மனுஷருக்கு என்று செய்யாமல்
1: கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
0: அது யாருக்காக செய்யணுமா, கர்த்தருக்கு என்று சும்மா இல்ல, மனப்பூர்வமா செய்ய வேண்டும். அங்க அந்த ராஜ்யத்துக்கு தான் போறோம். அவரு தான் நம்ம ராஜ்யம், நம்ம ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற தேவன். அவருக்காக மனப்பூர்வமா செய்ய வேண்டும். ஐயோ செய்யணுமே, ஐயோ செவிக்க, அக்கா செவிக்க சொல்லிடுவாங்களா, போட செவிக்க சொல்லிடுவாங்க, கஷ்டம் செவிக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க எத்தனை பேர். அதை நம்ம அவங்கள பார்க்க வேண்டாம், எதை செய்தாலும் என்ன செய்யணும், கர்த்தருக்கு மனப்பூர்வமா செய்ய வேண்டும். அவர் தான் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. யார் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, யாரு? யாசப்பா. அப்ப அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்க நானும் போகணும். அப்படியெல்லாம் நமது ஊழியத்தை எப்படி செய்யணும்? கத்திருக்கென்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். எதை செய்தாலும் கத்தர் பார்க்கிறார். மனிதர் யாரும் பார்க்கணும் அவசியமே கிடையாது, கத்தர் அவங்களை பார்க்கிறார். அதைத்தான் நம்ம அதை கரெக்டாக செய்யணும். அவர் பார்க்கிறாருங்க, பயத்தோடு பக்தியோடு செய்யணும், செபிக்கணும், துதிக்கணும். எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட இறுதி அடைஞ்சிருக்கணும். நம்ம எப்படியானாலும் நாட்களை கழிக்கலாம், வீண் பயிற்சி வீண் குழப்பம் எப்படி வேணாலும் வாழலாம், அது முக்கியமே அல்ல. கத்திரமலை பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கும், கத்த எங்க பார்க்கிறாரு? இதயத்தை பார்க்கிறார். அந்த வாஞ்சியோட எதை செய்தாலும் மனிதருக்கென்று செய்யாமல் கத்திருக்கென்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். குலோசியன் புஸ்தகம் 4:17
1: அர்ப்பிக்கை கண்டு,
0: அர்ப்பிக்கை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள்.
0: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுக்க நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா. யாரும் நமக்கு இந்த உலகத்தில் சிரேசி கொடுக்க மாட்டாங்க, யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க. நல்ல ஒளிஞ்செஞ்சாலும் யார் பாக்குறாரு? நம்மள யார் பாக்குறா? ஆண்டவரையே இயேசுக்கு பாக்குறாரு. அந்த ஊழியத்தை செருங்க நம்ம எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். கத்தர் வரப்போறார். அன்று வருகை ரொம்ப சமீபம். ஹல்லேலூயா. கத்தருடைய ஊழியத்தை செய்ய நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். இந்த உலகத்துல ஊழிஞ்செஞ்சா அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க நல்லா, அதுக்கு வேண்டா. கத்தர் ஊழியத்தை செய்ய நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்க வேண்டும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை எப்படியா செய்யணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 27:23
1: உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்,
0: உன் ஆடுகள் நிலையை நன்றாய் அறிந்து கொள்,
1: உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு.
0: நம்ம என்ன செய்யணும்? நம்ம கையில பிடித்த மக்கள் மேல நம்ம கவனமா இருக்கணும். இந்த காலத்துல என்னதான் கவனமா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கத்துட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண, அவ்வளவுதான். சரி, மந்தைகள் மேல எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும். கத்து வரப்போறார். கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டுனா இப்பொழுது நம்ம செவம்பட போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. எத்தனையோ பேர் அப்ப நரம்பு தளர்ச்சினால கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்கள குணமாக்குப்பா. எலும்பலியை குணமாக்குங்க ஆண்டவரே, கேன்சர் வியாதியை குணமாக்குங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே அப்பா, எல்லா வியாதியும் குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா மே துதிக்கிறோம். வயிற்று பலவின் தல்சர குணமாக்குங்க சப்பா. மகிமையான காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய சப்பா. ஆண்டவரே நீங்க தப்பா செய்யணும், நீங்க தப்பா குணமாக்கணும், குணமாக்கணுமையா. நானே இல்லாவ டீச்சரை கத்தனு சொன்னீங்களே, நீங்க செய்யப்பா செய்யப்பா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம். அப்ப கண் பார்வை குறைவுள்ள மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. கண்ணை உண்டாக்கணும், காணாரோ காதை உண்டாக்கணும் கேளாரோ என்று சொன்னீங்களே அப்பா. காதுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க சப்பா. காதை குணமாக்கும், காதை குணமாக்கும். கண் பார்வையும் காதையும் வேதனைப்படுத்துற பொல்லாத அசுத்தாவியே நசரேனாக இயேசுக்கு நாமத்துல கடிந்து கொண்டு கட்டிச்சு வைக்கிறோம். உங்க ரத்தம் ஆண்டவரே எல்லாருமே தெளிங்கேசப்பா. விடுதலை கொடுங்க ராஜா. மகத்தான காரியத்தை செஞ்சேசப்பா, அற்புதத்தை செஞ்ச ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே குணமாக்குங்க, குணமாக்க குணமாக்குங்க ஏசப்பா. முது தண்டில வழியை குணமாக்குப்பா, முது தண்டு வழியை குணமாக்குங்க ஏசப்பா. அதிசயங்களை செய்யப்பா, ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும், தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்து கொள்ளணும். ஆத்தும கண்களை திறந்துவிடுங்க, அவை பார்க்க உதவிச்சிங்கப்பா. நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீ, இருக்கட்டு விலைக்கு காத்து ரட்சனை பாடலாம் சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன்னு சொன்ன வாக்குபடி ஒவ்வொருவரும் பார்க்கவை அறிந்து கொள்ள அண்டிக்கொள்ள கிருபை செய்யப்பா. அன்பின் தகப்பனையுமே துதிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பள்ளிசனியங்கள் எல்லா கிரியிலையும் என் தேவனாய் கர்த்தருடைய நாமத்துல அப்புறப்படுத்தி செவிக்கிறோம் ஐயா. ஒரு மக்களை ஆசீர்வதிங்க. வேலையில உயர்வாக துடிக்கி பக்கத்துல மக்கள் ஆபீஸ்ல சொல்லி கொடுத்து வேலை தட பண்ற மக்கள் எல்லாம் சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. குழந்தை பக்கெல்லாம் சகுலி, குழந்தை பக்கத்தை தாங்கப்பா. பெரும்பாடு உள்ள கஷ்டப்படுற மக்கள் பெரும்பாடு குணமாக்கிருங்க. காத்துக்கோங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. ஆத்தும கண்களை திறந்து விடுங்க. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வீடு கட்ட முடியாத தடைகளை மாற்றி போடுங்க, நல்ல வீடு கட்டி கொடுங்க. அவங்க நாம் மகிப்படட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க. உள்ள தேவனாய் கத்தர் ஒவ்வொருவர் தேவையும் சந்திப்பீராக. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனமாக்கி செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்க ஜீவிரம் பரமபிதாவே, ஆமே. நம்ம சேவத்தை தேவன் கேட்டிருக்கிறாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ், Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 10949001000229 என்ற எண்ணிற்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள். இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவியிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல, உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணின்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website, andabusers.com. God bless you.

அன்பானது நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தெடுக்கிறதுனால். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தெடுக்கிறவர்கள் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் யூஸ் பண்றாரா? ஒன்னு, ரெண்டு, மூணு, எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க. இந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்ட் மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள் சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ போட்ட இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கீங்க. இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் நீங்கள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதில் இருக்கு. ஆதியாகமும் ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகம் வரும். இப்போ நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா அந்த ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோவில் அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ஸில் போகும்பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கறேன், எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி, அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி அண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தானே வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தருடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கீங்க சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க, அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.

0: முதல் விசுவாசம் இருந்தா தான் பரலோர் ராஜ்யத்துக்கு, விசுவாசம் இருந்தா தான் இளைப்பாறுதல பிரவேசிக்க முடியும். ரெண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பரலோர் ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். மூன்றாவது கிறிஸ்தவுடையவர்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவர் வரும்போது என்ன செய்வாங்களாம், உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யார் அது? கிறிஸ்தவம் கிடையாங்க. கிறிஸ்து ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்து ஆவி கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும், தங்களை மாம்ச ஆசை இச்சைகளை என்ன செய்யணும், சிலுவில அறையப்பட்டிருக்கணும். நான்காவதாக யோவான் சுவிசேஷம் 6:54
1: என் மாம்சத்தை புசித்து,
0: என் மாம்சத்தை புசித்து,
1: என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு,
0: என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு
1: நித்திய ஜீவன் உண்டு,
0: நித்திய ஜீவன் உண்டு,
1: நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்,
0: கடைசி நாளில் எழுப்புவேன். மாம்ச கத்தடி மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்க நிறைய பேர் ஞாபகம் எடுக்காம போயிடும். எவ்வளவு நாள் தான் ஆண்டு விட்டு தூரமா இருக்க முடியும்? கத்தடி உப்பு கொடுத்த ஆண்டவரே என்ன மன்னியும் சொல்லி கேட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் ரத்தத்தையும் சரீரத்தையும் புசிக்கணும். கத்தர் சொல்றாரு என்ன, மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்றவங்கள கடைசி நாள்ல எழுப்பேன்னு சொல்லாம ஆண்டு விட்டு ஒப்புறம் வேண்டியாரு. எவ்வளவு நாள் ஆண்டு விட்டு பிரிஞ்சே வாழ முடியும்? கத்தர் உப்பு கொடுத்தோம், ஆண்டவரே மன்னிங்கப்பா என் குறைகளை மன்னிங்க. குறை பாவம் செய்வது இந்த உலகத்துல யாருமே இல்ல, எல்லாரும் ஒரு விதத்துல ஒரு விதத்துல தப்பு பண்ணிருக்கோம் இல்லையா. அப்ப நம்ம ஆண்டு விட்டு என்ன செய்யணும், உப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க, என்ன இவ்வளவு நாள் எவ்வளவோ பாவம் செய்யிருக்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க, உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க சொல்லி நம்ம ஆண்டு விட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுக்குன்னு சொல்லி எவ்வளவு நாள் தான் வராபோஜனம் எடுக்காம இருக்க முடியும்? நம்ம யார் இல்லாலும் வாழ்ந்த இயேசு கிறிஸ்துலாம் உலகத்தில் வாழவே முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் ரத்தத்தை பாடம் போடணும், அவர் சரீரத்தை புசிக்கணும். அல்லேலூயா. சொல்றாரு எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க, 1 Corinthians 11:27-31.
1: இப்படி இருக்க,
0: இப்படி இருக்க
1: எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து,
0: எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து
1: அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ,
0: அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ
1: அவன் கர்த்தருடைய சரீரத்தையும்,
0: அவன் கர்த்தருடைய சரீரத்தையும்
1: ரத்தத்தையும் குறித்து,
0: ரத்தத்தையும் குறித்து
1: குற்றம் உள்ளவனாய் இருப்பான்.
0: குற்றம் உள்ளவனாய் என்ன அபாத்திரம் என்ன, சரி வந்தவன் ஞான ராபோஜன் எடுத்தம் போனோம் அப்படி இருக்க கூடாது. அது மாதிரி சரி நம்ம என்னென்ன குறை இருக்கு, நம்ம உள்ள தலசி பார்த்து ஆண்டவர்கிட்ட அறிக்கணும். அபாத்திரமா புசிக்க கூடாது. அவர் என்ன ரத்தத்தையும் ரத்தத்தையும்
1: சரீரத்தை
0: எப்படி இருப்பாங்களா,
1: குற்றமுள்ளவனா
0: இருப்பா.
1: எந்த மனுஷனும்,
0: எந்த மனுஷனும்
1: தன்னைத்தானே சோதித்து அறிந்து,
0: பாத்தீங்களா, தன்னைத்தானே சோதிக்க வேண்டும். இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கேன், நேரத்தை என்ன பமைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம தன்னைத்தானே சோதித்து பார்க்க வேண்டும். சோதித்து பார்த்து தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே நான் நேத்துல இவ்வளவு செஞ்சப்ப, இன்னைக்கு இதை பேசுறேன், இதை பேசுறேன், தன்னைத்தானே சோதிக்கணும். ராபஜன் எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்யணும், நம்மை நம்ம என்ன செய்யணும், சோதித்து பார்க்கணும். என்னெல்லாம் செஞ்சிருக்கோம், நேத்துல என்ன செஞ்சிருக்கோம், அப்பதான் ஆண்டு வரைக்கும் நம்ம ஆயத்தம் இருக்க முடியும். அதான் யார் என்ன செய்ய, அவங்கவுங்க என்ன செய்யணும், தன்னைத்தானே சோதித்து சோதித்து அறிந்து,
1: இந்த அப்பத்தில் புசித்து,
0: இந்த அப்பத்தை புசித்து,
1: இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன்,
0: இந்த பாத்திரத்துல பானம் பண்ண கடவன்
1: எண்ணத்தினாலேனில்,
0: எண்ணத்தினாலே
1: அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன்,
0: அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன்
1: கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று,
0: கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று
1: நிதானித்து அறியாததினால்,
0: நிதானித்து அறியாததினால்
1: தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி,
0: தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி
1: போஜன பானம் பண்ணுகிறான்,
0: போஜன பானம் பண்ணுகிறான்.
1: இது நிமித்தம்,
0: இது நிமித்தம்
1: உங்களில் அநேகர் பலவீனரும்,
0: உங்கள் அனைவர் பலவீனரும்
1: வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள்,
0: வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள்,
1: அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள்,
0: நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள்.
1: நம்மை நாமே நிதானித்து அறிந்தார்,
0: நம்மை நாமே நானே என்னென்ன பாவம் என்னெல்லாம் செய்திருக்க, நானே நம்மை நாமே நிதானித்து அறிந்தார்
1: நாம் நியாயம் தீர்க்கப்படும்.
0: நியாய தீர்ப்பு கூட நமக்கு இல்ல, நம்மை நாமே நிதானித்து அறிஞ்ச என்ன செய்ய மாட்டோம், நியாயம் தீர்க்கப்படும். இப்ப நம்மை சோதித்து பார்க்க வேண்டும், என்னென்ன குறை இருக்கு, என்ன புற்று இருக்காண்டவர், என்ன காமிங்க, என்ன காமிங்க பரிசுத்தாமினவரே, என்ன காமிங்க, எங்கெல்லாம் தூக்கப்படுத்திருக்க, எங்கெல்லாம் வேதனைப்படுத்திருக்க, எங்கெல்லாம் நான் பிரியமில்லாத காலை வாழ்ந்திருக்காண்டவரே, என்னை காமிங்கன்னு சொல்லி நம்ம நம்மளே நம்மை நிதானி தெரிஞ்சு நினைச்ச மாட்டோம், நான் இருக்க பட மாட்டோம், நாய் திருப்பி நமக்கு இல்லை. ஹலேலூயா. நம்மை நம்மை நிதானி தெரிந்தாலும் என்ன செய்ய மாட்டோமா, நாய் திருக்க படோ, நம்ம நாய் திருப்பே இல்லை. இந்த உலகத்திலேயே நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏற்பாடு கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செஞ்சிருக்கேன், உன் பிரியமில்லாத காரியம் எனக்கு காமிங்க ஆண்டவரே, இன்னைக்கே நீங்க என் கூட பேசல, இன்னைக்கே எனக்கு இந்த வசனம் புரியல, இன்னைக்கே ஆண்டவர் இந்த தூக்கமா ஒரு வசனம் செபத்துல உட்கார முடியல. இன்னைக்கே ஆண்டவர் உன் புரியமில்லாத காரியம் எனக்கு என்னன்னு இருக்கு, ஏன் சத்தியத்தை கேட்டா புரிய மாட்டேன், எனக்கு ஏன் புரியல, என்ன செய்யறேன், எங்க இருக்கிறாண்டவர் என்னை காமிங்கன்னு சொல்லி கேட்டா அவர் நம்ம காமிப்பார். நம்மை நம்மை நிதானி தருந்து என்ன செய்ய மாட்டோம், நான் திருப்பி நமக்கு இல்லவே இல்லை. அல்லேலூயா. நான் திருப்பே இல்லை, நான் திருப்பே இல்லை. அதனால இன்னைக்கே நம்ம நிதானித்து அறிய வேண்டும் எங்கெங்க என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லி. அது மாத்திர இன்னொரு இடத்துல சொல்ற பாருங்க, யாத்ரா புஸ்தகம் 12:11 வசனம்.
1: அதை புசிக்க வேண்டிய விதமாவது,
0: ஆண்டவர் சரீரத்தையும் ரத்தத்தையும் புசிக்க வேண்டிய விதமாவது,
1: நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும்.
0: அறையில் என்ன செய்யணும், கச்சை. கச்சை எது குறிக்குது, சத்தியமாகிய கச்சை கட்டிக்கொண்டு.
1: உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும்.
0: நம்ம ராபோஜன் எடுக்கும் போது நம்ம சரீரத்து உள்ளத்துக்குள்ள பெரிய சமாதானம் சந்தோஷம், அதுக்குத்தான் பரிசு நிறைய சேமனுங்க சேமனுங்க சொல்றோம். நம்ம அப்படியே உட்கார்ந்துடுறோம், நமக்குள்ள பெரிய சமானம். பாதரட்சி எதை குறிக்குது, சமானத்தை குறிக்குது. சமானத்தை சமானம் இருக்கு நமக்கு. முதல் நினைச்சு அறையில சத்தியமாக அறைய கட்டி இருக்கணும். ரெண்டாவது எது இருக்கணும்,
1: உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக்கொண்டு.
0: நம்ம கால என்ன இருக்கணும், பாதரட்சி. அப்ப நம்ம உள்ளத்துல பெரிய சமாதானம் தாழ்ந்துருக்கு. அந்த ராபோஜனம் ஆண்டோட சரீரத்தையும் ரத்தத்தையும் உள்கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கணும். குழப்பம் இருந்தா நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டோட திரும்பி திரும்பி கேட்கணும். சமான பாதரட்சி தடுத்துக்கொண்டு,
1: உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும்.
0: தடி பிடித்துக் கொண்டு
1: அது தீவிரமாய் புசிக்க கடைவீர்கள்.
0: தீவிரமாய் புசிக்க
1: கடைய பஸ்கா,
0: அது கர்த்தருடைய பஸ்கா. தீவிரமாய் புசிக்கணும் கர்த்தருடைய பஸ்கா. நமக்கு ஒரு பெரிய பண்டிகை ராபோஜனம், ஆண்டோட சரீரத்தையும் ரத்தத்தையும் உள்ளுக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா அப்பதான் நம்ம கடைசி நாள் நம்மள ஒரு உயிரோட தேவன் எழுப்புவார். அது பெரிய பஸ்கா நமக்கு. சத்தி மனசுல அறைய மனசு நிறைய கட்டணும். எதை வச்சு, சத்தியத்தை வச்சு கட்டணும். சமானமுக்குள்ள இருக்கணும். தடிங்கிறது அது சத்தியத்தை தான் குறிக்குது. அப்பதான் நம்ம ஆண்டோட ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 Corinthians 5:7-8
1: ஆகையால் புளிப்பில்லாதவளாய் இருக்கிறபடியே,
0: புளிப்பில்லாதவளாய் இருக்கிறபடியே
1: புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு.
0: நம்ம பழைய குணங்கள்லாம் நமக்குள்ள இல்லாம புதிதாய் பிறந்த மாவாய் இருக்கும்படிக்கு.
1: பழைய புளித்த மாவை,
0: பழைய புளித்த மாவை
1: புறம்பே கழித்து போடுங்கள்.
0: நம்ம பழைய புளித்த மாவை என்ன சின்னங்கள் செயல்கள் நம்ம உள்ளத்துல எத்தனையோ எண்ணங்கள் வரும். அந்த பழைய புளித்தமாவை என்ன செஞ்சிருங்க,
1: கழித்து
0: போடுங்க. நம்ம நமக்குள்ள இருக்கப்பட்ட எண்ணங்கள் சிந்தனைலாம் என்ன செய்யணும், கழித்து போடணும். திரும்ப திரும்ப நம்ம அந்த குணம் நமக்கு வரக்கூடாது. அது என்னன்னு சொல்ற பாருங்க.
1: ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து,
0: நம்ம பஸ்காவாகிய கிறிஸ்து
1: நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே,
0: நமக்கு பலியிடப்பட்டிருக்கிறாரே. அதெல்லாம்
1: பழைய புளித்த மாவோடு அல்ல,
0: பழைய புளித்த மாவோட அல்ல,
1: துர்க்கணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல.
0: புளித்தமா எதற்கு சொல்றாரு,
1: துர்க்கணம்
0: பொல்லாப்புகள் புளித்தமாவோட அல்ல,
1: துப்புரவு உண்மை என்னும்,
0: துப்புரவு உண்மை என்னும்
1: புளிப்பில்லாத அப்பத்தோடு,
0: புளிப்பில்லாத அப்பத்தோடு
1: பண்டிகை ஆசரிக்க கடவோம்,
0: பண்டிகை ஆசரிக்கப்படும். என்ன இருக்கு நமக்குள்ள, துப்புரவு உண்மை. நிறைய பேர் வாய் திறந்தவே நிறைய பொய் சொல்றோம். அந்த பொல்லாப்பு துருக்கோணம் உள்ளத்துல இருக்கவே கூடாது. அல்லேலூயா. நமக்கு என்ன இருக்கு, துப்புரவு உண்மை என்ற புளிப்பில்லாத மாவோட ஆண்டு ரத்தத்தையும் சரீரத்தையும் உள்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில துப்புரவு ஆண்டு ஒப்பராகணும். நமக்குள்ள எந்த பாவமான செயலும் இல்லாத இருக்குன்னு ஆசீர்வித்தா கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம தருவார். நம்ம ஆய்ந்திருக்க படவே மாட்டோம். கர்த்தர் ஒப்பு கொடுப்போமா, ஆண்டு ஒப்பு கொடுத்து சேம் போடுவோம்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை, அந்த வருகையில யார் யாரெல்லாம் கர்த்தர் எழுப்புவார் என்பதை குறித்து நாம் கேட்டோம். நம்ம எழுந்து நிற்கலாமா? Jesus, thank you Lord. ஆண்டவரே, கர்த்தர் வரப்போகிறார். மத்திய வானத்தில் சீக்கிரம் கர்த்தர் வெளிப்பட போகிறார். அவர் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறிய வண்ணமாகவே இருக்கிறது. யார் எல்லாம் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறார்களோ அந்த விசுவாசமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் கடைசி நாளில் எழுப்புவார். எனவே தான் நாம் கேட்டோம், மனுஷகுமார் வரும்பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ. எனவே விசுவாசத்தில் குறைந்து போயிருக்கிறோமா? கர்த்தரை பார்த்து சொல்ல, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற கர்த்தாவே, என் உள்ளத்திலே விசுவாசத்தை துவக்கும் அப்பா என்று சொல்லி நம்ம எல்லாரும் கத்து நோக்கி பார்த்து கேட்போம், ஆண்டவரே எனக்குள்ள விசுவாசம் தாரும், ஆண்டவரே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கணும், பக்தி எனக்கு தாரு, பக்தி உள்ளவனாக பக்தி உள்ளவளாக என்னை மாற்றும் ஆண்டவரே. அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவனுமா இருக்க வேண்டுமா? அதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாம் ஜெபம் பண்ணுமா? கண்ணமணி ஜெபம் பண்ணுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்டவளாக என்னை மாற்றும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தரோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார்கள். ஹல்லேலூயா! கர்த்தரோடு கூட இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். நாமும் கூட ஆண்டவரே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக தெரிந்து கொள்ளப்பட்டவளாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அதெல்லாம். மூன்றாவதாக அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யார் அவருடையவர்கள்? கிறிஸ்துவின் இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலவில் அறிந்திருக்கார் என்று சொல்லி கேட்டோம். எனவே என்னை எப்படி மாற்றும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்போம். கடைசியாக அவருடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் நான் அவன் எழுப்புவேன் என்று சொன்னான். நம்மை நாமே சோதித்து அறிந்து இந்த பாத்திரத்தில் பங்கு பெறும் பொழுது, தெருவதில் பங்கு பெறும் பொழுது நம்மளுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அர்ப்பணம் செய்து ஆண்டவரே உங்களுடைய வருகளை என்னை ஆயத்தப்படுத்தும், நானும் உங்கள் வருகளை பங்கு பெற வேண்டும், இதோ திருவுருதல பங்கு பெறப் போகிறேன், என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி வாய் திறந்து எல்லாரும் கேட்கலாமா?

0: கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் எனக்கு விசுவாசம் குறைந்து போகவே கூடாது. விசுவாசத்தின் ஆவியினாலே நான் நிறைந்திருக்கணும் ஆண்டவரே. கேட்போமா, விசுவாசத்தின் ஆவியிலே நான் நிறைந்திருக்கணும் ஆண்டவரே. உம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வரிசையில் நானும் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கின்றோம், எனக்குள்ளே குற்றம் வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா எனக்குள்ளே பரிசுத்தம் இருக்கணும் ஆண்டவரே, அன்பில பரிசுத்தம் உள்ளவனா இருக்கணும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க அப்பா, உம்முடையவனா உம்முடையவளானா இருக்கணும் ஆண்டவரே. என் மாம்சத்தின் ஆசை இச்சை சிறு அறையப்பட்டிருக்கணும், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவன் இருக்கணும் ஆண்டவரே. என்னை மாற்றம் அப்பா, என்னை தகுதிப்படுத்தி, எனக்குள்ள என்னென்ன குற்றம் குறை இருக்கிறதோ எல்லாவற்றையும் கழுவி மன்னித்து உங்களுடைய திருவிருந்திலே பங்கு பெற என்னை தகுதிப்படுத்தும் அப்பா. நான் உங்க வருகிற வருணம் ஒருபோதும் கைவிடப்படக்கூடாது. எல்லாம் செவிப்போம். தேங்க்யூ லார்ட், நன்றி நன்றி. என்னை மாற்றம் ஒப்பு கொடுங்க, என்னை மாற்றம். நீ கேட்டாதான் மாற்றுவர். என்னை மாற்றம் ஜெபிங்க, எங்களை மாற்றம், எங்களை மாற்றம், எங்களை மாற்றம். உங்க ஆசீர்வாதத்திற்காக பக்கா செவம் பண்ணுவாங்க. அவங்களோடு இணைந்து நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம்.
1: பேஸ்புக்லயும் பார்த்த எல்லா மக்களையும் ஆசீர்வங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா, உமக்குள்ள நெருங்கி சிவிக்க, மை சார்ந்து வாழ, மை நம்பி வாழ உதவிச்சிங்க. உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்கப்பா. வேண்டி கொடுத்துருக்கோம், அணைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சுங்க, ஆசீர்வச்சு உயர்த்த முடியாது. செபிக்கிறோம் ரச்சனை சந்தோஷத்தை தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க முடிச்சுங்கப்பா. முடி வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா. ரச்சா நீங்க வரப்போறீங்க ஆண்டவர, நாங்கள் உண்மையை பார்க்கணும், உண்மையை சந்திக்கணும், உம்மோடு இருக்கணும், எப்போதும் மேல் நிலைத்திருக்க எங்களுக்கு இறக்கம் பாராட்ட வேண்டும் செபிக்கிறோம் அப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க, சுகமாக்குங்க இயேசுவே, குணமாக்க முடியாது செபிக்கிறோம். என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க அப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. மிஸ் ஸ்தோத்திரம், எனக்கும் குணமாகுமான்னு சொல்லி எதிர்பார்த்திருக்க மக்களை குணமாக்குங்க, பலவீனத்தை மாற்றுங்க, மந்திரம் ஜெயவனைகள் உடைத்து படுங்க, பிசாசு நீங்கள் அழித்து படுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பயத்தை தரணும், சமாளாத மக்களுக்கு சமாளத்தை தரணும், கடன் கண்ணீர் வேதனையில் இருக்கிற மக்களை விடுதலை செய்ய, குடிக்கிற மக்களை விடுதலை செய்ய ஆண்டவர, ஆன்மீ கண்களை திறந்து விடுங்க கர்த்தாவே, பிரகாச மனக்களை தந்தரலும் ஆண்டவர அப்பா. மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேஸ்ல இருக்க மக்களுக்கு விடுதலை தாங்க, வாகனம் சிற மக்களை ஆசீர்வதிங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கஷ்டங்கள் கண்ணீர்கள் துன்பங்கள் தொல்லைகள் அனைத்து மாத்திருங்க, உண்மை தேடம் அறிந்து கொள்ள அண்டிக்கொள்ள உதவி செய்ய, உன்னத பலத்தால இடக்கட்டுங்கப்பா, வேண்டி கொடுத்துருக்கும் நினைப்பதற்கு அதிகமாய் கிரி செய்ய, படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை தாரும் தேவ ஞானத்தை தாருமாண்டவர, செபிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க, துதிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க, அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரு சுவாமி. இயேசுவே இயேசுவே, சிறு பிள்ளைகள் கூட உண்மை பார்க்கட்டும், அறிந்து கொள்ளட்டும் ஐயா, உண்மை தரிசிக்கட்டும், உம்மோடு இருக்கட்டும், பெரிய பாக்கியத்தை தாங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க, பயபக்தி உள்ள பிள்ளைகளாக மாற்றுங்க, கத்தடி நாமம் மகிப்பிடட்டும், உங்க ரத்தத்தினால ஒவ்வொரு மூடி பாதுகாக்க வேண்டுமா செவிக்கிறோம். கொடிய உலகத்துல வாழுகிற ஆண்டவரே, நீங்க தான் உடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும் பராமரிக்கணும். எங்க பத்திர ஆபத்து விபத்துக்களை பிள்ளைகளை கடத்தி கொண்டு போயிடுறாங்கப்பா, எல்லா வத்தியிலும் உங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும் பராமரிக்கணும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளணும். எல்லா துதிகனமாக்கி செலுத்துறோம் யாஸ்பாநாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து வருகின்றோம். உங்கள் பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் acinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: நீங்க அப்படி இருப்பீங்களா? எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாத்திரமே சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுக்கு மாத்திரமே சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கட்டாயம் நம்மளை தேவன் உயர்த்துவார். 39:7
1: இப்போதும் ஆண்டவரே,
0: இப்போதும் ஆண்டவரே,
1: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
0: எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
1: நீரே என் நம்பிக்கை,
0: நீரே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. நம்ம சொல்லுமா, இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்து, நீரே நம்பிக்கை. கத்துதான் நம்பிக்கை. சிலர் வியாதி வந்தா கயிறு கட்ட போவாங்க, சில வியாதி வந்தா அங்க போடுவாங்க, இங்க போடுவாங்க, அது இல்ல. சங்கேற்க சொல்ற கத்தாவி, நீரே நம்பிக்கை. நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கேன். கயிறு கட்ட போடுவாங்க, இன்னொரு பிறகு இன்னொரு பிரச்சனை இன்னொரு இடத்துக்கு ஓடுவாங்க. அருமையானவளே, கர்த்தரே நீங்க நம்பிக்கை கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில உயர்வு வரும். முதலாவது நம்ம சேவம் பண்ணுவே தேவன் உயர்த்துகிறார். நம்ம நீதிமான தேவன் நம்மளை மாற்றும் போது நம்மளை உயர்த்துகிறார். மூன்றாவதாக நம்ம தாழ்மையா இருக்கும் போது கர்த்தர் உயர்த்துகிறார். சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். ஐந்தாவதாக அவரே நம்பி அவரே நம்ம செவிக்கும் போது கர்த்தர் உயர்த்துகிறார். நம்ம நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கிறோம்? என்ன வந்து பாக்கல, ஏதாவது நடக்குதான்னு பாக்கலாம்னு இருக்கிறோமா? இல்ல கர்த்தர்தான் என் நம்பிக்கைன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு உயர்த்துவார், பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. எழுந்து நின்று ஒப்பு கொடுக்கலாமா?
2: எல்லாரும் எழுந்து நின்று கேட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தர் ஒரு மனிதனை தாழ்த்துகிறவர் மாத்திரமல்ல, அவர் அவனை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா சொல்வோமா? ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன். எந்த நிலையில் இருந்தாலும், தொழில், வியாபாரம், படிப்பு, இன்னும் நம்முடைய அனைத்து காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் நம் உயர்த்துவேன் என்று இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்குறைத்தவர் வாக்கு மாறாதவர். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் 5 விதமான காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது, அவர் நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அவர் நோக்கி ஜெபிக்கிறவர்கள். தாவீது கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார், கர்த்தர் தாவீதின் தலையை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் கேட்டோம். அப்படி என்றால் என்ன? யார் கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறார்களோ கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை உயர்த்துகிற தேவன். கர்த்தர் நோக்கி கூப்பிடுவர்களை யார் உயர்த்துகிறார்? நீதி ஜனத்தை உயர்த்தும். யாரெல்லாம் நீதிமான்லாம் வாழ்றோமோ, ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோமோ, அவர் சொன்ன கட்டளைகளெல்லாம் கீழ்ப்படிந்து அவர் சொன்னதை செய்கிறோமோ, அது நமக்கு நீதியாக இருக்கும். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது நமக்கு நீதி உண்டாகும். நம்முடைய நீதியெல்லாம் கந்தைகளுக்கு தான், ஆனால் இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவும் பொழுது, கர்த்தர் சொன்ன வார்த்தையில் நாம் கேட்டு நடக்கும் பொழுது அது நமக்கு நீதியாக இருக்குமா? ஹல்லேலூயா. அந்த நீதிமானே கர்த்தர் உயர்த்துகிறாராம். மூன்றாவது, தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நான்காவது, சாந்த குணம் உள்ளவர்களை. மோசே சாந்த குணம் உள்ளவராய் இருந்தார். இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருந்தார். சாந்த குணம் உள்ள அந்த ஆவி, அந்த அமைதியின் ஆவியை நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள், ராஜாவின் கட்டளையை தள்ளினார்கள், கர்த்தரை தவிர வேற யாரையும் அவர்கள் வணங்கவில்லை. எனவே கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். ராஜாவின் உள்ளத்திலே பேசி ராஜாவை கொண்டு கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்மை உயர்த்த விரும்புகிறார். அர்ப்பணித்து செவம் பண்ணுவோமா?

ஆம், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலமெல்லாம் உன் கரம் பிடிப்பார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, அழுதினம் அவரிடம் வாழ்ந்திடுவேன், இன்னைக்கு அர்ப்பணம் செய்வீங்களா? அதில் கேட்ட செய்தியை நாம் கர்த்தருக்கு அதை ஒப்புக்கொடுத்து சுகம் பண்ணுவோமா? உன் கேட்ட வார்த்தையின்படியே வாழ அர்ப்பணிப்போமா? கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் அல்லாஹ். எல்லா கண்களையும் மூடி ஜெபம் பண்ணுங்க. நன்றி பரலோக பிதாவே, இன்றைக்கு எங்களை உயர்த்துவதாய் வாக்கு கொடுத்தீரே. கர்த்தர் உயர்த்துகிறவர் என்று சொல்லி கேட்டோம் ஆண்டவரே. அப்ப எங்களையும் நீ உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை உயர்த்துவீராக. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார் என்று பாடினுமே. எங்களை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னை உயர்த்தும் ஆண்டவரே என்று இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தயவாய் கடந்து வருவதாக, கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. அப்ப அனுதினமும் நாங்கள் ஜெபிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க, இரவு பகலாயமை நோக்கி கூப்பிடுங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்துவீராக, அதற்குரிய கிருபை தருவீராக. தாவீதின் தலையை உயர்த்தின கர்த்தர், எங்கள் தலையை உயர்த்தணும் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. நீதி ஜனத்தை உயர்த்தும் என்று சொன்னீரே. எங்கள் வாழ்க்கையில் நீதி உள்ள வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பீராக. உங்க ரத்தத்தினால் எங்களை முற்றிலும் கழுவுவீராக. நீர் சொன்ன அனைத்து கட்டளையிலும் கை கொள்ள சாவதானமா இருக்க நாங்கள் எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறீரே. எங்களுக்கு மன தாழ்மையை கர்த்தர் இன்றைக்கு தயவாய் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறீரே. எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நீடிய சாந்தத்தை தகருமையா என்னிடத்தில் கற்றுக்கொள்ளும் என்று சொன்னீரே. அப்பா, உம்மிடத்தில் இருக்கிற மன சாந்தமுள்ள அந்த அமைதியுள்ள ஆவி எங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தானியேல் வாழ்க்கையிலே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேக வாழ்க்கையிலே ராஜாவின் கட்டளையை தள்ளி அவள் வேறு யாரையும் பணிந்து சேவியாமல் என் கர்த்தரையே பணிந்து சேவித்து உம்மை நம்பி இருந்தது போல இனி வரும் காலங்களில் என்ன உபத்திரம் பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உம்மையே சேவித்து கர்த்தர் ஒருவரைக்கே ஆராதனை செய்ய எங்களை நீர்த்தானே ஆசீர்வதிக்க வேண்டுமா? எங்கள் அர்ப்பணிக்கிறோ. இப்பொழுது கர்த்தர் கடந்து வருவீராக. உயர்த்துகிற கர்த்தர் இப்ப இறங்கி வருவாராக. உயர்த்துகிற கர்த்தர், ஆமீன். சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் உயர்த்துகிற கர்த்தர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பிள்ளையில தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் மீது கர்த்தருடைய கரம் கடந்து வருவதாக. இப்பொழுது கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க வல்லமை இயேசுவின் நாமத்தில் இப்படி இறங்கி வருவதாக ஆண்டவரே. அவள் கைவிடச்சகிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், இன்னும் எல்லா காரியங்கள், படிப்பு காரியங்கள், எல்லா குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் இப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. எல்லாருக்கும் பிள்ளாமா? ஆமே. தாவீதை உயர்த்துவதற்கு காரணம், கர்த்தர் தாவீதை உயர்த்துவது காரணம், தாவீதுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். கர்த்தர் தானியேலை உயர்த்துவதற்கு காரணம், தானியேலுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் உயர்த்த கர்த்தர் விரும்புகிறார். சொல்லமா, என்னை ஆனந்த தைலத்தினார் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. எல்லாம் கூப்பிடலாமா? அல்லேலூயா. வாய் திறந்து சொல்லுங்க. என்னை ஆனந்த தைலத்தினால் அப்பா இப்ப அபிஷேகம் பண்ணுங்க. விரும்பியா வந்து விரும்பியா போக கூடாது ஆண்டவர். கூப்பிடலாமா? கூப்பிடுங்க. இந்த கடைசி நேரத்தில் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு செல்லுங்க. அபிஷேகம் யார் யாருக்குள்ளா வருமோ அந்த அபிஷேகம் நிச்சயம் ஒரு மனிதன் உயர்த்து விடும், இடைவிடாமல் ஜெபிக்க வைக்கோ. ஆமென். கர்த்தரையே நம்ப வைக்கோ. கர்த்தருடன் எப்பொழுதுமே பேச வைக்கோ. பொறுமையுள்ளவனாய், சாந்தமுள்ளவனாய் மாற்றுவோம். இந்த அபிஷேகம் நமக்குள் கடந்து வரும் பொழுது நம்மை மனத்தாழ்மையுள்ளவர்களாக மாற்றுவோம். நீதி நிறைந்த வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக நம்மை மாற்றுவோம். எனவே எல்லாரும் சொல்லுங்க, வாங்காவியானவரே, சத்தத்தை உயர்த்தி ஒரே குரலிலே ஒரே மனதாக கூப்பிடுங்க, கூப்பிடுங்க.

0: ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப என்ன வியாதியோட இருந்தாலும் தயவாக இப்போ ஒரு வீசை தொடு தொடு தொடு ஆண்டவரே. வியாதி நீக்கி போடுங்க, வியாதி நீக்கிருங்க, நோயை நீக்கிருங்க, பலனத்தை நீக்கிருங்க. மந்திரம் செய்வனை எல்லாம் இயேசுகத்துல உடைத்து போடுங்க, பிசாசுங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே. கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக்குங்கப்பா, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலையாக்குங்கப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை குடுங்க ஐசப்பா. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பைத்தை தாரு. சமாளாத குடும்பத்தில் சமான் தாரு. குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்குங்க. தகப்பனேமே ஸ்தோத்திரம். சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. கர்த்தருடைய நாம மட்டும் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் வாலிபர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க. உள்ளத்துல எழுப்புற உயிர்மைக்கே தாரு சுவாமி. ஒவ்வொரு வசந்த ஏற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும். சிவுள்ள சாட்சியாய் வாழ கிருபை தர முடியாது செபிக்கிறோம். சிவுள்ள சாட்சி சொல்லத்தக்கிற அற்புதங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம். அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்ப சிவுள்ள சாட்சி எழுப்புங்க ஆண்டவரே. பெற்ற நன்மையை மறக்காத சாட்சி சொல்லத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் கிருபை தருவீராக. ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் இயேசுவா நாமத்தில் தாழ்மையே ஜெரு பரமபிதாவே. ஆமென்.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1-409-100-0002229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1-3-3-1-0-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ்: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: acinkaram@gmail.com. Our website: andatjesus.com. God bless you.

0: ரெண்டு பேதின் புஸ்தகம் 1:19
1: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
0: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
1: பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
0: விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
1: இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற, விளக்கு போன்ற அவ்வசனத்தை, கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
0: வேத வசனத்தை என்ன செய்யணுமா? வசனத்தை கவனிக்கணும். ஒரு வசனம் கூட நம்ம கவனிக்காம விடவே கூடாது. வசனத்தை போல வாஞ்ச தாகம் உள்ளத்துல பெருக்கெடுத்து ஓடணும். முதலாவது பார்த்த ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்தில் விடுதலை பெற வேண்டும். நம்ம அந்த தேவனுடைய கோபாக்கியனிக்கு நம்ம தப்பி வைக்க முடியும். ரெண்டாவது வேதத்தை கபடிக்கணும். வேதம் மேல பிரிய வரணும். வேதத்தை பார்த்து ஏதோ வாஸ்தவம் விட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது. வேதத்து மேல பிரிய வரணும். வேதத்தை கவனிக்கணும். அது அன்னிக்காரவே எண்ணி விட்டுறக்கூடாது. அப்ப கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. கர்த்தர் மேல வசனத்து மேல ஒவ்வொரு நாளும் பிரியமா இருந்து பாருங்க. அது மாத்திர 1 Peter 2:3 சொல்லுது. திருவசனம் ஆகிய ஞானப்பேர் மேல நினைச்சிங்க, வாஞ்சே இருங்க, வாசிங்க.
1: நீங்கள் வளரும்படி,
0: நீங்க வளரணும், உங்க ஆத்தம் வளரணும்னா, நீங்க வளரணும்னா என்ன செய்யுங்க? வளரும்படி.
1: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல,
0: புதிதாய் பிறந்த குழந்தை என்ன செய்யும்? பாலுக்கு எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கும் இல்லையா? அந்த புதிதாய் பிறந்த குழந்தை போல
1: திருவசனமாகிய
0: கலங்கம் இல்லாத
1: ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்க.
0: கலங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய தேவ வசனத்து மேல என்ன எப்படி இருக்கணும்? வாஞ்சியா இருக்கணும். தேவ கோபம் நம்ம வராது. அத கொஞ்ச காலத்துல அப்படி கோபம் பச்சி ஏறி அவர் அண்டி கொடுற மனுஷன் யாவரும் பாய்க்குவன். நம்ம மேல கோபம் வரக்கூடாது நினைச்சு முதலாவது நம்ம பாவத்துல அறிக்கிட்டு கத்துட்ட ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது என்ன செய்யணும்? ரெண்டாவது வேதத்தை கவனிக்கணும். அல்லேலூயா. கவனிக்கிற மாத்திரல வேதத்து மேல பிரிய வேணும். தேவனுடைய வேதத்து மேல நமக்கு வாஞ்ச வேணும். நீங்க வளரும்படி என்ன செய்யணுமா? தேவ வசனத்து மேல வாஞ்சியா. சிறு குழந்தை எப்படி குழந்தை பால் மேல எவ்வளவு வாஞ்சிருக்கு, அதே போல வாஞ்ச உள்ளவர்களா இருக்கணும். அந்த வசனத்தை என்ன செய்யணுமா? கலங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பேல் மேல எப்படி இருக்கணும்? வாஞ்சிருக்கணும். வாஞ்ச இருக்கா? பிரிய இருக்கா? தேவனுடைய வசனத்து மேல பிரிய இருக்கா? இல்லைன்னு கேளுங்க. ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நான் பிரியமில்லாம வாழ்ந்துட்டப்பா, வேதத்து மேல வாஞ்சி இல்லாம வாழ்ந்துட்டப்பா, என்ன மன்னியும். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க நீர்க்காலல் போல நடப்பட்ட தன் காலத்தில் தன் கடிதந்து இலையுதிரார் மரத்தை போல செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. அல்லேலூயா. மொத்தம் என்ன செய்யணும்? பாவத்திலிருந்து விடுதலை பெற. ரெண்டாவது தேவனுடைய வசனத்தோல் நமக்கு வாஞ்சி வரணும். வசனத்தை என்ன செய்யணும்? கவனிக்கணும். இருளுள்ள ஸ்தலத்துல பிரகாசிக்கிற விளக்கு போன்ற இந்த வசனத்தை கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் கவனிக்கணும், தாகத்தோடு கவனிக்கணும். அன்றி எங்கூட பேசுங்க அப்ப, நான் இங்க இருக்க, என்னை காமிங்க சொல்லி நம்ம கேட்கணும். மூன்றாவதாக பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 22:29
1: தேசத்தின் ஜனங்கள் இடுக்கம் செய்து கொள்ளை அடித்து சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஒடுக்கி.
0: சிறுமியும் எளிமையும் பாருங்க, தேசத்துல என்ன செய்யறாங்க? இடுக்கம் செய்யறாங்க. ரெண்டாவது என்ன செய்யறாங்களா?
1: கொள்ளை அடித்து
0: மட்டும் மனிதனை கொன்னு போடுறாங்க. கொள்ளை அடிக்கிற மாத்திர என்ன செஞ்சாங்க? மனிதரை கொன்னு போடுறாங்க. கொள்ளையடித்து
1: சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஒடுக்கி.
0: சிறுமை எளிமான யாரு நியாயம் தீர்க்க யாரு இல்லைன்னு சொல்லி ஒடுக்கி அவங்க பெரியவங்க மாதிரி காமிச்சிடறாங்க இல்லையா? சிறுமி எளிமான ஒடுக்கி.
1: அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள்.
0: அந்நியன் என்ன செஞ்சாங்க? அநியாயமாய் துன்பப்படுத்துறாங்க.
1: நான் தேசத்தை அழிக்காதபடி.
0: இப்படி காரியங்கள தேவனுக்கு என்ன செய்த பிரிமில்லாத காரியம் பாத்தீங்களா? அதை சொல்றாரு. இப்படி காரியங்களா இருக்கு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு
1: திறப்பிலே நிற்கவும்.
0: திறப்பில் நிக்கிறோமா? ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம் யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம்? நாலு தோறும் எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம்? நம்ம குடும்பத்துக்காக செவிக்கிற அது இல்ல, தேசத்துக்காக. தேசத்துல நடக்கிற காரியங்களா நியூஸ்ல டிவில நியூஸ் பார்த்து எத்தனையோ காரியங்கள் பேப்பர் படிப்பீங்களா பாத்துட்டு தேசத்துல எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம் பாத்தீங்களா? நான் தேசத்தை அழிக்காத வெடிக்கு
1: திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக.
0: ஒரு மனுஷனை தேடினேன்
1: ஒருவனையும் காணேன்
0: ஒருவனையும் காண

0: ஆகையால்
1: நான் அவர்கள் மேல்
0: என் கோபத்தை ஊற்றி
1: என் மூர்க்கத்தின் அக்கினியால்
0: அவர்களை நிருமூலமாக்கி
1: இன்னைக்கு ஆண்டவர் சொல்லு இல்ல ஆண்டவரே, நான் ஜெபிப்பாண்டவரேன் என் தேசத்துக்காக. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மாதிரி நான் ஜெபிக்கிறப்ப என் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். சபைக்கா ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும். எல்லாம் நம்ம ஒன்னா கலந்துடக்கூடாது. தேசத்துக்காக தனியா ஜெபிக்கணும், சபைக்காக ஜெபிக்கணும், நம்ம பக்கம் அக்கம் பக்கம் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் ஜெபிக்கணும், நம்ம ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கணும், நம்ம குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டு வரையே நான் ஜெபிக்கிறப்ப தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், சபைக்காக ஜெபிக்கிறோம், ஊழியர்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முதல்ல என்ன, நம்ம ரட்சிக்கப்படணும். ரெண்டாவது வேதத்தை கவனிக்கணும், வேதத்து மேல பிரிய வரணும். மூணாவது என்ன செய்யணும், தேசத்துக்காக செபிக்கணும். வாசிப்பு 31.
0: ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார்.
1: அவர்கள் வழியின் பலன் தலைமையில சுமர் பண்ண கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே நானும் ரட்சிக்கப்படுவேன். ஆண்டவரே வேதத்தை கவனமா வாசிப்பப்பா, வேதத்து மேல பிரியமா இருந்து ஒவ்வொரு நாளும் இரவு போல தியானத்தை கொண்டே இருப்பேன். ஆண்டவரே வசந்த கவனிப்பாண்டு சொல்லி ஒப்பு கொடுப்போம். மூன்றாவதாக என் தேசத்துக்காக நான் செவிப்பேன், என் சபைக்காவே செவிப்பேன், என் நீலரி பகுதிக்காக நான் செவிப்பேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 21:23.
0: அந்நாட்களில்
1: கர்ப்பவதிகளுக்கும்
0: பால் கொடுக்கிறவர்களுக்கும்
1: ஐயோ,
0: பூமியின் மேல்
1: மிகுந்த இடுக்கணும்,
0: இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும்,
1: அப்புறம் என்ன செய்யணும் ஆண்டவரே? இப்படிப்பட்ட கோபாக்கினி உண்டாகாத பூமி மேல் இடுக்க உண்டாக கூடாது ஆண்டவரே, நான் செவிக்கிறேன் ஆண்டவரே சொல்லி ஒவ்வொரு நாளும் செவிக்க வேண்டும். அது நம்ம என்ன செவிக்கணும், 21:36.
0: ஆகையால் இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம்
1: நீங்கள் தப்பி
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக
1: நிற்க
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
1: எப்பொழுதும் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும், செவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த பேதுரு எழுதுறார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. 1 பேதுரு 4:7.
0: எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று.
1: இது எந்த எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று.
0: ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து
1: குழம்பிட்டுறாதீங்க, எப்ப என்ன செய்யணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து
0: ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள்.
1: ஜபம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும், சாக்கிறது உள்ளவர்களா இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் சமயமாயிற்று. இந்த காலத்துல செவிக்காம இருந்த கர்த்தர் என்ன சொல்றாரு, விண்ணப்பம் பண்ண ஒருவனும் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாராம், ஆச்சரியப்பட்டார். ஏசாயின் புத்தகம் 59:16.
0: ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்.
1: விண்ணப்பம் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரா, ஆச்சரியப்பட்டார். நம்ம செவிக்க வேண்டும். நம்ம எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் நமக்கு நேரம் போதாது. தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும், சபைக்காக ஜெபிக்க வேண்டும், நம்ம அக்கம் பக்கம் குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும். நீங்க பாக்குறீங்க, எத்தனையோ பேர் பார்ப்பீங்க, நீங்க போறப்ப வர்றப்ப எத்தனை குடும்பங்கள் குடிச்சிட்டு கஷ்டப்படுறாங்க, எத்தனை குடும்பங்கள் பாவத்துல ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது என்ன செய்யணும், நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக வேதத்து மேல பிரிய வரணும், வேதத்தை கவனிக்கணும். மூன்றாவதாக திறப்பில் நின்று தேசத்துக்காக கதிர் செவிக்கணும். தேசத்துக்காக, நம்ம மாநிலத்துக்காக, மாவட்டத்துக்காக, நம்ம எல்லா சபைகளுக்காக நம்ம செவிக்கணும். ஊழியக்காரங்களுக்காக செவிக்கணும், எல்லா ஊழியர்களுக்காகவும் செவிக்கணும். அல்லேலூயா. நான்காவதா பாருங்க, ரோமர்கள் நிருபம் 1:18.
0: சத்தியத்தை
1: சத்தியத்தை
0: அநியாயத்தினாலே
1: அநியாயத்தினாலே
0: அடக்கி வைக்கிற
1: அடக்கி வைக்கிற
0: மனுஷருடைய
1: மனுஷருடைய
0: எல்லாவித அவபக்திக்கும்
1: எல்லாவித அவபக்திக்கும்
0: அநியாயத்திற்கும்
1: அநியாயத்துக்கும்
0: விரோதமாய்
1: விரோதமாய்
0: தேவ கோபம்
1: தேவா கோபம்
0: வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
1: எங்கிருந்து வருமா தேவ கோபம் எங்க இருக்கோ? வானத்திலிருந்து வெளிப்படும். சத்தியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? அடக்கி வைக்கக்கூடாது. நம்ம போறப்ப ஒருத்தருக்காவது சொல்லணும், நடந்து போறீங்க வாரீங்க, வீட்டில் இருக்கீங்க, யாராவது காய் கரங்க வருவாங்க, நம்ம வீட்டுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், உங்க சாட்சியை சொல்லணும். இன்னொரு தோசனவாசி
0: சத்தியத்தை
1: சத்தியத்தை
0: அநியாயத்தினாலே
1: அநியாயத்தினாலே
0: அடக்கி வைக்கிற
1: பாத்தீங்களா? சத்தியத்தை என்ன எப்படி வச்சிடறோம்? அநியாயத்தால மற்றவங்க சொல்லட்டும், நான் எனக்கு அந்த வேலை இல்லைன்னு சொல்லி அடக்கி வைக்கிற
0: மனுஷருடைய
1: மனுஷருடைய
0: எல்லாவித அவபக்திக்கும்
1: எல்லாவித அவபக்திக்கும்
0: அநியாயத்திற்கும்
1: அநியாயத்துக்கும்
0: விரோதமாய்
1: விரோதமாய்
0: தேவ கோபம்
1: தேவ கோபம்
0: வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
1: வானத்திலிருந்து வெளிப்படப்பட்டிருக்கிறது பாத்தீங்களா? சத்தியத்தை சொல்லாம நம்மளே வச்சுக்கிட்டு நம்ம பெற்ற இன்பத்தை எழுந்து வையவுமா பெறணும். நமக்கு கர்த்தர் செய்த அற்புதத்தை எல்லாருக்கும் சொல்லணும் சொல்லணும். ஐயோ சொல்லணுமே சொல்லக்கூடாது, வாஞ்சோட தாகத்தோட சொல்ல வேண்டும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும், சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். நம்ம பாக்குறவங்களுக்கு கர்த்தரை பத்தி சொல்லணும். அவங்க கேட்டாலும் சரி கேட்கட்டாலும் சரி நம்ம சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. சத்தியத்தை அநியாயம் அடக்கி வச்ச மேல என்ன கோபக்கினேன் வரும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9 அதிகாரம் 16-17.
0: சுவிசேஷத்தை
1: சுவிசேஷத்தை
0: நான் பிரசங்கித்து வந்தும்
1: நான் பிரசங்கித்து வந்தும்
0: மேன்மை பாராட்ட
1: மேன்மை பாராட்ட
0: எனக்கு இடம் இல்லை
1: எனக்கு இடம் இல்லை
0: அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது.
1: அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கு. சுவிசேஷ அறிவிக்கிறது என்னது? எப்படிப்பட்டது? நம்ம மேல விழுந்த கடமை. கட்டாயம் எல்லாருக்கும் சொல்லணும் சுவிசேஷத்தை.
0: நான் பிரசங்கியாது இருந்தால்
1: பிரசங்கியாது இருந்தால்
0: எனக்கு ஐயோ
1: எனக்கு ஐயோ.
0: நான் உற்சாகமாய் அப்படி செய்தால்
1: உற்சாகமா ஐயோ சொல்லணுமே சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணுமா பாருங்க, உற்சாகமா அப்படி செய்தால்
0: எனக்கு பலன் உண்டு.
1: எனக்கு பலன் உண்டு.
0: உற்சாகம் இல்லாதவனை செய்தாலும்
1: உற்சாகம் இல்லாதவனை செய்தாலும்
0: உக்ரான உத்தியோகம்
1: உத்தியோகம்
0: எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது
1: எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது பாத்தீங்களா? சத்தியத்தை சொல்ற நம்ம மேல விழுந்த ஒரு கடமை. அது எப்படி சொல்லணுமா? உற்சாகமா சொன்ன அதுக்கே பலன் நமக்கு உண்டு. உற்சாகம் செய்ய நமக்கு பலன் உண்டு. இல்லாட்டி சொல்லாட்டாலும் உக்கிற உத்தியோகம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மையும் என் வாழ்க்கையில் செய்த மற்றவங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். அதை அடக்கி வைக்கவே கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லி ஆக வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்த நன்மையை சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும். நமக்கு தெரிஞ்ச சத்தியத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். எத்தனையோ பேர் பாருங்க சமாதி இல்லாம கண்ணீரோடு வேதனையோடு இருக்காங்க. அவங்களுக்கு ஏச பத்தி சொல்லுங்க. உங்களை பத்தி எவ்வளவு பேசுறீங்க? கர்த்தர் பத்தி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரக்கூடாதுன்னு நினைச்சா இல்லை சொல்லும். தேவனுடைய வசனத்தை மற்றவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். நம் வாழ்க்கையில் தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, எத்தனையோ கிருபைகளை செய்திருக்கிறாரு. நம்ம செய்யாம நமக்கு ஐயோ. அதன் பரிசுத்த பவுல் எழுதுறாரு, சபை வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் சுவிசேஷத்தை சாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. வாசித்து பாருங்க, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:2.
0: சமயம் வாய்த்தாலும்
1: சமயம் வாய்த்தாலும்
0: வாய்க்காவிட்டாலும்
1: வாய்க்காவிட்டாலும்
0: ஜாக்கிரதையாய்
1: ஜாக்கிரதையாய்
0: திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.
1: திருவசனத்தை என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணு. ஒரு வசனமாவது சொல்லணும். உங்களுக்கு வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய்யணும்? ஒரு வசனமாவது சொல்லணும். அப்ப கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. கொஞ்ச காலத்துடைய கோபம் பற்றி அண்டிக்கொடுற யாவரும் பாக்கியவான்கள். முதல் என்ன செய்ய ரட்சிக்கப்படணும். நம்ம பாவத்திலேயே சீபிச்சுட்டு இருந்தோம்னா கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். பாவியின் மேல் தேவன் சடங்கு கொள்கிற தேவன். பாவி ரட்சிக்குதான் கிறிஸ்தேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ரெண்டாவதாக தேவனுடைய வசனத்து மேல நமக்கு என்ன இருக்கணும்? கவனம் இருக்கணும், வாஞ்சம் இருக்கணும், பிரியம் இருக்கணும். அது கவனிக்காம இருக்குமானால் கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். கட்டாயம் வசனத்தை கவனிக்கணும். மூன்றாவதாக தரப்பில் நின்று நம்ம தேசத்துக்காக செபிக்கணும், நாட்டை ஆளுகிற மக்களுக்காக செபிக்கணும். அது மாத்திரம்ல, நம்ம சபைக்காக செபிக்கணும், நம்ம அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற மக்களுக்காக செபிக்கணும். நான்காவதாக தேவனுடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டான் திருவசனத்தை சாக்கரையோடு பிரசங்கம் பண்ணணும். சத்தியத்தை அநியாயமா அடக்கி வைக்க கூடாது. கத்துக்கலான் பார்ந்தவர்களே, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். நம்ம இப்ப சவமன போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சார் வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுக்க முடியாது, செபிக்கிறோம். பாதுகாத்துக்கோங்க, பராமரித்துக்கோங்க. தேவ கிருவ அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீங்க தானப்பா சொன்னீங்க கர்த்த நம்பர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும்னு சொன்னீங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்ப அந்த டிவி பாக்குற ஒவ்வொரு மக்களையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அக்கினிமெல்லாம் அது காத்துக்கோங்க. தேவ பிரசனத்தெல்லாம் மூடிக்கொள்ள முடியாது, செபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலே வெளியிறங்கமா இருப்பது செய்ய முடியாது, செபிக்கிறோம். சாபத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை விடுதலை தாங்கப்பா. பாவத்தில் இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க, கண்ணீர்ல இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க, கடன்ல இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க அப்பா. அதிசயங்களை அற்புதம் எங்கள் வாழ்க்கையில செய்ய முடியாது, செபிக்கிறோம். நீங்க தானே பச்சை, நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கலாம் நீர் ஊற்றால் நிரப்பப்படும் சொன்னீங்களாண்டவரே. அப்படியாகும் பிள்ளைகளுடைய வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை செய்யுங்க. ஆத்மா கண்களை திறந்து விடுங்க, பார்க்கக்கூடிய கிருபங்களை தர வேண்டும் செபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்யுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க ஏசப்பா. என்ன வியாதி இருந்தாலும் மக்களை சுகமாக்குங்க ஏசப்பா, ஏசப்பா. நீ கலபா சபாலபா ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை குணமாக்குங்க, குணமாக்க. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்க. எந்த மந்திரம் செய்வனைகள் பெல்லிசுரியங்கள் இருந்தாலும் என் தேவனாய் கருத்தர் உடைத்து நிர்மணமாக்க முடியாது, செபிக்கிறோம். அப்பாமி ஸ்தோத்திரம். எந்த பலவீனம் இருந்தாலும் குணமாக்க முடியாது, செபிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பெல்லிசுரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகள் விடுவித்து காத்துக்கோங்க ராஜா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை தாங்க, திருமணமாக அது மக்கள் திரும்ப நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும், சாமான் இல்லாத மக்கள் சாமான் தரணும். கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க அப்பா. தகப்பனே தகப்பனே உதவி செய்யுங்க. அப்ப எத்தனையோ குடும்பங்கள் பண கஷ்டத்திலாம் இருக்காங்களப்பா, பண கஷ்டத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க. மன கஷ்டத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க. மனநோயோடு இருக்கிற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. படிக்கிற தம்பி தங்கைகளுக்கு வேண்டிய உன்னத ஞானத்தை தாங்கப்பா. ஐயாமை தூத்திருந்த டீ பாத்துக்கிட்டு ஒரு குடும்பத்துல கூட பிள்ளைகள் பயில கூடாதப்பா. எல்லா பிள்ளைகளும் பாஸ் பண்ண கிருபு தர முடியாச்சு வைக்கிற அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. உன்னத ஞானத்தால் நிரப்ப முடியாச்சு வைக்கிறோம் ஐயா. பரத்திலிருந்து உண்டான ஞானத்தால் நிரப்ப வேண்டும் செவிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நீர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரையும் துதிக்கிறோம், உமை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. நாம் மகிப்பிடட்டும். எல்லா துதிக நம்ம மகிமுக்கு செலுத்துறோம். யஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோம் பரமபிதாவே, ஆமே.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331010000 26224 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம்.
3: இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
4: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
5: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1,000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் asminkaram@gmail.com. அவர் வெப்சைட் andlovejesus.com. God bless you.

0: நீதிபதியின் புஸ்தகத்துல 8:17 சிநேகிக்கிறவங்கள நீங்க ஆண்டு சிநேகிக்கணும். அப்ப ஆண்டு உங்களுக்கு சிநேகிப்பார் சொல்றாரு.
1: என்னை சிநேகிக்கிறவளை நான் சிநேகிக்கிறேன்
0: கத்து சொல்றாரு. என்னை சிநேகிக்கிறவங்கள சிநேகிக்கிறேன். சிநேகிக்கிறேன் என்ன கத்து சொன்ன ஒவ்வொரு சிநேகனா என்ன செய்வாங்க? சிநேகம் ஒருத்தர் சொன்ன ஒருத்தர் கீழ்படியாங்க. ஒவ்வொருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை சொல்லுவாங்க. அப்ப நம்ம கத்து சொன்னா கீழ்படியும் போது கத்தர் நமக்கு ஆலோசனை சொல்ற நம்ம கேட்டு கீழ்படிந்தனால போமானா கத்தர் நிச்சயமா சிநேகிப்பார். எவ்வளவு எப்படி சிநேகிக்கிறார பாருங்க. ஓசியன் புஸ்தகம் 14:4
1: நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன்.
0: சீர்கேட்டை குணமாக்குவேன்.
1: அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன்.
0: மனப்பூர்வமாய் மனசு பூர்வமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மள கத்தர் என்ன செய்யறாரா சிநேகிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் சிநேகத்தை பத்துறத நம்ம பார்க்க போறோம். யாரெல்லாம் சிநேகித்தாருன்னு சொல்லி அப்ப நம்மளையும் சிநேகிக்கணும். நமக்குள்ள ஒரு வாஞ்சி வரணும். கர்த்தரினை சிநேகிக்கணும். கர்த்தர் என்ன என் கூட என்னை சிநேகிக்கணும். அவர் என் கூட நான் கர்த்தரோடு நடக்கணும். உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் மறந்து எல்லா குடும்பத்தை கூட மறந்துட்டு என்ன செய்யறோம்? நேரம் மணிக்கு எனக்கு நேரமா உட்கார்ந்து பேசுறோம். குடும்பத்தையே மறந்துடுவோம். ஆனா கர்த்தர் சிநேகிக்கும் போது எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. உலக பிரகாரம் சிநேகத்துக்கே நம்ம இப்படி செய்யறோம். கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறார். உங்களோடு இருக்க வாஞ்சிக்கிறார். நீங்களும் கர்த்தரை சிநேகிப்பீங்கன்னா உங்களை கர்த்தர் உங்களையும் சிநேகிப்பார். அவர் சிநேகிக்கணும்னு சொல்லிதான் ஆண்டவர் வாஞ்சிக்கிறார் விரும்புறார். என் மகனோடு சிநேகிக்கணும், என் மகளோடு சிநேகிக்கணும். அவங்க என் கூட பேசவே மாட்டேன்றாங்களே. நிறைய பேர் செவத்துல குறைவா இருக்கிறோம். செவம்ன்றதே இல்லை கர்த்தர் சொல்ல சொன்னார். நிறைய பேர் என்ன செய்யறதில்ல, செவமே பண்றதில்ல, என்ன சொன்னாலும் செவிக்கிறது இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது, ஒரு நாள் கர்த்தர் வரும்போது என்ன செய்வீங்க? கர்த்தர் இன்னைக்கு நம்ம கர்த்தரோடு இருந்தா தான் கர்த்தர் வரும்போது அவர் எக்கால சத்தம் கேட்கும் போது அவர் சத்தம் எக்கால சத்தம் கேட்க வைப்பாரு. அன்னைக்கு அவரோட பறந்து செல்ல முடியும். இன்னைக்கு நம்ம கர்த்தரை செவிக்காம துதிக்காம ஆண்டவரோட இல்லாம வாழ்வோமானால் கர்த்தரை வரும்போது நம்ம அவர் எக்கால சத்தம் நம்மளால கேட்க முடியாது. கடைசி நாட்கள்ல ரொம்ப ரொம்ப ரொம்ப காலங்கள் நெருங்கிருச்சு. இந்த காலத்துல நாட்கள் பொல்லாதான் அப்படின்னால என்ன செய்யணும்? காலத்தை பிரயோச்சி. நிறைய பேர் இங்க செபிக்கிறதுலன்னு யாச சொல்ல சொன்னாரு. நிறைய பேர் செபிக்கிறது இல்ல, 5 நிமிஷம் 10 நிமிஷம் சில செபிக்காம இருக்கிறோம். அருமையான விலையை செபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அதிகமா நேசிக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்கு அன்பா இருக்குன்னு நினைக்கிறாரு. நீங்க செபிங்க. கர்த்தர் உங்களுக்கு செபத்தை தான் அதிகமா விரும்புறாரு. செபிங்க, அதிகமா செபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வேதத்தை வாசிங்க. ஆண்டவர் இருந்தீங்களா தான் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரு. அவர் வரும்போது எக்கால சத்தத்தை கேட்கணும்னு நினைச்சா சேவம் பண்ணத்தான். எக்கால சத்தை அவர் வரும்போது எக்கால சத்தம் எப்படி கேட்பீங்க? இன்னைக்கு ஆண்டு இடத்துல உறவு இல்லாம இருப்போமானால் எக்கால சத்தத்தை கேட்க முடியாது. அன்னைக்கு நம்ம ஒரு நாள் கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால தயவு செய்து கர்த்தர் நம்மளை எல்லாம் ரொம்ப நேசிக்கிறார். ஒவ்வொரு சபை மக்களையும் கர்த்தர் அதிகமா நேசிக்கிறார். எல்லாரும் செபிக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம தேசல் பாருங்க எத்தனை அழிவு எத்தனை பிரச்சனைகள். இதுக்காக நம்ம சேவம் பண்ணும் போது கர்த்தர் யோவெனச்சரிய தன் சிறையினருக்காக சேவம் பண்ணும் போது அவங்களுடைய சிறைப்பை மாற்றினான். எத்தனை பயங்கரமான காரியங்களை தேசத்தில் நடந்து கொண்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்குது. எத்தனை விபத்துக்கள், எத்தனை கற்பழிப்பு, எத்தனை வேதனைகள் நம்ம தேசத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம செவிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய பிரச்சனை அவர் மாற்றுவார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சிநேகித்த பக்தர்களை பார்ப்போம். முதலாவது பார்க்கிறோம் யாக்கோபின் புஸ்தகம் 2:23.
1: அப்படியே
0: ஆபிரகாம்
1: தேவனை விசுவாசித்தார்.
0: அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது
1: என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான்.
0: பாத்தீங்களா, ஆபிரகாம் என்ன செஞ்ச? தேவனை விசுவாசித்தார். அவர் சர்வல்லமுள்ள தேவன். அவர் சொன்ன கட்டாயம் நடக்கும், அவரால் முடியும்னு சொல்லி அவர் விசுவாசித்தார். அது அவருக்கு நீதியா எண்ணப்பட்டது. தேவன் அவர் என்ன செஞ்சாரா? சிநேகித்தார். நம்மளுக்கு விசுவாசம் வேணும். நம்ம தேவன் சொன்னது நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம விசுவாசிக்கிறது இல்ல. தேவன் சொன்னார்னா கட்டாயம் நடக்கும். அவர் சொன்னார் நடக்கும். அந்த விசுவாசம் நமக்கு வேண்டாம். அதான் ஆண்டு சொன்னான், சர்வல்லமுள்ள தேவன். அவற்றை சர்வல்லமே இருக்குது, எல்லாமே அவற்றை இருக்குது. அவற்றை இல்லாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அதை நம்ம விசுவாசிக்கணும். அவர் விசுவாசித்தனால ஆபிரகாமுக்கு என்னது நீதி என்னப்பட்ட கர்த்தர் தேவன் என்ன செஞ்சார்? அவரை சிநேகித்தார். உங்களையும் என்னையும் சிநேகிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? முதலாவது விசுவாசம் வேணும். அபரகாமி விசுவாசித்தார். அதனால அவருக்கு என்ன ஆச்சு? தேவனுடைய சிநேகிதன் சொல்லி எண்ணப்பட்டார். எப்ரேயர் புஸ்தகம் 11:6
1: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம்.
0: தேவனிடத்தில் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். தேவன் சொன்ன நிறைவேற்றுவார். தேவன் உயிருள்ள தேவன். நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்குன்னு சொல்லி. இந்த தேவன் என்னென்ற சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பிறகு நம்மளை நடத்துவார். அந்த விசுவாசம் வேணும். நிறைய பேர் விசுவாசம் இருந்தவங்க குறைஞ்சிருக்கிறோம். விசுவாச ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசம் இல்லாம தேவனுக்கு எதை செய்ய முடியாது? பிரியமா இருக்க முடியாது. விசுவாசம் வேணும். கர்த்தர் சொன்ன நடத்துவார். விசுவாசித்தாதான் தேவனுடைய மகிமைய பார்க்க முடியும். நம்ம நிறைய பேருக்கு விசுவாசம் இல்லாதனாலதான் நம்ம வாழ்க்கையில குறைவா இருக்குது. விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. எபிரேயின் புஸ்தகம் 11:8
1: விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது
0: கீழ்ப்படிந்து
1: தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான்.
0: போற இடம் இன்னதென்று அறியாம புறப்பட்டு போனார். ஆண்டவர் சொன்னாரு, உன் தகப்பன் வீட்டையும் என்ன செய்யணும், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னாரு. எங்க போனு என்ன போனு என்னமே தெரியல. ஆண்டு சொன்ன உடனே கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்னார் நிச்சயமா தேவன் நடத்துவாரு சொல்லி உடனே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார். ஆனால் ஆபிரகாம் நிமித்தமா தான் இஸ்ரேல் சந்ததிகள் உருவாயிருச்சு இல்லையா. ஆபிரகாம் உடனே சொன்னதுக்கு ஆண்டு சொன்னதுக்கு உடனே கீழ்ப்பட்டு கீழ்ப்படிந்து போனார். கீழ்ப்படிந்து போனதுனால கீழ்ப்படிந்தார். மனசுல என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. தேவன் சொல்லியிருக்காரு, என்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார்னு சொல்லி விசுவாசத்தோடு அவர் என்ன செஞ்சார்? மத அவர் கீழ்ப்படிதல் இருந்தது. ரெண்டாவதுக்குள்ள என்ன இருந்தது சொல்லுங்க? என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. உடனே கீழ்ப்படிந்து விசுவாசத்தோட போனா இன்னைக்கு அவங்க மூலியமா உண்டாக்குற சந்ததி தான் இஸ்ரேல் மக்கள். ஹலேலூயா. இஸ்ரேல் மக்கள் மாத்திரல்ல, முஸ்லீம் மக்கள் ஆபிரகாம் எங்க தந்தைன்றாங்க. விசுவாசி நம்மளுக்கு கிறிஸ்தவங்க நம்ம என்ன செய்யறோம்? ஆபிரகாம என்னோட தந்தைன்னு சொல்றோம். அவருக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம். ஏன்னா தேவனுக்கு ஒரு கீழ்ப்படிந்து விசுவாசத்தினால புறப்பட்டு போனார். ஆபிரகாமுக்கு என்ன இருந்தது? கீழ்ப்படிதல் இருந்தது. ரெண்டாவது என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. விசுவாசம் வேணும், கீழ்ப்படிதல் வேணும். ஆபிரகாமுக்கு அது இருந்துச்சு. அதனால தான் தேவன் அவரை ஆசீர்வதிச்சு உயர்த்தினார். வாசித்து பாருங்க. ரோமர்க்கு எழுதி நிறுவோம் 4:18-19.
1: உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேகம் ஜாதிகளுக்கு
0: தகப்பனாவதை
1: நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும்
0: சாராளுக்கு வயசாயிருச்சு. எப்படி நடக்குன்னு சொல்லி என்ன என்றதுக்கு என்ன இல்ல, ஏதுவே கிடையாது. நினைக்கிறதுக்கு ஒரு எண்ணத்துக்கு ஏதுவே இல்லைன்னு நினைக்கிறதுக்கோ ஒரு உண்மையான எப்படி நடக்கும் சொல்லி நினைக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும்
1: நம்புகிறதற்கு ஏதுவில்லாத இருந்தும்
0: நம்புறதுக்கு ஏதுவே கிடையாது.
1: அதை நம்பிக்கையோட விசுவாசித்தா
0: நம்பருக்கு ஏதுவில்ல. ஆனா அவர் என்ன செஞ்சாரா? நம்பிக்கையோட விசுவாசித்தார்.
1: அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை.
0: அவர் விசுவாசத்துல என்ன இல்ல, பலவீனம். விசுவாசிக்கிறதுக்கு இல்லை, நம்பருக்கு ஏதுவே கிடையாது. எப்படி நடக்கும்? சாராளுக்கு வயசாயிருச்சு, எனக்கு வயசாயிருச்சு, எப்படி குழந்தை கிடைக்குமான்னு சொல்லி நம்பருக்கு ஏதுவே இல்ல. ஆனாலும் அவர் என்ன நம்பிக்கையோட என்ன செஞ்சாரா?
1: விசுவாசி. அவர் ஏறக்குறைய 100 இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாதிருந்தான்?
0: என்னாதிருந்தார்? சாராளு கற்பம் செத்து போயிச்சு, அவர்கம் கற்பம் செத்து போய் என்ன இல்லை. ஏன்னா அவர் என்ன நினைச்சாரு? தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், அவரால் எல்லாம் முடியும். அவரால் செய்ய முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. நான் விசுவாசித்தேன், நம்புறதுக்கு ஏதுவே கிடையாது. ஆனா சரீரம் செத்து போச்சு, அதெல்லாம் நினைக்கல. அவர் எதை நினைச்சு பார்த்தாரு? அவரு பாக்குத்தத்தை என்னாரு? அவர் சர்வல்லமுள்ள தேவன், சந்தை நட்சத்திரத்தை போல பெருகப்படின்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாது செய்வார்னு அவருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. நம்மளுக்கு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எங்க விசுவாசமே குறைஞ்சிருது. இத்தனை வருஷம் ஆச்சு, இனிமே எங்க நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம விட்டுறோம். ஆனா அவர் விசுவாசத்தோடு காத்திருந்தார். ஆண்டு சொன்னார், நான் சர்வல்லமுள்ள தேவன். அந்த தேவனாய் கத்திர மாத்திர அவர் நோக்கி பார்த்தார். அதனாலதான் அவருக்கு 100 கத்திர குழந்தை கொடுத்தார். அலையிலுயா அலையிலுயா. அவங்க மூலியமா வந்ததுதான் இஸ்ரேல் சந்ததி. அதே போல கத்தட்ட நம்ம கேட்கணும். விசுவாசத்தின் ஆவி எனக்கு தாங்க ஆண்டவர். பரிசுத்த பவுல் சொல்றாரு, விசுவாசித்த ஆவியை நாங்கள் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரே எனக்கு விசுவாசமே வரல ஆண்டவரே, எனக்கு விசுவாசத்தை தாருன்னு சொல்லி கேட்கணும். 2 கொரிந்தியர் 4:13
1: விசுவாசித்தேன்
0: ஆகையால்
1: பேசினேன்
0: என்று
1: எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம்.
0: பாத்தீங்களா, முதல்ல என்ன விசுவாசத்தின் ஆவியை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவரே எனக்கு விசுவாசமே இல்லப்பா, நம்முடைய ஆவி எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. விசுவாச கட்டாயம் கர்த்தர் தருவார். உங்க வாழ்க்கையில் ஆபிரகாமுக்கு செய்த அற்புதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அது மாத்திரம் நீங்களும் தேவனுடைய சின்னத்தரா எண்ணப்பட முடியும். விசுவாசம் இல்லாதனாலதான் தேவனுடைய சின்ன நம்ம எண்ணப்பட முடியல. நம்ம கொஞ்சம் விசுவாசம் இருந்தா அப்படியே மாறிடுறோம். ஆபிரகாம் தேவனுக்கு சின்னதனாய் மாறினது போல நம்ம ஒவ்வொருவரும் தேவனுக்கு சின்னதனாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் சின்னதரா மாறதுக்கு அவர்கிட்ட என்ன இருந்துச்சு, என்ன இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, அவருக்கு என்ன இருந்துச்சு, விசுவாசம். நம்மளுக்கு விசுவாசம் இருந்தா நம்மளும் தேவனுடைய சிநேகிதனா மாற முடியும். இரண்டாவது ஒரு பக்தரை பார்க்கும் போது ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்தது, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனா மாறினார். இரண்டாவதாக மல்கியான் புஸ்தகம் 1:2
1: ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன்,
0: யாக்கோபை நான் சிநேகித்தேன். இரண்டாவது ஆண்டவர் யாரை சிநேகித்தாரு, யாக்கோப்பை. சரி, முதல்ல ஆபிரகாம் சிநேகித்தார், இரண்டாவது யாக்கோப்பை தேவன் சிநேகித்தார். யாக்கோப்பை சிநேகித்தார். ஓசியா 11 1:1
1: இஸ்ரவேல் இளைஞனா இருந்த போது, நான் அவனை நேசித்தேன்,
0: பார்த்து இளைஞனா இருக்கும் போதே தேவன் என்ன செஞ்சாரா, யாக்கோப்பை நேசித்தார். இளைஞனா இருக்கும் போதே அவர் என்ன செஞ்சாரு, யாக்கோப்பை சிநேகித்தார். காரணம் என்ன பாருங்க, ஓசியன் புஸ்தகம் 12:3
1: அவன் தாயின் கர்ப்பத்திலே
0: தன்
1: சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினாலே தேவனோட போராடினான்,
0: தேவனோட என்ன செஞ்சாரா, போராடினான்.
1: அவன் தூதனானவரோட
0: போராடி
1: மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான்.
0: அப்ப என்ன செஞ்சிருக்கிறாரு, தேவனாய் கர்த்தரோட என்ன செஞ்சாரா, அழுது கெஞ்சினாராம். நம்ம எத்தனை நாள் தேவனிடத்தை அழுது கெஞ்சிரும், நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஆண்டவரே நீ இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு அழுகுறோம். ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அழுகுறோம், அவ்வளவுதான். மற்றபடி தேவனே நீ சிநேகிக்கணும்னு சொல்லி நம்ம அழுதவங்க யாருமே இல்லை. இல்ல தேவனோட அவர் அழுது கெஞ்சினாராம் யாக்கோப்பு. அதனாலதான் யாக்கோப்பை தேவன் என்ன செஞ்சாரு, தேவன் சிநேகித்தார். முத யாரை சிநேகித்தாரு, ஆபிரகாம். ரெண்டாவது யாக்கோப்பை சிநேகித்தார். நம்மளும் தேவனிடத்துல என்ன செய்யணும், அழுது கெஞ்சணும், ஆண்டவர் பாதத்தை பற்றி பிடிச்சுக்கணும், ஆண்டவரே நீ தான் எனக்கு உதவி செய்யணும் சொல்லி அவர் அழுது நம்ம கெஞ்சி ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னையும் என்னையும் அப்படி உங்களை போல மாற்றுங்க. யாக்கோப்பு எப்படி அழுதாரோ அதே போல நானும் உங்களிடத்துல அழுது ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, உண்மை போல மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தர்கிட்ட கேட்கணும். அழுது கெஞ்சினாராம் பாருங்க. ஆதியாகம் புஸ்தகம் 32:26
1: அவர் நான் போகட்டும்,
0: பொழுது
1: விடுகிறது என்றார்,
0: அதற்கு
1: அவன்,
0: நீரை
1: ஆசீர்வதித்தால் ஒழிய, உம்மை போக விடேன் என்றார்,
0: போக விடுகின்ற. பாத்தீங்களா, போறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இல்ல ஆண்டவர் நீங்க ஆசீர்வதித்தால் ஒழிய நான் நினைச்சுல உங்களை போக விடவே மாட்டேன்னு சொல்லி உறுதியா இருந்தாரு. ஜெபத்துல உறுதியா இருந்தாரு, நான் போறேன்னு ஆண்டவர் கேக்குற. இல்ல நீங்க என்னை ஆசீர்வதித்தால நினைச்ச மாட்டேன், உண்மை போகவே விட மாட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா, போக விடவே மாட்டேன் ஆண்டவரே, நீங்க என்ன ஆசீர்வதிங்க. நீங்க அப்படி செவிச்சிருக்கீங்களா, யாராவது அப்படி செவிச்சிருக்கீங்களா, ஆண்டவர் போறேன்னு சொன்னா கூட இல்ல ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதித்தால விட மாட்டேன். சரி, 10 நிமிஷம் 5 நிமிஷம் நம்ம ஜெபம் இல்லையா. இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுவத்தை போராடி செவிக்கணும். எத்தனை தரம் நம்ம ஒரு ரைட் ஒரு கரண்ட்டுக்கு நம்ம கரண்ட் கடைக்கில் வச்சுக்கோங்க, எத்தனை நேரம் அலையிறோம். ரேஷன் கார்டு கிடைக்கலன்னா எத்தனை நேரம் அலையிறோம். நமக்கு ஒரு ஏதோ ஒரு பொருள் கிடைக்கினா அதை வாங்குற வரைக்கும் என்ன செய்ய மாட்டோம், அதை விடவே மாட்டோம். ஏதாவது நமக்கு அரசாங்கத்தில் ஒரு பொருள் கிடைக்கல வச்சுக்கோங்க, என்ன செய்ய மாட்டோம், வாங்குற வரைக்கும் விடவே மாட்டோம். போராடி இல்ல எனக்கு விளைக்கணும் அப்படி சொல்லி வாங்குறோம். இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் கேட்கலன்னு சொல்லி எவ்வளவு நாள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றோம்? ஒரு 10 நாள் ஜெபம் பண்ணோம், 14 நாள் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல, அவ்வளவுதான், என்னை ஆண்டவர் விட்டுட்டாரு. என்னென்ன சொல்றோமே தெரியாது, ஜெபம் பண்ணி என்ன இருக்குது, ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி என்ன இருக்குது, கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, நான் இனிமேல் ஜெபிக்க மாட்டேன், இனிமேல் நான் வந்து ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே என்ன செஞ்சிடறோம், பழைய காரியத்துக்கு நம்ம போயிடுறோம், திரும்பிடுறோம். ஆனா யாக்கோப்பு என்ன செஞ்சாராம், இது ஆச்சரியத்தில் ஒழிய என்ன செய்ய மாட்டேன், உண்மை போகவே விட மாட்டேன்னு சொல்லி போராடி ஜெபிச்சார். கர்த்தர் ஒரு ஆசீர்வித்தாரா இல்லையா? கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வித்தார். நம்மளும் ஜெபிக்கணும். கொலோசியர் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: நம்ம என்ன செய்யணுமா, இடைவிடாம என்ன செய்யணும், தேவன் இடத்துல ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல விழித்திருக்கணும், போராடி ஜெபிக்கணும், அழுது கெஞ்சணும். ஆண்டவரே நிச்சயமா என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எனக்கு இந்த தேவை இருக்கு ஆண்டவரே நீ தரணும் சொல்லி இடைவிடாம ஜெபிக்கணும். நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்திருந்தாலும் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கட்டாயம் தேவன் உங்களை என்ன செய்வாரு, நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆசீர்விக்க மாட்டாரா? கட்டாயம் ஆசீர்விப்பார். அதனாலதான் ஆண்டவருக்கு யாக்கோப்பை சரித்தார். ஆபிரகாமத்துல என்ன இருந்தது, விசுவாசம். யாக்கோப்பிட்ட போராடி அழுது ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபை அவருக்கு இருந்தது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்ய யாக்கோப்ப சிநேகித்தார். ஆபிரகாம் வந்து விசுவாசம் இருந்தது, இவருக்கு என்ன செஞ்சு என்ன இருந்தது, செபிக்கக்கூடிய கிருபை இருந்துச்சு. நீ ஆசீர்வித்தாலும் விடவே மாட்டான்னு சொல்லி செபித்தார். கர்த்தர் அவரை ஆசீர்விச்சார். அது மாத்திரம் அவருடைய சிநேகிதனாய் மாற்றப்பட்டார். ஹல்லேலூயா. 3வது பாருங்க, நெகேமியன் புஸ்தகம் 13:26.
1: அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான்
0: பாத்தீங்களா. 3வது யாரு,
1: சாலமோன்.
0: சாலமோன் ராஜா என்ன செஞ்ச, தேவனாலே சிநேகிக்கப்பட்டவன். முதல்ல அவர் நல்ல சிநேகிப்பட்டார், கடைசியெல்லாம் பின்வாங்கிட்டாரு. முதல்ல தன் தேவனால சிநேகிக்கப்பட்டவனா இருந்தார். 2 Samuel 12:24.
1: அவள் ஒரு குமாரனை பெற்றாள், அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான்,
0: சாலமோன் என்று பெயரிட்டாள்.
1: அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார்.
0: சாலமோனிடத்தில் என்ன இருந்தார், கர்த்தர் அன்பாயிருந்தார். பாத்தீங்களா, கர்த்தர் அன்பா இருந்தாரு. சாலமோனுக்கு கர்த்தரிடத்துல அன்பா இருந்தாரு. எப்படி அன்பா இருந்தார் பாருங்க, 1 Kings 3:3-4.
1: சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து,
0: அன்பு கூர்ந்து சாலமோன் என்ன செஞ்சாரா, கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்து
1: தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான்.
0: தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளை எப்படிலாம் நடந்தான்,
1: அப்படியே
0: ராஜா
1: பலியிட கிபியோனுக்கு போனான்.
0: கிபியோனுக்கு போனான் சாலமோன் என்ன செஞ்சாரு, கிபியோனுக்கு போய் எத்தனை பலியிட்டாரா,
1: அந்த பலிபீடத்தின் மேல்,
0: பலிபீடத்தின் மேல்
1: சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான்.
0: 1000 சர்வாங்க பலி செலுத்தினார். ஹல்லேலூயா. அவர் என்ன தேவனிடத்தில் அன்பா இருந்தாரு. அது மாத்திர தகப்பனிட்ட கட்டளையின்படியெல்லாம் நடந்தாரு. கிபியோன் போய் என்ன செஞ்சாரா, 1000 பள்ளியை செலுத்தினார். இப்ப நமக்கு என்ன பள்ளி, நமக்கு இப்ப செலுத்த வேண்டிய பள்ளி சௌத்திர பள்ளி செலுத்தணும். அது மாத்திர அவங்க அப்பா கட்டளையின்படி நடந்தார். என்ன செஞ்சிருக்காரு அவங்க அப்பா பாருங்க, 1 Kings 28:9.
1: என் குமாரனாகிய சாலமோனே,
0: என் குமாரனாகிய சாலமோனே,
1: நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து,
0: நீ என்ன செய்ய, உன் பிதாவாகிய தேவனை அறிந்து,
1: அவரை உத்தம இருதயத்தோடும்,
0: அவர் உத்தம இருதயத்தோடும்
1: உற்சாக மனதோடும் சேவி.
0: பாத்தீங்களா, அவங்க அப்பா என்ன சொல்லி, என்ன செய்ய, உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் கர்த்தர் சேவி,
1: கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து,
0: எல்லா கர்த்தர் என்ன செய்யறா, எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து
1: நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார்.
0: நினைவின் தோற்றம், நினைவுல என்ன தோன்றுது அப்படிங்கறதெல்லாம் கர்த்தர் அறிகிறார்.
1: நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார்,
0: நீ தேடினா அவர் உனக்கு தென்படுவார்.
1: நீ அவரை விட்டுவிட்டால்,
0: நீ விட்டுவிட்டால்
1: அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார்.
0: அவர் என்ன செய்யறார், என்றைக்கும் கைவிடுவார். இந்த காலத்து பெற்றோர் என்ன செய்யறாங்க, நீ வந்து அதை படிக்கணும், இது படிக்கணும், டாக்டரா போகணும், கலெக்டரா போகணும், இன்ஜினியர் ஆகணும், அது மாத்திரம் என்ன சொல்லுவாங்க, டியூஷனுக்கு போகணும், இன்னைக்கு என்ன செய்ய, ஸ்கூலுக்கு போகாம லீவ் எடுத்து அடிப்பாங்க. அதே போல சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரலைன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. பெற்றவங்க எத்தனை பேரு? அன்னைக்கு தான் மார்க்கெட்டுக்கு கூட்டு போவாங்க, அன்னைக்கு தான் கல்யாணம் வீட்டுக்கு கூட்டு போவாங்க, அன்னைக்கு தான் பங்கனுக்கு கூட்டு போயிருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்குள்ள கூட பெற்றவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஒரு நாள் ஸ்கூல் லீவ் போட்டா அவ்வளவுதான் பிள்ளைங்க அடிச்சிருவாங்க. எத்தனை நாள் லீவ் போட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டா கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன் சர்ச்சி பண்ண கூட கேட்க மாட்டாங்க. ஏன் நீ பைபிள் வாசிக்கல, ஏன் நீ சேவமல்லி, குழந்தைகள் யாருமே கேட்கறது இல்லை. ஆனா தாவீரச்ச தன் மகளுக்கு என்ன சொல்ற பாருங்க.
1: என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து,
0: உன் பிதாவை தேவன் முத என்ன செஞ்சிரே அறிஞ்சிக்கோ. மத யார அறிஞ்சிக்கணும்? பிதாவை தேவன் எப்படி பெற்ற முதல்ல அவரை அறிஞ்சிக்கோ.
1: அவரை உத்தம இருதயத்தோடும்,
0: அவரை எப்படி சேவிக்கணும்? உத்தம இருதயத்தோடும், சும்மா எங்கேயோ பாத்துட்டு இல்ல, உத்தம இருதயத்தோடும்,
1: உற்சாக மனதோடும் செய்வி.
0: உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடும் செய்வி.
1: கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து,
0: கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து,
1: நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார்,
0: நினைவின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார்.
1: நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார்,
0: தேடினார் தென்படுவார்.
1: நீ அவரை விட்டு விட்டால்,
0: நீ விட்டு விட்டால்
1: அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார்,
0: அவர் என்றைக்கும் கைவிட. பாத்தீங்களா, தன்னுடைய மகனுக்கு தாவீது சாலமோனுக்கு சொல்லி கொடுத்தது. இந்த காலத்து பெற்றவங்க எத்தனை பேரு? சர்ச்சைக்கு போலாம் விட்டுருவாங்க, ஸ்கூலுக்கு போலினா அவ்வளவுதான் குழந்தை அடிபட்டு அவ்வளவுதான் பயங்கரமா அடிச்சிருவாங்க. டியூசனுக்கு போலாம் அதோட அடிப்பாங்க. எத்தனை பேர் குழந்தைய அடிக்கிறீங்க டியூசனுக்கு போலினா? சர்ச்சைக்கு போலாம் எத்தனை பேர் பொறுப்பு எடுக்கிறீங்க? யோசித்து பாருங்க அருமையானவர்களே. அன்னைக்கு தான் பங்கனுக்குள்ள நீங்களே கூட்டிட்டு போயிடுறீங்க. எப்படி பிள்ளைங்களை ஆண்டவர் சிநேகிக்க முடியும்? அருமையானவர்களே, கர்த்தரை நம்ம சிநேகிக்கணும் வாஞ்சிக்கிறார். நம்ம அவரை சிநேகிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? கத்திரத்துல அன்பு கூறணும். ஆலம்ராஜ் என்ன செய்யும்? கத்திரத்துல அன்பு கூறு. தாப்பன் சொன்னதெல்லாம் கீழ்படிந்தார். அது மாத்திரல, எத்தனை சர்வாங்க பழி திருத்தினாரு? 1000 சர்வாங்க பழி திருத்தினார். இப்ப நம்ம கத்திர என்ன கொடுத்திருக்காரு? ஸ்தோத்திர பழி 1000 கொடுத்திருக்காரு. யார் யாரு செய்யறோம் யோசித்து பாருங்க. காலையில எந்திரிச்சு கத்திரிட்டு எத்தனை நேரம் நம்ம எத்தனை பழியை நம்ம ஆண்டவருக்கு செலுத்துறோம் யோசித்து பாருங்க. கத்திர சொல்லுகிறார் எபிரேயன் புஸ்தகம் 13:15
1: அவருடைய நாமத்தை துதிக்கும்,
0: அவர் நாமத்தை துதிக்கும்,
1: உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை,
0: உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை
1: அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
0: என்ன செய்யணும்? உதடுகளின் கனியாகி ஸ்தோத்திர பலியை என்ன செய்யணுமா? கத்திற்கு எப்போதும் செலுத்தணும், செலுத்துறமா? அதங்கு வாசித்தோம், மதனம் பாசித்தோம், இடவிடாம செம்மனு ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழிப்பா இருக்கணும். எத்தனை பேர் ஸ்தோத்திர பலி செலுத்துறீங்க? எத்தனை பேர் கத்திர காலையில எந்திரிச்சு ஸ்தோத்திரம் செலுத்துறீங்க? ஏதாவது நன்மை நடந்தா ஒரு நாளைக்கு என்ன சொல்ற கூட்ட வைக்கிற உண்மைதான், அப்புறம் அதோட மறந்துடுறோம். நம்ம ஒரு நாள் 1000 சோத்திர பலி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில செய்து நன்மை நினைச்சு நினைச்சு சோத்திரம் பண்ணணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புறார். இரண்டாவது எபிரேயன் புஸ்தகம் 13:16
1: அன்றியும் நன்மை செய்யவும்,
0: நன்மை செய்யவும்,
1: தான தர்மம் பண்ணவும்,
0: தான தர்மம் பண்ணவும்
1: மறவாதிருங்கள்,
0: மறவாதிருங்கள்.
1: இப்படிப்பட்ட பழிகளின் மேல்,
0: இப்படிப்பட்ட பழிகள் மேல்
1: தேவன் பிரியமாயிருக்கிறார்.
0: நீங்க மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், தான தர்மம் செய்ய என்ன செய்ய மறவாதீங்க. அதுல கர்த்தர் என்ன செய்றாரா? பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரோ உங்க பிரெண்ட்ஸுக்கு உதவி செய்யறது அது இல்ல, கர்த்தர் வேதம் சொல்லி செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாது. யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு தான் செய்யணும். வசனம் வாசித்து பாருங்க. நீதிபதியின் புஸ்தகம் 3:27
1: நன்மை செய்யும்படி,
0: நன்மை செய்யும்படி
1: உனக்கு திராணி இருக்கும் போது,
0: திராணி இருக்கும் போது
1: அதை செய்யத்தக்கவர்களுக்கு,
0: அதை செய்யத்தக்கவர்களுக்கு
1: செய்யாமல் இராதே,
0: செய்யாமல் இராதே. செய்யத்தக்கவர்களுக்கு செய்யணும். ஏதோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு உதவி செய்ய அந்த இதை வாண்ட விரும்பல. என்ன தானதம் யாருக்கு செய்யணுமா சொல்லுங்க. செய்யத்தக்கவர்களுக்கு யாருக்கு செய்யணும்? அவங்களுக்கு தான் செய்யணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புறாரு. அப்படிப்பட்ட பழியின் மேல கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறார். சாலமராஜா செஞ்சாரு, 1000 பலி செலுத்தினார், தேவனிடத்தில் அன்பா இருந்தார். அதனால கர்த்தர் தேவன் சாலமராஜாவை சிநேகித்தார். மொத யாரை சிநேகித்தாரு? ஆபிரகாம். அவர் என்ன, அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? விசுவாசம் இருந்துச்சு. ரெண்டாவது யாக்கோப்பை சிநேகித்தார். யாக்கோப்பிட்ட என்ன இருந்துச்சு? போராடி செபிக்கிற ஒரு கிருபை இருந்துச்சு. மூன்றாவது தாளம்ராஜ், அவர் என்ன செஞ்சார்? தேவனிடத்துல அன்பு இருந்தார், தாப்பனுடைய சொன்ன பிச்சைலாம் கேட்டாரு. அது மாத்திர அவர் என்ன செஞ்சார்? 1000 ஸ்தோத்திர பலிய செலுத்தினார். நமக்கு இப்ப 1000 ஸ்தோத்திர பலி என்ன செய்யணும்? நமக்கு செய்த நன்மை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணவே போதும். எத்தனையோ ஸ்தோத்திரம் பண்ணலாம். செலுத்தினீங்கன்னா கர்த்தர் உங்களை சிநேகிப்பாரு. அலையிலூயா, அலையிலூயா. தேவனிடத்தில் அதிகமா நம்ம அன்பு கூற வேண்டும். மனிதர்களிடத்தில் அன்பு கூற பார்க்கலாம். கர்த்தர்கிட்ட கோடி மடங்கு அதிகமா அன்பு கூற வேண்டும். தேவன் உங்களை கட்டாயம் சிநேகிப்பார். நான்காவதாக யோவான் சுவிசேஷம் 15:15
1: இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை.
0: இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை.
1: ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன்.
0: கர்த்தர் என்ன செய்றார், நம்மளை எப்படி சொல்றாரா? சிநேகிதன் என்றாரு. சிநேகிதன் ரகசியங்களை யார்கிட்ட சொல்லணும்? நம்ம சிநேகிதான் சொல்லுவோம். அதனாலதான் ஆண்டு சொல்றேன், நான் உங்களை எஜமான் செய்கிற ஊழியக்காரன் அறிய மாட்டான். நான் உங்களை என்ன சொல்றேன்? அப்ப சிநேகம் கர்த்தர் எல்லா ரகசியங்களையும் சொல்லி தருவார். அல்லேலூயா. தேவன் சேசரை பார்த்து சொன்னார், சிநேகிதன் சொன்னார். நம்மளையும் பார்த்து தேவன் சொல்ற சிநேகிதன் தான் சொல்றாரு. என்னை சிநேகிக்கிறவங்கள சிநேகிக்கிறேன்னு சொன்னாரு. நம்ம கர்த்தர் நம்மளை சிநேகிக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன் பாருங்க. கர்த்தர் நம்மளை சிநேகிக்கிறார். நம்மளதான் ஆண்டவர் அன்பா இருக்க விரும்புறார். நம்ம சிநேகிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம செபிக்கணும். ஆண்டு விட்டு நம்ம எதாவது ஆண்டுக்காக நம்ம எதையாவது செய்யணும். அவர் நம்ம இடத்துல எப்படி சிநேகமா இருந்தாராம் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 13:1
1: தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற
0: தம்முடையவரிடத்தில்
1: அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார்.
0: கத்திரம்பு தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடி எப்படி இருக்கிறாராம்? எது வரைக்கும் அன்பு வைக்கிறாராம்? முடிவெறிந்து அன்பு வச்சிருக்கிறார். அவர் அன்பு பார்த்தீங்களா? நம்ம ரெண்டு நாள் செபிக்கிறோம், மூணு நாள் வர செபிக்க மாட்டோம். ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்தா ரெண்டு நாள் வரமாட்டோம். கர்த்தர் மலையத்தில் எப்படி அன்பா இருக்கிறாரா? முடிவு எப்படி நம்ம இடத்துல அன்பு வைத்தோர? அந்த அன்பு எப்படி இருக்கு? அவருடைய அன்பு எப்படி இருக்கு? நம்ம சீவன நாளெல்லாம் அன்பு வச்சிருக்கிறார். முடிவெறிந்து அன்பு வச்சிருக்கிறாரா? அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன். நம்ம ஆண்டவரை இயேசுகிறது போல அன்புள்ள தேவன் உலகத்தில் எதுவுமே எங்கேயுமே இல்லை, பார்க்கவே முடியாது. இயேசுகிறது நம்ம அவ்வளவா சிநேகிக்கிறோம். அவ்வளோ நம்ம இடத்துல அன்பா இருக்கிறார். நம்மள அவர் இடத்துல அன்பா இருக்க வேண்டும். கத்திர அதைத்தான் விரும்புறாரு. அல்லேலூயா. கத்திர்க்கான நம்ம ஊழியம் செய்யும்போது கத்திர என்ன செய்யறாரு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 12:26
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்
0: என்னை
1: பின்பற்ற கடவன்.
0: பாத்தீங்களா, ஊழியம் செஞ்சா என்ன செய்யணுமா? கத்திர ஒரு நாளும் பின்பற்றி நடக்கணும். நான்கு சுவிசேஷ வாசிக்கணும். நான்கு சுவிசேஷ வாசித்தா கத்திர எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சார். ஏதோ ஒரு ஊழியம் இல்ல. ஒருவன் கூலியும் செய்வானால் அவன் என்ன
1: செய்யணும்? எங்கே இருக்கிறேனோ
0: அது எப்படி நம்ம கூலி செய்யறோமா, நம்ம கத்திர பின்பற்றமான்னு எப்படி தெரிஞ்சுக்கொள்ள முடியும் பாத்தீங்கன்னா, ஆண்டு சொல்றாரு பிதாவிடத்துல என்ன செய்யற, நான் எப்போதும் பிதாவுக்கு பிரியமானதை செய்யறபடினால் அவர் என் மேல என்னை தனியா விடுவதில்லை. பாருங்க, அப்படி ஆண்டு பின்பற்ற வேண்டும். ஏதோ ஒரு கூலியும் செஞ்சுட்டோம் சரியா போயிச்சு நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. கத்திர சொல்றாரு பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8:29
1: என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார்.
0: என்னுடனே கூட இருக்கிறார்.
1: பிதாவுக்கு பிரியமானவரை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா.
0: கர்த்தர் என்ன செஞ்சாரா? இயேசுக்கிட்ட என்ன செஞ்ச சொல்லுங்க.
1: பிதாவுக்கு
0: பிரியமானது எப்போதும் செய்கிறபடியார். எப்போதும் செய்கிறபடியார்.
1: அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை.
0: அதான் சொல்ற ஒருவன் குளியும் செய்வானால் என்னை பின்பற்ற கடவன். நீங்க நாலு புஸ்தத்தை வாசிங்க. மார்க்கு, மத்தேயு, லூக்கா, யோவான் சுவிசேஷம், நாலு சுவிசேஷம் வாசிங்கன்னா கர்த்தர் எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சாரு, அவர் என்னெல்லாம் செஞ்சாருங்க நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்ம ஏதோ ஒரு ஊழியம் செஞ்சுட்டோம் அப்படி இல்லை. கர்த்தர் எப்படிலாம் ஊழியம் செஞ்சாரு, எப்படிலாம் அந்த உலகத்தில் வாழ்ந்தாருன்னு சொல்லுது நம்ம அறிஞ்சுக்கணும். அதான் சொல்றாரு கர்த்தர் சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் என்ன செய்யணும்? என்ன பின்பற்ற கடவுள். ஆண்டு பின்பற்றணும். ஆண்டு என்ன செஞ்சாரு, எப்படிலாம் செஞ்சாரு, அதை நம்ம பின்பற்றி ஆண்டு பின்பற்றி போக வேண்டும். நம்ம அதனால நாலு சுவிசேஷத்தையும் நம்ம ஒவ்வொரு நாளும் நல்ல தீர்க்கமா வாசிக்க வேண்டும். வாசித்தா தான் கர்த்தர் நம்ம பின்பற்றி போக முடியும். நம்ம நல்லதை மட்டும் எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து சொல்றாரு, நான் எங்க இருக்குன்னா ஒளிஞ்சு என்னோடு இருப்பா, பிதாவான கடமைறேன், அதை நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு நங்க சொல்றாரு, என்னை பின்பற்ற கடவன், ஒருவன் என் கூலியும் செய்வானா என்ன செய்யணும், என்ன பின்பற்ற கடவன். அப்ப என்னெல்லாம் செய்யணும்? நாலு சுவிசேஷம் தான் நமக்கு யாரும் நம்ம போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாலு சுவிசேஷத்தையும் நம்ம வாசித்தா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிலாம் ஊழிஞ்சார் என்பதை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். அல்லேலூயா. அது சொல்றாரு, நான் ஒருவன் எனக்கு ஊழிஞ்சுவான் பின்பற்ற கடவன்.

0: ஊழியக்காரன் இருப்பார்.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்,
0: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்
1: அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார்,
0: அவர் பிதாவான கனம் பண்ணுவார், அவர் பின்பற்றி அவருக்கு நம்ம அவருக்கு அவர் இப்ப ஒளிஞ்சேன்னா அவர் பின்பற்றணும். அது மாத்திரல என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் எங்க இருக்கிறோம் நம்ம அவரோடு நம்ம இருப்போம், பிதாவானவர் நம்மள ஒரு நாள் கடன் பண்ணுவார், அவரை நம்ம பின்பற்ற வேண்டும். ஏதோ ஒரு ஊழியம் செய்யக்கூடாது. ஏதோ இன்னைக்கு ஊழியம் பண்ணுனா ஊழியம் செய்ய இஷ்டம்னா போறோம், மறுநாள் விட்டுறோம். ஊழியக்காரன்னா என்ன செய்யணும், கத்தோடி நான்கு சுவிசேஷர் ஆண்டவர் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் செய்யுமானால் கத்த நம்மளை என்ன சொல்றாரு, அவரு எங்க இருக்கிற நம்ம அவரோடு இருப்போம், பிதாவானவர் நம்மள கடன் பண்ணுவார். அதங்க சொல்றாரு ராமருக்கு நிறுவோம் 14:18.
1: இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன்,
0: கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன்
1: தேவனுக்கு பிரியனும்,
0: தேவனுக்கு பிரியனும்
1: மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருக்கிறான்.
0: நம்ம ஊழியம் செஞ்சா தேவனுக்கு பிரியனும் மனுஷரால அங்கீகரிக்கப்பட்டவன் இருப்போம். நம்ம ஊழியம் செய்ய வேண்டும், அனைவரும் ஊழியம் செய்யணும். கர்த்தர் விரும்புறது அதுதான், ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக நீங்க ஊழியம் செய்ய வேண்டும். வெறுங்க நான் கர்த்தர் யாருமே என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. நம்ம எல்லாரும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், சின்ன ஊழியமாக செய்யணும். அப்பதான் கர்த்தர் ராஜ்யத்தில் அவர் எங்க இருக்கிறா நம்ம அங்கே இருப்போம். ஒரு நாளைக்கு 10 பேருக்காக நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும், ஒரு ஆத்மாவது நம்ம சபைக்கு கூட்டிட்டு வரணும். யோசித்து பாருங்க, யார் நம்ம ஒரு ஆத்மாவது கர்த்தர் சபையில கூட சேர்த்துருக்கிறோமா, ஒருத்தரையாவது நம்ம ஆண்டருக்காக நம்ம சொல்லி இருக்கிறோமா, சொல்லி ஒரு ஆத்மாவது சபையில சேர்த்துருக்கீங்களா, சிந்தித்து பாருங்க பிரியமானவர்களே. யாருக்கு சத்தியத்தை சொல்லணுமா, கர்த்தடி வேதம் சொல்லுகிறது. ரோமர்கள் நிறுவம் 15:21.
1: நான் மற்றவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு, கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன்,
0: சுவிசேஷம் அறிவிக்கும்படி நாடுகிறேன். மற்றவங்களுக்கு ஆண்டு அறியாத மக்களுக்கு கர்த்தரை பத்தி சொல்லணும். ஒரு ஆத்மாவது கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறோமா, யோசித்து பாருங்க. கர்த்தரை சிநேகிக்கணும்னு சொன்னா நம்ம எதையாவது கர்த்தர் செய்யணும் அருமையானவர்களே. ஒரு ஆத்மாவது சபை கொண்டு வந்திருக்கிறோமா, நம்ம ஒரு ஆத்மாவது கர்த்தருக்கு நம்ம சபை சரி சர்ச்சைதான் போல, நம்ம சபை இப்படி இருக்கே வளராம இருக்கேன்னு யாராவது நம்ம கவலைப்பட்டு போராடி செபிக்கிறோமா, ஆண்டவரே எங்க சபை மக்கள்லாம் ஆசிரிக்கப்படணும், எங்க சபையெல்லாம் வளரணும், புது புது மக்களை தாங்கன்னு சொல்லி கண்ணீரோடு யாரெல்லாம் செபிக்கிறோம். அப்படி செபிப்போமானால் கர்த்தர் நிச்சயம் உங்களை சிநேகிப்பார். முத தேவன் சிநேகித்தார் ஆபிரகாம், அவருக்கு விசுவாசம் இருந்துச்சு. ரெண்டாவது யாக்கோபை சிநேகித்தார், அவருக்கு என்ன இருந்துச்சு, கண்ணீரோடு செபிச்சார். நீ ஆசீர்வதித்தாலும் அவர் என்ன செய்ய மாட்டவங்கள போவிடமேட்டு அழுது கெஞ்சினார். மூன்றாவது சாலம்ட்டு என்ன இருந்துச்சு, தேவனிடத்துல அன்பு இருந்தால் தாக்கு சொன்னதெல்லாம் கேட்டாரு. அது மாத்திரல 1000 ஸ்தோத்திர பலி நம்ம கர்த்தருக்கா என்ன செய்யறோம், யோசித்து பாருங்க. 1000 சர்வாங்க பலியை செலுத்தினார். நாலாவதாக சீசர்களை பார்க்கிறோம், சீசரை பார்த்து தேவன் சொல்றாரு என் சிநேகிதன், இவன் ஊழிக்காரன் சொல்ல மாட்டேன், யஜமான் சேர்ந்து ஊழிக்கார அறிய மாட்டான், நான் சிநேகிதன் சொல்லுவேன்னு சொல்றாரு. தேவன் அவர்த்தல முடிபெருங்க அன்பு வச்சிருக்கிறாரு. அந்த அன்புள்ள தேவனுக்கு நம்ம என்ன செய்யறோம், என்ன ஊழியம் செய்யறோம், ஒரு ஆத்மாவது ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறோமா, ஒரு ஆத்மாவது கர்த்தருக்காக நம்ம ஆதாயப்படுத்தி இருக்கிறோமா, சபையில சேர்த்துருக்கோமா, யோசித்து பாருங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் ஊழியம் செய்யணுமையா, ஊழிஞ்சா கர்த்தர் பிரியமா இருப்பீங்க, கர்த்தர் உங்க மேல பிரியமா இருப்பாரு. யாருக்கு ஊழியம் செய்யணும், யாருக்கிட்ட போய் சொல்லணும், தேவன் அறியாத சனங்கள். ஒரு சபையில பாருங்க, இந்த சபையில இருக்க மக்கள் அந்த சபையில கொண்டு சேர்ப்பாங்க, அது அல்ல. கர்த்தர் தெரியாத மக்கள் மத்தியில போய் நம்ம தேவனை பத்தி சொல்லி அந்த மக்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும். கர்த்தர் நிச்சயமா உங்களையும் சிநேகிக்க ஒரு வல்லவரா இருக்காரு. ஹல்லேலூயா. முத யாரு சிநேகித்தாரு, ரெண்டாவது, மூணாவது, நாலாவது சீசர்ல சரி, நம்மளையும் சிநேகிக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். உங்களை சிநேகிக்கும் தான் ஆண்டவர் விரும்புறாரு. நம்ம எல்லாம் சிவத்துல குறையா இருக்கோம், எல்லாம் சரிப்படுத்திக்கலாம். ஆண்டவர் உங்க ஆசீர்வதிப்பாராக.
1: இதெல்லாம் இழந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்த்து நம் இணைந்த ஜெபங்களை நாம் எடுக்க போகிறோம். ஆம், அனாதி சிநேகித்தால் நான் உன்னை சிநேகித்தேன், என் காரூணியத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொன்னார். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், கர்த்தர் மெய்யாகவே நம்மை சிநேகிக்கிறார். மனப்பூர்வமாய் நம்மை

0: ஆபிரகாமை கர்த்தர் சிநேகித்தார். காரணம், ஆபிரகாமுக்குள் விசுவாசம் இருந்தது, தேவனுக்கு கீழ்ப்படிதல் இருந்தது. யாக்கோபை கர்த்தர் சிநேகித்தார். யாக்கோபு போராடி ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். இடைவிடாமல் நாமும் போராடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் சிநேகிப்பார். நாம் அநேகர் ஜெபத்தில் குறைவுள்ளவர்களாய் இருப்பதாக கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். சொல்வோமா, ஆண்டவரே, இன்றிலிருந்து அதிகமாய் நாங்கள் ஜெபிப்பதற்கு அப்பா உங்களுடைய ஜெப ஆவியை எங்களுக்குள்ளே ஊற்றும் என்று சொல்லி நாம் கேட்போமா. மூன்றாவதாக, சாலமோனை கர்த்தர் சிநேகித்தார். அதற்கு காரணம், சாலமோன் சர்வாங்க தகன பலியை 1000 செலுத்தினார். இன்றைக்கு நாமும் கூட ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு செலுத்தவும், தான தர்மம் என்ற பலியை செலுத்தவும். கர்த்தர் சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணம் செய்வோமா. கடைசியாக, சீசர்கள் ஊழியர்களை தேவன் சிநேகிக்கிறார். நாமும் கர்த்தருடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்ய நம்மை அர்ப்பணம் செய்வோமா. கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறார். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் சொன்ன கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறார். பிரியமானவர்களே, அர்ப்பணம் செய்து கர்த்தர் நோக்கி பார்ப்போமா. ஆபிரகாமை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். யாக்கோபை அளவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதித்தார். சாலமோனை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய சீசர்களை ஆசீர்வித்து வல்லமையாக பயன்படுத்தினார். நாமும் நம்மை அர்ப்பணம் செய்து கர்த்தாவே எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். உங்க ஆசீர்வாதத்திற்காக இப்பொழுது அக்கா அவர்கள் ஜெபம் பண்ண போறாங்க. அவர்களோடு இணைந்து எல்லாரும் தகப்பனே எங்களை ஆசீர்வதியும் என்று எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ண போறோம்.
1: யாரெல்லாம் சிநேகிப்பின் ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களோ அவங்களை பலப்படுத்துங்க. நீர் அங்கீகரித்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம், ஏற்றுக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஐயா, ஜெபிப்பேன்னு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களோ ஒவ்வொரு குலத்தையும் இடைவிட முடியாது ஜெபிக்கிற ஒப்பு கொடுக்கிற மக்களையும் ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுக்காது இருக்க மக்களின் உள்ளத்திலையும் தொடர்ந்து பேசுவீராக, ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. ஆண்டவரே, மகிமையான காரியத்தை செய்யுங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க, குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பயத்தரணும், சமாளாத மக்களுக்கு சமான் தரணும், கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யணும், கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்கப்பா. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தர முடியாது ஜெபிக்கிறோம். கண்ணீர்லாம் தொடங்க, கவலையெல்லாம் மாத்துங்க, பிரச்சனையெல்லாம் நீக்குங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தொழில் செற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. ஆண்டவரே, பிள்ளைகளை பாதுகாக்கணும், பராமரிக்க உன்னத ஞானத்தை கொடுங்க, ஞாபக சக்தியை கொடுங்க. ராச்சா, எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கோங்க, பராமரித்துக்கோங்க, அக்கினி மலர்ந்து காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும், மகத்தான காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்த முடியா ஜெபிக்கிறோம். மகிமையான காரியத்தைங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க. ஆண்டவரே, வியாதிகள் நோய்கள் குணமாக்க மந்திரம் செய்வன் உடைத்து போடுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைங்க. பிரிந்து குடும்பம் அணைக்கணும், கர்த்தருடைய கிருபை எல்லாரையும் தாங்கி வந்து ஜெபிக்கிறோம். வாகனம் வச்சிருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க, தேவிகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒரு நன்மை குறைபடாதே காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த டிவி பாக்குற மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும். விசுவாசம் எல்லாருக்கும் கொடுத்துடலும் ஆண்டவரே, கண்ணீரின் செபத்தை கொடுத்துடலும், ஆத்ம பாரத்தை தந்துடலும் ஆண்டவரே. சாலையும் போலம் இடத்துல அன்பு கூறக்கூடிய மக்களாக மாற்றுவீராக, பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களிடத்துல அன்பவித்தபடியே முடிவிருந்தே தம்மிடத்துல அன்பவித்திருக்கேன் சொன்னீரே, அந்த அன்பை நாங்களும் இடத்துல அன்பு செலுத்தக்கூடிய மக்களாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒவ்வொரு இடத்துல பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க. பலத்த காரியத்தை செய்யுங்க, வேதத்தை அறிகிற அறிவில் நிரப்பப்படணும் ஐயா. அன்றர் வேதத்தை அறிந்து கொள்ள கிருபை தாரு சுவாமி. உண்மை அறியறளும் விருத்தியடையணும் ஐயா. கர்த்தாவை பிரகாச மனக்கண்கள் திறந்துடுங்க. உண்மை அண்டிக்கொள்ள சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க உதவி செய்யுங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரட்சகர் இயேசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.

கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் Hand of Jesus.com. God bless you.

0: நான் பாட மாட்டேன்.
1: கற்றுக்கலாம் பார்ந்தவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். யேசாயின் புத்தகம் 66 அதிகாரம் 13 வசனம்.
2: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல்,
1: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல்
2: நான் உங்களை தேற்றுவேன்,
1: நான் உங்களை தேற்றுவேன். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசுக்கு சொல்கிறார், ஒருவனை அவன் தாய் தேற்று போல் நான் உங்களை தேற்றுவேன். தாய்க்குத்தான் தெரியும் பிள்ளைகள் எப்படி தேற்றினா எப்படி சமாதம் இருப்பாங்கன்னு சொல்லி. எத்தனை தான் மற்றவங்களை ஆறுதல் படுத்தினாலும் நமக்கு சமாதானம் கிடைக்காது, ஆறுதல் கிடைக்காது. இயேசுக்கு நம்மளை ஆறுதல் படுத்தினாருனா சமாதானம். என் வாழ்க்கையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போதெல்லாம் என் ஆண்டவராக இயேசுக்கு என்னை தேற்றுவார். அப்ப எப்படி தேற்று, அவன் தாய் தேற்று போல, நம்ம தாய் எப்படி தேற்றுவங்களோ அதே போல நம்ம தேற்றி ஆறுதல் படுத்துறாரு. காரணம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 1:3.
2: நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும்,
1: பிதாவாகிய தேவனும்,
2: இரக்கங்களின் பிதாவும்,
1: இரக்கங்களின் பிதாவும்,
2: சகலவிதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம்.
1: அவர்தான் நமக்கு சகலவிதமான ஆறுதல். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் வேற வேற பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள். இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிற நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கண்ணீர்கள், வேதனைகள் வரும். ஆனாலும் தேவனை கர்த்தர் அந்த நாளைக்கு எப்படிலாம் நம்மளை ஆறுதல் படுத்தணுமோ அப்படிலாம் ஆறுதல் படுத்துவார். நம்ம எந்த நிலைமையில உடைஞ்சிருக்கிறோமோ, உள்ள உடைஞ்சிருக்கிறோமோ, எப்படி சோர்ந்து போயிருக்கிறோமோ, அந்த சூழ்நிலை அவர் நமக்கு ஆறுதல் படுத்துகிற தேவன். யேசாயின் புஸ்தகம் 57:18.
2: துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன்,
1: ஆறுதல் அளிப்பேன். பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம துக்கப்படும் போது நம்மளை ஆறுதல் அளிப்பார். எப்படி அளிப்பாரா? ஒருவன் அவன் தாய் தேற்று போல நம்ம தேற்றுகிற தெய்வம், நம்மளை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், அரவணைக்கிற தெய்வம், தாய் மார்புடையவர். நம்மளை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி நமக்கு சமாதானப்படுத்துவார். நம்ம துக்கப்படும் போது நமக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன். கலங்காதீங்க, ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி பாருங்க, அவற்றை வந்து பாருங்க. ஆண்டவரை இயேசுக்கு உங்களை நிச்சயமா துக்கப்படும் போது உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். எத்தனை பேர் துக்கத்தோட இருக்கீங்க, உள்ள உடைஞ்சிருக்கீங்க, எப்படி வாழ்றது, எப்படி இதை எப்படி இந்த பாதை கடந்து போறது, எப்படி இந்த இக்கட்டில் நடந்து போக முடியும்னு சொல்லி கலங்குறீங்களா? இயேசுக்கு சொல்லுகிறார், ஒருவன் அவன் தாய் தேற்று போல தேற்றுகிறவர். உங்கள் துக்கத்தை அவர் நினைச்சு துக்கத்தில் ஆறுதல் அளிக்கிற தேவன். நம்ம அவர் இடத்துல எப்படி ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? முதலாவதாக நம்ம பார்க்கிறோம் ரோமர்கள் நிருபம் 15:4.
2: தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும்
1: ஆறுதலினாலும். தேவ வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல். நான் கூட எத்தனையோ நாட்கள் அம்மா இல்ல, அப்பா இல்ல, கூட பிறந்தவங்க இல்ல, கண் பார்வை இல்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போது நான் யாரையாவது பைபிள் வாசிக்க சொல்லி கேட்பேன், ஆண்டவருடைய வசனம் அப்படியே ஆறுதல் படுத்தும். நீங்க தேவனுடைய வசனத்தை வாசித்து பாருங்க, ஆறுதல் நிச்சயமா ஆறுதல் அளிப்பார் கர்த்தர். அவர் ஒருவர் தான் ஆறுதல் அளிக்க முடியும். நிறைய பேர் ஆறுதலுக்காக சினிமா பார்ப்பாங்க, டிவி ஆன் பண்ணி பார்ப்பாங்க. எத்தனையோ பேர் இதை போனா நல்லா இருக்குமா, இங்க போய் பார்க்கலாமா, அவங்ககிட்ட போய் பேசினா சமாதானம் கிடைக்குமா, இவங்ககிட்ட பேசினா சமாதானம் கிடைக்குமான்னு சொல்லி எத்தனையோ பேர் நம்ம எங்கெங்கே ஓடுறோம். அருமையான சகோதரி சகோதரியே, என் தாய்மாரே, தகப்பன்மாரே, ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் உங்களோடு பேசி உங்களுக்கு ஆறுதல் தருவார். அவருடைய ஆறுதல் மாறாத ஆறுதல், நித்திய ஆறுதல். அவர் தான் நமக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். அவர் ஆறுதல் படுத்தவும் செய்வார். நமக்கு ஆறுதல் இருந்து எந்த கஷ்டத்தில் இருக்கும் அந்த கஷ்டத்தை விடுதலையாக்க முடியும். மற்ற நம்ம என்னதான் கதை புஸ்தமோ எது படித்தாலும் ஆறுதல் கிடைச்சாலும் அது நிரந்தரமான ஆறுதல் இல்ல. அருமையானவர்களே, அந்த கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், திரும்ப அந்த வேதனை நமக்கு வரும். ஆனா ஆண்டவராக இயேசுக்கு வேதத்தை வாசிக்கும் போது தேவன் உங்களோடு பேசுவார், ஆறுதல் படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ செய்யவும் செய்வார். அதுதான் அவர் தான் ஆறுதல். தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல். ஆண்டவருடைய வசனத்தில் என்ன இருக்கா பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6:63.
2: நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது,
1: ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. பாத்தீங்களா, கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. அதனாலதான் அவர் நம்மளை ஆறுதல் படுத்த முடியும். ஆண்டவர் வசனத்தை வாசித்து பாருங்க, தேவனுடைய ஆவியர் நமக்குள்ள இருந்து நம்மளை ஆறுதல் படுத்துவார். நம்ம என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்திலிருந்து அவர் நீக்க முடியும், கண்ணீர்லிருந்து துடைக்க முடியும். ஆறுதல் படுத்துற மாத்திரல உங்க கண்ணீர்லிருந்து விடுதலையாக்குவார், உங்க கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்குவார். என்ன பிரச்சனையோ உங்களை பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க முடியும். ஏன்னா கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் ஜீவனமா இருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு ஆறுதல் படுத்துவார். 119 சங்கீதம் 49:50. நீர் என்னை
2: நம்ப பண்ணின வசனத்தை உம்முடைய அடியேனுக்காக
1: நினைத்தருளும்.
2: அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல்.
1: அதுதான் நம்ம சிறுமையில ஆறுதல்.
2: உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது.
1: பாத்தீங்களா, சிறுமையில் எதுதான் ஆறுதல்? தேவனுடைய வாசனம் தான். நான்லாம் உள்ள உடஞ்சி இருக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வசனத்து மூலமே என் ஆண்டவராக இயேசுகிறது என்னோடு பேசி என்னை ஆறுதல் படுத்துவார். என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்தை நீக்கி என்னை ஆட்டி தேய்ச்சி ஆறுதல் படுத்துவார். அவர் ஆறுதலின் தேவன். அவரை நோக்கி பாருங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க, உங்களுடைய கஷ்டத்தை மறந்து ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசித்து பாருங்க, நிம்மதியை கொடுப்பார், ஆறுதலை தருவார். முதலாவது கர்த்தருடைய வசனம்தான் நமக்கு ஆறுதல். இரண்டாவதாக நமக்கு எப்படி ஆறுதல் கிடைக்கும் தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 28:11-12.
2: பரியாச உதடுகளினாலும்
1: அந்நிய
2: பாஷையினாலும்
1: இந்த ஜனத்தோடே
2: பேசுவார் இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல் இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள்.
1: ஆமா, அருமையானவளே, அன்னி பாசல் நிறைஞ்சி செவிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆறுதலா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அன்னி பாசல் நிறைஞ்சி செவிக்கும் போது நம்ம உலகத்தை மறக்கலாம், நமக்கு நல்ல பரிசு நிறைஞ்சி செவிக்கும் போது நமக்கு சமாதானம் சந்தோஷம் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும், நம்ம கவலை எல்லாம் மறந்து போயிடுவோம். அதுதான் நமக்கு ஆறுதல். அன்னி பாசல் செவிப்பீங்களா? பரிசுத்தவினர் கூப்பிடுங்க, ஆண்டவரே என் உள்ளத்தை நிரப்புங்கப்பா, எனக்குள்ள வாங்க, எனக்கு நானும் அன்னி பாசல பேசணும், தேவாவே எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே இயேசுக்கு பரிசுத்தவை கொடுப்பது அத்திக்க நிச்சயம், நிச்சயமா பரிசுத்தவை தருவார். ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, இயேசுக்கு உங்களுக்கும் ஆண்டவர் சொன்னா, இதோ மாம்சமனை யாவருக்கும் நான் தேவனை கேட்டார், நிச்சயமா உங்களுக்கு என்ன மாம்சமனை யாவையும் ஆவியே ஊற்றுவேன், குமாரரும் குமார்த்தின் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, வாலிபர் தரிசனம் காண்பாங்க. வாசிக்க கேக்குமா? அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2:17.
2: கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும்
1: என் ஆவியை ஊற்றுவேன்
2: அப்பொழுது உங்கள் குமாரரும்
1: உங்கள்
2: குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்னுடைய ஊழியக்காரர் மேலும்
1: என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும்
2: அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
1: பாத்தீங்களா அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாம்சமனை யாவரையும் ஆவி ஊற்றுன்னு சொல்லி இருக்கிறார். நிச்சயமா அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, அவரை நோக்கி கேளுங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவரே ஆவி அபிஷேகத்தை ஊற்றுமான்னு சொன்னார். உங்க மேலதான் ஊற்றுவேன், அவங்க மேலதான் ஊற்றுவேன் சொல்லவே இல்ல, மாம்சமனை யாவரும் மேலே ஆவி ஊற்றுன்னு சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2:1-4 வரைக்கும் வாசிக்க கேப்போமா?
2: பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும்
1: ஒருமனப்பட்டு
2: ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்.
1: அப்பொழுது
2: பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல
1: வானத்திலிருந்து
2: சடுதியாய் ஒரு
1: முழக்கம் உண்டாகி
2: அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று.
1: அல்லாமலும்
2: அக்கினி மயமான
1: நாவுகள் போல
2: பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது.
1: அவர்கள் எல்லாரும்
2: பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
1: ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின
2: வரத்தின்படியே
1: வெவ்வேறு பாஷைகளிலே
2: பேசத் தொடங்கினார்கள்.
1: பாத்தீங்களா அருமையானவர்களே, உங்க மேல தேவன் ஆவியை ஊற்றுவார். அவங்க இவங்களுக்கு தான் ஊற்று சொல்லிட்டாரு. மாம்சமான யாவர் மேலும், இந்த உலகத்துல மாம்சம் யாராருக்குள் இருக்கோ அவங்க மேலே ஆவி ஊற்றுவேன்னு சொன்னார். காரணம், நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எந்த மாதமாரும் அவசியம் இல்லை, எதை செய்யணும்னு நம்ம அவசியம் இல்லை. நம்ம மாம்சமா இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய ஆவி ஊற்றுவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு நீங்க கேட்டு பாருங்க, முத யாருக்கு ஆறுதல் தராரு? வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு ஆறுதல் தராரு. ரெண்டாவது, பரிசுத்தாவில் நிறைந்திருக்கிறவங்க தேவன் ஆறுதல் தராரு. மூன்றாவதாக வெண்டிகந்தே புஸ்தகம் 7:6
2: சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன்.
1: சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் பாத்தீங்களா. சிறுமைப்படும் போது கர்த்தரம் ஆறுதல் தராரு. நம்ம நொறுங்குண்டு கண்ணீரோடு ஆண்டவரே எனக்கு நீங்க எனக்கு நீங்க ஆறுதல் தரணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேவனை கேட்டு நமக்கு ஆறுதல் தராரு. ஏசாயின் புஸ்தகம் 66:2
2: சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு
1: நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். பாத்தீங்களா எத்தனை பேரு வசனத்தை கேட்டு அப்படியே விட்டுறாங்க. வசனத்துக்கு மனஸ்தாபப்படுறது இல்ல. அவங்கள ஆண்டு நோக்கி பார்க்க மாட்டாரு. சிறுமை பற்றியோ நான் இவ்வளவுலாம் ஆண்டு பிரியமான காரியம் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அவரையே நோக்கி பாக்குறவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா ஆறுதல் அடிப்பார். ஆண்டு வசனத்துக்கு நடுங்குறவங்கள ஆண்டு நோக்கி பார்ப்பார். நிச்சயமா அவங்க கண்ணீரை துடைப்பார், கவலையெல்லாம் மாத்துவார். வசனம் வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிது. ரெண்டாவது பாசத்தில் நிறைஞ்சிருக்கும் போது அன்னி பாசல பேசும்போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிது. மூன்றாவதாக என்ன செய்யணும், வசனத்துக்கு நம்ம சிறுமைப்பட்டு வசனத்துக்கு நடுங்குறவங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நிச்சயமா நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். நம்ம கண்களை முடிச்சவும் பண்ணுமா. எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் அன்பு நிறைந்தவரை அப்பாவை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரத்தில் என்னோடு செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்த கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. கத்துடைய கிருபங்களை ஆளிகை செய்யட்டும். ஹக்கினாலும் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். பரிசுத்தான அபிஷேகம் அவங்க மேலே இறங்கட்டும். அக்கீழ நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, பிரசனத்தால் நிரப்புங்கப்பா. உள்ளத்திலையும் வெளியிறங்குமா அற்புதங்கள் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேண்டிக் கொடுத்திருக்கும் நினைப்பதற்கு மேலான ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கையில தர வேண்டும் படி செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தேவனே தேவனே கண்ணீரோடு செபிக்கிற ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரை துடைங்க. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? எல்லா முகத்திலையும் கண்ணீர் துடைச்சுங்க, ஆற்றுங்க, தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்கப்பா. கத்துடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கத்துடைய பிரசனங்களை மூடட்டும் ஆண்டவரே. முடிவர் தாய் உள்ளக்காரங்களை வைப்பீராக ஆண்டவரே, ஆசீர்வித்து உயர்த்துவீராக அப்பா. நீங்க தொடுத மக்கள் உணரட்டுமையா. தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் குடமாக்குங்க ஆண்டவரே. மந்திரம் செய்வனிகள் பெல்லிசனிகள் இருந்து விடுதலை செய்ய முடியாது. கெஞ்சுகிறங்கத்தாவே கெஞ்சுகிறோம். கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா. சாபத்திலையும் பாவத்தில் இருக்கும் மக்கள் விடுதலை செய்யுங்க. தேவ கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்ய முடியாது. கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பா நீங்க தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க சப்பா. என் பிள்ளைகள் படிப்பறலன்னு சொல்லி கலங்கியிருக்கிற குடும்பங்கள் கண்ணூக்கி பாருங்க. அவங்க பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை தாங்க தகப்பனே, தகப்பனே. எவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சு பிள்ளைகள் படிக்கலன்னு சொல்லி கலங்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணூக்கி பாருங்க. பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்க குடும்பத்தை ஒரு விஷயம் நினைத்தருளும் ஆண்டவரே. சண்டை குழப்பத்தில் விடுதலை தாங்க, சமாளித்து கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா. தகப்பனே இறங்க முடியா கெஞ்சுகிறமே. எங்களுக்கு மேல மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. கத்துடி கிருவை நானும் அவங்க தாங்க வேண்டுமப்பா. ஐயா படிச்சு வேலை இல்லையுன்னு கலங்குற மக்களுக்கு வேலையை தர முடியாது செபிக்கிறோம். வேலையில எத்தனை பேர் ப்ரமோஷன் இல்லையான்னு சொல்லி கலங்குற மக்கள் வேலை ப்ரமோஷன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்ம் ஆகணுமையா கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையில உள்ளத்தில் வெளியிறங்குமா போச்சுங்க. ஆசீர்வதிங்க, தகப்பறைய பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. ஐயாமை துதிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபை அவங்களை சூழ்ந்து பாதுகாக்கணும் ஐயா. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவிச்சிங்க எஸ்அப்பா, எஸ்அப்பா திருமணம் நடக்க உதவிச்சிங்க அப்பா. குழந்தை பாக்கிலா சகோதரி குழந்தை பாக்கிட்டு தாரும் ஐயா. கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்தரடி சென்னீரே. கற்பத்தோட கனி உருவாக்கி குழந்தை கொடுத்தவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. அதிசயங்களை செய்யுங்க எஸ்அப்பா. கெஞ்சிரோ கெஞ்சிரோ அப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் வந்தாடி கெஞ்சிரோம். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்க. வேலையில அப்பாவை ஸ்தோத்திர உயர்வை தாரும். தேவ கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர. வேலையில கன்ஃபார்ம் ஆகாத மக்கள் வேலையில கன்ஃபார்ம் ஆகும் ஐயா. அதிசயங்களை செய்ய ஆசீர்வதித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவரஞ்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் இணைக்கணும். சமல்லாத குடும்பத்துல சமாளித்து தரணும் ஐயா. அப்பாமை நோக்கி கெஞ்சிற பிரகாச மனக்கண்களை திறந்துடுங்க. பார்க்கக்கூடிய ஆவிகரி கண்களை திறந்து விடுங்கப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில் இருக்க மக்கள் வெட்டி தாங்க. உண்மை அறியக்கூடிய கிருபை தர முடியாது செவிக்கிறோம். பலப்படுத்த முடியாது செவிக்கிறோம். உன்னதாவில் சம்பூர்ண நிரப்புங்க. தேவாவில் நிரப்புங்க. தேவக்கில் நிரப்புங்க. தேவபலத்தில் இடக்கட்டுங்க ஆண்டவரே. ஐயா படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க முடியாது செவிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக கரம் தாங்கட்டும். அன்மையான காரியத்தை செய்யப்பா. தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை தொடுங்கப்பா தொடுங்க. அப்பாவை நோக்கி கெஞ்சிரம் உள்ளத்திலையும் வெளிரங்கமா அற்புதம் செய்யுங்க. உள்ள சாட்சியாய் மாற்றும் ஆசிர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கனமாகியுமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்புரச்சர் ஏசப்பா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பரியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: கர்த்தர் என் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு அற்புதத்தை இந்த வேலையில உங்களுக்கு நான் ஒரு சாட்சியா சொல்ல ஆசைப்படுறேன். நான் கன்சீவ் ஆன 3வது மாசத்துல இருந்து எனக்கு யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருந்தது. அந்த இன்ஃபெக்ஷன்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என்னால நடக்க முடியாது, யூரின் போகும்போது ரொம்ப பெயின் ஆகும், ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். டாக்டர்கிட்ட போய் நான் கன்சீவ் ஆகும் டெஸ்ட் பண்ற டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணும் போது எனக்கு யூரின்ல பாக்டீரியாவோட அளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவு பார்த்தா மில்லியன்ல அளவுல இருந்தது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா அது டெலிவரி டைம்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகும், அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக கூடாது, கம்மி ஆகணும், பாக்டீரியாவோட அளவு கம்மி ஆகணும், இல்லனா அது வந்து ஜாஸ்தி இருந்ததுன்னா கிட்னிக்கு இல்லனா யூட்ரஸ்க்கு ப்ராப்ளம் ஆகும்னு சொன்னாங்க. ரொம்ப வலியில கஷ்டப்பட்ட அந்த இன்ஃபெக்ஷன் மாறுறதுக்காக டாக்டர் எனக்கு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. டேப்லெட் சாப்பிட்டும் எனக்கு அந்த வலி நிக்கல, என்னால நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்போ அக்காங்கிட்ட வந்து நான் ஜெபிக்க வந்திருந்தேன். அக்காங்கிட்ட சொன்னேன், அக்காங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க, ஜெப எண்ணெயும் ஜெப தண்ணியும் ஜெபிச்சு கொடுத்தாங்க. இது நீ வந்து டெய்லி யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. அக்காங்க சொன்ன மாதிரி நான் அதை யூஸ் பண்ணிட்டு வந்தேன். ஜெபிச்ச எண்ணெயும் அந்த தண்ணியும் நான் யூஸ் பண்ணது வந்து எனக்கு அந்த வலியும் அந்த எரிச்சலும் இல்ல, நல்லா இருந்தது. ஆனா எனக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டினியூவா இருந்தது. டாக்டர் வந்து யூரின் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அந்த டெஸ்ட்ல பார்த்தா எனக்கு அந்த பாக்டீரியா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இன்ஃபெக்ஷனுக்கு. அதனால ரொம்ப வலியில கஷ்டப்பட்டு இருந்தேன். டாக்டர் அப்ப வந்துட்டு ஒரு டைமும் ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க, ஒரு 10 days சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு மறுபடியும் நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மறுபடியும் அந்த 10 days நான் அந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு போகும்போது கூட அதுல அதே அளவு தான் பாக்டீரியா இருந்தது, கம்மியாகவே இல்லை. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் நான் வந்து எனக்கு இப்ப அந்த மாதிரி வலியெல்லாம் இல்ல, எனக்கு பெயின் எதுவுமே இல்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா டாக்டர் சொன்னாங்க, இல்ல இல்ல உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பா கிளியர் ஆகணும், இல்லனா உங்களுக்கு அது பின்னாடி ப்ராப்ளம் ஆகும், டெலிவரி கூட கண்டிப்பா சிசரியன் தான் பண்ற நிலைமை ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் டாக்டர் வந்துட்டு வேற ஒரு டேப்லெட் எழுதி கொடுக்கல, அதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு 5-6 times டாக்டர் வந்து டேப்லெட் மாத்தி மாத்தி எனக்கு எழுதி கொடுத்தாங்க. ஒவ்வொரு வாரம் சாப்பிட சொல்லுவாங்க, மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்ல பார்க்கும் போது அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியாகவே கிடையாது, அதிகமாயிட்டு தான் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். 8 months வரைக்கும் நான் இப்படிதான் மாத்திரைங்களை மாத்தி மாத்தி சாப்பிட்டு இருந்தேன். என்னோட குழந்தையோட வளர்ச்சிக்கு நான் மாத்திரை சாப்பிட்டதை விட இந்த இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும்னு அதிகமா மாத்திரை சாப்பிட்டேன். 8வது மாசம் ஆகும்போது ரொம்ப இன்ஃபெக்ஷன் அதிகமா தான் அந்த ரிப்போர்ட்ல காமிச்சது. அப்ப டாக்டர்கிட்ட போய் நாங்க கேட்டோம், டாக்டர் இப்படியே வந்து இன்ஃபெக்ஷனுக்காகவே நாங்க மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன், அதனால வந்து குழந்தைக்கு ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு கேட்டேன். ஆனா டாக்டர் வந்து அவங்க சிவியரா சொன்னது என்னன்னா இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும், அப்பதான் வந்து டெலிவரி ஈஸியா இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும், கண்டிப்பா சிசரியன் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொன்னாங்க. ரொம்ப நான் கலங்கி போயிட்டேன், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு என்ன பயம்னா நான் டேப்லெட் ஜாஸ்தி எடுக்கிறதுனால குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவாயிடுமா அப்படின்ட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா டாக்டர் அதை அவங்க கேர் பண்ணிக்காம வந்து அந்த கிளியர் ஆகணும் அப்படின்றதுக்காகத்தான் டேப்லெட் ஜாஸ்தி எழுதி கொடுத்தாங்க. ரொம்ப கலங்கி போயிட்டு நான் வந்து அக்காங்கள்ட்ட வந்து ஜெபிக்கலான்னு சொல்லி வந்தேன். அப்ப வந்து பிரதர் இருந்தாங்க, பிரதர் எனக்கு எங்கிட்ட கேட்டாங்க, நான் இதெல்லாம் சொன்னேன் அவங்கள்ட்ட. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு மெடிக்கல்ல ஒர்க் பண்ற ஒரு சிஸ்டர் கிட்ட கேட்டு பாக்கலாம், இது என்னதுன்னு கேட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட எனக்காக போன் பண்ணி அந்த சிஸ்டர்ட பேசினாங்க. அவங்க கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க. அவங்க வந்து சொன்னாங்க, நீ என்ன டேப்லெட் சாப்பிட்டமா அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில் கேட்டாங்க. நான் 5 times அப்படி சாப்பிட்ட டேப்லெட் எல்லாம் சொன்னேன். அவங்க நான் ஒரு டாக்டர்ட கன்சல்ட் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன்னு சொன்னாங்க. அவங்க அந்த டாக்டர்ட பேசிட்டு மறுபடியும் எனக்காக போன் பண்ணி பேசினாங்க, இந்த டேப்லெட் வந்து நீ ஜாஸ்தி எடுத்திருக்க, கண்டிப்பா இது வந்து பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் ஆகும், அதனால நீங்க வந்து வேற யார்ட்டையாவது போய் நல்ல டாக்டரா பாருங்க, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. ரொம்ப நாங்க கலங்கி போயிருந்தோம். அப்ப மறுபடியும் அக்கா கிட்ட வந்து நான் ஜெபிச்சேன். அக்கா வந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க, எப்படியாவது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து மாறணும், ஏசப்பா சுகப்பிரசவம் ஆகணும், நார்மல் டெலிவரி தான் ஆகணும், சிசேரியன் எந்த நாள்லயும் ஆகக்கூடாது, அது இல்லாம குழந்தைக்கோ இல்லாக்கோ எந்த தொந்தரவும் வரக்கூடாது, யூட்ரஸ்க்கோ கிட்னிக்கோ எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அக்கா ரொம்ப எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பாரப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. ஒவ்வொரு டைம் எனக்காக வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க. வீட்டுக்கு வரும்போது கூட எனக்காக சுகப்பிரசவத்துக்காக அக்கா போராடி ஜெபம் பண்ணாங்க. அவங்களோட ஆலோசனைப்படி நாங்க வேற ஒரு டாக்டர்கிட்ட கூட நாங்க போய் பார்த்தோம். கரெக்டா நான் போய் பார்க்கும்போது 8th month அக்கா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க போனோம். அங்க போய் பார்த்தோம்னா அந்த டாக்டர் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இதை நம்ம கிளியர் பண்றதுக்கான வழி என்னன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்ட கொடுத்த டேப்லெட் நான் ஒரு 3 days தான் எடுத்தேன். அந்த டேப்லெட்க்கு அப்புறம் எனக்கு அது கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த இன்ஃபெக்ஷனும் குறைஞ்சிருச்சு. அது அக்கா வந்துட்டு தொடர்ந்து எனக்காக ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. கரெக்டா 9th month எனக்கு ஒரு நல்ல சுகப்பிரசவம், எசப்பா வந்து நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை கொடுத்தாரு. நான் பயந்த மாதிரி எனக்கு சிசேரியன் ஆகல, நல்ல நார்மல் டெலிவரி ஆச்சு. பாப்பாக்கு கூட எந்த தொந்தரவும் இல்ல, நல்லபடியா நல்ல ஆரோக்கியமான குழந்தைய கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. கர்த்தர் பெரிய அற்புதத்தை வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. நான் ஒவ்வொரு டைமும் சோர்ந்து போனப்போ ரொம்ப பாரப்பட்டு எனக்காக அக்காங்க ஜெபிச்சாங்க. சுகப்பிரசவத்தை கொடுத்த கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துறேன்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, Tollbar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Konur, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: ஆதியாம புஸ்தகம் 12 அதிகாரம் 2 வசனம்.
1: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி
0: உன்னை
1: ஆசீர்வதித்து
0: உன்
1: பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பார்
0: யார பார்த்து ஆண்டவரை ஏத்துக்குது சொல்லுகிறார். ஆதியாகமம் 12:1.
1: கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி,
0: பாத்தீங்களா, கர்த்தர் யார பத்தி சொன்னார், ஆபிரகாமை நோக்கி, உன்னை ஆசீர்வதிக்கவே பெரிய ஜாதியாக்குவேன் சொல்லியிருக்கிறார். ஆபிரகாம் ஆசீர்வதி தேவன் உங்களை ஆசீர்விக்க வல்லவரா இருக்கிறார். கலங்காதீங்க, உங்கள் வாழ்க்கையில ஐயோ என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையே, என் வாழ்க்கையில் இதுவரைக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆபிரகாம் ஆசீர்வதி தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். உங்கள் வாழ்க்கையில் தேவனை கர்த்தர் உங்களை ஆசீர்விக்க சித்தமுள்ளவரா இருக்கிறார். கலங்காதீங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னாம் புஸ்தகம் 24:1 வசனம்.
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: இஸ்ரவேலை ஆசீர்விப்பு தான் கர்த்தருக்கு பிரியம். நம்மளே ஆண்டவராக இயேசுக்கு இஸ்ரவேலை மாத்திருக்கிறார். அவர் ரத்தத்தினாலும் ஒவ்வொரு நாளும் கழுவப்படும் போது நம்மளே இஸ்ரவேலை மாத்துகிறார். என் பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவு நீங்க கேட்டீங்கன்னா போதும், கர்த்தராகி தேவன் உங்களை ஆசீர்விப்பு தான் கர்த்தர் சித்தம். நீங்க ஒவ்வொரு ஆசீர்வாதம் இருக்குதான் கர்த்தருக்கு பிரியம். நீங்க ஒவ்வொரு ஆசீர்வாதம் தான் கர்த்தர் சித்தம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, மதம் மாறினா அதெல்லாம் எந்த அவசியமே கிடையாது. ஆதியாம புஸ்தகம் 24:1 வசனம்.
1: ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானார் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்
0: பாத்தீங்களா, சகல காரியங்களும் ஆசீர்வித்தாராம். அவருக்கு குழந்தை கொடுத்தாரு, குடும்பத்தை கொடுத்தாரு, அவருக்கு வியாதி இல்லாத வாழ்க்கை கொடுத்தார், நோய் இல்லாத வாழ்க்கை கொடுத்தார், மிருகச்சவங்களை கொடுத்தார், எல்லா காரியமும் எதெல்லாம் செஞ்சவரோ கயிற்சிற வேலையெல்லாம் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வித்து வந்தார். சகல காரியங்களும் ஆபிரகாம் ஆசீர்வித்த தேவன் தான். உங்களையும் என்னை ஆசீர்விக்கிற வல்லவரா இருக்கிறார். கலங்காதீங்க, உங்க கண்ணீர் தொடச்சிக்கோங்க, நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க கண்ணீரை தொடச்சிக்கோங்க. ஆபிரகாம் என்ன நல்ல குணம் தெரியுமா? நெகிமியான் புஸ்தகம் 9:8 வசனம்.
1: அவன்
0: இருதயத்தை
1: உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, ஆபிரகாம் உள்ள ஆபிரகாம் இருதயத்தில் எப்படி இருந்துச்சா, உண்மை உள்ளார கண்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருதயத்தை பார்க்கிறார். ஆபிரகாம் இருதயம் உண்மை உள்ளவரா இருந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கூட உண்மை நம் வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். நம்ம எத்தனையோ எது எடுத்தாலும் பொய், எது எடுத்தாலும் எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா பேசலாம் பொய்யா இருக்கும். ஆனா ஆபிரகாம் இருதயத்துல உண்மையுள்ளவரா இருந்தாராம். மனிதன் முகத்தை பார்க்கிற கர்த்தராகி தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். அதனால ஆபிரகாம் இருதயம் உண்மையுள்ளா இருந்தாரு. வாழ்க்கையில் உண்மையா இருக்கணும், உண்மையுள்ளவர்களா என்னை மாற்றும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உண்மை இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்க வேண்டும். நம்ம உண்மையுள்ளவரா இருந்தோம்னா கர்த்தர் ஆசிரிப்பது உறுதி. நீதிமொழியின் புஸ்தகம் 28:20 வசனம்.
1: உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: பாத்தீங்களா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். உண்மை உங்க வாழ்க்கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம் சொல்லல, ஆசீர்வாதங்களை பெறுவான். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்மையா இருக்குமானால் நிச்சயமா என்ன செய்வோம், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். நிச்சயமா ஆண்டவராக இயேசுக்கு உங்களை ஆசீர்வதிப்பது உறுதி. உங்கள் வாழ்க்கையில் உண்மையா இருக்கா, அதை நீங்க யோசித்து பாருங்க. உண்மையிலன்னா கர்த்தராகி தேவனிடத்தில் உங்களுக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு உண்மை காணப்படும் ஆண்டவர், உண்மை இல்லாதவளா வாழ்றேன் ஆண்டவர், உண்மை இல்லாதவளா வாழ்றேன், எனக்கு உண்மையை தாருன்னு சொல்லி உண்மையுள்ள வாழ எனக்கு உதவி செய்யு கேளுங்க. இரண்டாவதாக ஒரு பக்தரை பார்க்கிறோம். ஆதியாம புஸ்தகம் 26:12-13. ஈசாக்கு
1: அந்த தேசத்தில் விதைவிதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான்.
0: அந்த வருஷத்துல 100 மடங்கு ஆசீர்வதித்தார். பாத்தீங்களா,
1: அவன் ஐஸ்வர்யனாகி
0: வரவர
1: விருத்தி அடைந்து மகா பெரியவனானார்.
0: அருமையானவர்களே, ஆனா ஈசாக்கு ஆசீர்வதிக்க காரணம் என்ன தெரியுமா? ஈசாக்கு என்ன செஞ்சார பாருங்க. ஆதியாம புஸ்தகம் 24:63 வசனம்.
1: ஈசாக்கு
0: சாயங்கால வேளையிலே
1: தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து
0: கர்த்தரை பத்தி தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தார். அதனால்தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார், ஈசாக்கு விதை விதைத்தார், கர்த்தர் செய்யறார், ஆசீர்வித்து 100 மடங்கு பெருக பண்ணினார். 100 மடங்கு, 1 மடங்கு பாருங்க, 1 மடங்கு விசாரிச்சாரு, அவர் 100 மடங்கு பெருக பண்ணிறார். நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் வெள்ளாம வேலையிலேயே என் தோட்டத்தை சரியான இல்லையேன்னு சொல்லி கலங்குறோம். ஈசா கிட்ட இருந்த குணம் என்ன குணம், அவன் செய்வான், சாங்கியால் வேலை தேவனை பத்தியே தியானிப்பாரன், கடவுளை பத்தியே தியானித்து கொண்டார், இயேசு கிறிஸ்து பத்தி தியானித்து கொண்டிருந்தார், இயேசு கிறிஸ்து பத்தி தியானித்து பார்க்க வேண்டும். அப்ப தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில என்ன சொல்லி விருத்தி அடைய முடியும். வர வர பழத்தார், ஐஸ்வர்யமானார், 100 மடங்கு காத்திர ஆசீர்வித்தார், ஆசீர்வித்தார், 100 மடங்கு ஆசீர்வித்தாராம். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவனை பற்றியும் தியானிக்க வேண்டார் மேனவளே, இயேசுக்கு பற்றி ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலும் ஆசீர்விப்பார். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு, 119வது சங்கீதம் 97வது வசனம்,
1: உமது வேதத்தில்
0: நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்,
1: நாள் முழுவதும் அது என் தியானம்.
0: தியானம் பாத்தீங்களா, வேதம் நம்ம பிரியமா இருந்து அந்த வசனத்தை நம்ம நாடு முழுவதும் தியானித்துக் கொண்டே இருப்போமானால் ஈசாக்கு ஆசீர்வித்த தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னை ஆசீர்வது உறுதி. அவர் ஆசீர்வித்தார், அவர் வர வர பழத்தார், ஆசீர்வித்த தேவன் கொடுத்திருந்தார், அவர் வாழ்க்கையில் என்ன கொடுத்திருந்தாரு, ஆசீர்விச்சிருந்தார், பெரிய காரியத்தை செய்தார். உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆபிரகாம் முதலாவது பார்த்தோம், ஆபிரகாம் வாழ்க்கையில உண்மை இருந்துச்சு, கர்த்தர் ஆபிரகாம் சகல காரியங்களை ஆசீர்வித்தார். ஈசாக்கு வாழ்க்கையில என்ன இருந்துச்சு, தேவனை தியானித்துக் கொண்டே இருந்தார், தேவன் ஈசாக்கு ஆசீர்வித்தார். மூன்றாவதாக யாக்கோபை பார்க்கிறோம், ஆதியம் புஸ்தகம் 32வது அதிகாரம் 29வது வசனம்,
1: அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான்.
0: உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார்.
1: அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார்.
0: அங்கே அவரை ஆசீர்வித்தார். யாக்கோபுக்கு என்ன கொணம் இருந்தது தெரியுமா, செபிக்க கொடி கொணம் இருந்துச்சு. அவர் செபித்துக் கொண்டிருந்தார், ஆண்டவர் போராடி செபித்தார். நம்ம ஏதோ என்னதோ நம்ம செபிச்சிடறோம், அவர் போராடி செபித்தார். வாசித்து பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 32வது அதிகாரம் 26வது வசனம்,
1: அவர்
0: நான் போகட்டும்
1: பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றார்.
0: பாத்தீங்களா, அவருக்கு அந்த அளவு போராடி செபித்தார். அதனால்தான் கர்த்தர் அவர் ஆசீர்வித்தார். அருமையான சகோதரே சகோதரியே, தாய்மார்களே தகவல்மார்களே, ஆண்டவராய் இயேசுகிட்ட நோக்கி போராடி செபிக்க வேண்டும், கண்ணீரோடு செபிக்க வேண்டும். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், ஆண்டவரே சொல்லி நம்ம செய்ப்போமானா நிச்சயமா நம்மளை ஆசீர்ப்பது உறுதி. அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவரை நோக்கி நம்ம போராடி செபிக்க வேண்டும். முதலாவது பார்த்த ஆபிரகாம், அவர் வாழ்க்கையில் உண்மை இருந்தது. இரண்டாவதாக ஈசாக்கு வாழ்க்கையில தியானிக்கக்கூடிய ஒரு கிருபை அவர் கொடுத்திருந்தார். மூன்றாவதாக யாக்கோபு செபித்துக் கொண்டிருந்தார். ஓசியான் புஸ்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனம்,
1: அவர் தூதனானவரோடே
0: போராடி மேற்கொண்டார்.
1: அழுது அவரை நோக்கி கெஞ்சினார்.
0: ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி, தேவனாய் கர்த்தர் நோக்கி அழுது கெஞ்சினார். அதனாலதான் யாக்கோபை தேவன் ஆசீர்வித்தார். யாக்கோபு என்று பெயரை மாற்றி இஸ்ரேல் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் பெயரை மாற்றி அவர் ஆசீர்வித்தார். அருமையானவர்களே, நீங்கள் நான் கூட கர்த்தர்கிட்ட போராடி செபிக்க வேண்டும். அது மாத்திர வாழ்க்கையில் உண்மை, அபிரகாம் போல் நம் வாழ்க்கையில் உண்மை காணப்பட வேண்டும். இரண்டாவதாக ஈசாக்கை போல நம்ம தியானம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நோக்கி தியானம் பண்ணணும். வசனத்தை வாசித்து தியானம் பண்ண வேண்டும். அது மாத்திரல யாக்கோபை போல போராடி செபிக்க வேண்டும், அழுது கெஞ்சணும். நம்ம செய்ப்போமானால் நிச்சயமா நம் வாழ்க்கையும் தேவன் ஆசீர்ப்பது உறுதி. சரி, இது வரைக்கும் நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம், செபிக்க போகிறோம். என்னோட சேர்ந்து செய்ப்பீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறமை, போற்றுகிறமை, வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் மீன் நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, அவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவைகளை சந்திக்க முடியாது, செபிக்கிறோம் ஐயா. உன் வாயிலிருந்து ஒரு

0: எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் சொன்ன எங்கள் பரம தகப்பனே, ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்ப ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்ய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக ஜீவனாக இருந்து வழி நடத்துங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆராய்ந்துடைய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத விஷயங்களை செய்ய முடியாது கெஞ்சி மண்டாடி கேட்கிற மாண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கடன் கண்ணீர் வேதனைகளிருந்து விடுதலை செய்ய, கஷ்டத்திலிருந்து விடுதலை செய்ய, கவலையிலிருந்து விடுதலை செய்ய, சோர்விலிருந்து விடுதலை செய்ய, துக்கத்திலிருந்து விடுதலை செய்ய ஆண்டவரே. ஆத்மா கண்களை திறந்துடுங்க, அறிந்து கொள்ள அண்டிக்கொள்ள உதவி செய்ய சப்பா. உள்ளத்திலும் வெளியிறங்கமா வாழ்க்கையில அற்புதங்க அதிசயங்களை செய்ய முடியா செவிக்கிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன பலவிந்தாலும் குணமாக்குங்க அப்பா. மந்திரம் செய்வனிகள் பெல்லிசனிகள் ஆற்றி உடைத்து போடுங்க, பிசாசன்கள் அழித்து போடுங்க ஆண்டவரே. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்ய, சாவத்திற்கிற மக்கள் விடுதலை செய்ய, பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்ய, கண்ணீர்ல இருக்கிற மக்கள் விடுதலை செய்ய ஆண்டவரே. குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்கி தர முடியா கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. ஆன்மீக கண்களை திறக்க வேண்டுமா செவிக்கிறோம். வேலை இல்லாத மக்கள் வேலையை தர முடியா கெஞ்சுகிறார் ராஜா. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்ய, குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தை தாரும் அப்பா. குடும்பத்தில் சாமான் இல்லாத மக்களுக்கு சாமானத்தை தாரும் அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. பரலோக பீதாவே இறங்கி அவங்களை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க அப்பா. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. தோட்டத்தில் வெள்ளம் இல்லையன்னு கலங்குற மக்களுக்கு நல்ல வெள்ளம் விளைச்சல தாரும் ஆசீர்வித்து உயர்த்த முடியாச்சு வைக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாச்சு வைக்கிறோம். நன்மையான என் தீபம் பூர்ணமடை எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியில் பிதாவத்து இறங்கி வருது மாறுதல்களை வேற்றுமனை எந்த நிலநிச்சம் நீரே ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. நானே இல்லாவற்றி சிற கத்தனு சொன்னீங்க தானப்பா. ஒரு வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. நாமத்தை மகிழ்படுத்த முடியா கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம் ஐயாமை துதிக்கிறோம். பிரிந்து குடும்பம் ஒன்று சேர்க்க வேண்டியா செவிக்கிற ஐயா. பரலோக பிதாவே மை ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளெல்லாம் கண்ணூக்கி பாருங்க. எங்கள் வாலிபர்கள் சிறு பிள்ளைகளை கண்ணூக்கி பாருங்க. அவங்களை பாதுகாக்கணும் பராமரிக்கணும் தேவைக்குருவ அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. படிக்கத்தக்கதாக தெய்வீக ஞானத்தை தாருமியா. ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலும் சிறந்து வழங்கணும். பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. அண்டவரையுமே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டளிட முடியாது செவிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்தாலும் உங்களை விடுவதில்லை ஆண்டவரே. நீங்க ஆசீர்வித்து தான் ஆக வேண்டி செவிக்கிறோம். பலத்த காரியத்தை செய்யுங்க, பெரிய பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்யுங்க. அண்டவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சிரோம். உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புத செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. உங்க மகத்துமலை நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிகனமாகியுமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் மன்றாடி கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங் டென்பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1333100000 26224 என்ற எண்ணிற்கோ அனுப்ப

0: இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா, நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: Harvest Palms. Harvest Palms is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: என்னோட பேர் ஷரோன். எனக்கு இடது காது பக்கம் வீங்கி இருந்தது. அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க, கண்டிப்பா அதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும், அது பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையில நான் போன் பண்ணி சிஸ்டர் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலயே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்டி முழுசா கரைஞ்சு வர கர்த்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவனுக்கு கூட கொடி நன்றி.
3: கர்த்தரே பரிசுத்தாம ஸ்தோத்திரம். நான் ரெண்டாவது குழந்தை மாசமா இருக்கிறப்ப சுகர் அதிகமா இருந்தது. அப்ப டாக்டருங்க சொன்னாங்க உங்களுக்கு நார்மல் ஆகாது, அதனால நீங்க ஊருக்கெல்லாம் போக வேணாம், ஆபரேஷன் பண்ணிட்டா குழந்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அக்கா போன் பண்ணி ஜெபம் பண்ண இந்த சொல்றாங்க. அக்கா டாக்டர் ஜெபம் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அக்கா டெய்லி எனக்காக ஜெபிச்சாங்க. டெலிவரி டைம்ல நல்ல நார்மல் பிரசவத்தை தேவன் கொடுத்தாரு.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் aswinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: ஆதியாம் புஸ்தகம் 17:1
1: நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்.
0: நம்ம தேவனாய் கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சர்வ வல்லமுள்ள தேவன். எல்லா வல்லமையும் அவர்கிட்ட இருக்குது. வியாதியை குணமாக்குற வல்லமை மாத்திரல, நம்மளை ரட்சிக்கிறது மாத்திரல, நம்மளுக்கு எந்த பலவீனால் குணமாக்குறது மாத்திரல, நமக்கு ஆறுதல் படுத்துற தேவன், நமக்கு எல்லா உதவியும் அவரால் செய்ய முடியாது. நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நம்மளை உருவாக்கின தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையால் மாற்ற முடியும், திருமணமாக மக்கள் திருமணம் நடத்த முடியும், குழந்தையில்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை தர முடியும், சமான சந்தோஷம் தர முடியும், மகிழ்ச்சியை தர முடியும். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நிச்சயமா ஆண்டவர் வழிநடத்த வல்லவரா இருக்கிறார். கண்ணி தெரியாத என்னை கூட தேவன் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் சொன்னார், நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வழிநடத்த வல்லவரா இருக்கிறார். எளிமையானவர்களே, அது மாத்திர இறைமையான் புஸ்தகம் 10:6
1: கர்த்தாவே,
0: கர்த்தாவே,
1: உமக்கு ஒப்பானவன் இல்லை,
0: உமக்கு ஒப்பானவன் இல்லை,
1: நீரே பெரியவர்,
0: நீரே பெரியவர்,
1: உமது நாமமே வல்லமையில் பெரியது.
0: கர்த்தருடைய நாமம்தான் வல்லமையில பெரியது. ஆமா அருமையான, ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜீசஸ் எஸ்வே எஸ்வே என்னை குணமாக்கும், எஸ்வே என்னை குணமாக்குன்னு சொல்லி கூப்பிடுங்கன்னா நிச்சயமா அந்த ஒரு வல்லமை உங்களை குணமாக்கும். அவர் வல்லமையில பெரியவர், வல்லமையில உயர்ந்தவர். அவர் வல்லமை உயர்ந்தது, வல்லமையில அவர் நாமம் உயர்ந்தது. நீங்க இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க, அவர் நிச்சயமா உங்களை குணமாக்குவார். எப்படிப்பட்ட பிரச்சனை தான் மாற்றுவார். குடும்பத்துல சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷம் தருவார். அவர் நாமம் வல்லமையில உயர்ந்தது. இயேசுவின் நாமம் வல்லமையில உயர்ந்தாருமையாருங்களே, நீங்க சொல்லி பாருங்க. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்க கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசுவை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, லட்டு இன்னைக்குன்னு சொன்னா அந்த லட்டை சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த டேஸ்ட் தெரியும். அதே போல நீங்க இயேசுகிட்ட கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யறாரா இல்லையா நீங்களே பாப்பீங்க. இயேசுவை கூப்பிட்டு பாருங்க, அவர் நாம வல்லமையில உயர்ந்தது. கூப்பிட்டு பாருங்க அருமையானவர்களே. சரி, என்னெல்லாம் அற்புதம் செய்யறதுதான் நம்ம சுருக்கமே தியானிக்க போறோம். முதலாவதாக நம்ம பார்க்கிறோம் செப்பனியன் புஸ்தகம் 3:17
1: உன் தேவனாகிய கர்த்தர்,
0: உன்
1: நடுவில் இருக்கிறார்,
0: நடுவில் இருக்கிறார்,
1: அவர் வல்லமை உள்ளவர்,
0: அவர் வல்லமை உள்ளவர்,
1: அவர் ரட்சிப்பார்,
0: ரட்சிப்பார்,
1: அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து,
0: அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து,
1: தம்முடைய அன்பின் நிமித்தமும்,
0: தம்முடைய அன்பின் நிமித்தமும்
1: அமர்ந்திருப்பார்,
0: அமர்ந்திருப்பார்,
1: அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார்,
0: அவர் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அவர் ரட்சிக்கிறவர், நிச்சயமா உங்களுக்கு ரட்சிப்பார். அருமையானவர்களே, ரட்சிப்பு என்றால் விடுதலை, உங்களுக்கு விடுதலை தருவார். எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தர வல்லவர். அவர் உங்களுக்கு ரட்சிப்பார். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது 1 Timothy 1:15
1: பாவிகளை ரட்சிக்க,
0: பாவிகளை ரட்சிக்க
1: கிறிஸ்து இயேசு,
0: கிறிஸ்து இயேசு
1: உலகத்தில் வந்தார்,
0: உலகத்தில் வந்தார். பாத்தீங்களா, ஐயோ நான் பாவத்தில் விடுதலை இல்லையே, ஐயோ நான் இவ்வளவு பாவம் செஞ்சிட்டேனே, எத்தனை பேர் உள்ளத்துல போராட்டம், ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன், நிம்மதி இல்ல, எனக்கு ஆறுதல் இல்ல, இந்த பாவத்துக்கு எங்க போனா நமக்கு விடுதலை கிடைக்கும், எங்க போனா நல்ல சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நான் இவ்வளவு பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆண்டவராக இயேசுகிறது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். 2000 வருஷத்துக்கு முன்னாக தேவாதி தேவன், வானாதி வானவர், எல்லாவற்றையும் உருவாக்கின சர்வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால கன்னி மறைய வயிற்றுல பிறந்து இந்த உலகத்தில் வந்தார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், எனக்குள்ள வாரி என் பாவங்களை மன்னி, எனக்கு சமாளத்தை கொடுங்க. நீங்க கேட்டீங்கன்னா ரட்சிப்பார், சமாதானத்தை தருவார், சந்தோஷம் தருவார், உங்கள் பாவத்தில் விடுதலையாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அருமையானவர்களே, அதுதான் நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மதத்தா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் மதம் மாறு அப்படின்னு யாரையுமே அவர் சொல்லல. எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தர் நோக்கி கூப்பிட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியல அவசியம் இல்லை. உங்க மனதில அவர்களுக்கு கூப்பிடுங்க. நீங்க எந்த மதம் மாறு ஒரு அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவ நோக்கி நீங்க கூப்பிட்டீங்கன்னா, உங்க உள்ளத்திலிருந்து கூப்பிட்டீங்கன்னா, நிச்சயமா உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களுக்கு பெரிய சமாதானத்தை சந்தோஷத்தை தர அவர் வல்லவரா இருக்கிறார். அதான் பாவி ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துல வெளிப்பட்டான்னு வேதத்துல வாசிக்கிறோம். நிச்சயமா உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார். இரண்டாவதாக எழு ரட்சிக்கிறாரா நம்மள, சங்கீத புஸ்தகம் 34:6
1: இந்த ஏழை கூப்பிட்டான்,
0: ஏழை கூப்பிட்டான்,
1: கர்த்தர் கேட்டு,
0: கர்த்தர் கேட்டு
1: அவனை,
0: அவனை
1: அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம்,
0: அவன் இடுக்கங்களுக்கு எல்லாம்
1: நீங்களாக்கி ரட்சித்தார்,
0: நீங்களாக்கி ரட்சித்தார். பாத்தீங்களா, உங்களுக்கு இடுக்கமா, பிரச்சனையா, கண்ணீரா, வேதனையா, எல்லா இடுக்குங்களும் நம்மளை நீங்களாக்கி ரட்சிப்பார். எல்லா இடுக்குங்களுக்கும் நீங்களாக்கி உங்களை விடுவிப்பார், உங்களுக்கு விடுதலை தருவார். அருமையானவர்களே, முதலாவது பார்த்தோம் பாவத்தில் நம்மளை பாவத்திற்கு நம்மளை ரட்சிக்கிறார். பாவத்திலிருந்து நிம்மதி இல்லாமல் சமம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்கீங்களா? இயேசுவேன் உள்ளத்தில் வாங்க, பாவங்கள்லாம் மன்னிங்க, உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார். உள்ளத்தில் பெரிய சமாதான சந்தோஷம் தருவார். இரண்டாவதாக உங்கள் இடுக்கம் என்ன இடுக்கம், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஆண்டவராக இயேசுகிறது எல்லா இடுக்குங்களிலிருந்து ரட்சிப்பார். எல்லா இடுக்குங்களிலிருந்து ரட்சிக்க வல்லவராக இருக்கார். இன்னொரு வாசிக்க கேட்கலாமா? 34 ஆறாவது வசனம்.
1: இந்த ஏழை கூப்பிட்டான்,
0: ஏழை கூப்பிட்டான்,
1: கர்த்தர் கேட்டு,
0: கர்த்தர் கேட்டு
1: அவனை
0: அவன்
1: இடுக்கணுகளுக்கெல்லாம்
0: நீங்களாக்கி ரட்சித்தார். உங்க இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சிப்பார். நீங்க கூப்பிட்டீங்கன்னா போதும், அவங்களுக்கு கேட்டுருவார். உங்க சத்தத்தை கேட்டு உங்களுக்கு எல்லா கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் தொல்லைகளிலும் இருந்து உங்களை நீங்களாக்கி ரட்சிப்பார். முதலாவது பார்த்தோம் நம்ம ரட்சிக்கிற தேவன். இரண்டாவதாக யூதா, அதுல ஒரே அதிகாரம் தான் இருக்கு, 24 வசனம்.
1: வழுவாதபடி உங்களை காக்கவும்,
0: வழுவாதபடி உங்களை காக்கவும்
1: தமது மகிமையுள்ள,
0: தம்முடைய மகிமையுள்ள
1: சன்னிதானத்திலே,
0: சன்னிதானத்திலே
1: மிகுந்த மகிழ்ச்சியோட,
0: மிகுந்த மகிழ்ச்சியோட
1: உங்களை மாசற்றவர்களாய்,
0: உங்களை மாசற்றவர்களாய்
1: நிறுத்தவும்,
0: நிறுத்தவும்
1: வல்லமை உள்ளவரும்,
0: வல்லமை உள்ளவரும். பாத்தீங்களா, உங்களை வழுகாதபடி காக்கவும், கர்த்தருடைய சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமுள்ளவர், சர்வல்லமுள்ளவர். முதல்ல நம்ம ரட்சிக்க வல்லமுள்ளவர், ரெண்டாவது மாசற்றவளை நிறுத்த நம்மளை வல்லமுள்ளவர், மகிமுள்ள சன்னிதானத்துல நம்மளை கொண்டு நிறுத்த வல்லமுள்ளவர். பிலிப்பியர் புஸ்தகம் 2:15 வசனம்.
1: போனலும்
0: மாறுபாடுமான
1: சந்ததியின் நடுவிலே
0: குற்றமற்றவர்களும்
1: கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு.
0: பாத்தீங்களா, தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு நம்மளுக்கு என்ன செய்யறாரு, நம்மள மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு நம்ம மாற்றவர் வல்லவரா இருக்கிறாரு. யூதா 1:24
1: வழுவாதபடி உங்களை காக்கவும்,
0: வழுவாதபடி உங்களை காக்கவும்
1: தமது மகிமையுள்ள,
0: தம்முடைய மகிமையுள்ள
1: சன்னிதானத்திலே
0: மிகுந்த மகிழ்ச்சியோட,
1: மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும்.
0: பாத்தீங்களா, நம்மள மாசற்றவர்களாய் நிறுத்தவும்
1: வல்லமை உள்ளவரும்,
0: வல்லமுள்ளவர் மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமுள்ளவர், நம்மள மாசற்றால் நிறுத்த வல்லமுள்ளவர். அதன் பிலிப்பியர் மாசிக்கு கேட்டோம் 2:15 வசனம். மாசற்றவர்களாய் நிறுத்துறதுதான் தேவனாய் கர்த்தர் வல்லவராக இருக்கிறாரு. அது சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். முதல் நம்ம ரட்சிக்க வல்லமுள்ளவர், ரெண்டாவது மாசற்றவர்களாய் அவர் சன்னிதானத்தை நிறுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். அது மத்தில 2 பேதுரு 3:14 வசனம்.
1: ஆகையால் பிரியமானவர்களே,
0: பிரியமானவர்களே,
1: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்,
0: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்
1: கரையற்றவர்களும்,
0: எப்படி இருக்கணும் பாருங்க, இவை வர காத்திருக்க நீங்கள் கரையற்றவர்களும்
1: பிழை இல்லாதவர்களும்
0: இல்லாதவர்களுமாய்
1: சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி,
0: அவர் சன்னதியில் காணப்படும்படி
1: ஜாக்கிரதையாயிருங்கள்.
0: ஜாக்கிரதையா இருக்கும், சன்னதியில் காணப்படும் எப்படி இருக்கணும், கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் அவர் சன்னிதில் என்ன செய்யணும், கரை இல்லாம பிழை இல்லாம இருக்கிறதுக்கு சமானத்தோடு அவர் சன்னிதானத்தை காணப்படுங்க, எப்படி இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். நம்மளை மாசற்றவளை நிறுத்ததான் அவர் வல்லமுள்ளவர். நம்ம கரை இருக்கக்கூடாது, பிழை இருக்கக்கூடாது. தேவ சன்னிதானத்துல சமானத்தோடு காணப்படுறதுக்கு நம்ம எப்போதும் ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனோட சமானமா இருக்கணும், மற்றவங்களோட சமானமா இருக்கணும், நம்ம உள்ளத்துல நம்ம சமானம் இருக்கணும். அப்பதான் நம்ம ஆண்டவராக இயேசுகிறது வரும்போது நம்ம நினைச்சவரை மாசற்றவளை நிறுத்த அவர் வல்லமுள்ளவரா இருக்கிறாரு. அவர் வல்லமுள்ள தேவன் முதல் நம்ம ரட்சிக்கிறாரு, ரெண்டாவது மாசற்றவர்களா சன்னிதானத்தை நிறுத்த அவர் வல்லமுள்ளவர். மூன்றாவதாக வேதத்துல வாசிக்கிறோம் 1 Corinthians 6:14 வசனம்.
1: தேவன் கர்த்தரை எழுப்பினாரே
0: நம்மையும்
1: தமது வல்லமையினாலே,
0: நம்முடைய வல்லமையினாலே
1: எழுப்புவார்
0: நம்மளை எழுப்புவார். ஆண்டவரே இயேசுக்கு பிதாவாகிய தேவன் எப்படி எழுப்பினாரோ அதே போல உங்களையும் என்னையும் எழுப்பார். நம்மளை எழுப்பவர் வல்லவரா இருக்கிறார். நம்மளை அவதான் நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். உங்களையும் என்னை எழுப்ப வல்லவரா இருக்கிறார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மரித்து 3 பிதாவை தேவன் எழுப்பினாரு. உங்களையும் என்னை எழுப்ப வல்லவரா இருக்கிறார். அதான் நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். நான் முதலாவது உங்களுக்கு சொன்னேன், அவரால் எல்லாமே செய்ய முடியும். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. நம்மளை எழுப்ப வல்லவரா இருக்கிறார். எதுல இருந்து எழுப்புறாரு பாருங்க, ரோமருக்கு நிறுவம் 8:11
1: அன்றியும்
0: இயேசுவை
1: மரித்தோரிலிருந்து
0: எழுப்பினுடைய ஆவி
1: உங்களில் வாசமாயிருந்தால்
0: கிறிஸ்துவை
1: மரித்தோரிலிருந்து
0: எழுப்பினவர்
1: உங்களில் வாசமாயிருக்கிற
0: தம்முடைய ஆவியினாலே
1: சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும்
0: உயிர்ப்பிப்பார். பாத்தீங்களா, ஒருவேளைக்கு டாக்டர் கைவிட்டிருக்கலாம், இது நிமர் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு நினைச்சிருக்கலாம், கேன்சர் இருந்திருக்கலாம், உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் டாக்டர்ஸ் கைவிட்டிருக்கலாம், சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் உங்களை எரிச்சி உயிர்ப்பிப்பார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அதான் சொன்ன, நான் சர்வல்லமுள்ள தேவன், நிச்சயமா உங்க சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார். கலங்க வேண்டாம், உங்க கண்ணீரை தொடச்சிக்கோங்க. உங்க சரீரத்தில் என்ன வியாதி இருந்தாலும், சுகரா இருக்கலாம், அல்லாட்டி டயர்டா இருக்கலாம், கொலாஸ்ட்ரலா இருக்கலாம், பிபி அதிகமாயிருச்சா, உங்கள் வாழ்க்கையில் என்ன வியாதிகள் பலவீனம் அதிகமா இருக்கோ, கர்த்தர் சாவுக்கு வியாதியான வியாதியும் வியாதியில கஷ்டப்படுறதால உங்கள் ஆத்மா உங்க சரீரத்தை உயிர்ப்பிப்பார். நிச்சயமா உயிர்ப்பிக்கிறது உறுதி. அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. நிச்சயமா உயிர்ப்பிப்பார். ஐயோ, நான் சோர்வா இருக்கிறேன், என் சோர்விலிருந்து விடுதலை தர முடியுமா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே, நான் வாழ்க்கையில அதிகமான சோர்வு என்னால செபிக்க முடியல, என்னால துதிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா, உங்கள் சோர்விலிருந்து உயிர்ப்பிப்பார், உங்களை எழுப்புவார். நீங்க என்ன எந்த எதை குறிச்சி சோர்ந்திருக்கீங்களோ ஆண்டவராய் இயேசுக்கு உங்களை நிச்சயமா உயிர்ப்பிப்பார். அவர் சர்வல்லமுள்ள தேவன், நிச்சயமா உயிர்ப்பிப்பார், உங்களை எழுப்புவார். சோர்விலிருந்து இருக்கிறவங்களை எழுப்பி செவிக்க வைப்பார், துதிக்க வைப்பார், உங்களை தேவன் ஆராதிக்க வைப்பார். ஆகாயின் புஸ்தகம் 1:14
1: பின்பு கர்த்தர்
0: செயல்திலேயின் குமாரனாகிய
1: செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோசதாக்கின் குமாரனாகிய
0: யோசுவா என்னும்
1: பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும்
0: ஜனத்தில் மீதியான
1: எல்லாருடைய ஆவியையும்
0: எழுப்பினார்.
1: அவர்கள் வந்து
0: தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய
1: கர்த்தருடைய ஆலயத்திலே
0: வேலை செய்தார்கள். உங்களுடைய ஆவியையும் எழுப்புவார். சோர்வா, உங்கள் வாழ்க்கையில கவலையா, துக்கமா, பாரமா, ஐயோ நீ செவிக்க முடியல, துதிக்க முடியல, இனிமேல எந்திரிப்பனா, இனிமேல் நான் ஊழியம் செய்ய முடியுமா, இனிமேல் அவ்வளவுதான் நினைக்கிறீங்களா, உங்களோட ஆவி எழுப்புவார். சோர்வபேல் ஆவி எழுப்பின தேவன் மாறாதவர், யோசுவான் ஆவி எழுப்பினவர் மாறாதவர், அது மாத்திரல்ல மிகுதியான சனத்தினுடைய ஆவி எழுப்பினவர் மாறாதவர், உங்க ஆவி எழுப்பார். ஊழியம் செய்ய சகோதர சகோதரியே சோர்ந்து போயிருக்கீங்களா, கலக்கத்தினால ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருக்கீங்களா, திருமங்களை தேவனாய் கர்த்தர் உள்ளத்துல வல்லமையாய் பயன்படுத்துவார். செவிக்கு முன்னே தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, உங்க தடையில மாற்றி உங்களை வல்லமையாய் செவிக்க வைப்பார். உங்களை தேவன் ஆராதிக்க தேவன் உங்களை பலப்படுத்த வல்லவரா இருக்கிறார். கலங்கவே வேண்டாம். பிதாவாகி தேவன் சொன்னார், நான் சர்வல்லமுள்ள தேவனை சொன்னார். முதலா பார்த்த ரட்சிக்க வல்லமுள்ள தேவன், ரெண்டாவது மாசற்றால் அவர் சரியில் நிறுத்த வல்லவர், மூன்றாவதாக எழுப்ப வல்லவர், சாவுக்கு ஏதாவது சரீரமா இருந்தாலும் உங்களுக்கு உயிர்ப்பிப்பார். நிச்சயமா உங்களை செவிக்க முடியாம, துதிக்க முடியாம, ஒளிஞ்சிய முடிய தடை இருக்கா, எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு உங்களை ஆவியை எழுப்பி உங்களை திரும்பவும் ஒளிஞ்சி வைக்க வல்லவரா இருக்கிறார். கலங்காதீங்க. கடைசியாக லூக்கான் சுவிசேஷம் 1:49
1: வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார்.
0: வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார்.
1: அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது.
0: பார்த்தீங்க, வல்லமை உள்ளவர் மகிமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வார். அது உங்களால அது எண்ணி பார்க்கவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில வல்லமையுள்ளவர் மகிமையான காரியத்தை செய்வார். நீங்க கலங்காதீங்க, உங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க, பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை யோபின் புஸ்தகம் 9:10 ஆராய்ந்து முடி பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்ய போறார். கலங்காதீங்க, உங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க. தேவனாய் கர்த்தர் சொன்னார், நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். அவர் சர்வல்லமுள்ள தேவன், உங்கள் வாழ்க்கையில ரட்சிப்பிக்க வல்லவரா இருக்கிறார். அது மாத்திரல்ல உங்களை மாசற்றால் அவர் சனிதன நிறுத்த வல்லவரா இருக்கிறார். அது மாத்திரல்ல உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். உங்கள் சோர்விலிருந்து எழுப்ப வல்லவரா இருக்கிறார். அது மாத்திரல்ல அவர் வல்லமை மகிமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய போறார். கலங்காதீங்க, அதிசயங்களையும் பெரிய காரியங்களும் வாழ்க்கையில செய்வார். நம்ம அவரை நோக்கி நம்ம சேவம் பண்ணுமா, எங்களான்பாரியை சித்து வழி நடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆராய்ந்து முடிய பெரிய கரித்தியும் எண்ணி முடிய அதிசயங்களை செய்கிறவங்க சர்வல்ல தேவனாய் கர்த்தாவே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என்ன தேவையோடு வந்து உட்கார்ந்துருக்கவங்க சன்னிதானத்துல ஆண்டவரே அவங்க தேவைகளான் சந்திங்கப்பா நிறைவேற்றி தர முடியா செவிக்கிற மனிதன் முகத்தை பார்க்கிறா நீங்க இறுதித்து அறிந்திருக்கிற தேவன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்ய ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. கர்த்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருன்னு சொன்னீங்களே அவங்களை ஆசீர்வித்து உயர்த்துங்க. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசுரம் மூடிக்கொள்ளட்டும், தேவ கிருவை அவங்களை சூழ்ந்து வழி நடத்த முடியாது செவிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே அப்பாவை ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சித்தொள்ளும் அப்பா, உமை அறியாத மக்கள் அறிந்து கொள்ளணும், தெரியாத மக்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்பா, உண்மை தேடாத மக்கள் தேடணும், கர்த்துடைய கிருவை அவங்களை சூழ்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யப்பா, நானே நல்ல மைப்பன் சொன்னீரே அன்பின் ஆண்டவரே, நீங்க நல்ல மைப்பனாக இருந்து அவங்களை கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய ஒளி உனக்கு காட்டுவேன், உண்மையிலே என் கண்ணவித்து உனக்கு ஆலோசனை சொல்லி சொன்னீரப்பா, நீர் ஆலோசனை தந்து வழி நடத்துங்க. கர்த்துடைய கிருவை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, அதிக அதிகமா அவங்களை பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. அவங்க வாழ்க்கையில என்ன தேவையோ இருக்கப்பா அந்த தேவையெல்லாம் நீ சந்தித்து நிறைவேற்றி தர முடியாது செவிக்கிறோம் அப்பா. அவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. அதிகமான அப்பா போராட்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் வாழ்க்கையில காணப்படுற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடுங்க, எல்லா கஷ்டங்களையும் மாற்றுங்க, எல்லா கண்ணீரையும் தொடங்க, கடன் அடைக்க உதவி செய்யுங்க, கஷ்டத்தை மாத்துங்கப்பா, குடிக்கிற குடும்பத்துல விடுதலையாக்குங்க, வேலை உயர்வை தாரு, வேலை கன்ஃபார்மாக உதவி செய்யுங்க, கஷ்டங்களை மாற்றுங்க, கண்ணீரை தொடங்க, குழந்தை பாக்கியெல்லாம் சகோதரி குழந்தை பாக்கியத்தை தாரும் நீங்க தானப்பா சொன்னீங்க அப்பாமை ஸ்தோத்திரம், கற்பத்தின் கனியோ கர்த்தரால கிடைக்கும் சுகந்திரண்டி சொன்னீங்களே, நீங்க குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா, நன்மையினால முடிச்சு விட்டு அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பாமை. நோக்கி கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம், குழந்தை இல்லைன்னு சொல்லி எத்தனை உள்ள உடைஞ்சிருக்காங்கப்பா ஐயா. நீங்க சொன்னீங்களே மலடிய சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியை மாற்றி குடியிருக்க பண்ணுகிறேன்னு சொன்னீங்க தானே, நீங்க செய்ய முடிக்காய் மன்றாடி கெஞ்சுறோம் ஐயா. ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாது செவிக்கிறோம். தகப்பரே இறங்குங்கப்பா, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாரும், திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், வெளிநாட்டு போக முடியலன்னு சொல்லி கலங்குற மக்களுக்கு வெளிநாட்டு போர்க்கொண்டி வழிவாசல் உருவாக்கி தரங்க, தேவையில்லாம் சந்திங்கேசப்பா அப்பாமை. நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவை கெஞ்சுகிறோம் அப்பாமை ஸ்தோத்திரம். தொழிற்சிற மக்களை ஆசிர்வீங்கேசப்பா, வியாபாரஞ்சிற மக்களை ஆசிர்வீங்க, கேஸ்ல இருக்க மக்களை வெற்றி தாங்க தகப்பனே. உமை நோக்கி கெஞ்சுகிற பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா, குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுங்க, எல்லா குடும்பத்திலும் சமாந்த சந்தோஷத்தை தாருமையா ஐயாமை. துதிக்கிறோம், டைவேஸ் பண்ணிடலாமான்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற அந்த சகோதரன் வாழ்க்கையை கண்ணுக்கி பாருங்க ஆண்டவரே, டைவேஸ் பண்ணாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. குடும்பம் ஒன்னு சேர்ந்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க அருமை ரட்சகராய தெய்வமே. மே துதிக்கிறோம், டைவேஸ் பண்ணலான்னு நினைச்சு கொண்டிருக்க சகோதரனே நீ மனம் திரும்பி குடும்பம் ஒன்னு சேர்ந்து வாழ வேணும்னு சொல்லி கத்தர் விரும்புறான்னு சொல்லிடுங்க ஆண்டவரே. சகோதரன் மனம் திரும்பி அந்த குடும்பம் ஒன்னு சேர்ந்து வாழத்தக்கதாக தேவனை கத்தர் அனுக்கிற மனமெடியாக வைக்கிறோம். ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, சமான சந்தோஷத்தை கட்டளடுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கப்பா, ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலையும் தேவ பலத்திலையும் தேவ கிருவிலையும் சிறந்து வழங்க உதவி செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கணா மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரசகர் இயேசு கிறிஸ்து நீ நாமத்துல மன்றாடி கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, We have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestbums@gmail.com. harvestbums@vsnl.net.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 6431 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andofjesus.com. God bless you.

0: நான் பாடமாட்டேன்.
1: கற்றுக்கலாம் பார்ந்தவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ஏசாயின் புஸ்தகம் 66:13.
2: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன்,
1: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசுக்கு சொல்கிறார், ஒருவனை அவன் தாய் தேற்று போல் நான் உங்களை தேற்றுவேன். தாய்க்குத்தான் தெரியும் பிள்ளைகள் எப்படி தேற்றுனா எப்படி சமாதானமா இருப்பாங்கன்னு சொல்லி. எத்தனை தான் மற்றவங்களை ஆறுதல் படுத்தினாலும் நமக்கு சமாதானம் கிடைக்காது, ஆறுதல் கிடைக்காது. இயேசுக்கு நம்மளை ஆறுதல் படுத்தினாருன்னா சமாதானம். என் வாழ்க்கையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போதெல்லாம் என் ஆண்டவராக இயேசுக்கு என்னை தேற்றுவார். அப்ப எப்படி தேற்று, அவன் தாய் தேற்று போல, நம்ம தாய் எப்படி தேற்றுவங்களோ அதே போல நம்ம தேற்றி ஆறுதல் படுத்துறாரு. காரணம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 1:3.
2: நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம்.
1: அவர்தான் நமக்கு சகலவிதமான ஆறுதல். ஒவ்வொரு நாள் வேற வேற பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள். இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிற நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கண்ணீர்கள், வேதனைகள் வரும். ஆனாலும் தேவனை கர்த்தர் அந்த நாளைக்கு எப்படிலாம் நம்மளை ஆறுதல் படுத்தணுமோ அப்படிலாம் ஆறுதல் படுத்துவார். நம்ம எந்த நிலைமையில உடைஞ்சிருக்கோமோ, உள்ள உடைஞ்சிருக்கிறோமோ, எப்படி சோர்ந்து போயிருக்கிறோமோ, அந்த சூழ்நிலை அவர் நமக்கு ஆறுதல் படுத்துகிற தேவன். ஏசாயின் புஸ்தகம் 57:18.
2: துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன்.
1: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம துக்கப்படும் போது நம்மளை ஆறுதல் அளிப்பார். எப்படி அளிப்பாரா? ஒருவன் அவன் தாய் தேற்று போல நம்ம தேற்றுகிற தெய்வம், நம்மளை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், அரவணைக்கிற தெய்வம், தாய் மார்புடையவர். நம்மளை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி நமக்கு சமாதானப்படுத்துவார். நம்ம துக்கப்படும் போது நமக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன். கலங்காதீங்க, ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி பாருங்க, அவற்றை வந்து பாருங்க. ஆண்டவரை இயேசுக்கு உங்களை நிச்சயமா துக்கப்படும் போது உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். எத்தனை பேர் துக்கத்தோட இருக்கீங்க, உள்ள உடைஞ்சிருக்கீங்க, எப்படி வாழ்றது, எப்படி இதை எப்படி இந்த பாதையை கடந்து போறது, எப்படி இந்த இக்கட்டில் நடந்து போக முடியும்னு சொல்லி கலங்குறீங்களா? இயேசுக்கு சொல்லுகிறார், ஒருவன் அவன் தாய் தேற்று போல தேற்றுகிறவர். உங்கள் துக்கத்தை அவர் நினைச்சு துக்கத்தில் ஆறுதல் அளிக்கிற தேவன். நம்ம அவர் இடத்துல எப்படி ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? முதலாவதாக நம்ம பார்க்கிறோம் ரோமர்கள் நிருபம் 15:4.
2: தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும்.
1: தேவ வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல். நான் கூட எத்தனையோ நாட்கள் அம்மா இல்ல, அப்பா இல்ல, கூட பிறந்தவங்க இல்ல, கண் பார்வை இல்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போது நான் யாரையாவது பைபிள் வாசிக்க சொல்லி கேட்பேன், ஆண்டு வீடு வசனம் அப்படியே ஆறுதல் படுத்தும். நீங்க தேவனுடைய வசனத்தை வாசித்து பாருங்க, ஆறுதல் நிச்சயமா ஆறுதல் அளிப்பார் கர்த்தர். அவர் ஒருவர் தான் ஆறுதல் அளிக்க முடியும். நிறைய பேர் ஆறுதலுக்காக சினிமா பார்ப்பாங்க, டிவி ஆன் பண்ணி பார்ப்பாங்க. எத்தனையோ பேர் இதை போனா நல்லா இருக்குமா, இங்க போய் பார்க்கலாமா, அவங்ககிட்ட போய் பேசினா சமாதானம் கிடைக்குமா, இவங்ககிட்ட பேசினா சமாதானம் கிடைக்குமான்னு சொல்லி எத்தனையோ பேர் நம்ம எங்கெங்கே ஓடுறோம். அருமையான சகோதரி சகோதரியே, என் தாய்மாரே, தகப்பன்மாரே, ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் உங்களோடு பேசி உங்களுக்கு ஆறுதல் தருவார். அவருடைய ஆறுதல் மாறாத ஆறுதல், நித்திய ஆறுதல். அவர் தான் நமக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். அவர் ஆறுதல் படுத்தவும் செய்வார். நமக்கு ஆறுதல் இருந்து எந்த கஷ்டத்தில் இருக்கும் அந்த கஷ்டத்தை விடுதலையாக்க முடியும். மற்ற நம்ம என்னதான் கதை புஸ்தமோ எது படித்தாலும் ஆறுதல் கிடைச்சாலும் அது நிரந்தரமான ஆறுதல் இல்ல அருமையானவர்களே. அந்த கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், திரும்ப அந்த வேதனை நமக்கு வரும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்தை வாசிக்கும் போது தேவன் உங்களோடு பேசுவார், ஆறுதல் படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ செய்யவும் செய்வார். அதுதான் அவர் தான் ஆறுதல். தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல். ஆண்டவருடைய வசனத்தில் என்ன இருக்க பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6:63.
2: நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
1: ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. பாத்தீங்களா, கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. அதனாலதான் அவர் நம்மளை ஆறுதல் படுத்த முடியும். ஆண்டவர் வசனத்தை வாசித்து பாருங்க, தேவனுடைய ஆவியார் நமக்குள்ள இருந்து நம்மளை ஆறுதல் படுத்துவார். நம்ம என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்திலிருந்து அவர் நீக்க முடியும், கண்ணீர்லிருந்து துடைக்க முடியும். ஆறுதல் படுத்துற மாத்திரல உங்க கண்ணீர்லிருந்து விடுதலையாக்குவார், உங்க கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கு. என்ன பிரச்சனையோ உங்களை பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க முடியும். ஏன்னா கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் ஜீவனமா இருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு ஆறுதல் படுத்துவார். 119:49. நீர் என்னை
2: நம்ப பண்ணின வசனத்தை
1: உமது
2: அடியனுக்காக
1: நினைத்தருளும்
2: அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல்.
1: அதுதான் நம்ம சிறுமையில ஆறுதல்.
2: உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது.
1: அதான் பாத்தீங்களா, சிறுமையில எதுதான் ஆறுதல்? தேவனுடைய வாசனம் தான். நான்லாம் உள்ள உடஞ்சி இருக்கும் போதெல்லாம் கர்த்துடைய வசனத்து மூலமே என் ஆண்டவராக இயேசுகிறது என்னோடு பேசி என்னை ஆறுதல் படுத்துவார். என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்தை நீக்கி என்னை ஆட்டி தேற்றி ஆறுதல் படுத்துவார். அவர் ஆறுதலின் தேவன். அவரை நோக்கி பாருங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க, உங்களுடைய கஷ்டத்தை மறந்து ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசித்து பாருங்க, நிம்மதியை கொடுப்பார், ஆறுதலை தருவார். முதலாவது கர்த்துடைய வசனம் தான் நமக்கு ஆறுதல். இரண்டாவதாக நமக்கு எப்படி ஆறுதல் கிடைக்கும் தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 28:11-12.
2: பரியாச உதடுகளினாலும்
1: அந்நிய
2: பாஷையினாலும்
1: இந்த
2: ஜனத்தோட பேசுவார் இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க
1: இளைப்பாறுதல்
2: இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள்
1: ஆமா, அருமையானவர்களே, அன்னி பாசல் நிறைஞ்சி செபிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆறுதலா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அன்னி பாசல் நிறைஞ்சி செபிக்கும் போது நம்ம உலகத்தை மறக்கலாம், நமக்கு நல்ல பரிசுத்தாவில் நிறைஞ்சி செபிக்கும் போது நமக்கு சமாதானம் சந்தோஷம் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும், நம்ம கவலையெல்லாம் மறைந்து போயிடுவோம். அதுதான் நமக்கு ஆறுதல். அன்னி பாசல் செபிப்பீங்களா? பரிசுத்தாவினர் கூப்பிடுங்க, ஆண்டவரே என் உள்ளத்தை நிரப்புங்கப்பா, எனக்குள்ள வாங்க, எனக்கு நானும் அன்னி பாசல பேசணும், தேவாவே எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரா இயேசுக்கு பரிசுத்தாவை கொடுப்பது அத்திக்க நிச்சயம், நிச்சயமா பரிசுத்தாவை தருவார். ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, இயேசுக்கு உங்களுக்கும் ஆண்டவர் சொன்னா, இதோ மாம்சமனை யாவருக்கும் நான் தேவனை கேட்டார், நிச்சயமா உங்களுக்கு என்ன செய்ய, மாம்சமனை யாவையாலையும் நான் ஆவியே ஊற்றுவேன். குமாரரும் குமார்த்தியும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, வாலிபர் தரிசனம் காண்பாங்க. வாழ்க்கை கேட்குமா? அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 2:17.
2: கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்னுடைய ஊழியக்காரர் மேலும்
1: என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும்
2: அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்
1: பாத்தீங்களா அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாம்சமனை யாவரையும் ஆவி ஊற்றுன்னு சொல்லி இருக்கிறார். நிச்சயமா அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, அவரை நோக்கி கேளுங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவரே ஆவி அபிஷேகத்தை ஊற்றுமான்னு சொன்னார். உங்க மேலதான் ஊற்றுவேன், அவங்க மேலதான் ஊற்றுவேன்னு சொல்லவே இல்ல, மாம்சமனை யாவரும் ஆவி ஊற்றுன்னு சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 2:1-4 வரைக்கும் வாசிக்க கேட்போமா?
2: பெந்தெகோஸ்தே
1: என்னும் நாள் வந்தபோது
2: அவர்கள் எல்லாரும்
1: ஒருமனப்பட்டு
2: ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்.
1: அப்பொழுது
2: பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல
1: வானத்திலிருந்து
2: சடுதியாய் ஒரு
1: முழக்கம் உண்டாகி
2: அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு
1: அல்லாமலும்
2: அக்கினி மயமான
1: நாவுகள் போல
2: பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது.
1: அவர்கள் எல்லாரும்
2: பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
1: ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின
2: வரத்தின்படியே
1: வெவ்வேறு பாஷைகளிலே
2: பேச தொடங்கினார்கள்.
1: பாத்தீங்களா அருமையானவர்களே, உங்க மேலே தேவன் ஆவியை ஊற்றுவார். அவங்க இவங்களுக்கு சொல்லிட்டாரு, மாம்சமான யாவர் மேலும், இந்த உலகத்துல மாம்சம் யாராருக்குள்ள இருக்கோ அவங்க மேலே ஆவி ஊற்றுவேன்னு சொன்னார். காரணம், நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எந்த மாதம் அவசியம் இல்லை, எதை செய்யணும் அவசியம் இல்ல, நம்ம மாம்சமா இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய ஆவி ஊற்றுவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணிருக்கிறார். இன்றைக்கு நீங்க கேட்டு பாருங்க, முத யாருக்கு ஆறுதல் தராரு? வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு ஆறுதல் தராரு. ரெண்டாவது, பரிசுத்தாவில் நிறைந்திருக்கிறவங்க தேவன் ஆறுதல் தராரு. மூன்றாவதாக வெண்டுகந்தின் புஸ்தகம் 7:6
2: சிறுமைப்பட்டவர்களுக்கு
1: ஆறுதல்
2: செய்கிற தேவன்.
1: சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் பாத்தீங்களா. சிறுமைப்படும் போது கர்த்தர் நமக்கு ஆறுதல் தராரு. நம்ம நொறுங்குண்டு கண்ணீரோடு ஆண்டவரே எனக்கு நீங்க ஆறுதல் தரணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேவனை கேட்டு நமக்கு ஆறுதல் தராரு. ஏசாயின் புஸ்தகம் 66:2
2: சிறுமைப்பட்டு ஆவியில்
1: நொறுங்குண்டு
2: என் வசனத்துக்கு
1: நடுங்குகிறவனையே
2: நோக்கி பார்ப்பேன்.
1: பாத்தீங்களா எத்தனை பேரு வசனத்தை கேட்டு அப்படியே விட்டுறாங்க. வசனத்துக்கு மனஸ்தாபப்படுறது இல்ல. அவங்கள ஆண்டு நோக்கி பார்க்க மாட்டாரு. சிறுமைப்பட்டுயோ நான் இவ்வளவுலாம் ஆண்டு பிரியமான காரியம் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அவரையே நோக்கி பாக்குறவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா ஆறுதல் அடிப்பார். ஆண்டு வசனத்துக்கு நடுங்கிறவங்கள ஆண்டு நோக்கி பார்ப்பார். நிச்சயமா அவங்க கண்ணீரை துடைப்பார், கவலையெல்லாம் மாத்துவார். வசனம் வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிது. ரெண்டாவது பாசத்தில் நிறைஞ்சிருக்கும் போது அன்னி பாசத்துல பேசும்போது நமக்கு ஆறுதல் கிடைக்குது. மூன்றாவதாக என்ன செய்யணும், வசனத்துக்கு நம்ம சிறுமைப்பட்டு வசனத்துக்கு நடுங்கிறவங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நிச்சயமா நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். நம்ம கண்களை முடிச்சவும் பண்ணுமா. எங்களை அன்பான் நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் அன்பு நிறைந்தவரை அப்பாவை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரத்தில் என்னோடு செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாளத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. கத்துடி கிருபங்கள் ஆளிகை செய்யட்டும். ஹக்கினால மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். பரிசுத்தான அபிஷேகம் அவங்க மேலே இறங்கட்டும். அக்கீழ நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, தேவப்பிரசனத்தால் நிரப்புங்கப்பா. உள்ளத்திலையும் வெளியிறங்குமா அற்புதங்கள் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேண்டிக் கொடுத்திருக்கும் நினைப்பதற்கு மேலான ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கையில தர வேண்டும் படி செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தேவனே தேவனே, கண்ணீரோடு செபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரை துடைங்க. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? எல்லா முகத்திலையும் கண்ணீர் துடைச்சுங்க, ஆற்றுங்க, தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்கப்பா. கத்துடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கத்துடைய பிரசனங்கள் மூடட்டும் ஆண்டவரே. முடிவு தாய் உள்ளக்காரங்களை வைப்பீராக ஆண்டவரே, ஆசீர்வித்து உயர்த்துவீராக அப்பா. நீங்க தொடுத மக்கள் உணரட்டுமே. தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் குணமாக்குங்க ஆண்டவரே. மந்திரம் செய்வனிகள் பெல்லீசனிகள் இருந்து விடுதலை செய்ய முடியாது. கெஞ்சுகிறங்கத்தாவே கெஞ்சுகிறோம். கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா. சாபத்திலையும் பாவத்தில் இருக்கும் மக்கள் விடுதலை செய்யுங்க. தேவை கிருவா அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்ய முடியாது. கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பா நீங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க சப்பா. என் பிள்ளைகள் படிப்பறலன்னு சொல்லி கலங்கியிருக்கிற குடும்பங்கள் கண்ணூக்கி பாருங்க. அவங்க பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை தாங்க தகப்பனே தகப்பனே. எவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சு பிள்ளைகள் படிக்கலன்னு சொல்லி கலங்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணூக்கி பாருங்க. பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்க குடும்பத்தை ஒரு விஷயம் நினைத்தரலாம் ஆண்டவரே. சண்டை குழப்பத்தில் விடுதலை தாங்க, சமாளத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா. தகப்பனே இறங்க முடியாது கெஞ்சுகிறோமே. எங்களுக்கு மேல மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. கத்திரி கிருவே நானும் அவங்க தாங்க வேண்டுமப்பா. ஐயா படிச்சு வேலை இல்லையேன்னு கலங்குற மக்களுக்கு வேலையை தர முடியாது செபிக்கிறோம். வேலையில எத்தனை பேர் ப்ரமோஷன் இல்லையேன்னு சொல்லி கலங்குற மக்கள் வேலையை ப்ரமோஷன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்ம் ஆகணும். கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்குமா போச்சுங்க. ஆசீர்வதிங்க, தகப்பறையை பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. ஐயாமை துதிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபை அவங்களை சூழ்ந்து பாதுகாக்கணும் ஐயா. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவிச்சிங்க எஸ்அப்பா, எஸ்அப்பா திருமணம் நடக்க உதவிச்சிங்க அப்பா. குழந்தை பாக்கிலாம் சகோதரி குழந்தை பாக்கிட்டு தாரும் ஐயா. கர்ப்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்தரடி சென்னீரே. கர்ப்பத்தோட கனி உருவாக்கி குழந்தை கொடுத்தவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. அதிசயங்களை செய்யுங்க எஸ்அப்பா. கெஞ்சிரோ கெஞ்சிரோ அப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் வந்தாடி கெஞ்சிரோம். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்க. வேலையில அப்பாவை ஸ்தோத்திர உயர்வை தாரும். தேவை கிருவ அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வேலையில கன்ஃபார்ம் ஆகாத மக்களுக்கு வேலையில கன்ஃபார்ம் ஆகணும் ஐயா. அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவரம் சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் இணைக்கணும். சமல்லாத குடும்பத்துல சமானத்தை தரணும் ஐயா. அப்பாமை நோக்கி கெஞ்சிற பிரகாச மனக்கண்களை திறந்துடுங்க. இப்ப பார்க்கக்கூடிய ஆவிக்கரி கண்களை திறந்து விடுங்கப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்ற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. உண்மை அறியக்கூடிய கிருபை தர முடியாது செவிக்கிறோம். பலப்படுத்த முடியாது செவிக்கிறோம். உன்னதாவில் சம்பூர் நிரப்புங்க. தேவாவில் நிரப்புங்க. தேவக்கில் நிரப்புங்க. தேவபலத்தில் இடக்கட்டுங்க ஆண்டவரே. ஐயா படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க முடியாது செவிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக கரம் தாங்கட்டும். அன்மையான காரியத்தை செய்யப்பா, தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை தொடுங்கப்பா தொடுங்க அப்பா. அவை நோக்கி கெஞ்சிரம் உள்ளத்திலையும் வெளிரங்கமா அற்புதம் செய்யுங்க. உள்ள சாட்சியாய் மாற்றும் ஆசிர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கனமாகியுமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்புரச்சர் ஏஸ்பானாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வரியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்து கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: கர்த்தர் என் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு அற்புதத்தை இந்த வேலையில உங்களுக்கு நான் ஒரு சாட்சியா சொல்ல ஆசைப்படுறேன். நான் கன்சீவ் ஆன 3வது மாசத்துல இருந்து எனக்கு யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருந்தது. அந்த இன்ஃபெக்ஷன்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என்னால நடக்க முடியாது, யூரின் போகும்போது ரொம்ப பெயின் ஆகும், ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். டாக்டர்கிட்ட போய் நான் கன்சீவ் ஆகும் டெஸ்ட் பண்ற டாக்டர் டெஸ்ட் பண்ணும் போது எனக்கு யூரின்ல பாக்டீரியாவோட அளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவு பார்த்தா மில்லியன்ல அளவுல இருந்தது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா அது டெலிவரி டைம்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகும், அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக கூடாது, கம்மி ஆகணும், பாக்டீரியாவோட அளவு கம்மி ஆகணும், இல்லனா அது வந்து ஜாஸ்தி இருந்ததுன்னா கிட்னிக்கு இல்லனா யூட்ரஸ்க்கு ப்ராப்ளம் ஆகும்னு சொன்னாங்க. ரொம்ப வலியில கஷ்டப்பட்டேன். அந்த இன்ஃபெக்ஷன் மாறுறதுக்காக டாக்டர் எனக்கு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. டேப்லெட் சாப்பிட்டும் எனக்கு அந்த வலி நிக்கல, என்னால நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்போ அக்காங்கிட்ட வந்து நான் ஜெபிக்க வந்திருந்தேன். அக்காங்கிட்ட சொன்னேன், அக்காங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க, ஜெப எண்ணெயும் ஜெப தண்ணியும் ஜெபிச்சு கொடுத்தாங்க. இதை நீ வந்து டெய்லி யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. அக்காங்க சொன்ன மாதிரி நான் அதை யூஸ் பண்ணிட்டு வந்தேன். ஜெபிச்ச எண்ணெயும் அந்த தண்ணியும் நான் யூஸ் பண்ணது வந்து எனக்கு அந்த வலியும் அந்த எரிச்சலும் இல்ல, நல்லா இருந்தது. ஆனா எனக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டினியூவா இருந்தது. டாக்டர் வந்து யூரின் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அந்த டெஸ்ட்ல பார்த்தா எனக்கு அந்த பாக்டீரியா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இன்ஃபெக்ஷனுக்கு. அதனால ரொம்ப வலியில கஷ்டப்பட்டு இருந்தேன். டாக்டர் அப்ப வந்துட்டு இது ஒரு டைம் ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க, ஒரு 10 days சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டு மறுபடியும் நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மறுபடியும் அந்த 10 days நான் அந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு போகும்போது கூட அதுல அதே அளவு தான் பாக்டீரியா இருந்தது, கம்மியாகவே இல்லை. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் நான் வந்து எனக்கு இப்ப அந்த மாதிரி வலியெல்லாம் இல்ல, எனக்கு பெயின் எதுவுமே இல்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா டாக்டர் சொன்னாங்க, இல்ல இல்ல உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பா கிளியர் ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு அது பின்னாடி ப்ராப்ளம் ஆகும், டெலிவரி கூட கண்டிப்பா சிசரியன் தான் பண்ற நிலைமை ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் டாக்டர் வந்துட்டு வேற ஒரு டேப்லெட் எழுதி கொடுக்கல, அதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு 5-6 times டாக்டர்